எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM. பொதுவா ஒரு நாள ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
1: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Sri Sri Thangam.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பங்கு காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மரத்துல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நாம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்த வர தலைமுறையும் இருக்கும். காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் யூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
1: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
2: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
1: கையெல்லாம் ஒண்ணு கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
2: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
1: எப்படின்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
3: ஏ ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்னேன் சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
2: சரி மேம், நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
3: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? நீங்க எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
2: ஓகே மேம்.
0: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: என்னப்பா என்னாச்சு? டாக்டர் நேற்றுல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர். என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்டேன்?
0: தோசை சாப்பிட்டேன் டாக்டர்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்ப இதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: கிருமி எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு. இப்ப இரும்புனத இரும்பும் போது கர்ச்சி ஃபெஸ்ட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி ஃபெஸ்ட்டு இரும்பெல்லாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உங்ககிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர். நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதுக்கப்புறமா ரத்தம் வந்துதான் நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். அங்க டாக்டர் டிடி இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலி போல உங்களுக்கு?
4: ஆமா நாங்க இதுமல்லாம் போகும்போது ஸ்லிப்பர் ஒழுங்கா போட்டு போறோம்.
3: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல. இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது. காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
5: நேர்களே, இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம், சுகாதாரம், சுகம்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்ம கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: சரிடா கண்ணு. ஏமா ஒரு முதல் பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன ஒரு முதல் பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு மரம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினாலும் வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம்.
1: கொட்டிருச்சு.
0: என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னே நம்ம கஷ்டப்பட்டோம், ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்லா ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்ட் வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. சோ கடைசி வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது. அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லாகும். ஸோ

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான். என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில என்ன ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
3: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக MOP சமுதாய வானொலி வழங்கும் நன்னறி நிகழ்ச்சி.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.

ஹலோ சென்னை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. மனிதாபிமானம்னா என்ன? மனுஷங்க இன்னொரு மனுஷனை எப்படி ட்ரீட் பண்றாங்க, எப்படி நடத்துறாங்க அப்படின்றது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். கடவுள் வந்துட்டு நம்மளை உருவாக்குனப்போ நம்ம வந்துட்டு இப்படிதான் இருக்க போறோம், நீங்க வந்துட்டு பிச்சைக்காரனா தான் இருக்க போறீங்க, நீங்க வந்துட்டு பெரிய ஆளா இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு கடவுள் வந்துட்டு இந்த உலகத்தை உருவாக்கல. அதே மாதிரி மனுஷங்க வந்துட்டு இந்த மாதிரிலாம் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் கடவுள் உருவாக்கல. மனுஷங்க வந்துட்டு அவங்க இஷ்டப்படி நடக்கிறதுனால நிறைய பேர் வந்துட்டு அஃபெக்ட் ஆறாங்க. இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயம் கூட பார்க்காம ஒரு ஒருத்தரை கஷ்டப்படுத்துறதுல தான் நம்ம வந்துட்டு மனிதாபிமானம் அப்படிங்கிறோம். மனிதாபிமானத்தை நம்ம எல்லாரும் கடைபிடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் பேசுவோம். ஆனா கடவுளுக்கு நம்ம கொடுக்கற மரியாதை கூட நம்ம ஒரு ஒரு இன்னொரு மனுஷன்

0: கொடுக்கறது கிடையாது. கடவுளுக்கு நம்ம பூஜை அது இது கடா வெட்டுறது என்னெல்லாமோ பண்றோம், நிறைய கேள்விப்பட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம ஒரு மனுஷனை ரெண்டு வாய் சாப்பாடு கேட்டா கூட யாரும் கொடுக்கறது கிடையாது. கேட்டா நீ போய் வேலை செய்யறா, உனக்கு என்ன பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லி திட்டி அமுச்சு விட்டுறோம். அந்த மாதிரிலாம் பண்ணலாமா இல்ல அந்த மாதிரிலாம் நடக்குதே, ஏன் அப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நம்ம மனிதாபிமானத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம இப்ப ஒரு கதை கேட்கலாம் சரியா. ஒரு பையன் ஒருத்தர் இருந்தான், அவன் வந்துட்டு ஸ்கூல் போறதுக்காக பக்கத்து வீட்டுல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஆப்பிள் கோவா கீழே கிடைக்கிற விஷயம் அதெல்லாம் எடுத்து வித்துட்டு இருந்தான். அவனுக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுதான் இதெல்லாம் வித்துட்டு இருந்தான். அந்த பையன் வந்துட்டு படிப்புனா ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு, படிக்கிறது அப்படின்றது அவனுக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அதனால அவனுக்கு கிடைக்கிற பொருள் எல்லாம் வித்து அவன் ஸ்கூலுக்காக ஃபீஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தான். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு தெரியல, ரொம்ப பசியால துடிச்சிட்டு இருந்தான் அவன். என்ன பண்றதுன்னு தெரியாம கையில காசும் இல்லாம, ஏன்னா அவன் எல்லா காசையும் கொண்டு போய் ஸ்கூல் ஃபீஸ்க்காக கட்டிட்டான், கையில காசு இல்லாம அவன் வந்துட்டு சரி இதுக்கு மேல நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுல போய் சாப்பாடு ஏதாவது வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சு பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கான். பக்கத்து வீட்டுக்கு போனா ஆஸ் யூஷுவல் நம்ம பசங்க எல்லாம் சும்மாவா இருப்பாங்க, யாராச்சும் பார்த்தா அப்படியே அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க இல்லையா. அதே மாதிரி இந்த பையனும் ஒரு பொண்ணு வந்துட்டு டோர் ஓபன் பண்ணப்போ அப்படியே என்ன சொல்றதுன்னு தெரியாம சைலண்டா நின்னுட்டு இருந்தான். அவன் வந்துட்டு அவனோட ஸ்டேட்டஸ் கம்மி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அவன் வந்துட்டு சாப்பாடு பசியில சாப்பாடு கேட்காம ஒரு கிளாஸ் தண்ணி குடிப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்கான். அந்த பொண்ணு அவன் கண்ணுல அவ்வளோ பசி தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி அப்படின்னு சொல்லி உள்ள போய் ஒரு கிளாஸ் ஃபுல்லா பால் கொண்டு வந்து கொடுத்தாலாம். அந்த பையன் இந்த பாலை ஃபுல்லா குடிச்சிட்டு நான் உங்களுக்கு எவ்வளோ உங்க தரணும் எவ்வளோ காசு தரணும் அப்படின்னு கேட்டிருக்கான். அந்த பொண்ணு அந்த பையனை பார்த்து சிரிச்சுட்டு எங்க அம்மா அப்பா எல்லாம் வந்துட்டு கருணைக்காக காசு வாங்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். அந்த பையன் அவளை பார்த்து அப்படியே பூரிச்சு போய் அவன் மனசுல இருந்து நன்றி சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். அந்த பையன் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பெரிய டாக்டர் ஆயிருப்பானோ இன்ஜினியர் ஆயிருப்பானோ யாருக்கு தெரியும், நம்மளுக்குலாம் தெரியாதுப்பா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு நாளைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான், ஏன்னா அவளுக்கு சுத்தமா உடம்பு சரியில்லை. அந்த பொண்ணுக்கு வந்துட்டு எல்லா லோக்கல் டாக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இதெல்லாம் சரியாகாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்களாம். அந்த பொண்ணுக்கு இன்னொரு டாக்டர் வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, சத்தியமா சொல்றேன் அந்த டாக்டர் நல்லா பாப்பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இந்த பொண்ணு வந்துட்டு காசுக்காக பயந்து போகாம கொஞ்ச நாள் இருந்திருக்காளாம். இந்த பொண்ணு அதுக்கப்புறம் வேற வழியே இல்லை, இதுக்கு மேலேயும் நம்ம வந்து இப்படியே உட்கார்ந்து இருந்தா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கே போய் ஜாயின் பண்ணிருக்கா. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெரிய டாக்டர் இருந்தாராம், அந்த டாக்டர் பேர் டாக்டர் ஸ்ரீராம். அந்த டாக்டர் தான் இவ போய் மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தா. இந்த டாக்டர் வந்துட்டு அவங்க கேஸ் ஷீட்லாம் நார்மலி டாக்டர்ஸ் எடுத்து பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த டாக்டர் வந்துட்டு அந்த பொண்ணோட கேஸ் ஷீட்டும் எடுத்து பார்த்துருக்கா. அந்த கேஸ் ஷீட் எடுத்து பார்த்து அந்த பொண்ணு எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டாக்டர் அப்படியே பூரிச்சு போயிட்டாரு, ஏன்னா அந்த டாக்டர் தான் அந்த பையனா இருந்தானா. அந்த பொண்ணு அதுக்கப்புறம் சரியாயி குணமாயிட்டு அதுக்கப்புறம் அந்த டாக்டர் வந்து திருப்பி பார்க்கும்போது அந்த பொண்ணு ஃபுல்லா குணமாயிட்டா அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட போய் பில்லு கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு கிட்ட அந்த பில்லை கொடுத்தப்போ அந்த பொண்ணு அந்த பில்லை திறக்கிறதுக்கே ரொம்ப பயப்பட்டு இருக்காளாம், ஏன்னா அவகிட்ட அவ்வளோ காசு இல்லை அப்படின்ற பயத்துல அவ திறக்கவே வேணான்னு வச்சிருந்தா. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பில்லை திறக்கும் போது அந்த பில் திறந்து பார்த்தோடனே அந்த பொண்ணு வந்துட்டு அப்படியே பூரிச்சு போய் இது என்னது அப்படின்னு பார்த்துருக்கா. அப்போ வந்துட்டு அந்த பில்லில் என்ன எழுதியிருந்ததுன்னா அந்த பையன் வந்துட்டு நீங்கள் அந்த ஒரு கிளாஸ் பால் எனக்கு கொடுத்தது எவ்வளோ உதவியாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் உங்களை இப்போ குணப்படுத்தினது என்னோட கடமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தானு. இந்த மாதிரி அந்த பையன் வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கருணை காட்டி அவனோட மனிதாபிமானத்தை வந்துட்டு வெளிப்படுத்தியிருக்கான். இந்த மாதிரி நம்மளும் வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் பார்த்து பார்த்து செஞ்சு நம்மளோட மனிதாபிமானத்தையும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிதான் இந்த கதை வந்துட்டு மொத்தமாவே சொல்ல வருது. இந்த கதையை வச்சு நம்ம மனிதாபிமானத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நம்ம நிறைய கதைகள் இதே மாதிரி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஹலோ சென்னை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை.
1: He didn't use the indicators. What a dumb way to die.

0: கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. நம்ம இப்போ ஒரு வாக்ஸ் பாப், அதாவது மக்கள் என்ன நினைக்கிறாங்க இந்த மனிதாபிமானத்தை பத்தியும் கேட்டோம், ஒரு கதையும் கேட்டோம். அது நான் எவ்வளோ நல்லா சொன்னேன்லாம் எனக்கு தெரியல, ஆனா அந்த கதை வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு மனிதாபிமானத்தை பத்தி நிறைய பேசிட்டு வந்தோம். இப்போ நம்ம ஒருத்தர் கிட்ட கேட்கலாம், அவரு என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, அவர் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாருன்னு கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சியில இப்போ சி மணி, எங்க காலேஜ் செக்யூரிட்டி, அவர் வந்திருக்காரு. அவர் இந்த மாதிரி மனிதாபிமானத்தை பத்தி என்ன நினைக்கிறாருன்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் சார், நீங்க என்ன சார் வேலை பாக்குறீங்க இந்த இடத்துல?
1: இந்த இடத்துல வந்து நான் செக்யூரிட்டி ஏஎஸ்ஓவா இருக்கிறேன், அசிஸ்டன்ட் செக்யூரிட்டியா இருக்கிறேன். மனிதாபிமானம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது, அதே நேரத்தில் வந்து ரொம்ப கடினமாக கடிப்பான பேச்சு எல்லாம் பேசாத ஒரு ரெஸ்பெக்டோடு பேசி மனித முறைன்னா ஒரு இறக்கத்தை காட்டி அவங்க கூட நடந்துக்கிற இது நம்ம பண்ணுறோமா இது வரைக்கும்.
0: உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க சார், யார் யார் இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா?
1: எங்கள் வீட்டில் வந்து நானும் என்னுடைய மனைவி, எனக்கு வந்து ரெண்டு பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையனுக்கு வந்து மூணு பசங்க பேர பசங்க, பொண்ணுக்கு வந்து ரெண்டு பசங்க பேர பசங்க. குடும்பம் எல்லாம் கூட்டு குடும்பம் ஒன்றா இருக்குமா? நாங்கள்
0: உங்கள் பசங்க என்ன சார் பண்ணுறாங்க?
1: எங்கள் பையன் வந்து சென்னை பூந்தமல்லி ஒலிம்பியா கம்பெனியில் கேட்டரிங் சூப்பர்வைசராக இருக்கிறாருமா. பொண்ணு வந்து மகளிர் உதவி கோயிலில் இருக்காங்க. எங்களுடைய மனைவி வந்து பசுமாடு மேய்க்கிறாங்க ஊரில்.
0: உங்களை நார்மலாக இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை மற்றவங்களாம் எப்படி சார் கூப்பிடுவாங்க? ஏன்னா எப்பவுமே நான் வந்து பார்த்த வரைக்கும் யாரும் உங்களை சரியா கூப்பிட்டது இல்லை.
1: இல்லைம்மா, அந்த மாதிரி இல்லை. ஸ்டூடெண்ட்டுங்கெல்லாம் வந்து ரொம்ப ரெஸ்பெக்டோடு தான் கூப்பிட்றாங்க, சாருன்னு தான் கூப்பிட்றாங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் வந்து ஸ்டூடெண்ட்டை ஒரு நல்ல முறையில் தான் நடத்துகிறோம்மா.
0: நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? அதாவது உங்களை வேற மாதிரி பார்க்குறாங்க இல்லை தப்பாக நடத்துகிறாங்க அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா?
1: இல்லைம்மா, அந்த மாதிரி இல்லை. வேலை பார்க்குற இடத்துல நல்ல முறையாக தான் நடத்துகிறாங்க. எங்கள் ஆபத்திலும் சரி, இங்கே நிர்வாகம், நம்ம காலேஜ் நிர்வாகமும் சரி, நல்லா தான் நடத்துறாங்கம்மா.
0: வெளியில போகும்போது உங்களை எப்படி சார் பாக்குறாங்க? அதாவது நார்மலி இப்போ பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் சல்யூட் எல்லாம் அடிப்பாங்க, உங்களை பார்த்தா எப்படி பாப்பாங்க அவங்க?
1: நானும் தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ்ல இருந்தோம்மா ஃபர்ஸ்ட்ல. என்ன பார்த்தா இப்பவும் போலீஸ் தான் செக்யூரிட்டியா நினைக்கிறது இல்லை பெரும்பாலும். ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம செக்யூரிட்டியா தெரியறோம். ஆனா வெளி இடத்துல போனா பஸ்ல டிக்கெட் வாங்கினா கூட பரவாயில்ல சார் உட்காருங்கன்றாங்க. அந்த மாதிரி அந்த பழைய ரெஸ்பெக்ட் உண்மை இருக்குது. செக்யூரிட்டினாலும் அந்த அளவுக்கு கேவலமா யாரும் இப்ப நினைக்கலாமா.
0: சார், நீங்கள் ஏதாவது ஏஜென்சியிலேருந்து வந்தீங்களா?
1: ஆமாம்மா, இப்போ நான் இருக்கிறது வந்து மெட்ராஸ் இதை பெஸ்ட் செக்யூரிட்டி சர்வீஸ்னு ஒரு ஏஜென்ட் இது, அது மூலியமாக அங்கே டியூட்டி போட்டிருக்காங்கம்மா.
0: எவ்வளோ பேர் சார் அந்த ஏஜென்சியில் நார்மலி இருப்பாங்க? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கம்மியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
1: இல்லைம்மா, 2000 பேர் இருக்காங்கம்மா. 2000 பேருக்கு ஒரு வேலை கொடுத்துக்கிற ஒரு நிறுவனம் தான் இந்த பெஸ்ட் செக்யூரிட்டி சர்வீஸ். சென்னை மயிலாப்பூர்லேயும் இருக்குது இந்த ஆஃபீஸ்.
0: உங்க மனிதாபிமானத்துக்காக, அதாவது இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, இவங்க வந்துட்டு எனக்காக இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கதை இருக்கா?
1: எனக்கு பண்ணியிருக்காங்கம்மா, நிறைய பண்ணியிருக்காங்க. நான் இதுக்கு இங்கே வர்றதுக்கு முன்னாடி டாப் செக்யூரிட்டி சர்வீஸ்ன்ட்டு, டாப் செக்யூரிட்டி லிமிடெட்னு கோடம்பாக்கத்தில் ஆஃபீஸ் இருக்கு. அது மூலயமா வந்து சென்னையில் வந்து மயிலாப்பூரில் JM ஃபைனான்ஸ் லிமிடெட்னு ஒரு கம்பெனி, பாம்பே ஷேர் மார்க்கெட் ஆஃபீஸ், அதில் இருந்தேன். அப்போ எனக்கு ரெண்டு கண்ணுமே தெரியாது போயிடுச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சென்னை அகர்வால் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறதுக்காக, செக் பண்ணுறதுக்காக போனேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ரெண்டு கண்ணை உடனே ஆப்ரேஷன் பண்ணுங்க, உங்களுக்கு புறம் முத்தி போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. காசு கேட்டால் 25,000 ரூபா பணம் கட்டணுன்றாங்க. என்னால் என்ன பண்ணுறதுன்னு முடியல. அப்புறம் எங்கள் அட்மின் மேடம் சுமித்ரான்னு இருக்காங்க அங்கே JM ஃபைனான்ஸில், அவங்ககிட்ட வந்து சொன்னேன், நீ கவலையப்படாதீங்க, அந்த பணத்தை ஃபுல்லாக நானே தரேன், நீங்கள் பண்ணீங்கன்னு அது மாதிரி கொடுத்தாங்க. அந்த நன்றி எப்பவும் மறக்க முடியாதுமா. நான்
0: நீங்கள் ஏதாவது மனிதாபிமானமாக பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா எல்லா மனுஷருக்களும் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா?
1: நானும் பண்ணியிருக்கேம்மா. என்னால் சென்னை சைதாப்பேட்டை மெட்ரோ ரயிலில் டியூட்டி பார்த்துன்னு இருந்தேன். அந்த இடத்துல ரோடு கிராஸ் பண்ணும்போது மூணு பேர் ஒரே நேரத்தில் ஆக்சிடென்ட். என்னால் முடிஞ்சவங்களை உடனே தூக்கி ஓரம் வச்சு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்றதுக்குள்ள ஹெல்ப் பண்ணாமா.
0: போலீஸ் ஸ்பெஷல் ஃபோர்ஸ்ல இருந்தேன்னு சொன்னீங்க இல்லையா?
1: ஆமாம்மா.
0: அதுல வந்துட்டு நார்மலி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துட்டு திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும். அப்போ வந்துட்டு அதை வந்துட்டு எப்படி மற்றவங்கெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க? உங்களை வந்துட்டு அந்த கரெக்டான முறையில் ட்ரீட் பண்ணியிருக்காங்களா?
1: மேலதிகாரிகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதமா எங்கள் வேலையை. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த ஆர்டர் ஒப்பீன் பண்ணுவோம். அதனால வந்து யாருக்கும் அடிப்பணிஞ்சு இது வரைக்கும் போனது கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக பிடிக்கலனா பிடிக்கல, முடியாதுன்னா முடியாது, அப்படி போய் தான் பழக்கம் ஆகிப்போச்சு எனக்கு இது வரைக்கும்.
0: நீங்கள் ஏதாவது படிச்சிருக்கீங்களா சார்?
1: நான் ஓல்டு 79ல் 72ல் படிச்சோம்மா, பழைய எஸ்எல்சி. அப்போ 11th எஸ்எல்சி. அப்போ நான் வந்து 11th ஃபெயிலு. அப்போ படிச்சதுமா.
0: உங்கள் பசங்கள்லாம் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களா?
1: எங்கள் பசங்கள்லாம் படிக்க வைக்க நினச்சேன், ஆனால் 10th மேலே ரெண்டு பேருமே, பொண்ணையும் படிக்க வைக்க முடியல, பையனும் படிக்க முடியல.
0: உங்களுக்கு வேற எந்த ஏஜென்சிலேருந்தும் உதவி கிடைக்கலையா? ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா, அதுலேருந்தெல்லாம் கேட்டிருக்கலாமே.
1: இல்லைம்மா, இது நான் ஸ்டார்டிங்லேயே சேர்ந்தது நல்ல இது தான். இதாவது டாப் செக்யூரிட்டி லிமிடெட், 13 வருஷம் அதில் வேலை பார்த்த ஒரே ஆஃபீஸில், JM ஃபைனான்ஸில். அதில் வந்து இப்போ எனக்கு மாதம் கூட 1000 ரூபாய் பென்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து நான் இங்கே நம்ம பெஸ்ட்டு செக்யூரிட்டி ஒரு 4 வருஷமாக இருக்கிறேன். எந்த 12000 ரூபாய் சம்பளம் கிடைக்குது, அப்படியே ரன் பண்ணுறோம்மா
0: குடும்பத்தை.
1: வெரி வெல்.
0: ஹலோ சென்னை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.
2: Hey, this party is awesome. I know, but I'm so full. I gotta chuck all this extra pasta. Maybe you shouldn't waste it. Chill out, man. What could happen? It's just one plate of food.
3: Every day, many unfortunate people suffer from hunger. And it is our duty not to waste food. Waste not, want not. Produced and brought to you by MOPCRS 107.8 FM.
4: இன்னைக்கு நம்ம கூட வந்து மிஸ் ஜெயந்தி ஸ்ரீ பாலகிருஷ்ணன் இருக்காங்க. அவங்க நம்மளுக்காக மனிதநேயத்தை பத்தி ஒரு அழகான ஸ்பீச் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம இப்ப கேட்க போறோம்.
5: இந்த வணக்கம் சொன்ன அதை திருப்பி சொல்றது ஒரு நல்ல பழக்கம். அவைக்கு வணக்கம். பிரில்லியன்ட், இவ்வளவுதான். இதுதான் மனிதநேயம், வேற எதுவுமே இல்லை. அதற்காக தான் இத்தனை வந்து நின்று வணக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது வெறும் வாய் சொல்றதல்ல, உதடுகள் சொல்றதல்ல, பற்கள் சொல்றதல்ல, கண்கள் சொல்றதல்ல, ஐம்புலன்களையும் தாண்டி மனதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன குரல் வந்திருக்கிற எல்லாரும் வணக்கத்துரியவர்கள் அப்படின்னு நம்புறதுனால வரக்கூடிய அந்த வார்த்தை அந்த வணக்கம் அப்படின்னு சொல்றது. மனிதநேயம் எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயம், மகிழ்ச்சி எல்லாரும் அனுபவிக்க ஆசைப்படக்கூடிய ஒரு விகழ்ச்சி. ஆனால் எதெல்லாம் மகிழ்ச்சி அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பாரதியார் பக்கத்தில் வந்து கொஞ்சம் அந்த மீசையெல்லாம் சுருட்டி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு மிரட்டு மிரட்டுவார். ஏன்னா அவர் தொடங்குறதே எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா அப்படின்னு. அடுத்த வேளை சாப்பாடு கிடையாது, 5 ரூபாய் கடன் கொடுக்க ஆள் கிடையாது, வீட்டில் அரிசி கிடையாது, உப்பு கிடையாது, புளி கிடையாது, பருப்பு கிடையாது, எப்போ இந்த இடத்த விட்டு ஓடணுமோ, பாண்டிச்சேரி எல்லைக்குள்ளே காலை வைக்கணுமோ அப்படிங்கிற நித்திய பயத்தில் இருக்கக்கூடிய அந்த மனசில் எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு விலாசமாகவும் விகாசமாகவும் இருக்க முடியும் அப்படின்னா, ஏதோ ஏசி ஒர்க் பண்ணல அப்படிங்கிறதுக்காக வருத்தப்படக்கூடிய இனமா நாம்பெல்லாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா. இன்னைக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, மாலை பொழுது நல்ல பொழுதாக இருந்திருக்கு, வந்து உட்கார இடம் கிடைச்சிருக்கு, தலைக்கு மேல கூரை இருக்கு, கூட உட்காந்து கைத்தட்டவும் சந்தோஷப்படவும் இத்தனை கூட நம்ம சக ஹிருதயர்கள் இருக்காங்க. வீட்டுக்கு திரும்பி போக நமக்கு ஒரு வீடு இருக்கு, வீட்டில் நம்ம எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. சொல்லப்போனா நிகழ்ச்சி நடக்க நடக்க வந்து கொண்டே இருக்கக்கூடிய மெசேஜ் இருக்கு, எப்படி நடக்குது, நல்லா இருக்கா, உங்களை டிவியில கவர் பண்றாங்களா, இது அத்தனையும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. எங்கெல்லாம் இந்த மனிதநேயத்தை பார்க்கலாம்? அடிச்சு கட்டிட்டு பஸ்ல ஏறி உட்காடுறீங்க, அதுவும் கடைசி சீட்டு தான் கிடைக்குது, உந்தி உந்தி முன்னால வந்து உட்காந்தாச்சு. உங்க முன்னால நீங்க உட்காந்துருக்கும் போது முன்பின் அறிமுகம் இல்லாத, உங்க பேர் தெரியாத, ஊர் தெரியாத, நீங்க படிப்புல எவ்வளவு பெரிய ஆள்னு தெரியாத, எதுவுமே சொல்ல போனா உங்க பர்சுக்குள்ள என்ன இருக்குன்னு கூட தெரியாத, அம்மாவின் தோளில் படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழந்தை உங்களை பார்த்து கண்ணை சிமிட்டி ஒரு சிரிப்பு சிரிக்குது இல்லையா, இந்த முகத்தை நீங்க வாழ்க்கையில மறுபடியும் பார்க்க போறதில்லை. முதல்ல பதிவு பண்ணிக்கோங்க, மிக அழகான மனிதனையும் சரி இறங்குறோம். இறங்கும் போது நம்மளை அறியாம கால் தட்டும் போது சம்பந்தமே இல்லாத ஒரு நபர், முன்னால உட்காந்துருக்க கூடிய ஒரு பாட்டி, அவங்களுக்காக நம்ம எழுந்து கூட இடம் கொடுக்கல. சொல்லப்போனா அவங்க ஏறி வந்த பொழுது அவங்க மூட்டையை கூட நம்ம வாங்கல. ஏறி வந்த உடனே எங்கேயோ அவசரமாக வெளியில பார்த்த நாம நம்ம கால் தடுக்கும் போது நம்ம கண்ணையே பார்த்து அந்த அம்மா பார்த்துப்பா ஜாகிரத அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது மனிதநேயம். அடுத்த நன்றியை சொல்லிட்டு நீங்க இறங்குறீங்க, இறங்கி போறீங்க, போயாச்சு. எங்கே ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றீங்க, பக்கத்தில் யாரும் தெரியாத நபர்கள் தான். தண்ணி கேட்டிருக்கீங்க, தண்ணி வச்சிருந்த தண்ணியும் குடிச்சாச்சு, இன்னும் அதை ஃபில் பண்ணலை. எதிரில் யாரோ வந்து உட்காடுறாங்க, உட்காரும் போதே உங்களுக்கு எரிச்சலாக வருது, அவங்க இடத்த ரொம்ப ஆக்கிரமிச்ச மாதிரி இருக்குது. அவருடைய முகத்தை பார்த்தா நீங்களாக மனதில் ஒரு எண்ணம் உருவாக்கிக்கிறீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி நாகரிகமான மனிதருக்குள்ளே அவருடைய தோற்றப்பொலிவு இல்லை. ஏதோ நினைப்பினுடைய குழப்பத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு பொறையேறுது. உங்களை அறியாமல் உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய அந்த நபர் கையிலேருந்து ஒரு தண்ணியை நேற்றுறாரு. உங்கள் மனதில் அவரை பற்றி எத்தனை நெகட்டிவான எண்ணங்கள் போச்சுங்கிறத பற்றின ஒரு துளி கூட தெரியாமல் தண்ணியை நேற்றுறாரு. மனிதனையும் அங்கே தான் வந்து நிற்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கு. இந்த மனிதனையும் உள்ளே வர்றதுக்கு ஒரு விதமான தேவையும் கிடையாது. கல்யாண்ஜியுடைய ஒரு கவிதையில் ரொம்ப அழகாக சொல்வார், பள்ளிக்கூடத்தில் படித்த எனது நண்பன் என்னை பார்க்க கூடாத சூழல்கள் என்னவெல்லாம் அப்படின்னு ஒரு சின்ன லிஸ்ட் போடுவார். நான் கவிதையை அப்படியே சொல்லலை, அதனுடைய சாரத்தை மட்டும் சொல்கிறேன். வங்கியில் மனைவியின் வளையலை அடகு வைக்குவதற்காக நான் நிற்கும் பொழுது என் பாலியகால நண்பன் என்னை பார்க்கக்கூடாது. அறுவை சிகிச்சைக்கு பின் கைத்தலாங்காலாக ஆட்டோவில் வந்து இறங்கும் பொழுது எதிரில் என் பாலியகால சிநேகிதன் என்னை பார்க்கக்கூடாது. மிக நெருங்கிய உறவினரின் உடலை மீண்டும் பெறுவதற்காக ஒரு பிரேத கூடத்தின் வாசலில் நான் நிற்கும் பொழுது எனது பாலியகால தோழன் என்னை பார்க்கக்கூடாது. இவை எல்லாமே மனிதநேயத்தினுடைய சாரமாக இறங்கி வரக்கூடியது. இதுக்கு காசு கிடையாது, இதுக்கு பணம் கிடையாது, இதற்கு முன்பின் அறிமுகம் கூட கிடையாது. எங்கெல்லாம் மனிதநேயத்தை நீங்கள் பார்க்கலாம், ஏதோ நண்பனை பார்க்கறதுக்காக ஒரு மருத்துவமனைக்கு போகும்பொழுது ஐசியூ வாசலில் அழுத கண்ணுமாக சிந்திய மூக்குமாக யாருன்னே தெரியாமல் உள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி இருக்காங்கன்னே தெரியாமல் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு நபர் பக்கத்தில் போய் நின்று ஒன்றும் இல்லை எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போங்களேன். இதுக்கு காசு இல்லை, பணம் இல்லை, செலவு இல்லை, ஆனால் கிடைக்கக்கூடிய வெகுமதி இருக்கு இல்லையா? ஏதோ அசரீரி மாதிரி உங்களுடைய வாக்கு இருக்கு. இல்லை ஆக்சிடென்ட் ஆகி காலை ஊனி ஊனி ஏதோ குச்சியை வச்சு ஊனி நடக்கக்கூடிய அந்த மனிதன் கிட்ட வரும்பொழுது ஒன்றும் இல்லை இன்னும் 10 நாளில் பரபரன்னு இறங்கி நடக்க ஆரம்பிச்சிருவீங்க, பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போங்க. உங்க முகம் வேண்டாம், முகவரி வேண்டாம், எதுவுமே வேண்டாம். இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன், அதனால சொல்றேன். குழந்தையை கையில் எடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடும் பொழுது அங்க டாக்டருக்காக காத்துட்டு நிற்கும் போது பக்கத்துல இருந்த பெண்மணி ஒன்றும் ஆகாது பயப்படாது, அந்த பெண்மணியுடைய முகம் இல்லை எனக்கு, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்களுக்கு நன்றி சொல்லக்கூட அவங்க நின்று கேட்கல, ஆனா அவங்க சொன்ன வார்த்தைகள் என் காதில் ஒலிச்சிட்டே இருக்கு. இன்னொரு விஷயம், ஒரு முறை எர்ணாகுளம் போக வேண்டிய ஒரு கட்டாயத்திற்காக போனேன் நான். அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேஷனில் உடை மாற்றணும், உடை மாற்றுறதுக்காக பெண்களுக்காக இருக்கக்கூடிய அந்த ஓய்வறை, அந்த ஓய்வறையில் போய் உடை மாற்றுறதுக்காக போகும்பொழுது பக்கத்தில் ஒரு 10x10 சின்ன அறை ஒன்று இருந்தது. அந்த சின்ன அறை அதில் ஒரு 4 ஜன்னல் இருக்கும், ஒரு கர்டன் போட்டிருக்காங்க, 4-5 ஃபேன் ஓடிட்டுருக்கு, ஒரு 10 சேர் போட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இது எதுவுமே பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அங்கே ஒரு போர்டு ஒன்று எழுதியிருந்தது, ஃபார் தி பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ், தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்காக அப்படின்னு எழுதியிருந்தது. சத்தியமாக சொல்கிறேன், ஒரு நிமிஷம் நின்று என்னுடைய ஆயுசையும் சேர்த்து வச்சு அந்த ஸ்டேஷன் சூப்பரிண்டெண்ட் வாழணும்னு நினச்சிட்டு நான் போனேன். என்ன காரணம் தெரியுமா? தாய்ப்பால் கொடுக்கறதுக்காக இளம் பெண்கள் அங்கேயும் இங்கேயும் திரும்பும்போது இவங்க பார்ப்பாங்களோ அவங்க பார்ப்பாங்களோ அப்படின்னு பாரதி சொல்வான், வீரம் சேர்ப்பது தாய் முலைப்பாலடா அப்படின்னு. அந்த குழந்தைகளுக்கு அம்மாவுடைய முலைப்பாலேருந்து வீரம் வராது, அவங்க பார்ப்பாங்களோ இவங்க பார்ப்பாங்களோ நெளிஞ்சு நிமிந்து கூச்சப்பட்டு வெக்கப்பட்டு இத்தனையும் பண்ணும்போது அவளுடைய பயமும் பீதியும் துணிச்சல் இல்லாத அந்த தன்மையும் தான் அந்த குழந்தைக்கு போகும். அங்கே பார்த்தேன் ஒரு 4 பெண்கள் வெகு அமைதியாக உட்கார்ந்து மிக நிம்மதியாக காலை நீட்டி பொறுமையாக குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் நினைச்சேன் எவ்வளோ பெரிய உலகம், எத்தனை அழகான உலகம், யாரோ ஒரு நபர் மனசார அவங்க அம்மா நல்லா பெற்றிருக்காங்க, நல்லா வளர்த்துருக்காங்க, அக்கா தங்கைகள் பக்கத்தில் ஆதரவு கொடுத்துருக்காங்க, இந்த அத்தனை பேரும் சேர்ந்ததுனால தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த மனிதன் ஒரு 10x10 ஒரு அறை கட்டி வைக்கணும்னு தோணுச்சு இல்லையா? எவ்வளோ பெரிய விஷயம். மனிதநேயம் அப்படிங்கிறது ஏதோ பிரம்மாண்டமாக மேடை போட்டு பேச வேண்டிய விஷயம் இல்லை, கடந்து போகும்பொழுது மிக சின்னதாக செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு அழகான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஒரு ஒரு கதையாக கூட சொல்வாங்க, குழந்தைங்க பெண் குழந்தைங்க எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்களாம், மண்ணில் என்னமோ ரொம்ப பெரிய முட்டை மாதிரி இருந்ததான், ஏதோ பறவையினுடைய முட்டை அளவுக்கு மிக பெரியதாக இருந்ததான். ஆச்சரியப்பட்ட குழந்தைங்க அதை உடைக்குமான்னு பார்த்தா அது உடையல, ஆனால் பளபளப்பாக இருக்கு, ரொம்ப புராதனமான பொருள் வேற இருக்கு, கொண்டு போயாச்சு கடையில் கொடுத்தாங்க. கடைக்காரர் ஆச்சரியப்பட்டு அதை வாங்கிட்டு குழந்தைங்களுக்கு மிட்டாய் கொடுத்தாச்சு, வாங்கிட்டு குழந்தைங்க ஓடி வந்துட்டாங்க. கடைக்காரர் அதை கொண்டு போய்

எனக்கு எனக்கு இது என்னன்னு தெரியல. ஒருவேளை எங்க அப்பாவுக்கு தெரியுமா இருக்கும். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், இவருடைய அப்பாவா? சரி கூப்பிட்டுதான் பாப்போமே. கூப்பிட்டு பார்த்தா விடுவிடுன்னு ஒரு மனிதர் இறங்கி வராரு. கண்கள் நல்லா தெரியுது, காதுகள் நல்லா கேக்குது, ரொம்ப குரல்ல ஆவேசம் இதுவும் இருக்கு. பாக்குறாரு, பாரு, ஓ இதுவா அப்படின்னு சிரிக்கிறாரு. மன்னனுக்கு ஒரே ஆச்சரியம், இதுவா? இது எங்க காலத்துல நாங்க நெல்மணி எல்லாம் விதைச்ச பொழுது அப்ப நெல்மணி இவ்வளவு பெருசுதான் இருக்கும், இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு கேக்குறாரு. மன்னனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல, நெல்மணியா இவ்வளோ பெருசு இருந்தது அப்படின்னு கேட்டபோது, எங்களுக்கு நாங்கள் உழறத மட்டுமே நாங்கள் நம்பினோம், நாங்கள் விதைச்சதை மட்டுமே சாப்பிட்டோம், அடுத்த வயலில் இருக்கிறவன் அதிகமாக விளைக்கிறானேன்னு ஒரு நாள் கூட நாங்கள் யோசிச்சதில்லை. மனம் விசாலமாக இருந்தது, மண் மகத்துவமாக இருந்தது, வந்த மணியும் ரொம்ப பெருசாக இருந்தது. ஆனால் என்னுடைய மகனுடைய காலம் வரும்பொழுது பக்கத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுறான், அடுத்தவன் என்ன பண்ணுறான்னு யோசிக்க ஆரம்பித்த போது மனசு சுருங்கின உடனே மண்ணினுடைய வளமும் சுருங்கி மணியும் சுருங்கி போச்சு. மன்னன் பார்த்தோன்னே ரொம்ப வருத்தப்படுறான். இது டால்ஸ்டாய் எழுதிய தி கிரெயின் அப்படிங்கிற மிக அற்புதமான ஒரு கதையினுடைய ஒரு சாரமாக இருக்கு. மனித நேயத்தை பத்தியே சொல்லிட்டு வரலாம். இது ஊற்றுக்கண் வேற எங்கேயுமே இல்லை, நம்ம கிட்டதான் இருக்கு, நம்ம கிட்ட தான் இருக்கு. அது இருக்குங்கிற விஷயம் நமக்கு தெரியல, இதை நம்ம தொலைக்கல, கைமறதியா மனித நேயத்தை எங்கேயோ வச்சுட்டோம் அவ்வளவுதான். எனக்கு வந்திருக்கக்கூடிய மாணவர்களில், கல்லூரிக்கு வரக்கூடிய மாணவர்களில், பூட்டான்லேருந்து வரக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் விஷுவலி சேலஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைங்க நிறைய பேர் வருவாங்க. அதில் வந்திருக்கக்கூடிய குழந்தைங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவங்க ஊரில் வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வியாதி, அதனால நிறைய பேர் இறந்தும் போனாங்க, நிறைய பேருடைய பார்வையும் போச்சு அப்படின்னு. அதில் பார்வை இழந்த ஒரு மாணவர் என்னுடைய மாணவராக வந்து சேர்ந்தார். பாடத்தில் அவர் தான் எப்போவுமே முதல், எல்லா படிப்புலையும் அவர் தான் முதல். அவர் வந்து நிற்கும்பொழுது கதை எல்லாம் கைத்தட்டுவோம். அதை விட என்ன அப்படின்னா, நான் இப்போ வணக்கம்னு சொன்னால் திருப்பி சொல்லுங்க, அதுதான் மனித நேயம் சொன்னேன் இல்லையா, இது எனக்கு அந்த மாணவர்கிட்ட இருந்து தான் கிடைச்சிது. நான் வகுப்புக்குள்ளே போன உடனே குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றேன், அவரால் என்னை பார்க்க முடியாது, ஆனால் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லக்கூடிய என் குரலில் இருக்கக்கூடிய சந்தோஷம் ஏதோ அப்படியே அவர் காதில் போய் விழுந்த மாதிரி அப்படியே அப்படியே அந்த முகம் அப்படியே திரும்ப பாருங்க, 1000 சூரிய பிரகாசத்தோடு அந்த முகம் என் பக்கம் திரும்பும், இங்கிருந்தே இது வரைக்கும் வாய் போகும். குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொல்லும்பொழுதெல்லாம் நான் சிரிச்சுட்டே சொல்லுவேன். அவர் பேர் அமிர்த். நான் சொல்லுவேன், அறையே வெளிச்சம் ஆயிடுச்சு அமிர்த், ஒரு ஒற்றை புன்னகையினால இந்த அறை பூரா யாரை பார்க்குறோம் தெரியாது, அந்த நபர் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, குட் மார்னிங் சொன்னதுக்கு அவங்க சிரிக்க போகிறாங்களா இல்லை அதை ஏற்றுக்கொண்டார்களா எதுவுமே தெரியாது. எத்தனை அழகான ஒரு கோட்பாடு, எங்கிட்ட சிரிப்பு இருக்கு கொடுக்குறேன், எங்கிட்ட அன்பு இருக்கு கொடுக்குறேன், எங்கிட்ட கருணை இருக்கு கொடுக்குறேன், எங்கிட்ட இரக்கம் இருக்கு கொடுக்குறேன், உங்ககிட்ட இருந்தால் கொடுங்க இல்லைன்னா ஐயோ பாவம், அவ்வளோதான். எவ்வளோ சாதாரணமான ஒரு கோட்பாடாக போயிடுச்சு. அந்த மாணவர் இப்போது பூட்டானில் மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கார். நம்ம எப்படி இங்கே ஒரு சிவில் சர்வீஸ் சொல்கிறோமோ அதே மாதிரி அங்கே ஒரு சிவில் சர்வீஸ். அதில் கண் பார்வை இல்லாட்டா கூட ஹி ஹஸ் கம் அப் இன் லைஃப், மிகப்பெரிய நபராக வந்தாச்சு. திருமணம் ஆயிருக்கு அவருக்கு. அவர் திருமணம் செய்து கொண்ட பெண்மணிக்கு பார்வை இருக்குது, ஆனால் அந்த பெண்மணியுடைய சகோதரருக்கு பார்வை இல்லாததுனால பார்வை இல்லாமல் போனால் அதனுடைய கஷ்டம் என்னன்னு அந்த பெண்மணிக்கு புரியும். இந்த அமிர்த் அவருக்காக இரண்டு குழந்தைகள், இந்த இரண்டு குழந்தைகளுக்கும் ஆண்டவனர்களால் கண் பார்வை இருக்குது. ஆனால் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இது போக கண் பார்வை இல்லாத ஒரு குழந்தைய அவர் தத்து எடுத்துட்டுருக்காரு. என்னென்னா அவருக்கு தெரியும் கண் பார்வை இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு தெரியும். ஆக காருண்யத்துக்கு காசு கிடையாது, மனித நேயத்துக்கு காசு கிடையாது. இது எல்லாத்துக்கும் என்ன வேணும்னா மனம் வேணும், மனம் இருக்குங்கிற உணர்வு வேணும், இந்த உணர்வை மீண்டும் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய புத்தி வேணும். இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, என்னது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், எல்லாருமே அறிவால் சிந்திக்கிறவங்களும் மனதால் உணர்றவங்களும் தான். யூ ஆல்வேஸ் திங்க் வித் யுவர் ஹெட் அண்ட் யூ ஃபீல் வித் யுவர் ஹார்ட். ஆனால் உண்மையான மனித நேயம் உள்ளவங்க கொஞ்சம் மாற்றி போடுவாங்க. எப்படி மாற்றி போடுவாங்க தெரியுமா, அவங்களுடைய இதயத்தால் சிந்திக்கவும் புத்தியால் உணரவும் பார்ப்பாங்க. They will feel with their brain and think with their heart. இதுதான் மகாத்மா காந்தி பண்ணார், இதுதான் அன்னை தெரசா பண்ணாங்க. அதனாலதான் ஊரே சேர்ந்து மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு கேட்ட போது ஒற்றை குரலாக நின்று மகாத்மா சொல்ல முடிஞ்சது, இட்ஸ் நாட் மாஸ் ப்ரொடக்ஷன், இட்ஸ் a production by the mass. மக்களால் கொண்டு வரக்கூடிய அதுதான் பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னார். முடிக்கும் போது ஒரு சின்ன கதை, இந்த கதைகளை கையில தூக்கிட்டு போங்க, கனம் ஒன்றும் அதிகம் இருக்காது, பெரும்பாலும் அதை மனசுக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா கொஞ்ச நாள் இருக்கமாக இருக்கும். மனிதனையும் வந்து அந்த இடத்த நினைக்கும் போது இருக்கம் எல்லாம் தளர்ந்து போயிடும், கண்ணில் பிரகாசம் இருக்கும், காது நல்லா கேட்கும், கண்ணு நல்லா பார்க்கும். ஒரு கனியன் பூங்குன்றன் சொல்லிட்டு போனான் இல்லையா, யாதும் ஊரே யாவரும் கேளிருங்கிற பண்பு அப்போதான் வரும். இது ஒரு சின்ன கதை. அந்த ஊரினுடைய மிக அழகான பாடலிபுத்திரம், அங்கே இருக்கக்கூடிய ஆடர் கணிகை, மிக அழகான வாசவதத்தை, ரெண்டு விதமான போதை அவளுக்கு. என்ன போதைன்னா, அழகா இருக்கோங்கிற ஒரு போதை, அந்த அழகா இருக்கோங்கிற தெரிஞ்சதுனால வந்து இன்னொரு போதை. ஊர்ல இருக்கிற எல்லாரும் அவளுடைய கண் பார்க்கறதுக்காக, அவளுடைய விழிக்காக காத்துட்டு இருக்காங்க. பாடலிபுத்திரத்தினுடைய கோட்டை மதில்களுக்கு வெளியில நம்மளுடைய புத்தருடைய ஒரு நல்ல சீடராக இருக்கக்கூடிய உபகுப்தர் தலைக்கு கல்ல வச்சுட்டு அப்படியே படுத்துட்டு இருக்காரு. அழகாக பால் பொழியக்கூடிய பௌர்ணமி நிலவு, கல கல கலன்னு சிரிச்சுட்டு இந்த இளைய பெண்மணி ஓடி வரா.

0: வந்து உபகுப்தர்கிட்ட நின்று வாங்கல வீட்டுக்கு அப்படின்னு கூப்பிடுறான். இவன் வாங்க வீட்டுக்கு அப்படின்னு கூப்பிடுறதுக்காக காத்து நிற்கக்கூடிய அத்தனை பேரையும் விட்டுட்டு இங்கே வந்து நின்று வாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப அமைதியாக சாந்தமாக அவளை கண்ணுக்கு கண் பார்த்து உபகுப்தர் சொல்கிறாரு, காலம் வரும்போது கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. சிரிச்சுட்டே திரும்பி ஓடிடுறா. அவ்வளவே தான், வசந்தங்கள் வந்து போகுது. மறுபடியும் ஆண்டுகள் போனதுக்கப்புறம் அதே பாடலிபுத்திர வீதி வழியாக ஒரு கோடைக்கால மாலை நேரம் திரும்பி வராரு உபகுப்தர். ஊரே காலியாக இருக்கு. எல்லா இளைஞர்களும் எல்லா யுவதிகளும் அழகானவர்களும் ஆரோக்கியமானவர்கள் எல்லாருமே கிளம்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய வனத்துக்கு போயிருக்காங்க. ஒரு வன மகோத்சவம் கொண்டாடுறாங்க, ஒரு வசந்தோத்சவம் கொண்டாடுறாங்க. வசந்த காலத்தை சந்தோஷமா ஆடி பாடி கொண்டாடுறாங்க. சிரிச்சுக்கிட்டே வெளியில வராரு. பாட்டலிபுத்திரத்தினுடைய மதில் எல்லைகளுக்கு வெளியில அரை இருட்டுல ஏதோ முக்கல் கேக்குது, முனகல் கேட்கற மாதிரி இருக்கு. கையில சின்ன கமடலாம், அதுல ஒரு வாய் தண்ணீர் இருக்கு. போறாரு, அங்க உட்கார்றாரு. அந்த உடல் பூரா அழுகி சிதைந்து சிறங்கும் புண்ணும் புழுவும் இருக்கக்கூடிய அந்த உருவத்தை எடுத்து மடியில வச்சுக்கிறாரு. அதனுடைய கண்ணுக்கு தண்ணியை தொட்டு தொடக்கிறாரு. வாயில இந்த தண்ணியை ஊத்துறாரு. ஊத்திட்டு வரேன்னு சொன்னேன் இல்லையா, வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. எந்த உடலை மோகித்து அத்தனை பேரும் துரத்தி துரத்தி அந்த பெண்ணினுடைய அன்புக்காக காத்திருந்தாங்களோ, அந்த உடல் இத்தனை பெரிய பாதிப்புக்கு ஆளானதுக்கு அப்புறம் யாரும் பக்கத்துல நின்னு பார்க்க கூட இல்லை. உண்மையான மனிதநேயத்துக்கு விருப்பும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. உண்மையான துறவரத்துக்கு வேண்டியவங்களும் கிடையாது, வேண்டாதவர்களும் கிடையாது. ஆனால் இது எல்லாமே நமக்குள்ளதான் இருக்கு. நான் தொடங்கின போது சொன்ன அதே தான், ஏதோ வாழ்க்கை அவசரத்துல கைமறதியா எங்கேயோ வச்சிட்டோம். இனி வீட்டுக்கு போகலாம். எங்க வேணாலும் பத்திரமா வச்சிருக்கலாம். வீட்டு பத்திரத்தை வச்ச இடம் இருக்கான்னு பாருங்க. பத்திரத்தின் பக்கத்துல பத்திரமா மனிதநேயம் இருக்கான்னு பாருங்க. பத்திரத்தை விட பத்திரமானது மனிதநேயம்னு தெரியும். எடுத்து வச்சுக்கோங்க. அன்றாடம் அன்றாடம் இப்போ நான் வேர்பல் கம்யூனிகேஷன் மாதிரி ஒன்று பரவலாக வந்திருக்கு. நான் வயலண்ட் கம்யூனிகேஷன். பார்க்குறவங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அது வாட்ஸ்அப்புக்கு மாற்றி மாற்றி அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. வள்ளுவன்கிட்ட போய் சொல்லுங்க, அவன் சொல்லுவான், இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு. ஊரெல்லாம் சுற்றி கைக்கு ஒரு வாட்ஸ்அப் வந்து நம்ம கைக்கு வந்து இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால சொல்லிட்டு போன வள்ளுவன் என்னைக்கோ வந்துட்டு போயாச்சு. வார்த்தை வன்முறைகளை கைவிடலாம். யாரையாவது பார்த்தா வணக்கம்னு சொல்லலாம். சிரிக்கலாம். திருப்பி சிரிக்கலைன்னா நான் சொன்னேன் இல்லையா, நம்மக்கிட்ட சிரிப்பு இருக்கு கொடுக்குறோம், நம்மக்கிட்ட ஒரு வணக்கம் இருக்கு கொடுக்குறோம், நம்மக்கிட்ட ஒரு அன்பு இருக்கு கொடுக்குறோம். அவருக்கும் அதெல்லாம் இருக்கிறதுக்கு ஆண்டவன் அருள் புரியட்டும்னு வேண்டிட்டே திரும்பி போகலாம். நன்றி, வணக்கம்.
1: ஹலோ சென்னை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.

0: ஏ மச்சான், இந்த இடம் எவ்வளோ அழகா இருக்கு பாரு.
1: ஏ ஆமா மச்சி, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இங்க நம்ம கேங் பேர் எழுதி ஒரு கெத்து பண்ணலாமோ?
2: ஏ சூப்பர் ஐடியா. ஏ கல் எடுங்கப்பா, கல் எடுங்கப்பா.
1: ஏ அதை விட பெருசா எடு, அப்பதான் நல்லா எழுத முடியும்.
0: அந்த கல் ஓகேவா?
2: ஓகே.
0: வாழ்க்கையில தான் ஒன்னும் உருப்படியா எழுதல. செவத்துலயாவது நம்ம பேரை எழுதி கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம்.
2: ஏ தம்பி தம்பி, என்ன பண்றீங்க நீங்க இங்க? எங்களோட பேர்லாம் எழுதி வைக்கிறோம் சார். இங்க பாருப்பா, இதெல்லாம் ரொம்ப தப்பு. இது வந்து நம்ம இந்திய நாட்டோட பெருமையை வந்து இதெல்லாம் ரொம்ப அதிகமாக்குற விஷயம். இதுல போய் உங்க பேர்லாம் எழுதி அசிங்கப்படுத்தலாமா? நல்லா இருக்கா நீங்க பண்றது கொஞ்சமாது?
3: மக்களே, நம் வரலாறை காப்போம், இந்தியாவை சிறப்பாக்குவோம்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி. நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க RJ வர்ஷா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து நம்ம கூட சம்யுக்தா இருக்காங்க. அவங்க ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு பார்ட் டைம் வேலையும் பாக்குறாங்க. இன்னைக்கு நம்ம அவங்க கிட்ட மனித நேயத்தை பத்தி பேச போறோம். ஹாய் சம்யுக்தா, எப்படி இருக்கீங்க?
6: நான் ரொம்ப நல்லா இருக்கேன், தேங்க்யூ. நீங்க எப்படி இருக்கீங்க?
5: ரொம்ப நல்லா இருக்கேன், தேங்க்யூ சோ மச். சோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி வந்து மனித நேயத்தை பத்தி. சோ உங்களோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னா, வாட் ஆர் யுவர் ஒப்பீனியன்ஸ் அபவுட் ஹியூமனிட்டி?
6: ஹியூமனிட்டி இஸ் சம்திங் தட் எவ்ரிபடி நீட்ஸ் டு ஹாவ் இன் திஸ் வேர்ல்ட் ரைட் நவ், பட் இட் சீம்ஸ் டு பி we seem to be losing it a lot these days. But recently during the Chennai floods, like, everybody could see that we redefined what humanity was. In every corner of the city, there were people helping out, there were people from the Navy coming in to help us out, and our own people helped each other out as much as we could. We provided food, we provided shelter, we provided clothes. Even the people who didn't have anything came out of their way to help people who didn't have anything or who had just lost everything. So I think we just told the entire world what humanity was all about.
5: So the next question is, do you think humanity still exists?
6: Yes, definitely. I think humanity still exists. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, எல்லாரும் பிறக்கும் போதே we are all born with humanity. And whether, like, it's our choice whether we want to show it or not. Some people are bound by certain circumstances where they can't show their humanity, the humanitarian side to it. But definitely everybody is born with humanity, and there are so many people who go out of their way to do literally everything they can, because it's their way of sometimes it's their way of emoting, it's their way of rejuvenation, or they feel good by themselves by doing good to other people. So I think that's where humanity all lies.
5: So Samyukta, tell us more about your job.
6: So basically I work in an event management company, and we organize a lot of events like weddings and sangeets and birthday parties and a lot of that.
5: So Samyukta, you are working in a company now, so there are like hierarchies there. So what is your opinion about people treating the lower hierarchy people differently? What do you think about it? Do you think it's right?
6: I think that in a workplace, everybody has to be treated the same, because we're all working towards one goal for a particular company. So I think unless you treat a person right or as equal as to yourself, I don't think the work that you do will be as receptive as when people treat you badly and forcefully get the work done out of you. When you see the work that's done, so when you finally finish your work, you see a smile on your face, you feel happy and you feel satisfied. But when you treat a person badly or you force the work out of them, they automatically do the work only because they want to finish it. So I think there's a big difference between how you treat people and how you get the work done.
5: So Samyukta, have you come across any incident you would like to share with us today?
6: So if you see around the world, there are a lot of stuff happening. There's a lot of incidents that you actually come across. But let me tell you about two stories that actually happened here, like in India, and one that happened in our Chennai itself. So the first incident was a boy who had to go for an interview to Bangalore. But he landed up in Anna University in Chennai, and a man passing by who actually stopped by to take out his time and find out what happened to pay his tickets back and forth to Bangalore and back so that the man could attend his interview. And that actually talks a lot about humanity. It tells you how certain people actually take out their time to listen to what is happening around, what difficulties people are facing, and to take their time out and actually help them. So that is a really good case study on, like, a good incident on humanity. And I think we should all learn from it. And I'm not saying that we should all, like, help to pay in how much ever we can. I think we should help in any way we can. It doesn't have to be financial. And another incident that I like to talk about was, and it's been trending everywhere and everybody's talking about it, is how a watchman, like, who was guarding an ATM, who had lost his bicycle. So a lady who was passing by noticed that and went and asked him what happened. And he explained that he had lost his bicycle and somebody had stolen it. So this girl went out of her way. She posted it on social media. And within an hour's time, she got like over 200, 300 messages. And by the weekend, she had spent some money to get the watchman a new bicycle. So I think from this incident, we all have a lot to learn from. At least try helping a person. Try changing somebody's day. At least this will put a smile on their face. In social networking sites these days, we see nothing but negativity. And seeing something this positive really changes a person's day. And I think by spreading positivity, by doing more things that make people happy and make you happy. And I really think that when you go to bed at night, you go to sleep with a sense of satisfaction that, okay, you've done something good. And I think that's what humanity is all about. It's all about spreading the positivity. It's about helping new people. It's about finding new things. It's about doing whatever you can, but doing something good.
7: Okay, that's really nice. So, thank you, Samyukta. இன்னைக்கு நீங்க உங்களோட பிஸி ஸ்கெடியூல விட்டுட்டு இன்னைக்கு எங்களோட ஷோக்காக வந்து இவ்வளவு ஒரு பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிருக்கீங்க. Thank you so much.
6: Thank you for having me here.
0: மனிதாபிமானம் பத்தி இப்ப நிறைய கேட்டோம், நிறைய பேசணும், எல்லாம் பண்ணும். இப்போ நம்ம வந்துட்டு என்ன சொல்ல வரோம் அப்படின்றதையும் கேட்டுடலாம். மனுஷங்க வந்துட்டு எப்பவுமே இன்னொரு மனுஷனை மனுஷனாதான் நினைக்கணும், அதாவது நினைக்கணும்ட்டு இல்ல, மனுஷனாதான் பாக்கணும். இன்னொரு மனுஷனை வந்துட்டு அவனோட கீழே இருக்கிறவன், நீ நான் தான் பெரியவன் அப்படின்லாம் நினைச்சா இந்த உலகத்துல நம்மளால இருக்க முடியாது. கடவுள் எல்லாரையுமே ஒரே மாதிரிதான் படைச்சிருக்காரு. அதே நம்ம நினைச்சு நம்ம வாழ்க்கையும் நம்ம நடத்தணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். நம்ம கடவுளுக்கு வந்துட்டு பூஜை புனஸ்காரம் அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணிட்டு, நம்ம வீட்டுல வேலை பாக்குற சர்வன்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம வந்து தொடக்கூடாது, நீ ரொம்ப அழுக்க இருக்க, இங்கெல்லாம் போக கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி நடக்கும்? அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களையும் மனுஷங்களை மாதிரியே பாருங்க, அவங்களையும் மனுஷங்களை மாதிரியே நடத்துங்க. அவங்களுக்கும் தேவையான சாப்பாடு, கழிவறை வசதிகள் எல்லாத்தையுமே பண்ணி கொடுங்க. அது உங்களோட கடமை. இந்த காலத்திலயும் நீங்க வந்துட்டு இருந்து நீ இதெல்லாம் தொடக்கூடாது அப்படின்லாம் சொன்னா அதெல்லாம் ரொம்ப தப்பு. மனுஷங்களை மனுஷங்களா பார்க்க தெரிஞ்சவங்க தான் இன்னொரு மனுஷன் அப்படின்னு சொல்லவே லாய்க்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடவுளை மட்டும் நம்ம வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றது பெருசா நினைச்சுக்கிட்டா அப்புறம் இன்னொரு மனுஷன் அவங்களும் கடவுளை ரொம்ப நினைக்கிறவங்க தானே. அவங்க உங்களை நல்லா நடத்துனாங்கன்னா நீங்களும் அவங்களை நல்லா நடத்துங்க அப்படின்னு தான் சொல்லணும். யாரையுமே தப்பா கூப்பிடாதீங்க, எல்லாருமே மனுஷங்க தான். சொந்த மனிதர்களை நேசிக்க மறந்தால் சொந்த மண்ணிலேயே அந்நியராய் உணர்கிறோம். காலில் பட்ட அடிக்கும் கலங்கின கண்கள் கலங்கும் மனங்களுக்கு ஆறுதலாய் நீர். மனிதனை நேசிப்பவன் தெய்வமாகிறானாம். மனித நேயத்தை தூண்டி ஒளிரவிடு, தெய்வமாக வேண்டாம். குறைந்தபட்சம் இருக்கும் வரை மனிதர்களாக இருப்போம் மனித நேயத்தோடு. இந்த ஒரு நல்ல கருத்தோட நம்ம வந்துட்டு நம்ம ஷோவை முடிச்சுக்கலாம். இது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.

0: உங்க தெருவுல அடிபட்ட மிருகங்கள் பாத்திருக்கீங்களா? நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 2235-4959, அதாவது 2235-4959. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை MOP சமுதாய வானொலி 107.8.
1: This is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Greenpeace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்பதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things-னா, you will stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்பவே ஒரு ban வந்துச்சு மெரினால. So அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி what I'm saying is, நம்ம இப்போ we are totally in love with our house, in love with our parents and things like that. So அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். So if we can bring the same thing outside the house, we'll definitely keep the environment clean. Definitely won't do things that will spoil the environment. So idu vandu manasula vechi, if you just go out, it's very simple, and or love vechna, you will definitely not spoil the earth.
2: Vasanthamullai pole vandu aadidum venpura ullulai ullulai kolandai pole pogo channel parka vacha kavadi kavadi kavadi kavadi kaathal scale kodu potu aada vacha.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.

0: புள்ளி 8. நீங்க கேட்டுட்டு கதை பாயசம் வித் பாட்டி வித் மீ ஆர்ஜே தாரிணி அண்ட் ஆர்ஜே பூஜா ஆன் எம்ஓபி சிஆர்எஸ் 107.8 ஆர் கம்யூனிட்டி ஆர் ரேடியோ ஆர் பிரைட்.
1: பாட்டி நான் வெளில போயிட்டு வரேன். பாட்டி
2: இடக்க நான் சாப்பிட்டுட்டு போமா கொஞ்சம்.
1: இல்ல பாட்டி, நான் வெளில போய் பீட்சா வாங்கிக்கிறேன், எனக்கு சாப்பாடு வேண்டாம்.
2: இந்த பிசா பர்கர் அதெல்லாம் சாப்பிட்டானக்கா உடம்புக்கு கெடுதல், வயசுல ப்ராப்ளம் தான் உண்டாகும். நான் நல்லா சமையல் பண்ணிருக்கேன், நல்லா சாப்பிட்டு போடா கண்ணா.
1: என்ன பாட்டி, நான் பீட்சா சாப்பிட்டுக்கிறேன் பாட்டி.
2: பிசா எல்லாம் உடம்புக்கு கெடுதல்னு சொல்றேன், திருப்பி திருப்பி அதையே ஏமா சொல்லிட்டு இருக்க.
1: ஆனா என்ன பாட்டி, நல்ல டேஸ்டா இருக்குல்ல, எப்பயாவது ஒரு தடவை தானே சாப்பிடுறேன்.
2: என்ன டேஸ்ட், அதுல கண்டதெல்லாம் போட்டிருப்பா, அதெல்லாம் டேஸ்டாமா? நான் ஆத்துல நல்லா சமையல் பண்ணிருக்கேன், நல்லா சாப்பிட்டுட்டு போமா.
1: அப்படி என்ன ஸ்பெஷல் நீங்க வீட்டுல பண்ண சாப்பாடுல?
2: நான் நல்லா உனக்கு இலை வாழை இலை போட்டு நல்லா சமையல் பண்ணிருக்கேன், நல்லா சாப்பிட்டுட்டு போ.
1: சரி, என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம்.
2: நானா? நான் வந்து சாம்பார், ரசம், பொரியல், காய கூட்டு, பாயசம் எல்லாம் பண்ணிருக்கேன் கண்ணா.
1: என் பாட்டி எப்பயுமே நீங்க இவ்ளோ இவ்ளோ வெரைட்டி எல்லாம் பண்ணுவேளா?
2: தினம் இவ்வளவுதாம பண்ணுவோம். தினம் ஒரு கீரை சத்தா உடம்புக்கு நல்ல சத்து, அதனால டெய்லி ஒரு கீரை, ரெண்டு காய், ஒரு சாம்பார் அந்த மாதிரி சாப்பிடணும்டாக்கண்ணா, அப்பதான் உடம்புக்கு நல்லா இதுவா இருக்கும்.
1: சாதாரண யாராவது வீட்டுக்கு வந்தா அப்ப என்ன
2: வீட்டுக்கு வந்தான்னா, அப்ப வந்து வாழை இலை போட்டு முதல்ல வந்து சக்கரை போடுவோம். சக்கரை என்னன்னாக்கா ஸ்வீட்டோட ஆரம்பிக்கிறோம்னு அர்த்தம். அப்புறம் வாழைப்பழம் போடுவோம். அந்த வாழைப்பழம் வந்து டைஜஷன் ஆகும், சீக்கிரம் ஜீரணமாகும். அதுக்கப்புறமா வந்து சாதம், நெய், சாம்பார், கீரை, ரசம், அதுக்கப்புறமா ரெண்டு பொரியல், இதெல்லாம் பண்ணுவோம். வீட்டுல விருந்தாடிங்க வந்தானா எக்ஸ்ட்ராவா வந்து அப்பளம், வடை, இது மாதிரி எல்லாம் பண்ணுவோம்.
1: என் பாட்டி எதுக்கு பாட்டி பாயசம்? அதான் சக்கரை குடுக்கறேன்ல ஸ்வீட்டுக்காக.
2: ஸ்வீட்டுக்காக பாயசம் தான். பாயசம் வந்துட்டு வரவாளுக்கு வந்து ஸ்வீட்டு கொடுத்தாக்க அவளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். எப்பவுமே யாரையான சாப்பிட கூட்டா ஒரு ஸ்வீட்டோட தான் சாப்பாடு போடணுமா.
1: என் பாட்டி பாயசம்ன்றே, பாயசம் எதுக்கு பண்றே? அதான் ஸ்வீட்டுக்காக தானே சக்கரைன்னு போடுறீங்க முதல்ல.
2: ஸ்வீட் வந்து ஆரம்பத்துல சக்கரை போடுறதுமா, பாயசங்கிறது கடைசியா கொடுக்கறது. அந்த பாயசம் எதுக்குவோம்னாக்கா அது வெல்லம் போட்டு பண்ணுவோம். வெல்லம் வந்து இரும்பு சத்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், அதுல வந்து சக்கரை ஒன்றும் இருக்காது. அதனால பாயசம் வந்து வெல்லத்தை போட்டு பாயசம் பண்ணி அவளுக்கு இனிப்போட கடைசியா சாப்பாடு முடிச்சு இனிப்பு கொடுக்கறதுன்னு அது ஒரு சம்பிரதாயம். அதனால பாயசம் பண்றோம்.
1: இத்தனை லஞ்சுக்கு சாட்டா நீங்க அப்புறம் என்ன சாப்பிடுவேன்?
2: இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டோம்னாக்கா கார்த்தால வந்து 11 மணி 11:30 சாப்பிடுவோம். சாப்பிட்டு கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டோன்னா திருப்பியும் வந்து தோட்டம், மாடு அப்படின்ட்டு போயிடுவோம். அதனால எங்களுக்கு வந்து இது ஒன்றும் டயர்டெல்லாம் ஒன்றும் தெரியாது. நல்லா ஹாப்பியாக இருப்போம் நாங்கள் எல்லாருமே. நைட்டு 8 மணிக்கெல்லாம் தூங்கிடுறதுண்டு எங்களுக்கு நல்ல பிரிஸ்காகவும் இருக்கும் உடம்பு.
1: அப்பா இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா உங்களுக்கு? இந்த நடுவுல அப்படிலாம் எதுவும் சாப்பிட மாட்டேன்.
2: நடுவுல உங்களை போல இந்த காலம் மாதிரி நாங்க நொறுக்கு தீனி, காஃபி, டீ ஒன்னும் சாப்பிட மாட்டோம். ஆனா காத்தால எழுந்தக்க கொஞ்சம் மாதிரி பசியா இருந்ததுனாக்க ராத்திரியே சாதம் வடிச்சு அந்த தண்ணியை குத்தி வச்சிருப்போம். அதுல வந்து காத்தால இருந்து கொஞ்சம் மோரை குத்தி உப்பு போட்டு அந்த நீராகாரம்னு சாப்பிட்டோம்னாக்க எங்களுக்கு அது 11 மணி வரைக்கும் பசியே இருக்காது. அது வந்து உடம்புக்கு நீராகாரம் வந்து உடம்புக்கு அவ்வளவு குளிர்ச்சி, அவ்வளவு நல்ல ஹெல்த்துக்கு அவ்வளவு நல்லது.
1: அப்போ அப்ப என்ன சொல்ல வரீங்க, அப்ப இந்த காலத்துலதான் நாங்க நடு நடுவுல சாப்பிட்டு நாங்களே எங்க வயத்தை
2: கேட்டுக்கிறோம். சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்க கூடாது. இது மாதிரி நாங்க சாப்பிடற மாதிரி நீங்களும் சாப்பிட்டங்கன்னா நல்ல ஹெல்த்தியா நல்லா இருக்கலாம்.
1: சரி பாட்டி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. சாதம் சாதம் நம்ம இவ்வளவு சாப்பிடுறோமே, அந்த சாதத்துல அப்படி என்ன பெனிஃபிட் இருக்கு?
2: அது பெனிஃபிட்னாக்க நாங்க வந்து அந்த காலத்துல எங்க வயல்லயே வந்து நெல் இருக்கும், நாங்களே ஆத்துல வந்து கைக்குத்தல் அரிசின்னு போட்டு அந்த கைக்குத்தல் அரிசியை பாலிஷ் பண்ணாம சாப்பிடுவோம். உடம்புல நல்ல சத்து இருந்தது. இப்ப வந்து எல்லாரும் வந்து மிஷின்ல கொண்டு போய் கொடுத்து அரிசியை வந்து பாலிஷ் பண்ற வெள்ளையா இருக்கணும்னு பண்ற தொண்டு என்ன ஆகுதுன்னா அதுல இருக்கிற சத்தெல்லாம் போயிடுறது. அதனாலதான் இந்த காலத்துல உங்களுக்கு எல்லாம் சத்தே இல்லாம எப்பப்பார் உடம்பு உடம்புன்னு நீங்க டாக்டர் குழம்பு, ரசம், அந்த மாதிரி ஒரு டை இருக்குமா? முதல்ல குழம்பு குத்தணும், அதுக்கப்புறமா வந்து காய்கறிகள்லாம் போடணும், அதுக்கப்புறமா வந்து ரசம் பாயசம் வடை இதெல்லாம் போடணும். இதுதான் கல்யாண சாப்பாடுனாக்க இதெல்லாம் தான் மெயின்.
1: அப்பா, நம்ம வாழைலா சாப்பாடுல இத்தனை சத்து இருக்குன்னு நீங்க சொல்லிதான் பாட்டி தெரியுது. என்னைக்குமே நம்ம சாப்பாடு தான் பெஸ்ட். என் பாட்டி, இப்ப காய்கறிக்கெல்லாம் எரு போடணும்னு சொல்லிதான் நான் அத்தனை கெமிக்கல்ஸ் ஆட் பண்றேன். அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணா?
2: அந்த காலத்துல நாங்க வந்து எங்க தோட்டத்திலேயே மாடு 4-5 மாடு இருக்கும். நாங்க என்ன பண்ணுவோம், இந்த மாடோட சாணி எல்லாத்தையும் எடுத்து ஒரு பக்கமா போட்டு வச்சிருப்போம். அந்த சாணி காஞ்சதுக்கு அப்புறம் அந்த தோட்டத்துல அந்த செடிகளுக்கு எல்லாம் அதை தான் எருவா போடுவோம். அதை தவிர வந்து தோட்டத்துல வந்து ஒரு குழி பண்ணிட்டு வீட்டில் இருக்கிற காய்கறி எல்லாம் நம்ம நறுக்கிற காய்கறி கழிவுகள், அதுக்கப்புறமா வந்து அந்த இது தோட்டத்துல இலைகள் இருக்கும், அந்த இலை எல்லாத்தையும் போட்டு மூடி போட்டு வைப்போம். போட்டு வச்சாக்கா 2 நாளுக்கு ஒரு வாட்டி கொஞ்சம் லேசாக மண்ணை போட்டு தண்ணி தெளிச்ச மண்ணுக்கா அதுலேயே மண்புழு வரும், அந்த தான் வரும். அது ஒரு 4 மாதம் அந்த மாதிரி மேலே மேலே போட்டு வச்சோன்னாக்கா அது நல்லா எருவாகும். அதை நல்லா கலரிட்டு அதுக்கப்புறம் எல்லா செடிகளுக்கு போடுவோம். இந்த காலம் மாதிரி வந்து இந்த கெமிக்கல்லாம் போட்டு நாங்கள் காய்கறிகள்லாம் பயிரிட மாட்டோம். அதனால என்னன்னாக்கா உடம்புக்கு நல்ல சத்தோடு இல்லாமல் எந்த விதமான வியாதிகளும் வராது. அது கெமிக்கல் கடக்கிற தொண்டு தான் வியாதிகள்லாம் வருது. அது சுயமாகவே அந்த எருவெல்லாம் நம்ம போடுற தொண்டு காய்கறிகள் டேஸ்டாகவும் இருக்கும், உடம்புக்கு வந்து நல்ல சத்தாகவும் இருக்குமா.
1: பாட்டி, நீங்க அப்பவே சொன்னாங்கல்ல 5-6 நாட்டு காய்கறிகள் அந்த மாதிரி தான் வீட்டுல வச்சுப்பீங்க.
2: ஆமா,
1: ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குமா பாட்டி?
2: அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் அந்த காலத்துல வந்து மாம்பழம் வந்து பலாப்பழம் அந்த மாதிரி தான் தோட்டத்தில் இருக்கும். எலுமிச்சம்பழம் சாத்துக்குடி இதெல்லாம் தான் இருக்கும். இந்த காலம் போல பலவிதமான பழங்கள்லாம் அந்த காலத்தில் கிடையாது. ஆனால் அந்த பழங்கள் தான் நாங்கள் சாப்பிடுவோம். அவங்க அந்த காலத்தில் வந்து இந்த தர்பூசணி அதுக்கப்புறமா வந்து வாட்டர்மெலான் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் தான் நாங்கள் சாப்பிடுவோம். வேற விதமான பழங்கள்லாம் எங்களுக்கு தெரியாது. அதுவே நல்லா நம்ம தோட்டத்தில் நல்லா எருவில் வளர்த்துண்டு நல்லா அந்த முலாம்பழம் அதெல்லாம் வந்து நல்ல சத்து நல்ல உடம்புக்கு நல்ல இது கொடுக்கும்.
1: என் பாட்டி, இப்போல்லாம் லேஸ் சிப்ஸ் பெப்சின் அப்படிலாம் இருக்கே, அந்த மாதிரி நீங்கள்லாம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கா அந்த மாதிரி?
2: அதெல்லாம் அந்த காலத்தில் ஒன்றுமே கிடையாதுமா. நம்ம தோட்டத்தில் வாழைக்காய் இருக்கும், அதனால அந்த வாழைக்காயை மாத்திரம் பறித்து சிப்ஸ் பண்ணுவோமே தவிர வேறு அந்த காலத்தில் வந்து வேறு இந்த மாதிரி சிப்ஸு இந்த ஜங்கு இதெல்லாம் நாங்கள் சாப்பிடவே மாட்டோமோ. நாங்கள் வந்து கரெக்டாக 11 மணி 11:30 மணிக்கு சாப்பாடு சாப்பிட்டோன்னா அதுவே எங்களுக்கு நல்ல ராத்திரி 7 மணி வரைக்கும் தாங்கும். அதனால் நாங்கள் இதெல்லாம் ஒன்றும் சாப்பிட மாட்டோம்.
1: அப்பா, நீங்க சொல்றத கேக்குறப்ப எனக்கு நீங்க வாழைக்காய் சிப்ஸ் பண்ணி போடணும் போல இருக்கு. எனக்கு நீங்க வந்து பண்ணி கொடுப்பேல?
2: நான் பண்ணி அனுப்புறேம்மா.
1: சரி சரி, நீங்க அப்ப வாழைக்காய் சிப்ஸ் பண்ணி கொடுங்க. ஆனா பாட்டி, நீங்க இப்படி இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம வாழையில சாப்பாடுல இத்தனை சத்து இருக்குன்னே தெரியுது. என்னைக்குமே நம்ம சாப்பாடு தான் பெஸ்ட்.
3: எவ்வளோ வீட்டில் இந்த மாதிரி அம்மா அப்பா சொல்லியோ இல்லை பாட்டி தாத்தா சொல்லியோ நம்ம வீட்டு சாப்பாடை சாப்பிடாம வெளில போய் சாப்பிட்றோம். நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நம்மளுக்காக பார்த்து பார்த்து காய்கறியெல்லாம் வாங்கி மெனக்கட்டு செஞ்ச சாப்பாடோட ருசி வேற எதில் கிடைக்கும்?
4: இப்ப கேட்டதுல இருந்து தான் தெரியுது, அந்த காலத்திலேயே நம்ம வீட்டு சாப்பாடை விட வேற எந்த உணவும் மேல் கிடையாதுன்னு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி பேசலாம் இந்த வாரம் முழுவதும். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பாயசம் வித் பாட்டி ஆன் MOPCRS 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
2: நமது வானொலி,
3: நமது பெருமை.
4: உங்க வீட்டுல ஃபேன், லைட்டு எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க. Produced and brought to you by MOP சமுதாய வானொலி 107.8.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்ட ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லைன்னு தெரியும். சோ என்கிட்ட இருந்து நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளோ பெரிய பொட்டிக் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளோ பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அது ரொம்ப சந்தோஷம்.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: எம் ஓபி சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டுன்னு நம்ம யோசனை பண்ணி நம்ம இந்த அந்த விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட்டை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்போ நம்ம பாத்ரூம்குள்ள போகும்போது சரி, இல்லை ஒரு ரூம்குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம், when we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமாக நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்பில் ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். உங்கள் இசையமைப்பாளர் தினா பேசுகிறேன்.
1: ஓரம்போ ஓரம்போ, ரோட்டில் வண்டி வருது. ஓரம்போ ஓரம்போ, ரோட்டில் வண்டி வருது. ரோட்டில் பார்த்து போகணும், விதிகளை மதிச்சு போகணும். மீறி விதிகளை மீறினா ஆபத்துகள் உங்களை நோக்கிடும். ஓரம்போ ஓரம்போ, ரோட்டில் வண்டி வருது. ஓரம்போ ஓரம்போ, ரோட்டில் வண்டி வருது.
2: சாலை விதிகளை மதிக்க வைக்கும் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் ஓரம்போ.

0: MOPCR 107.8. இது உங்க ஏரியா FM.
1: வணக்கம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. இது உங்க ஆர்ஜே ரேஷ்ம, நான் ஆர்ஜே பிரியங்கா. ஐயோ, இன்னைக்கு செம டிராபிக்ல இந்த ஸ்டெர்லிங் ரோட் பக்கம் கிட்டத்தட்ட அரை மணி நேரமா நான் மாட்டிக்கிட்டேன்.
2: ஆமா, பாப்புலேஷன் அப்படியே ஏறிட்டே இருந்தா அப்படிதான் இருக்கும். எல்லாரும் ஒரே நேரத்துல தான் வருவாங்க. நம்ம சென்னையிலேயே 8.2 மில்லியன் மக்கள் தொகை இருக்கும்.
1: ஆமா ஆமா ஆமா. உங்க ஏரியாலாம் எப்படி? சூளைமேடுல எல்லாம் பயங்கரமான டிராபிக்கா?
2: ஐயோ, ஏன் கேக்குற, நடக்க கூட முடியாது. நடந்து போறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அடிபடும்.
1: ஆமா, இங்கேயும் தான். டி நகர்ல இருந்து மவுண்ட் ரோட் போறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் கிளம்ப வேண்டியதா இருக்கு.
2: நம்ம நிகழ்ச்சியில டிராபிக் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் சோமசுந்தரம் வந்திருக்காங்க. அவர் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற போலீஸ் ஆபீசர்.
1: சோ இவர் நம்ம சென்னை டிராபிக்கை பத்தி என்ன சொல்றாருன்னு இப்ப கேப்போம்.
2: சென்னை டிராபிக் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்?
3: சென்னை வந்து சிட்டினுடைய ஸ்டேட்னுடைய ஹெட் குவார்டர்னால இங்க வெஹிக்கிளோட எண்ணிக்கை அதிகம். முன்னாடி வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு வெஹிக்கிள் இருந்தால் பெரிய விஷயமா இருந்துச்சு. அடுத்து கொஞ்சம் காலம் ஆனோடனே வீட்டுக்கு ஒரு வெஹிக்கிள், எல்லோரும் ஒரு வீட்டிலே ஒரு ஒரு வாகனம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ உள்ள நிலைமையில் ஒவ்வொரு நபரும்

0: ஒன்று அதற்கு மேற்பட்ட பேர் வாகனம் வச்சுருக்கிறாங்க. இப்போ ஒரு ஆள் எடுத்துட்டால் அவர் பர்சனலுக்காக ஒரு டூ வீலர் வச்சுருப்பார், இது இல்லாமல் ஒரு கார் வச்சுருப்பார். அவங்க வீடுகள்லையே வந்து ஃபங்க்ஷன் போகிறதுக்குன்னு ஒரு பெரிய கார் வச்சுருப்பாங்க, ஷாப்பிங் போகிறதுக்குன்னு ஒரு சின்ன கார் வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வாகனங்கள் அதிகமாகிட்டே போகுது, இவ்வளவு வாகனங்களும். இதை சென்னையினுடைய சாலைகள் முன்னாடி இருந்த மாதிரியே தான் இருக்குது, அதே அளவு ரோட்ஸ் இது எக்ஸ்ட் பண்ண முடியல, அதே அளவு தான் இருக்குது. பாப்புலேஷன் ஜாஸ்தியாக போயிட்டே இருக்குது, ரெசிடென்ஷியல் ஏரியா அதிகமாகிட்டு வருது, இண்டஸ்ட்ரியல் அதிகமாகிட்டு வரதுனால அவ்வளோ வாகனம் சென்னை ரோட்டில் தான் ஓடிட்டுருக்கு. அதே சாலைகள், அதே வசதிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், வெஹிக்கிள்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால் ஃப்ளோ, ஹெவி ஃப்ளோ டிராஃபிக். இதில் வந்து டிராஃபிக் போலீஸோட பார்ட்டு, எங்கெங்கெல்லாம் விசிபிளாக போலீஸ் நிற்க முடியுமோ அங்கெல்லாம் இருந்து ரெகுலேட் பண்ணிகிட்ருக்குறாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க இந்த டிராஃபிக் ரெகுலேஷன் பண்ணுறதுக்கு. சில இடங்களில் ஒபே பண்ணாமல் போய்ட்டுருப்பாங்க, ஒபே பண்ணலைனாலும் அதுக்கான கேசஸை புக் பண்ணுறது, அவங்களுக்கு டிராஃபிக் சம்மந்தமாக அவேர்னஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. கண்டினியூவாக மார்னிங் 6 o'clock ஆரம்பிச்சிருவாங்க டிராஃபிக் டியூட்டிஸு, மார்னிங் 6 அப் டு நைட்டு 11 வரைக்கும் அவங்களோட டிராஃபிக் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும், கண்டினியூவாக ரெகுலேட் பண்ணிட்டுருக்குறாங்க. ஹெவி சிட்டி, ஹெவி ஃப்ளோ.
1: எந்தெந்த இடத்துல ரொம்ப டிராஃபிக் ட்ரபிள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: சிட்டியில் பொதுவாக எல்லா இடத்துலையுமே டிராஃபிக் இருக்குமா? இது மெயின் ரோட்ஸ், ஆர்டிடியல் ரோட்ஸ் சொல்லக்கூடிய ஹைவேஸ், எக்ஸ்பிரஸ்ல பூந்தமல்லி ஹைவேஸ், பூந்தமல்லி ஹை ரோடு, மவுண்ட் ரோடு, அடுத்து ஈவியா சாலை, அதே மாதிரி பீச் ரோடு, அதோட ரிலேட்டட் சிட்டிக்குள்ளே எங்கெல்லாம் டிராஃபிக் வந்து சேருதோ சிட்டிக்குள்ளே வெஹிக்கிள் வரக்கூடிய ரோடுகள் அதிலெல்லாம் மார்னிங் அவர்லேயும், ரிட்டர்ன் அவங்கெல்லாம் போகிறதுக்கு வரக்கூடிய நேரங்களில் ஈவினிங் அவர்லேயும் டிராஃபிக் இருக்கும். எல்லா இடத்துலையுமே ஹெவியாக தான் இருக்கும் ஃப்ளோ. ஆர்டிரியல் ரோடு சொல்லக்கூடிய மெயின் ரோடு எல்லாமே ஹெவி ஃப்ளோவான ரோடு தான். அதில்
1: சென்னையில் எல்லாருமே டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா?
0: அப்படி சொல்ல முடியாது, இங்கே இல்லை, எங்கேயுமே எல்லாருமே டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஒரு 75% ஃபாலோ பண்ணுறவங்க இருக்கிறாங்க, அந்த மீதி இருக்கக்கூடிய 25% இவங்கனால வந்து அந்த 75% சஃபர் ஆகிறாங்க. ஒரு டிராஃபிக் ஜாமை ஏற்படுத்துறது அல்லது ஒரு டிராஃபிக்கில் ப்ராப்ளம் ஏற்படுத்துறதுன்னா அது பர்சன்டேஜில் பண்ண முடியாது. எனி ஒன், ஏதோ ஒரு வாகனம் வந்து அந்த இடத்துல சின்ன பிரச்சனையை சந்திச்சுது அப்படின்னா அதனுடைய கண்டினியூஷன் டிராஃபிக் ஆகிட்டே இருக்கும். எல்லாரும் ஒபே பண்ணுறதில்ல, மேக்ஸிமம் பண்ணுறாங்க, ஒபே பண்ணுறாங்க.
1: எந்தெந்த காரணத்துக்காக நார்மலி நீங்களாம் அரெஸ்ட் பண்ணுறீங்க சார்? ஏன்னா நீங்கள் நார்மலி வார்ன் பண்ணி விட்டுருவீங்க, இல்லைன்னா சரி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கூட விடுற, ஆனால் அரெஸ்ட் பண்ணுறது எது எதுக்கெல்லாம்?
0: டிராஃபிக்கு பொறுத்த வரைக்கும் அரெஸ்ட் பண்ணுறது இல்லைம்மா, யாரையும் என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் டிராஃபிக் யாரையும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இது ஒரு மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்டுங்கிறது ஒரு சின்ன ஆக்ட், அவ்வளோதான், ஒரு சின்ன சட்டம், மோட்டார் வாகன சட்டம். இதில் வந்து அரெஸ்ட் கிடையாது. எப்போ அரெஸ்ட் பண்ணுவாங்க? மேஜர் ஆக்சிடென்ட் பண்ணுறாங்க அதனால் உயிரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதில் இன்வெஸ்டிகேஷன் இவங்க தனியாக இருக்கிறாங்க, ஆக்சிடென்ட் இவங்க, அவங்கள்ட்ட அதை ஹேண்டில் பண்ணுவோம், அவங்க அரெஸ்ட் பண்ணி பின்னாடி பெயில் அனுப்புவாங்க. மற்றபடி அபராத விதிக்கிறது சரி, ஃபைன், ஸ்பாட் ஃபைன் இருக்குது, கோர்ட் ஃபைன் இருக்குது, அதனால் ஃபைன் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஃபைன் கட்ட முடியாத நேரம் சில நேரங்களில் வாகனங்களை டீடைல் பண்ணுவாங்க. சில வழக்குகளை பொறுத்த வரைக்கும் ட்ரங்க் அண்ட் டிரைவருக்கு குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாங்கன்னா அந்த வண்டியை நாங்கள் நிறுத்தினதுக்கப்புறம் அவங்கள விட்டுட்டோம்னா மீண்டும் அதே தவறு கண்டினியூ ஆகுவாங்க, அப்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிற வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் அந்த வெஹிக்கிளை டீடைல் பண்ணி வச்சுடுவோம். ரூல்ஸ் அகைன் ஃபாலோ பண்ணாமல் போகிறவங்க ரிப்பீட்டடாக வயலேட்டர்ஸ்ன்னு தெரிஞ்சதுன்னா அந்த வெஹிக்கிளை டீடைல் பண்ணி கோர்ட்டில் என்டர் பண்ணி, ஸோ கோர்ட்டு மூலம் ஃபைன் போடுவாங்க, மற்றபடி நாங்கள் ஸ்பாட் ஃபைன் தான் போட்டுட்ருக்கோம்.
1: ஒரு நாளில் ஆவரேஜாக எவ்வளோ டிராஃபிக் ரிலேட்டட் கேசஸ் சார் உங்களுக்கு வருது?
0: டிராஃபிக் ரிலேட்டட் கேசஸ்ஸு ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 75-100 கேசஸ் வரைக்கும் ஒரு ஒரு ஆஃபீஸரும் புக் பண்ணுறோம். இப்போ எனக்கு இல்லை 2 சப் இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்கிறாங்க, நான் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறேன். இப்போது 3 பேரும் சேரும்போது 300 வரைக்குமே கொண்டு வர முடியும். மற்ற என்ஃபோர்ஸ்மெண்ட் கேசஸ், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைம் இருக்கும் இல்லையா, அதனால் எங்களுக்கு வந்து கேஸ் புக் பண்ணுறதுக்கான நேரம் கம்மியாக இருக்கும். அதிலேயே நேரம் போட்டு 100 கேசஸ் ஒரு நாளைக்கு புக் பண்ணிடுவோம்.
1: சார், அஸ் டிராஃபிக் இன்ஸ்பெக்டரா நீங்க வந்துட்டு டிராஃபிக்கை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? லைக் ஒன்று வண்டிகள் கம்மியாக வாங்குங்க அப்படின்னு சொல்றீங்களா, இல்லை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், ஒரு ஒரு வீட்லேயும் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லை நம்ம ஒரு சொசைட்டியை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்?
0: இல்லை எல்லாரும் வெஹிக்கிள்ங்கிறது மஸ்ட் ஆயிடுச்சு, வாகனம் இல்லாமல் எந்த ஒரு வேலையும் நடக்காது. ஏன் போக்குவரத்து அப்படின்னாலே மனிதனுடைய அடிப்படை தேவைகளான உணவு, உடை, அடுத்து வேலைவாய்ப்பு, இதுகளுக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போக வேண்டிய காலகட்டத்தில் இருக்குது. அதில் ஒரு கிராமம் வாழ்ந்தால் அந்த கிராமத்துக்குள்ளேயே நம்ம தேவைகள் அடங்கிடுச்சு. இப்போ நகரம் பெருசாகிடுச்சு, ஊழல் பெருசானதுனால ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போய் நம்ம வேலையை முடிக்கணும். அது ஏதோ ஒரு காரணத்துக்காக, சாப்பாட்டுக்காக போகலாம், வேலை வாய்ப்புக்காக போகலாம், பர்ச்சேஸ்க்காக போகலாம், என்டர்டெயின்மெண்ட்காக போகலாம். அப்படி அவங்க ஒரு ஒரு வேலைக்கும் போகிறதுக்கும் வெஹிக்கிள்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது, டிரான்ஸ்போர்ட்டிங் இருக்கும் ஒரு இடம் இன்னொரு இடம். ஸோ அதனால் போக்குவரத்தை கம்மி பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாமே இருக்க தான் செய்யும், போக்குவரத்து இருக்க தான் செய்யும். ஒன்று ரூல்ஸ், டிராஃபிக் ரூல்ஸ் ஒபே பண்ணால் ஓரளவு டிராஃபிக் நெருக்கடியில் கம்மி பண்ண முடியும். எல்லாருமே படித்திருக்கணும், மினிமம் லைசன்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா மினிமம் ஸ்கூல் எஜுகேஷனாக முடிச்சிருப்பாங்க அவங்க. அப்போ அவங்க ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா இருக்கும், கரெக்டாக ஓரளவு நார்மல் பண்ண முடியும். எல்லாரையும் கட்டுப்படுத்துறதுக்காக டிராஃபிக் ரூல்ஸ் கிடையாது. டிராஃபிக் ரூல்ஸுங்கிறது ஒரு ஒழுங்குபடுத்துறதுக்காக ஒரு ரெகுலேஷன். ஒரு 100 பேர் இந்த பக்கம் போகிறாங்கன்னா 100 பேர் கிராஸ் பண்ணுறதா இருந்தால் இவங்க கொஞ்ச நேரம் நிற்கணும், இவங்க கொஞ்ச நேரம் நிற்கணும். இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி போகும்போது நம்ம டிராஃபிக் நெருக்கடிகள் கம்மியாகும். பட் வாகனங்கள் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணணும். கரெக்டான டைம் போயிட்டு கரெக்டாக வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும்போது சேஃபாக போகலாம், வேகமாகவும் போக முடியும்.
1: சார், நார்மல் பீப்புள் கூட டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணலாமா? ஏன்னா இப்போல்லாம் வந்துட்டு அங்கங்கே டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2-3 ஆட்டோ ரிக்ஷா காரங்கெல்லாம் வந்து நின்றுறாங்க இல்லையா சார் நடு ரோட்டில், அவங்கெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லை அதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு?
0: பண்ணலாமா. போலீஸ் அப்படின்னு அவங்களுக்கு என்னென்ன பவர் இருக்கோ எல்லாமே பொதுமக்களுக்கும் சேர்ந்துருக்கு. அரெஸ்ட் பண்ணுறதே பப்ளிக் அரெஸ்ட் பண்ணலான் இருக்கும்போது டிராஃபிக் ரெகுலேஷன் பண்ணலாமா பண்ணக்கூடாதுலாம் கேள்வியே இல்லை, பண்ணலாம். அவங்களுக்கும் டிராஃபிக்கை பற்றி ஓரளவு தெரிஞ்சிருக்கணும், எந்த வெஹிக்கிளை நிறுத்தணும், எப்போ நிறுத்தணும், அந்த ஸ்டாப் லைன் எங்கே இருக்குது, இந்த ரூல்ஸ் தெரிஞ்சிருந்து அவங்க பண்ணலாம். இது இல்லாமல் நம்ம ஆத்தரைஸ்டாக சில ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, ஹோம் கார்ட்ஸ் இருக்கிறாங்க, டிராஃபிக் வார்டன்ஸ் இருக்கிறாங்க, ஸ்கூலில் RSP ரோடு சேஃப்டி பெட்ரோல்ஸ்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு டிராஃபிக் சிக்னல்ஸை சொல்லி கொடுத்து அவங்கள ரோடு கொண்டு வந்திருக்கோம். பல இடங்களில் வந்து பொதுமக்கள் வந்து போலீஸ்க்கு சப்போர்ட்டாக போலீஸ்க்கு ஆதரவாக இறங்கி வேலை செய்கிறாங்க. போலீஸ் கம்மியாக இருக்கக்கூடிய இடத்துல அவங்க போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸ்கூல் ஜோன் இருக்கும், ஸ்கூல் கேட்டில் என்ட்ரன்ஸில் வந்து குழந்தைங்க பிரச்சனை கிராஸ் பண்ணி போகிறதுக்கும் வெஹிக்கிள் ஓரமாக நிறுத்துறதுக்கும் இதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு மற்றபடி வேறு எந்த அதிகாரமும் கிடையாது. ரெகுலேஷனுக்கு போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஒரு போலீஸ்மேன் இருக்கணும், ஏதாவது ஒரு போலீஸ்மேன் இருந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறக்கு ஒரு 4 பப்ளிக் வந்தாங்கன்னா அவங்கள வச்சு பண்ணலாம். பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க, போலீஸ் கூட நின்று காலையில் ஒரு 1/2 hour 1 hour பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூல் ரெகுலேஷனை பார்த்து கொடுத்துட்டு போகிறாங்க. நீங்கள் கேட்ட மாதிரி ஆட்டோ டிரைவர்ஸ் அவங்க சில்ட்ரன் சேர்த்துட்டு வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு சின்ன டீமாக ரெடியாகி ஒரு 4-5 பேர் கொண்ட டீம் அவங்க போலீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஹோம் கார்ட்ஸ் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய இருக்குது, அவங்களும் பண்ணுறாங்க. எல்லாரும் சேர்ந்து ரெகுலேட் பண்ணி டிராஃபிக்கை சேஃபாக கொண்டு போகிறது தான் நம்மளோட லட்சியம்.
1: ரோடில் நடந்து போகிறவங்களுக்கு என்னென்ன டிப்ஸ் கொடுப்பீங்க? ஏன்னா இப்போலாம் நடந்து போகிறவங்களுக்கு தான் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது வண்டி ஓட்டிட்டு போகிறவங்கள விட. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அவங்களுக்கு என்னலாம் சொல்லுவீங்க நீங்கள், இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு?
0: அவங்க தான் நம்முடைய பேசிக் இல்லையா, நம்ம முன்னோர்கள். அவங்க தான் நம்மளும் முதல் ஆரம்பத்தில் நம்ம ஜெனரேஷன் கொண்டாடலாம் அப்படி தான் இருந்திருக்கோம். ரெஸ்பெக்ட் பெடஸ்ட்ரியன்ஸ்மா, அவ்வளோதான் ஒரே வார்த்தை. நடந்து போகிறவங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்து வாகன ஓட்டிகள் போகிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ விபத்துகள் கம்மியாகும். சாலை விபத்துகள்லாம் 15% 20% வரை பெடஸ்ட்ரியன்ஸ்னால தான், பெடஸ்ட்ரியன்ஸ் மேலே வெஹிக்கிள் மோதுறதுனால. 2 வெஹிக்கிள் சம்மந்தம் இல்லாமல் ஒரு பெடஸ்ட்ரியனும் ஒரு வாகனமும் சம்மந்தப்பட்ட வழக்குகள் நிறைய பதிவாகிட்டுருக்கு. இப்போ நடந்து போகிறவங்க சாலை ஓரங்களில் போகிறது மட்டும் இல்லாமல் வாகனத்தை கவனித்து போகணும். எங்கே பெடஸ்ட்ரியன் கிராசிங் இருக்கோ, மெயின் முக்கிய சந்திப்புல சந்திக்கும் போது பெடஸ்ட்ரியன் கிராஸுகள் சந்திப்பில் மட்டும் தான் கடந்து போகணும். ரெண்டாவது போகும்போது அசட்டையாக போகிறது, செல்ஃபோன் பேசிட்டு நடக்கிறது இப்போ நிறைய ஜாஸ்தியாகிடுச்சு. இளம் வயதினர்கள் எங்கே பார்த்தாலும் செல்ஃபோன் பேசிக்கிட்டு போகிறத விட செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு நடக்கிறாங்க. ஸோ லேட்டஸ்ட் ஃபோன் வெர்ஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் செல்ஃபோனை ஸ்க்ரீனை பார்த்துட்டே நடக்கிறாங்க. எதில் வர வாகனங்கள் கவனிக்கிறதில்ல, திடீரென்று குறுக்கிடுற வாகனங்களை அவங்களோட கவனத்தை அதில் கொண்டு வர முடியறதில்ல. செல்ஃபோன் பேசிட்டு போகும்போது வந்து கண்டிப்பாக கவன சிதறல் ஏற்படும். என்ன தான் நம்மளோட பார்வை ரோட்டில் இருந்தாலும் நம்மளோட கவனம் வேறு பக்கம் இருக்கும். ஸோ ரோட்டில் கவனம் வைக்க முடியும், வாய்ப்பு கம்மியாகும். போகிறவங்க ஓரமாக நடந்து போகணும். அதே மாதிரி நடைபாதைகள் யூஸ் பண்ணணும். நடைபாதையில் இருக்கிற வாகனங்களை நிறைய வழக்கு பதிவு பண்ணுறோம், நிறைய கேசஸ் போட்டுட்ருக்கோம். இது ரிப்பீட்டடாக அந்த பார்க்கிங் பிரச்சனை வந்துட்டுருக்கு. ஸோ அதையும் மீறி நாங்கள் ரெகுலேட் பண்ணிட்டுருக்கிறோம். நடந்து போகிறவங்க தங்களுடைய உயிர் மேலே கவனம் வைக்கணும். நடந்து போகிறவங்க மிக கவனமாக நடந்து போகணும். மே கோடி அளவுக்கு சாலை ஓரங்களில் தான் போகணும், எதிரில் வர வாகனங்கள் கவனிக்கணும், கவனித்து போகணும், அவ்வளோதான்.
1: டிராஃபிக் ரூல்ஸை பற்றி கொஞ்சம் ப்ரீஃப் பண்ண முடியுமா சார், எதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற?
0: டிராஃபிக் ரூல்ஸ்மா, டிராஃபிக் ரூல்ஸு மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் சொல்லப்பட்ட ரூல்ஸ் நிறைய இருக்குது. பட் டிரைவர்ஸ்க்கு அவங்களுக்கு என்ன ஆடியோ ஆஃபீஸில் போதே அவங்களுக்கு சொல்லிடுறாங்க எப்படிலாம் வண்டியை நிறுத்தணும். முதல்ல வந்து பார்க்கிங், எங்கே வண்டியை நிறுத்தணும் எங்கே வண்டியை நிறுத்தக்கூடாதுன்னு தெரியணும். ஃபஸ்ட்டு முதல் கவனம், வண்டி ஓட்டவங்களோட கவனம் வந்து பார்க்கிங்கில் இருக்கணும். எங்கே வண்டியை நிறுத்தக்கூடாதோ அங்கே நிறுத்தக்கூடாது. எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்தணும். போலீஸ் சைன் போர்டு இருக்கும், சில இடங்களில் சைன் போர்டு இல்லாத ரிமோட் ஏரியாவோ இல்லை இன்டீரியர் ஏரியாவோ கூட இருக்கும். அங்கெல்லாம் வந்து நம்ம இந்த இடத்துல வண்டியை நிறுத்துறதுனால மற்ற வாகனங்களுடைய வேகம் கம்மியாகுமா ஆக்சிடென்ட் ஆகுமாங்கிறத பார்த்து அந்த இடத்த வண்டியை நிறுத்தணும். வண்டியை நிறுத்துறதுக்கு முன்னாடி அதை முதல் பார்க்கணும். ரெண்டாவது சிக்னல் ஒபே பண்ணணும். எங்கெல்லாம் ரெட் சிக்னல் இருக்கோ அங்கெல்லாம் நின்றுணும். சிக்னலில் முன்னாடி போகணும் அப்படின்னு அவசரப்பட்டு இந்த சிக்னல் ரிலீஸ் ஆகும்போது என்னுடைய வாகனம் தான் முன்னாடி போகணும் அப்படிங்கிற என்ன வரக்கூடாது. சிக்னலில் ஸ்டாப் லைனில் வண்டி நிறுத்தணும். அங்கே தான் நம்ம ஏற்கனவே போன கொஸ்டின் நீங்கள் கேட்ட மாதிரி பெடஸ்ட்ரியன் கிராசிங் இருக்கும். சிக்னலில் நடந்து போகிறவங்களுக்கான மரியாதை கொடுக்கணும். வண்டி அங்கே நிறுத்தினா தான் நடந்து போகிறவங்க போக முடியும். ஓவர் ஸ்பீட் அவாய்ட் பண்ணணும். ஸ்பீடாக போகிறதுனால சேஃப்டி கிடையாது. கொஞ்சம் அட்வான்ஸாக கிளம்பி சேஃபாக ட்ரைவ் பண்ணி ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணி சேஃபாக போய் ரீச் ஆகிடலாம். கடைசி நேரமாக கிளம்பி வேகமாக போய் அர்ஜெண்ட்டாக போய் ஆக்சிடெண்ட்டை தவிர்க்கலாம். அந்த மாதிரி வரக்கூடிய விபத்துகள் நிறைய இருக்குது. அவசரமாக கிளம்பி வந்தேன் சார் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ முன்னாடியே கிளம்பணும். நார்மல் ஸ்பீடு, சிட்டிலேயோ மற்ற இடங்கள்லையும் எல்லா இடத்துலையுமே ரோட்டில் ஸ்பீடு லிமிட்டு சைன் போர்ட்ஸ் இருக்கும். அந்த ஸ்பீடு லிமிட்டு சைன் போர்ட்ஸு அங்கே நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்ஸை அல்லது அந்த ஃப்ளோவை முடிவு பண்ணி பார்த்து அதன்படி தான் அந்த போர்ட்ஸ் வச்சுருக்குறாங்க. ஸோ ஸ்பீடு லிமிட் ஃபாலோ பண்ணணும். அடுத்த வெஹிக்கிளுக்கு இடஞ்சு இல்லாமல் நம்ம கொண்டு போகணும். டூ வீலர் பொறுத்த வரைக்கும் அனுமதிக்கப்பட்ட இரண்டு பேருக்கு மேலே டூ வீலரில் போகக்கூடாது. ட்ரிபிள் ரைடு அந்த வாகனத்தினுடைய கெப்பாசிட்டி ரெண்டு பேர், அதையும் மீறி மூணு பேர் போகும்போது அந்த வாகனம் நம்ம கட்டுப்பாட்டிலேருந்து தான் மேக்ஸிமம் போகும். ரெண்டாவது போலீஸ் நடவடிக்கைக்கு பயந்து லெஃப்ட் ரைட்டு போய் ஏதோ விபத்துகள் ஏற்படுற வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு டூ வீலர்னால் ரெண்டு பேர் தான் போகணும். கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு போகணும். டூ வீலர் போகும்போது ஹெல்மெட் போட்டு போகணும், அது மஸ்ட்டு. அது நம்முடைய சேஃப்டிக்காக போடப்பட்ட சட்டங்கள் தான், நம்முடைய பாதுகாப்புக்காக தான் போட்டிருக்காங்க. ஒரு பூகம்பத்திலேயோ ஒரு புயல்லையோ எவ்வளோ ஒரு நாட்டில் உயிரிழப்பு ஏற்படுதோ அதே அளவுக்கான உயிரிழப்பு ஒரு வருடத்தில் தலைக்கவசம் போடாமல் வர வாகன ஓட்டிகளால் ஏற்படுது. அவங்களுடைய உயிர் அது சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ ஹெட் இன்ஜுரிஸ், ஹெட் இன்ஜுரி அவாய்ட் பண்ணணுன்னா ஹெல்மெட் போட்டு போகணும். காரில் போகிறவங்க சீட் பெல்ட் வேர் பண்ணியிருக்கணும். சீட் பெல்ட் வேர் பண்ணணும். இந்த ரூல்ஸ் எல்லாமே டிரைவிங் ஸ்கூலில் ஆரம்பத்தில் நமக்கு சொல்லிக் கொடுத்து அதன்படி தான் நம்ம லைசன்ஸ் வாங்குகிறோம். அஜாக்கிரதையில் நம்ம இந்த தவறுலாம் செய்கிறோம். சிறு தவறு தான், எல்லாமே திருத்திக்கலாம். நம்மளுடைய கவனக்குறைவினால் பண்ணக்கூடிய தவறு தான் மோட்டார் வாகன சட்ட தவறுடைய தவறுகள் எல்லாமே. இதை திருத்திக்கணும், சேஃபாக டிரைவ் பண்ணணும்.
1: ஸோ பீக் ஆர் டிராஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, அதனால எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுன்னு சொல்ல முடியாது.
0: பீக் கவர்னமாக காலையில் 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் பீக் கவர் நம்ம எடுத்துருக்கோம். அதே மாதிரி ஈவினிங்கில் 4 o'clockலேருந்து நியர் அபவுட் 9 o'clock இது வந்து பீக் கவர்னு முடிவு பண்ணியிருக்கோம். பீக் கவர் அப்படின்னா என்னென்னா அந்த நேரத்தில் தான் தினசரி வேலைக்கு போகிறவங்க காலையில் கிளம்பி போகக்கூடிய நேரம், அலுவலகத்துக்கு வீட்டிலேருந்து அலுவலகம் போகக்கூடிய நேரம், அல்லது வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கோ காலேஜஸ்க்கோ போகக்கூடிய நேரம். ஸோ அனைவரும் ஒரே நேரத்தில் கிளம்பி அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி வேலை பார்க்கக்கூடிய இடத்துக்கோ படிக்கிற இடத்துக்கோ போகக்கூடிய நேரம் இல்லையா. ஸோ இந்த நேரத்தில் வந்து அதிகமான வாகனங்கள் ஃப்ளோ ஆகும் அந்த ரோட்டில். இந்த நேரத்தில் வந்து விபத்துகள் அது கொஞ்சம் அதிகமாகும். மற்ற நான் பீக் கவரோட பீக் கவரில் ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்க காரணம் என்னென்னா ஒரே நேரம் அதிகமான வாகனங்கள் ரோட்டில் ஃப்ளோ ஆகும். அப்படி ஆகும்போது இவங்க வந்து கொஞ்சம் முன்பாக வீட்டிலேருந்து கிளம்பி பத்திரமாக சேரணுங்கிற எண்ணம் இல்லாமல் கடைசி நேரம் இவங்களோட பர்சனல் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ரோட்டில் வந்து அந்த டயத்தை மிச்சம் ஒன்றுன்னு நினைப்பாங்க. வீட்டில் மெதுவாக கிளம்பி அவசரம் இல்லாமல் அவங்களுடைய சாப்பாடு ரெடி பண்ணுறதோ மேக்கப்போ ட்ரெஸ்ஸிங்கோ இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் அஜாக்கிரதையாக கிளம்புவாங்க வீட்டிலேருந்து. ஒரு மணி நேரம் ரன்னிங் இருக்கக்கூடிய நேரத்துக்கு வந்து இவங்க அதனுடைய 1/2 மணி நேரத்தை இவங்க வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு மீதி 45 மினிட்ஸில் போய் சேரணும்னு நினைப்பாங்க. அப்போது வேகம் அதிகமாகும், வாகனத்தோட வேகம் அதிகமாகும், டிராஃபிக் ரூல்ஸ் ஒபே பண்ண தோணாது, வயலேட் பண்ண சொல்லணும். ஸோ இந்த மாதிரி காரணங்களில் ஹெவியாக இருக்கும் டிராஃபிக், அந்த நேரத்தில் தான் ஆக்சிடெண்ட் அதிகமாகும். ஸோ முன்னாடியே கிளம்பிடணும். பிக் கவர் நமக்கு தெரியும், நம்முடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் போகிறோம், இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நமக்கு தெரியும். அதுக்கும் 10 நிமிஷம் முன்னாடி கிளம்பி சேஃபாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஓட்டிகிட்டு போனால் ஆக்சிடென்ட்ஸ் கம்மியாகும்.
1: சார், ட்ரங்க் அண்ட் டிரைவ்க்கு எவ்வளோ பேர் சார் மாட்டுறாங்க ஒரு ஆவரேஜாக எடுத்துக்கிட்டா? அதோட நீங்கள் அதை வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு ஆக்சுவலி ஏமாத்திட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா சார், நான் குடிக்கவே இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கூட போகலாம். ஆனால் நீங்கள் எப்படி அதை வந்துட்டு கரெக்டாக இவங்க இல்லை குடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க?
0: நம்மகிட்ட ப்ரீத்திங் அனலைசர்னு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு. ஸோ அவங்களுடைய ப்ரீத்தில் எவ்வளோ எத்தனை பர்சன்டேஜ் ஆல்கஹால் அவங்க கன்சியூம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த ப்ரீத்திங் அனலைசரில் வந்துடும். இப்போ வர்றவங்கள அதில் ப்ரீத்திங் அனலைசரில் ப்ளோ பண்ண சொன்னோம்னா அவங்க எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்காங்கன்ற ரீடிங் வந்து நமக்கு. ஸோ அந்த ரீடிங்கோட அடிப்படையில் நம்ம கேஸ்

0: வழக்குகளை விட மிகவும் அக்கறை எடுத்துக்க வேண்டிய கொள்ள வேண்டிய வழக்கு அந்த குடிபோதையில் வாகனம் ஓட்டுறது. ஏன்னா அதில் அவங்க மட்டும் வழக்கில் சிக்கிறது இல்லாமல் மற்ற உயிரிழப்புகள் காரணமாகிறாங்க. ஸோ ட்ரங்க் அண்ட் டிரைவிங் மேலே கடுமையாக நடவடிக்கை எடுத்துகிட்ருக்குறோம். தினசரி ஒரு இரவு நேரத்தில் வந்து 10 மணிக்கு மேலே ஆரம்பிச்சோன்னா 12 மணி 1 மணி வரைக்கும் போலீஸ் வெஹிக்கிள் செக் பண்ணுறாங்க. ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ் அது புக் பண்ணுறோம். எல்லா டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸும் அதில் வரும். எல்லா வெஹிக்கிள்ஸும் கேஸ் போடுறோம். ஒரு நாளைக்கு ஒரு 4-5 கேசஸ் ஒரு ஸ்டேஷன்லேயும் மட்டும் போடுறோம். சிட்டியில் பூரா 60-70 ஸ்டேஷன் இருக்குது. அவ்வளோ பேருக்கு கேஸ் போடுறோம். கோர்ட்டில் தான் போய் ஃபைன் கட்டிட்டுருக்காங்க.
1: சென்னையில் ஒரு நாள் படத்துல ஒரு குழந்தைக்காக ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்றத பார்த்தேன். அது மாதிரி இன்னைக்கு ஏதாவது சம்பவங்கள் நடக்குதா சார்?
0: அது சென்னையில் ஒரு நாள் படம்னு இல்லை, பொதுவாகவே இப்போ இந்த ஹார்ட் டிரான்ஸ்போர்டேஷன் நம்ம மெடிக்கலுடைய வளர்ச்சியில் ஒரு பார்ட். அது முன்னாடி ஒரு ஹார்ட் பேஷண்ட்னா அவர் அவ்வளோதான் அப்படின்னு நிலைமை இருந்துச்சு. இப்போ டொனேட்டர்ஸ், ஆர்கன் டொனேட்டர்ஸ் நிறைய வந்துட்டாங்க. ஸோ அவங்களுடைய சப்போர்ட் இருக்குது. அவங்க ஆர்கன் டொனேட் பண்ணுறாங்க. இப்போ மெடிக்கல் லைனில் இதுக்கு ஆர்கனைசேஷன் தனியாக இருக்கிறாங்க. நிறைய சக்ஸஸ் சர்ஜரிஸ் முடிஞ்சிருக்கு சென்னை சிட்டியை பொறுத்த வரைக்கும். சிட்டிக்குள்ளேயே ஒரு ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் வந்து டொனேட் பண்ணுற பேஷண்ட் இருந்தாங்கன்னா அதை வாங்கிறதுக்கு இன்னொரு பேஷண்ட்டு ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. அதுக்கு மிக குறைந்த நேரம் தான் அந்த ஹார்ட்டு வெளியில் எடுத்து வச்சுருக்க முடியும்னு டாக்டர் சொல்கிறாங்க. அந்த நேரம் என்னென்னு சரியாக எனக்கு தெரியல. ஆனால் வெளியூர்கள்லேருந்து வர்றது, ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் மூலம் கொண்டு வருது, பை ரோடு கொண்டு வருது, இந்த மாதிரி ஹார்ட்டு கொண்டு வருவாங்க. போர்ட்டு கொண்டு வரும்போது எங்களோட ரன்னிங் டைம் மிக கம்மியான நேரத்தில் விரைந்து அந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போவோம். அப்படி கொண்டு போகும்போது எல்லா இடத்துலையும் டிராஃபிக் போலீஸ் இருப்பாங்க. முன்னாடியே சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி தகவல் தெரிஞ்சால் கூட உடனடியாக எல்லா இடத்துலையும் டிராஃபிக் போலீஸ் இருப்பாங்க. கிரீன் கார்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஆம்புலன்ஸ் போகக்கூடிய வழி முழுவதும் பச்சை விளக்கில் தான் இருந்துகிட்ருக்கோம். கிரீன் லைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லா சிக்னலும் ஓப்பனில் இருக்கும். மற்ற எந்த வாகனத்துக்கும் அனுமதி இருக்காது. அதே மீறி வர வாகனங்களை நாங்கள் முன்னாடி சைரன் போட்டு கொண்டு போகிறோம். கம்மி நேரத்தில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம். அவ்வளோ அது வேறு ஒன்றும் இல்லை. அது மெடிக்கலுடைய விந்தை சக்ஸஸாக பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம டாக்டர்ஸ் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாங்க. நானும் சில இது அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஹார்ட் டிரான்ஸ்போர்ட் பண்ணேன். நம்ம சிட்டி பார்டர்லேருந்து பாடிநல்லூர் செக் போஸ்ட்லேருந்து மலர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனேன். அது மலர் ஹாஸ்பிட்டலுடைய 100வது சர்ஜரி, ஹார்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனுடைய 100வது சர்ஜரிக்காக எடுத்துகிட்டு போயிருந்தோம். 40 கிலோமீட்டர் தூரம் அது. பாடியனூர் செக் போஸ்ட்ன்றது இடத்துல ஒரு டோல்கேட் இருக்குது. அதிலேருந்து எடுத்து பூந்தமல்லி ஹைரோடு, இந்த மவுண்ட் ரோடு தான் பேர் இல்லையா, அது வழியாக எடுத்துகிட்டு போய் அடையாரில் இருக்க மலர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். அந்த 40 கிலோமீட்டருக்கும் சேர்த்து நம்ம எடுத்துக்கிட்ட நேரம் மொத்தம் 30 நிமிடங்கள் தான். 100-140 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகிறோம். பப்ளிக் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நம்ம சிக்னலில் வண்டி நேரம் அதிக நேரம் நிறுத்தியிருந்தாலும் அவங்கள்ட்ட காரணம் சொல்கிறோம். மற்ற நேரங்களில் நிறுத்தி விஐபி வரைக்கும் நிறுத்தும் போது பப்ளிக் கோவப்படுறாங்க. இதில் வந்து நம்ம சொல்லுவோம், ஹார்ட் டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கேன், வண்டி வந்துட்டுருக்குறாங்க, வேகமாக வருவாங்க, தயவுசெய்து கொஞ்சம் வண்டி நிறுத்திங்கன்னா எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணுறோம். பப்ளிக்கு நிறைய கோஆப்ரேட் பண்ணுறாங்க. அதில் அந்த சினிமாவோட பங்கும் கொஞ்சம் இருந்திருக்கும். ஸோ அவங்களும் அதில் அதனுடைய எங்களுடைய ரிஸ்க்கு அந்த சினிமா காமிச்சனாலே என்னவோ நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. நிறைய டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கு காலையில் கூட ஏர்போர்ட்டில் இருந்து மலர் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க, கொண்டு போனாங்க. கம்மி டைம், ஒரு உயிரை காப்பாற்றுற வேலைங்கனால ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்க போலீஸ்.
1: உங்களுக்கு வந்துட்டு இந்த டிராஃபிக்னால பொல்யூஷன் இருக்கு இல்லையா சார், நிறையா இருக்குது, அது எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க, அதை எப்படி நீங்கள் வந்துட்டு கோப்ப பண்ணி வெளில வரீங்க?
0: டிராஃபிக்கு பொல்யூஷன் மஸ்ட்டுமா, நாங்கள் சர்வீஸ் பண்ணுறதுனால அதில் தாங்கிட்டு தான் ஆகணும். நிறைய சில நேரத்தில் மாஸ்க் யூஸ் பண்ணுறோம். மாஸ்க் இருக்கு எங்கள்கிட்ட, மாஸ்க் யூஸ் போட்டு நின்றுக்குவாங்க. பட் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய வெஹிக்கிள்ஸ் ஓட்டுங்க அப்படின்றோம். சர்டிஃபிகேட் இருக்குது, எமிஷன் சர்டிஃபிகேட் இருக்குது, அதில் போய் வெஹிக்கிள் செக் பண்ணி ஓட்டுங்கன்னு சொல்கிறோம். அந்த அவேர்னஸ் நான் பப்ளிக் போய் சேரல. எப்படினாலும் ரெகுலேட் பண்ணுறதா இருந்தால் ரோட்டை நின்று தான் ரெகுலேட் பண்ண முடியும். பொதுவாக ஒரு வெஹிக்கிள் போகுது அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் கான்ஸ்டபிள் நிற்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாருமே டிராஃபிக் சென்ஸோடு போகலாம், டிராஃபிக் சிக்னல்ஸ் உபயோக பண்ணலாம், சைன் போர்ட்ஸை உபயோக பண்ணலாம். அப்படி பண்ணிங்கன்னா டிராஃபிக் போலீஸ்க்கான வேலை கம்மியாக இருக்கும். நாங்கள் நிறைய வேலை செய்ய விரும்பலை. ஆனாலும் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வரைக்கும் புகையிலையும் டஸ்ட்லேயும் நிற்கிறோம். சர்வீஸ் அலர்ஜி தான் பண்ணிருக்கோம். டஸ்ட் அலர்ஜி நிறைய போலீஸ்க்கு வரும். அதிக நேரம் நிற்கிறனால காலில் சில ப்ராப்ளம்ஸ் வரும். போலீஸாக பண்ணிட்டுருக்காங்க. அது யாரும் பெருசாக எடுக்கிறதில்ல. ஒரு 1/2 மணி நேரம் நின்றோம் அப்படின்னா என்னை கடந்து ஒரு இந்த பக்கம் ஒரு 1000 வெஹிக்கிள், இந்த பக்கம் 1000 வெஹிக்கிள் போயிருக்கு. எல்லாரும் சேஃபாக போயிருக்காங்கன்னு நினச்ச விதத்தில் சந்தோஷம். அதான் பண்ணிட்டு
1: லைசன்ஸ்க்காக சார், இது அண்டர் ஏஜ்

0: குழந்தைங்களாம் வந்துட்டு ஐ மீன் ஒரு சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் பசங்களாம் வந்துட்டு பைக்கு ஸ்கூட்டிலாம் ஓட்டிட்டு அவங்க வந்துட்டு இப்போ நாங்கள் கற்றுக்குறோம் 18 ஆனோடனே நாங்கள் லைசன்ஸ் எடுத்துருவோம் அதுக்காக தான் கற்றுக்குறோம் இப்போ அப்படின்னு சொல்லி மெயின் ரோட்லேயே ஓட்டுறாங்க இல்லையா சார், அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
1: ஆமாம், லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுறது ஒரு அஃபென்ஸ், அது பை லா அப்படி இருந்தால் கூட அந்த 18 வரும் வயசு வந்தால் தான் அந்த வண்டி ஓட்டக்கூடிய பொறுப்புணர்ச்சி வரும்ன்றக்காக 18 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பேரண்ட்ஸ் வந்து அண்டர் ஏஜில் இருக்கக்கூடிய தன்னுடைய பையன்களுக்கு வெஹிக்கிள் கொடுக்கக்கூடாது, அதுதான் முதல். இப்போது லைசன்ஸ் இல்லாமல் அண்டர் ஏஜ் ஜுனைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 18 வயசு கம்மியானவங்க வண்டி ஓட்டினா அது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 181 படி தவறு, அதுக்கு 500 ஸ்பாட் பெயின் விதிக்கிறோம். ஆனால் இந்த 18 வயதுக்கு கம்மியானவங்க வண்டி ஓட்டும்போது இவங்களுக்கு அந்த வாகனத்தை கொடுத்த குற்றத்துக்காக அவங்க பேரண்ட்ஸுக்கு 500 ஃபைன் கிடைக்கும். ஸோ 1000 ரூபீஸ் ஃபைன் போடுறதுக்கு ஃபர்தராக வண்டி கொடுக்கக்கூடாதவங்க, அவங்க குழந்தை மேலே காட்டுற பாசத்துக்கு அவங்களுக்கு வேறு ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கலாம், வீட்டில் ஜுவல்ஸ் வாங்கி கொடுக்கலாம், அல்லது படிக்கிற மெட்டீரியல்ஸ் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம், விளையாடுறதுக்கு ஏதாவது மெட்டீரியல்ஸ் வாங்கி கொடுக்கலாம். வாகனத்தை வந்து ஒரு விளையாட்டு பொருளாக கருதி அவங்களுக்கு வாங்கி கொடுத்து ரோட்டில் போட்டு அளவு பார்க்கக்கூடாது. யார் ஓட்டினாலும் வண்டி ஓடப்போகுது. ஆனால் அந்த கம்மியான வயதில் வண்டி ஓட்டுறவங்களுக்கு அந்த டிராஃபிக் சென்ஸ் அதிகம் வராது, பொறுமை இருக்காது, வேகமாக போகணுங்கிற எண்ணம் தான் இருக்கும். ஸோ ஆக்சிடெண்ட்டாக இருக்கும், நிறைய ஆக்சிடென்ட்டு அண்டர் ஏஜ் ஸ்டூடெண்ட் பசங்களால் வந்துட்டுருக்கு. அதனுடைய முழு பொறுப்பும் அவங்க பேரண்ட்ஸ் தான் சார், அவங்க வண்டி கொடுக்கக்கூடாது.
0: சார் நார்மலாக நீங்கள் எந்தெந்த கேஸ்க்கு எவ்வளோ எவ்வளோ ஃபைன் போட்டுறீங்களா சார்?
1: அது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் சொல்லியிருக்காங்கம்மா, எனக்கு வந்து மினிமம் ஃபைன் இருக்கும் ஸ்பாட் ஃபைன் கட்டுறதுக்கு. ஸோ எல்லா வழக்குலையும் கோர்ட்டில் கொண்டு போய் கொடுத்து கோர்ட்டில் முடிக்கிற முடியாத சூழ்நிலை, ஒரு நாளைக்கு 100 வழக்குகள் ஒரு ஒரு ஸ்டேஷன்லேருந்து போயிட்டுருக்கும் பட்சத்தில் கோர்ட்டு தாங்காது. ஏற்கனவே கோர்ட்டில் நிறைய ஒர்க் இருக்கனால ஸ்பாட் பெயின் போட்ட சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க, நாங்களே ஸ்பாட் பெயின் விதிக்கிறோம், அக்செப்ட் பண்ணிவிட்டு கட்டுறாங்க. சில நேரம் சில பேர் அக்செப்ட் பண்ண மாட்டேம்பாங்க, அவங்கள கோர்ட்டுக்கு டைரக்ட் பண்ணுவோம், கோர்ட்டில் போய் கட்டிடுறாங்க. இப்போலாம் மேக்ஸிமம் ஸ்பாட் பெயின் எல்லாமே கட்டிடுறாங்க. சிறு வழக்குகள் டிராஃபிக் சிக்னல் வயலேஷன்ஸ் இருக்குது, நோ பார்க்கிங், நோ என்ட்ரி, இந்த மாதிரி வயலேஷன்ஸு 100 ரூபீஸ் வரும். லைசன்ஸ் ரிலேட்டட் அஃபென்ஸ் எல்லாம் 500 ரூபீஸ் வரும். டேஞ்சரஸ் டிரைவிங், ஸ்பீடாக போகிறது, இதுக்கெல்லாம் ஒரு ஒரு அஃபென்ஸுக்கும் ஃபைன் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்துகிட்டே இருக்கும், ஃபஸ்ட் டைம் இருக்கும்போது ஒரு அமௌண்ட் வரும், அதே அஃபென்ஸு ரிப்பீட்டடாக மீண்டும் ஒரு தடவை பண்ணாங்கன்னா அதனோடது 3 மடங்கு வரும், 100 ஃபைன் வருது. அடுத்த ரெண்டாவது விஜய் அஃபென்ஸுக்கு மாட்டினோம்னா 300 ரூபீஸ் ஃபைன் வரும்.
0: சார் ஒன் வேன்னு சொல்லி போட்டுட்டு அந்த இடத்துலையும் உள்டாவாக வராங்க இல்லையா சார், அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
1: நம்ம ஒன்றும் அவங்களுக்கு சொல்ல முடியாது, தவறுன்னு தெரிஞ்சு செய்கிறாங்க. இப்போ எங்கே போலீஸ் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் அவங்க அதை ஒன் வே வயலேட் பண்ணுறாங்க, அவங்க அதை ஒரு சாகசமாக கூட நினைக்கிறாங்க. சில பேர் நம்ம பார் ஏமாற்றிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு அவங்க அதை பெருமையாக நினச்சிருக்கிறாங்க. ஒரு ஒன் வேன்னு தெரியும் பட்சத்தில் வரக்கூடாத பகுதியிலேருந்து வர்ற வாகனங்களை கவனிக்காமல் வந்து ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி விபத்து ஏற்பட்டால் இவர் கரெக்டாக ஓட்டிட்டு வந்தால் தான் சொன்னாலுமே இவங்க மேலே தான் வயலேஷன் கேஸ், இவங்க தான் ஃபைன் கட்டணும், அல்லது ஹாஸ்பிட்டலில் போய் அதுக்கான பணத்தை ஹாஸ்பிட்டலில் கட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு போக வேண்டியது இருக்கும். ஒன்மே வயலேஷனாக அதுதான் பிரச்சனை. எல்லா இடங்களையும் போலீஸ் நின்று ரெகுலேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் சைன் போர்டு இருக்குது, ஒவ்வொரு சைன் போர்டும் ஒரு ஒரு போலீஸ் கான்செப்ட். நோ என்ட்ரின்னு போட்டு ஒரு போர்டு போட்டாங்கன்னா அங்கே ஒரு போலீஸ் நின்று அவங்க சொல்கிறதா தான் அர்த்தம். அதை டிரைவர்ஸ் அதை ஒபே பண்ணணும், போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா எந்த காரணத்துக்காக சொல்லியிருக்காங்க போது அதை வெளியில் போகாமல் இருக்கணும். அது மீறி வர நிபாரங்கள்லாம் வழக்கு பதிவு பண்ணுறாங்க.
0: சார் இந்த ஷேர் ஆட்டோலாம் அங்கங்கே நிறுத்திடுறாங்க இல்லையா சார், அதனால உங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருது, நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க?
1: ஷேர் ஆட்டோஸ் வந்து ஒரு இப்போ அதிகமாக வந்துட்டுருக்கு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டினுடைய எண்ணிக்கை கம்மியானதும் நம்முடைய தேவைகள் அதிகமானதுனால இந்த ஷேர் ஆட்டோ உருவாயிருக்கு. அதுக்கு பெர்மிஷன் இருக்குது கவர்மெண்ட்டில், ரெஜிஸ்ட்ரேட்டட் சீட் 7 11 அவங்க அந்த டைப் ஆஃப் வெஹிக்கிளை பொறுத்து லைசன்ஸ் கொடுத்துட்றாங்க. இவங்களுக்குன்னு தனியாக ஸ்டாண்டு கிடையாது. ஷேர் ஆட்டோ அப்படிங்கிறது ஒரு பாயிண்டில் இருந்து எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ சீட்டோ சீட்டை ஃபுல் பண்ணக்கப்புறம் நேரடியாக அடுத்த பாயிண்ட் வரைக்கும் அவங்க ட்ராவல் பண்ணி தான் போகணும். அங்கே தான் போய் அந்த அவங்களுக்கு டிக்கெட் கலெக்ட் பண்ணிட்டு பணம் கலெக்ட் பண்ணிட்டு அவங்களை இறக்கி விடணும் தான் ஷேர் ஆட்டோனுடைய ரூல். அப்படி கிளம்பும்பொழுது அவங்களுக்கு டிக்கெட் ஃபுல் ஆகாதனால அதிகமான அளவுக்கு இந்த ஷேர் ஆட்டோஸ் வண்டிகள் பெர்மிட் வந்துருச்சு. ஸோ அவங்க எல்லாம் வெளியில் வந்து ப்ளே பண்ணுறதுனால அங்கங்கே நிறுத்தி ஏற்றுறாங்க, எல்லா இடத்துலையும் ரிலேஷன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ரொம்பவும் முக்கியமான இடங்களில் அவங்க நிறுத்தக்கூடாது, நிறுத்தி அவங்க டிக்கெட் ஏற்றும்போது ஃபைன் பண்ணுறோம், ஃபைன் பண்ணிகிட்ருக்குறோம். ஷேர் ஆட்டோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸஸ்னோட எண்ணிக்கை நம்ம கம்மிங்கனால இதை நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது பஸ் ரூட் இல்லாமல் மற்ற இன்டீரியர் ஏரியாக்குள்ளேயும் இந்த ஷேர் ஆட்டோ போயிட்டு வருது. ஸோ அவங்களுக்கு பப்ளிக்கு கன்வீனியன்ஸுக்காக அதில் ஏறி வந்துட்டுருக்காங்க. வழக்கு பதிவு பண்ணிட்டு இருக்கோம், ரெலீஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
0: சார், இந்த ஆட்டோஸ்ல எல்லாம் மீட்டர் என்னதான் வச்சிருந்தாலும் மீட்டர் ஒர்க் ஆகல, மீட்டர் இல்லம்மா மீட்டர் எல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்றோம். இதே ஒரு டிராபிக் போலீஸ் நின்னா அங்க வந்துட்டு இல்ல மேடம் மீட்டர் போட்டுதான் மேடம் உங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிடுறாங்க போலீஸ்காரன் முன்னாடி. அதுக்கு நீங்க என்ன சார் சொல்றீங்க, எப்படி சார் இவங்களெல்லாம் நிறுத்தம்?
1: இது கோர்ட் ஆர்டர் இருக்குமா, கண்டிப்பா அவங்க மீட்டர் போட்டுதான் ஓட்டணும்னு ஆர்டர் இருக்கு, கேஸ் புக் பண்றோம். நீங்க சொன்ன மாதிரி போலீஸை பார்த்த உடனே மீட்டர் போட்டுக்கிறாங்க, அந்த பக்கம் உடனே ஆஃப் பண்ணிக்கிறாங்க. அதில் பேசஞ்சருடைய பங்கும் இருக்குது, பேசஞ்சர்ஸும் ஒபே பண்ணணும். அதை மாதிரி ஸ்ட்ரிக்டாக மீட்டர் போட்டால் தான் ஏறுவேன்ற ரூல்ஸ் கொண்டு வரணும். நமக்கும் அதுக்கு நேரம் இல்லை, பப்ளிக் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு அவசரமாக போகணும், ஏதோ பணத்தை கொடுத்தோம் சீக்கிரம் போகணுன்ற மாதிரி நம்மளும் இருந்துட்டுருக்கிறோம். கேசஸ் நிறைய போட்டுட்ருக்குறோம், ஆட்டோஸ் மேலே மீட்டர் இல்லாத ஆட்டோ மீட்டர் போடாத ஆட்டோ இவங்க மேலே போட்டுட்ருக்கோம். ரிஃப்யூசல் டு ப்ளே வரமாட்டேன்னு சொன்னாங்கன்னா அதுக்கும் தனியாக கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தா கேஸ் போடுறோம்.
0: சார், நீங்க தான் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, லைக் டிராஃபிக் பத்தி இல்ல பப்ளிக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
1: டிராஃபிக் ரூல்ஸ் வந்து பப்ளிக் சொல்றதுல, டிராஃபிக் ரூல்ஸ் வந்து பொதுமக்களை கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்கான ரூல்ஸ் இல்லை. டிராஃபிக் ரூல்ஸ் உங்களை வரைமுறைப்படுத்தி ஒரு ஒழுக்கமா கொண்டு போறதுக்கான ரூல்ஸ் தான் அது. இதை சட்டம் போட்டும் ஃபைன் போட்டும் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் ஒபே பண்ணணும்னு நினைக்காதீங்க. அப்படி ஒவ்வொருவரும் நம்ம டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி போகும்போது ஒரு பாதுகாப்பான பயணம் கிடைக்கும், சேஃப்டி ஃபஸ்ட், பாதுகாப்பான பயணம் கிடைக்கும், சீக்கிரமாக போய் சேர முடியும், மற்றவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கும், ஆக்சிடெண்ட் கம்மியாக, உயிரிழப்புகளும் காயங்களும் ஏற்படாமல் இருக்கும். ஸோ இதுக்கு செய்ய வேண்டியது, டூ வீலர் வச்சுருக்கிறவங்க எல்லாரும் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு ஓட்டணும். டூ வீலர்னால் வரக்கூடிய விபத்துக்களில் ஹெட் இன்ஜுரியோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால ஹெல்மெட் போட்டு ஓட்டலாம், பின்னாடி உட்காந்துருக்க ரைடரும் ஹெல்மெட் போடலாம். செல்ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டுறதை தவிர்க்கணும். நம்ம வாகனம் ஓட்டும்போது நம்மளோட கவனத்தை திசை திருப்பக்கூடிய எந்த ஒரு செயலையும் அனுமதிக்கக்கூடாது, அதில் முக்கியமாக செல்ஃபோனுடைய பங்கு இருக்குது. ஸோ செல்ஃபோன் பேசுகிறத இயர்ஃபோனில் தான் நம்ம பேசிட்டு போனோம் அப்படின்றது போலீஸ்க்கு சொல்கிற பதிலாக வேணால் இருக்கலாம், ஆனால் இயர்ஃபோனில் பேசிட்டு போகும்போது நம்மளோட கவன சிதறல் தான் செய்யும். அந்த முனையிலேருந்து பேசுகிறவங்க என்ன பேசுகிறாங்க, நம்ம என்ன பதில் சொல்கிறோம் அப்படின்றது ஒரு ஒருத்தருக்கும் மாறுபட்ட சப்ஜெக்ட், ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு சப்ஜெக்ட் பேசுவாங்க. ஆனால் கவனம் சிதறதுங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவாக தான் இருக்கும். ஸோ ஆக்சிடென்ட் நிறைய ஆகும். அது மாதிரி காரில் போகிறவங்க தங்களை விட குறைந்தவர்கள்னு நினச்சி டூ வீலரில் போகிறவங்களையும் பெடசிடன்களையும் மதிக்காமல் வாகனம் ஓட்டக்கூடாது. சிக்னல்ஸை கரெக்டாக ஒபே பண்ணணும். நடந்து போகிறவங்களுக்கும் தன்னை விட சின்ன வாகனங்களான பைக்கில் ஸ்கூட்டரில் போகிறவங்களுக்கும் ஒபே பண்ணணும். ஹெவி வெஹிக்கிள்ஸு பஸ்ஸஸ்ஸு ஹெவி வெஹிக்கிள்ஸ் வந்து அவங்களுக்கான லேனில் தான் ட்ராவல் பண்ணணும். அப்படி பண்ணும்போது லேன் கிராஸ் பண்ணும்போது இடதுபுறம் வலதுபுறம் பார்த்து கிராஸ் பண்ணி மற்ற சின்ன வாகனங்களில் ஆக்சிடென்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். அவங்கவுங்களுடைய போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவருடைய கவனமும் அடுத்த ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும். ஸோ அதனால் கவனமாக எல்லாருமே டிராஃபிக் ரூல்ஸை உபயோக பண்ணணும், பாதுகாப்பாக போய் சேரணும்.
0: சார், இந்த ஃபைன் போடுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா சார், சில பேர் வந்துட்டு பில் கொடுத்தாங்க எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் பில்லாம் எனக்கு கொடுக்கல ஆனால் ஃபைன் மட்டும் போட்டாங்க அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க, அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? பில்லுன்றது என்ன
1: ஃபஸ்ட்டு? பில்லுன்றது நீங்கள் எவ்வளோ ஃபைன் கட்டுறீங்களோ அதுக்கான கொடுக்கக்கூடிய ரெசிப்ட், இது ரொட்டீனில் தான் இது. கண்டிப்பாக ஃபைன் கட்டுற இடத்துல ரெசிப்ட் கேட்டு வாங்கணும், அல்லது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வெளியில் வரதான் செய்யும். இது நீங்களாக பண்ணுறதுக்காக தவறு. எவ்வளோ ஃபைன் அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை பே பண்ணுங்கள், பே பண்ணி ரெசிப்ட் வாங்கிட்டு போகணும். இதுதான் நம்மளோட
0: சார். இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் நீங்கள் என்ன சார் ஃபீல் பண்ணுறீங்க?
1: ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டிராஃபிக் போலீஸினுடைய பிரச்சனைகள், அவங்க ரெகுலேஷன் பண்ணக்கூடியதில் வரக்கூடிய பிரச்சனைகள் இதை தெரிஞ்சுக்கிட்டதோட ஆக்சிடென்ட்ஸ் கம்மியாகிறது எப்படி கம்மி பண்ணிக்கலாம், ஃபைன் எப்படி அவாய்ட் பண்ணலாம், பீக் அவர் டிராஃபிக்கை எப்படி கம்மி பண்ணலாம், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. இது எல்லாமே பப்ளிக் ரிலேட்டடான கொஸ்டின். ஆக உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த சோசியல் சென்ஸு பப்ளிக்கு உதவக்கூடிய சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு பண்ணணும்னு நினச்சிட்ருக்கிறீங்க பிரியங்கா மற்றும் ராதிகா, உங்களுடைய பப்ளிக்கு சர்வீஸ் மைண்டு இது ரொம்ப சந்தோஷம் அளிக்குது. இதே போல் நீங்கள் இந்த இன்டர்வியூ மூலம் கொண்டு போகக்கூடிய ரிசல்ட் இல்லாமல் உங்களுடைய உறவினர்கள், உங்கள் பேரண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்கள் மூலம் நான் தகவல் சொல்கிறது என்னென்னா, டிராஃபிக் ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக போய் எப்படி சேஃப் டிரைவிங் அப்படிங்கிற பற்றி நம்ம பேசணும் நிறைய இடத்துல, அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் சார்ந்தவங்களுக்கு இந்த தகவல் சொல்லுங்கள். ஐ ப்ரௌட் ஆஃப் திஸ்.
0: சார், ரொம்ப நன்றி. நன்றி சார். உங்க பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி நேர்காணல் தந்ததுக்கு மிக்க நன்றி. மேலும் டிராபிக் மற்றும் சாலை பாதுகாப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.
2: ஹலோ
3: ஹலோ ஸ்ரீ, நான் ஸ்ருதி பேசுறேன்.
2: ஆ சொல்லு ஸ்ருதி.
3: இது மாயாஜால டிக்கெட் புக் பண்ணிருக்கேன், வரியா?
2: ஆ போலாமே. எத்தனை மணிக்கு?
3: 2:30 ஷோடா.
2: 2:30 கா? நான் ரெடி, போலாம். வர்ஷாவை கூப்பிட்டியா?
3: வர்ஷாவை கூப்பிடலாமே. சரி, கான்ஃபரன்ஸ் கால் போடு.
2: ஹலோ
4: ஹலோ
2: வர்ஷா.
4: ஏ சொல்லு ஸ்ரீ, என்ன பண்ற?
2: நம்ம சினிமாக்கு போலாமா? ஸ்ருதி சினிமாக்கு போலான்னு சொன்னா.
4: ஆ போலாமே. என்ன படம்?
2: தெய்வ திருமகள்.
4: ஆ ஓகே, போலாம். என்ன தியேட்டர்?
3: மாயாஜால் 2:30.
4: ஹே கான்ஃபரன்ஸ் கால். ஹாய் ஹாய் ஹாய்
3: ஹாய் வர்ஷா, இது மாயாஜால 2:30 ஷோ, போலாமா?
4: ஆ போயிடலாமே. படம் நல்லா இருக்குல்ல?
3: சூப்பரா இருக்கும்.
4: ஆ சரி ஓகே. ஆனா இப்ப எல்லாமே பிரச்சனை இல்ல. ஆனா என் வண்டி எங்க அப்பா எடுத்துன்னு போயிட்டாரே, சோ அது மட்டும் என்ன பண்றது?
3: பிரச்சனை இல்ல, நீ என் வீட்டுக்கு வந்துரு. ஸ்ரீ, நீ அந்த டீ கடை தருமான டீ கடையில நின்றுறியா?
2: எப்படி மூணு பேர் போறது? மூணு பேர் எல்லாம் ஒண்ணு போவே நான் வண்டியில.
4: ஏ அதெல்லாம் பிரச்சனை இல்லடி, பாத்துக்கலாம். மூணு பேர் தெரியல, உங்க வீட்டுக்கு வரேன். பை பை பை பை கிளம்பணும். பை பை பை பை. ஏ ஹாய்
3: ஹாய் வர்ஷா, உள்ளவா உள்ளவா உள்ளவா. ஏ
4: ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு, என்ன பண்ண?
3: இங்க பக்கத்துல இருக்க பியூட்டி பார்லர்ல.
4: சரி ஓகே ஓகே, டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். ஹெல்மெட் எடுத்துக்கோ.
3: ஹெல்மெட்டா? எதுக்கு? என் ஹாஸ்டல் கலைஞ்சிருமே.
4: ஏய் ஓவரா பண்ணாதப்பா, ஹெல்மெட் எல்லாம் போனா ரூல்ஸ் ராமானு கத்தும்.
3: சரி நான் ஹெல்மெட் எடுத்துட்டு வரேன், ஆனா போட்டுக்கலாம்.
4: கிளம்பு கிளம்பு கிளம்பு.
3: சரி வா வா வா, போல போல போலாம்.
4: ஏய் ஸ்ரீ அங்க நிக்கறா பாரு.
3: ஆ ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ.
2: ஹாய் ஹாய். போலாமா?
3: ஆ போலாம் போலாம்.
2: ஏய் ஹெல்மெட் போடல, எடுத்து போடு.
4: மாட்டிட்டோம்.
2: சிக்னல்ல நின்னுட்டு போலாம்.
5: இங்க பாருப்பா, இந்த பசங்க போற வேகத்தை ஹெல்மெட் கூட போடாம போகுதுங்க. அதுவும் ஒரே வண்டியில த்ரிபிள்ஸ். ரொம்ப தான் தைரியம். கடைசியில உட்காந்துருக்கே அந்த பொண்ணோட துப்பட்டா வீல்ல மாட்ட போகுது, காத்துல பறக்குது. அத வந்து சொல்லலாமே, கொஞ்சம் உஷார்படுத்தலாமே. சிக்னல்ல நின்னான்னா சிக்னலுக்கு கூட நிக்காம போகுதுங்க. ஐயோ பசங்க கெட்டுச்சு. பொம்பளை பிள்ளைங்களுக்கு இவ்வளவு தைரியமா?
4: ஹே பிரியாணி, யாரோ கூப்பிடுறாங்க உன் போன்ல.
3: ஓ பிரியாணா, அவளை தியேட்டர்ல நிக்க சொல்லிருந்த டிக்கெட்டுக்காக குடு குடு குடு குடு.
2: ஏ அவகிட்ட எல்லாம் மொபைல் தராத, ஏற்கனவே நம்ம ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கோம்.
4: ஏ அவ டிக்கெட் அங்க வச்சிருக்கேன்னு சொல்றாளே.
2: நோ நோ, அவகிட்ட எல்லாம் தராத, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வேண்டாம் வேண்டாம்,
4: ஸ்பீடா போலாம்டி.
2: வேண்டாம்.
4: ஏ என்னடி போன், என்னடி நீ பேசுறீ?
3: ஆ ஹலோ.
4: ஆ துப்பட்டா துப்பட்டா.
2: ஏ முன்னாடி லாரி வருது, லாரிய பார்த்து.
3: சரி சரி, எனக்கு இப்ப பேச சரியாவே
4: கேக்க. ஏ துப்பட்டா இருக்குடி. ஆ புச்சு.
5: என்ன வேகமா வந்தாங்க இந்த மூணு பசங்களும் ஒரே வண்டியில த்ரிபிள்ஸ் ஓட்டிக்கிட்டு. சிக்னலுக்கு கூட நிக்காம வந்தாங்க. இப்ப லாரி கடையில சிக்கி தவிக்கிறாங்க. யாராவது வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன்பா.
2: நான் தாங்க ரூல்ஸ் ராமானுஜம் பேசுறேன். ரூல்ஸ் சொல்லும் போது ரூடாதான் தெரியும். ஆனா வாழ்க்கையில நம்ம ரோல மிஸ் பண்ணாம இருக்கணும்னா டிராபிக் ரூல்ஸுக்கு நோ சொல்லாதீங்க.
6: ஏ சொல்லுங்க.
7: கேட்கலாம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம் நமது பெருமை. இது உங்க ஆர்ஜே ரேஷ்மா, என் ஆர்ஜே பிரியங்கா. சென்னையில் உள்ள சாலை பாதுகாப்பு மற்றும் டிராபிக் பத்தி கேட்டுட்டு இருந்தோம். ஸோ சென்னை டிராபிக்கை பத்தி சென்னை இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாருன்னு கேட்டோம். ஸோ இப்போ சென்னை மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வாங்க போலாம்.
6: எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சாய் கிஷோர், சென்னை அரும்பாக்கத்தில் இருக்கேன். இப்போ இந்த ஏரியாவில் இருக்க டிராஃபிக் பற்றி பேச போகிறேன். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 4 மெயின் தெருக்கள் இருக்குது. அந்த 4 மெயின் தெருக்களை வச்சு நீங்கள் மற்ற எல்லா தெருக்கும் போய்க்கலாம். இங்கே டிராஃபிக் வந்து ஈவினிங் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் 2 தெருக்களில் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெயகர் பார்க்கு. இந்த பார்க்குக்கு டெய்லி 400-500 பேர் வராங்க. இதை தவிர பார்க்கு பக்கத்துலேயே ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கும் நிறைய கூட்டம் வருது. அதனால மத்தியானம் ஒரு 4 to 6 மணி வரைக்கும் ரொம்ப அதிகமாக டிராஃபிக் இருக்குது. மற்றபடி இந்த ஏரியாவில் ஃபேன்சி ஸ்டோர்ஸ், மளிகை கடை, மெடிக்கல் ஷாப், ஃபாஸ்ட் ஃபுட், மெக்கானிக் கடை, பார்பர் ஷாப் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த கடைக்கு வரவங்க எல்லாருமே அவங்கவுங்க வண்டிகளை ரோட்லேயே விட்டுறாங்க. இதனால் ரோட்டில் போகிற வண்டிகளுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இவங்கெல்லாம் வண்டிங்களை ரோட்டில் விடாமல் மற்ற வீட்டு கேட்டுக்கு முன்னாடி விடாமல் ஒழுங்காக ஏதாவது ஓரமாக பார்க் பண்ணால் டிராஃபிக் பயங்கரமாக குறையும். இதை தவிர வண்டலூர் குடுவாஞ்சேரியில் இருக்க டிராஃபிக் பற்றியும் கொஞ்சம் சொல்ல போகிறேன். எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுனால டெய்லி இந்த ரூட்டில் தான் க்ராஸ் பண்ணி ஆகணும். ஸோ வண்டலூரில் வந்து மார்னிங் 1:30 மணிக்கு மேலே சிக்கிட்டிங்கன்னா சிக்னல் தாண்ட 8:30 ஆகிடும். இதேமாதிரி குடுவாஞ்சேரியிலையும் சிக்னல் தாண்ட 1/2 hour ஆகிடும் சிக்னலில் மாட்டினா. வண்டலூரில் ஏன் இவ்வளோ டிராஃபிக்னால் காலையில் அந்த 7:30 மணிக்கு வந்து ஆஃபீஸ் போகிறவங்க நிறைய பேர் அந்த சைட் க்ராஸ் பண்ணுவாங்க. இங்கே செங்கல்பேட் போகிற வண்டிங்க, செங்கல்பேட்டிலேருந்து வர வண்டிங்க, கேளம்பாக்கம் போகிற வண்டிங்க, கேளம்பாக்கத்துலேருந்து வர வண்டிங்க எல்லாமே ஒரு ஸ்மால் ஜங்ஷனில் க்ராஸ் பண்ணி ஆகணும். இந்த ஜங்ஷன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அதிக டிராஃபிக் ஆகுது. இதை வந்து ஒரு ஃப்ளைஓவர் கட்டினா இந்த டிராஃபிக்கை பயங்கரமாக குறைக்கலாம், நிறைய பேரோட டைமை மிச்சம் பார்த்தலாம். இதேமாதிரி குடுவாஞ்சேரியிலையும் ஒரு ஃப்ளைஓவர் இல்லை ஆல்டர்னேட் ரூட் கொடுத்தா டிராஃபிக்கை பயங்கரமாக மிச்சம் பண்ணலாம். நன்றி.
8: ஹாய், ஹலோ, வணக்கம். என் பேர் சுஷாந்த். நான் அண்ணா நகரில் இருக்கேன். அண்ணா நகரும் மற்ற ஏரியாஸ் சென்னையில் இருக்கிறத கம்பேர் பண்ணிங்கனாக்கா அண்ணா நகரில் டிராஃபிக் ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. நான் எதுக்குன்னு சொல்கிறேன்னா, பிகாஸ் இங்கே நிறைய ப்ராட் ரோட்ஸ் இருக்குது. பட் பழைய அண்ணா நகரும் புது அண்ணா நகரும் கம்பேர் பண்ணிங்கன்னா பழைய அண்ணா நகரில் இவ்வளோ ஷாப்ஸ்லாம் இருக்கவே இருக்காது, மெட்ரோ இருக்காது. பட் இப்போது ப்ரெசன்ட் டே பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ், நிறைய அண்ணா நகர் வந்து கிட்டத்தட்ட டி நகர் மாதிரி ஆயிடுச்சு. பட் கம்பேரேட்டிவ்லி அண்ணா நகர் வேறு ஏரியாஸோட கம்பேர் பண்ணால் டிராஃபிக் இஸ் வெரி வெரி லெஸ். அப்புறம் அண்ணா நகரும் என் காலேஜ் ரூட்டும் கம்பேர் பண்ணிங்கன்னா காலேஜ் ரூட் வந்து ஹைவேஸ் இருக்கிறதுனால அது சில டைம்ஸ் ஃப்ரீயாக இருக்கும், சில டைம்ஸ் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். பட் அண்ணா நகர் அண்ட் வேறு த ஹைவேஸ் வேறு த ஏரியா கம்பேர் பண்ணால் அண்ணா நகர் இஸ் ஃபார் பெட்டர்னு நினைக்கிறேன். என்னோட காலேஜ் வந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்குது. 1 month நீங்கள் எப்படியும் பார்த்தீங்கனாக்கா ஒரு 2 accidents நடக்கும். அந்த 2 accidentsம் பைக்னால தான் இருக்கும், இல்லை பைக்குக்கே ஆகும். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, ஹைவேஸில் பைக் ஓட்டுறவங்களாம் தயவுசெய்து கொஞ்சம் ஓரமாக ஓட்டுங்க. ஸோ யூ கேன் அவாய்ட் ஆக்சிடென்ட்ஸ். அப்புறம் எங்களுக்கும் எதுவும் ஆகாது. அண்ட் ப்ளீஸ் வேர் ஹெல்மெட்ஸ். அப்புறம் நான் சென்னை மக்களுக்கு நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து நைட்டில் ஹை பீம் போட்டு ஓட்டாதீங்க, எதிர்க்க வரவங்களுக்கு செம்ம கஷ்டமாக இருக்கும். டிரைவ் சேஃப், லிவ் ஹாப்பி.
9: ஹாய், திஸ் இஸ் அஞ்சனா. யா, ஸோ ஐ ஸ்டேட் அண்ணாநகர் வெஸ்ட், சாந்தி காலனி. அண்ட் டாக்கிங் அபவுட் த டிராஃபிக் நியூசன்ஸ், தேர் ஆர் ஃபியூ டிராஃபிக், ஐ மீன் நாட் நியூசன்ஸ், டிராஃபிக் problems or issues. There are few traffic problems and issues which are being faced by the public staying there. First, very first thing is the metro work going on, and few places are still more better, but the other places in and around Anna Nagar West have been become very bad, and there is a lot of inconvenience for the public to travel around. This one-way road which has been converted now, the round tunnel one, is a little too hectic for the one who, for people who want to go back and come back from 12th or 11th main road to 9th or 10th main road. I mean, if they want to come back, they have to all the way go back to Shanti Colony, take the two-way road and then come, or come within the streets. And one more issue I feel in Anna Nagar West, not only in Anna Nagar West, in complete part of Chennai, most of the parts of Chennai, is that share auto issues. I feel there has to be another lane, single lane made for the share auto people, so that they don't create any nuisance on the road, because they travel on the road as and when they want, and they don't bother about the public which is traveling in two wheeler, especially them. And there's a lot of nuisance there. Also, the Shanti Colony road, which is because of the cafes and restaurants which are recently being opened up, causes a lot of traffic, because people find it difficult for their vehicle to be parked, and they don't find a place for the vehicles to be parked, so that also causes traffic issues.
10: வணக்கம், என் பேர் ஆர்த்தி அபிலாஷா. நான் வந்து அண்ணா நகரில் இருக்கேன். நான் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன். என்னோட காலேஜ் காட்டாங்க.

0: கோயம்புத்தூரில் இருக்கிறதுனால நான் வந்து டெய்லி பஸ்ஸில் தான் வந்து போயிட்டுருக்கேன். காட்டாங்குத்தில் டிராஃபிக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாஸ்தியெல்லாம் இருக்காது, ஏன்னா அது ஒரு GST ஹைவேனால டிராஃபிக் ஃப்ளோ ஸ்மூதாக தான் இருக்கும். பட் தென் காத்தால 7 to 8 அண்ட் சாயங்காலம் ஆஃப்டர் 5 or 4 பீக் அவர்ஸ் மோஸ்டா, பிகாஸ் அதே ஏரியாவில் இன்னும் 3 colleges இருக்குது, விஐடி, எஸ்ஆர்எம் அண்ட் கிரசன்ட் யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ 3 colleges சேர்ந்து பஸ் விடுறதுனால காலேஜ் பஸ்னால நிறைய டிராஃபிக் கிரியேட் ஆகும். ஸோ மோர் தென் 1 hour வெயிட் பண்ண வேண்டியதாக போகும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நிறைய கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுனால டிராஃபிக் போலீஸ்மேன் இருக்காங்க, ஏற்கனவே பிளேஸ் ஆகிருக்காங்க, அவங்க நல்லா கண்ட்ரோல் பண்ணுவாங்க டிராஃபிக்கை. ஸோ அது போக அந்த காட்டாங்குளத்தூர் டு வண்டலூர் சைடு அந்த அந்த ஸ்ட்ரெச் மட்டும் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கும். 4 o'clock மேலே அந்த ஸ்ட்ரெச் க்ராஸ் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் மோர் தென் 30 minutes. ஜென்ரலாக இட் டேக் 15 minutesனா இட் டேக்ஸ் 2x the time. ஸோ அந்த ஏரியாவில் டிராஃபிக் அவ்வளோதான். ஸோ பீகார்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் சாயங்காலம் மட்டும்தான், மற்றபடி ஹைவேனால ஃப்ளோ இஸ் அலாட் ஸ்மூதர். யா, தட்ஸ் ஆல்.
1: ஹலோ, ஐ எம் பாவிகா ஃப்ரம் டிஜி வைஷ்ணவ் காலேஜ். So my college usually gets over around 6:30 and I feel it gets very tough for the students to cross the road and go to the other side. Vehicles keep going without even allowing people to cross. Not only this, it gets very tough for the people who go home by bike, car and other vehicles to come out of the exit gate, as the bus drivers and other vehicle riders keep honking and going. I find a huge traffic near my college. Even though the traffic policeman keeps guiding and tries controlling the traffic, but the senseless drivers overtake and break the rules. There are many more areas in Chennai where you may find a huge traffic. Few of the areas are Tirumangalam Signal and the Loyola College Road. That is the Nungambakkam Railway Station Road where there is a subway. And there I find a huge traffic where people drive ruthlessly there. Share auto and bus drivers stop anywhere for the passengers to get in and get out, which creates a huge traffic jam and disturbances for the people. People are in a hurry. One doesn't wait for the other people to cross the road, and this car and they call and they honk and drive ruthlessly. Especially the youngsters, they show off using their bikes and do stunts, which not only causes their deaths but leads to accidents and death of others too. I feel the traffic jam can only be controlled when there are strict laws made by the government, and the laws should be followed. Unlike other cities like Bangalore and other cities, CCTV cameras must be installed in the signals and strict actions must be taken. Even though the traffic police people do their level best to control traffic, but somewhere people escape and they don't obey the laws. So I feel some strict action should be taken.
2: My name is Vishnu. I am a resident in Vandalur Kelambakkam Road. This place is famous for its heavy traffic. You can find heavy traffic at mornings as well as evenings. And it is quite difficult for students as well as office employees to reach their destination on time. There has been an initiative of developing a flyover months back, but till now there has been no progress. So if there is a flyover coming up, I think it would reduce the traffic in this place. So this is my suggestion. Thank you.
3: என் பேர் ஸ்ரேயா. நான் மந்தவெளியில தான் நான் தங்குறேன். இங்க டிராபிக் ஓடுதுன்னு பத்தி சொன்னா, மவுண்ட் ரோட் மாதிரி அவ்வளோ ஜாஸ்தி டிராஃபிக்கும் இல்லை, இல்லைனா வேற எங்கேயாவது இடத்துல சுத்தமாக டிராஃபிக் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஈவினிங் டைமில் ரொம்பவே டிராஃபிக் இருக்குது. மந்தவெளி மயிலாப்பூரோட அடுத்த ஏரியா தான் மந்தவெளி. ஸோ மயிலாப்பூர் கபாலீஸ்வர் டெம்பிள் இருக்கிறதுனால இந்த ஃபெஸ்டிவல் டைம் அப்போலாம் ரொம்ப டிராஃபிக் இருக்குது. எந்த பஸ்ஸும் மூவ் ஆகாது. அது ரெசிடென்ட் ஏரியாவாக இருந்தாலும் ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருந்தாலும் டிராஃபிக் இருக்கும், ஏன்னா ஃபுல்லாக காரு, பைக்கு, டூ வீலர் எல்லாமே பார்க்டாக இருக்கும் இங்கே தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே அவ்வளோலாம் போலீஸ் எல்லாம் டிராஃபிக் போலீஸ் எல்லாம் வந்து அவ்வளோ கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஒன் வே எல்லாம் அப்படியே ஒன் வேலேயே எல்லாருமே வராங்க, டூ வீலர்ஸு, சில நேரம் அப்போனா 4 wheelersஸே வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எங்கெல்லாம் போலீஸ் இருக்கணுமோ அங்கெல்லாம் போலீஸ் இல்லை, எங்கெல்லாம் தேவையில்லையோ அங்கெல்லாம் போலீஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த இந்த டஸ்ட்பின், இந்த குப்பை லாரி எல்லாம் வருவாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல் ரோடே பிளாக் பண்ணிடுறாங்க. சில டைம் மார்னிங்லலாம் அப்படியே ஃபுல்லாக பிளாக் பண்ணிடுவாங்க, யாருக்குமே மூவே பண்ண முடியாது. இது மந்தவெளியில் மட்டும் இல்லை, இது எல்லா ஏரியாலையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அது மட்டும் டிராஃபிக் போலீஸ் அந்த இதை மட்டும் பார்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு சஜஷன், ஒரு மந்தவெளியில் இருக்கிற ஒரு ரெசிடென்ட்டோட சஜஷன். இது மந்தவெளிக்குன்னு மட்டும் சொல்லலை, எல்லா ஏரியாலையும் தான் சொல்கிறேன். வன்வேயில் வர்றவங்கள பிடிங்க, ஹெல்மெட் போடாதவங்கள பிடிங்க. நிறைய பேர் ஹெல்மெட் போடல, அது அவங்களோட சேஃப்டிக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அவங்க அவங்க அவங்க கேர் எடுத்துக்க மாட்டாங்க. டிராஃபிக் போலீஸோடது தான் டியூட்டி ஹெல்மெட்டு லைசன்ஸு. நான் ரொம்ப என்ன பார்த்துருக்கேன்னா இந்த சின்ன பசங்கள்லாம் டிராஃபிக்கில், டிராஃபிக் இருக்கும் ஆனால் அப்படியே பைக்லலாம் வரவங்கலாம் அப்படியே உள்ளெல்லாம் போயிட்டு எப்படியோ போயிடுறாங்க. ஆனால் சம்டைம்ஸ் டிராஃபிக்னால ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது. அதனால டிராஃபிக் போலீஸ்க்கு ஒரு சின்ன சஜஷன், ப்ளீஸ் மந்தவெளியிலையும் ஆகட்டும் எல்லா இடத்துலையும் ப்ளீஸ் கொஞ்சம் டிராஃபிக்கு கண்ட்ரோல் பண்ணுங்கள். அண்ட் யாரை பிடிக்கணுமோ அவங்கள பிடிங்க, யாரை பிடிக்க கூடாதோ அவங்கள பிடிக்காதீங்க. ஸோ தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.
4: பேர் தருண்யா, நான் டிநகர்ல இருக்கேன். டிநகர் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி வீக் டேஸ் ஆகட்டும் வீக் எண்ட் ஆகட்டும் எப்பவுமே டிராஃபிக் தான். அதாவது வீக் டேஸ்ல வந்து ஆஃபீஸ் டைமிங்ஸ் ஜென்ரலி, அதாவது 10 to 11 ஆர் 10 to 12, அண்ட் ஈவினிங் டைம் அதாவது விடுற ஆஃபீஸ் விடுற டைம் 6 to 8 அந்த மாதிரி டைம்ல தான் ரொம்ப டிராஃபிக் ஜாஸ்தி. அதாவது பீக் அவர்ஸ் மற்ற ஏரியாஸ் கம்பேர் பண்ணும்போது டிநகர் ரொம்பவே மோசமா இருக்கு. அண்ட் ரங்கநாதன் தெரு அந்த மாதிரி ஏரியாவில் வந்து பெடஸ்ட்ரியன்ஸ்னால ப்ராப்ளம் வருது வீக் வீக் எண்ட்ஸில். எப்படின்னா அவங்க வந்து அந்த எக்ஸாக்டா எப்போ வண்டிக்கு கிரீன் சிக்னல் போடுறாங்களோ அப்போதான் வந்து எல்லாரும் பெடஸ்ட்ரியன்ஸ் எல்லாம் நடந்து போவாங்க. அவங்களுக்கு எப்போ சிக்னல் போடுறாங்களோ அப்போ நடக்கவே மாட்டாங்க. அதனால வந்து வண்டியெல்லாம் நிற்க வேண்டிய ப்ராப்ளம் வருது. அப்புறம் வந்து ஜென்ரலாகவே யாராவது தெரியாம போய் இன்னொருத்தவங்க வண்டியை இடிச்சிட்டாலும் ஒரு சைட்ல போய் நின்று அவங்களோட என்ன ஏதுன்னு கேட்குற விஷயமே நம்ம ஊர்ல கிடையாது. நட் ரோட்ல நின்று தான் சண்டை போடுவாங்க, அதனால பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் ப்ராப்ளம் வருது. ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறது கிடையாது. இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை இருக்கு. டி நகர்னு நான் ஜென்ரலைஸ் பண்ண விரும்பல, ஏன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, டிராஃபிக் ப்ராப்ளம்ஸ். பட் அது தான் டி நகர்ல வந்து பாண்டி பஜார், பாண்டி பஜார்ல வந்து பார்க்கிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். பார்க்கிங் ஸ்பேஸ் கொஞ்சம் கொடுத்து அந்த பார்க்கிங் இம்ப்ரூவ் பண்ணா டிராஃபிக் அங்க குறையும். அண்ட் நிறைய இடத்துல சிக்னல்ஸ் வந்து ஃபாலோவே பண்றது கிடையாது. பிகாஸ் சின்ஸ் ஐ எம் ஃப்ரம் த யங்கர் ஜென்ரேஷன், அவங்களெல்லாம் பார்த்து ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கிட்டு டிராஃபிக் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் அண்ட் ரிக்வெஸ்ட். ஸோ இந்த சீட் பெல்ட் போடுறதோ, ஹெல்மெட் போடுறதோ, ரெட் சிக்னலை நிற்கிறதோ, இது எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி தாங்க ஆகணும். என்னதான் எமர்ஜென்சியாக இருந்தாலும் வந்து டிராஃபிக் ரூல்ஸையோ இல்லை ரோட் சேஃப்டியோ வந்து நம்ம அந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்க முடியாது. அதனால மற்றவங்களுக்கு ப்ராப்ளம் வருது இல்லையா. அதனால ஐ ரிக்வெஸ்ட் யூ ஆல் டு ஃபாலோ ரோட் சேஃப்டி அண்ட் டிராஃபிக் ரூல்ஸ். அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட், ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல ஒரு அந்த மாதிரி ஏரியாஸ்ல வந்து ஒரு பெடஸ்ட்ரியன்ஸ்க்காக ஒரு ஓவர் பிரிட்ஜ் கட்டினா பெட்டர். ஏன்னா பிரிட்ஜு கட்டினாலே வந்து டிராஃபிக் ஆர் பெடஸ்ட்ரியன் டிராஃபிக் ஆகட்டும் இல்லை வெஹிக்கிள்ஸ் டிராஃபிக் ஆகட்டும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக குறையும் அப்படிங்கிறது மை ஒப்பீனியன். அண்ட் ஆல்சோ இன் வீக் டேஸ் ஆர் வீக்கெண்ட்ஸ் எப்பவுமே வந்து அங்கங்கே சில டிராஃபிக் போலீஸ் வைக்கணும். சில ஏரியாவில் டிராஃபிக் போலீஸ் இல்லை, அதனால இந்த சஜஷன் சொல்ல வேண்டியதாக இருக்கு. And also I see a lot of volunteers who do help with regards to traffic. அதாவது அங்கங்க நின்று கிரிட்லாக் வரும்போது அங்கே ஹெல்ப் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வைக்கலாம், நிறைய ஏரியாஸில் வைக்கலாம், நிறைய ஸ்ட்ரீட்ஸில் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாலே வந்து டிராஃபிக் இன் டிநகர் அண்ட் நாட் ஜஸ்ட் இன் டிநகர் இன் அதர் ஏரியாஸ் கூட குறையும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன்.
1: நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு இப்போ கேட்டோம். எல்லாருமே அதே பிரச்சனை தான் ஃபேஸ் பண்ணுறோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் டிராஃபிக் ரூல்ஸை கடைபிடிங்க, அது உங்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் நல்லது. டிராஃபிக் மற்றும் சாலை பாதுகாப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.

0: தொடர்ந்து கேட்கலாம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. இது உங்க ஆர்ஜே ரேஷ்மா, என் ஆர்ஜே பிரியங்கா. சென்னையில உள்ள சாலை பாதுகாப்பு மற்றும் டிராபிக் பத்தி கேட்டுட்டு இருந்தோம். இந்த டிராபிக்னால எக்கச்சக்க பிரச்சனை, நம்மளுக்கு தேவையான பாதுகாப்பு கூட இல்லாம போச்சு.
1: அதுக்காக தான் கவர்மெண்ட் சாலை பாதுகாப்பு விதிகளை செயல்படுத்தி இருக்காங்க. அதாவது எந்த வாகனமாக இருந்தாலும் சரி, சீட் பெல்ட் அணிய வேண்டும் என்பது கட்டாயம்.
0: அது மட்டுமல்ல, ஹெல்மெட் அணிய வேண்டும் என்பது கட்டாயமானது. உனக்கு ரோட் சேஃப்டி வீக் பத்தி தெரியுமா?
1: இதெல்லாம் இருக்கா?
0: ஆமா, ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 11 to 17 வரைக்கும் ரோட் சேஃப்டி வீக் என கொண்டாடப்படுகிறது.
1: ஓ, அதனாலதான் என்ஜிஓல இருந்து டிராபிக் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு சொல்லி ஸ்கூல் பசங்க எல்லாம் வந்து நின்னுட்டு இருக்காங்களா?
0: ஆமா, என்ஜிஓ ரோட் சேஃப்டி பத்தின நிகழ்ச்சிகளை நடத்தி பொதுமக்களுக்கு தேவையான அவேர்னஸ் கொண்டு வராங்க.
1: நேத்து தான் நான் ஒரு ஆர்டிகல் படிச்சேன். அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, டிராபிக்னால நடைபாதைகள்ல கூட வாகனங்கள் ஓட்டி போறாங்களாம். இதனால எவ்வளவு பேருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல?
0: கண்டிப்பா, ஆனா அவங்கள மட்டும் தப்பு சொல்ல முடியாதுல. நடந்து போறவங்க ஒழுங்கா போறாங்களா? செல்போன் பேசிட்டே போறதும், இல்லனா டெக்ஸ்ட் பண்ணிட்டே போறதும், இல்லனா ஹெட்போன் போட்டுட்டு பின்னாடி என்ன வண்டி வருதுன்னு தெரியாம போகிறதும், இதெல்லாம் தப்பு இல்லையா? ரோட்ல போகும்போது நம்ம கவனம் நம்ம கிட்ட தான் இருக்கணும். சேஃப்டி இஸ் மஸ்ட்னு கேட்டிருப்போம், அது எவ்வளவு முக்கியம்னு நமக்கு தெரியும். நம்ம வீட்ல நம்மளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பாங்கன்றத மறந்துடாம டிராபிக் ரூல்ஸை கட்டாயமா கடைபிடிக்கணும். இந்த மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஆர்ஜே ரேஷ்மா மற்றும் ஆர்ஜே பிரியங்கா.
1: இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது ராதிகா.
0: இது உங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
0: நமது வானொலி,
1: நமது பெருமை.
2: என்னங்க இது, நேற்று நீங்க கொடுத்த மருந்து வந்து என் குழந்தைக்கு ஜுரம் அதிகமாயிட்டே போகுது, குறையவே இல்ல.
3: நீங்க சொல்றதும் உண்மைதாங்க. கஸ்டமர் பீவேருங்க, நம்ம தான் பார்த்து வாங்கணும். நம்ம கேஃபில் இருக்க வேணாமா?
2: நீங்க சொல்றது உண்மைங்க, எல்லாம் என்ன மாதிரி இருந்துடாதீங்க.
4: நுகர்வோர் கவனிக்க,
3: முக்கியமா மருந்துலயும் சாப்பாட்டு பொருளையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
4: நம்ம தான் அதை கவனமா எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கணும்.
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me, யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டில இருந்து வெளியில போஸ்ட் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.
3: நான் உங்களோட சங்கீதா பேசுறேன். எங்கே பிராமணன் சீரியல்ல பிரியா கேரக்டர் பண்ணேன். உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சி மூலமா பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். நான் உங்ககிட்ட குடுக்கற ஒரு சின்ன மெசேஜ் என்னன்னா, கிளீன்லினஸ், அதாவது நம்ம சமுதாயத்தை நீட்டா வச்சுக்கிறது. இந்தியா வந்து எத்தனையோ விதத்துல நல்லா டெவலப் ஆயிடுச்சு. ஆனா இவ்வளவு டெக்னாலஜி நம்ம கிட்ட இருந்தோம், என்ன இருந்தோம், நம்மளோட நாட்டை வந்து US அந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரிஸ் அளவுக்கு இந்த கிளீன்லினஸ் மட்டும் நம்மளால வர வைக்கவே முடியல. இந்த கிளீன்லினஸ் கவர்மெண்ட் மட்டும்தான் முன்ன நின்று பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப கூட பீச் கிளீன் பண்றதுக்கு நிறைய லாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனாலும் அதுக்கப்புறமும் நீங்க பீச்சுக்கு போய் பாத்தீங்கன்னா, நம்ம திருப்பியும் ஐஸ்கிரீம் எல்லாம் திருப்பியும் அந்த கவர்ஸ் எல்லாம் அங்கதான் போட்டுட்டு வரோம். ஏன் அந்த கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்ங்கிறது நம்ம எல்லாருமே சேர்ந்தாதான் நம்மளோட கண்ட்ரின்னு நினைச்சிட்டு, நம்ம வீடுன்னு நினைச்சா நம்ம எப்படி கிளீனா வச்சுப்போமோ அதே மாதிரி எல்லாரும் ஒரு சின்ன விதத்துல நம்ம வீடு நல்லா இருக்கா, நம்ம தெருவும் நல்லா இருக்கணும், அந்த அளவுக்கு யோசிச்சா கூட போறோம். நம்ம நாடு வந்து வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் வந்து பார்க்கும் போது செய்யும் போது ரொம்ப அழகான ஒரு சென்னையா மாறிடும். இதே வந்து எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம இந்தியா itself will be a beautiful place. ஏன்னா பேசிக்கலி நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான மலை பிரதேசங்கள், மரங்கள், இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு கண்ட்ரி. சோ இன்னைக்குல இருந்து இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு நம்ம வந்து நம்மளை தவிர நம்ம நாட்டுக்காகவும் ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சு நம்ம நம்ம ஊரை ரொம்ப அழகா நீட்டா வச்சுப்போம். தேங்க்யூ. நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நியூஸா கேட்டுட்டே இருங்க. என்ஜாய். ஹாவ் அ நைஸ் டே.
4: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றதாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும் உடலின் நலமா நிகழ்ச்சியை கேளுங்க.

0: MOPCR 107.8. ಇದು ಉಂಗ ಏರಿಯಾ FM. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. சுத்தம் சுகம் தரும், இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படிப்பட்ட ஒரு சுத்தம் சுகாதாரம், இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு கேட்க போறோம். உலக சுகாதார அமைப்பு நம் உடலை காக்க மற்றும் உடலை நோயிலிருந்து தடுக்க மேற்கொள்ளும் சில வழிகளே சுகாதாரம் என்று கூறுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சுகாதாரத்தை நம்ம மேற்கொள்ளாவிட்டால் என்னென்ன ஏற்படும்? உடல் துர்நாற்றம், வாய் துர்நாற்றம் போன்றவை ஏற்படும். இப்போ உடல் துர்நாற்றம் ஏன் ஏற்படுது? அப்போக்ரின் கிளாண்ட் என கூறப்படும் சுரப்பி வேர்வையும் பாக்டீரியாவும் சேர்க்குது. அது சேர்க்கும் போது வேர்வை உண்டாகுது. இந்த வேர்வையே நம்ம உடம்பில் இருந்து துர்நாற்றத்தை ஏற்படுகிறது. இது ஒண்ணு. மேலும் முறையற்ற கழிப்பறை இல்லாட்டி குளிப்பறை பழக்கங்கள்னால இது ஏற்படுது. இதுதான் வந்து உடல் துர்நாற்றத்திற்கு காரணம். மேலும் வாய் துர்நாற்றம், இதற்கு அடிப்படையான காரணம் ஒழுங்கா பல் துளைக்காதது மற்றும் பாக்டீரியா நாம் உண்ணும் உணவில் இருக்கிறது. இந்த பாக்டீரியா பல்லியே தங்கிவிடுது. இந்த பாக்டீரியா நம்ம பல்ல ஒட்டிக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம் உண்ணும் உணவை ஜீர்ணிக்கிறது. ஜீர்ணித்து இந்த பாக்டீரியா பல்லின் மேற்பகுதியான எனாமிலை அழித்து விடுகிறது. இதனாலேயே பல் துர்நாற்றமும் பற்கள் அழிந்துவிட காரணமாகவும் இது இருக்கிறது. மேலும் பல் சார்ந்த நோய்களும் இதனாலேயே உண்டாகிறது. பல் சார்ந்த நோய்கள் என்றால் என்ன? தகடு என கூறப்படும் பிளேக், அது வந்து வாயில உருவாகுது. இது உருவாக்கும் போது வாயில் துர்நாற்றம் ஏற்படுகிறது. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறதுனால கால்குலஸ் என்ற ஒரு கனமான ஒரு சப்ஸ்டன்ஸ் உருவாகிறது. இதுவே ஜிஞ்சிவைட்டிஸ் என்று கூறப்படும் ஈர்கள் நோய்க்கு காரணமாகவும் இருக்கிறது. வேற என்ன ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா பொது நோய், கை அலம்புவது, சுகாதார பழக்கங்களே நோய்களை தடுக்கும். ஆனா இது நம்ம பண்றதில்ல. ஏன் கைதான் முக்கியம் என்று சொல்றோம்னா, கைதான் முகத்துடனும் சுற்றுச்சூழலிற்கும் தொடர்ச்சியான தொடர்பில் உள்ளது. கிருமிகள் சுலபமாக நோயுள்ள பகுதி அல்லது மனிதன் இடத்திலிருந்து வாய் மூக்குக்குள் செல்கிறது. இதனாலேயே ஜுரம், மூக்கெரிச்சல் போன்ற தொல்லைகளும் ஏற்படுகிறது. நம்ம கையை சோப்போட்டு அலம்பும் போது ஹெபடைட்டிஸ் ஏ, காமன் கோல்ட், இன்ஃபுளுன்சா போன்ற நோய்களை தடுக்கலாம். சுகாதாரம் இல்லாவிட்டால் ஏற்படும் இன்னொரு பிரச்சனை கொப்பளங்கள். கொப்பளங்கள் ஏன் ஏற்படுதுன்னா தோல் மேல பாக்டீரியா தங்கிவிடுது. இதுவே ஒரு சின்ன கட் வந்தாலோ இல்ல கையில வந்து தண்ணி படும் போது இது ஏற்பட சான்சஸ் அதிகம். இதை தடுக்க நம்ம என்ன செய்யணும்? நல்லா தேய்ச்சி குளிக்கணும். இது பண்ணா போதும். இன்னொரு பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்றது என்னன்னா படர்தாமரை. படர்தாமரை இங்கிலீஷ்ல ரிங் வார்ம் என்று சொல்லுவாங்க. இந்த ரிங் வார்ம் வந்து எந்த புழு அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. இது வந்து நம்ம விலங்குகளை தொடும் போது, அப்படி இல்லைன்னா நோயாளியை தொடும் போது வரும். நம்ம கைய வந்து சோப் போட்டு நல்லா அலம்பினா இதை தடுக்கலாம். அடுத்த பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா உடல் பெண். இது வந்து நம்ம உட்கார பெட்லயோ போட்டுக்கிற துணிலயோ இருக்க சான்சஸ் அதிகம். உடல் பெயினை தடுக்க ஒழுங்கா குளிச்சு ஃப்ரெஷ்ஷான க்ளோத்ஸ் போட்டுக்கணும், அவ்வளவுதாங்க. அடுத்து என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா மன அழுத்தம். மன அழுத்தத்துக்கும் சுகாதாரத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தனுக்கு அவனை பிடிக்கலையோ அப்படி இல்லைன்னா சுயமரியாதை குறைஞ்சிருச்சு நினைச்சா கண்டிப்பா அவன் சுத்தி உள்ளதை எதுவுமே கவனிக்க மாட்டான். இதனால வந்து சுகாதாரமும் பாதிக்கப்படும். சோ மொத்தமா பாத்தீங்கன்னா சுகாதாரத்தை நம்ம வந்து ஒழுங்கா பல் தேய்ச்சு குளிச்சு இருந்தாலே பாதி பிரச்சனை நம்ம தடுத்துடலாம். நம் உடலை காப்பது நமது கடமை. பாக்டீரியா, பங்கஸ், வைரஸ் இதெல்லாம் நம்ம உடம்ப தாக்காம இருக்கணும்னா கை அலம்பி ஒழுங்கா குளிச்சு உடம்பை சுத்தமாக வைத்துக் கொள்ளணும். இவ்வளவு நேரம் நம்ம கேட்டது சுகாதாரம் ஏன் இல்ல அப்படிங்கறது. இனிமே நம்ம கேட்க போறது சுகாதாரம் இருந்தால் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்மளுக்குன்னு. ஒண்ணு வந்து நல்லா சிரிப்போங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்போம், அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து நோய்களை நாமளே தடுக்கலாம். அடிக்கடி கையலம்பினோனா குளிச்சோனா நம்ம உடல வந்து நம்மளே பாதுகாத்துக்கலாம். பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை பொடுகு தொல்லை. நம்ம சுகாதாரமா இருந்தோம்னா பொடுகை ஈஸியா தடுக்கலாங்க. இன்னொன்னு வந்து சுயமரியாதை. சமுதாயத்துல நம்மளுக்குன்னு ஒரு மரியாதை வேணும்ல, நம்ம ஒழுங்கா சுத்தமா இருந்தோம்னா கண்டிப்பா இது கிடைக்கும். இன்னொன்னு வந்து இருக்கிற இடத்துல வந்து நம்மள அக்செப்ட் பண்ணிப்பாங்க நல்லா. இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து சின்னவங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறோம். திருப்பி சொல்லிடுறேன் சார். இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா சின்ன குழந்தைகளுக்கு முன்னுதாரணமாக நம்ம விளங்குகிறோம். பெற்றோர் வந்து எப்பவுமே தன் பிள்ளைகளுக்கு நல்ல சுத்தமா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. நம்மளே ஒரு முன்னுதாரணமாக இருந்தா அவங்க பார்த்து கத்துக்கலாம். வாய் வலிய தடுக்கணும்னா என்ன பண்ணணும், ஒழுங்கா பல் தேய்க்கணும். அப்படி தேய்க்காவிட்டால் ஈர்களின் வீக்கம் ஏற்படும். இதுவே பல் சார்ந்த நோய்களுக்கு காரணமாக விளங்குகிறது. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா சமையலறை. இங்க வந்து என்னெல்லாம் பண்ண கூடாது, ஒன்னு இரும்ப கூடாது, தும்ப கூடாது, பேசக்கூடாது. அப்படியே நம்ம இரும்பிட்டோம் பேசிட்டோம்னா கைய உடனே அலம்பிடும். ஏன்னா வந்து கையால தானே சமைக்கிறோம், நோய்கள் வரத்துக்கு சான்சஸும் ஜாஸ்தி நம்மளுக்கு. மேலும் போட்ட ஏப்ரனியே ரெண்டு மூணு நாளுக்கு மேல போட்டோம்னா நோய் வர சான்சஸ் ஜாஸ்தி. லூசா செயின், வளையல், தோடு இதெல்லாம் போட்டுக்கிட்டோம்னா அது வந்து பட்டுருச்சுன்னா நோய் வர சான்சஸும் ஜாஸ்தி. கெமிக்கல்ஸ் இருக்கிற இடத்துல வேலை செய்யக்கூடாது, அப்படி பண்ணோம்னா நோய்கள் தாக்குறதுக்கு சான்சஸும் ஜாஸ்தி.
1: இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோல டாக்டர் திவ்யா இருக்காங்க. அவங்க ஹெல்த் அண்ட் ஹைஜீனை பத்தி என்ன சொல்றாங்க நம்மளோட நேர்காணல கேட்கலாம். ஸ்டே டியூன் டு MOPCRS 107.8.
2: Not maintaining hygienic routine, how could this affect your life?
3: First thing, you want to know how, what are all daily routine, right? Yeah. So first thing, it starts from brushing. If you start brushing, like first, before brushing, you have to, it's better to use mouthwash. Brushing have got three things. One is mouthwash, which people are not using. And second is brushing. After brushing, floss. People don't use floss, so it's a small thread.
2: Oh.
3: So that we, you have to insert in between the teeth so that whatever we had early, means with the day before, yesterday night, that whatever, it comes out through that floss. Otherwise with brushing that won't come out. And normally your teeth will have some calcium secretion because of the saliva content. So this will, you know, it will just stay on the teeth. So when you do flossing, this comes out. And third, fourth thing, you have to, while you brush your teeth, you have to use even brushing. The brush you have to use even for the tongue, which no one does. And fifth is, they have to insert till the tip, means last tongue, so that the gag reflex will be there. So gag reflex in the sense, when they brush very deep, they'll have a reflex like vomiting sensation. When they do like that, some amount of whatever the little bit acid content will be there in the throat, it comes out. So this is what about brushing, which no one follows. And second thing is taking shower. As per Indian climate, we have to shower once a day, not twice. Because normally our body have got some glands and which will produce some oils, essential oils. So if you take bath continuously, like twice or thrice a day, the production will get stopped or it may get reduced. Outside India, depends on the climate. Some areas like very cold climate, they don't prefer to take bath every day. They'll take alternative days. That is what preferable. But Indian climate, we don't prefer as because of that hot climate over here. And while brushing, you have to, clean your nose. Sorry, while bathing, you have to clean your nose, wash your face. And nobody wash their nose while they wash their face. Yeah, but actually every day, morning and night, while you wash your face, you have to clean your nose. Because you are inhaling too many things from outside. So what will happen, your hair molecules which is there in the nose will absorb all the dirt. So when if you don't clean, you will just inhale continuously. So it goes and secretes, stays inside. So in that case, you have to clean your nose, which we are not following. And the third thing, you shower, head bath. So head bath, it should be taken like weekly twice, not more than that. So weekly twice is must. Because even your hair molecules have got some natural oil which will get spoiled by the daily bathing. So that, and third thing, changing pillow covers. Every week we have to change our bed sheet, pillow covers, and dress, normal dress we have to change every day. It's better to wash our dress in like whatever it is, Savlon or something, antiseptic liquid will be better. I'll prefer antiseptic liquid, at least 10 minutes to be dipped in that. Because we are exposed to water, even the soap have got some pH, right? So some may get allergic to that pH. Like I'm allergic to this soap. So So what we, it's better to put in kettle for 5 or 10 minutes after washing. Since once after washing, it's better to keep for 10 minutes. So, you know, whatever the pH and other things, even if you're not washed properly, it will get absorbed. So nothing will be left. And the inner garment should be dried up in the sunlight. And every time when you, before eating, it's better to wash your hands with soap. And some people think that sanitizer is a very good thing, but we don't prefer sanitizer. Sanitizer is good just to apply, but not to eat. Before eating, even after applying hand sanitizer, you have to go and wash your hands with soap. Because even sanitizer is a chemical thing. If it goes inside, obviously it's going to react. So hand sanitizer is not that preferable before eating. Because nowadays we are saying like a life boy and all, you just go and start eating. It's not that good. Have to wash with soap. Soap and water is a good one. And eating, yeah, vegetables and this thing, everyone will be knowing that they have to wash it with, it's better to wash with hot water than to wash with the cold water. And drinking, they have to drink at least 3 liters water per day. And exercise is must. So every day, if you can't spend more time on exercise, it's better to go for walking in the morning and walking in the night. If you can't walk, I don't like to refer anyone to gym. See, gym is good for those muscularized bodybuilders, not for us. If you want to go continuously to gym, that's fine. But it's better to do some stretching exercises in the home. Because the exercises will stay for long time. It won't let you, once, like you're doing for a week, if you're going for a week to gym and you're doing some dumbbells or whatever it exercise, after a week, due to some reasons you have got some emergency work or you're traveling somewhere, when you come back,

0: maximum it is 8 hours and 6 hours is the next one. And right now they have got too many things like from menstrual cups and all these things. So whatever it is, it's better to change every 6 hours. And yeah, when they wash, means after passing motion, when they wash, the female have got this thing that their anal canal and their urethra is nearby. So many people does this when they wash after passing motion. They don't know how to wash. They just wash from back. That is not a way to wash. We have to wash from front, so that it will be cleaned from front. Since the opening are nearby, they will get UTI very often. And you, females are very prone to get UTI than male. Urinary tract infection. So, and the symptoms are very severe for female than male. So in that case, it is better to maintain. So it's better to use intimate wash. Intimate wash at least twice a day is fine. Morning once and before bed, that is fine. Minimum, I'm saying. Maximum, if you want to use, you can use even 3 to 4 times a day. That will reduce some pH amount and it will not let at least some something it helps. So that many of us don't use. We wash or any intimate wash, none of us do use them. And it's better to change, you know, panties twice a day, morning and evening twice, like that. Because female have got this thing that they won't pass urine completely like male. So female urine stops in between. Like if they have got incontinence along with, because of some, you know, organs. So they may not pass completely. So when they get up, that few drops will be there along with some discharge or something. So in that case also they will be prone to get some infection very easily mainly. So females should maintain all these things. And nails, we love to grow nails. If you want to grow nails, it's better to clean it. You have to keep it clean. If you can't keep it clean, then there's no point. And if you have nail on eating fingers, then it's better to cut. How much ever you want to clean the nails, even with brush, it's not that safe. So that mainly, that's all. Females, nothing more.
1: Suggest a few health tips.
0: No junk food. Hydration. First thing, it's better to start a day with exercise. So at least we can spend 15 minutes staying on a place. While you get up from bed, at least do some crunches in the bed. Crunches is very easy. You're not, anyway, you will not get as soon as you get up, no one gets up and go directly to the restroom. They'll just lie this side, that side. So that at least that 15 minutes they can spend some easy crunches. So then they can start from there, walk for 10 minutes or 15 minutes inside the home. Minimum, I would suggest 30 to 40 minutes exercise in the morning.
1: If you drink hot water, that reduces very quickly.
0: Yeah, that is there, yeah, but it's not going to help as like as you exercise a lot. Exercise are far better. It burns, this hot water may burn not even one kilocalories, but exercise do burn 10 to 20, depends on the exercise what you do. So it's better to go for exercises than to, anyway, hot water is good because if you want to drink cold water, it's not going to melt your fat. But hot water do have the capacity of melting the fat, so it is better to drink hot water throughout the day. Whenever you have food, it's better to drink hot water than to drink cold water and ice water. Even there is an article in which it is clearly said that if you want to put, you just take a glass, put one this thing, ice cubes, and put one or two spoons of this oil, keep it in the fridge. So after some time, you can see the oil content will get mixed with this and it will produce some mass or some like hard thing, or something like that it comes out. But when you put the same thing in hot water, that oil melts and the water stays down. So the same way if you drink hot water, this cholesterol do come out. I have seen that article which I'm not following. It's quite long back. But I personally don't follow that. I do drink hot water when the climate change. The remaining time I do have normal water, no ice water at least.
1: No ice water.
0: Very rarely. Not with food.
1: I do have 24/7.
0: Not with food. Food article I stopped. Before I also used to have, mostly when I used to travel, I used to take this. Now I don't. I use either normal water or ground water. I used to drink only when I reach home. If I'm very thirsty, then I drink. But after drinking cold water, I used to wait for 30 to 40 minutes and I only have my food. So that this will not, I don't want to be fat.
1: My last question, do and don'ts of being fit.
0: No junk foods. Do is eat healthy. Vegetables will be fine and the fruits will be fine. It's better to go for natural thing than to go for the artificial, the so-called. See, something like, I would say, I don't use any artificial things. Like, I don't go for this Horlicks or whatever it is. I used to go for that, you know, grams. My mom used to make and give that grams, 9 or 10, depends. And even that badam she used to make and then she used to give. So that's what I start my day with. I don't go for this Horlicks. Bonita, booze, anything, I don't go for those things. I'll just eat this. And no junk foods. I was having when I was in college, but not now. Now I don't like. I do like, but very rarely. Chips and all these things, I stop. Very rarely. Weekly once or. See, we are alive for happiness. And happiness depends on food. Happiness depends on food, right? We are working this much hard to eat. So I won't say no for food at all. I'm foodie. So I will eat all the junk food, but depends on the time. Monthly once is fine. No one is going to say, see, one day if you want to eat junk food, we are not going to get that fat. So I don't have any restrictions about anything. So there's no don'ts in my thing. I don't have any don'ts. Do everything with limits. Eat junk food to the limit. See, we are not saints. Earlier days, we have to talk for 21st century, right? 21st century when all four people will eat burger and we can't sit next to them and eat a sandwich. Yeah. We don't look good. We don't look good, man. We ourselves won't feel comfortable. So it's better to eat one day. One day eating junk food is not going to make you fat, or it's not going to do some harm. Do everything with limits. That's it. I don't say anything like, don't do this, don't do that, don't do this. Even if my BM patient do come, I don't say anything like, don't eat. See, a patient comes to you with 80 years old, cramp or someone, too long bed, is coming and asking, I need to eat banana. You can go and say that, no, you have got sugar, you can't eat banana. It's better these 80s. Give one banana to insulin more, 2 units of insulin more. So I'll do that. Eat banana, I'll give you 2 units of insulin more. That's it. You are satisfied, I'm satisfied. That's it. So do everything with limits. This is what I love to do. I don't have any don'ts in mind. It's not like morning if you can't do exercise, do it in the evening. Whatever it is, it's just like we have to do it. So if you're going to do in the morning, that's fine. We'll feel fresh the whole day. Sometimes it is like we can't do. So that time you better do it in the night. Evening when you get time to do. So that's it. I don't have any don'ts.
2: இப்போ டாக்டர் திவ்யா ஹெல்த் அண்ட் ஹைஜீனை பற்றி நல்லா சொன்னாங்க, நம்ம அதை கேட்டோம். இப்போ தொடர்ந்து கேட்கலாம் ஸ்டேக்யூங் டு MOPCRS 107.8 FM.
3: Hey Pinky Rinky, what plans after college today?
4: I think I'm going to hit the gym, yeah. Need to stay in shape, you know.
5: I want to join too, but isn't it expensive?
4: Yeah, I spend 25,000 a year.
3: What? I work out at home for free. I'll teach you a couple of exercises for your abs to stay fit.
5: Oh yeah, please.
3: Sure. First, lie on your back on a flat surface. Bend your knees and touch your knees with your forehead. And make sure you don't move your feet, okay? It's very important. And you will see change in no time.
4: Okay, thank you. We'll work on it.
5: Okay.
3: No problem.
4: Okay, bye.
6: Reduce belly, work out fully.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: வெல்கம் பேக் டு எம்ஓபி சிஆர்எஸ் 107.8 எஃப்எம். இப்போ டாக்டர் சுனிதா ஃபீமேல் ஹைஜீனை பத்தி பேச போறாங்க, அதை நம்ம கேட்கலாம்.
0: பார்ட்ஸ் க்ளீன் அண்ட் ஆல்சோ டிஸ்போசல் ஆஃப் ப்ராப்பர் நாப்கின்ஸ், ஓகே, தட் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் த கேர்ள்ஸ். Now, what are the problems related to female hygiene? One is, of course, you girls, if you don't maintain your hygiene, you're going to have umpty number of infections. That's a major problem. If you don't maintain your vagina and your vulval area clean, then there is chance of having pus formation there. Okay, fungus infection can happen, bacterial infections can happen. You can get urinary tract infections. Then your underarms, if you don't keep clean again, you can get folliculitis, in the sense there'll be again pus formation in the underarms. So plus next is during menstruation, you have to keep yourself clean, change your pads regularly, at least every 6 hours. If the pad is completely soaked, you can change more frequently. Okay, using pads is important, the sanitary pads. Age old days they used to use cloth, which some people use. So that is not hygienic, because if the blood remains not washed properly, again there will be bacterial growth. Okay, so the use of sanitary napkins is essential, and frequent changing is also essential, at least once in 6 to 8 hours, depends on how, at least 6 hours, okay. And what are the issues related to non-availability of proper sanitation? Obviously, if you're not going to dispose your sanitary napkins properly, they'll be and you just throw it on the roads, again, that because that is the blood, and blood leads to growth of bacteria, infections. And if you dispose in the toilets, it is going to cause blockage in the drainage. So it has to be wrapped and thrown, wrapped in paper, not in plastic, and thrown into the dustbin, right? And if plastic. In your schools and college, not in the plastic. See, again, plastic is, we don't want to use plastics. All of us are against plastic.
1: So how do I dispose?
0: Newspaper. Wrap it in paper and you throw it off. Don't use plastic covers. For every one napkin, if you're going to use a plastic cover, so much of plastic. Again, it's a major issue in waste disposal. Isn't it? Plastic is hazardous to our health. So, and in your schools and colleges, if there is an incinerator, where they burn the sanitary napkins. Mm-hmm. You can actually collect your napkins and throw it into the machine. And they will burn it weekly once.
1: Yeah, smell. Even the smell is harmful. Mm. When you burn that.
0: Okay, but no, that machine, they will have proper method of disposal, burning and all. It has to, all the waste is burnt only, no? Whatever waste you throw, all your kitchen waste, everything, whatever is, they burn it. So this, the machine burns, so that that has to be done actually. Right? Then, what are the do's and don'ts of female hygiene? Okay, what are the do's of female hygiene is, keep yourself clean, take bath every day, keep your underarms, keep your vulval area, your urinary area clean. After you pass urine, you clean your, you just splash some water and change your panties, undergarments at least twice. Don't keep your undergarments wet, your panties wet, okay? If you keep it wet, again there will be some fungus growth will be there. And then don't use any perfumes in the underarms or in the vulval area. Lotions, perfumes should not be used. Special medicated liquids are available to be used in the vulval area to clean your vulval area. Obviously, if you don't follow your routine hygiene, you are going to have infections.
1: Okay? And diet.
0: You will get all the infections. You want me to advise you on diet? Okay, hygiene is not related to diet, but still I can advise you. Obesity is a major problem in young girls. Eating junk food is a major problem. And then sometimes they want to go on a crash diet to lose weight, and again they fall sick. Okay, so everything has to be balanced. You eat good nutritional balanced diet. Your diet should be rich in proteins, vitamins and minerals to help you grow healthy. Okay, avoid junk food, avoid oily fatty foods, don't munch while seeing television, don't go on a crash diet. Even if you're on diet, you should eat lot of fruits and vegetables. Timely food is very important. You exercise, that is more important. If you exercise, you can lose weight. Regular exercise, and if you want to lose weight, then little bit more of aerobic exercises you should do.
1: Jim?
0: Yes, you can. Okay.
1: Thank you so much.
2: இப்போ டாக்டர் சுனிதா ஃபீமேல் ஹைஜீனை பத்தி நேர்காணல கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் சுத்தமா இருப்பீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. சோ ஸ்கேக்கிங் டு MOPCRS 107.8 FM தொடர்ந்து கேட்கலாம்.
6: இப்ப சுத்தம் சுகாதாரம் பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்கலாம்.
1: இப்போ ஹைஜீன் பற்றி பேசும்போது எனக்கு வந்து முதல்ல என்னோட தாட்ஸ்க்கு வருது என்னென்னா சானிட்டரி ஹைஜீன். ஸோ இப்போ வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து தேர்ஸ் அ லாட் ஆஃப் எம்ஃபசிஸ் ஆன் பில்டிங் டாய்லெட்ஸ் அக்ராஸ் தி கண்ட்ரிஸ். இப்போ நிறைய வில்லேஜஸில் டாய்லெட்ஸ் கூட இல்லை. அண்ட் நிறைய வீட்டில் டிவி இருக்கும், ஃப்ரிட்ஜ் இருக்கும், ஆனால் டாய்லெட்ஸ் இருக்காது. ஸோ தட் இஸ் யூனோ தட் இஸ் தி ஐரனி இன் ஆர் கண்ட்ரி டுடே. ஸோ சானிட்டரி ஹைஜீன் அது வந்து ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படின்னா, இப்போ நம்ம வெட்ட வெளியில் வெளியில் சிறுநீரோ இல்லை மலம் கழிக்கும்போது அது இட்ஸ் ஆப்வியஸ்லி டர்ட் இல்லையா. நம்மளோட கழிவுகளை நம்ம வெளியேற்றோம், அது ஒரு பப்ளிக் பிளேஸில். ஸோ அதோட அந்த டாக்ஸிக் பொருட்கள், அதில் இருக்கிற நச்சு பொருட்கள் எல்லாமே மற்றவங்களையும் பாதிக்கும். ஸோ ஹேவிங் செட் தட், இப்போது அதனால தான் நம்மளோட மெயின் எம்ஃபசிஸ் இப்போ ஸ்வச் பாரத்னு நம்ம தி ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடி ஹஸ் டேக்கன் செவரல் ஸ்டெப்ஸ் ஃபார் பிரிங்கிங் இன் அ லாட் ஆஃப் சேஞ்சஸ் இன் தி சிஸ்டம். ஸோ த நெக்ஸ்ட் ஆஃப்டர் சானிடரி ஹைஜீன் ஐ வுட் லைக் டு டாக் அபவுட் விமென்ஸ் ஹைஜீன் இன் ஜென்ரல். இப்போ விமென்ஸ் ஹைஜீன் பற்றி பேசும்போது முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும்னா ஹைஜீன் டியூரிங் மென்ஸ்ட்ரேஷன். ஜென்ரல் பாயிண்ட்ஸ் தான். அதாவது மெனி டாக்டர்ஸ் டெல் சேஞ்ச் யுவர் பேட்ஸ் லைக் ஒன்ஸ் இன் 6 hours. அண்ட் சில பேர் சொல்கிறாங்க பேட்ஸே யூஸ் பண்ணாதீங்க, காட்டன் துணி யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி காட்டன் பேஸ்ட் இருக்கிற பேட்ஸாக யூஸ் பண்ணுங்கள், இந்த சிந்தட்டிக் பேட் யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் விமென் ஆர் ஜென்ரலி ப்ரோன் டு சர்விக்கல் கேன்சர் பிகாஸ் ஆஃப் தட். ஸோ ஆனால் இப்போ என்ன தான் நம்ம வந்து அதுக்கான தடுப்பு மருந்துகளை எடுத்துக்கிட்டாலும் சர்விக்கல் கேன்சருங்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா நாம் பயன்படுத்துகிற பேட்ஸில் அவ்வளோ அளவுக்கு நச்சு பொருட்கள் இருக்குங்கிறது தான் உண்மை. ஸோ மென்ஸ்ட்ருவேஷன் மட்டும் இல்லை, வென் வி ஆர் நாட் மென்ஸ்ட்ருவேட்டிங், ஸோ உமன் ஹூ ஆர் நாட் மென்ஸ்ட்ருவேட்டிங் மஸ்ட் ஆல்சோ டேக் கேர் ஆஃப் ஜென்ரல் ஹைஜீன். தட் இஸ் லைக் ரைட் ஃப்ரம் வாஷிங் யுவர் ஹேண்ட்ஸ் ப்ராப்பர்லி, கீப்பிங் யுவர் ஜெனைட்டல் ஏரியாஸ் ப்ராப்ளி, அஸ் இன் நம்மளோட பிறப்புறுப்புகளை க்ளீனாக வச்சுக்கிறது, அண்ட் இன்டர்னல் நாட் ஓன்லி எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஹைஜீன் ஆஸ் வெல். அது இப்போ வந்து ரொம்ப வெளியே சாப்பிட்டா ஸ்டமக் கெட்டு போகும், பிகாஸ் அது எந்த தண்ணியில் குக் பண்ணுறாங்க, எந்த வெசல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அது நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஹோம் குக் ஃபுட்டாகவே எடுத்துக்கிட்டா இட்ஸ் அ வெரி குட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் ஹைஜீன். ஓகே, ஸோ ஹேவிங் செட் தட், த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹைஜீன் டு பி ஃபாலோட் பை காமன் பீப்புள், நாட் ஜஸ்ட் இன் ஸ்பெசிஃபிக்லி பை உமன், பை காமன் பீப்புள். அதாவது வெளியே போகும்போது அந்த கிளினிக்கல் மாஸ்க் போட்டுட்டு போகிறது, இல்லை கர்ச்சீஃப் அதை முகத்தை மூடிட்டு போகிறது, தட்ஸ் லைக் யூனோ ஸ்மால் ஸ்மால் ஸ்டெப்ஸ் யூ கேன் டேக் டுவர்ட்ஸ் மெயின் யூனோ ஹேவிங் ஹைஜீனிக் லைஃப். பிகாஸ் நம்ம வந்து நிறைய க்ரௌடட் ஏரியாஸ், அதாவது கூட்ட நெரிசல் நிறையா இருக்கிற இடத்துல நம்ம போய் இருக்கும்போது அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ஜர்ம்ஸ், அவங்க ப்ரீத் பண்ணும்போது காற்றுல வெளியாகிற ஜர்ம்ஸ் எல்லாமே நம்ம உடம்புக்கும் கண்டிப்பாக வந்து சேரும், அந்த டவுட்டே கிடையாது. பிகாஸ் இப்போ ஹியூமன்ஸ் ஆர் ஜென்ரலி லூசிங் இம்யூனிட்டி ஆல்சோ பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ், சேஞ்சஸ் இன் லைஃப் ஸ்டைல், த ஃபுட் வி ஈட், யூனோ தி ஆர்ஸ் வி ஸ்லீப். ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்னால நம்ம ஹியூமன்ஸ் இன் ஜென்ரலாகவே இம்யூனிட்டி நமக்குள்ளே குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால கண்டிப்பாக வி ஆர் சசப்டபிள் டு அ லாட் ஆஃப் டிசீசஸ், ரைட் ஃப்ரம் வைரல் ஃபீவர் டு யுவர் டைஃபாய்ட், காலரா, எவ்ரி திங். ஸோ ஹைஜீன் இஸ் தி பேசிக், தி பேரமௌண்ட் ஃபேக்டர் விச் யூ நீட் டு லுக் இன் டு, ஸோ தட் நம்ம இந்த மாதிரியான டிசீசஸ் கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம்.
7: குழந்தைங்களுக்கு எப்பவுமே கை கழுவிட்டு தான் சாப்பிட சொல்லணும். அப்பமா வந்து ஃபுல் வீடு வீடு வந்து ரொம்ப நீட்டாக வச்சுட்டு சுற்றி வந்து தண்ணி மழை தண்ணி எதுவும் தேங்காத பார்த்துக்கணும். கொட்டாங்குச்சி அது மாதிரி எல்லாம் எந்த பொருளும் தேங்கி நிற்கிற மாதிரி பண்ணக்கூடாது. பாத்ரூம் எல்லாம் ஃபுல் க்ளீன் அண்ட் க்ளீனாக வச்சிருக்கணும். அதில் வந்து புழுக்க வரும், அதில் கொசு வரும், அப்பமா அதனால நிறைய நோய்கள் வர்றதுக்கு காரணங்க இருக்குது. அதனால் நம்ம குழந்தைங்களையும் பத்திரமா பார்த்துக்கணும், நம்ம வீட்டையும் சுத்தமாக வச்சுக்கணும், சுற்றுப்புறத்தையும் சூழ்மையாக வச்சுக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், குப்பைங்கள்லாம் வெளியே போடக்கூடாது, எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். நம்ம வீட்டை பார்த்துக்க மாதிரி நாட்டையும் பார்த்தாக்கா நம்மளுக்கு முன்னேற்றம் நல்லாயிருக்கும், நம்மளுக்கும் நோய் நொடி இல்லாத இருக்கும். எந்த அழிவான பொருளும் எந்த பொருளுங்கள்லாம் வீட்டில் வச்சுருக்கக்கூடாது, அதில் வந்து கொசுக்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்பமா குழந்தைங்க விளையாட்டு போனாக்கா அவங்க வந்தவுடனே கை முகம் கை காலெல்லாம் கழுவ சொல்லணும். வெளியே போயிட்டு வந்தால் நம்ம முகத்தில் எவ்வளோ தூசு எல்லாமே படும், அதனால் வந்தவுடனே முகம் எல்லாம் கழுவ சொல்லணும். அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாக்கா கொஞ்சம் நம்ம நோய் நொடியில். அப்பமா வந்து மந்த்லி செக்அப் பண்ணணும், ஒரு உடம்பு சரியில்லை அதெல்லாம் போய் டேப்லெட் எல்லாம் வெளியே டாக்டர்கிட்டலாம் வாங்கி கன்சன்ஸ் இல்லாத டாக்டர் கேட்காத வெளியெல்லாம் வாங்கி சாப்பிடாது. மெடிக்கல் ஷாப்பில் டாக்டர் கிட்டே கேட்டு நம்ம சாப்பிட்னா குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது, ஹெல்த்து நல்லது. அப்பமா வந்து டெய்லி ரெண்டு வாட்டி குளிக்க வைக்கணும், அதெல்லாம் பண்ணாக்கா குழந்தைங்க நல்லாயிருக்கும். தூய்மையான உடைகளே போடணும், அது துணி துவைச்ச துணி தான் போடணும், அழுக்கெல்லாம் போடாத பார்த்துக்கணும். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். திருவாரூர் இருக்க தின்பண்டங்கள்லாம் சாப்பிடக்கூடாது, ஏன்னா அதில் வந்து ஈ கொசு அவங்க திறந்து வச்சுருப்பாங்க மூட மாட்டாங்க, அதில் ஈ கொசும் எல்லாமே எறும்பெல்லாம் இருக்கிறதுனால அதுங்க கொடுக்கல. நம்ம வந்து நல்ல பொருளாக வாங்கி வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம், ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம். திருவாரூர் இருக்கிறது அந்த பழங்கள் கட் பண்ணி விற்கிறாங்க, அந்த தர்பூசு பழங்கள் இந்த மாதிரி கட் பண்ணதெல்லாம் கூட வாங்கக்கூடாது. கண்ணாடி போட்டிருந்தாலும் அதில் நிறையா நோய்ங்க வர்றதுக்கு ரொம்ப காரணமாக இருக்குது. அதனால் ஹெல்த்தி ஃபுட்டாக கொடுக்கணும். அப்புறமா வந்து நூடுல்ஸு மேகிங்கோ அதுங்கெல்லாம் கூட கொடுக்க தேவை. ஒரு இது கம்பு அது மாதிரி கேழ்வரகு அது மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு நல்லது. தெருவோர தின்பண்ட ரோ தெருவோர இருக்கிறது மட்டும் வாங்கி கொடுக்காது, குழந்தைங்களுக்கு நல்லது கிடையாது. தெருவோர பஜ்ஜி போண்டா அது மாதிரி எண்ணெய் பதார்த்தங்கள் வாங்கி கொடுக்காதுங்க. அது வாங்கி சாப்பிட்றதுனால நோய்கள் வர்றதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஏன்னா எண்ணெய் வந்து ஒரு வாட்டி யூஸ் பண்ணது இது திருப்பி திருப்பி யூஸ் பண்ணுவாங்க. எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க, அது எப்படி யூஸ் பண்ணாங்க அவங்க பார்த்துட்டு, அவங்க பண்ணுறவங்க அந்த கையில் க்ளோவ்ஸ் போடாத எதுவுமே இருக்காத இருக்க மாதிரி இருக்காங்களா, அவங்களுக்கு நோய் நொடியெல்லாம் இருக்கும். அதுலேயும் தும்பிட்டு இரும்பிட்டு அது சளி அதில் இது பண்ணி அது மாதிரிலாம் பார்த்து வாங்கி கொடுங்க குழந்தைங்களுக்கு. அதெல்லாம் ஹைஜீனிக்காக பார்க்கணும். இது ரயில்வே ஸ்டேஷனு பஸ் ஸ்டாண்டு அதெல்லாம் சுற்றி சூழ்மையாக வச்சுட்டு இருந்தாக்கா நம்மளுக்கு நோய் நொடிங்க வராது. அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதை அரசாங்கம் கொஞ்சம் முயற்சி எடுக்கலாம். ஃபுல் அதே இல்லாத பப்ளிக்கும் ஒரு இடம் இருந்தாக்கா அங்கே டஸ்ட்பின்னா அதில் தான் போடணும். கண்ட இடத்துல சாப்பிட்டு அப்படியே போட்டு போனால் அதுக்குள்ள நம்ம குழந்தைங்க போகிறமே நம்ம வீடை எப்படி தூய்மையாக வச்சுக்கோ நாடும் அது மாதிரி தூய்மையாக வச்சுட்டு இருந்தாக்கா நல்லது. அதே மாதிரி காலையும் இரவிலும் கண்டிப்பாக பல் வளர்க்க சொல்லணும், முகம் கழுவ சொல்லணும். வெளியே போயிட்டு இருந்தால் கை கால் கழுவிட்டு இது பண்ணாங்கன்னா குழந்தைங்களுக்கும் நல்லது நம்மளுக்கும் நல்லது. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா சுற்றுப்புற சூழ்மையாக இருக்கணும். வீடு க்ளீன் பண்ணுறது எல்லாமே நீங்கள் வீடு எல்லாமே சுத்தமாக, மழை தண்ணி தேங்காத மழை நீர் சேமிப்பு திட்டம் வைங்க, இதெல்லாம் வச்சிங்கன்னா நம்ம நாட்டுக்கு நல்லது.
8: ஹைஜீன் பற்றி பேசணுன்னா வந்து லைக் எல்லா விஷயத்துலையும் நம்ம ஹைஜீன் பார்க்கணும். சில விஷயத்தில் நம்ம ஹைஜீன் பார்த்து சில விஷயத்தில் நம்ம ஹைஜீன் பார்க்காம விட்டோன்னா நமக்கு தான் வந்து பிரச்சனை. இப்போ நம்ம தூங்குகிற பெட்டில் இருந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் எல்லாமே ஹைஜீனிக்காக இருக்கணும். அப்போ தான் நம்ம டிசீசஸ்லேருந்து நம்மளால் நம்மளை காப்பாற்றிக்க முடியும். டிசீசஸ்னால் ஒன்று கிடையாது, அண்ட் அட் த சேம் டைம் நம்மளை பார்த்தாலே ஒரு அறிவறுப்பாக இருக்கும் நமக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம மீறி வரணுன்னா வந்து கண்டிப்பாக ஹைஜீனிக்காக இருந்தாகணும். சாப்பிட்ற ஃபுட்டு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக பேலன்ஸ் டயட்டாக இருக்கணும். பேலன்ஸ் டயட் வந்து எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய பாடியை நம்ம ஃபிட்டாக வச்சுக்கணும், அண்ட் அட் த சேம் டைம் நம்மளுடைய ஃப்ரெஷ்னஸ்க்கும் வந்து அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ப்ராப்பராக நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணாவே வந்து மோஸ்ட் ஆஃப் த டிசீசஸ் வந்து நம்மளை அட்டாக் பண்ணாது, பிகாஸ் இம்யூனிட்டி பவர் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஹைஜீன் வந்து நம்ம மட்டுமே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது, மொத்த சொசைட்டியுமே ஃபாலோ பண்ணாத நம்மளால் ஹைஜீனிக்காக வாழ முடியும். மொத்த சொசைட்டி எப்படி வந்து ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். அதுக்கும் நான் ஆன்சர் சொல்கிறேன். லைக் ரோட்ஸ் க்ளீனாக வச்சுக்கணும், அண்ட் அட் த சேம் டைம் இப்போ எல்லாருமே வந்து போகிற காமன் பிளேசஸ் என்னென்னா பஸ் ஸ்டாண்ட், டெம்பிள்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்ஸ், ஏர்போர்ட்ஸ், ரோட்ஸ், இந்த மாதிரி எல்லா காமன் பிளேசஸ்லேயும் வந்து நம்ம நீட்டாக வச்சுக்கணும். இப்போது நம்ம வீட்டை மட்டும் நம்ம சுத்தமாக வச்சுக்கக்கூடாது, நம்ம நாட்டையும் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு பழமொழியே இருக்குது. அந்த பழமொழிக்கு ஏற்றாப்புல ஒரு ஒரு மனுஷனும் வாழ்ந்தால் நம்மளுடைய நாடு US அளவுக்கு அப்படியே முன்னேறி எல்லாருமே ரொம்ப ஹைஜீனிக்காக இருப்பாங்க. எத்தனையோ வந்து பஸ் ஸ்டாண்ட்ஸ் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே கூட நுழைய முடியாத அளவுக்கு ரொம்ப டர்ட்டியாக இருக்கும். அங்கெல்லாம் நம்ம போய் தான் ஆகணும். அங்கெல்லாம் நம்ம போகும்போது நமக்கு கண்டிப்பாக டிசீசஸ்லாம் அட்டாக் ஆகும். ஏன்னா அங்கே வந்து இருக்கிற அந்த ஸ்வைன் ஃப்ளூ, அங்கே இருக்கிற இன்செக்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த ஏரியை பொல்யூட் பண்ணுது. இதனால் நம்மளுடைய டோட்டல் பாடி ஹெல்த்தே வந்து டெஸ்ட்ராய் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ நம்மளுடைய டிசீசஸை குறைக்கிறதுக்கும், நம்மளுடைய பேஷண்ட்ஸ் நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸை குறைக்கிறதுக்கும், அண்ட் அட் த சேம் டைம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆல்சோ. ஸோ எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் வந்து நம்பர் ஆஃப் ரூம்ஸை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு ஒரு பேஷண்ட்க்கும் ப்ராப்பரான அட்டென்ஷன் கொடுக்கறது இல்லை. அதனால அந்த டிசீஸ் குறையறதுக்கும் அந்த டிசீஸ் க்யூர் ஆகிறதுக்கும் நிறைய டைம் ஆகுது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில். ஏன்னா நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் ரூம்ஸ் அதிகமாக இருக்கணும். நம்பர் ஆஃப் ரூம்ஸ் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க. நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் எம்ப்ளாய்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம ஹைஜீன் அப்படின்றத ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம்னா எம்ப்ளாய்மெண்ட்டை கூட நம்மளால் சரி பண்ண முடியுன்ற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி எவ்வளோ விஷயம் வந்து ஹைஜீனில் அடங்கியிருக்கு. இப்போ கோவிலில் பார்த்தீங்கன்னா வந்து பிரசாதம் அப்படின்ற பேரில் அவங்க ஒன்று கொடுத்து அதை வந்து டிஸ்போஸ் பண்ண முடியாமல் வந்து கண்ட இடத்துல அவங்க டிஸ்போஸ் பண்ணுவாங்க. அதனால வந்து இன்செக்ட்ஸ் அண்டா ஸ்வைன் ஃப்ளூ வரதுக்கான காரணமாக இருக்குது. ரோட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா எல்லாருமே பிளாஸ்டிக் கவர்ஸ், பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் எல்லாருமே வந்து ஆன் ரோட் அப்படியே சும்மா அப்படியே தூக்கி போட்டுட்டு போயிடுறாங்க. இதனால வந்து எத்தனையோ ஆக்சிடென்ட்ஸஸ் கூட நடக்குது. ஆக்சிடென்ட்ஸ் அப்படி நடக்குதுன்னா லைக் வந்து ஏரில் அந்த கவர்லாம் பறந்து சில பேரோட மூஞ்சிலெலாம் அது விழுந்து அது அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகி அது ஆக்சிடெண்ட்டாக மாறிடுது. அப்படி இல்லைனா ஸ்கிட் ஆகிடுது வண்டி. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்க்க, நம்மளுடைய டிசீசஸை குறைக்க, நம்மளுடைய நாட்டை க்ளீனாக வச்சுக்க நம்ம எடுக்க வேண்டிய ஒரே ஸ்டெப் நம்மளுடைய வேஸ்ட்டை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். அண்ட் அட் த சேம் டைம் நம்பர் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ரூம்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிற ரூம்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணால் கண்டிப்பாக ஹைஜீன் வந்து ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக எல்லோரும் மதித்து அதெல்லாம் பண்ணால் எல்லாருமே ஆரோக்கியமாக இருப்பாங்க. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் நான் திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த தெரிஞ்ச விஷயத்த எல்லாருமே ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். தேங்க்யூ.

சர்க்கரை நோய் உங்களை நெருங்காதிருக்க தினசரி உடல் பயிற்சியும் ஆரோக்கியமான உணவை முறைப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில். உங்கள் ஆரோக்கிய நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

சுகாதார கல்வி சமூக சுகாதாரத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. நம் உடல்ல நோய் தாக்காம இருக்க இந்த கல்வியின் முழு அறிவு தேவை. இந்த தொகுப்பில் நம்ம கேட்க போறதும் இந்த சுகாதாரம் பத்தி தான். சுத்தம் சுகம் தரும், இந்த பழமொழி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. இந்த சுத்தமே நம்மளை நோயிலிருந்து காப்பாற்றும். சுத்தம் உடலுக்கும் சமுதாயத்துக்கும் தேவையான ஒன்று. நம்ம எல்லாருமே இதை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். சரியான பழக்கங்களை சின்ன வயசுலேருந்து ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். டெய்லி பல் தேய்ச்சி குளிச்சு இருக்கும் இடத்த கிளீனாக வச்சுக்கிட்டு குப்பை கொட்டாமல் எச்சில் துப்பாமல் இருக்க வேண்டியது முக்கியம். இந்த அவேர்னஸை எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும். இப்படி செய்தால் மட்டுமே பரவும் நோய்களான இருமல், காய்ச்சல், டெங்கு, மலேரியா போன்றவை தடுக்கலாம். கிளென்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ் என்பது சிறந்த பழமொழி. இதை மனசில் வச்சுக்கிட்டு நமது பிரதமர் மோடி அவர்கள் போன வருடம் காந்தி ஜெயந்தி அன்று ஸ்வச் பாரத் கேம்பெயின் தொடக்கி வச்சார். இதுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் செய்யணும். நம்ம வீடு வாழற ஏரியா இந்த இடத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த இடத்த கிளீனா வச்சுக்கிட்டாலே பாதி வேலை ஓவர். இருக்கிற பள்ளிக்கூடங்களையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் தங்களால் முடிந்த அளவுக்கு செய்தால் நாட்டே சுத்தமாகும். நன்றி.

0: Did you know that even when a plugged-in electronic appliance is turned off, it can use energy? Here's a simple eco-tip of the day to help stop global warming. Unplug electronic gadgets after it's switched off. This saves more than 1,000 pounds of carbon dioxide, and you could also save money on electricity bills. Here's your chance. Make a change.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: You are listening to MOP Community Radio 107.8.
3: Our society. Our radio. Our pride.
4: ஹலோ
5: ஹலோ,
4: இது கார்த்திகோட அம்மாவா?
5: ஆமா மேடம், யார் பேசுறது?
4: கார்த்திக் ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் பேசிட்டு இருக்கேன்.
5: சொல்லுங்க மேடம்.
4: இல்ல, உங்க பையன் பத்தி கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட.
5: ஷூர் மேடம், என்ன விஷயம்?
4: நாளைக்கு ஸ்கூல் வர முடியுமா, ஒரு 10-11 மணிக்கு?
5: ஓகே மேடம், நான் ஷூரா வந்துடுறேன்.
4: சரி, ஓகே.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: ஃபிஃப்த் வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான், படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல, மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருது. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தோம். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லயும் அவன் அப்படிதான் இருக்கான், ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளவு ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும், என்னால சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: 17 வயதுக்கு மேல இருக்கிறவங்க, அப்புறம் ஒருத்தர் எடை 50 கிலோக்கு மேல இருக்கிறவங்க 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரத்த தானம் பண்ணலாம். 1901 டாக்டர் கார்ல் லான்ஸ்டன்ன்றவர் மேஜர் பிளட் குரூப்ஸை கண்டுபிடிச்சார். அதாவது ஏ, பி, ஏபி, அப்புறம் ஓ.
1: வணக்கம் சென்னை, என் பேர் மேகா, நான் ஒரு பிளேபேக் சிங்கர். லேட்டஸ்டாக ஆதவன் படத்தில் மாசி மாசி என்ற பாட்டு பாடியிருக்கேன். நான் முக்கியமாக எதுக்காக இங்கே பேச வந்திருக்கேன்னா, ஸ்மோக்கிங்கிற விஷயத்தை பற்றி நான் ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பப்ளிக்கில் நிறைய பேர் அப்படி ஸ்மோக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யார் ஸ்மோக் பண்ணுறாலும் அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப இன்ஜூரியஸ், ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் பாதிக்கும். அதை தவிர அவங்க கூட இருக்கிறவங்களும் அவங்க ஸ்மோக் பண்ணாதவங்களும் அவங்களையுமே இன்டைரக்டாக பாதிக்கப்படுறது இந்த ஸ்மோக்கிங்கிற ஒரு ஹேபிட். அது ஒரு நல்ல ஹேபிட்டே கிடையாது. ஸ்மோக்கிங் விட்டு நிறைய என்னலாமோ பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக சாப்பிடலாம். ஸோ ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஸ்மோக் பண்ணணுங்கிற ஒரு டீப் ஃபீலிங் இருக்கும் போது you can resort to other things. You can always switch to mint or something like that. But smoking daiva seidhu vittrunga, unga nalathukagum ellar nalathukagum. Thank you.
2: Masi masi pasi pasi kattu vasi pattu vasi.
1: வணக்கம் சென்னை, நான் பிளேபேக் சிங்கர் மேகா பேசுகிறேன். இந்த பாடல் ஆதவன் படத்தில் வந்திருக்கு, மனோவுடன் பாடிய பாட்டு. திஸ் இஸ் இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.
3: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சும் தெரியாம நமக்கு குழப்புற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக அடுத்து வர நிகழ்ச்சி

0: நீங்கள் கேட்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
1: வணக்கம் மக்களே, நான் உங்க ஆர்ஜே சுபஸ்ரீ. இதோ உங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 மற்றும் ஸ்மார்ட் என்ஜிஓ, நமது சமுதாயம் நமது பெருமை. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் இட்ஸ் கோல். எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கா? சரி, ரொம்பலாம் யோசிக்காதீங்க, நானே சொல்றேன். இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்ற வார்த்தைய ஸ்கூல் காலேஜ் புக்ஸ்ல தான் அதிகமா பார்த்திருப்போம். சஸ்டைனபிலிட்டி, அதோட எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னா நிலைத்தன்மையா இருக்கிறது. அதாவது ஒரு படத்துல வடிவேல் சார் சொல்லுவார் தெரியுமா, நான் ஒரு வாட்டி யூஸ் பண்ண கிளாஸ் எல்லாம் திரும்ப யூஸ் பண்ண மாட்டேன்னு. அப்படிலாம் இல்லாம நம்ம கிட்ட இருக்க ரிசோர்சஸ் எப்படி திரும்ப திரும்ப யூஸ் பண்றோம், அதனால எப்படி ஒரு சஸ்டைனபிள் க்ரோத் அடையறோம் அப்படின்றது தான் சஸ்டைனபிலிட்டி. அது மட்டும் இல்லாம இயற்கையோட ஒன்றி வாழ்றதையும் சஸ்டைனபிலிட்டின்னு தான் சொல்லுவாங்க. இத இன்னுமே சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப உங்ககிட்ட ஒரு 10 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்க பேங்க்ல போட்டீங்க அப்படின்னாக்கா, ஒரு வருஷம் கழிச்சு நீங்க பேங்க்ல போட்ட அமௌண்ட் உங்களுக்கு இன்னுமே வட்டியோட சேர்த்து இன்க்ரீஸ் ஆகும். இப்படி இல்லாம நீங்க அந்த அமௌண்ட்டை செலவு பண்ணீங்க அப்படின்னாக்கா, 10 ரூபாயிலிருந்து 5 ரூபாய், 5 ரூபாயிலிருந்து 2 ரூபாய், இப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும். இதே மாதிரி தான் நம்ம கிட்ட இருக்க ரிசோர்சஸையும் குறைய விடாம மறுபடி அதை எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றது தான் சஸ்டைனபிலிட்டி. இப்போ உங்களுக்கு சஸ்டைனபிலிட்டினா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்குள்ள மொத்தமா 17 கோல்ஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத வரிசையா சொல்றோம், கேளுங்க. முதல் கோல், நோ பாவர்ட்டி, ஏழ்மையின்மை. முடிஞ்ச அளவுக்கு எந்த குடும்பத்திலயுமே வறுமையே இருக்க கூடாதுன்றது தான் இதோட நோக்கம். ரெண்டாவது கோல், நோ ஹங்கர், அதாவது பசியின்மை. பசிய போக்கவும் நம்ம சாப்பிடுற சாப்பாடு பாதுகாப்பானதா மற்றும் ஊட்டச்சத்து மிக்கதா அப்படின்றத பாக்கிறதுக்காக தான் இந்த கோலை உருவாக்கியிருக்காங்க. மூணாவது கோல், குட் ஹெல்த், ஆரோக்கியம். ஆரோக்கியமான வாழ்க்கைய உறுதி செய்யறதுக்காக தான் இந்த கோலை கொண்டு வந்திருக்காங்க. நான்காவது கோல், குவாலிட்டி எஜுகேஷன், அதாவது தரமான கல்வி. நம்ம நாட்டில் இருக்க எல்லாருக்குமே சமமான மற்றும் தரமான கல்வி கிடைக்கணும், அதோட சேர்த்து வாழ்நாள் ஃபுல்லா படிக்கிற வாய்ப்பு கிடைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த கோலோட நோக்கம். ஐந்தாவது கோல், ஜெண்டர் ஈக்வாலிட்டி, பாலின சமத்துவம். எல்லா பாலின மக்களுக்கும் சமமான உரிமை கிடைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த கோலை கொண்டு வந்திருக்காங்க. ஆறாவது கோல், கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன், சுத்தமான தண்ணீர் மற்றும் சுகாதாரமான இருப்பு தான் இதோட இலக்கு. ஏழாவது கோல், ரெனியூவபிள் எனர்ஜி, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். எல்லாருக்குமே நிலையான மற்றும் நவீன எரிசக்திக்கான அணுக்களை உறுதி செய்யறதுக்காக தான் இந்த கோலை கொண்டு வந்திருக்காங்க. எட்டாவது கோல், குட் ஜாப் அண்ட் எக்கனாமிக் க்ரோத், நல்ல பணிகள் மற்றும் நிலையான வளர்ச்சி. ஸ்டேபிளான பினான்சியல் க்ரோத் அண்ட் வேலை வாய்ப்பை உறுதி செய்யறதுக்காக தான் இந்த கோலை உருவாக்கியிருக்காங்க. மீதி இருக்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நம்ம கூட இருக்காங்க ஆர்ஜே ஹரிணி.
2: ஒன்பதாவது கோல், இண்டஸ்ட்ரி, இனோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்படின்னா தொழில்துறை கண்டுபிடிப்பு மற்றும் உள்கட்டமைப்பு. அதாவது ஸ்ட்ராங்கான கட்டுமானங்களுக்காகவும் புதுசு புதுசான பில்டிங் கட்டுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த கோல். பத்தாவது கோல், ரெடியூஸ் இன்இக்வாலிட்டி, அதாவது சமயின்மையை குறைத்தல். நம்ம கண்ட்ரில இன்இக்வாலிட்டி, அதாவது ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கோலை கொண்டு வந்திருக்காங்க. பதினோராவது கோல், சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ், நிலையான நகரங்கள் மற்றும் சமூகங்கள். இதோட நோக்கமே சிட்டிஸ மனிதர்கள் ஆகிய நம்ம குடியிருக்க பாதுகாப்பாகவும் நிலையானதா மாற்றுறதுக்காக தான் இந்த கோலை கொண்டு வந்திருக்காங்க. பன்னெண்டாவது கோல், ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன், அதாவது வளங்களை பொறுப்பான முறையில் பயன்படுத்துதல். இந்த கோலை நிலையான உற்பத்தி முறைகளை உறுதி செய்யறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. பதிமூணாவது கோல், கிளைமேட் ஆக்ஷன், அதாவது வானிலை நடவடிக்கை. காலநிலை மாற்றம் மற்றும் அதன் தாக்கங்களை எதிர்த்தோ இல்ல அவசர நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கோல். பதினாலாவது கோல், லைஃப் பிலோ வாட்டர், அதாவது நிலைப்பாடுடைய பெருங்கடல்கள். கடல் வளங்களை பாதுகாக்கிறது நிலையான வளர்ச்சிக்காகவும் தான் அந்த கோலை கண்டுபிடிச்சிருக்காங்க. பதினைஞ்சாவது கோல், லைஃப் ஆன் லேண்ட், நிலத்தின் நிலைப்பாடான பயன்பாடு. நிலப்பரப்புல வாழுற உயிர்களை பாதுகாத்து பல்லுயிர் இழப்பை தடுக்கிறதுக்காக தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. பதினாறாவது கோல், பீஸ் அண்ட் ஜஸ்டிஸ், அதாவது அமைதி மற்றும் நீதி. கண்டினியூஸ் க்ரோத் மற்றும் எல்லாருக்கும் நீதிக்கான அணுகலை வழங்குறதுக்காக இந்த கோலை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் கடைசி கோல், 17th கோல், பார்ட்னர்ஷிப்ஸ் ஃபார் த கோல், அதாவது நிலையான அபிவிருத்திக்கான கூட்டமைப்பு. செயல்படுத்தப்பட்ட எல்லா வழிமுறைகளையும் ஸ்ட்ராங்காகவும் ஸ்டேபிளான குரோத்காகவும் வேர்ல்ட் லெவலில் இருக்க கூட்டாண்மைக்கு புத்துயிர் தரத்துக்காக தான் இந்த கோல்.
1: இப்போ உங்களுக்கு சஸ்டைனபிலிட்டியை பற்றியும் அதோட கோல்ஸ் பற்றியும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை இன்னுமே சுவாரஸ்யமாக்குறதுக்காக நம்ம எம்ஓபி சமுதாய வானொலியிலிருந்து ஒரு குவிஸ் காம்படிஷன் நடத்துகிறோம். இந்த குவிஸ் காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்காக நம்ம கூட 3 அணிகள் இருக்காங்க. வாங்க அது யார் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: என் பேர் மதுமிதா.
4: என் பேர் துர்கா லக்ஷ்மி. எங்க டீம் பேரு தி ஆல்ஃபாஸ்.
5: என் பேரு சுஜா.
6: என் பேர் சக்தி.
7: எங்க டீம் பேரு தி பீட்டாஸ்.
8: என் பேர் அபிநயா.
9: என் பேர் அவந்திகா. எங்க டீம் பேரு காமாஸ்.
1: இப்ப யார் யார் என்னென்ன டீம்னு தெரிஞ்சிருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்ன சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கேம்ல மொத்தமா 2 ரவுண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 11 க்வெஸ்சன்ஸும் செகண்ட் ரவுண்ட்ல 10 க்வெஸ்சன்ஸும் கேட்போம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கேட்கக்கூடிய 11 க்வெஸ்சன்ஸ்க்கு எந்த டீம் குறைவா சொல்றாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து வெளியேறுவாங்க. மீதி இருக்க 2 டீமுமே செகண்ட் ரவுண்டுக்கு போவாங்க. செகண்ட் ரவுண்ட்ல கேட்கக்கூடிய 10 க்வெஸ்சன்ஸ்க்கு எந்த டீம் மேக்சிமமா சொல்றாங்களோ அந்த டீமுக்கு எம்ஓபி சிஆர்எஸ் மற்றும் ஸ்மார்ட் என்ஜிஓ சார்பா ஒரு சிறப்பான பரிசுமே காத்துட்டு இருக்கு. ஸோ வாங்க குவிஸ்குள்ள போலாம். குவிஸோட முதல் கேள்வி, ஒரு 4 ஆப்ஷன் சொல்வேன். அந்த 4 ஆப்ஷன்ல ஒன்னே ஒண்ணு மட்டும் சஸ்டைனபிலிட்டியோட கோல்ஸ் இல்ல. அது என்னன்னு தெரியறவங்க கையை ரைஸ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ, நோ பாவர்ட்டி. ஆப்ஷன் பி, லைஃப் பிலோ வாட்டர். ஆப்ஷன் சி, லைஃப் ஆன் லேண்ட். ஆப்ஷன் டி, மைண்ட் ஸ்டெபிலிட்டி.
2: இப்போ டீம் காமா வந்து ஃபர்ஸ்ட் கை தூக்கி இருக்காங்க, சோ அவங்க ஆன்சர் கேட்கலாம்.
9: ஆப்ஷன் டி, மைண்ட் ஸ்டெபிலிட்டி.
1: யா, தட்ஸ் எ ரைட் ஆன்சர். விஸ்ஸோட 2nd கேள்வி, எந்த வருஷத்துக்குள்ள நம்ம சஸ்டைனபிலிட்டி கோல்ஸ் அச்சீவ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம். ஆப்ஷன் ஏ 2022, ஆப்ஷன் பி 2025, ஆப்ஷன் சி 2030, ஆப்ஷன் டி 2040.
2: டீம் பீட்டா வந்து ஃபர்ஸ்ட் கை தூக்கி இருக்காங்க, சோ உங்க ஆன்சர்
9: ஆப்ஷன் சி 2030.
1: அது கரெக்டான ஆன்சர். விஸ்ஸோட 3rd க்வெஸ்சன், எந்த வருஷத்துல சஸ்டைனபிள் கோல்ஸ் கொண்டு வந்தாங்க. ஆப்ஷன் ஏ 10th October 2015, ஆப்ஷன் பி 25th October 2015, ஆப்ஷன் சி 10th September 2015, ஆப்ஷன் டி 25th September 2015.
2: டீம் பி டைப் ஆன்சர் சொல்வாங்க.
7: ஆப்ஷன் பி 25th October 2015.
1: சாரி, அது தப்பான ஆன்சர். இந்த க்வெஸ்சன் பாஸ் டு த ஆல்ஃபாஸ். ஆப்ஷன் ஏ 10th October 2015, ஆப்ஷன் பி 25th October 2015, ஆப்ஷன் சி 10th September 2015, ஆப்ஷன் டி 25th September 2015.
9: ஆப்ஷன் டி 25th September.
1: கரெக்டான ஆன்சர். விஸ்ஸோட 4th க்வெஸ்சன், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்குள்ள 17 கோல்ஸ் இருக்குன்னு தெரியும். அந்த கோல்ஸ்குள்ள எத்தனை டார்கெட் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. ஆப்ஷன் ஏ 196 டார்கெட் அண்ட் 304 இண்டிகேட்டர்ஸ். ஆப்ஷன் பி 196 டார்கெட் அண்ட் 403 இண்டிகேட்டர்ஸ். ஆப்ஷன் சி 169 டார்கெட் அண்ட் 304 இண்டிகேட்டர்ஸ். ஆப்ஷன் டி 167 டார்கெட் அண்ட் 204 இண்டிகேட்டர்ஸ்.
2: இப்போ டீம் காமா ஆன்சர் சொல்ல போறாங்க.
9: ஆப்ஷன் சி
1: கரெக்டான ஆன்சர். விஸ்ஸோட 5th க்வெஸ்சன், எஸ்டிஜி குறியீடு யாரால வெளியிடப்பட்டது. ஆப்ஷன் ஏ யூஎன்டிபி, ஆப்ஷன் பி WEF, ஆப்ஷன் சி SDSN, ஆப்ஷன் டி UNEP.
2: ஃபர்ஸ்ட் கை தூக்கி இப்போ டீம் ஆல்பா பதில் சொல்ல போறாங்க.
9: ஆப்ஷன் ஏ UNDP.
1: அது தப்பான ஆன்சர். இப்போ டீம் பீட்டா ஆன்சர் சொல்ல போறாங்க. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட், ஆப்ஷன் ஏ UNDP, ஆப்ஷன் பி WEF, ஆப்ஷன் சி SDSN, ஆப்ஷன் டி UNEP.
7: ஆப்ஷன் டி UNEP.
1: அது தப்பான ஆன்சர். எஸ்டிஜி குறியீட வெளியிட்டது SDSN, ஆப்ஷன் சி. விஸ்ஸோட 6th கேள்வி, எஸ்டிஜியோட 13th கோல் என்ன. ஆப்ஷன் ஏ கிளைமேட் ஆக்ஷன், ஆப்ஷன் பி கிளீன் ஏர், ஆப்ஷன் சி நோ பாவர்ட்டி, ஆப்ஷன் டி கிளீன் வாட்டர்.
2: இப்போ டீம் ஆல்பா பதில் சொல்ல போறாங்க.
9: ஆப்ஷன் ஏ கிளைமேட் ஆக்ஷன்.
1: சரியான பதில். விஸ்ஸோட 7th கேள்வி, எந்த வருஷத்துக்குள்ள நம்ம இந்த எஸ்டிஜியை அச்சீவ் பண்ணுவோம் சொல்லியிருக்கோம். ஆப்ஷன் ஏ 5 இயர்ஸ், ஆப்ஷன் பி 10 இயர்ஸ், ஆப்ஷன் சி 11 இயர்ஸ், ஆப்ஷன் டி 15 இயர்ஸ்.
2: இப்போ டீம் காமா ஃபர்ஸ்ட் கை தூக்கிருக்காங்க, உங்க ஆன்சர்ஸ்?
4: ஆப்ஷன் பி, தப்பான ஆன்சர்.
2: அடுத்து இந்த க்வெஸ்சன் வந்து டீம் ஆல்பாக்கு பாஸ் ஆகுது.
1: ஆப்ஷன் ஏ 5 இயர்ஸ், ஆப்ஷன் பி 10 இயர்ஸ், ஆப்ஷன் சி 11 இயர்ஸ், ஆப்ஷன் டி 15 இயர்ஸ்.
8: ஆப்ஷன் டி 15 இயர்ஸ்
1: கரெக்டான ஆன்சர். விஸோட 8th கேள்வி, குவாலிட்டி எஜுகேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டோட 8th கோல். ஆப்ஷன் ஏ செகண்ட் கோல், ஆப்ஷன் பி 4th கோல், ஆப்ஷன் சி 5th கோல், ஆப்ஷன் டி 3rd கோல்.
2: டீம் பீட்டா ஃபர்ஸ்ட் கை தூக்கிருக்காங்க, உங்க ஆன்சர்ஸ்?
1: ஆப்ஷன் ஏ செகண்ட் கோல், ஆப்ஷன் பி 4th கோல், ஆப்ஷன் சி 5th கோல், ஆப்ஷன் டி 3rd கோல்.
10: ஆப்ஷன் பி 4th கோல்
1: கரெக்டான ஆன்சர். நம்ம இந்தியால எஸ்டிஜி யாரால கொண்டு வரப்பட்டது? ஆப்ஷன் ஏ ஆர்பிஐ, ஆப்ஷன் பி நித்தி ஆயோக், ஆப்ஷன் சி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், ஆப்ஷன் டி ஃபினான்ஸ் மினிஸ்டர்.
2: இப்போ டீம் ஆல்பா ஃபர்ஸ்ட் கை தூக்கிருக்காங்க.
1: ஆப்ஷன் ஏ ஆர்பிஐ, ஆப்ஷன் பி நித்தி ஆயோக், ஆப்ஷன் சி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், ஆப்ஷன் டி ஃபினான்ஸ் மினிஸ்டர்.
8: ஆப்ஷன் பி நித்தி ஆயோக்
1: கரெக்டான ஆன்சர். விஸோட 10th கேள்வி, எந்த மினிஸ்ட்ரியோட பொறுப்புல எஸ்டிஜியை கொண்டு வந்தாங்க? ஆப்ஷன் ஏ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், ஆப்ஷன் பி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், ஆப்ஷன் சி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், ஆப்ஷன் டி மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி.
8: ஆப்ஷன் ஏ
1: தப்பான ஆன்சர்.
2: இப்போ டீம் பீட்டா கண்டினியூ பண்ணுவாங்க.
7: ஆப்ஷன் சொல்லுங்க.
1: ஆப்ஷன் ஏ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், ஆப்ஷன் பி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், ஆப்ஷன் சி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், ஆப்ஷன் டி மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி.
10: ஆப்ஷன் டி மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி
1: தப்பான ஆன்சர். எந்த மினிஸ்ட்ரியோட பொறுப்புனா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். அண்ட் குவிஸோட ஃபைனல் க்வெஸ்சன், எஸ்டிஜியோட எந்த கோலை அச்சீவ் பண்றதுக்காக எம்ஜிஎன் ரேகா ஸ்கீமை கொண்டு வந்தாங்க? அதாவது மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி. ஆப்ஷன் ஏ கோல் 1, ஆப்ஷன் 2 கோல் 9, ஆப்ஷன் சி கோல் 13, ஆப்ஷன் டி கோல் 4.
2: டீம் பீட்டா ஃபர்ஸ்ட் கை தூக்கிருக்காங்க, உங்க ஆன்சர்ஸ்?
7: ஆப்ஷன்ஸ்.
1: ஆப்ஷன் ஏ கோல் 1, ஆப்ஷன் 2 கோல் 9, ஆப்ஷன் சி கோல் 13, ஆப்ஷன் டி கோல் 4.
7: ஆப்ஷன் சி கோல் 13
1: தப்பான ஆன்சர்.
2: இப்போ டீம் ஆல்பா கந்த க்வெஸ்சன் பாஸ் ஆகுது.
8: ஆப்ஷன் டி 4
1: தப்பான ஆன்சர். ஆப்ஷன் கோல் நம்பர் 1.
2: இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். டீம் ஆல்பா வந்து 16 புள்ளிகள்ல இருக்காங்க, டீம் பீட்டா வந்து 10 புள்ளிகள்லயும், டீம் காமாவும் 10 புள்ளிகள்ல இருக்காங்க. சோ இப்போ ரவுண்ட் 2க்கு டீம் ஆல்பா போயிட்டாங்க. டீம் பீட்டா அண்ட் டீம் காமாக்கு இப்போ ஒரு ட்ரை பேக்கர் க்வெஸ்சன்ஸ் வைப்போம். அந்த க்வெஸ்சனுக்கு யார் ஆன்சர் பண்றாங்களோ அவங்க டைரக்டா ரவுண்ட் 2க்கு போயிடுவாங்க.
1: உங்களுக்கான டை பிரேக்கர் க்வெஸ்சன், சஸ்டைனபிள் கோல்ஸோட 8th கோல் என்ன? ஆப்ஷன் ஏ சஸ்டைனபிள் கன்செப்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன், ஆப்ஷன் பி குட் ஜாப் அண்ட் எக்கனாமிக் க்ரோத், ஆப்ஷன் சி பீஸ் ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன், ஆப்ஷன் டி அஃபோர்டபிள் அண்ட் கிளீன் எனர்ஜி.
2: இப்போ டீம் காமா ஆன்சர் பண்ண போறாங்க.
8: ஆப்ஷன்ஸ்.
1: ஆப்ஷன் ஏ சஸ்டைனபிள் அண்ட் கன்செப்ஷன் ப்ரொடக்ஷன், ஆப்ஷன் பி குட் ஜாப் அண்ட் எக்கனாமிக் க்ரோத், ஆப்ஷன் சி பீஸ் ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன், ஆப்ஷன் டி அஃபோர்டபிள் அண்ட் கிளீன் எனர்ஜி.
8: ஆப்ஷன் பி
1: கரெக்டான ஆன்சர். டீம் பீட்டாக்கும் டீம் காமாக்கும் நடந்த டை பிரேக்கர் ரவுண்ட்ல டீம் காமா வின் பண்ணி இறுதி சுற்றுக்கு போறாங்க. வாங்க, த ஆல்பா டீம் அண்ட் காமா டீம்ல இறுதி சுற்றுல யார் வின் பண்றாங்கன்னு பாக்கலாம். இறுதி சுற்றோட க்வெஸ்சன் கேக்கிறதுக்காக நம்ம கூட இருக்காங்க ஆர்ஜே ஹரிணி.
2: இறுதி சுற்றோட முதல் கேள்வி, எந்த வருஷத்துல சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்ற வார்த்தையை கொண்டு வந்தாங்க? ஆப்ஷன் ஏ 1992, ஆப்ஷன் பி 1978, ஆப்ஷன் சி 1980, ஆப்ஷன் டி 1987.
1: இப்ப டீம் ஆல்பா ஆன்சர் பண்ணுவாங்க.
2: ஆப்ஷன்ஸ் திரும்பி சொல்றேன். ஆப்ஷன் ஏ 1992, ஆப்ஷன் பி 1978, ஆப்ஷன் சி 1980, ஆப்ஷன் டி 1987.
8: ஆப்ஷன் ஏ 1992
2: தவறான ஆன்சர்.

0: இப்போ டீம் காமா கை தூக்கியிருக்காங்க.
1: ஆப்ஷன்ஸ் திரும்பி சொல்றேன். ஆப்ஷன் ஏ பேங்கிங் மூன், ஆப்ஷன் பி யூ டேண்ட், ஆப்ஷன் சி கோஃபி ஆனன், ஆப்ஷன் டி நிக்கோலஸ் டிஸ்லா.
2: ஆப்ஷன் சி
1: தவறான ஆன்சர். ஸோ ஃபாதர் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வந்து நிக்கோலஸ் டிஸ்லா. என்னோட அடுத்த கேள்வி, நிலையான வளர்ச்சி அறிக்கையின்படி நிலையான வளர்ச்சி இலக்கு 2022 குறியீட்டின் அடிப்படையில் முதல் தரவரிசையில் உள்ள நாடு? ஆப்ஷன் ஏ பூட்டான், ஆப்ஷன் பி நியூசிலாந்து, ஆப்ஷன் சி ஃபின்லாந்து, ஆப்ஷன் டி ஸ்வீடன். ஸோ டீம் காமா இப்போ ஆன்சர் பண்ணுவாங்க.
2: ஆப்ஷன்ஸ்
1: ஆப்ஷன் ஏ பூட்டான், ஆப்ஷன் பி நியூசிலாந்து, ஆப்ஷன் சி ஃபின்லாந்து, ஆப்ஷன் டி ஸ்வீடன்.
2: ஆப்ஷன் பி.
1: சாரி, ராங் ஆன்சர்.
3: ஆப்ஷன் சி ஃபின்லாந்து.
1: ஆ, கரெக்டான ஆன்சர். நாலாவது கேள்வி, இப்போ நான் சொல்றதுல எது பில்லர் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கிடையாதுன்னு சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ எக்கனாமி, ஆப்ஷன் பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆப்ஷன் சி சொசைட்டி, ஆப்ஷன் டி என்விரான்மெண்ட். நான் ஆப்ஷன்ஸ் திரும்பியும் சொல்றேன். ஆப்ஷன் ஏ எக்கனாமி, ஆப்ஷன் பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆப்ஷன் சி சொசைட்டி, ஆப்ஷன் டி என்விரான்மெண்ட்.
3: இப்போ தி ஆல்ஃபா ஆன்சர் பண்ணுவாங்க.
0: ஆப்ஷன் பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்.
1: கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டோட 15th கோல் எது? ஆப்ஷன் ஏ லைஃப் பிலோ வாட்டர், ஆப்ஷன் பி கிளைமேட் ஆக்ஷன், ஆப்ஷன் சி லைஃப் ஆன் லேண்ட், ஆப்ஷன் டி சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். இப்போ டீம் காமா ஆன்சர் பண்ணுவாங்க. நான் ஆப்ஷன்ஸை திரும்பியும் சொல்கிறேன். ஆப்ஷன் ஏ லைஃப் பிலோ வாட்டர், ஆப்ஷன் பி கிளைமேட் ஆக்ஷன், ஆப்ஷன் சி லைஃப் ஆன் லேண்ட், ஆப்ஷன் டி சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ்.
2: ஆப்ஷன் சி.
1: கரெக்டான ஆன்சர். என்னோட அடுத்த கேள்வி, எத்தனை நாடு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸோட ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க? ஆப்ஷன் ஏ 163, ஆப்ஷன் பி 175, ஆப்ஷன் சி 193, ஆப்ஷன் டி 200. டீம் ஆல்ஃபா ஆன்சர் பண்ணுவாங்க.
3: 193.
1: கரெக்டான ஆன்சர். என்னோட அடுத்த கேள்வி, எந்த ரிப்போர்ட்ல ஃபர்ஸ்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க? ஆப்ஷன் ஏ வேர்ல்ட் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், ஆப்ஷன் பி பிரண்ட்லாண்ட் கமிஷன் ரிப்போர்ட், ஆப்ஷன் சி ஃபர்ஸ்ட் எர்த் சம்மிட் ரிப்போர்ட், ஆப்ஷன் டி ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட். டீம் ஆல்ஃபா ஆன்சர் பண்ணுவாங்க. நான் ஆப்ஷன்ஸ் திரும்பியும் சொல்றேன். ஆப்ஷன் ஏ வேர்ல்ட் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், ஆப்ஷன் பி பிரண்ட்லாண்ட் கமிஷன் ரிப்போர்ட், ஆப்ஷன் சி ஃபர்ஸ்ட் எர்த் சம்மிட் ரிப்போர்ட், ஆப்ஷன் டி ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்.
3: ஆப்ஷன் சி.
1: ராங் ஆன்சர். நான் ஆப்ஷன்ஸ் திரும்பியும் சொல்கிறேன். ஆப்ஷன் ஏ வேர்ல்ட் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், ஆப்ஷன் பி பிரண்ட்லாண்ட் கமிஷன் ரிப்போர்ட், ஆப்ஷன் சி ஃபர்ஸ்ட் எர்த் சம்மிட் ரிப்போர்ட், ஆப்ஷன் டி ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்.
2: ஆப்ஷன் ஏ.
1: ராங் ஆன்சர். பிரண்ட்லாண்ட் கமிஷன் தான் அவங்க ரிப்போர்ட்டை ஃபர்ஸ்ட் சப்மிட் பண்ணாங்க. என்னோட அடுத்த கேள்வி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸோட இண்டெக்ஸ் 2022 அடிப்படையில் இந்தியாவோட ரேங்க் என்ன? ஆப்ஷன் ஏ 110, ஆப்ஷன் பி 119, ஆப்ஷன் சி 121, ஆப்ஷன் டி 129. இப்போ டீம் ஆல்ஃபா ஆன்சர் பண்ணுவாங்க.
3: 121.
1: கரெக்ட். ஆப்ஷன் சி 121. பிரண்ட்லாண்ட் கமிஷன் ரிப்போர்ட்ல ஒரு காமன் ஃபியூச்சர் அப்படின்ற டைட்டில் எப்போ இடம் பெற்றது? ஆப்ஷன் ஏ 1983, ஆப்ஷன் பி 1987, ஆப்ஷன் சி 1990, ஆப்ஷன் டி 1992. டீம் ஆல்ஃபா ஃபர்ஸ்ட் கை தூக்கியிருக்காங்க. உங்க ஆன்சர்?
3: 1992.
1: இல்ல, ராங் ஆன்சர்.
2: ஆப்ஷன்ஸ்.
1: ஆப்ஷன் ஏ 1983, ஆப்ஷன் பி 1987, ஆப்ஷன் சி 1990, ஆப்ஷன் டி 1992.
2: 1990.
1: இல்ல, தப்பான. பிரண்ட்லாண்ட் கமிஷன் ரிப்போர்ட்ல ஒரு காமன் ஃபியூச்சர் அப்படின்ற டைட்டில் 1987 தான் இடம் பெற்றது. என்னோட அடுத்த க்வெஸ்சன், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அதை எந்த வருஷத்துல செயல்படுத்தினாங்க? ஆப்ஷன் ஏ 1st January 2019, ஆப்ஷன் பி 1st January 2016, ஆப்ஷன் சி 1st January 2015, ஆப்ஷன் டி 1st January 2014. டீம் காமா ஃபர்ஸ்ட் கை தூக்கியிருக்காங்க. உங்க ஆன்சர்ஸ்?
2: ஆப்ஷன்ஸ்.
1: ஆப்ஷன் ஏ 1st January 2017, ஆப்ஷன் பி 1st January 2016, ஆப்ஷன் சி 1st January 2015, ஆப்ஷன் டி 1st January 2014.

0: ஃபர்ஸ்ட் ஜனவரி 2015.
1: இல்ல, தப்பான ஆன்சர்.
0: நாங்க சொல்றோம் ஆ ஃபர்ஸ்ட் ஜனவரி 2016.
1: ஆ, கரெக்ட் ஆன்சர். சோ ஃபைனல் க்வெஸ்சன், இப்போ நான் கேக்குறதுல எது சஸ்டைனபிள் கோல் இல்ல, அதாவது விச் இஸ் நாட் அ சஸ்டைனபிள் கோல்னு சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ ஜெண்டர் ஈக்வாலிட்டி, ஆப்ஷன் பி கிளைமேட் ஆக்ஷன், ஆப்ஷன் சி ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஓசோன் லேயர், ஆப்ஷன் டி லைஃப் பிலோ வாட்டர். டீம் காமா ஆன்சர் பண்ணுவாங்க. உங்க
0: ஆப்ஷன்ஸ்,
1: ஆப்ஷன் ஏ ஜெண்டர் ஈக்வாலிட்டி, ஆப்ஷன் பி கிளைமேட் ஆக்ஷன், ஆப்ஷன் சி ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஓசோன் லேயர், ஆப்ஷன் டி லைஃப் பிலோ வாட்டர்.
0: ஆப்ஷன் சி,
1: கரெக்ட் ஆன்சர்.
2: மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே சுபஸ்ரீ
1: அண்ட் ஆர்ஜே ஹரிணி.
2: இது உங்க MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.

கண்தானம் செய்வீர் இன்றே தவறாமல் மறவாமல். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: எங்கம்மா போனா?
1: லிபர்ட்டி ஒன்று தாங்க.
0: அஞ்சு ரூபா கொடு.
1: இந்தாங்க.
0: காலையில நூறு ரூபா கொடுத்தா நானா போய் பிச்சை எடுக்க முடியா? சில்லற சில்லற எடுத்துன்னு வந்தேன். சில்லற கொடுமா.
1: சேஞ்ச் இல்லைங்க.
0: சேஞ்ச் இல்லாம எதுக்குமா பஸ்ல ஏறுற?

0: பஸ் ஸ்டாப்ல நிறுத்தவே மாட்டீங்களா? பஸ் எவ்வளவுங்க நடக்கிறது?
1: ஆமாமா, பஸ் நிக்கிறதுக்கு தனியா இடமா இருக்குது.
0: ஏப்பா, இந்த பேக் கொஞ்சம் முன்னாடி போடுறது தானே, இன்னொரு ஆள் நிக்கலாம். இந்த பேகே பாதி இடத்தை அடைக்குது.
1: யோ, யார் யாரு கால்ல லேடி சீட்ல உட்காந்து பிரச்சனை பண்றது? எழுந்திரியா, முதல்ல லேடிஸ்க்கு இடம் விடுங்க.
2: எக்ஸ்கியூஸ் மீ, எங்க நான் இறங்குவங்க? வழி விழுங்க. ஐயோ, கால வேற மிதிக்கிறீங்க. இங்க நாங்க நடந்து வரது தெரியாதா உங்களுக்கு? வழி விழுங்க, பஸ் ஸ்டாப்ல இறங்குனாங்க நாங்க. ஐயோ சார், சார் நிறுத்துங்க சார், இறங்கணும்.
1: ஏமா, இறங்கணும்னு தெரியல, ஸ்டாப்பிங் வரதுக்கு முன்னால வந்து எழுந்து நிக்க வேண்டியதானே? அதை விட்டு வண்டி கிளம்பதுக்கு அப்புறம் கத்திட்டு இருக்க, சீக்கிரம் இறங்குமா.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: ஹலோ லிஸ்னர்ஸ், இந்த எம்ஓபிசிஆர்எஸ் வழியா நான் உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் ஸ்ருதி கேஎன், இன்டர்நேஷனல் கிளைமேட் சாம்பியன், எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன். கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இப்போ நம்ம வேர்ல்டில் ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து நம்ம எல்லாரும் வந்து படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் என்ன பண்ணணும் தெரியாமல் வந்து இருக்காம ஒரு வீட்லேருந்தே பண்ணுற ஒரு 5 பாயிண்ட் இருக்கு. நம்ம எல்லாரும் வந்து எப்போல்லாம் முடியுமோ பஸ், ஆட்டோ, ட்ரெயின் இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். இது வந்து நிறைய எனர்ஜி, பெட்ரோல் சேவ் ஆகும். அதே மாதிரி பல்ப்ஸ் வந்து நம்ம நார்மல் பல்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் சிஎஃப்எல் பல்ப்ஸ் யூஸ் பண்ணால் எனர்ஜியும் கம்மியாகும், எலக்ட்ரிசிட்டி பில்லும் கம்மியாகும். நம்ம எப்போல்லாம் ஷாப்பிங் போகிறோமோ வந்து கிளாத் பேக் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து வீட்லேருந்து கிளம்பும் போது தெரியும் இந்த மாதிரி கடைக்கு போகிறோம் அப்படிங்கிறச்சு நம்ம வந்து வீட்லேருந்தே பேக் எடுத்துன்னு போகலாம். அதே மாதிரி எல்லாரும் வந்து அவங்கவுங்க பர்த்டே அன்னைக்கு வந்து ஒரே ஒரு பிளான்ட் வந்து பிளான்ட் பண்ணாக்கா நம்ம வேர்ல்டில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த 4 பாயிண்ட்டை வந்து ஜஸ்ட் 5 பீப்புளுக்கு இந்த இயர் எண்ட்குள்ளேயும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சிருந்தாக்கா அது ஒரு பெரிய விஷயம்.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து.
2: இது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
3: கொஞ்சம் இந்த கடைகள்லாம் சீப்பா விக்கிறாங்கல்ல, நல்லா செக் பண்ணி வாங்குங்க. ஏன்னா இப்ப இந்த ரசாயனத்தை ஆட் பண்ணி பழுக்க வைக்கிறாங்க.
4: அப்படியா?
5: வணக்கம் நேயர்களே, இப்ப நடந்த கதையை கேட்டீங்களா? இவங்களுக்கும் இவங்க சாப்பிடுற பழங்கள்ல என்ன கலக்குறாங்கன்னு தெரியல. நம்ம குழந்தையா இருந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் பழங்கள் சாப்பிடுறதோட நன்மைகள் பத்தி கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். புதுசு புதுசா ரெசிபி வர மாதிரியே வியாதிகளும் வந்துகிட்டே இருக்கு. இப்ப இந்த பழங்களை சாப்பிடுறதுனாலயும் வியாதி வருது. காய்கள்னால இப்ப நர்வஸ் பிரேக் டவுன்ஸ், ஸ்டெரிலிட்டி போன்ற பல வியாதிகள் வருது. நாட்டு பக்கம் இருக்கிற விவசாயிகள்

0: பெருசா வளரத்துக்கும் பழங்கள் சீக்கிரமா பழுக்கிறதுக்கும் நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, உயர் அதிகாரிகளுக்கு இத பத்தி தெரிஞ்சும் ஒன்னும் பெருசா இன்னும் பண்ணல. இந்த மருந்தை இந்தியாவில் ஒழிக்கப்பட்ட பின்பும் இதை ஆடு மாடு போன்ற விலங்குகள், பம்ப்கின், வாட்டர்மெலன், பிரிஞ்சால் அண்ட் கியூகம்பர் போன்ற காய் பழங்களையும் யூஸ் பண்றாங்க. இந்த இன்ஜெக்ஷன் பேரு தான் ஆக்சிடோசின். இதுக்கு வேற வேற இடத்துல வேற வேற பேர் இருக்கு. காசின், பானி, தாவை மாதிரி. இதோட விலை வெறும் 50 பைசா தான் பிளாக் மார்க்கெட்ல. இது இவ்வளோ விலை மலிவா இருக்கிறதுனாலையும் பழம் சீக்கிரமா பழுக்கிறதுனாலையும் இதை நிறைய இப்போலாம் யூஸ் பண்றாங்க. இந்த மருந்தை பத்தி இப்போ ஒரு சின்ன நிஜமா நடந்த கதையை கேட்கலாம்.
1: நான் ஒரு பழ வியாபாரி. காசுக்காக என்னோட பழங்களை மருந்து கலந்து விற்பேன். ஒரு நாள் என் பழத்தை என் பையனே சாப்பிட்டு அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. மருந்து கலந்த விஷயம் தெரிஞ்சு நான் அவனை ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன். அப்போ தான் மற்றவங்களை நினச்சி பார்த்தேன். நிறைய குழந்தைங்களும் பெரியவங்களும் என்னோட பழத்தை சாப்பிட்டு உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்களோ, அவங்களுக்கு இந்த மருந்து கலந்த விஷயம் தெரியாது, அவங்க உடம்புக்கு என்ன ஆயிருக்குமோ. அப்பத்துலேருந்து இந்த பழத்தில் மருந்து கலக்கிறது நிறுத்திட்டேன். காசு போனாலும் பரவாயில்ல, இனிமேல் மற்றவங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டேன். இதை கேட்டு மற்ற வியாபாரிகளும் பழத்தில் மருந்து கலக்கிறது நிறுத்தணும்னு நான் ஆசைப்பட்றேன். நம்ம ஆசைக்காக நம்ம மற்றவங்களை பாதிக்கிறோம்.
0: கேட்டிங்களா, இவர் கதையை கேட்டு மற்றவங்களும் நிறுத்தணும்னு MOP சமுதாய வானொலியும் விரும்புகிறது. இப்போ நம்ம பொதுமக்கள் கிட்டயும் வியாபாரிகள் கிட்டயும் கேட்கலாம், அவங்களுக்கு இந்த ஆக்ஸிடோசின் பத்தி என்ன தெரியும்.
2: I'm the busy streets of Pushpakam market. Let's see if people here are aware of oxytocin in vegetables. Hello ma'am.
3: Hello.
2: Do you buy vegetables regularly from here?
3: Yeah, I buy vegetables regularly.
2: So what did you buy today?
3: I got a bunch of juicy watermelons and brinjal.
2: Oh, so do you know that they put this oxytocin injection
3: I've heard about it from my friends, but I don't think so these people do it.
2: How are you so sure about it?
3: As I'm a regular customer here, so I don't think so they must have done all this.
2: Do you know how to find it out?
3: No.
2: So somebody in your family got affected by eating this type of food?
3: No one.
2: Okay, thank you. I'm here taking an interview of an organic shop owner. Hello sir, do you own this shop?
4: Yes, I own this organic shop.
2: So sir, what type of vegetables you keep here?
4: We keep organic vegetables here. We grow them on our farm. They grow naturally. We use manure to grow them. They are fresh and healthy.
2: Oh, that's really good. So are these vegetables costlier than what local vendors sell?
4: Yes, of course. These vegetables and fruits are little bit costly than local market because we use good quality of manure to grow them. And we have good farm. So vegetables and fruits are a bit costly. But we have customers coming, but are very few.
2: Are you aware of injections in vegetables?
4: Yes, these local vendors inject chemicals in fruits to make them big and sweetful, but they are harmful for our body. We in our shop sell fresh organic fruits only.
2: Okay, thank you so much for your time, sir.
4: Thank you very much.
2: Do you buy vegetables from these local market?
5: No, not local market. I prefer particularly supermarkets, which are specially for vegetables only.
2: So, do you think supermarket vegetables are safer from the local market vendors?
5: Yeah, I think so, but They have a section properly for organic vegetable also, but organic vegetables are so expensive ki sometime we have to think about that ki whether we should go for it or not.
2: Oh, so you mean not everyone can buy organic vegetables?
5: I don't think every time it is possible to buy the organic vegetables only.
2: So how do you identify vegetables and fruits that they are good?
5: No, some vegetables we can say are good, which are grown on the ground, but for some vegetables like spinach, cauliflower, you can't say ki where they grow, because spinach and cauliflower, they grow in the dirty waters, and if you will see the cauliflower, you will find some green insects inside. So it is, we can't say ki vegetables in these... we can't say ki vegetables are good.
2: Healthy,
5: yeah.
2: So what precautions do you take after going home? What do you do with these fruits and vegetables?
5: We wash them properly, and for like spinach and all these, we put in the water with salt, and so any insects or mud can remove properly. We put in those vegetables 2-3 times in the water, and we take care ki we should wash them properly.
2: So you think washing them is very necessary?
5: Every time it is necessary. Whatever the vegetable, I prefer first to wash them properly. Then only I use them.
2: Okay, thank you so much for talking to us.
5: Yeah, thank you.
6: Farmers themselves are using chemicals to make the vegetables look fresh. Eating vegetables is good, but it is causing health problems now. Farmers use chemicals on vegetables, mainly oxytocin is being used. This was earlier given to pregnant women, but it is being used illegally now. This oxytocin is now available everywhere. It is then injected into the vegetable to look fresh and into the fruits to ripe them quickly. It is given to brinjal, pumpkin and cucumber. Copper sulfate is also being used to bring about the artificial growth of fruits and vegetables. Calcium carbide is used for ripening of skin. This damages the lungs. Such dangerous chemicals should be banned from being used for the health of the people. Steps should be taken under the Prevention of Food Adulteration Act. The state government should be asked to conduct raids and stop using the chemical.
7: எனக்கு இந்த பழம் காய்கள்ல கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி பழுக்க வைக்கிறது, கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணி காய்கறிகள் எல்லாம் செடிகளை வளர வைக்கிறத பத்தி ஓரளவுக்கு தெரியும். காய்கறிகள் வளர வைக்கிறதுக்கு செடிகளுக்கு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி கெமிக்கல் மேன்யூர்லாம் யூஸ் பண்ணுறது இட்ஸ் வெரி பேட் ஃபார் அவர் ஹெல்த்து. அதை சாப்பிட்ற மாடு அந்த மாதிரி அனிமல்ஸுக்கும் அது ரொம்ப நல்லது கிடையாது. ஸோ அது மூலமாகவும் பல வியாதிகள் நமக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, இந்த பழங்களில் வந்து ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க, ஆக்சிடோசின்னு சொல்கிறாங்க. அந்த கெமிக்கலை யூஸ் பண்ணி பழங்களை நல்லா பழுக்க வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது கிடையாது. இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணி பழுக்கிற பழத்தை சாப்பிட்ற மக்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், எஸ்பெஷலி அல்சர் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸ்கின் டிசீசஸ் இதெல்லாம் வரும்னு சொல்கிறாங்க. இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன். அதாவது பழம் நல்லா பழுத்து மஞ்சள் ஒரே பிரைட் எல்லோவாக இருந்து திட்டுத்திட்டாக க்ரீன் ஷேட்ஸ் அந்த மாதிரி மாம்பழத்தில் இருந்ததுன்னா தட் இஸ் ஆர்டிஃபிஷியலி ரைப்பண்டு. நேச்சுரலாக பழுத்த பழம்னா ஒரே சீரான எல்லோவாக இருக்கும், பிரைட் எல்லோவாக இருக்காது. இன்னொன்று, அதில் புளி புளியாக இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி பழுத்த பழம் தான் நேச்சுரலாக பழுத்த பழம். இதெல்லாம் கெமிக்கல் யூஸ் பண்ணி புகைப்பாட்டு பழுக்க வச்ச பழம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனோட டேஸ்ட்டும் நிச்சயமாக கம்மியாக தான் இருக்கும். அது சீக்கிரம் நிறையவா பழுக்க வைக்கிறதுனால விலையும் ஓரளவுக்கு கம்மியாக கிடைக்குங்கிறதுனால மக்கள் வந்து அதை நிறைய வாங்கிடுவாங்க. பட் அதில் டேஸ்ட்டும் கிடையாது, உடல் நலத்துக்கும் கெடுதல். இதாக மாதிரி இந்த அவேர்னஸை மக்களுக்கு நிறைய எல்லாரும் தெரியப்படுத்துறதுனால நல்லது நடக்கும்.
8: இந்த காலத்துலலாம் மாம்பழம்னாக்க வைக்கோலை போட்டு படுக்க வைப்பாங்க. மரத்துலேயே பழுத்து நல்ல கலரோட மாம்பழம் இருக்கும், நல்ல ருசியாக சாப்பிட்றதுக்கு, உடம்புக்கு எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட. இப்போல்லாம் வந்து வியாபாரம் கூட மாம்பழம் பறித்த உடனே அது பழுத்து வியாபாரம் செய்யணும்னு கார்பேட்கல் என்ற வேதியப் பொருளை வச்சு அதை செயற்கையாக பழுக்க வைக்கிறாங்க. அதில் என்ன ஆகிடுது, மாம்பழம் ஒரே மஞ்சள் கலரில் இருக்கும், அதில் மஞ்சளும் சிவப்பும் கலந்த ஒரு நிறம் அதுக்கு வராது. இதை சாப்பிட்றவங்க வயிற்றுப்போக்கு அது இது வேறு ஜீரணக்கோளாறு நிறைய நீண்ட நாள் உபாதைகளும் வருதாக சொல்லிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு வியாபாரம் கூட மக்களுடைய ஹெல்த்தை இது பண்ணுறதுக்கோசரம் இந்த மாதிரியான ஒரு யுக்தி அடாப்ட் பண்ணுறாங்க. காய்கறிகள்லையும் நல்லா பலபடம் இருக்கணுன்றதுக்காக அது மேலே மெழுகு மாதிரி ஒரு பொருளை தடவி பச்சைக்காயெல்லாம் பச்சையாகவும் நல்லா எல்லாம் ரொம்ப க்ளாஸியாகவும் தெரியும் பார்க்குறதுக்கு, அதுவும் உடம்புக்கு கீடு விளைவிக்கும். இது மாதிரியான வியாபாரம் கூட நம்ம வியாபாரம் இந்த காய்கறிகளையும் கனிகளையும் பயன்படுத்தி மனதனுக்கு தீங்கு விளைவிப்பதை மக்கள் தவிர்க்க, அந்த மாதிரி காய்கறிகளும் பழங்களை மக்கள் தவிர்க்கணும். எப்பயும் வியாபாரம்னா கூட வியாபாரிகளும் பொதுநோக்குடன் கொஞ்சம் சிந்தனையோடு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கிறோம்.
2: அண்ட் வாட் அபவுட் ஃப்ரூட்ஸ்?
5: I don't think these days nothing is safe, because in fruits also they are injecting a sweetener or something. Okay, so the fruits, fruit is more sweeter, like papaya and watermelon. They put lot of sweetener in that. So
2: to make them look colorful.
5: Colorful and right. Sweet, yeah.
2: And milk? Milk products?
5: Milk be, I don't prefer to buy from the local people. Mostly I prefer to buy the milk from dairy only. Dairy which is be only owned by the government. Because in if you will go for local, if you will buy from the local people, they add the water from dirty hand, they use, they take out the milk. So mostly I prefer from the dairy only.
9: அதுதான், அது வாங்கினா அது பழம் வாங்குவதே கண்டுபிடிச்சிடும், தெரியாம வாங்கிட்டா கூட அது என்ன சாப்பிட்டோம்னா வயிற்று வலி வரும். அது மெயினா
2: தான்
9: பாதிப்பு இருக்கு. வயிற்று எனக்கே வந்தது அந்த மாதிரி எனக்கே ஆச்சு. அதான் எனக்கு நானே தெரியாத வாங்கிட்டேன் ஒரேட்டி அந்த மாம்பழத்தை வாங்கி சாப்பிட்ற கொஞ்ச நேரம் பார்த்து ஸ்டமக் பெயின் வந்துச்சு எனக்கு.
2: அதுக்கப்புறம்
9: ஆமா டாக்டர் போய் கேட்டதுக்கு அந்த மாதிரி, அதான் டாக்டர்கிட்ட போய் கேட்டதுக்கு இந்த மாதிரி நீங்க என்ன என்ன சாப்பிட்டீங்களா கேட்டார். ஆமா இந்த மாதிரி மாம்பழம் சாப்பிட்டேன் அப்படின்னா. சரி என்ன ஃப்ரூட் எப்படி இது பார்த்தீங்களா கேட்டார். இந்த மாதிரி சின்ன சின்ன புள்ளி புள்ளியாக இருந்தது, கருப்பு கருப்பாக இருந்தது. அந்த மாதிரி பழம்லாம் வாங்காதீங்க, அந்த கல்லில் கார்பன் கல்லில் வந்து பழுக்க வச்சு பண்ணுறது, ஃப்ரெஷ்ஷாக போய் பெரிய கடையில் வாங்க சொன்னார். இந்த மாதிரி லோக்கல் யாரிட்ட வாங்காதீங்க அப்படின்னா அண்டில நாங்கள் அது வாங்குறதே விட்டுட்டோம்.
10: சடனாக லூஸ் மோஷன் வாமிட் உடனே ஹாஸ்பிட்டலில் எடுத்து சேர்த்தோம். அப்போ டாக்டர் கேட்டாங்க என்ன என்ன சாப்பிட்டு என்ன என்ன என்ன சாப்பிட்ட என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரியாக பழம் சாப்பிட்டான், அந்த பழம் சாப்பிட்ட பிறகு வாமிட்டு வந்தது. அது அப்புறமா குளுக்கோஸ் எல்லாம் ஏற்றுனாங்க, ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருந்தது. அதனால் டாக்டருங்கள்லாம் என்ன சொன்னதுன்னா கெட்டுப்போன பழமெல்லாம் சாப்பிடக்கூடாது, நல்லா இருந்தால் சாப்பிடுங்க இல்லைன்னா சாப்பிடாதீங்க. அதுக்கப்புறமா அவன் ஒரு 15 நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா டியூட்டிக்கு போனான்.
2: சரி, அது என்ன ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன்?
10: மயிலாப்பூர் பாசாதி கோயிலாண்ட இருக்கோம். ஆனால் மயிலாப்பூர் பாசாதி கோயிலாண்ட
2: ஓகே
10: ஹாஸ்பிட்டல் பேர் என்ன மறந்துட்டேன்.
2: சரி ஓகே.
0: நம்ம மக்கள் சொன்னதை கேட்டிங்களா?
2: ஸ்டே டியூன்ட் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8.
0: உடம்புக்கே நல்லது இல்லங்க. இந்த கடைகள்லாம் சீப்பா விக்கிறாங்கல்ல, நல்லா செக் பண்ணி வாங்குங்க. ஏன்னா இப்ப இந்த ரசாயனத்தை ஆட் பண்ணி பழுக்க வைக்கிறாங்க.
2: அப்படியா?
0: இப்ப நம்ம ஒரு டாக்டர் கிட்ட பேசலாம் இந்த மருந்தை பத்தி.
11: நாங்க இப்போ ஹரிணிங்கிற டீச்சர் கூட இருக்கோம். முதல்ல உங்ககிட்ட எந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லதுங்கிறத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
12: ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆல்வேஸ் வந்து நம்ம ஆர்கானிக் ஃபுட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கணும்னா ரொம்பவே நல்லது. அந்த ஆர்கானிக் ஃபுட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான பூச்சிக்கொல்லி மருந்தும் அதில் போட்டு பண்ண மாட்டாங்க. ஆர்கானிக் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து விளைய வைக்கிறது உங்களுக்கு வந்து நேச்சுரலாக இருக்கிற மேன்யூஸை வச்சு தான் உங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ ஆர்கானிக் ஃபுட்ஸ் எப்பவுமே நம்ம ஆக் பண்ணோம்னாக்கா கண்டிப்பாக இந்த மாதிரி பெஸ்டிசைட்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி அதால் வந்து என்ன ஆகும்னாக்கா இப்போ சரியாக வாஷ் பண்ணாமல் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே போயிட்டு ஆகிட்டு அது வந்து நிறைய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும்.

0: அது வந்து கிட்னி அஃபெக்ட் ஆகும், லிவர் அஃபெக்ட் ஆகும். ஸோ ஆல்வேஸ் ப்ரிஃபர் ஆர்கானிக் ஃபுட்ஸ்.
1: இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய ஃபுட் குரூப்ஸ் இருக்குன்னு தெரியும், இப்போ அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நம்மள வந்து இப்போ ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு என்ன சாப்பிடணுங்கிறத பத்தி கேட்கலாம்.
0: இப்போ வந்து பேசிக் ஃபைவ் ஃபுட் குரூப்ஸ். இப்போ நியூட்ரிஷன் சத்துணவியல், நியூட்ரிஷன் அப்படின்னாலே சத்துணவியல்னு அர்த்தம். இதில் வந்து எப்படி வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்மளோட வெயிட்டை வந்து எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது. இப்போ நிறைய பேருக்கு வந்து நான் என்ன சாப்பிட்ணும்னு தெரியல, நான் சாப்பிட்றது வந்து கரெக்டாக இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு பேசிக்கான ஒரு ரூல் என்னன்னாக்கா பேசிக் ஃபைவ் ஃபுட் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேசிக் ஃபைவ் ஃபுட் குரூப்ஸ் எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து பேலன்ஸ் டயட்டை வந்து நீங்கள் யார் வேணால் பேலன்ஸ் டயட்டை வந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்ற அந்த உணர்வு கண்டிப்பாக இருக்கும். பேசிக் ஃபைவ் ஃபுட் குரூப்ஸ்னா என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சீரியல்ஸ் வரும். சீரியல்ஸ்னால் தானியங்கள், உங்களுக்கு ராகி, ஜோவ, அதுக்கப்புறம் ரைஸு, வீட்டு, எல்லாமே வந்து பிரெட், எல்லாமே வந்து சீரியல்ஸில் வந்துடும். செகண்ட் வந்து பல்சஸ், அப்படின்னா பருப்பு வகைகள், ரெட் கிராம் தால், கிரீன் கிராம், அதுக்கப்புறம் சோயாபீன்ஸ், அதெல்லாம் வந்து உங்களுக்கு பல்சஸில் வரும். தேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு மில்க் அண்ட் மீட் ப்ராடக்ட்ஸ். மில்க் அண்ட் மீட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு மில்க், சீஸ், பன்னீர், யோகர்ட், ஸ்கிம்டு மில்க், அது எல்லாமே வந்து மில்க் அண்ட் மீட் ப்ராடக்ட்ஸில் வரும் உங்களுக்கு. மீட் அப்படின்னா உங்களுக்கு ஃபிஷ்ஷு, எக்கு, அதெல்லாமும் வரும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சொல்லும்பொழுது நீங்கள் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், அப்புறம் ஒரு ரூட்ஸ் அண்ட் டியூபர்ஸ் அண்ட் அதர் வெஜிடபிள்ஸ், இதெல்லாமே வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். தென் ஃபிஃப்த் பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபேட்ஸ் அண்ட் சுகர்ஸ். ஸோ ஃபேட்ஸ் அண்ட் சுகர்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணோம்னாக்கா கண்டிப்பாக வந்து இந்த சாச்சுரேட்டட் ஃபேட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. பட்டர், கீ, அந்த மாதிரி பட்டர் கம்பேர் பண்ணும்போது கீ, ஆக்சுவலாக கீ, தென் ஆர்கன் மீட்ஸ். ஆர்கன் மீட்ஸ்னா உங்களுக்கு வந்து லிவர், கிட்னி, அந்த மாதிரியான சாச்சுரேட்டட் ஃபேட்டை கம்மி பண்ணிட்டு அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ், அதாவது பூஃபா அப்படி சொல்லுவாங்க, பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், லினோலெனிக், ஆல்ஃபா லினோலெனிக் ஆசிட், அதுக்கப்புறம் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், அது எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆலிவ் ஆயில், பீனட் ஆயில், அந்த மாதிரி இருக்கு. ஸோ சாச்சுரேட்டட் ஃபேட்ஸை அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் வந்து சேராமல் இருக்கும். ரெண்டாவது கொலஸ்ட்ரால் அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு வந்து அனிமல் ஃபுட்ஸில் தான் கொலஸ்ட்ரால் இருக்கு, பிளான்ட் ஃபுட்ஸில் வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கிடையாது. அந்த பாயிண்ட்டையும் வந்து எல்லாருமே கவனம் வச்சுக்கணும். ஸோ இந்த பேசிக் ஃபைவ் ஃபுட் குரூப்ஸை நீங்கள் கரெக்டாக உங்களோட ஒவ்வொரு மீல்லையும், ஃபார் எக்ஸாம்பிள் சீரியல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா வென் கம்பேர்ட் டு சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது. ஏன்னா காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸில் உங்களுக்கு நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஃபைபர் கண்டென்ட் நம்ம நிறைய எடுத்துக்கும் போது என்ன ஆகுனாக்கா, எஸ்பெஷல் இப்போ டயபிட்டிஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைபர் கண்டென்ட் வந்து உங்களுக்கு சாலிபிள் ஃபைபருக்கு போவாங்க. தென் இப்போ இன்சாலிபிள் ஃபைபர் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னாக்கா, எஸ்பெஷலி ஃபார் கான்ஸ்டிபேஷன், காலன் கேன்சர், அதுக்கெலாம் வந்து இன்சாலிபிள் ஃபைபர் எடுத்துக்கலாம். ஸோ சீரியல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸை தவிர்த்துட்டு, ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ்னால் ஆல்வேஸ் உங்களுக்கு எல்லாமே ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து பிரான் இல்லாமல் மேல் தோல் இல்லாமல் ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ்னு சொல்லுவோம், அது எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு கோ ஃபார் ஆல்வேஸ் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். பிரானோட ஃபார் எக்ஸாம்பிள் ராகி தோசை பண்ணி சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் வந்து வீட் ரவா உப்புமா பண்ணி சாப்பிடலாம், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ்ல நிறைய கிடைக்குது. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரூட்ஸ் வந்து ஆல்வேஸ் கோ ஃபார் ஹோல் ஃப்ரூட். ஹோல் ஃப்ரூட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைபர் கிடைக்கும், அது ஜூஸ் பண்ணி எடுக்கிறத விட நீங்கள் வந்து ஹோல் ஃப்ரூட்ஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ சீரியல்ஸில் வந்து உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய, நாலு சத்து, ஃபைபர் எடுத்துக்கோங்க. பல்சஸ்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்ப்ரவுட்ஸ் நீங்கள் ஆஃப்டர் ஜெர்மினேஷன் உங்களுக்கு முளை கட்டின பிறகு என்ன ஆகுதுனாக்கா விட்டமின் சி கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பல்சஸில் வந்து உங்களுக்கு ஆஃப்டர் ஜெர்மினேஷன், அதாவது ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நீங்கள் சாலட் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம், பொரியல், சுண்டல் அந்த மாதிரிலாம் பண்ணி சாப்பிட்லாம். தென் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் கோ ஃபார் ஹோல் ஃப்ரூட். தென் இது ஃபேட்ஸ் அண்ட் சுகர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாச்சுரேட்டட் ஃபேட்டை வந்து கம்மி பண்ணிவிட்டு அன்சாச்சுரேட்டட் ஃபேட், உங்களுக்கு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் எஸ்பெஷலி உங்களுக்கு ஃபிஷ் ஆயிலில் கிடைக்குது நிறைய, வந்து ஃபிஷ்ஷில் வந்து உங்களுக்கு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் லைக் சால்மன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது. கொலஸ்ட்ரால் இப்போதைக்கு வந்து இப்போ நிறைய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், அதாவது ஹைப்பர் கொலஸ்ட்ரீமியான்னு சொல்லுவோம், அது அந்த ப்ராப்ளம் இருக்குது நிறைய பேருக்கு. ஹெச்டிஎல் லெவல் எனக்கு இம்ப்ரூவ் ஆக மாட்டேன்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி ஹெச்டிஎல் லெவல் இம்ப்ரூவ் ஆகணும்னா கண்டிப்பாக எக்ஸசைஸ், எக்ஸசைஸ் வித் வெஜிடேரியன் டயட்ல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஹெச்டிஎல் லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆகும். தென் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்பவே கம்மி பண்ணிக்கணும். ஸ்ட்ரெஸ், ஏன்னா நம்ம ரொம்ப கோவப்பட்டோம்னாக்கா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருந்தோம்னாக்கா நிறைய ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் ஆகுது. அந்த ஹார்மோன்ஸால நம்ம உடம்புக்கு நிறையவே வந்து இன்ஃபிளமேட்ரி இன்ஃபிளமேஷன் ஆகி உங்களுக்கு வந்து நிறைய டிசீசஸ், டீஜெனரேட்டட் டிசீசஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ என்ன பண்ணோம்னாக்கா நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கிறத நம்ம எப்பவுமே கத்துக்கணும். தென் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் எக்ஸசைஸ் பண்ணணும். அது எந்த எக்ஸசைஸ் ஆனா இருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விம்மிங்கா இருக்கலாம், யோகா பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு எக்ஸசைஸ் ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகுது பண்ணணும். அப்படின்னு இருந்தாலே நம்ம வந்து நல்ல ஒரு பேலன்ஸ்டு வித் பேலன்ஸ் டயட் சாப்பிட்டோம்னாலே நிறைய டிசீஸ் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்றதுக்கு ரொம்ப இதெல்லாம் முக்கியம்.
1: கெமிக்கல்ஸ் போட்டிருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுனால நம்மளோட உடம்புக்கு என்ன பாதிப்பு வருதுங்கிறத அடுத்தது தெரிஞ்சுக்கலாம்.
0: நிறைய சான்சஸ் இருக்கு. நிறைய ஆர்கன்ஸ், அதாவது நம்ம பெப்டிக் அல்சஸ், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ல பெப்டிக் அல்சஸ் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. தென் நம்மளோட பாடி ஆர்கன்ஸ் வந்து அதோட ஆயுட்காலத்தை, லைஃப் ஸ்பேனை வந்து ரொம்பவே வந்து நம்ம குறைக்கிறோம். இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் கொடுக்கறதால நிறைய ஓவர்லோட் கொடுக்கறோம். கிட்னிக்கு என்ன பண்றோம்னாக்கா ஓவர்லோடு, நிறைய வேலை பலு ஜாஸ்தி ஆக்குறதுனால சீக்கிரமாவே வந்து கிட்னி டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சாத்தியங்கள் இருக்கு. ஸோ நம்ம இந்த டாக்ஸிக் ஃப்ரீ, கெமிக்கல் ஃப்ரீ டயட் எடுத்துட்டோம்னாக்கா நம்ம பாடியில் இருக்கிற எல்லா ஆர்கன்ஸுமே வந்து நம்மளுக்கு நிறைய லைஃப் ஸ்பேன், அதோட டேஸை வந்து நம்ம நிறைய வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே நம்ம வந்து கம்மி பண்ணிட்டோம்னாக்கா நம்ம பாடியை வந்து இன்னுமே நல்லா உங்களுக்கு வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஜின் நல்லா இருந்தால் தான் கார் நல்லா உங்களுக்கு வந்து ரன் ஆகும் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நல்ல குவாலிட்டியான பெட்ரோல் போட்டால் தான் அந்த இன்ஜின் வந்து ரொம்ப நீண்ட நாள் வந்து உழைக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட பாடியும் நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு, கெமிக்கல் ஃப்ரீ ஃபுட்டு, நல்ல மேன்யூர், இயற்கை உரங்களால் செய்யப்பட்ட க்ராப்ஸ், அந்த மாதிரியான க்ராப்ஸ்லேருந்து நம்ம உணவு எடுத்துட்டோம்னாக்கா கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய டிசீசஸ் வர்றது வந்து ஸ்டாப் பண்ணலாம். எல்லா உள்ளே இருக்கிற எல்லா இன்டர்னல் பாடி ஆர்கன்ஸும் வந்து நல்ல ஃபுல் ஃப்ளெஜ்டாக நல்லா ஒர்க் ஆகும்.
1: இப்போ நம்ம வந்து மிஸ்ஸஸ் ஹரிணி கூட பேசணும், லேடி சிவசுவாமி ஸ்கூல்லேருந்து. அவங்க வந்து நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நாங்கள் எங்களோட ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ மேடம். இப்போ நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி பேர் உணர்வே மருந்து. இந்த நிகழ்ச்சியிலேருந்து உங்களுக்கு நிறைய தெரிய வந்திருக்கும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். அடுத்த வாட்டி நீங்கள் பழம் காயெல்லாம் வாங்க போகும்போது பார்த்து வாங்குவீங்கன்னு நாங்கள் விரும்புகிறோம். இப்போ உங்ககிட்டேருந்து விடை பெறுவது பிரியங்கா, யுக்தா, சிம்ரன் மற்றும் சௌந்தர்யா. அடுத்த வாட்டி இன்னொரு நல்ல டாப்பிக்கோட உங்க கூட வந்து பேசுறோம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. என் பேர் நடராஜன். நான் வந்து மருந்து கம்பெனிகளுக்காக ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்காக கன்சல்டேஷன் கொடுக்குற ஒரு கன்சல்டிங் சயின்டிஸ்ட். நான் எப்படி வந்து ஒரு சில பொருட்கள், மருந்து பொருட்களை வந்து டேப்லெட் ஃபார்மோ, கேப்சூலோ, இன்ஜெக்ஷனோ, ஆயின்மெண்ட்டோ, இந்த மாதிரியெல்லாம் எப்படி புதுசாக டெவலப் பண்ணுறதுன்றதை அவங்களுக்கு நான் ஆர்என்டி சயின்டிஸ்டாக நான் உங்களுக்கு சஜஷன் கொடுத்து பண்ணிகிட்ருக்கேன். இது திஸ் இஸ் மை ஃபீல்டு. இப்போ நிறைய வந்து ஆயுர்வேத மருந்து, சித்தா மருந்து, யுனானி மருந்து, இதிலெல்லாம் வந்து இப்போ அந்த ட்ரெடிஷ்னல் மருந்தை எப்படி மாடர்ன் டோசேஜ் ஃபார்ம் மாதிரி, ஏன்னா சூரணம்னு சொன்னால் இப்போ உள்ள குழந்தைங்களாம் சாப்பிட்றதில்ல. அது இப்போ உள்ள மக்களும் அது சூர்ணா ஒரு மாதிரி பார்ப்பாங்க, லீகம்னா ஒரு மாதிரி பார்க்குறாங்க இல்லையா. அதை வந்து ஒரு இன்னும் ஃபுல்லாக அக்செப்டன்ஸ்னு வரல. அதை எப்படி வந்து ஒரு இன்னைக்குள்ள ஒரு மாடர்ன் டோசேஜ் ஃபார்ம், லைக் டேப்லெட்டாக இருக்குது, கேப்சூலாவோ, ஒரு ஒரு சிரப் மாதிரியோ, அந்த ஒரு கிரீஸ் இல்லாத, கிரீஸ் கிரீஸ் தன்மை இல்லாத ஒரு ஆயின்மெண்ட்டு, க்ரீம், அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸாக எப்படி டெவலப் பண்ணலாம், ஈவன் அந்த காலத்து ஆயுர்வேத சித்த மருந்துகளையும் எப்படி பண்ணுறதுன்றதும் இப்போ நான் உங்களுக்கு ஆயுர்வேத கம்பெனி, சித்தா கம்பெனிஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன், சஜஷன் கொடுத்துட்ருக்கேன். ஸோ தட்ஸ் மை ஏரியா. பட் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற காரணம் எதுக்காகனா, நான் நவம்பர் 4, 2016 அன்னைக்கு காலையில், யூஸ்வலாக காலையில் நான் மினிமம் ஒரு 1/2 hour to 45 minutes வந்து சம் கைண்ட் ஆஃப் யோகா, சம் எக்ஸசைஸ் வந்து டெய்லி காலையில் பண்ணுறது உண்டு. அன்னைக்கு 4ஆம் தேதி நவம்பர் 2016 அன்னைக்கு காலையில 8 மணிக்கு அந்த என்னுடைய யோகா ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்கும்போது எப்பயுமே ரேடியோ ப்ரோக்ராம் ஏதாவது கேட்டுட்டே பண்ணுவேன். எதேச்சியா வந்து இந்த 107.8 இந்த சமுதாய வானொலி எம்ஓபியோடது கேட்க நேர்ந்தது. அப்போ ஒரு ஆக்குபங்கர் டாக்டர் வந்து பேசினதை கேட்டேன், டாக்டர் ஜெயலட்சுமின்றவங்க பேசினதை கேட்டேன். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. எனக்கு இன்ஃபேக்ட் வந்து என்னுடைய ப்ரோக்ராம், நான் இந்த மாதிரி எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் பண்ணும்போது ஏதோ என்னென்ன ஸ்டேஷன் நல்லா இருக்கும் அப்படியே அப்பப்போ நடுப்புறவும் சேஞ்ச் பண்ணுவேன். அந்த அன்னைக்கு வந்து காலையில் இந்த ப்ரோக்ராம் ஜஸ்ட் சேஞ்ச் ரேடியோ ட்யூன் பண்ணும்போது இவங்க ஆக்குபங்கர் பற்றி கேட்க ஆரம்பித்தோம். அவங்க பேசினது அந்த என்ன யோகா முடிக்கிற வரைக்கும் அவங்க ப்ரோக்ராம் முடிக்கிற வரைக்கும் நான் கேட்க நேர்ந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப ரசித்தேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதா ஃபீல் பண்ணேன். ஸோ நான் அந்த ஏரியாவில் தான் இன்னும் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணாமல் தான், பிகாஸ் ஹெல்த் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இன்வால்வ் ஆகிட்டு இருக்கேன். ஏன்னா நான் படித்ததெல்லாம் அலோபதி, என்னுடைய டாக்டரேட் ப்ரோக்ராமும் அலோபதி தான் பேசிக்கலி. எம்ஃபார்ம் பிஹெச்டி நான் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து இப்போ நிறைய ஆயுர்வேதாவில் ரிசர்ச் பண்ணுறேன், சித்தாவில் ரிசர்ச் பண்ணுறேன். அடுத்து இப்போது ஆக்கு இவங்க ப்ரோக்ராம் கேட்டதுக்கப்புறம் அவங்க அவ்வளோ அழகாக சொன்னாங்க ஆக்கு பஞ்சரோடைய பெனிஃபிட்ஸ் பற்றி, சிம்பிளிசிட்டி பற்றி, மருந்தே இல்லாமல் எப்படி பெரிய பெரிய நோய்கள்லாம் குணமாகுன்றதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னாங்க. கேட்ட உடனே உடனே இப்போ இன்ஃபேக்ட் அவங்க அட்ரஸ் நேம் அதில் கிளியராக சொல்லலை, தெரிய வராமல் போயிடுச்சு. ஸோ அதனால தான் இப்போ இவங்க ஸ்டுடியோக்கே வந்து அதை டீட்டெயில்ஸ் இப்போ கேட்குறேன். இந்த இவங்களுடைய இந்த ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஐ ஹோல் ஹார்ட்டட்லி தேங்க் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை ப்ராட்காஸ்ட் பண்ணதுக்கு.

0: This is MOP Vaishnav Community Radio, 107.8 FM.
1: Scene 1. Cycle shop.
2: அப்பா, எனக்கு நீங்க சைக்கிள் வாங்கி தரீங்களா?
3: ஆமா ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கோம். நல்லா இருக்குதா, எடுத்து பார்த்து வாங்கிக்கோ.
2: சரிப்பா. அப்பா அப்பா, எனக்கு அந்த பேட்டரி கார் பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்டும் அதே மாதிரி தான் வச்சிருக்கான். சைக்கிளுக்கு பதிலா எனக்கு அந்த பேட்டரி கார் வாங்கி தரீங்களா?
3: ம், சரி வாங்கிக்கோடா.
4: ஏங்க, நீங்களே பார்த்து வாங்கிருக்கலாம்ல, இப்ப செலவு அதிகமாகுது.
1: சீன் 2. இன் ஹவுஸ்.
2: அப்பா, எங்க ஸ்கூல்ல டெல்லி டூர் கூட்டிட்டு போறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் போறாங்க. நானும் போகணும் ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரீங்களா?
4: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வீட்லயே இரு.
3: நீ போயிட்டு வாடா, நான் பணம் தரேன்.
4: எனங்க, இன்னும் வாஷிங் மிஷின் கூட வாங்கல. நீங்க காசுக்கு என்ன பண்ணுவீங்க இப்போ?
3: நீ கையிலேயே துவைச்சுக்கோ, மெஷின் அப்புறமா வாங்கிக்கலாம்.
1: சீன் 3. இன் ஹவுஸ்.
3: நீ கம்மியா தாண்டா மார்க் வாங்கியிருக்க, அதனால நீ பக்கத்துல இருக்க காலேஜ்லயே சேர்ந்துக்கோ.
5: முடியாதுப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற காலேஜ்ல போய் சேர்றாங்க. டொனேஷன் கொடுத்தாச்சும் என்ன நீங்க அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருங்க.
4: இப்ப என்ன பண்றது?
3: இந்த வீட்டை வித்துரலாமே.
4: அதுதாங்க நானும் யோசிச்சேன்.
3: சில வருடங்கள் கழித்து ஏன்பா, நம்ம காலனில பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடுல இருக்கிற கோவில்களுக்கு போறாங்க. 4000 ரூபாய் செலவாகும். எனக்கு காசு தரியா?
5: அப்பா, நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா. காலனில இருக்கிற கோயிலையே கும்பிட்டுக்காங்க. தண்ட செலவெல்லாம் வேண்டாம்ப்பா.
1: சீன் 5.
3: என் ஃப்ரெண்ட் பையனுக்கு கல்யாணம், நான் போகணும், ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரியாப்பா?
5: எதுக்குப்பா இப்ப தண்ட செலவு? அவங்க வந்த உடனே ஒரு தந்தி இல்ல ஒரு போன் பண்ணி பேசுங்க. அங்க போயிட்டு உங்க உடம்புக்கு கெடுதல், காசும் செலவாகும். அதெல்லாம் ஒண்ணு நீங்க போக வேண்டாம்.
3: உங்க அம்மா அப்பா எதுக்குமே உங்களுக்கு எதையும் வேண்டாம்னு சொன்னதில்லை. எதுக்குமே உங்களுக்காக கணக்கு பார்த்ததில்லை. ஆனா நீங்க ஏன் உங்க அம்மா அப்பாக்காக இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க?
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர். MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஏற்றமும் தாழ்வும் நிறைந்தது கடல் அலை. அதே போல்தான் மீனவரின் வாழ்க்கையும். மீனவர்களும் நம்மை போல் இந்த நாட்டின் குடிமக்கள். மீனவர்களை மதியுங்கள், புறக்கணிக்காதீர்கள்.
1: வணக்கம், நான் தான் நித்யஸ்ரீ மகாதேவன் பேசுறேன். பெண்கள் தான் நாட்டின் கண்கள். அதாவது பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து வீட்டை பேன்ற ஒரு வேலை மட்டும் இல்ல, நிறைய வேலைகள் இன்னைக்கு வந்து பெண்கள் எடுத்துக்கொண்டு பண்ணி கொண்டிருக்காங்க. அதாவது இன்னைக்கு வந்து ஒருத்தருடைய பங்கு மட்டும் போராது, பொருளாதார ரீதியில கூட. சோ பெண்களுடைய பங்கும் வந்து பொருளாதார ரீதியாவும் தேவைப்படுறதுனால வீட்டை பாத்துக்கிறது, குழந்தைங்களை இது பண்றது, எல்லாத்தையும் பராமரிக்கிற வேலையை தவிர வெளியில போய் ஒரு வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் பெண்களுக்கு இருக்கு. அதனால வந்து பெண்கள் தான் ஒரு முழு ஆதாரமா இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல நம்மள உடலை நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரோக்கியமா இதுக்கு வந்து நல்ல உணவு உட்கொள்ளணும். அது சரியான நேரத்துல வந்து பெண்கள் வந்து கடைசியா வந்து இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால பெண்கள் தான் வந்து ஒரு குடும்பத்தோட வந்து ஆணி வேர்னு சொல்லலாம். உங்களுடைய ஒரு ஆரோக்கியமும் உங்களுடைய ஒரு புத்துணர்ச்சியும் தான் ஒரு குடும்பத்திற்கே வந்து ஒரு நல்ல சந்தோஷத்தை தரப்போறது, மகிழ்ச்சியை தரப்போறது. மீதி நபர்களோட ஆரோக்கியமும் உங்க கையில இருக்கிறதுனால முதல் கண் உங்க ஆரோக்கியத்தை பெண்களாகிய நாம தான் பாத்துக்கணும். சுவர் இருந்தாதான் சித்திரம். அதனால முதல்ல வந்து நம்மளுடைய உடலை நல்ல விதமா நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ஆரோக்கியமா நிறைய பழங்கள், காய்கறி வகைகள், பால் மற்றும் இன்னைக்கு எத்தனையோ சத்தான விஷயங்கள்லாம் கிடைக்கிறது. இதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எத்தனையோ பத்திரிகைகள்லயும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயும் சொல்றாங்க. இன்னும் நம்ம உடலுக்கும் நம்ம ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி, எத்தனையோ குழந்தை
2: பேரினர். மகளிர் கல்லூரியில எத்தனையோ சாதனை படைத்த பெண்கள் இருக்காங்க, அவங்களை பத்தி
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. என் பேர் நடராஜன். நான் வந்து மருந்து கம்பெனிகளுக்காக R&D டிபார்ட்மெண்ட்காக கன்சல்டேஷன் கொடுக்குற ஒரு கன்சல்டிங் சயின்டிஸ்ட். நான் எப்படி வந்து ஒரு சில பொருட்கள், மருந்து பொருட்களை வந்து டேப்லெட் ஃபார்மோ, கேப்சூலோ, இன்ஜெக்ஷனோ, ஆயின்மெண்ட்டோ, இந்த மாதிரியெல்லாம் எப்படி புதுசாக டெவலப் பண்ணுறதுன்றத அவங்களுக்கு நான் R&D சயின்டிஸ்டாக நான் உங்களுக்கு சஜஷன் கொடுத்து பண்ணிட்டுருக்கேன். இது திஸ் இஸ் மை யூனோ ஃபீல்டு. இப்போ நிறைய வந்து ஆயுர்வேத மருந்து, சித்தா மருந்து, யுனானி மருந்து, இதிலெல்லாம் வந்து இப்போ அந்த ட்ரெடிஷ்னல் மருந்தை எப்படி மாடர்ன் டோசேஜ் ஃபார்மை மாற்று. ஏன்னா சூரணம்னு சொன்னால் இப்போ உள்ள குழந்தைங்களாம் சாப்பிட்றதில்ல. அது இப்போ உள்ள மக்களும் அது சூர்ணா ஒரு மாதிரி பார்ப்பாங்க, லேகிம்னா ஒரு மாதிரி பார்க்குறாங்க இல்லையா. அதை வந்து ஒரு இன்னும் ஃபுல்லாக அக்செப்டன்ஸ்னு வரல. அதை எப்படி வந்து ஒரு ஒரு இன்னைக்குள்ள ஒரு மாடர்ன் டோசேஜ் ஃபார்ம், லைக் டேப்லெட்டாக இருக்குது, கேப்சூலாவோ, ஒரு ஒரு சிரப் மாதிரியோ, அந்த ஒரு ஒரு கிரீஸ் இல்லாத, கிரீஸ் கிரீஸ் தன்மை இல்லாத ஒரு ஆயின்மெண்ட்டு, க்ரீம், அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸாக எப்படி டெவலப் பண்ணலாம், ஈவன் அந்த காலத்து ஆயுர்வேத சித்த மருந்துகளையும் எப்படி பண்ணுறதுன்றதும் இப்போ நான் உங்களுக்கு ஆயுர்வேத கம்பெனி, சித்தா கம்பெனிஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன், சஜஷன் கொடுத்துட்ருக்கேன். ஸோ தட்ஸ் மை ஏரியா. பட் இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிற காரணம் எதுக்காகனா, நான் நவம்பர் 4, 2016 அன்னைக்கு காலையில், யூஸ்வலாக காலையில் நான் மினிமம் ஒரு 30 to 45 minutes வந்து சம் கைண்ட் ஆஃப் யோகா ஆர் சம் எக்ஸசைஸ் வந்து டெய்லி காலையில் பண்ணுறது உண்டு. அன்னைக்கு 4 நவம்பர் 2016 அன்னைக்கு காலையில் 8 மணிக்கு அந்த என்னுடைய யோகா ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கும்போது எப்பயுமே ரேடியோ ப்ரோக்ராம் ஏதாவது கேட்டுட்டே பண்ணுவேன். எதேச்சியாக வந்து இந்த 107.8 இந்த சமுதாய வானொலி MOPயோடது கேட்க நேர்ந்தது. அப்போது ஒரு ஆக்கு பஞ்சர் டாக்டர் வந்து பேசுனதை கேட்டேன், டாக்டர் ஜெயலட்சுமின்றவங்க பேசுனதை கேட்டேன். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. எனக்கு இன்ஃபேக்ட் வந்து என்னுடைய ப்ரோக்ராம், நான் இந்த மாதிரி எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் பண்ணும்போது ஏதோ என்னென்ன ஸ்டேஷன் நல்லாயிருக்கோ அப்படியே அப்பப்போ நடுப்புறவும் சேஞ்ச் பண்ணுவேன். அந்த அன்னைக்கு வந்து காலையில் இந்த ப்ரோக்ராம் ஜஸ்ட் சேஞ்ச் ரேடியோ ட்யூன் பண்ணும்போது இவங்க இந்த ஆக்குபஞ்சர் பற்றி கேட்க ஆரம்பித்தேன் அவங்க பேசுனது. அந்த என்ன ஃபுல் யோகா முடிக்கிற வரைக்கும் அவங்க அந்த அவங்க ப்ரோக்ராம் முடிக்கிற வரைக்கும் நான் கேட்க நேர்ந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப ரசித்தேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதா ஃபீல் பண்ணேன். ஸோ நான் இந்த அந்த ஏரியாவில் தான் இன்னும் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நான் பிகாஸ் ஹெல்த் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இன்வால்வ் ஆகிட்டுருக்கேன். ஏன்னா நான் படித்ததெல்லாம் அலோபதி, என்னுடைய டாக்டரேட் ப்ரோக்ராமும் அலோபதி தான் பேசிக்கலி, எம்ஃபார்ம் பிஹெச்டி நான் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து இப்போ நிறைய ஆயுர்வேதாவில் ரிசர்ச் பண்ணுறேன், சித்தாவில் ரிசர்ச் பண்ணுறேன். அது இப்போது ஆக்கு இவங்க ப்ரோக்ராம் கேட்டதுக்கப்புறம் அவங்க அவ்வளோ அழகாக சொன்னாங்க ஆக்கு பஞ்சரோடைய பெனிஃபிட்ஸ் பற்றி, சிம்பிளிசிட்டி பற்றி, மருந்தே இல்லாமல் எப்படி பெரிய பெரிய நோய்கள்லாம் குணமாகுன்றதுலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னாங்க. கேட்ட உடனே இப்போ இன்ஃபேக்ட் அவங்க அட்ரஸ் நேம் அதில் கிளியராக சொல்லலை, தெரிய வராமல் போயிடுது. ஸோ அதனால தான் இப்போ இவங்க ஸ்டுடியோக்கே வந்து அதை டீட்டெயில்ஸ் இப்போ கேட்டேன். இந்த இவங்களுடைய இந்த ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஐ ஹோல் ஹார்ட்டட்லி தேங்க் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை ப்ராட்காஸ்ட் பண்ணது.

0: MOPCRS 107.8. Our community, our pride.
1: வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. அண்ட் நான் உங்களோட ஆர்ஜே திவ்யா. 2014 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச யுனைடெட் நேஷன்ஸ் ஒபிஷியலாக ஜூலை 15 ஒரு குறிப்பிட்ட நாளாக அறிவிக்கிறாங்க. இளைஞர்களுக்கு தேவையான ஸ்கில்ஸ் கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த நாள். இன்னைக்கு ஏஐ, மெஷின் லேர்னிங்னு பல புது புது விஷயங்கள் வந்துகிட்டே இருக்க, எப்பவுமே ஃபியூச்சர் ரிலெவன்ட் ஸ்கில்ஸோட நம்ம ரெடியா இருக்க வேண்டிய கட்டாயத்திலே தான் இருக்கும். ஒரு மனிதனுக்கு தேவையான அடிப்படை திறமைய நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் கொடுத்தாலும், அதை தாண்டி அவ்வப்போது நடைமுறை வாழ்க்கையில இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம். நம்ம வாழ்க்கை ஒரு எம்டி ஸ்டேஜ் மாதிரி. நம்மளோட புத்தகங்கள் நாடகத்துக்கான வரிகளை சொல்லித்தரும், பட் நம்மளோட ஸ்கில்ஸ் மைக்கே உடைஞ்சாலும் எப்படி நாடகத்தை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி கொடுக்கும். சோ ஸ்கில்ஸ் அப்படிங்கறது கல்விக்கான மாற்று வழி இல்ல, அது கல்வியோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். இன்னைக்கெல்லாம் இன்டர்நெட்ல எல்லாரும் ஸ்கில் கத்துக்கோங்க, ஸ்கில் கத்துக்கோங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணணும்னு சொல்ற காலங்கள்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு சின்ன சின்ன பசங்க கூட எவ்ரிடே லைஃப்ல ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டியூஷன் கிளாஸ் முடிச்சுட்டு பார்ட் டைமா தள்ளுவண்டி பிசினஸ் பண்ற ஒரு சின்ன பையன் சேல்ஸ், மார்க்கெட்டிங், ஃபைனான்ஸ் இதெல்லாம் கத்துக்கிறாங்க. கசினோட வெட்டிங்க்கு வீடியோஸ் எடிட் பண்ணி போடுற ஒரு பொண்ணு டைம் பாஸ் பண்ணலங்க, விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஸ்கில்ல அவங்க லேர்ன் பண்றாங்க. ஒரு பொண்ணு அவங்க அம்மா அப்பாக்கு சர்ப்ரைஸ் ஆனிவர்சரி பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணா, அதுல அவங்க இவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்ல கத்துக்கிறாங்க. உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ள இருக்க இந்த ஸ்கில்ஸ் தான் உங்களோட வாழ்க்கையோட பல முக்கியமான கதவுகளை ஓபன் பண்ற சாவியா அமைய போகுது. சில நேரங்கள்ல உங்களுக்குள்ள இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன், நீங்களே கூட நம்ப மாட்டீங்க. பட் ஒரு நாள் உங்களோட பாஸ் செல்ஃபால ஹேண்டிலே பண்ணிருக்க முடியாத ஒரு ப்ராப்ளம பயங்கரமா ஹேண்டில் பண்ணி வெளியே வரும்போதுதான் எஸ் நான் டெவலப் ஆயிட்டேன் அப்படின்னு நீங்களே உணர்வீங்க. அண்ட் இதுதான் இந்த வேர்ல்ட் யூத் ஸ்கில்ஸ் டேவோட மெயின் சோலி. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நினைச்சு கிளாப் பண்றது இல்லங்க, உங்களுக்கு தெரியாத விஷயத்த கண்டினியூஸா லேர்ன் பண்றதுதான் விஷயமே. சரி, ஸ்கில்ஸ பத்தி நிறைய பேசிட்டோம், இப்ப கொஞ்சம் யூத்த பத்தி பேசுவோமா? இன்றைய இளைஞர்களே நாளைய தலைவர்கள் அப்படின்னு நெல்சன் மண்டேலா சொல்றாரு. நான் இன்றைய இளைஞர்கள் கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் கேக்குற மாதிரி வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் இல்லங்க, நான் கேக்குறேன் வாட் இஸ் யுவர் ப்ரிபரேஷன். ஆமா, இன்றைய சூழல்ல இளைஞர்களின் எதிர்காலம் கண்டுபிடிக்கப்பட வேண்டியது இல்ல, அது உருவாக்கப்படணும். அண்ட் அதை உருவாக்குறதுக்கான கருவி அவங்க கையிலேயே தான் இருக்கு. யூத்னா ஸ்பீட் இல்லங்க, ஸ்டாமினா. ஏன்னா ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்க இந்த உலகத்துல அடாப்ட் பண்ண முடியறவங்க தான் சர்வைவ் பண்றாங்க. அண்ட் அதுக்கான எல்லா ரிசோர்சஸும் இன்னைக்கு இளைஞர்கள் கையிலேயே இருக்கு. அரசாங்கமும் யூத் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்காக ஸ்கில் இந்தியா மிஷன், PMKVY இந்த மாதிரி பல ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த பாலிசிஸ் மட்டும் போதாது, உங்க ஸ்கில்ஸ் டெவலப் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்பான்சர் நீங்க தான். சோ இந்த மாதிரி அரசாங்கத்தோட நம்பகமான இணையதளங்களை பயன்படுத்துங்க. நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்த அந்த ப்ரொடக்டிவான கிளப்ல ஜாயின் பண்ணி உங்க நெட்வொர்க்கிங் ஸ்கில்ஸ வளர்த்துக்கோங்க. ஸ்கில்ஸ் கத்துக்கிறதுன்னு இல்லைங்க, இன்னைக்கு நமக்கு எல்லாமே ஒரே கைக்குள்ள நம்மளோட மொபைல் போன்லயே அடங்கிடுச்சு. அதை சரியா பயன்படுத்திக்கோங்க. எந்த அளவுக்குனா இனிமே யாராவது உங்களோட ஸ்கில்ஸ் என்னன்னு கேட்டா ஒரு வரியில பதில் சொல்லாம ஒரு பக்கத்துக்கு பதில் சொல்லுங்க. ஆரம்பத்துல எல்லாமே கஷ்டமா தான் இருக்கும், ஆனா நீங்க தவறுகள் செய்ய செய்ய தோல்விகளை சந்திக்க சந்திக்க தான் ஒரு புரிதல் ஏற்படும். அப்போதான் நீங்க ஒரு பெட்டர் பர்சனாக இவால்வ் ஆவீங்க. அண்ட் தட் பிகின்ஸ் வித் லேர்னிங். லைஃப்ல ஒரு நாள் யாராவது கேட்பாங்க, இந்த ஸ்கில்ல நீங்க எப்படி இவ்வளோ கை தேர்ந்தவரா ஆனீங்க அப்படின்னு. அண்ட் அப்போ நீங்க சொல்வீங்க, யாருமே பார்க்காத பாராட்டாத நேரங்களையும் ஐ கெப்ட் ட்ரைங் அப்படின்னு. அதுதான் உங்களோட ரியல் ஸ்கில் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட், சைன் பை லைஃப் அண்ட் ஸ்டாம்ப்ட் பை ஸ்ட்ரகிள். ஔவையார் சொன்ன

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணி படிகள். வழங்குவது MOP சமுதாய வானொலி 107.8.
1: வாசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம். June 19 கொண்டாடப்படும் தேசிய வாசிப்பு தினத்தை முன்னிட்டு நேஷனல் ரீடிங் மிஷன் 2026 ஒரு மாபெரும் விழிப்புணர்வு முயற்சியாக செம்கா, சிஆர்ஏ மற்றும் PN பணிக்கர் அறக்கட்டளை ஆகியவற்றுடன் இணைந்து தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு MOP சமுதாய வானொலி நிலையம் பெருமையுடன் வழங்குகிறது வாசிப்பு திருவிழா. வாசிப்பு திருவிழா June 20 to July 20 நடைபெறும் இந்த ஒரு மாத சிறப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் நோக்கம் பொது மக்களிடையே வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவித்து கற்றல், சிந்தனை மற்றும் அறிவு பகிர்வை வளர்ப்பதாகும். இந்த தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு MOP சமுதாய வானொலி நிலையம் வாசிப்பின் மகத்துவத்தை எடுத்துரைக்கும் புதிய தொடர் நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. இந்த நிகழ்ச்சிகளின் மூலம் அனைத்து வயதினரிடமும் வாசிப்பின் மீதான ஆர்வத்தை வளர்த்து அறிவார்ந்த மற்றும் வளமான சமுதாயத்தை உருவாக்கும் உயரிய நோக்கத்தை முன்னெடுத்து வருகிறோம். அன்பார்ந்த நேயர்களே, MOP சமுதாய வானொலியின் வாசிப்பு திருவிழா சிறப்பு தொடர் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். வாசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம்.
2: ஹாய், ஹலோ, வணக்கம் எல்லாருக்கும். என்னோட பேர் டாக்டர் ஐஸ்வர்யா. ஐம் ஃப்ரம் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் இன் MOP. இன்னைக்கு வந்து நான் பேச போகிறது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிப்பு திருவிழா அப்படின்ற ஒரு ஃபெஸ்ட்காக நம்மளுக்கு பிடிச்ச புக்ஸ் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோட ஃபேவரட் புக்ஸ் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி, நான் எப்படி புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன் அப்படின்றத பற்றியும் கொஞ்சம் உங்க எல்லாருக்கிட்டே ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இனிஷியலாக நான் புக்ஸ் படிக்க ஆரம்பித்தது வந்து வென் ஐ வாஸ் இன் மை 4th standard. புக்ஸ் படிக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை, பட் இங்கிலீஷ் பேசணும் அப்படின்றதுக்காக வந்து ஜென்ரலாக கிராமர் புக்ஸ் அந்த மாதிரியான டெக்ஸ்ட் எல்லாமே வந்து படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு பிரேக், அஃப்கோர்ஸ் படிக்கணும், ஸ்டடீஸ் அந்த மாதிரி. 10th and 12th எப்படி புக் படிக்கணும் அப்படின்ற சீரியஸான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னா, ஐ யூஸ் டு ட்ராவல் த்ரூ ட்ரெயின். ட்ரெயின் மூலமா போயிட்டு வரும்போது ஐ சி அ லாட் ஆஃப் பீப்புள் தேர். அவங்க வந்து they used to have this all scarf abdiyala kattite, they used to have some kind of a romantic books. So I see a lot of girls traveling with books. So abdi irukumbodhu ellarume book padikiraangle, abdi enna da irukku, book padikinom abindra or interest vandha. I got it around my 11th and 12th standard. I started reading a lot of fictional books, fantasies, fictions, andha maadhiri da vandu interest vandu books mele aarambichathu. So books padika aarambichadukaprom enoda interest vandu turn towards literature. English mele irundha aarvathnala da books start panna. So ipo லிட்ரேச்சர் அப்படின்றதுனால ஐ டுக் மை யூஜி ஹேஸ் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அதனால பிஏ இங்கிலீஷ் எடுத்தேன். நிறைய புக்ஸ் படிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல ஐ டைவ் இன் டு லிட்ரேச்சர். லிட்ரேச்சர்ல படிக்க ஆரம்பிக்கும் போது தான் ரீடிங்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சுது. ஸோ எதனால படிக்கிறோம், படிக்கிறதுனால என்ன யூஸ் அப்படிலாம் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் படிக்கணும். எதனால படிக்கணும் அப்படின்னா, ஒரு விஷயத்த ஒரு மூவியாக நம்ம பார்க்கும்போது அவங்களால ஒரு 3 hours என்ன கன்வே பண்ண முடியுமோ அது மட்டும்தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதுவே நம்ம ஒரு புக்காக படித்தோன்னா, ஹீரோ ஹீரோயினா நம்ம யாரை வேணா இமேஜின் பண்ணிக்கலாம். பீட் இப்போ நானே வந்து என்ன ஒரு ஹீரோயினாக வந்து அந்த ஒரு டெக்ஸ்டில் வந்து நான் கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு சில இவெண்ட்ஸ் ஒரு ஒரு சில இன்சிடென்ட்ஸ் வந்து நம்ம மூவியில் பார்க்கும்போது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம டெக்ஸ்டில் படிக்கும்போது நம்மளோட இமேஜினேஷன் வந்து அதிகமா வளரும். சோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், கத்துக்கலாம், நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து கத்துக்க முடியும். இதனாலதான் வந்து புக்ஸ் படிக்கணும். ஒரு ஒரு மூவியா ஒரு விஷுவலைஸ்டு விஷயமா நம்ம பாக்குறத வந்து டெக்ஸ்டா நம்ம படிக்கும் போது நம்மளோட இமேஜினேஷன் வளரும். இதனால புக்ஸ் படிக்கணும் அப்படின்றது ஒரு ரீசன் தான். இன்னொரு விஷயம், எதனால நம்ம வந்து புக்ஸ் நிறைய படிக்கணும் அப்படின்னா வந்து வி வில் நோ மோர் அபவுட் அதர் கல்ச்சர்ஸ். அதாவது ஒரு இந்தியா ஒரு தமிழ்நாடு அப்படின்றத தாண்டி நம்ம மித்த கல்ச்சர் பத்தி படிக்கணும் அப்படின்னா இல்ல தெரிஞ்சு

0: புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து அது வந்து புக்ஸ் மூலியமா தான் முடியும். நம்ம பாக்குற விஷயங்கள் ஒரு மாதிரி இருக்கும், ஆனா வந்து ரியாலிட்டி அப்படின்றது வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் வந்து உண்மை. இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, when I wanted to do my PhD படிக்கணும், டாக்டரேட் படிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த டைம்ல வந்து கொரியா, கொரியன் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. ஸோ எதனால கொரியன் லிட்ரேச்சர் சரி PhD பண்ணலாமே அப்படின்னும் போது நான் போய் என்னோட கைட் கிட்ட என்ன சொன்னேன், மேம் இந்த மாதிரி நான் புதுசா ஏதாச்சும் படிக்கணும்னு நினைக்கிறேன், ஸோ ஐ வாண்ட் டு டூ இட் ஆன் கொரியன் லிட்ரேச்சர், சைக்காலஜி யூஸ் பண்ணி கொரியன் லிட்ரேச்சர்ல ஒரு இன்டர் டிசிப்ளினரி ஸ்டடி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது மை கைட் வாஸ் லைக் ஓபன் டு இட், ஷி வாஸ் லைக் ஓகே நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷி கேவ் மீ அ தம்ஸ் அப். அதனால வந்து ஐ ஸ்டார்டட் யூனோ எக்ஸ்ப்ளோரிங் கொரியன் லிட்ரேச்சர். கே டிராமாஸ் நிறைய பார்த்து பார்த்து பார்த்துதான் இந்த கொரியன் லிட்ரேச்சர் படிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டே வந்துச்சு. ஆனா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், ஸோ நிறைய விஷயங்கள் அபவுட் தட் கல்ச்சர் அண்ட் ரியாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்ற அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு நிறைய புரிய ஆரம்பிச்சுது. நான் என்னோட இனிஷியலா என்னோட ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணும் போது இட் வாஸ் இன் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ், ஆனா வென் ஐ ரெட் ஆல் தோஸ் டெக்ஸ்ட் அண்ட் வென் ஐ கன்க்ளூடட் மை ரிசர்ச் அது வந்து ஒரு கம்ப்ளீட்டாவே ஒரு ரியாலிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து பேச போகிற என்னோட ஃபேவரட் டெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ரிசர்ச்சில் நான் 6 புக்ஸ் எடுத்திருந்தேன், ஆனால் இப்போ நான் பேச போகிற வந்து ஹாங்காங்கோட தி வெஜிடேரியன் அப்படின்ற ஒரு புக்கும் ஹியுங் சுக்ஷனோட ப்ளீஸ் லுக் ஆஃப்டர் மாம் அப்படின்ற ஒரு புக்கு பற்றியும் தான் பேச போகிறேன். ஸோ இப்போ இங்கே ரெண்டு புக் பற்றி பேச போகிறேன். இது ரெண்டுமே வந்து டிரான்ஸ்லேட்டட் வேர்ஷனாக வந்து இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து பேசிக்காக கொரியன் புக்ஸ் தான், ஆனால் இங்கிலீஷில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஏன் இந்த வெஜிடேரியன் பை ஹாங்காங்கையும் ப்ளீஸ் லுக் ஆஃப்டர் மாம் பை ஹியுங் சுக்ஷனையும் நான் ஸ்ட்ரெஸ் பண்றேன் அப்படின்னா, தி வெஜிடேரியன் டெக்ஸ்ட்ல வந்து நம்ம என்ன பார்க்க முடியும்னா, தேர்ஸ் திஸ் விமன் இந்த புரோட்டகோனிஸ்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா, இது பேசிக்கா எதை பத்தினா, நான் வந்து மீட் சாப்பிட மாட்டேன். வி நோ தட் கொரியன் பீப்புள் வந்து நிறைய நான்வெஜ் சாப்பிடுவாங்க, தே ஆர் ஓபன் டு ஹேவிங் அ லாட் ஆஃப் நான்வெஜ் அப்படின்னு. ஆனா ஒரு ஒரு அந்த கல்ச்சர்ல வளர்ந்த ஒரு பர்சன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யாங் ஹை அப்படின்றவங்க தான் இதுல புரோட்டகோனிஸ்ட். ஸோ யாங் ஹை வந்து என்ன சொல்றாங்க, எனக்கு வேண்டாம் நான் வந்து மீட் சாப்பிட விரும்பல, ஐ வாண்ட் டு பிகம் அ வெஜிடேரியன். இது எதனால இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நிறைய ட்ரீம்ஸ் வருது, அந்த ட்ரீம்ஸ்ல வந்து அப்படியே அனிமல்ஸ் பிளட் இந்த மாதிரியான ஒரு மாதிரி கோரமான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து வரதுனால, ஒரு நாள் ஆல் ஆஃப் அ சடன் ஷீஸ் வேக்கிங் அப், தூக்கத்துல இருந்து எழுந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நான் இனிமே வந்து நான்வெஜ் வந்து வீட்டுல சமைக்கிறதா இல்ல, நான் நான்வெஜ் சாப்பிட போறதா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க சொல்ல ட்ரை பண்றாங்க. அவங்க ஹஸ்பண்ட் பேர் வந்து சியாங், அவர் என்ன சொல்றாரு, இல்ல என்ன லூஸ் தனமா ஏதோ பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க, ரெஃப்ரிஜிரேட்டர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க மீட் எல்லாத்தையும் கூட எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுருவாங்க. சோ இது வந்து ஒரு ட்ரீமா ஆரம்பிக்கிற ஒரு விஷயம், ஒரு பர்சன் சைக்கலாஜிக்கலா எப்படி ட்ராமடைஸ் பண்ணுது அப்படின்றதுதான் இந்த டெக்ஸ்ட். சோ இதுல வந்து நம்ம வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் பத்தி பார்க்க முடியும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், கே டிராமா கே பாப் கே கல்ச்சர் பத்தி தெரிஞ்சது என்னன்னா, தே கிவ் அ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் டு விமன், விமனை ரொம்ப குளோரிஃபை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம தெரிஞ்சிருக்கு. ஆனா இந்த டெக்ஸ்ட நம்ம படிக்கும் போது ஒரு பொண்ணு வந்து என்ன செய்யணும் அப்படின்றது வந்து, இப்போ ஒரு பொண்ணுக்கு ஒரு விஷயம் செய்யணும்னா அது வந்து யாராச்சும் ஒருத்தவங்க அலவ் பண்ணணும், ஓகேவா. ஒரு பொண்ணு படிக்கணும்னா ஷி ஹஸ் டு பி அலவ்ட், ஒரு பொண்ணு வேலைக்கு போகணுமா ஷி ஹஸ் டு பி அலவ்ட். ஆனா இங்க நிஜமாவே அந்த ஃப்ரீடம் இருக்கா அப்படின்றது வந்து, சம்படி ஹேஸ் டு அலவ் ஹர் டு டூ சர்டன் திங்ஸ் அப்படின்றது தான் இங்க நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். இதுல இன்னொரு ஒரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்றத வந்து நான் வேணும்னு சொல்லும் போது அக்செப்ட் பண்ற சொசைட்டி, எனக்கு இந்த விஷயம் வேண்டாம், அதாவது இது என்னோட கல்ச்சர்ல இருக்கு, மீட் சாப்பிடுறது வந்து என்னோட கல்ச்சர்ல ஒரு ஆஸ்பெக்ட் ஒரு அங்கம் அது, ஆனா எனக்கு இப்போ மீட் சாப்பிட வேண்டாம், எனக்கு நான்வெஜ் வேண்டாம் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லும் போது அந்த ஃபேமிலியல் ஸ்ட்ரக்சரே எப்படி வந்து அவங்கள வந்து ட்ராமடைஸ் பண்றாங்க, அந்த மேல் டாமினேஷன் அந்த பேட்ரியார்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த டெக்ஸ்ட்ல நம்ம பார்க்க முடியுது. சோ மீட் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சொல்லும் போது அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்கள்ட்ட ரியாக்ட் பண்றது, அவங்க அம்மாக்கு கால் பண்ணி சொல்றது, சோ அவங்க அப்பா வீட்டுக்கு வந்து ஃபோர்ஸ் ஃபீடிங் பண்றது, இந்த மாதிரியான வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நம்ம இந்த டெக்ஸ்ட்ல வந்து பார்க்க முடியும். இதனால மட்டும்தான் வந்து இந்த டெக்ஸ்ட் நான் வந்து பெருசா நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து சினிமால பாக்குறதோ ஒரு விஷுவலைஸ்டு ஃபார்ம்ல பாக்குறதோ மட்டும் கிடையாது, அதோட இன்னொரு ஒரு வேரியஸ் சைடு வந்து எது மூலியமா தெரியும்னா ரீடிங் அண்ட் லிட்ரேச்சர் மூலியமா தான் தெரியும். அதனாலதான் வந்து இந்த புக் வந்து கண்டிப்பா எல்லாருமே படிக்கணும். சோ தி வெஜிடேரியன் பை ஹாங்காங் இந்த ஒரு டெக்ஸ்ட் வந்து படிக்கணும். அண்ட் செகண்ட் டெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ளீஸ் லுக் ஆஃப்டர் மாம் பை ஹியுங் சுக்ஷின். சோ ப்ளீஸ் லுக் ஆஃப்டர் மாம் இந்த டெக்ஸ்ட்ல வந்து என்ன பெருசா வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பார்க் சோங்யோ அப்படின்ற ஒரு 69 இயர் ஓல்டு மதர் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஷி இஸ் வெரி இந்த கிராமத்து சைடுல இருக்க ஒரு அம்மா மாதிரி, உலகம் தெரியாத ஒரு அம்மா. அவங்களுக்கு வந்து 4 பசங்க. அவங்க வந்து எப்படி அவங்களோட பசங்களை வளர்க்குறாங்க, எப்படியெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி இதுல பார்க்க முடியும். அகைன் நான் சொன்ன ரெண்டு டெக்ஸ்ட்மே ஃபெமினிஸ்ட் டெக்ஸ்ட் தான், ஃபெமினிசம் பத்தி பேசக்கூடிய ஒரு டெக்ஸ்ட் தான். ஆனா இதுல வந்து வேரியஸ் கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த டெக்ஸ்ட் ஏன் ஸ்பெசிஃபிக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ஒரு அம்மா என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது அவங்க இருக்க வரைக்கும் அந்த ஃபேமிலியில யாருக்குமே தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள், காலையில எழுந்தா ஃபுட்டு ரெடியா இருக்கும். ரெடி ஆகணும்னா அயன் பண்ணி எல்லாமே திங்ஸ் இருக்கும். ஒரு பையன், அவங்களோட பையன் படிக்கணும்னு நினைக்கும் போது டிராவல் பண்றதுக்கு எல்லாமே பேக் பண்ணி ரெடியா இருக்கும். ஸோ ஒரு அம்மா வந்து அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. முடியுதோ முடியலையோ செஞ்சுட்டே இருக்க வரைக்கும் அவங்க யாருக்குமே வந்து அவங்க அம்மாவோட இம்பார்ட்டன்ஸ் தெரியல. ஒரு நாள் என்ன ஆகுது, அவங்க அம்மா வந்து சோல் ஸ்டேஷன், அதாவது சவுத் கொரியா ல இருக்க சோல் ஸ்டேஷன்ல அவங்க வந்து காணாம போயிடுறாங்க, அவங்க வந்து மிஸ் ஆயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அப்பா வந்து வீட்டில் சொல்லும்போது ஒரு கேரக்டரா வந்து எப்படி அவங்க அம்மாவோட இருந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ரீகால் பண்ணி பாக்குறாங்க. அவங்க அம்மாவோட ஸ்பெண்ட் பண்ண டைமா இருக்கட்டும், அவங்க அம்மா என்னென்ன சாக்ரிஃபைசஸ் இவங்களுக்காக பண்ணிருக்காங்கன்ற விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த டெக்ஸ்ட்ல வந்து ரொம்ப பெருசா பேசியிருப்பாங்க. இதுல எஸ்பெஷலா வந்து என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்க முடியும் அப்படின்னா, அந்த ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒய்ஃபோட வேல்யூ தெரியாம எப்படிலாம் இருந்திருக்காங்க, அவங்களோட ஒரு விஷயத்துல கூட சப்போர்ட் பண்ணாம எப்படி இருந்திருக்காங்க, அண்ட் அவங்க பொண்ணு வந்து அவங்க அம்மா எப்படி அவங்க அண்ணனை பார்த்திருக்காங்க, எப்படி அவங்களுக்காக எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட். அவங்கவுங்க ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இன் தி ஃபேமிலி அவங்க அம்மாவோட அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. அவங்க அம்மா எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து அவங்க ஈச் குழந்தைங்களோட லைஃப்லயுமே வந்து பிளே பண்ணிருக்காங்க அப்படின்றத வந்து இந்த டெக்ஸ்ட்ல நம்ம வந்து சூப்பரா பார்க்க முடியும். வேற இவங்க வந்து, அதாவது பார்க் சோங்கியோ, அந்த விமனோட சாக்ரிஃபைசஸ், அவங்களுக்கு என்னென்ன கனவுகள் இருந்துச்சு, அதெல்லாம் அவங்க எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே வந்து இந்த டெக்ஸ்ட்ல வந்து ரொம்ப கிளியராகவும் ரொம்ப அழகாகவும் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு ஒரு விஷயத்த வந்து இருக்கும் போது அதோட வேல்யூ தெரியாம இல்லை அப்படின்னதுக்கு அப்புறம் வந்து அதை தேடி பார்த்து எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்றது பீட்ட திங், ஒரு பொருளா இருக்கலாம், ஒரு பர்சனா இருக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட்ல வந்து அது நம்ம அம்மா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அழகா வந்து இந்த டெக்ஸ்ட்ல வந்து ஹியுங் சுக் ஷின் அப்படின்ற ஆத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதுல மொத்தத்திலே என்ன பார்க்க முடியும்னா, எல்லா ரொம்ப ஒரு இயல்பான ஒரு டெக்ஸ்ட். இதுல வந்து எல்லாருக்குமே வந்து இது அவங்க அம்மாவோட ரிலேட் பண்ணிக்க முடியும். உடம்பு முடியலனாலும் எழுந்து சமைக்கிறது, நம்ம ஊர்ல இருந்து நம்ம அம்மா வந்து வந்து பாக்குறாங்க, அப்ப அவங்க அம்மா படுத்திருக்காங்க என்ன அப்படின்னா உடம்பு முடியல. சோ இதுவே நம்ம எல்லாம் வீட்டுல இருந்திருந்தா அவங்களால முடியலனாலும் ஷி வுட் ஹவ் டன் இட். ஆனா இப்ப யாருமே இல்ல, பசங்க எல்லாம் வளர்ந்தாச்சு, பசங்க எல்லாம் லைஃப்ல செட்டில் ஆயாச்சு, அவங்கவுங்க அவங்கவுங்க லைஃப் கேரியர்னு பாக்க ஆரம்பிச்சாச்சு. அப்போ திடீர்னு ஒரு விசிட் அம்மாவுக்கு கொடுக்கும் போது அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாம அவங்க படுத்திருக்கிறது. சோ அது எப்படி முடியலனாலும் நோ சொல்லாம அவங்க எல்லா வேலைகளும் செஞ்சாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சென்டிமெண்டலான ஒரு நாவல் தான் வந்து ப்ளீஸ் லுக் ஆஃப்டர் மோம் பை ஹியுங் சுக் ஷின். இந்த மாதிரியான டெக்ஸ்ட் நம்ம படிக்கும் போது நம்மளோட லைஃப்ல இருக்கவங்களையும் நம்ம வந்து நினைச்சு பார்க்க முடியும். அட் த சேம் டைம் இது வந்து இந்த இடத்துல மட்டும் இல்லை, ஸோ நம்ம கண்ட்ரியில மட்டும் இல்லை, வேரியஸ் கண்ட்ரீஸ்லயும் இது இருக்கு. நம்ம பார்க்குற விஷயங்கள் சினிமா அப்படின்றத தாண்டி ரியாலிட்டி அப்படின்றத வந்து லிட்ரேச்சர்ல இன்னும் கொஞ்சம் டீப்பாகவும் இன்டெப்தாகவும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து என்னோட ஐடியா. ஸோ இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு படத்தை விஷுவலா பாக்கிறதுக்கும் ஒரு டெக்ஸ்ட படிக்கிறதுக்கும் there's a lot of difference. ரீடிங் வந்து இட் எக்ஸ்ப்ளோர்ஸ் அண்ட் என்ஹான்சஸ் ஆர் இமேஜினேஷன். நமக்குள்ளாரே என்னென்ன எபிலிட்டிஸ் இருக்கு, நம்மளால எவ்வளவு விஷயத்த வந்து விஷுவலைஸ் பண்ணி கிரியேட்டிவா திங்க் பண்ண முடியும். ரீடிங் அப்படின்றது வந்து இட்ஸ் அ பேசிக் திங் அண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரிபடி. இது ஏன் ரொம்ப சிக்னிபிகண்ட் அப்படின்னு நான் சொல்றேன்னா, நமக்குள்ளார இருக்க எபிலிட்டிஸ் அண்ட் கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரீடிங் வந்து ஒரு ஒரு தூண்டுகோலா இருக்கும். ஏன்னா நம்மளால என்னென்ன விஷயங்களை வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ்ல இமேஜின் பண்ண முடியும், நம்மளே ஒரு சினாரியோ கிரியேட் பண்ண முடியும், நம்மளே வந்து ஒரு படத்தை பார்க்கும் போதே அடுத்த சீன் என்ன வரும் அப்படின்ற அளவுக்கு நம்மளோட இமேஜினேஷன் வளர்றதுக்கு வந்து நம்ம கண்டிப்பா வந்து நிறைய டெக்ஸ்ட் படிக்கணும், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட ஆஸ்பெக்ட். அண்ட் இதோட வந்து ஐ திங்க் ஐ கேன் கன்க்ளூட் இட். ஸோ திஸ் வுட் பி மை டேக் அவே ஃப்ரம் ரீடிங் டெக்ஸ்ட். ஸோ நான் எல்லாருக்குமே வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக புக்ஸ் படிங்க. நாட் ஜஸ்ட் யூனோ ஃபிக்ஷன்ஸ், நான் ஃபிக்ஷன்ஸ், லிட்ரரி டெக்ஸ்ட், கண்டிப்பாக செல்ஃப் ஹெல்ப் புக்ஸும் படித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பில்ட் டோன்ட் டாக் அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் த ஆர்ட் ஆஃப் பீயிங் அலோன் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. ஃபோக்கஸ் ஆன் வாட் மேட்டர்ஸ், இதெல்லாமே செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ். ஸோ செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் படிச்சிங்கன்னா யூ கேன் இன்னும் அட்டாமிக் ஹேபிட்ஸ், இந்த மாதிரி நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் இருக்கு. புக்ஸ் படிக்க இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஓகே டு பிகின் டுடே ரேதர் தன் நெவர். ஸோ நெவர் டூ லேட் டு பிகின் எனி திங் அப்படின்றது தான் வந்து நான் சொல்ல விரும்புறேன். கண்டிப்பா புக்ஸ் படிங்க. உங்களோட இமேஜினேஷனையும் உங்களோட ஸ்கில்ஸையும் நீங்களே புரிஞ்சு இன்னொரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுக்கு எல்லா விதமான டெக்ஸ்ட் அண்ட் ரீடிங் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத சொல்லிட்டு இதோட ஐ வுட் லைக் டு கன்க்ளூட் மை செல்ஃப் அண்ட் ஐ எம் ஐஸ்வர்யா ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி.
1: வாசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம். ஜூன் 19 தேதி கொண்டாடப்படும் தேசிய வாசிப்பு தினத்தை முன்னிட்டு நேஷனல் ரீடிங் மிஷன் 2026 ஒரு மாபெரும் விழிப்புணர்வு முயற்சியாக செம்கா, சிஆர்ஏ மற்றும் பிஎன் பணிக்கர் அறக்கட்டளை ஆகியவற்றுடன் இணைந்து தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு MOP சமுதாய வானொலி நிலையம் பெருமையுடன் வழங்குகிறது வாசிப்பு திருவிழா. வாசிப்பு திருவிழா ஜூன் 20 முதல் ஜூலை 20 வரை நடைபெறும் இந்த ஒரு மாத சிறப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் நோக்கம் பொது மக்களிடையே வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவித்து கற்றல், சிந்தனை மற்றும் அறிவு பகிர்வை வளர்ப்பதாகும். இந்த தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு MOP சமுதாய வானொலி நிலையம் வாசிப்பின் மகத்துவத்தை எடுத்துரைக்கும் புதிய தொடர் நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. இந்த நிகழ்ச்சிகளின் மூலம் அனைத்து வயதினரிடமும் வாசிப்பின் மீதான ஆர்வத்தை வளர்த்து அறிவார்ந்த மற்றும் வளமான சமுதாயத்தை உருவாக்கும் உயரிய நோக்கத்தை முன்னெடுத்து வருகிறோம். அன்பார்ந்த நேயர்களே, MOP சமுதாய வானொலியின் வாசிப்பு திருவிழா சிறப்பு தொடர் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். வாசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம்.

0: காலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சித்திரகுப்தா, இன்று என்ன வயதானவர்களை விட விபத்தில் சிக்கிம் அடைந்தவர்கள்தான் வரிசையில் அதிகம் போல் உள்ளதே.
2: என்னங்கய்யா செய்யறது, கீழே பூலோகத்துல எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அவசரம். ரோட்ல யாரும் வரிசையா போகணும்னு நினைக்கிறதே இல்ல. ஒருத்தர் முந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால சீக்கிரமா போகணும் சீக்கிரமா போகணும் நினைச்சு ஒரேடியா சீக்கிரமா போய் சேர்ந்துடுறாங்க.
3: அது மட்டும் இல்ல, அப்படி அடிபட்டவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலான்னு போனா அங்கேயும் ஒரு வரிசை இல்லாம நான் முந்தி நீ முந்தின்னு ரே சண்டை சச்சரவு குழப்பம். இந்த குழப்பம் எல்லாம் தீந்து டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண வரதுக்குள்ள பாதி பேர் செத்தே போயிடுறாங்க. அதோட பலன் தான் நானு இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாமே.
4: என்ன இது கொடுமை மகாபிரபு, இதனால் நமக்கல்லவோ வேலை அதிகமாக உள்ளது.
1: சரியாக கூறினாய் சித்திரகுப்தா. கீழே பூலோகத்தில் வசிப்பவர்கள் ஒவ்வொரு செயலையும் வரிசையில் இருந்து செய்து வந்தால் மேலே யமலோகத்தில் வரிசை குறைந்து போகும் அல்லவோ? இனிமேல் பூலோகத்தில் வரிசையை கடைபிடிக்காதவர்களை நரகத்தில் தான் தூக்கி போட போகின்றேன் பார்.
5: புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப கேடானது. இது எப்படி வந்து இப்போ காலப்போக்கில் ஆரம்பித்தாங்க, எந்த மக்கள் பிடிக்க ஆரம்பித்தாங்க, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாமல் இதனால மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் வருது அப்படின்னா இது வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி பேசலாம். இது வந்து ஓயாமல் எவ்வளோ மீடியா சொன்னாலும் எவ்வளோ டாக்டர் சொன்னாலும் தனக்கே தெரிஞ்சு கூட இது வந்து கெடுதின்னு தெரிஞ்சும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தான் காரணம், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. பிடிக்கிறது ஏதோ ஒரு பழக்க தோஷத்துலேயே ஏதோ ஒன்று வந்து நன்றி, வணக்கம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.
6: You are listening to MOP Vaish.

0: Chris Steakhouse, founded by Ruth Frettl. Ruth Frettl mortgaged her house to buy a little restaurant in 1965. Chris Steakhouse on the corner of a Broad and Ursuline in New Orleans. A fire destroyed the restaurant in 1976, forcing her to open a new restaurant with a new name, Ruth Chris Steakhouse. Today, there are more than 130 companies and franchise-owned locations around the globe. Frettl passed away in 2002 at the age of 75, sold her major interest in chain to private equity firm Madison Dearborn in 1999 for an undisclosed amount.
1: SlideShare, co-founded by Rashmi Sinha. Rashmi Sinha, female mastermind behind the popular destination sharing platform SlideShare. Sinha co-founded the company with CTO Jonathan Boutili in 2006. Before launching SlideShare, Sinha was doing lab work after earning PhD in cognitive neuropsychology. SlideShare was acquired by professional social networking giant LinkedIn in May 2013 for the reported $118.75 million and now has more than 16 billion registered users. It is inspiring to see all these women blossom in the field of business. They served as role models and help us aspire for more. Now we will move on to the next program, Walk and Talk.
2: Happy day, people. Now, Aishwarya Pesra. Iniki, we have the special program Walk and Talk. Ippo, we'll be talking to successful entrepreneurs who serve as inspiration to a lot of people. Unga kuda, Ippo Mrs. Selvi, Kamali Das, and Vandana Somu irukanga. Avanga enna solranga nu kekalam. Ungalkana question enna na? What were the difficulties you faced and unga secret of success enna?
3: Em per Vandana. நான் ஹவுஸ் ஒய்ஃப். நான் வந்துட்டு ஜுவல்லரி மேக்கிங் பண்ணுறேன், விச் இன்க்ளூட்ஸ் பேர்ல்ஸ், டெரகோட்டா அண்ட் ஏர் ட்ரை கிளே. வென் ஐ ஸ்டார்டட், இட் வாஸ் லைக் லேர்னிங் டு டூ ஜுவல்லரி மேக்கிங் வாஸ் நாட் தட் டிஃபிகல்ட், பட் மார்க்கெட்டிங் மை ப்ராடக்ட் ஐ ஃபேஸ்ட் சர்டன் ப்ராப்ளம்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, தெரிஞ்சவங்க அந்த மாதிரி லீட்ஸ் கிட்ட நம்ம வந்துட்டு போய் மார்க்கெட்டிங் பண்ணும்போது நமக்கு அந்த அளவுக்கு நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளால சேல் பண்ண முடியாது. இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ராப்ளம்ஸ். ஸோ நான் அதை எப்படி சால்வ் பண்ணேன், எப்படி ஓவர் கம் பண்ணி என்னோட ப்ராடக்ட்ஸ் நான் வந்துட்டு சேல் பண்ணேன்னா, ஃபேஸ்புக் மாதிரியான சோஷியல் மீடியா நான் வந்து லாஸ்ட்டாக தான் ஆப் பண்ணேன். நான் நியரஸ்ட் ஷாப்ஸ் வே பீப்புள் கம் and go on a daily basis, அந்த மாதிரியான கஸ்டமர்ஸை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணேன். சின்ன சின்ன ஸ்டேஷ்னரி ஷாப், நீல்கிரிஸ் மாதிரியான டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் எல்லாம். ஸ்டார்டட் ஆஃப் வெரி ஸ்லோலி, பட் போக போக நல்லா பிக்கப் ஆச்சு. அண்ட் இப்போ வெரி ரீசன்ட் டைம்ஸில் நான் வந்துட்டு சோஷியல் மீடியா போட்டிருக்கேன், பட் ஸ்டில் ஐ லவ் டு மீட் கஸ்டமர்ஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் அண்ட் இன்ட்ராக்ட் வித் தெம், நோ தேர் டேஸ் அண்ட் அப் டு டேட் இன்னைக்கு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவோ அதை நான் மீட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஒன்ஸ் யூ பிராண்ட் யுவர் ப்ராடக்ட்ஸ் தி சொசைட்டி, தென் ஐ திங்க் யூ கேன் டேக் இட் டு த நெக்ஸ்ட் லெவல். டு ஸ்டார்ட் ஆஃப் வித் எனி பிஸ்னஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி, யூ ஹாவ் டு கிரியேட் யுவர் ஓன் பிராண்ட். தட் வில் பி த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எனி ஒன் ஹேஸ் டு டேக். அது நம்ம ரீசேலிங் பண்ணலாம், யூ கிரியேட் யுவர் ஓன் ஸ்டஃப்ஸ், வாட் எவர் இட் இஸ். ஸோ ஒன்ஸ் யூ கிரியேட் யுவர் பிராண்ட், தென் யூ கோ டு மார்க்கெட் அண்ட் ஸ்டார்ட் மார்க்கெட்டிங் யுவர் ப்ராடக்ட் இன் த வேர்ல்ட். அண்ட் உங்களோட பிராண்ட் வந்துட்டு எப்படி பப்ளிசிட்டி ஆகணுன்றது நம்ம தான் இது பண்ண முடியும். அது சின்ன லெவல்லேருந்து பண்ணிவிட்டு வி கேன் ஸ்டார்ட் ஆஃப். நான் பண்ணும்போது ஐ ஹேட் லாட் ஆஃப் டைம் இன் த பிகினிங் அண்ட் ஐ வாஸ் அ லேர்னர் பை மிஸ்டேக்ஸ் அண்ட் அதில் வர என்ன சொல்கிறது, கஸ்டமர்ஸோட கொஞ்சம் இன்புட்லாம் இருந்தது, இப்படி வேணும் அப்படி வேணும், குவாலிட்டி ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஸோ இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு தென் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணி ஐ ஸ்டார்டட் கிவிங் அ குட் குவாலிட்டி பிராண்ட் இந்த மார்க்கெட். ஆனால் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, வென் யுவர் பிராண்ட் இஸ் காட் சக்சீடட் இன் த மார்க்கெட் அண்ட் பீப்புள் ஆர் வாண்டிங் நியூ ஸ்டப்ஸ் ஃப்ரம் யூ, நமக்கு வந்துட்டு டைமும் கம்மியாக இருக்கும், வி வில் நீட் மேன் பவர். ஸோ அப்போ யூ கேன் டேக் ஹெல்ப் ஃப்ரம் ஃபியூ மோர் அதர் பீப்புள் ஆல்சோ, ஹூ இஸ் வில்லிங், லைக் ஹூ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் சம் ஹோம் பேஸ்ட் இந்த மாதிரி ஜுவல்லரி இதெல்லாம். ப்ளஸ் நான் இன்னொன்று கற்றுக்கிட்டேன் என்னென்னா, வெறும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரியான டெரகோட்டாவோ பீட்ஸோ இல்லை இது வச்சு தான் நம்ம வந்துட்டு ஒரு ஜுவல்லரி பண்ணணும், ஒரு இது பண்ணணுன்றது இல்லை. வீட்டில் கிடைக்கிற எனி வேஸ்ட் வச்சு கூட நம்மளால் பண்ண முடியும்னு. அதில் இமேஜினேஷனுன்றது வந்து இட்ஸ் லைக் அன் ஓஷன், ஒன்ஸ் யூ கெட் இன் டு இட். நான் கற்றுக்கிட்டது என்னமோ ஒன்றே ஒன்று தான் போய் ப்ராப்பராக கிளாஸில், பட் நம்ம வந்துட்டு வீட்டில் இருக்கிறத வச்சு இந்த மாதிரி வேஸ்ட் இதை வச்சு எப்படிலாம் ப்ரொடக்டிவிட்டியாக பண்ணலாம், இதெல்லாம் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி நான் கற்றுக்கிட்டது தான் ஜாஸ்தி. அண்ட் அதுக்கு தான் மார்க்கெட்லேயும் நல்ல வேல்யூ, அண்ட் நம்மளோட இமேஜினேஷன் அண்ட் நம்மளோட ஒர்க்மேன்ஷிப் அதுக்கெல்லாம் ரொம்பவுமே வந்துட்டு ஒரு வரவேற்பு இருக்குது நம்மளோட மார்க்கெட்டில். அண்ட் பீப்புள் ஆர் ரெடி டு ட்ரை நியூ ஸ்டெப்ஸ், எஸ்பெஷலி தி யங்ஸ்டர்ஸ், காலேஜ் போகிறவங்க இப்போலாம், ஆஃபீஸ் கோயர்ஸ்லாம் வந்துட்டு தி லவ் டு யூனோ ஷோ ஆஃப் தியர் நியூ டேஸ்ட் அண்ட் இதெல்லாம். ஸோ எனக்கு அதனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, பட் அந்த மாதிரி கஸ்டமர்ஸை வந்துட்டு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம். பட் போக போக ஐ காட் யூஸ் டு இட் அண்ட் அவங்களோட டேஸ்ட் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இப்போ பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி, இட்ஸ் கோயிங் ஆன் வெல்.
4: நான் ஒரு போட்டிக் வச்சிருக்கேன், உமன்ஸ் போட்டிக்கு. தென் அது வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா நிறைய கஸ்டமர்ஸு அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனா அதுக்கெலாம் வந்து நம்ம முக்கியமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பிஸ்னஸ்னு ஆரம்பிக்கும்போது ஃபுல்லாக வந்து மணி மைண்டடாகவோ இல்லை நமக்கு லாபம் மட்டும்தான் முக்கியம்னு நினச்சோம்னா சக்ஸஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து நாங்கள் ரொம்ப குறைஞ்ச மனசில் லாபம் வச்சு அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் கெயின் பண்ணுறது தான் பிஸ்னஸ்க்கான ஃபஸ்ட்டு. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்து நடந்துக்கணும் அப்படின்றது அதெல்லாம் வந்து பழக்கத்தில் தான் போக போக ஆரம்பத்தில் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வரவங்க எப்படி எதிர்பார்ப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, இது மாதிரிலாம் நிறைய டைப்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஃபேஸ் பண்ணும்போது அது ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம பழகிக்கிட்டு அதுக்கப்புறம் இருந்தாலும் சக்ஸஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது ஃபுல்லாக நம்மளோட உழைப்பு முயற்சி அது கூட வந்து கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி பிஸ்னஸில் வந்து என்ன கஷ்டம் என்ன பிரச்சனை எதுனாலும் சிரிச்ச முகத்தோடு வந்து நம்ம அதெல்லாம் வெளில காமிச்சிக்காம அவங்களெல்லாம் சிரிச்ச முகத்தோடு வந்து நம்ம அட்டன் பண்ணால் சமாளித்து அந்த மாதிரி பண்ணும்போது மட்டும்தான் அதில் சக்ஸஸாக வர முடியுங்க.
5: Hi everybody, I'm Kamli Das. I'm a baker by profession and I'm very happy here to share with y'all how I ventured into my business, my success and my difficulties what I face. So baking is basically a in thing in Chennai, I guess. Everyone is into baking and almost all the homemakers have become home bakers. We had initially a lot of time in hand and especially I had a lot of time in hand before I could start this. So I used to think, you know, I'm wasting all my time. So, you know, my niece said, Chitti, I think it's time you do something. But I used to say, I don't know what to do. I really don't know what to do. I just have time. I'm getting really bored. So she said, she got me an oven and she got me some cookbooks and said, please try out some recipes. So I just listened to that. I used to every day try some recipes and I used to bake and they used to come out really well. So, you know, I used to give it to my neighbors, cousins, friends and share with them. And I used to make for them and gift it to them. And then they said, I think you should definitely start it as a business. You shouldn't be doing this. So then I thought, yeah, that's a good idea. So I started as a business. Now I've been doing this for the past 4 years in the brand name of Edible Sins. And I should definitely say that I had so much of time in hand. But now since I ventured into baking, I really don't find time at all. It's very difficult, you know, it keeps me really busy. So that's what I'm trying to tell y'all. Every woman is capable of doing something or the other. It can be anything. It can be anything. It's just that, you know, you need someone to inspire you, someone to give you that small push. And most of them sometimes, you know, feel shy to do something. They'll be like, will this become a success? Should I do it? Should I not do it? I think you should give it a try. Now or never. It's not going to happen if you never want to try it. It's okay. It's not necessary that you have to try something really big. It can be anything. It can even be something really small. It can be something to do with painting or anything, what your passion is. You just give it your try. You put your 100% into it. You will definitely see success. So I gave my 100%, you know, whatever I do, even if when I used to, you know, not do my sales, even when I was giving it to my friends, I used to give my 100% when I do something. So when you concentrate and you do work with your heart and soul, it would really help you a lot. So, and there are a lot of difficulties in this field, and you know, like in case your maid doesn't come, as a homemaker and a home baker, it's very difficult to balance both, because you need to take care of your home. You can't leave that, right? And when your orders are there, you have to give that the first priority. You can't leave your customers also, otherwise your name would go bad. You have to concentrate and do that. So, you know, you have to be really well planned. You have to be well prepared, stock up your things, do your work properly, and you know, achieve everything. So basically what I would say is, it is just hard work, and if you just be little dedicated to whatever you do, it can be anything, whatever you do, if you're going to be dedicated, it will take you to heights.
2: Thank you ladies, unga kuda pesnadhu romba energizing and motivational la irundhathu. I hope neenga share panna experience and ideas nariya women ku start a business aarambikka helpful a irukum. இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு. ஸ்டே டியூன் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8 ஆர் கம்யூனிட்டி ஆர் ப்ரைட்.
6: எனக்கு தான் சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சு, சோ நானே கத்துக்கிட்டேன். அப்ப வீட்ல உங்களுக்கு பொழுதுபோக்கெல்லாம் என்னங்க? ஒண்ணும் இல்லைங்க, பிள்ளைங்களை பாத்துப்ப, சமைப்ப, அவ்வளவுதான். ஆனா நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும், ஆனா என்ன பண்றதுன்னே தெரியாது. நீங்க வீட்ல இருந்தே ஏதாவது பிசினஸ் பண்ணலாமே. நான் ஒண்ணுமே படிக்கலங்க, நான் என்ன பிசினஸ் பண்ண முடியும்?
7: படிச்சாதான் பிசினஸ் பண்ண முடியுமா என்னங்க? நீங்க தான் நல்லா சமைக்கிறீங்களே.
6: சமைக்கிறது ஒரு பிசினஸா? என்னங்க சொல்றீங்க?
7: என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இப்ப எல்லாம் பசங்களும் பிள்ளைங்களும் வெளியூர்ல இருந்து இங்க வந்து தங்கி படிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க. அவங்களுக்கு எல்லாம் இப்ப இருக்கிற ஒரே பிரச்சனை சாப்பாடு மட்டும்தான். நீங்க தான் நல்லா சமைக்கிறீங்க இல்ல, ஒரு மெஸ் ஆரம்பிச்சு அவங்களுக்கு எல்லாம் நல்லா சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாமே.
6: அடனே இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. என் வீட்டுக்கார் வந்த உடனே இத பத்தி சொல்லிட்டு உடனே மெஸ் ஆரம்பிக்க வேலையை பாக்குறேன்.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: ஃபிஃப்த் வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே ஐ கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான், ரொம்ப லாஸ்டா இருக்கான், படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல, மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்கு. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தேன். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லயும் அவன் அப்படிதான் இருக்கான், ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளவு ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும், என்னால சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: Hi, this is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Green Tea. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்பதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things-னா, you will stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்பவே ஒரு ban வந்துச்சு மெரினால. So அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி what I'm saying is, நம்ம இப்ப we are totally in love with our house, in love with our parents and things like that. So அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். So if we can bring the same thing outside the house, we'll definitely keep the environment clean. We'll definitely won't do things that will spoil the environment. So இது வந்து மனசுல வச்சு, if you just go out, it's very simple. அந்த ஒரு லவ் வச்சுனா will definitely you know not spoil the air.
5: Vasanthamullai pole vandu aadidum venpura ullulai ullulai kolandai pole pogo channel parka vacha kavadi kavadi kavadi kavadi kaatha scale kodu potu aada vacha.
4: நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறது MOPN சமுதாய வானொலி 107.8.
6: You are all listening to MOP Community Radio 107.8. டெல்லியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக
7: பாருங்க.

0: 블리에뚜. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி, நமது சமுதாயம் நமது பெருமை. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது ஆர்ஜே அருணா. இன்னைக்கு என் கூட ஆர்ஜே நமிதாவும் ஆர்ஜே ரிதிஜெயினும் இருக்காங்க. ஏ நமிதா, நான் இன்னைக்கு ஒண்ணு பார்த்தேன், என்னன்னு சொல்லு பாப்போம்.
1: என்ன பார்த்த?
0: இன்னைக்கு சின்ன குழந்தைங்க அவங்களோட ஏரியாவை கிளீன் பண்றத பார்த்தேன். அது எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் தெரியுமா நம்ம சென்னைக்கு?
1: இப்ப என்னதான் சொல்ல வர,
0: நம்மளோட இந்தியால மட்டும் டெய்லி 32 மில்லியன் ட்ரக் லோட் குப்பைய போடுறாங்க. அப்போ ஒரு வருஷத்துல எவ்வளவு குப்பை கொட்டுவாங்க?
1: என்னப்பா சொல்ற, அப்போ நம்மளோட இந்தியா எந்த நிலைமைக்கு போக போதோ தெரியலையே.
0: நம்ம நினைச்சோம்னா இந்தியாவை மத்த கண்ட்ரீஸ் மாதிரி மாத்த முடியும். சிக்காகோ மாதிரி கண்ட்ரீஸ்ல எல்லாம் அவங்க குப்பைய மூணு வகையா பிரிச்சு போடுறாங்க. அதாவது கிச்சன் வேஸ்ட், ட்ரை வேஸ்ட், அப்புறம் நான் ரீசைக்கிளபிள் வேஸ்ட். அதே மாதிரி நம்ம ஒருத்தர் வீட்டுல ஆரம்பிச்சா கூட நிறைய பேர் பார்த்து ஃபாலோ பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்கும்ல. அந்த விதத்துல நம்ம இந்தியாவும் கூடிய சீக்கிரம் சிக்காகோ மாதிரி கம்மியான வேஸ்ட் டிஸ்போஸ் பண்ணி நம்ம இந்தியாவை காப்பாத்திட முடியும்.
1: இப்போ நீ எதை பத்தி சொல்ல வர?
0: நான் ஜீரோ வேஸ்ட பத்தி தான் சொல்ல வரேன். ஜீரோ வேஸ்ட்னா நம்ம குப்பைய ரீசைக்கிள் பண்றது, அதாவது குப்பைய பிரிச்சு அதை மறுபடியும் உபயோகப்படுத்துறதுக்கு. அது ஆர்கானிக் மெத்தடா கூட இருக்கலாம்.
1: ஹே அருணா, நான் இப்பதான் இத படிச்சேன்.
0: என்ன படிச்ச?
1: ஒரு ஃப்ரூட்டி பாட்டில் வச்சு 8 பக்கம் ஒரு புத்தகத்துக்கு பண்ண முடியும். அப்ப இந்த மாதிரி 1000 ஃப்ரூட்டி கேன் இருந்தா எவ்வளவு புத்தகம் பண்ண முடியும்?
2: ஜீரோ வேஸ்ட் பத்தி ஒண்ணுமே புரியல, கொஞ்சம் டீடைலா சொல்வா?
1: வெயிட் பண்ணு, இப்ப நம்ம மக்கள் இத பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுப்போம், அதுக்கப்புறமா புரிய வைக்கிறேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி, நமது சமுதாயம் நமது பெருமை.
1: சரி, நீங்க வேஸ்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க?
3: வேஸ்ட் வந்து ரோட்ல வந்து டஸ்ட்பின்ஸ் இருக்கு, டஸ்ட்பின்ஸ்ல போட மாட்டேங்கிறாங்க, ரோட் லிட்டர் பண்றாங்க. அண்ட் டஸ்ட்பின்ஸ்ல போட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், கிளென்லினஸ் அண்ட் டஸ்ட்பின்ஸ் அடிக்கடி கிளீன் பண்ணலாம்.
1: ஜீரோ வேஸ்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க?
3: தெரியலையே.
1: ஜீரோ வேஸ்ட்னா என்னன்னு தெரியாதா?
3: தெரியாதே.
1: ஜீரோ வேஸ்ட்னா குப்பைய மூணு வகையா பிரிச்சு போடுறது. சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மூணு வகையானா லைக் ட்ரை வேஸ்ட், வெட் வேஸ்ட் அண்ட் நான் ரீசைக்கிளபிள். வெட் வேஸ்ட்னா நம்ம கிச்சன் வேஸ்ட், ட்ரை வேஸ்ட்னா நம்மளோட அட்டைப்பொட்டி, நான் ரீசைக்கிளபிள்னா உங்க ஹாஸ்பிட்டல்ல யூஸ் பண்ற எல்லா ஐட்டமும் நான் ரீசைக்கிள்.
3: நான் ரீசைக்கிளபிள் வேஸ்ட் வந்துட்டு லைக் திருப்பி யூஸ் பண்ணா பாத்துக்கணும், லைக் டிஸ்டன்ஸ்ல போய் த்ரோ பண்ணிட்டு டிஸ்போஸ் பண்ணிடணும். அண்ட் தென் வெட் வேஸ்ட் வந்துட்டு பிளான்ஸ், ட்ரீஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அண்ட் ட்ரை வேஸ்ட் வந்துட்டு கார்ட்போர்ட் பாக்ஸஸ் அண்ட் ஸ்மால் கார்டன்ஸ் அந்த மாதிரி.
1: தேங்க்யூ. ஹலோ, உங்கள் பேர் என்ன?
4: அனிஷா ஜி.
1: சரி, நீங்கள் வேஸ்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க?
4: வேஸ்ட் வந்து குப்பைகள்னால நம்ம எக்கனாமியில் நிறைய ப்ராப்ளம் இப்போ டெய்லி நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். லைக் வாட்டர் பொல்யூஷன் அந்த மாதிரிலாம் நிறைய இப்போ ஆகுது, அதனால நிறைய டிசீசஸ் கூட மக்களுக்கு வந்துட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த குப்பைகள் எங்கெங்கே செதற போடுறனால இந்த ரோட்டில் இருக்க நிறைய இப்போ டிராஃபிக் அந்த மாதிரி இதெல்லாம் கூட ப்ராப்ளம்ஸ் ஆகுது. ஸோ முடிஞ்சளவு நம்ம வேஸ்ட்டை ஒழுங்காக டிஸ்போஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது.
1: ஜீரோ வேஸ்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
4: நீங்கள் அதை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல முடியும், ஜீரோ வேஸ்ட்னா?
1: ஜீரோ வேஸ்ட் பற்றி நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா குப்பையை வந்து பிரித்து போடுறது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
4: ஆ, அது கரெக்டு தான். முதல்ல இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதை நம்ம இந்தியாவில் முதல்ல அவாய்ட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா கேரளாலலாம் இப்போ முக்கால்வாசி பிளாஸ்டிக் கவர்ஸ் யூஸே பண்ணுறதில்ல, அவங்க ஜஸ்ட் இப்போ அந்த கிளாத்தில் தான் கவர் இது பண்ணுறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டு சென்னையில் தான் இன்னும் பிளாஸ்டிக் கவர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால நிறைய டேஞ்சரஸாக என்ன சொல்ல, காற்று அந்த காற்று தே வில் நாட் டீகே ஃபர்ஸ்ட். ஸோ அந்த காற்றால் நமக்கு அதை இன்ஹேல் பண்ணி நமக்கு நிறைய டிசீசஸ்லாம் வருது. ஸோ பிளாஸ்டிக் கவர்ஸை ஃபஸ்ட் அவாய்ட் பண்ணணும், அது யூஸ் பண்ணாமல் இருக்கணும். மற்ற வேஸ்ட் எதுலாம் நம்ம ரீசைக்கிள் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும்.
1: ஹலோ, உங்கள் பேர் என்ன?
5: மை நேம் இஸ் நாவ்யா.
1: ஓகே, வாட் டு யூ திங்க் அபவுட் வேஸ்ட்?
5: வேஸ்ட் இஸ் ஜெனரலி சம்திங் விச் இஸ் லைக் விச் பொல்யூட்ஸ் தி என்வாயன்மெண்ட். பேசிக்லி ஏர், வாட்டர், எனி திங் ரிலேட்டிங் டு என்வாயன்மெண்ட் பொல்யூட்ஸ் தி பிளேஸ் அண்ட் வாட் எவர் இட் இஸ். ஸோ லைக் யூ வாண்ட் டு சே வாட்டர், ஏர் விச் வி பிரீத், தோ வாட்டர் வி ட்ரிங்க், then maybe the, you know, if somebody is sick or something, if you go to that environment, that's also, you know, it gets polluted just because of the, you know, the way how people, you know, use the waste, I mean throw the waste, or when it is not disposed in a proper manner. I think we get a lot of problems, and basically you're supposed to dispose the waste in a proper manner so that others don't get harmed and we have a good environment.
1: Okay, what do you feel about zero waste?
5: I think zero waste as in such, maybe, you know, something which we people must do something for the environment to reduce the amount of wastage which has been thrown out, rather than you can use it, like recycle the stuff, whatever it is, like whichever we can, like there is biodegradable and degradable stuff. So I think you can differentiate the things, and you know, maybe at home you can, you know, few things like vegetables, whatever we use in kitchen, I think you can use that as a, you know, for plants and all you can use. So it will be something
1: segregation
5: and stuff, you know. You should do something, you know, you can save the environment. Rather than dumping the waste, I think you can do something, recycling or something like that. And you can make safe the environment.
6: என் பேர்
1: சந்திரமோகன். நீங்க வேஸ்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க?
6: வந்து இப்ப குப்பையை போடுறதுன்னு வச்சுக்கோங்களேன், மரம் பிரிச்சு போடுறது 1, 2, 3, அதை ஒன்னு வந்து பிளாஸ்டிக்ஸ் தனியாகவும் சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எல்லாம் தனியாகவும் போடுறது ஒரு விதம். இந்த ஜீரோ வேஸ்ட்னு சொல்றது என்ன என்னன்னு தெரியாது. அதாவது நீங்க தரம் பிரிச்சு போடுறது மட்டும்தான் தெரியுமே தவிர இந்த ஜீரோ வேஸ்ட் எனக்கு தெரியும்.
1: தேங்க்யூ சார். நீங்க வேஸ்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க?
7: வேஸ்ட் வந்து ரோட்ஸ்ல எல்லாம் நிறைய வேஸ்ட் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய ரோட்ஸ்ல வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் கூட வந்து த்ரோ பண்றாங்க, வீட்டுல பண்ற சாதம் அதெல்லாம் போடுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப அழுக்கா காமிக்குது நம்ம ரோட்ஸ். ஸோ இந்த காரணத்தால வந்து நம்மளால நடக்க முடியல, அண்ட் நம்ம வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கூட நிறைய டர்ட் படுது இதனால. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் நிறைய பொல்யூஷன் வருது. அண்ட் எவ்வளோதான் வந்து இந்த வேஸ்ட்டை தூக்கிட்டு போகிறவங்களும் வேலை செய்ய முடியும், அவங்க வந்து காலையில் டெய்லி வருவாங்க எல்லா ஏரியாவுக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம குப்பையை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா அது வந்து நல்ல விஷயம். அது இல்லாமல் அன்டைமில் இந்த மாதிரி ரோட்டில் குப்பை வைக்கிறது வந்து இஸ் நாட் ஃபேர்.
1: ஓகே, நீங்கள் ஜீரோ வேஸ்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க?
7: ஜீரோ வேஸ்ட்னா
1: zero waste na splitting of waste into 3 types. Now one will be your dry waste, one will be your wet waste, and the other one will be non recyclable waste. So what do you think about those three?
7: இதெல்லாம் பண்ணா நல்லா தான் இருக்கும், பட் இப்போதைக்கு குப்பையை வந்து குப்பை இடத்துல போட்டால் அதுவே ஒரு பெரிய விஷயம் தான் நம்மளுக்கு. ஸோ இதை வந்து அதில் வந்து குப்பைக்காக கொஞ்சம் டைம் கொடுக்கறது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும் எல்லாரும்.
1: என்ன நினைக்கிறீங்க?
8: வேஸ்டிங் வந்து தெர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வேஸ்ட், லைக் பயோ இது வேஸ்ட் இருக்கு, இந்த கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து போய் டம்ப் பண்ணுறது. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃபுட் வேஸ்ட் ஆல்சோ. ஸோ ஃபுட் வேஸ்ட் இஸ் வெரி ராங், பிகாஸ் அதை வந்து இப்போ இந்த பீல் அதெல்லாம் இருக்கு இல்லையா, வெஜிடபிள் அதெல்லாமே வந்து புதைச்சி அதை மேன்யூரா பண்ணலாம். அதுதான் பழைய காலத்துல பண்ணிட்டு இருந்தாங்க. அதை இன்னும் ஃபாலோ பண்ணா நம்மளுக்கு வந்து இன்னும் ஹெல்த்தியா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வரும், அதை சாப்பிட்டு நம்மளுக்கு லைஃப்.
1: வாட் டு யூ திங்க் அபௌட் ஜீரோ வேஸ்ட்?
8: ஜீரோ வேஸ்ட்டுங்கிறது வந்து அக்கார்டிங் டு மீ, ஐ திங்க் இன் அ லாட் ஆஃப் பிளேசஸ் ஐ ஹவ் சீன் யூனோ ட்ராஷ் பீங் டிவைடட் இன்டு 3, அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பேப்பர் அந்த மாதிரி ஏதாவது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல வச்சா வந்து ரிவியூ. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ திங்க் பீப்புள் ஷுட் கம் வித் அன் இன்வென்ஷன் வேர் பிளாஸ்டிக்கும் வந்து டீக்ரேட் ஆகிற மாதிரி, அப்படி இருந்தால் இட் வில் சேவ் அ லாட் ஆஃப் அப்பார்ட் ஃப்ரம் தட்
1: பொல்யூஷன்.
8: அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கூவம் ரிவர்லாம்
0: அடுத்து என்ன இருக்கு அப்படிங்கறத கேக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் பிரேக்குக்கு போலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி, நமது சமுதாயம் நமது பெருமை.

0: வெல்கம் பேக். நம்ம ஜீரோ வேஸ்ட் பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம பிரேக்கு முன்னாடி பொதுமக்கள் கிட்ட ஜீரோ வேஸ்ட் பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி. நமது சமுதாயம் நமது பெருமை. இப்போ நம்ம கேட்ட வரைக்கும் நிறைய பேருக்கு ஜீரோ வேஸ்ட் பத்தி தெரியலன்னு நினைக்கிறேன்.
1: ஜீரோ வேஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற போபிலி அப்படிங்கிற ஊரை பத்தி தான் ஞாபகம் வருது.
0: அப்படி அந்த ஊர்ல என்னதான் பண்ணாங்க?
1: இந்த ஊரு ஒரு ஜீரோ வேஸ்ட் ஜோன். அதாவது

0: பார்க்ல இந்த வேஸ்ட் எல்லாம் ப்ராப்பரா பார்த்து ரீசைக்கிள் பண்ணிடுவாங்க. இதை இவங்க 2011ல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க.
1: இந்த மாதிரி எல்லா ஊர்லயும் பண்ணா இந்தியா நல்ல நிலைமைக்கு வந்துரும்.
0: இதுக்கப்புறம் நிகழ்ச்சியில என்ன இருக்குன்னு கேக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்குக்கு போகலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி, நமது சமுதாயம் நமது பெருமை.

0: வெல்கம் பேக். நம்ம ஜீரோ வேஸ்ட் பத்தி பேசிட்டு இருந்தோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி. நமது சமுதாயம் நமது பெருமை. வாங்க நம்ம மிஸ் சுனிதா சாகஸ் ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றவங்களை கேட்போம். இது ஒரு NGO ஆர்கனைசேஷன். இங்க குப்பைய பிரிக்கிறது மட்டும் இல்லாம ரீசைக்கிளும் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டோம். வாங்க இப்போ இவங்க கிட்ட கேட்டு நம்ம சந்தேகங்களை தீர்த்துக்கலாம்.
1: இவங்க கிட்ட நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட் கேட்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி. நமது சமுதாயம் நமது பெருமை.
2: ஹாய் பு.
3: சீச்சி, ரோட்ல எப்படி துப்புறான் பாரு.
4: கூச்சமே இல்லாம குப்பியும் போடுறான்.
3: இவங்கள எல்லாம் அடுத்த நாள்.
1: வெல்கம் பேக். நம்ம ஜீரோ வேஸ்ட் பத்தி பேசிட்டு இருந்தோம்.
4: அங்க பாரு, அங்க தான் நம்ம நேத்தி பார்த்தோம்.
1: ஒரு இன்டர்வியூ இருக்கு அப்படினு சொன்னோம்.
3: இஸ் மிஸ்ஸிங் தி நியூஸ் பேப்பர்ல போட்டுருக்கு.
1: என்ன சொல்றாங்க அப்படிங்கறது இப்ப கேக்கலாம்.
5: இன்றைய முக்கிய செய்திகள். சென்னையில் பிரபலமான இடங்களில் ஒரு சில நபர்கள் திடீர் என்று காணவில்லை. காணாம போவதற்கு முன்னால் அவங்க பப்ளிக் பிளேசஸ அசிங்கப்படுத்துவதையும், ரோட்ல குப்பை போடுறதையும், டிராபிக் ரூல்ஸ் மீறதையும், இத போல சமுதாயத்தை சீரழிக்கும் குற்றங்களை செய்ததை அங்க இருந்த பலர் பார்த்தாங்க. இத பத்தி ஹே ஹலோ, யாருங்க நீங்க?
6: நான் தாண்டா அன்னியன். சமூகத்தை அசிங்கப்படுத்துறவங்க, டிராபிக் ரூல்ஸ் மீறவங்க, ரோட்ல எச்சு துப்புறவங்க என்கிட்ட தான் இருக்காங்க. இவங்கள கருட புராணம் படி நான் தண்டிக்க மாட்டேன். Instead, I'll drive some sense into their heads. உங்க ஊரை நீங்க தான் ஒழுங்கா வச்சுக்கணும். நான் ஒரு கடுமையான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே உங்களை திருத்திக்கோங்க.
7: நாளை இந்தியா நம் கையில், அதை அழகிய பூங்காவை மாற்றுவோம்.
8: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய

0: വാനൊലി 107.8.
1: நம்ம ஜீரோ வேஸ்ட் பத்தி பேசிட்டு இருந்தோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி, நமது சமுதாயம் நமது பெருமை.
2: ஹலோ, I'm going to ask you a few questions about zero waste. So can I know your name?
3: சுனிதா.
2: Okay, where do you work?
3: I'm working at Sahas Zero Waste.
2: எவ்வளவு வருஷமா இங்க வர்க் பண்றீங்க இன் சாஹஸ்?
3: நான் சாஹஸ் ஜாயின் பண்ணி க்ளோஸ் டு 1 year தான் இருக்கு. அண்ட் ப்ரையர் டு தட் I was an IT professional who was in that industry for more than 12 years. Adukapra I took a break, so when I wanted to restart my career, I wanted to do something meaningful and for a social cause. And Bangalore had a lot of issue with waste for the past 3 years, and that is when I got interested and made people segregate in my own apartment and got in touch with Sahas for my waste management needs in those days. Then now when I wanted to start my career, I thought, why not do something here, meaningful.
2: Okay. Zero waste பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
3: See, zero wasteங்கிறது ஒரு concept. இப்போ வந்து everyday basisல நம்ம வந்து we should strive to generate lesser waste day by day. இப்போ ஜீரோன்னா ஜீரோ வேஸ்ட் நமக்கு இருக்காது. பட் மீனிங் என்னன்னா, நம்ம ஜென்ரேட் பண்ணுற வேஸ்ட் வந்து குறைக்கணும், இல்லை என்னெல்லாம் ஜென்ரேட் பண்ணுறோமோ அதை வந்து லேண்ட்ஃபில்க்கு போகாமல் தடுக்கணும். லைக் வெட் வேஸ்ட்டை வந்து கம்போஸ்ட் பண்ணி, ட்ரை வேஸ்ட் எல்லாம் ரீசைக்கிளுக்கு அனுப்பிட்டு, ஹார்ட்லி 3-4% ஆஃப் வேஸ்ட் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. இட் ஹேஸ் டு கோ டு லேண்ட்ஃபில், சம்திங் லைக் யூர் ரிஜெக்ட்ஸ். ரிஜெக்ட்ஸ்னால் உங்கள் வாட் எவர் இஸ் யுவர் மெடிக்கல் வேஸ்ட், சானிட்ரி வேஸ்ட், பிளட் சோப்ட் வேஸ்ட், ஆல் தட் ஹேஸ் டு கோ டு லேண்ட்ஃபில். பட் 100% போகிறது இஸ் லைக் டூ மச். வென் இட் கோஸ் வென் இட் பிகம்ஸ் 3%, இட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ்.
2: வேஸ்ட்டுங்கிறது எப்படி வருது, என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட் இருக்கு இப்போ?
3: சி, வேஸ்ட் தெர் ஆர் மெனி மெனி மெனி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட். இப்போ வர வேஸ்ட்லாம், இப்போ இருக்கிற நம்ம எக்கனாமியே வந்து லீனியர் எக்கானமி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி சர்க்குலர் எக்கானமி இருந்ததுனால லீனியர் எக்கானமி, எல்லாமே டிஸ்போசபிள்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ. ஒரு பார்ட்டிக்கு போனால் யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ், ஒன் டைம் யூஸ். ஸோ இந்த சிங்கிள் யூஸ் ங்கிறதே கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். நம்ம அந்த வேஸ்ட்டை நம்ம குறைச்சா போகிறோம், நம்ம வந்து மோர் தென் 60% ஆஃப் வேஸ்ட்டு குறைச்ச மாதிரி. எல்லாமே ரீயூசபிள்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ எங்கெல்லாம் அவாய்ட் பண்ண முடியுமோ அங்கே அவாய்ட் பண்ணணும், எங்கே அவாய்ட் பண்ண முடியாதோ அங்கே வாங்குகிறோம். ஸோ அந்த மாதிரி வேஸ்ட் வேரியஸ், நீங்கள் கேட்ட க்வெஸ்சன் வந்து என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட் இருக்குதுன்னு. பேசிக்காக நம்ம டிவைட் பண்ணணும்னா, ஒரு வீட்டில் ஜென்ரேட் பண்ணுற வேஸ்ட்டு, வெட் வேஸ்ட், ட்ரை வேஸ்ட் அண்ட் ரிஜெக்ட்ஸாக, சானிட்ரி வேஸ்ட்டாக டிவைட் பண்ணலாம். 3 types டிவைட் பண்ணலாம். பட் 3 types டிவைட் பண்ணுறது ஒரு மீனிங், ஒரு இட்ஸ் அ ஒர்க்கிங் சொல்யூஷன் சொல்லலாம். நம்ம இப்போது ரீசைக்ளிங் பண்ணணும்னா, ஆக்சுவலாக ரீசைக்ளிங் பண்ணணும்னா, இட் ஹேஸ் டு பி டிவைடட் இன்டு 18 different டைப்ஸ். நம்ம வீட்டில் வந்து 18 boxes வச்சு நம்ம செக்ரிகேட் பண்ண சொன்னால் யாரும் பண்ண மாட்டாங்க. 3-3 bin மாடல் இஸ் சம்திங் விச் இஸ் கிளிக்ட் வெரி வெல் இன் பெங்களூர். இட்ஸ் டேக்கிங் அப் இன் என்டையர் இந்தியா அஸ் வெல் நவ்.
2: 3 bin மாடியூல்,
3: 3 bins. எங்கள் வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா 3 bins செப்பரேட்டாக இருக்கும். ஒரு பின் வந்து வெட் வேஸ்ட். வெட் வேஸ்ட்டுங்கிறது வந்து கிச்சன் வேஸ்ட். கிச்சன்லேருந்து என்னெல்லாம் வருமோ, மீன்ஸ் வெஜிடபிள் பீல்ஸ், ஃப்ரூட் பீல்ஸ், குக்ட் ஆர் அன்குக்ட் ஃபுட், எனி ஃபுட், ஒன்லி ஃபுட், சரிங்களா? ட்ரை வேஸ்ட்டுங்கிறது எல்லாமே உங்கள் மில்க் கவர்ஸ், இந்த பேக்கேஜிங் வேஸ்ட்டு, மற்ற நீங்கள் பிளாஸ்டிக் எல்லாமே, உங்கள் ஷாம்பு பாட்டில்ஸ், உங்கள் காலியாக போன அந்த டியூப், இந்த டியூப் எல்லாமே இட் வில் கோ டு ட்ரை வேஸ்ட். மெயின்லி ரீசைக்கிளபிள்ஸ் அதெல்லாம். இன்னொன்று வந்து ரெட் பென். நாங்கள் அது கலர் கோட் பண்ணி எல்லா லொக்கேஷன்ஸ்லையும் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ரெட் வந்து இட் வில் ஹேவ் சானிட்ரி வேஸ்ட், மெயின்லி விமன் சானிட்ரி பேட்ஸ் ஆர் த பிளட் சோப் பேண்டேஜஸ் வீட்டிலருந்து வர்றதுன்னா, இந்த சோப் பேண்டேஜஸ் ரிஜெக்ட்ஸ், அதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி வெட் வேஸ்ட்டை நம்ம கம்போஸ் பண்ணலாம், ட்ரை வேஸ்ட்டை வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ணலாம். இப்போ சாஹஸ் மாதிரி ஒரு யூனிட் வந்து நாங்கள் வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் எல்லாருக்கும். எங்களுக்கு ஒரு என்ஜிஓ ஆர்ம் இருக்குது, ஒரு ப்ரைவேட் லிமிடெட் ஆர்ம் இருக்குது. ஸோ என்ஜிஓ ஆர்மில் வந்து நம்ம போய் அவேர்னஸ் சென்சிட்டைசேஷன்லாம் க்ரியேட் பண்ணி கம்யூனிட்டி சொல்யூஷன்ஸ் நிறைய கொடுக்குறோம். ப்ரைவேட் லிமிட்டெடில் வந்து ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷனை ஒரு சர்வீஸாக கொடுத்துட்டுருக்கோம். இப்போ உங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கீங்க, இல்லை பெரிய டெக் பார்க் ஆஃபீஸ் இருக்குது, பெரிய காம்பவுண்டில் உங்களுக்கு வேஸ்ட்டை மேனேஜ் பண்ணணுன்னா, நாங்கள் வந்து உங்கள் யூனிட்லேயே உங்கள் பிளேஸ்லேயே ஒரு கார்னரில் ஒரு யூனிட் செட் பண்ணி எங்களோட ஸ்டாஃப் அமைச்சு டெய்லி பேசிஸில் அவங்க வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணி அங்கே வச்சு, அப்புறம் எங்கள் ஸ்டாஃப் வந்து நீங்கள் கொடுக்குற ட்ரை வேஸ்ட்டை மறுபடியும் 17 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பிரிப்பாங்க. ஏன்னா அதில் வந்து இந்த சாக்லேட், இந்த சிப்ஸ் ரேப்பர் தனியாக, இன்னொரு பிளாஸ்டிக் தனியாக, அதுக்கப்புறம் இந்த அலுமினியம் ஃபாயில்ஸ் தனியாக, ஸ்டைரோஃபோம் தனியாக, அதெல்லாம் பிரித்து அதுக்கப்புறம் மறுபடியும் அதை நாங்கள் ரீசைக்கிளர்ஸ்க்கு அனுப்பி ப்ராடக்ட்ஸாக பண்ணவும், இல்லைன்னா இட் வில் பி ரீசைக்கிள்டு. ப்ரொஜெக்ட்ஸ் வந்து லேண்ட்ஃபில்.
4: ஓகே,
3: ஸோ தீஸ் ஆர் த த்ரீ பேசிக் டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட் தட் வி ஹேண்டில்
4: இங்கே. ஓகே, ஸோ நீங்கள் லீனியர் ஒன்று சொன்னீங்க, இன்னொன்று வந்து யூ செட் சர்க்குலர்.
3: சர்க்குலர் எக்கானமி.
4: ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ், லீனியர்னா என்ன, சர்க்குலரினா?
3: சி, லீனியர்னா நான் சொன்ன மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ. ஒரு ப்ராடக்ட் வருது, யூஸ் பண்ணியாச்சு, தூக்கி போட்டாச்சு, இன்னொரு ப்ராடக்ட் வர்றோம், யூஸ் பண்ணுறோம், தூக்கி பண்ணியாச்சு. அந்த தூக்கி போட்ட ப்ராடக்ட் வந்து எத்தனை வருஷம் அங்கே நம்ம லேண்ட்ஃபில்ல இருக்க போதுன்னா யூ ஓன்ட் பிலீவ். சப்போஸ் ஒரு பிளாஸ்டிக் கவர், லெட்ஸ் அஸ்யூம், எத்தனை வருஷம் அங்கே லேண்டில் இருக்க போகுது, உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்குங்களா?
4: 3 நாள்
3: லேண்டில் இருக்கிறது.
4: ஓ, லேண்டில் இருக்க நிறைய இயர்ஸ் இருக்கு.
3: எத்தனை இயர்ஸ்?
4: 4 to 5 maximum, I mean minimum.
3: It is not in single digit, it's going to be thousands of years.
4: Oh,
3: it's definitely not 4 to 5.
4: அது ரீசைக்கிளே பண்ண முடியாது.
3: ரீசைக்கிள் வந்து எங்கயா ஒரு வேஸ்ட் மேனேஜ்மென்ட் கம்பெனிட்ட கொடுத்தா அவங்க ரீசைக்கிள் பண்ணுவாங்க. லேண்ட்ஃபில்க்கு போனா யார் பண்ணுவாங்க? 3000 இயர்ஸ் அது அங்க இருக்குமா? One thing is going to be there forever. 3000 இயர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கவர் ஒரு வீட்டில் ஒருத்தர் ஜென்ரேட் பண்ணுறது, இந்த அப்பார்ட்மெண்ட்டே எடுத்துகிட்டு ஒரு 500 ஹவுசஸ், எவ்ரிடே பேசிஸ் 500 கவர்ஸ் வருதுன்னு வச்சுப்போம். ஸோ எவ்ரி மந்த் பேசிஸ் எத்தனை கவர்ஸ் வருது? இந்த கவர்ஸ் எல்லாம் ஒரு லேண்ட்ஃபில்க்கு போகும்போது அங்கே கொஞ்ச நாள் அந்த ஏரியாலாம் வச்சுட்டா அங்கேருந்து கிரவுண்ட் வாட்டர் சீப் ஆகுமா, மேலே வருமா? வராது. வாட்டர்லேருந்து நம்ம என்ன பண்ண முடியும்? எண்ட் ஆஃப் த டே வி ஆர் நாட் கோன் டு ஈட் மணி, வி நீட் ஃபுட். ஸோ டு க்ரோ ஃபுட் வி நீட் வாட்டர் அண்ட் குட் சாயில், குட் அட்மாஸ்பியர். பெங்களூரில், சென்னையில் நான் நேற்று டேட்டா பார்த்தா 5000 டன்ஸ் ஆஃப் வேஸ்ட் ஜென்ரேட் ஆகுது ஒரு நாளைக்கு. கேன் யூ இமேஜின் 5000? 1 டன்னா 1000 kgs. 5000 டன்ஸ்னா இட்ஸ் கோன் டு பி அ ஹியூஜ் மவுண்டன் ஆஃப் வேஸ்ட். அந்த மவுண்டன் ஆஃப் வேஸ்ட் ஒரு நாளைக்கு வருது, உங்கள் கண்ணு முன்னாடி இல்லை, ஆனால் அது எங்கேயோ இருக்குது. ஸோ அந்த மவுண்டன் ஆஃப் வேஸ்ட் ஒரு நாளைக்கு இருக்கும்போது, ஒரு நாளும் ஒரு மவுண்டன் வரும்போது, தோ அதோட சைஸ் கம்மியாகிட்டே வரல, ஆனால் எல்லாமே கிரவுண்டுக்குள்ளே போகுது. இந்த பாய்சன்லாம் சீப் ஆகுது, சீப் ஆகிட்டு பக்கத்தில் ஒரு செடி வளருது, அந்த செடிக்குள்ளே போகுது, அந்த செடியில் வளர வெஜிடபிள்ஸ் நம்மளாம் சாப்பிட்றோம். இட் ஆல் கம்ஸ் பேக் டு அஸ். ஆக்சுவலாக சர்க்குலர் எக்கானமிங்கிறது இட் இல் கம் பேக். நம்ம போடுறது வந்து இப்போ பழைய காலத்துலலாம் யாருமே வந்து எங்கேயும் தூக்கி போடலை. நான் சின்ன வயசுலலாம் எனக்கு வந்து அந்த தூர்தால் வாங்கினா ஒரு கோனில் போட்டு கட்டி ஜூட்டில் கட்டி கொடுப்பாங்க, அட் இல் நெவர் மால் ஃபங்க்ஷன். உங்கள் பிளாஸ்டிக் கவராது கிழிஞ்சு போயிடும், அது எப்போவுமே கிழிஞ்சது கிடையாது நான் வீட்டுக்கு எடுத்து வர வரைக்கும், இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அப்போ சர்க்குலர் எக்கானமியில் வாழ்ந்துட்டுருந்தோம். எதையுமே நம்ம தூக்கி போட்டது கிடையாது, எல்லாமே ரீயூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா தூக்கி போட்டால் கூட இட் இல் ஜஸ்ட் கம் பேக் இன் சம் ஃபார்ம் ஆஃப் தி அதர். ஏர்த்தில் போய் டீகம்போஸ் ஆயிரும், எதை போட்டாலும் அது வந்து மண்ணாயிரும், மண்ணுக்குள்ளே மண்ணாயிரும். ஆனால் இப்போ நம்ம ரீனியர் எக்கானமியில் மண்ணுக்குள்ளே மண்ணாக எதுவுமே ஆறது கிடையாது. 90% நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே அங்கே போகுது. அதுவும் நம்ம கல்ச்சர் எப்படி ஆயிடுச்சுன்னா எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறோம், தூக்கி போடுறோம், யூஸ் பண்ணுறோம், தூக்கி போடுறோம், எதையும் ரீயூஸ் பண்ணுறதே கிடையாது. நம்மளோட மைண்ட் செட் கூட அப்படி ஆயிடுச்சு. ஸோ இட் ஆல் ஹேஸ் டு கோ பேக் டு ஹவ் வி ஆர் ஆன்சஸ்டர்ஸ் லிவ்ட். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போனால் தான் சம்திங் கேன் சேவ் ஆகுது. ஏன்னா இந்த லேண்ட்ஃபில்லேருந்து வர க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் இஸ் டூ மச். இட் கேன் பி கம்பேரபிள் டு அ பிக் சிட்டி வேர் தௌசண்ட்ஸ் ஆஃப் கார்ஸ் ஜென்ரேட் தட் ஜிஹெச்இ. இட் வில் பி கம்பேரபிள் டு தட். ஏன்னா போத் ஆர் சேம் லெவல்ஸ் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸ் தட் கம்ஸ் ஃப்ரம் லேண்ட்ஃபில்ஸ். நீங்கள் ஒரு பேட்டரியில் எவ்வளோ பாய்சன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம பேட்டரி தூக்கி போட்டுறோம், அந்த பேட்டரியில் உள்ள லெட்டும் மெர்க்குரும் போய் சேர்ந்துச்சுன்னா இந்த ஒரு பேட்டரியில் இருக்க அந்த பாய்சனஸ் அமௌண்ட் ஒருத்தருக்கு போனாலும் இட்ல கில்லியும். தோ நமக்கு வந்து அது ஒரு பேட்டரி இது ஃபுல்லாக வர்றது கிடையாது, ஏன்னா அது மிக்ஸ் ஆயிடுது, கொஞ்சம் கொஞ்சமாக வருது, பட் அவ்வளோ அளவுக்கு பாய்சன் இருக்காதுங்க. ஸோ இதெல்லாம் வந்து செக்ரிகேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாலே போதும். இவேஸ்ட்டை செப்பரேட்டாக பண்ணணும், பேட்டரி அப்படிங்கிறதுலாம் இவேஸ்ட்டாக போய் சாகஸ் மாதிரி யாராவது ஒருத்தர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க ரீசைக்கிள் பண்ணுவாங்க, அதுவும் சேஃபாக ரீசைக்கிள் பண்ணுவாங்க. சயின்டிஃபிக்கலாக அதெல்லாம் ப்ராப்பராக பிரித்து, பிளாஸ்டிக் காம்பனெண்ட்டை பிரித்து, அலுமினியம் காம்பனெண்ட்டை
4: பிரித்து,
3: ஹசார்டஸ், அதுக்கு இருக்குது காம்பனன்ட்ஸ் இருக்குது, டிவைசஸ் இருக்குது, மெஷின்ஸ் இருக்குது, இவேஸ்ட் ரீசைக்கிளர்ஸ் இருக்காங்க கவர்மெண்ட் அப்ரூவ்டு, அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க ப்ராப்பராக பண்ணுவாங்க. நாங்கள் எங்களை மாதிரி மிடில் மேனே நாங்கள் வாங்கி அதை ரீசைக்ளர்ஸ் கிட்ட கொடுப்போம். சாஸ்
4: ஓகே. ஸோ எவ்வளோ வேஸ்ட் ஒரு நாளைக்கு லேண்ட்ஃபில்க்கு போகும்னு, லைக் ஜென்ரலாக எவ்வளோ நாள் அங்கேயே இருக்கும் லேண்ட்ஃபில்ல, எவ்வளோ வேஸ்ட் போகும் ஒரு நாளைக்கு, ஒரு வாரத்துக்குன்னு நீங்கள் ஒரு டோட்டலாக கணக்கு பண்ணிங்கன்னா எவ்வளோ போகும்?
3: சரி, இப்போ சொன்ன மாதிரி பெங்களூரில் 4,000 tons போடுங்க ஒரு நாளைக்கு வேஸ்ட்டு, 5,000 tons சென்னையில். ஸோ அப்படியே நீங்கள் மேஜர் சிட்டிஸ் அசியூம் பண்ணிக்கோங்க, இந்தியா மொத்தத்துக்கு எவ்வளோ போகும். ஸோ ஒரு வாரத்துக்குன்னும் போது க்ளோஸ் டு 28,000 to 30,000 tons லேண்ட்ஃபில்க்கு போகுது. ஸோ 1 ton is 1,000 kgs as I told you. ஸோ
4: இப்போ லேண்ட்ஃபில்லேருந்து எல்லாருமே இந்த ஆர்கனைசேஷன்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்கள பிரிக்கிறோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்கு அவங்க என்ன ஐடியா யூஸ் பண்ணணும்? இந்த 3 bin மாதிரி யூஸ் பண்ணி அவங்களால பிரிக்க முடியுமா, இல்லாட்டி வேற ஏதாவது ஐடியா யூஸ் பண்ணி அவங்க பிரித்து தூக்கி போட்டலாமா?
3: 3 bin மாடல் சி, நீங்கள் வேஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணீங்கன்னா அதை வந்து, த கான்செப்ட் இஸ் அவர் வேஸ்ட் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? ஸோ நம்ம நம்ம வேஸ்ட் ஜென்ரேட் பண்ணும்போது நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும், அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் பிரிச்சிங்கனாலே பாதி சக்ஸஸ், ஏன்னா நீங்கள் ரீசைக்கிள் பண்ணலாம். பிரிக்கலைன்னா எல்லாமே லேண்ட்ஃபில்க்கு போகுது. பிரிச்சிங்கன்னா அட்லீஸ்ட்டு வெட் வேஸ்ட்டை வந்து கம்போஸ்ட், கம்போஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு நல்ல மென்யூர் ஆகுது. கம்போஸ்ட் இஸ் அ வெரி குட் மென்யூர், இட்ஸ் பிளாக் கோல்டுனே சொல்கிறாங்க. அது அந்த பிளாக் சாயில் மாதிரி இருக்கும், அதை பிளான்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக லேண்ட்ஸ்கேப்பிங்க்கு எல்லாம் போடலாம். எங்கெல்லாம் போடுறோமோ அங்கே சாயில் ரேஷன் கூட இருக்காது. இட்ஸ் ஃபுல் ஆஃப் குட் ஆர்கானிக் மென்யூர். ப்ளஸ் உங்களுக்கு லேண்ட்ஃபில்ல எடுக்கிற அமௌண்ட் கூட எடுக்காது, ஏன்னா கம்போஸ்ட் இப்போ ஒரு வீட்டில் வெட் வேஸ்ட் வர்றதுனால அதில் வந்து 90% வாட்டர் தான் இருக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் அந்த வாட்டர் கண்டென்ட் போயிட்டாலே இவ்வளோண்டு ஆயிரும், உங்களுக்கு ஸ்பேஸ் கூட அவ்வளோ எடுத்துக்காது. ஸோ கம்போஸ்டிங் வீட்டில் பண்ணுறதே ஈஸி. பெங்களூரில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 20% ஆஃப் பீப்புள் கம்போஸ்ட் அட் ஹோம். ஸோ ஐ ஷுட் சே பெங்களூர் ஃபேஸ்ட் அ க்ரைசிஸ் விச் இஸ் டர்ன் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பெங்களூர். எங்களுக்கு வந்து மாண்டூருங்கிற பக்கத்தில் வில்லேஜில் நாங்கள் டம்ப் பண்ணி அவங்க எங்களை அலோவ் பண்ணாமல் அப்போ தான் இட் ஜஸ்ட் டான் டு பீப்புள் தட் யூனோ வேர் ஆர் வேஸ்ட் இஸ் கோயிங், தென் வில் ஹேண்டில் அவர் ஓன் வேஸ்ட். சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரவுண்ட் டேபிள் ஒன்று ஃபார்ம் பண்ணி ரூல்ஸ் கொண்டு வந்து ஹைகோர்ட் ஆர்டர் பாஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபைன் போட்டு, ஸோ வெட் வேஸ்ட் எல்லாம் நீங்கள் கம்போஸ் பண்ணுங்கள், ட்ரை வேஸ்டெல்லாம் நீங்கள் ரீசைக்ளிங் கொடுங்க, பெரிய பெரிய டெக் பார்க்ஸ் எல்லாம் வந்து நீங்களே மேனேஜ் பண்ணிக்கோங்க, கஷ்டம் எங்களால் மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு. இட்ஸ் மேக் சென்ஸ். மாண்டூர் மாதிரி ஒரு இடத்துல நீங்களாம் போய் பார்த்தீங்கன்னா டேப் போட்டுறவங்களுக்குலாம் பிளாக் கலரில் வருது. இட்ஸ் ஸோ இன்ஜஸ்டிஸ் இல்லைங்களா? நம்ம வேஸ்ட்டை கொண்டு போய் அவங்க வில்லேஜில் போட்டு அவங்களுக்கெல்லாம் டிசீசஸ், லங் ப்ராப்ளம்ஸ், வெத்து போகிறாங்க எல்லோரும். ஸோ ஐ டோன் நோ வெதர் ஐ டோல் த ரைட் ஆன்சர், பட் எஸ் திஸ் டாபிக் இஸ் ஸோ.
4: அதே மாதிரி இப்போ நாங்கள் சென்னையில் இது வரைக்கும் நாங்கள் எதுவும் அவ்வளோவா ஃபாலோ பண்ணது கிடையாது. ஸோ நாங்கள் இப்போ சென்னையில் ஃபாலோ பண்ணணும்னா இப்போ அங்கே வந்து எங்களால் நான் ஃபாலோ பண்ணால் கூட அவங்களுக்கு வந்து இப்போ எல்லாமே ஒரே லேண்ட்ஃபில்க்கு தான் போகும், அவங்களுக்கு பிரிக்க தெரியாது. ஸோ இப்போ அவங்க பிரிக்க தெரியாத பட்சத்தில் நாங்கள் அது எப்படி நாங்கள் யூஸ் பண்ணுறது?
3: லெட் சி, எதுவுமே யாருக்குமே தெரியாமல் இருக்காது இல்லையா? பிரிக்க தெரியாமலாம் இருக்காது, பிரிக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். எங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கு சொன்னாங்க, அப்புறம் நாங்கள் சில பேருக்கு சொன்னோம், எல்லாருக்கும் சொன்னோம். இப்போ ஒரு ஹவுஸ்க்கு அப்பார்ட்மெண்ட்னா ஹவுஸ் கீப்பிங்க்கு ட்ரைனிங் கொடுக்குறோம், ரெசிடென்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். போயிட்டு நாங்கள் பண்ணுற ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ணுறது தான் அவேர்னஸ் அண்ட் சென்சிட்டைசேஷன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு நீங்கள் ப்ராப்ளம் சொன்னாலே போகிறோம், அவங்க தானாக வந்து பிரிப்பாங்க. ப்ராப்ளம் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஆகுது, நீங்கள் பிரிக்கலைன்னா இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. நம்மளே தான் அஃபெக்ட் பண்ணுது, நம்ம குடிக்கிற தண்ணி பொல்யூட் ஆகுது, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு பொல்யூட் ஆகுது இல்லையா? ஸோ நம்ம தானே ஏதாவது பண்ணணும் அதுக்கு. அப்படி சொன்னாலே போகிறோம், அவங்க பிரிப்பாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பிரிச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி 100% போகாது, லெஸ் தென் 5% தான் லேண்ட்ஃபில்க்கு போகும். மற்றது எல்லாமே வந்து ரீசைக்ளிங் கொடுக்கணும். நீங்கள் ஒரு சாஸ் மாதிரி ஒரு ஒரு யூனிட் ஒரு இதாக சென்னையில் இப்போ நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி, நானுமே பார்த்துருக்கேன். குப்பத்தொட்டி.com அவங்க வந்து அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து தே வில் சென்ட் டு ரீசைக்ளர்ஸ் இல்லைங்களா? நீங்கள் வந்து இட்ஸ் அப் டு அஸ் தட் நம்ம வந்து பால் கவரை வந்து கிச்சனில் வேஸ்ட்டில் போடக்கூடாது, பால் கவரை கொஞ்சம் ட்ரை பண்ணி கொண்டு போய் ட்ரை வேஸ்ட்டில் போடணும் நம்ம நினைக்கணும் ஃபஸ்ட்டு. பிரிக்க தெரியாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு சாய்ஸ் கிடையாது இப்போ இருக்கிற ஸ்டேஜில் இல்லையா? ஏன்னா இட்ஸ் லெஸ் தென் 60 இயர்ஸ் நம்ம வந்து நம்ம ஏர்த்தை என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள். 60 இயர்ஸ் முன்னாடி கூட இவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இல்லை. பிளாஸ்டிக் இன்வென்ட் பண்ணாங்க, நிறைய நல்ல யூசஸ் இருக்குது பிளாஸ்டிக்கில், ஆனால் அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் இன்னும் நிறைய இருக்குது. எஸ் இட் இஸ் ஹை டைம் வி இட் ஷுட் டூ இட்.
4: இப்போ நாங்கள் ரீசைக்கிள் பண்ணணும்னா இப்போ நாங்கள் எங்கே கொடுக்கணும் ரீசைக்கிளிங்க்கு வேஸ்ட்டை?
3: As I told you, you have to approach an organization who's working on waste. தனியாலாம் நீங்கள் பண்ணணும்னா அது எப்படி கஷ்டம். தேர் வில் இல்லையா, நீங்கள் உங்கள் கம்யூனிட்டிக்கு நீங்கள் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கள். ஐ எம் ஷுர் தேர் வில் பி ரீசைக்ளர்ஸ். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர் இருக்காங்க, ஐ கேன் கிவ் யூ த
4: காண்டாக்ட்.
3: அவர் ஓன் சாஹஸ் இஸ் தேர் இன் சென்னை, ஸோ யூ கேன் காண்டாக்ட் சாஹஸ் ஆஃபீஸ் இன் சென்னை அண்ட் யூனோ அப்ரோச் தெம். வி வில் ஹெல்ப் யூ கலெக்ட் ஆல் யுவர் வேஸ்ட். வீல் எஸ்டாப்ளிஷ் எ யூனிட் இன் யுவர் ஃபெசிலிட்டி. நீங்கள் ஸ்கூல் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், இல்லை அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸஸ் ஆகட்டும். ஸோ எங்கள் டீம் வந்து ஃபஸ்ட் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அங்கேயே ஒரு யூனிட்டை வச்சு, இல்லை நாங்களே கலெக்ட் பண்ணிக்கிறோம். வீக்லி பேசிஸில் கலெக்ட் பண்ணணும்னா வீக்லி பேசிஸில் கலெக்ட் பண்ணிக்கிறோம். மெயின் ஆட்டிடியூட் மாறணும். வீக்குக்கு நான் வேஸ்ட்டை வீட்டில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும். எவ்ரிடே பேசிஸில் நான் வெளியில் போட்டுருணுன்னா முடியாது. இல்லை டெய்லி பேசிஸில் கலெக்ட் பண்ணணும், டெய்லி பேசிஸில் கலெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி
4: இப்போ வந்து வேஸ்ட் நீங்கள் எப்படி கலெக்ட் பண்ணுவீங்க? ஐ மீன் நீங்கள் எல்லாருமே வந்து ஒரே டஸ்ட்பினில் மாதிரி போடுவீங்களா, இல்லாட்டி அவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்களா?
3: சரி, நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஒரு வீட்டுக்குமே ஒரு 3 பின்ஸ் கொடுத்துருவோம். வெட், ட்ரை, ரிஜெக்ட்ஸ். எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது, எங்கள் வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கும். அது க்ரீன் பின் இஸ் ஃபார் வெட் வேஸ்ட், சரிங்களா? இன்னொரு ஒரு பேக் இருக்கும், அது வந்து ட்ரை வேஸ்ட். 2 பின் 1 பேக்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும். 2 பின்ஸ் ஒரு பேக், ஒரு பேக் வந்து ரீசைக்கிளபிள்ஸ்க்கு, ஒரு பின் வந்து வெட் வேஸ்ட்டுக்கு, இன்னொரு ரெட் கலர் பின் வந்து சானிட்ரி வேஸ்ட்டுக்கு. ஸோ அந்த நாங்கள் அந்த அந்த மாதிரி பிரித்து வச்சாலே போகிறோம். ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப்க்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்தாச்சு. பிரித்து எவ்ரிடே பேசிஸ் நாங்கள் வெளியில் வச்சுருவோம். இல்லை ட்ரை வேஸ்ட் மட்டும் வீக்லி 2x தான் வைப்போம். வெட் அண்ட் ரிஜெக்ட்ஸ் வந்து டெய்லி வெளியில் வச்சுட்டா ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் கலெக்ட் பண்ணிட்டு வந்து எங்கள் யூனிட்டில் கொடுப்பாங்க. ஏன்னா எங்கள் யூனிட் இருந்தால் அந்த கேம்பஸில் கொடுப்பாங்க, இல்லைன்னா எங்கேயாவது ஒரு பிளேஸில் அக்யூமுலேட் பண்ணி அவங்க ரீசைக்கிள்ஸ் வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஐ மீன் வெட் வேஸ்ட் வந்து ஒரு பிக்கரிக்கோ இல்லை ஃபார்ம்க்கோ போகும். ட்ரை வேஸ்ட் வெட் சாஹஸ் மாதிரி ஒரு ஒரு கம்பெனியோட டைப் வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து சாஹஸ் வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு கம்போஸ்ட் பண்ணுவாங்க வெட் வேஸ்ட்டு எங்கள் ஸ்டாஃபே. ட்ரை வேஸ்ட்டு வந்து எங்களுக்கு ஒரு 150 ஃபீல்ட் ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்க வந்து உட்காந்துட்டு ஒரு ஒரு யூனிட்டில் ஒரு 10 பேர் அது இருப்பாங்க. அவங்க வந்து இந்த ட்ரை வேஸ்ட் வந்து மறுபடியும் ஒரு 15 different டைப்ஸாக பிரிப்பாங்க. பிரித்து எடுத்து வச்சு அக்யூமுலேட் பண்ணி ஸ்டோர் பண்ண பிறகு இட் வில் பி சென்ட் டு த ரீசைக்கிள்ஸ். அவங்களே வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ரிஜெக்ட்ஸை மட்டும் லேண்ட்ஃபில்க்கு அனுப்பியே ஆகணும், இல்லைன்னா இன்சினரேட்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அங்கே வந்து ரிஜெக்ட்ஸ் பேர்ன் ஆகும்.
4: இப்போ இந்த பெரிய பெரிய பில்டிங், சப்போஸ் இந்த பெரிய ஆஃபீஸஸ், ஐடி ஆஃபீஸஸ், அப்புறம் காலேஜ் கேம்பஸ், ஸ்கூல் கேம்பஸ், அங்கே கூட இந்த மாதிரி 3 பின் வச்சுருப்பாங்களா?
3: எல்லா பிளாக்லேயுமே வச்சுருப்பாங்க. நாங்கள் டீல் பண்ணுற எங்கள் கஸ்டமர்ஸ் எல்லாருமே பெரிய பெரிய ஆஃபீஸஸ், ஐடி பார்க்ஸ் தான். அவங்க ஒரு ஒரு இதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 பில்டிங்ஸாவது இருக்கும். ஸோ ஈச் பில்டிங் ஈச் ஃப்ளோரில் பென்ஸ் செப்பரேட்டாக இருக்கும். அவங்க ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் அதே மாதிரி வச்சுருப்பாங்க. எம்ப்ளாயீஸு கூட ட்ரெயின் பண்ணணும். எங்களோட பார்ட் ஆஃப் எங்கேஜ்மெண்ட் என்னென்னா, நாங்கள் எவ்ரி 3 மந்த்ஸ் போய் எம்ப்ளாயீஸை கூட ட்ரெயின் பண்ணணும். நீங்கள் வந்து வெட் ட்ரை ரிஜெக்ட்ஸை செப்பரேட்டாக போடணும்னு அவங்களை ட்ரெயின் பண்ணி அவங்க எல்லாம் அந்த மாதிரி வச்ச பிறகு எங்களோட வெஹிக்கிள் ஒன்று போகும். ஈச் பிளாக் போய் எங்கள் டிரைவர் எங்கள் ஸ்டாஃப் போய் அதை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து எங்கள் யூனிட்டில் வச்சு
4: பண்ணாத சில ஸ்கூல்ஸ்லாம் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க அப்போ கூட அவங்க வச்சுருப்பாங்களா?
3: இது வந்து இப்போது சென்னையில் இருக்கா இல்லையா தெரியல, பெங்களூரில் மேண்டேட்ரி. ஏன்னா பெங்களூருக்கு சாய்ஸ் கிடையாது. சென்னைக்கு இன்னும் இடம் இருக்குது, நீங்கள் டம்ப் பண்ணுறீங்க எங்கேயோ. பெங்களூருக்கு இடம் கிடையாது. சுற்றி உள்ள எல்ஐசிஸ் எல்லாருமே பிளாக் பண்ணியாச்சு பெங்களூரில். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, தெர் இஸ் நோ சாய்ஸ், தே ஹாவ் டு டூ. ஏ சாஹஸ் கிட்ட இல்லைன்னா வேற ஒருத்தர்கிட்ட அவங்க இது பண்ணணும். கம்பல்சரியாக பண்ணி ஆகணும். ஹைகோர்ட் ரூல் இருக்குது, ஃபைன்ஸும் அதிகமாக இருக்குது இப்போ பெங்களூரில். இன்ஃபேக்ட் ஒன் மோர் குட் திங் தட் இஸ் ஹேப்பன் இஸ் பிளாஸ்டிக்கும் பேன் ஆயிருக்கு, ஃபைன்ஸும் ரொம்ப சிவியராக இருக்குது. ஸோ வேறு ஸ்கூல்ஸ் எல்லாருமே பண்ணுறதில்ல. இப்போ பெங்களூரில் ஒன்லி 40% ஆஃப் க்ரௌட் தான் செக்ரிகேஷனே பண்ணுறாங்க. செக்ரிகேட் பண்ணால் தான் பிபிஎம்பி கவர்மெண்ட் வந்து வேஸ்ட்டை பிக்கப் பண்ணும். செக்ரிகேட் பண்ணலன்னா வேஸ்ட் பிக்கப் பண்ண மாட்டாங்க. நீங்கள் என்னவாவது பண்ணிக்கணும், என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் 2 நாள் எங்கேயாவது தூக்கி போடலாம். ஆனால் அப்படியே எல்லாம் அங்கங்கே போட்டுடுறாங்க. பட் ஹை டைம் எல்லாரும் பண்ணியே ஆகணும்.
4: நீங்கள் பிளாஸ்டிக் பற்றி என்ன நினைக்கிறீங்க?
3: சி, பிளாஸ்டிக் எவ்வளோக்கு எவ்வளோ கன்வீனியன்ட். அதோட இன்வென்ஷன் வந்து இட் வாஸ் ரியலி கிரேட். நமக்கு வந்து பிளாஸ்டிக் இல்லாமல் வி காண்ட் இமேஜின் அ லைஃப் இப்போ, இல்லையா? ஃபர்கெட் அபவுட் ஹோம்ஸ், ஹோம்ஸ் ஃபர்கெட் பண்ணுங்க. பட் நிறைய சி அ டிவி, ஒரு பிசி, லேப்டாப், ஃபோன், எல்லாத்துலேயுமே பிளாஸ்டிக் வேணும். மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே பிளாஸ்டிக் வேணும். அங்கெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. அந்த ஸ்டேஜ்லாம் நமக்கு பிளாஸ்டிக் கிரேட் இன்வென்ஷன் அதுலேருந்து வந்திருக்கு. யூஸ் பண்ணியே ஆகணும், எல்லாம் கரெக்ட். பட் எங்கெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் முடியுமோ அங்கே கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் ஆர் மோர். ஸ்பெஷலி பிளாஸ்டிக் கவர்ஸ் பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கூட, தின் பிளாஸ்டிக் கவர்ஸ் எதுக்கு பேன் பண்ணுறாங்க? திக்காக தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க, இத்தனை மைக்ரான்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு கவர் கடைங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஆர்டர். அப்போவுமே யாரும் கேட்க மாட்டாங்க தின் தான் யூஸ் பண்ணுவாங்க.

0: அது சீப்பு. ஏன்னா அந்த தின் பிளாஸ்டிக் கவர்ஸ் ரீசைக்கிள் கூட பண்ண முடியாது, நீங்க செக்ரிகேட்
1: பண்ண முடியாது.
0: பர்ன் பண்ணா அட்மாஸ்பியர் உங்களுக்கு பொல்யூட் ஆகுது, ஏர் பொல்யூஷன். திக் பிளாஸ்டிக் கவர்ஸ் தான் ரீசைக்கிள் பண்ண முடியும், தின் பிளாஸ்டிக் கவர்ஸை ரீசைக்கிள் கூட பண்ண முடியாது. ஸோ எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக பிளாஸ்டிக் பேக் வந்தே ஆகணும். கவர்ஸ் வி ஹாவ் டு கேரி அவர் ஓன் பேக்ஸ் டு பை ஸ்டஃப். பேக்கேஜிங் கூட அவாய்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் கேட்டிருந்த ஒரு நோ, வி ஷுட் பர்ச்சேஸ் திங்ஸ் இன் அ மேனர் தட் ஹெல்ப்ஸ் ரெடியூஸ் வேஸ்ட். ஆஸ் யூ ஹவ் டோல்ட், பல்க் இப்போது பல்காக வாங்கணும். இப்போ குவான்டிட்டி எல்லாமே சின்ன சின்னதாக வாங்கி ஒரு அஞ்சு கேஜி, அஞ்சு தனித்தனியாக அஞ்சு கேஜி வாங்கும்போது அஞ்சு கவர் வருது உங்களுக்கு. அட்லீஸ்ட் 5 kg பேகை வாங்கிக்கோங்க, எப்படியும் உங்களுக்கு யூஸ் இருக்குது அப்படின்னும்போது. அட் யூ அது பிளாஸ்டிக் நல்ல திக் பிளாஸ்டிக் கண் பேக்கேஜிங் வர மாதிரி வாங்கிக்கோங்க. இன்னும் இல்லையா பெஸ்ட் உங்கள் கண்டெய்னர்ஸ் எடுத்துகிட்டு போங்க. பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் வாங்காதீங்க, லோக்கல் கிராசரி ஸ்டோர்ஸில் வாங்குங்க. லோக்கல் கிராசரி ஸ்டோர்ஸ்லாம் வாங்கினோன்னா ஒரு ஜூட் பேக்கில் போட்டிருப்பான், நீங்கள் நானே என் டப்பா எடுத்துகிட்டு போய் அங்கேயே கொடுத்து அவரையே வெயிட் பண்ணி போட்டுற சொல்லிடுவோம் அவ்வளோதான். ஏன்னா இட்ஸ் டேக்ஸ் அ ஹேபிட், அவ்வளோதான். இட்ஸ் ஜஸ்ட் அ ஹேபிட். இப்போ கூட யூ வென் வி வெர் கிட்ஸ் நோ, வி யூஸ் டு ஹேவ் தட் எக் கண்டெய்னர், அதில் தான் எக் வச்சு கொடுப்பாங்க. யாரும் எக்லாம் கவர்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. இப்போ அந்த இதுவே கிடையாது. ஸோ மறுபடியும் இப்போ நான் வாங்கி அதே கண்டெய்னர் 2 years வாங்கி யூஸ் பண்ணுறேன், அவங்க அப்படியே கெட் அன்னாய்ட். ஷாப்கீப்பர்ஸ் டோ கெட் தே கெட் அன்னாய்ட். இப்போ பேன் வந்ததுனால இப்போ தேர் கம்பெல்லிங் பீப்புள், நீங்களே கொண்டு வாங்க. இட் ஆல் டேக்ஸ் அ மேட்டர் ஆஃப் ஹேபிட். நீங்கள் தான் அந்த ஹேபிட்டை உங்களுக்குள்ளே கொண்டு வரணும். நான் போகும்போது நானே ஒரு கண்டெய்னர் எடுத்துகிட்டு போகணும் எக் வாங்க போகும்போது அப்படிங்கிறது. பேக் எடுத்துகிட்டு போகணும்.
1: இப்போ இந்த தின் பிளாஸ்டிக்ஸ்லாம் ரீசைக்கிளே பண்ண முடியாது அப்படின்னு நல்லா தெரியுது, ஆனாலும் அவங்க தின் பிளாஸ்டிக்ஸ் ஸ்டாப் பண்ணவே மாட்டுறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி கேஸில் சாகஸ் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்?
0: சி, சாகஸ் வந்து எவ்வளோ அளவுக்கு முடியுமோ, சாகஸில் ஒரு சாகஸ்னு இல்லை எல்லாத்துக்கும் ஒரு கான்செப்ட் இருக்குது, எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி இபிஆர்னு சொல்லணும். இப்போது இஃப் ஐ எம் த ப்ரொடியூசர் ஆஃப் சம்திங், ஐ ஷுட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட் டு கம் பேக் டு மீ. அது டேக் பேக் சர்வீசஸ்ன்னு கூட சொல்லுவோம் நாங்கள். ஐ ஷுட் பி ரெஸ்பான்சிபிள் டு டிஸ்போஸ் இட் இன் அ சயின்டிஃபிக் வே. ஸோ அப்போ சாகஸ் மாதிரி கம்பெனிஸ் எங்கே இந்த பிக்சரில் வரும்னா, இட் டைஸ் அப் வித் கம்பெனிஸ். இப்போ தின் பிளாஸ்டிக் எல்லாமே இவங்க ஷாம்பூஸ் அது இது எல்லாம் இருக்காங்க, டைப்பர்ஸ் இவங்கெல்லாம் வந்து ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் இன்னொரு கம்பெனி மேஜர் பிளேயர்ஸ் இதில், அவங்கக்கிட்ட பேசி நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள். சாகஸும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறோம், ஏன்னா சாகஸுங்கிறது ஒரு என்ஜிஓ சோஷியல் என்டர்பிரைஸ், சாகஸ் கிட்ட ஃபண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி பெரிய கார்பரேட்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா அதை வந்து திரும்ப இந்த சர்க்கிள்லேருந்து திரும்ப எடுத்துக்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா, ஏன்னா கலெக்ஷன் மெக்கானிசம்ங்கிறது இட்ஸ் நாட் அ ஜோக். ஏன்னா வி ஹாவ் டு ஹாவ் மெனி பீப்புள் எஸ்டாப்ளிஷ் இன் மெனி பிளேசஸ் அண்ட் அக்ரிகேட் ஆல் த வேஸ்ட், டேக் இட் பேக் டு ரீசைக்கிள்ஸுங்கிறது காஸ்ட் இன்டென்சிவ் ப்ராசஸ், பயங்கர காஸ்ட் இருக்காது, லேபர் காஸ்ட் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி கார்பரேட்ஸ் முன்னாடி வந்து ஹெல்ப் பண்ணால், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு நம்ம ஏதாவது ரிசர்ச்லேயே நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அங்கே சாஹஸ் கேன் ப்ரொவைட் ஆல் த இன்ஃபர்மேஷன் தட் இஸ் நீடட். சாஹஸ் கேன் ப்ரொவைட் அ சப்போர்ட் ஃபார் கலெக்ஷன் மெக்கானிசம். ஏன்னா எங்கள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட் ஆல் ஓவர் த பிளேஸ் இருக்குது. ஸோ எங்ககிட்ட எல்லா வேஸ்ட்டும் வருது, நாங்கள் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு தரோம். நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் அந்த இப்போதைக்கு என்ன ஆகுதுன்னா, உங்கள் சின்ன சின்ன சாக்லேட் ராப்பர்ஸு இந்த சிப்ஸ் கவர்ஸ்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, ரீசைக்கிள் கூட பண்ண முடியாது. பிஸ்கட்னா எத்தனை குழந்தை பிஸ்கட் சாப்பிடாமல் பிஸ்கட் வாங்காமல் இருப்பாங்க அதுக்குன்னு. ஸோ அதெல்லாம் என்ன ஆகுது, சின்ன சின்னதாக ஷ்ரெட் பண்ணி சிமெண்ட் கிலன்ஸில் போய் போட்டு அந்த ரோட் மேனுஃபேக்சரிங்க்கு இந்த நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த சிமெண்ட் கிலில் கான்கிரீட்டோட அது மிக்ஸ் ஆயிரும்.
1: ஸோ இப்போ வீடு கட்டுறதுக்கு கூட யூஸ் பண்ணுறாங்க.
0: மே நாட் பி த ஐடியல் சொல்யூஷன் பட் எஸ் இப்போதைக்கு அதுதான் நடந்துட்டுருக்கு. இன்னும் ஏதாவது பயோஃபியூவலில் கூட வி ஆர் மேக்கிங் அந்த யூஸ்ட் ஆயில்ஸில் பயோஃபியூவல்ஸ்னு ரிசர்ச் ஹஸ் பீன் ஹேப்பனிங். என்னெல்லாம் பண்ண முடியுமோ கொஞ்சம் குறைக்க முடியுமோ, லேண்ட்ஃபில்க்கு போகாமல் எல்லா இடத்துலையும் வி ஆர் ட்ரைங் டு டூ பெஸ்ட். சாஸ் வந்து இட்ஸ் வெரி வெரி குட் ஆன் இட்ஸ் ப்ரின்சிபிள்ஸ் தட் எங்கேயுமே ஈவன் இஃப் ரிக்வயர்ட் காஸ்ட் அதிகமானால் கூட வி நெவர் என்கரேஜ் பீப்புள். எங்களால் இந்த ரிஜெக்ட்ஸ் இந்த சிப்ஸ் கவர் லேஸ் கவர்லாம் அங்கே கொண்டு போய் ஒரு சிமெண்ட் கில்ல கொடுக்கறது காஸ்ட் இன்டென்சிவ் ப்ராசஸ், வேணும்னா எங்கேயாவது போட்டுடலாம் இல்லையா. பட் வி பிலீவ் இன் சயின்டிஃபிக் டிஸ்போசல், வி என்ஷோர் தட் ஒன்லி 3 to 5 கோஸ் டு லேண்ட்ஃபில் வேர் வி கான் டூ எனி திங் அபவுட் இட். வி கேன் டூ சம்திங் அபவுட் இட் ஆல்சோ வி டேக் இட், வி கோ டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் கிவிங் இட் ஃபார் ரீசைக்கிள்.
1: இப்போ நாங்கள் ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னு நாங்கள் நினச்சோன்னா வேஸ்ட்டை, நாங்கள் என்ன மாதிரி ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணோம் எல்லாம் வாங்கணும்?
0: நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பல்கில் வாங்கணும், எதை வாங்கினாலுமே. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் கவர்ல தான் வருது பேக்கேஜிங் இல்லையா. ஏன்னா ஒரு வீட்டுக்கு கிராசரிஸ் வாங்க போனாலே எல்லா பிளாஸ்டிக்
1: செடியை கூட ஒரு பிளாஸ்டிக்
0: பிளாஸ்டிக்ல தான் கொடுக்குறாங்க. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து ஆர்கானிக் ஸ்டோர்ஸு, லெஸ் பேக்கேஜிங் ஸ்டோர்ஸு நிறைய இருக்குது, சென்னையில் கூட இருக்குது. அந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா அவங்க வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங்கில் கொடுப்பாங்க, அட்லீஸ்ட் பேப்பர் பேக்கேஜிங்கில். பேப்பர் பேக்கேஜிங்கில் கொடுக்கலையா இல்லை உங்களுக்கு அதெல்லாம் கன்வீனியண்ட்டாக இல்லையா, நான் சொன்ன மாதிரி பெரிய பெரிய கடைக்கு போகாதீங்க, சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கு சின்ன சின்ன கடையில் போங்க, அங்கே வாங்கிக்கோங்க. அப்படியும் அவாய்ட் பண்ணமுல, நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போகணுன்னா பல்கில் வாங்குங்க. அட்லீஸ்ட் குறையும் உங்களுக்கு. திக்கு பேப்பரை, திக்கு பிளாஸ்டிக்கை ரீசைக்கிள் பண்ணணும், ரீசைக்கிளாவது பண்ணிக்கலாம். So the summary is, let's all remember that our waste is our responsibility. We should be responsible for the waste that we generate. So we should strive towards aiming zero waste. Okay, let that be a small step. I mean, baby steps will improve, but let's have that habit, bring that habit into us. No, I'm not going to generate waste. There is a story on YouTube, if you are interested you can see, one lady who has generated just about 100 grams of waste in 6 months. Okay, it's amazing. They are all an inspiration. Avangalla patha namak inspiring a irukum, nama adula or 20% panna mudinja kuda it's really great. So this is my request to everyone.
1: Thank you for your wonderful interview. We'll be glad if Chennai also follows this. Thank you.
0: Thank you. Thanks for MOP Vaishnav College girls who gave this opportunity to me to say a few words about waste. And through this interview, even one person changes. Yeah. It's worth the cause. So please take up this cause and do your bit. As Gandhiji said, be the change that you want to see in the world.
1: Thank you.
2: ஒரு ஷார்ட் பிரேக் அப்புறம் நடிகர் கமலஹாசன் என்ன சொல்ல வராருன்னு கேட்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி, நமது சமுதாயம் நமது பெருமை.

0: நடிகர் கமல்ஹாசன் என்ன சொல்ல வராரு அப்படிங்கறத கேட்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி, நமது சமுதாயம் நமது பெருமை.
1: வணக்கம். மதிப்பிற்குரிய பிரதம மந்திரி அவர்கள், குறிப்பிட்டுள்ள 9 பெயர்களில் என் பெயரும் இடம்பெற்றிருப்பது பெரும் ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன். கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட, சித்தாந்தங்களுக்கு அப்பாற்பட்ட மனித சேவை என்பதில் என்றுமே நம்பிக்கை உள்ளவன் நான். இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும் அரிய 9 பெயர்களில் நாங்கள் அனைவருமே வெவ்வேறு கருத்துக்கள் உடையவர்கள். நான் மனித நேயத்தை ஆத்திகம் மூலமாகவோ வேறு சித்தாந்தங்களின் மூலமாகவோ அணுகாமல் மனிதம் மூலமாக, பகுத்தறிவு மூலமாக அணுகி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவன். எனக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கும் புதிய ஒரு கடமையாக நான் நினைக்காமல், செய்த கடமைக்கான ஒரு பாராட்டாக நினைத்து தொடர்ந்து செயல்படுவேன் என்பதை மாண்புமிகு பிரதமருக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த 30 ஆண்டுகளாக எனது சினிமா ரசிகர்களாக இருந்தவர்களை சமுதாய ஆர்வலர்களாக, சேவையாளர்களாக மாற்றிய ஒரு சிறிய ஊக்கியாக நான் இருந்திருக்கிறேன். அந்த பணி தொடரும். சுற்றமான சூழல் என்பதை நான் உணர ஆரம்பித்து பேச ஆரம்பித்து பல மாமாங்கங்கள் கலந்து விட்டன. பணி தொடரும். பிரதமர் தேர்ந்தெடுத்த இந்த 9 பேர், இன்னும் 9 பேரை தேர்ந்தெடுக்க அவர் பணித்திருக்கிறார், பரிந்துரைத்திருக்கிறார். முடிந்தால் இன்னும் 90 லட்சம் பேரை சேர்க்க வேண்டியது என்பது கடமையாக, இயலும் கடமையாக நான் நினைக்கிறேன். 1 பில்லியன் ஜனத்தொகை உள்ள இந்த நாட்டில் என் துளி சிறு துளியாக இருந்தாலும் பெருவெள்ளத்தின் முதல் துளியாக இது இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த முயற்சியில் அரசியல், மத, இன, மொழி கடந்த மனிதம் பரவும் என்று நான் நம்புகிறேன். வணக்கம், நன்றி.

0: இப்போ நடிகர் கமல்ஹாசன் என்ன சொன்னாருன்னு கேட்டோம். அடுத்ததா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஸ்வச் பாரத் பத்தி என்ன சொல்றாரு அப்படிங்கறத கேட்கலாம்.
1: அகர் ஹம் தய கரே சவா சோ கரோட் தேசவாசி தய கரே கி மே கந்தகி நஹி கருங்கா நா கந்தகி கருங்கா நா கந்தகி கர்னே தூங்கா. அகர் கந்தகி சே தேஷ் கோ முக்தி கே திலானி ஹை தோ ஃபிர் ஹமே தய கர்னா ஹோகா ஹம் கந்தகி நஹி கரேங்கே. மஹாத்மா காந்தி நே ஹமே குலாமி சே முக்தி திலாயி, ஹம் பாரத் மா கோ கந்தகி சே முக்தி திலாயி. யே காம் ஹம் சப்கா ஹை, ஹம் சப்கோ கர்னா ஹை. தேஷ்வாசியோ கே பாஸ் பிக்ஷா மாங்கனே கே லியே நிக்லா ஹூன். மே பிக்ஷா மே தேஷ்வாசியோ சே ஏக் சால் மே சோ கண்டே மாங்கதா ஹூன். ஹர் சப்தா தோ கண்டே ஆர் ஹம் தோ கண்டே சஃபாயி கா சந்தேஷ் லேகர் கே கர் கர் ஜாயேங்கே, சஃபாயி கே அபியான் கோ சலாயேங்கே. யே பாரத் மாதா பர் ஏக் கந்தகி கா கலங்க ஹை, உசே ஹம் மிட்டா கே ரஹேங்கே. யே ஹமாரி பாரத் பக்தி. 2 அக்டோபர் சே பூரே தேஷ் மே ஏக் சஃபாயி கா அபியான் பிராரம்ப கர்னா. மே ஸ்வயம் நிகல்னே வாலா ஹூன் ஜாடு லகானே கே லியே. பாயியோ பஹனோ, தேஷ் கோ பதல்னா ஹை தோ தேஷ் கி சூரத் பி பதல்னி. ஏக் கதம், ஏக் கதம் ஸ்வச்சதா கி ஓர் சலே. ஆப் தேக்கியே ஹமாரா தேஷ் துனியா கே சாம்னே சீனா தான் கே கடா ஹோ ஜாயே.
2: ஃபாரின் பாலிசி ஓர் டிப்ளோமேசி ஏக் தூசரே கா பர்யாய் நஹீ ஹோதே. ஃபாரின் பாலிசி ஹோதி ஹை
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி. நமது சமுதாயம் நமது பெருமை. அருணா, இப்போ நீ குப்பைய பிரிச்சு போடுவேன்னு நம்புற, போடுவல்ல?
0: கண்டிப்பா.
3: இப்போ நம்ம இன்டர்வியூவை கேட்டதுக்கு அப்புறமா நம்ம நாட்டுல எவ்வளவு குப்பைய ஒரு நாளுக்கு போடுறோம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம இதனால வர விளைவுகளையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு அப்புறமாவது நம்ம குப்பைய பிரிச்சு போட முயற்சி பண்ணுவோம்னு நினைக்கிறேன். குப்பைய ஒரே இடத்துல கொட்டுறதுனால குப்பைய போடுறதுக்கு இடமே இல்லாம கஷ்டப்படுறதுக்கு நம்ம குப்பைய பிரிச்சு போட்டுட்டு நமக்கு உபயோகமான பொருட்களை ரீசைக்கிளிங் மூலமா பெற முடியும்னு நம்புறேன்.
0: நீங்களும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு குப்பைய பிரிச்சு போடுவீங்க அப்படின்னு நம்புறோம். உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது
3: ஆர்ஜே நமிதா,
0: ஆர்ஜே அருணா,
4: ஆர்ஜே ரித்தி.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி. நமது சமுதாயம் நமது பெருமை.

0: எக்ஸாம் எப்படி பண்ண?
1: சூப்பரா பண்ணிருக்கேம்மா. நம்ம அன்னைக்கு கிண்டிலேருந்து வரச்சே ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, பஸ்ல வந்துட்டு இருக்கச்சே, அந்த காலேஜ்லயே சீட் கிடைக்கிற அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்கேம்மா. மார்க் வந்து அங்கெல்லாம் சேர்த்து விட்டுடுவீங்கல்ல?
0: ஆனா அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப காசு ஆகுண்டா. அப்பாவே ஊர்ல இருந்து 10,000 தான் அனுப்புறாரு மாசம் மாசம். நம்மளால அங்க படிக்க முடியுமா?
1: ஆனா அம்மா, உங்க வீட்லயும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கா? நிறைய படிக்கணும், நிறைய மார்க் எடுத்தும் நல்ல காலேஜுக்கு போக முடியாம கவலையே படாதீங்க. பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போங்க, அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸ்டூடெண்ட் லோன் பேர்ல நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க, நீங்களும் குழந்தைய படிக்க வைக்கலாம். This PSA was brought to you by MOP Community Radio Service 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: வணக்கம் சமுதாய வானொலி நேயர்களுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த இந்தியா இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா தண்ணீர் பற்றாக்குறை. தண்ணீர் வந்து இயற்கை வளத்துல மழையிலிருந்து நமக்கு கிடைக்குது. அது கிடைக்கும் பொழுதே நம்ம வந்து அதை முறையான வகையில சேமிச்சு வச்சோம்னா தண்ணி இல்லாத மழை வராத காலகட்டங்கள்ல நமக்கு அதுக்கு பயன்படும், கோடை காலங்கள்லாம் பயன்படும். இப்ப நமக்கு தண்ணி கஷ்டம் இல்லை, இருந்தாலும் முறையான முறையில் மழை நீரை சேமித்து வைத்து தண்ணீரை வந்து மிக சிக்கனமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். பாலை விட ஒரு லிட்டர் தண்ணி வந்து அதிக விலைக்கு விற்குது. சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் வந்து பாதி நோய்களுக்கு வந்து ஒரு தீர்வாக அமையுது. எனவே உங்கள் வளம் பெருக வேண்டும், உங்க உடல் நலம் சீராக அமைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பாதுகாத்து வையுங்கள். நன்றி. நான்
3: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற MOP சமுதாய வானொலி 107.8 பெண்களுக்காக வழங்கும் ஒரு சூப்பர் நிகழ்ச்சி தான் பெண்ணே உனக்காக.
4: ஹலோ சென்னாய், நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP 107.8 பண்பலை வரிசை.

0: வணக்கம் சென்னை, இது உங்க ஆர்ஜி வைஷ்ணவி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி. நமது சமுதாயம் நமது பெருமை. இது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பத்தின ஒரு ஷோ. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இந்த சொசைட்டில இருக்கிற ஒரு மெயின் ப்ராப்ளம்னு சொல்லலாம். எல்லா உமனும் டெய்லி இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றோம். ஆனா நம்மளுக்கு எப்பவுமே நம்ம போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இல்லை வந்து போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நம்மளுக்கு தோண மாட்டேன்றது. ஏன்னா நம்ம பேர் கெட்டு போயிடும்னு. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு கேட்டாலே நிறைய விதம் இருக்கு. வெர்பல் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், சைல்டு அப்யூஸ், ஈஃப் டீசிங், ஃபாலோ பண்ணுறது, நம்மளுக்கு தெரியாமல் நம்மளோட பிக்சர் இல்லைனா நம்மளோட வீடியோ எடுக்கிறது கூட செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து இப்படி ஒரு லா இருக்கான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. நிறைய லா இருக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா. அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லது. அண்ட் ஒரு பொண்ணு தனக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்கும்போது பயப்படாம தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாதான் இன்னொரு வாட்டி செக்ஷுவலா ஹராஸ் பண்றவங்க பண்ணாம இருப்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு ரியலைசேஷனா இருக்கும். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. சென்னைன்னு மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே டே பை டே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன்க்ரீஸ் தான் ஆகுதே தவிர டிக்ரீஸ் ஆக மாட்டேன்றது. அண்ட் நம்ம நாட்டில் இப்போ கரண்ட்டாக பார்த்தா டெல்லியில் தான் ரொம்ப அதிகமாக நடக்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் சென்னையிலையும் இப்போ ரொம்பவே அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
1: இல்லை, பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் குற்றங்கள் வந்து சென்னையில் பாம்பேயில் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே வந்து இன்றைக்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. கொஞ்சம் கேசஸ் தான் வந்து நமக்கு ரிப்போர்ட் ஆகுது மீடியா மூலமாக, அதாவது தொலைக்காட்சி மூலமாகவும் ஊடகங்கள் மூலமாக, அதாவது பிரிண்ட் மீடியா அண்ட் விஷுவல் மீடியா வந்து நமக்கு ரிப்போர்ட் ஆகுது. நிறைய கேஸ், நிறைய பெண்கள் செக்ஷுவல் ஹராஸ்மெண்டால் பாதிக்கப்படுற நிறைய பெண்களோட வழக்குகள் வந்து வெளியில் தெரியறதே கிடையாது. ஏன்னா நம்ம சமூகம் வந்து கலாச்சாரத்தோட ஒன்றிய சமூகம் பேசி பேசி பெண்கள் வந்து தனக்கு எதிராக நடக்கின்ற பாலியல் குற்றங்களை வெளியில சொன்னா கூட அது மிகப்பெரிய குற்றமா அந்த பெண்ணை பாக்குற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைக்கு வந்து அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு அது ஒரு ரீசன். ஏன்னா அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க ஒண்ணு. இன்னொன்னு, பாதிக்கப்பட்டவங்க வந்து அவங்களே மிக குற்றவாளியாகவே வந்து இந்த சமூகம் பாக்குறதுனால ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க பாத்தீங்கன்னா யார் அந்த தவறை செய்யறாங்களோ பெண்களுக்கு எதிராக, அவங்க வந்து இன்னைக்கு வந்து ஜாலியா சுத்துறது, நான் பண்ணிட்டு அஃபென்ஸ், ஆனா என்ன ஏதாவது பண்ண யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அவன் தெரியும் போது அதை பாக்குற பெண்களுக்கும் வந்து சரி நம்ம போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் போய் நிக்கணும், அதுக்கப்புறம் கோர்ட்ல போய் நிக்கணும், நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை, அப்படியே நம்ம ஒரு நம்ம ரைட்காக நமக்கு எதிராக நடந்த குற்றத்திற்காக நம்ம ஃபைட் பண்ணா கூட நமக்கான நியாயமான தீர்ப்பு கிடைக்குமான்னு ஒரு டவுட்டு. ரெண்டாவது, நீதிமன்றங்கள் அலையணும். மூணாவது வந்து, இந்த சமூகம் நம்ம ஃபேமிலியையும் நம்மளையும் வந்து மிக மோசமா வந்து பார்க்குமேன்ற ஒரு பய உணர்வோட இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலை இருக்குது. நீங்க சொல்றது போல பாம்பே அண்ட் டெல்லி போன்ற ரொம்ப வெஸ்டர்னைஸ்ட் சிட்டிஸ் ஸ்டேட்ல எல்லாம் வந்து கிரைம் அகேன்ஸ்ட் விமன், ஐ மீன் பர்டிகுலர் மோர் பர்டிகுலர் தி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து அதிகமா இருக்கு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சென்னையில வந்து சமீப காலமா வந்து மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கிறது வந்து மிக அதிர்ச்சியான சம்பவமாமே நான் பாக்குறேன்.
0: நீங்க சொன்ன மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நிறையவே நடக்கிறது மேம். அதே மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் லாவும் நிறைய இருக்கு. ஒரு பெண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ற லா நிறைய இருக்கு, ஆனா யாருக்குமே இது மாதிரி ஒரு லா இருக்குன்னு கூட தெரிய மாட்டேன்றது. அது வந்து தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் எல்லாருமே. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: என்ன பொறுத்தவரையும் பொதுவாக சட்ட விழிப்புணர்வு வந்து பள்ளியிலிருந்தே வந்து தொடங்கணும்னு ஆசைப்படுறேன். அது கம்பல்சரியான விஷயம். ஏன்னா சட்டம் என்பது ஒரு மனிதனோட வாழ்வியலோட சம்பந்தப்பட்ட அன்றாட நடக்கிற வாழ்க்கையில நம்ம எது தவறு எது சரி என்று பிரித்து பார்த்து நம்ம வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அது தவறு எது தவறு என்பது சட்டத்தின் பூர்வமாக எது தவறு என்பதை ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பா வந்து பெண்கள் தனக்கான உரிமை என்ன, தனக்கு எதிராக நடக்கின்ற குற்றங்களை நாம் எதன் மூலமாக அணுகி எப்படி நீதி பெற முடியும் என்ற விஷயத்தை வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இன்னொன்னு, நீங்க பாத்தீங்கன்னா வெஸ்டர்னைஸ் கண்ட்ரில, அதாவது யூரோப்பியன் போன்ற நாடுகள்ல கூட இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் இருந்துட்டு, நம்ம வந்து நல்ல ரொம்ப எஜுகேஷன்ஸ் இருந்து ரொம்ப எம்ப்ளாய்மெண்ட் இருந்து அதனால எக்கனாமிக்கல் லெவல்ல இந்தியாவாக இருக்கட்டும் மற்ற நாடுகளும் முன்னேறிவிட்ட இந்த காலகட்டத்தில் கூட, ஆனா வந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் எந்த நாட்டிலுமே வந்து குறைஞ்ச பாடு கிடையாது. குறிப்பா வெஸ்டர்னைஸ்டு கண்ட்ரில கூட அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது இந்தியா போன்ற கலாச்சாரம் பேசி பெண்களுக்கு படிப்பறிவு கொடுக்காமல் இன்றைக்கும் கூட ஜாதி மத அடிப்படையிலான பிரச்சனைகள் இருக்கின்ற இந்தியால பெண்களுக்கு எதிரான நடக்கின்ற பல்வேறு குற்றங்கள் வந்து தொடர்ந்துகிட்டேதான் இருக்குது. அதுக்கு அதை வந்து நம்ம குறைப்பதற்கு நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, ஸ்கூல் எஜுகேஷன்லயே வந்து லீகல் அவேர்னஸ் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம வீட்டுல குழந்தைகளை வளர்க்கும் போது ஆண் பெண் என்ற பாகுபாடும் இல்லாமல் இருவரும் மனிதர்கள் என்ற சம அந்தஸ்தோட பாலின வேறுபாடு இல்லாமல் வளர்க்கப்படும் ஒரு சூழ்நிலை வந்து எல்லா குற்றங்களையும் மாற்றும். சட்டங்கள் மட்டுமே வந்து குற்றங்களை வந்து குறைக்குமா என்ன பொறுத்தவரையும் முடியாதுன்றத நான் என்னால சொல்ல முடியும். ஒரு தனி மனிதன் தான் செய்த தவறு இனிமேல் அந்த தவறு செய்யக்கூடாது என்று எப்ப உணர்கிறானோ அப்போதுதான் அந்த குற்றம் குறையும். ஆனா சட்டம் கொண்டு வந்து ஒரு மனிதனுடைய மனத்தை வந்து மாற்ற முடியாது. அது குறைஞ்சபட்சமான அந்த தவறுக்கு திருந்துவதற்கான தண்டனையை ஒழிய அவனை வந்து பழி வாங்குவதற்கான தண்டனை அது கிடையாது.
0: இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து செக்ஷுவலா ஹராஸ்ட் ஆயிருக்கா அப்படின்னா அவங்க எப்படி ஃபர்ஸ்ட் போய் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியும்னு சொல்ல முடியுமா?
1: முதல்ல பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் எந்த மாதிரியான குற்றங்கள் நடைபெறுகிறது இன்றைக்கு அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். பெண்களுக்கு வீடுகளில் பெண் குழந்தைகளாக இருக்கும் பொழுதே அந்த பாலியல் தொந்தரவு என்பது தொடங்கிவிடுகிறது. பெண்கள் வீட்டில் இருக்கும் பொழுது ஏற்படுகின்ற செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அப்புறம் நீங்க அங்க விட்டு கல்லூரிக்கு வரும் பொழுது ஏற்படுகின்ற செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், இல்ல நீங்க கல்லூரிக்கும் வீட்டுக்கும் இல்ல வேலை இடங்களுக்கும் செல்லுகின்ற அந்த டூரியேஷன், டிராவல் பண்ற ட்ரெயின்ல பஸ்ல நடந்து போகின்ற இடங்கள்ல கூட ஏற்படுகின்ற பாலியல் தொந்தரவுகள் ஒரு குற்றமா பார்க்கப்படுகிறது. அதற்கற்பால் போல் எப்படி குற்றம் வருகிற பாலியல் குற்றங்கள்னா, நீங்க திருமணம் நடைபெற்று அந்த ஆண் அந்த கணவன் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் ரீசெண்டா என்ன சொல்லிருக்காங்கன்னா, திருமணத்தின் மூலமாக ஏற்படுற அந்த ரேப், பெண்ணுக்கு விருப்பத்திற்கு எதிராக நடக்கின்ற செக்ஷுவல் கூட மேரிட்டல் ரேப், தட் இஸ் ஆல்சோ an offense, கிரிமினல் ஆஃபென்ஸ் சொல்லி உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு சமீப காலமாக சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல வீட்டில் நடக்கின்ற பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை, வெளி இடங்களில் பெண்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற பாலியல் வன்முறை, அதை தாண்டி வேலை செய்கின்ற இடங்களில் பெண்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற வன்முறை, அதையும் தாண்டி இன்றைக்கு உலக அளவில் விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது, நம்ம கம்ப்யூட்டர் யுகமாகிவிட்டோம். இந்த விஞ்ஞானத்தை பயன்படுத்தி, இந்த கம்ப்யூட்டர் யுகத்தை பயன்படுத்தி, எலக்ட்ரானிக் டிவைஸை பயன்படுத்தி பெண்களுக்கு எதிராக பாலியல் தொந்தரவுகள் என்பது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வைரஸ் போன்று பரவிவிட்டது. பெண்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற பாலியல் குற்றங்களை தடுப்பதற்கு சட்டங்கள் இருக்கின்றது. பெண்களுக்கு பெண்களை பாதுகாப்பதற்கான சட்டமே அது. யாரையும் வந்து பனிஷ் பண்ணுன்ற சட்டம் கிடையாது. அது மூலமாக ஒருத்தரை பனிஷ் பண்ணும் பட்சத்தில், ஒரு தண்டனை கொடுக்கும் பட்சத்தில் இந்த குற்றம் தொடராம இருக்கலாம் என்றுதான் நீதியரசர்களும் சட்டமும் நினைக்கிறது, சமூகமும் அப்படிதான் நினைக்கிறது. ஒன்று, வீட்டில் நடக்கின்ற பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளை குறித்த பிரச்சனைகளுக்கான தீர்வும் நீதிமன்ற சட்டத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். சமீப காலமாக 2009 வேலை செய்யும் இடத்தில் பெண்களை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல இருந்து பாதுகாக்கின்ற சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க்கிங் பிளேஸ் ஆஃப் 2009 ஒரு ஆக்ட் கொண்டு வரப்பட்டது மத்திய அரசாங்கத்தால். அது எதற்காக கொண்டு வரப்பட்டது என்றால், விசாகா என்ற ஒரு வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தில் வருது. அந்த கேஸ்ல வந்து டெல்லியில இருக்க கார்பரேஷன்ல வேலை செய்யற பெண்கள், அதாவது படிப்பு அறிவு இல்லாமல் சாதாரண குப்பை பெருக்குகின்ற சாலை ஓர கிளீன் பண்ற பெண்கள் ஏற்பட்ட பாலியல் கொடுமைகள், அவர்கள் வந்து ஒரு வழக்கு தொடுக்கும் பொழுது அப்போ வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் என்ன கேட்கிறார்கள் என்றால், ஒரு பெண்கள் வேலை செய்கின்ற இடத்தில் பாதுகாப்பு இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து இந்த சமூகத்தை வந்து வளர்ந்துவிட்ட சமூகமா நம்ம கருத முடியாது. அதனால் குறைந்தபட்சம் 5 பெண்கள் எங்கெல்லாம் வேலை செய்கிறார்களோ குறைந்தபட்சமாக அங்கெல்லாம் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை ப்ரிவென்ட் பண்ற ஒரு கமிட்டி, என்கொயரி பண்ற ஒரு கமிட்டியை வந்து போடணும்னு சொல்லி சொன்னாங்க. அது அது அதுக்கு பின்பாக தான் அந்த சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. இப்ப எல்லா மாநிலத்திலும் எங்கெல்லாம் பெண்கள் அதிகமாக 5 பேருக்கு மேலாக வேலை செய்கிறார்கள், நிறுவனங்களில் தனியார் நிறுவனங்களாக இருக்கட்டும், பிரைவேட் கம்பெனிஸா இருக்கட்டும், இல்லைன்னா கவர்மெண்ட் ஆபீஸா இருக்கட்டும், எங்கெல்லாம் பெண்கள் வேலை செய்யறாங்க அங்கெல்லாம் ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணி பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற பாலியல் குற்றங்கள், பாலியல் தொந்தரவுகளை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சட்டத்தில் கூட அந்த விசாரணை மேல் அதிகாரி ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும், அதில் ஒரு சமூக ஆர்வலம் இருக்க வேண்டும், சட்டம் அறிவு தெரிந்த ஒரு நபர் இருக்க வேண்டும், 5 பேர் கொண்ட அந்த கமிட்டியில மெஜாரிட்டி 3 மெம்பர்ஸ் வந்து விமனா இருக்கணும், 2 பேர் தான் மென்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த பெண் வந்து வேலை செய்யும் இடங்களில் செக்ஷுவல் அபியூஸோ இல்ல தொந்தரவுகள் ஏற்படும் அந்த பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பட்சத்துல அந்த கமிட்டியில யார் அந்த கம்ப்ளைண்ட் யாருக்கு எதிராக கொடுத்தாங்கன்ற விஷயத்தை வந்து வெளியே சொல்ல வேண்டாம். அது வந்து நீங்க வந்து உள்

0: பெரிய அளவு பாதிக்கப்பட்டு உயிரை கொடுத்தால்தான் ஒரு பெண்களுக்கு பாதுகாக்கிற சட்டமே கொண்டு வர ஒரு அவலமான சூழ்நிலை இன்றைக்கு நம்ம தேசத்துல இருக்கு. அது சரிகாசாவோட உயிர் போனதுக்கு பின்பாக தான் நம்ம வந்து இவிடிசிங்ன்ற ஒரு சட்டத்தை நம்ம வந்து விழித்துக்கொண்டு அரசாங்கம் கொண்டு வருது. அதுக்கப்புறம் நம்ம நிர்பயான்ற ஒரு பெண்ணை வந்து நம்ம டெல்லியில இழந்த பின்பாக தான் வந்து நம்ம வந்து ரேப் கேஸ் வந்து ரேப் அஃபென்ஸ் எல்லாம் வந்து அந்த ரேப் அண்ட் மர்டர் அந்த அஃபென்ஸ் வந்து பனிஷ்மெண்ட் வந்து டெத் பனிஷ்மெண்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வரோம். சோ ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த சமூகத்துல ஒரு பெண் பாதிக்கப்பட்டாதான் அந்த பெண்ணை பெண் சமூகத்தையே பாதுகாப்போம், அதுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம்ன்றது மிக மோசமானது. ஆனால் வேற வழி இல்லை நமக்கு இன்றைக்கு சூழ்நிலையில. அதே போல நீங்க கல்லூரியில் நடக்கிற செக்ஷுவல் அபியூஸோ இல்ல அதற்கான தொந்தரவுகள் ஏற்படும் பொழுது கல்லூரியும் வந்து இந்த மாதிரி அந்த கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை கல்லூரியில வந்து இது இருக்குதுன்னு தெரியல. அவங்க எஜுகேஷன் கொடுக்கறதுல காட்டுற ஆர்வத்தையும் இல்லைன்னா வந்து சீட்டுக்காக சீட்டுக்கு அப்பாயின் கல்லூரிக்கான அந்த சீட்டு கொடுப்பதற்கான கொடுக்கற அக்கறையை வந்து அந்த பெண்களை பாதுகாக்கிறதுக்கான அக்கறை வந்து குறைச்சிக்கிறாங்கன்றதான் நான் பாக்குறேன். இந்த பெண்களுக்கு வந்து வேலை செய்கின்ற பெண்கள் கல்லூரிக்கு செல்கின்ற பெண்கள் நம்மளாவது வாயை திறந்து எனக்கு எதிராக இவ்வளவு தொந்தரவுகள் பிரச்சனை நடக்கிறது என்று நம்ம நண்பர்களிடம் தோழிகளிடம் நம்ம பகிர்ந்துக்கிற சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் இந்த செக்ஷுவல் அபியூஸ் வந்து பெண் குழந்தைகளுக்கு வீட்டில் இருக்கின்ற பெண் குழந்தைகளுக்கு ஏற்படுது. அந்த பெண் குழந்தைகள் வாயை திறந்து இது எனக்கு எதிராக நடந்த குற்றம் அது குற்றமா என்ற சொல்றது கூட தெரியாத இருக்கின்ற குழந்தைகளுக்கு எதிராக இந்த குற்றம் நடைபெறுகிறது. மகிழா இங்க சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கின்ற மகிழா நீதிமன்றங்கள்ல வருகின்ற பெரும்பான்மையான வழக்குகள்ல மிக ஒரு மோசமான சூழ்நிலை உள்ள வழக்குகள் இருக்கு. எங்களை போன்ற வழக்கறிஞர்களுக்கு அதை பகிர்ந்துக்கிறதுக்கே மிகவும் வேதனையாக இருக்கின்றது. வருகின்ற பாலியல் ரீதியான வழக்குகள்ல தன்னை பாலியல் ரீதியான தொந்தரவு வந்து கொடுத்தது தன்னோட தந்தை அப்படின்ற சொல்ற வழக்குகள் வந்து வரும்பொழுது மிகவும் வேதனையாக, யார் நம்மளை பாதுகாப்பாரு, தமக்கு யார் பாதுகாவலர் என்று நினைக்கிறோமோ அவரே வேலையை தாண்டுகின்ற ஒரு சூழ்நிலை தான் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறது. அதை கூட வெளியே சொல்லிக்க முடியாத அந்த பெண் குழந்தை அதை தெரிந்தும் வெளியே சொன்னால் நம்ம குடும்பத்திற்கும் பெண் குழந்தைக்கும் அவமானம் என்று வாயை மூடிக்கொண்டிருக்கின்ற தாய், இது போன்ற கட்டமைப்பில் தான் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை தாண்டி பெண்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற குற்றங்கள் ஊடகங்கள் மூலமாக வெளியே வருகின்றது. ஊடகங்கள் ஒரு சில விஷயங்களில் பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற குற்றங்களை தன்னோட டிஆர்பி ரேட்டுக்காக பரபரப்பாக அன்றைக்கு பேசிவிட்டு மறைந்து விடுகிறார்கள். அதுக்கு பின்பாக அந்த பெண்ணின் குடும்பம் எப்படி பாதிக்கப்படுகிறது, அதுக்கு பெண்ணுக்கான உண்மையான தீர்வு நீதிமன்றத்தின் மூலமாக கிடைத்ததா என்ற விஷயங்களை வந்து அவங்க யாருமே ஃபாலோ பண்ணி சொல்றதில்லை. ஏன்னா ஒரு குற்றம் நடந்தது என்றால் அந்த குற்றத்தின் மூலமாக பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அந்த பெண்ணுக்கு என்ன உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது, தவறு செய்த குற்றவாளிக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுக்கப்பட்டது என்று தெரியும் பட்சத்தில் தான் சமூகத்தில் சரி குற்றம் செய்யக்கூடாது நமக்கு தண்டனை கிடைக்கும்ன்ற ஒரு எண்ணம் உருவாகும். அது வந்து இன்றைக்கு இருக்க ஊடகங்கள்ல வந்து அதுல ஒரு ஃபெயிலியர் இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். ஆனா ஊடகங்கள்ல வந்து இன்னொரு விஷயத்தில் நம்ம பாராட்டியே ஆகணும். ஊடகங்கள் இல்லை என்றால் இந்த பெண்களுக்கு எதிரான இந்த குற்றங்கள் இன்றைக்கு சமூகத்தின் முன்பாக வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் கூட நான் ஃபீல் பண்றேன்.
1: இப்போ ஒரு பொண்ணு வந்து அவளுக்கு செக்ஸுவலா ஹராஸ்ட் ஆயிருக்கானா, அவங்க எப்படி போய் எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் பண்ணணும்?
0: இப்போ ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டா நீங்க நேர்ல தான் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இமீடியட்டான்றதெல்லாம் நெசசரி கிடையாது. நீங்க வந்து எஸ்எம்எஸ் மூலமாக முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட் இல்ல 100 போன் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் கூட நீங்க இஷ்யூ பண்ணலாம். அந்த இடத்துல இருக்க எனக்கு இந்த பாதிப்பு இருக்கிறது அப்படின்னு செக்ஷுவல் இப்ப ரேப் அஃபென்ஸ் அந்த போன்ற ஹீனியஸ் கிரைம்ஸ் மிக மோசமான குற்றங்கள் நடக்கும் பொழுது நீங்கள் அங்க காவல் நிலையத்தை அணுகி நீங்கள் வந்து நீங்க முறையிடும் பொழுது ஒரு கம்ப்ளைண்ட் அந்த யாரு அந்த குற்றம் செய்தாரோ அவருக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுது காவல்துறையினர் முதலில் செய்ய வேண்டிய செயல் என்னவென்றால் அந்த பெண்ணுக்கான கவுன்சிலிங் கொடுக்கணும் முதல்ல. இன்னொன்று நீங்க பாத்தீங்கன்னா மெடிக்கல் அதாவது உடல் ரீதியான ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருந்தாங்கன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். நீங்க அந்த உதவி ஹெல்ப் பண்ணணும், மெடிக்கல் ஹெல்ப் பண்ணணும். அப்புறம் அந்த பெண்ணுக்கான இமீடியட்டான காம்பன்சேஷன் ஒரு எக்கனாமிக்கலா ஒரு அமௌண்ட் வந்து நீங்க கொடுக்கணும்ன்றது அரசாங்கம் வந்து ஒரு பணம் பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற குற்றங்களை பாதிக்கப்படும் பெண்களுக்கு உடனடியாக ஒரு நிவாரணமாக மருத்துவ செலவாக கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த நிவாரணத் தொகை வந்து இமீடியட்டா கொடுக்க வேண்டும். யார் குற்றம் இழைத்தார்களோ அவர்கள் உடனடியாக கண்டுபிடித்து அவர்கள் மேல் எஃப்ஐஆர் பதிவு செய்து அதன் பின்பாக விசாரித்து சார்ஜ்ஷீட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கேஸோட இப்ப நிறைய நம்ம வழக்குகளை பார்த்திருப்போம். ஒரு குற்றவாளி கொலை குற்றம் செய்திருப்பாரு இல்ல பாலியல் குற்றம் செய்திருப்பாரு, ஆனா 5-6 வருடங்களுக்கு பின்பாக நீதிமன்ற வழக்கு தீர்ப்பு வரும்பொழுது அவர் வந்து நிரபராதி என்று தீர்ப்பு சொல்லப்பட்டிருப்பார். நம்ம வந்து என்ன சராசரி மனிதர்கள் என்ன சொல்லுவோம், இவ்வளவு பேர் குற்றம் பண்ணிட்டான் இவன் வந்து

0: நிரபராதி மாதிரி வந்துட்டான் இன்னைக்கு. அது வந்து நீதிமன்றத்தோடைய சட்டத்தோடைய தவறு கிடையாது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு வழக்குல இவன் தான் இந்த குற்றத்தை இந்த நேரத்தில் இந்த ஆயுதம் கொண்டு செய்தான் என்று நிரூபிக்காத பட்சத்தில் நீதிமன்றத்திற்கோ நீதிபதிக்கோ அவனுக்கு எதிராக தீர்ப்பு வழங்குவதற்கு அவனுக்கு சாதகமாக தீர்ப்பு எதிராக தீர்ப்பு வழங்குவது முடியாது. சந்தேகத்தின் பலனை வந்து குற்றவாளிகளுக்கு அளிக்க வேண்டும் என்று சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சட்டத்தை மீறி ஒரு நீதிபதி தீர்ப்பு அளிக்க மாட்டார். அதனால பேசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க காவல் அதிகாரிகள் வந்து பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற குற்றங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுல ரொம்ப ரொம்ப ரொம்ப அக்கறையோட செயல்பட்டாதான் பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களுக்கு எதிராக யாரெல்லாம் குற்றம் செய்யறாங்க அந்த குற்றவாளி தண்டிக்க முடியும்னு. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு சமீப காலமா நடந்த அந்த சுவாதி கொலை குற்றத்துல கூட வந்து ஒட்டுமொத்த இளோட மனதையும் உலுக்கியது. இந்த கொலை குற்றம் இவ்வளவு ஒரு மோசமான கொலையா இருக்குது. அந்த கொலை குற்றத்தில் கூட ஒரு பப்ளிக் பிளேஸ்ல, ஒரு பிளாட்ஃபார்ம்ல, ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் நடந்த கொலை குற்றத்துல கூட கண்ணால் பார்த்த சாட்சி சொல்வதற்கு யாரும் ரெடியா இல்ல. இது ஒரு பக்கம், இது ஒரு புறம் இருந்தா கூட இன்னொரு பக்கம் அந்த கொலை குற்றம் நடக்கும் பொழுது அந்த பெண் சுற்றி இருந்த அந்த பப்ளிக் யாரும் வந்து அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் யாருக்குமே இல்லாம போனதுதான் வந்து இந்த சமூகத்தில் மனிதாபிமானமே இல்லாத மனிதர்களா நம்ம வளர்றோமா அப்படின்னு கூட எனக்கு ஒரு பய உணர்வு இருக்கிறது. சுவாதி வழக்கு நம்ம பாத்துட்டு இருக்க அதே சூழ்நிலையில டெல்லியில ஒரு பெண்ணை நடு ரோட்டில் வைத்து ஒரு டீச்சரை அந்த மாணவனே வந்து 36 முறை உடம்பில் கத்தியால் குத்தி கொலை செய்தார். சுவாதி கொலையை நம்ம பேசிக் கொண்டிருக்கும் போது அதே சம்பவம் வந்து உடனடியாக நடந்து எல்லா டிவிலயும் ஊடகங்கள்ல வருது. ஆனா அதை சுற்றி நின்று மக்கள் வேடிக்கை பாக்குறாங்க. அதை தடுக்கணும்ன்ற எண்ணம் யாருக்குமே வரலன்றதுதான் இந்த சமூகத்தோட மிகப்பெரிய சீர்கேடு நான் நினைக்கிறேன்.
1: நம்ம இப்போ ஒரு சின்ன இடைவேளைக்கு போகலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி. நமது சமுதாயம், நமது பெருமை. May I come in, sir?
2: Yeah, I know. What do you want?
1: Sir, I'd like to talk to you about the post of the marketing head. I have been working equally hard, just like Ashwin. I got a huge turnover last month. I don't know where I went wrong. And sir, enakku idu romba important.
2: So you're saying that my choice is wrong?
1: Appadi illa sir, that's not what I meant.
2: You the paranu na correct ah dhaan choose pannirken. Who are you to advise me?
1: Sir, I just wanted to tell you that
2: Ashwin is the right person for the job. Avana enga venalum eppa venalum anpa mudiyum. Unna anpa mudiyuma? He'll handle pressure easily and he'll do whatever I want him to do. Whatever I want him to do.
1: But sir, I have been doing my best and I have proven myself.
2: Oh, abdiya? Appadi onnum theriyano? You didn't seem like you would do anything for this job.
1: Sir, I would. I really want this.
2: How badly do you want this?
1: Yeah, vaalke idhula dhaan irukku sir. Vera edhaachu vali iruka?
2: Oru vali irukku.
1: So what are you doing sir? Enna pandringa sir?
3: புதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி.

0: வணக்கம். இது உங்க ஆர்ஜே வைஷ்ணவி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 எம்ஓபி சமுதாய வானொலி. நமது சமுதாயம் நமது பெருமை. நம்ம சுதா மேமோட செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்போ இன்னொரு ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து தன்னோட பேர் கெட்டு போயிடும்ன்றதுனால தான் வந்து நீங்க சொன்ன மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இல்ல. ஏதாவது லா இருக்கா மேம்? இப்போ நான் ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்கறான்னா அந்த கம்ப்ளைண்ட் வந்து கான்ஃபிடென்ஷியலா இருக்கும், அவ பேர் வெளில வராது, அண்ட் அவ வந்து எந்த விதத்திலயும் பாதிக்கப்படாம இருப்பாளா?
1: இது வந்து ரொம்ப குட் க்வெஸ்சன். ஆக்சுவலா எல்லா பெண்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போக மாட்டாங்கன்ற விஷயம் நான் சொல்றேன் பாருங்க. ஒன்னு, தான் பாதிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தன்னோட குடும்பம் பாதிக்கப்படுமோ, தன்னோட குடும்பத்தை பத்தி தவறா பேசுவாங்களோ, இல்ல தன்னையே தவறான பெண்ணா சித்தரிப்பாங்களோ இந்த சமூகம், ரெண்டு பய உணர்வு. இன்னொன்னு, காவல் நிலையத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா காவல் அதிகாரிகள் என்ன பேசுவார்களோ, ஆனா அது ஒரு பய உணர்வு. அதன் பின்பாக நீதிமன்றத்துக்கு போனா அங்க என்ன நடக்குமோ, தனக்கு எதிராக ஏதாவது நடக்குமோ அப்படின்ற ஒரு பய உணர்வு. இதெல்லாம் நீங்க வைத்துக் கொள்ள வேணாம். இந்த சமூகம் வந்து நம்ம நல்லா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் ஒரே மாதிரிதான் நம்மளை பாக்கும். நமக்காக நம்ம வாழணும், நம்மளோட ரைட்டை வந்து நம்ம வந்து நம்ம கிளைம் பண்ணணும். நம்ம ரைட் என்ன, நம்ம முதல்ல உணரணும். நம்ம மனிதனா உலகத்துல பிறந்துட்டோம், நமக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமா நம்ம கொடுக்கப்பட்ட உரிமை என்ன, நமக்கு நமக்கான கடமை என்னன்னு புரிஞ்சுக்கணும். நமக்கு எதிராக ஒரு குற்றம் நடக்கும் பொழுது நம்ம அமைதியா இருக்கிறதுனால இந்த குற்றம் வந்து தொடருமே தவிர இந்த குற்றம் குறையாது. நீங்க அந்த சட்டத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், காவல் நிலையத்தை அணுகி ஒரு பெண் பாதிக்கப்பட்ட பெண் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அந்த பெண்ணோட பெயரை கூட விஷுவல் மீடியாலயோ இல்ல பிரிண்ட் மீடியாலோ அதாவது நியூஸ் பேப்பர்லயோ வரக்கூடாது என்றதுதான் சமீப காலமா உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அந்த யார் விக்டிமோ அவங்களோட பேர் வந்து வரக்கூடாது, குறிப்பா புகைப்படங்கள் வரவே கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி நீங்க காவல்துறையில நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த பின்பாக நீதிமன்றத்துக்கு வரும்போது நீங்க மகிழா கோர்ட்ல இல்ல மத்த கோர்ட்ல பெண்களுக்கு எதிரான செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இல்ல ரேப் கேஸ் இல்ல மத்த வழக்கு பெண்களுக்கு எதிரான நடந்த வழக்குகளை நீங்க குறிப்பா குடும்ப நல நீதிமன்றங்கள்ல கூட எல்லா வழக்குங்களும் இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் ஒன்னு இருக்கு. அந்த நீதிமன்ற அறைக்குள்ளாக இருந்து அனைவரும் வெளியேற்றி விட்டு பாதிக்கப்பட்ட பெண் அந்த குற்றவாளியை மட்டும் விசாரிக்கிறது, இல்ல பாதிக்கப்பட்ட பெண்ணை மட்டும் தனியா விசாரிப்பது நீதிபதி, இல்ல குற்றவாளியை விசாரிப்பது, நீதிபதியோட அறைக்குள்ளாகவே அந்த பெண்ணை விசாரிப்பது, பெண்ணின் சம்பந்தப்பட்ட தாய் தந்தையை விசாரிப்பது என்பது ஒரு நடைமுறையாக இருக்கு. அதனால வந்து இது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா வச்சுக்கணும்ன்றதுதான். அது காவல்துறையாக இருந்தாலும் சரி நீதிமன்றமாக இருந்தாலும் உங்களுக்கு எல்லாமே இந்த ஃபெசிலிட்டி இருக்கு. இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் என்ற ஃபெசிலிட்டி சட்டத்தின் மூலமாக கொடுக்கப்படுகிறது. அதனால உங்க விஷயம் வெளியே தெரிஞ்சிரும்ன்ற அந்த விஷயத்தை மறந்துட்டு யார் தனக்கு எதிராக குற்றம் செய்தானோ அவனை தண்டிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு படித்த பெண்கள், நம்ம கிராமப்புறங்கள்ல நகர்ப்புறங்கள்ல இருக்க பெண்கள் வரமாட்டாங்க, படித்த பெண்கள் நாம் வந்து முதல்ல முன்னிருந்து வந்து அவனுக்கான தண்டனையை பெற்றுத்தரும் பொழுது அடுத்த வர பெண்களுக்கான தைரியமும் சமூகத்தில் தனக்கு எதிராக நடக்கின்ற குற்றத்தை தட்டி கேட்கின்ற ஒரு தைரியம் வரும், அவனுக்கு தண்டனை பெற்று தர வேண்டும் என்ற அடுத்த தைரியம் வரும். அதன் பின்பாக பெண்களுக்கு எதிராக யார் குற்றம் செய்தாலும் தண்டனை கண்டிப்பாக உண்டு என்ற எண்ணத்தை இந்த சமூகத்தில் உருவாக்க வேண்டும்.
0: இப்போ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ்லயே வந்து நிறைய விதமான ஹராஸ்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். வெர்பல் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அவங்களுக்கு தெரியாம ஒரு போட்டோ எடுத்து, இப்போ இது வந்து ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டான்னு கூட நிறைய பொண்ணுங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஒரு விதமான ஒரு டார்ச்சருன்ற மாதிரி விட்டுடுறாங்க. ஸோ இப்போ வெர்பல் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அது அகெயின்ஸ்டா ஏதாவது லா இருக்கா?
1: ஒரு பெண்ணை வந்து வார்த்தையின் மூலமாக ஒரு பாலியல் விஷயங்கள் தூண்டு விஷயமாகவோ இல்ல பாலியல் ரீதியாக வந்து தொந்தரவு பண்ற விஷயங்கள் எல்லாமே வந்து அது குற்றமாக தான் சட்டத்தின் கீழ் பார்க்கப்படுகிறது. நீங்க பாத்தீங்கன்னா சமீப காலமாக கொண்டு வரப்பட்ட 2005 கொண்டு வரப்பட்ட டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், அதாவது பெண்களை குடும்ப வன்முறையிலிருந்து காப்பாற்றும் சட்டம் 2005 கொண்டு வரப்பட்டது. இது வந்து என்போர்ஸ்மெண்ட் எப்போ வந்து 2006ல. அதுல ஒரு வீட்டுல ஒரு பெண் வீட்டில் இருக்கின்ற பெண்ணுக்கு எதிராக வார்த்தையின் மூலமாக திட்டுவது, கேவலமாக பேசுவது, இல்ல தன்னுடைய கான்பிடென்ட், ஒரு பெண்ணோட கான்பிடென்டையே குறைக்கும் விதமாக பயன்படுத்துகின்ற வார்த்தைகள், ஒரு வார்த்தை சொன்னால் அந்த பெண் வந்து மன ரீதியாக உடல் ரீதியாக பாதிக்கப்படுவாள் என்று தெரிந்து அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துது, வெர்பல் அபியூஸ்ல வருது. இது போன்ற குற்றங்கள் வீடுகளில் நடைபெற்றால் இந்த ஆக்ட்ல வந்து நம்ம இந்த சட்டத்தின் கீழ் அந்த பெண் வந்து முறையிட்டு தீர்வுகளை பெற்றுக் கொள்ளலாம். இதே வெளியிடங்களில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வெர்பலா வார்த்தைகள் மூலமாக பேசுது, ஒரு பெண்ணை தொடர்ந்து ஃபாலோ பண்ற விஷயங்கள் வந்து பெண்ணுக்கு எதிரான குற்றமாக, பெண்களுக்கு எதிராக இழைக்கின்ற குற்றமாக பார்க்கப்படுகிறது. அதே அந்த பெண்ணை வந்து சைன், அதாவது வந்து நீங்க சொல்றது வார்த்தைகள் ஒரு பாலியல் ரீதியாக தூண்டும் விதமாக பேசுகின்ற வார்த்தைகள் மட்டும் இல்ல, ஒரு நீங்க சைகை ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து அது பாலியல் ரீதியான சைகையாக இருக்கும் பட்சத்தில் கூட அது குற்றமாக பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்டர்நெட் மூலமாக, அதாவது எலக்ட்ரானிக் டிவைஸை பயன்படுத்தி பெண்களுக்கு எதிரான நடைபெற குற்றங்கள் எல்லாம் அதிகம். குறிப்பாக இந்த பேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், எஸ்எம்எஸ் மூலமாக பெண்களுக்கு எதிராக நடைபெறுகிற குற்றங்களை வந்து உன்னிப்பா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு நம்ம இன்டர்நெட் அந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் இல்லாம இன்னைக்கு எதுவுமே மூவ் ஆகாத ஒரு சூழ்நிலை இருக்கு. நம்ம தேசத்தோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு அது எவ்வளவு முக்கியமோ, இந்த தேசத்தோட பொருளாதார வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு பெண்களோட பாதுகாப்பு மிக முக்கியமானதா இருக்கு. இன்னைக்கு சமூகத்துல என்ன ஒரு அட்வான்ஸான விஷயம் வந்தாலும், கம்ப்யூட்டர் யுகம் வந்த பிறகு உலக தேசத்தோட நம்மோட தலை நிமிர்ந்து மற்ற நாடுகளுக்கு முன்பாக நின்றோம். ஏன்னா பொருளாதார ரீதியாக நம்ம மிக முன்னேற்றம் அடைந்தோம். ஆனா அதே எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து யாருக்கு அது எதிராக பயன்படுத்தப்படுகிறது என்ற, ஆணுக்கு எதிராக இல்ல பெண்களுக்கு எதிராக வந்து அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. நீங்க பேஸ்புக்ல வந்து செக்ஷுவல் ரீதியா உங்களுக்கு யாராவது தொந்தரவு பண்ணி ஒரு வார்த்தைகள் போடப்பட்டிருந்தாலோ, இல்ல ஒரு பிளாக் போடப்பட்டிருந்தாலோ, இல்ல ஒரு இமேஜ் உங்களோட போட்டோவை மார்பிங் பண்ணி ஒரு தவறான உங்களை பாலியல் ரீதியாக சித்தரித்து போட்டிருந்தாலும், அது வந்து சைபர் கிரைம் கீழே வந்து அந்த குற்றங்கள் வந்து நீங்க பதிவு செய்யலாம். இப்ப நான் சொன்ன குற்றங்கள் வெளியிடங்கள்ல நடக்கிறது, வேலை இடங்கள்ல நடக்கிறது, பெண்களுக்கு எங்கெங்கெல்லாம் பாலியல் ரீதியான தொந்தரவுகளும் பாலியல் ரீதியான குற்றங்களும் நடைபெறுகிறதோ அந்தந்த இடத்திற்கேற்றப்ப ஒரு சட்டங்கள் இருந்தாலும், வீட்டில் நடப்பதற்கு தடுப்பதற்கான சட்டங்கள், வேலை செய்ய இடங்களில் நடக்கின்ற குற்றங்களை தடுப்பதற்கான சட்டங்கள், அதே போல எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலமா, அதாவது ட்விட்டர், ஃபேஸ்புக் மூலமா நடைபெறுகின்ற குற்றங்களை சைபர் கிரைம் கீழே நீங்க வந்து சைபர் கிரைம் செல்லுன்னு சென்னையில நீங்க மாநகரத்தில் பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஏசி இருப்ப, ஏசி வந்து சைபர் கிரைம்க்குன்னு தனியா இருப்பாரு. நீங்க அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். எந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக பாலியல் தொந்தரவு கொடுப்பது தவறு. இன்னொன்று, ஃபேஸ்புக், ட்விட்டர்ல வந்து பாலியல் ரீதியான வார்த்தைகளை உங்களுக்கு எதிராக பயன்படுத்தும் பொழுது, இல்ல உங்க படத்தையே வந்து தவறாக சித்தரிக்கும் பொழுது, இல்ல உங்களை வந்து இன்டர்நெட் ஸ்டாக்கிங்ன்றதுதான் வந்து இன்னைக்கு அதிகமா உங்களை வந்து இன்டர்நெட்ல தொடர்ந்து உங்களை பின்தொடர்ந்து உங்களை தொந்தரவு செய்வது. நீங்க எங்க சாட்டிங் பாக்ஸ்ல போனாலும் உங்களை ஃபாலோ பண்றது, உங்க இன்பாக்ஸ் வந்து தொந்தரவு பண்றது, இது போன்ற குற்றங்கள், அதாவது உங்களை ஃபாலோ பண்றது குற்றங்கள், அதை தாண்டி பாலியல் குற்றங்கள் அடுத்தது. உங்களை ஃபாலோ பண்றது உங்களுக்கு ஒருத்தர் அனுப்புற எஸ்எம்எஸோ, உங்களை ஃபாலோ பண்றது உங்களுக்கு தனி மனிதன் உரிமையில தலையிடுறது, அதுவே உங்களுக்கு முதல்ல தேவையில்லாத விஷயம். அவங்களுக்கு அப்படி ஃபாலோ பண்ணாவே அது குற்றம்னு சொல்லப்படுது. அதை தாண்டி அதுலயே வந்து செக்ஷுவல் தொந்தரவுகள் தராது, டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறத வந்து மிகப்பெரிய குற்றமா பார்க்கப்படுது. இதை நீங்க வந்து கமிஷனர் ஆபீஸ்ல, சென்னை மாநகரங்கள்ல வந்து மெட்ரோ சிட்டிஸ்லாம் நீங்க கமிஷனர் ஆபீஸ்ல தனியா அதுக்கான செல் இருக்கு. நீங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல போனீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட்ல வந்து டிஎஸ்பி அவர் ரேங்க்ல தான் என்கொயரி பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு, அவர்கிட்ட கொடுக்கலாம். இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, எல்லா காவல் நிலையத்திற்கும் இன்ஸ்பெக்டரே வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா அது இருக்கலாம் அப்படின்னு. நீங்க யார் உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சாரோ அந்த எஸ்எம்எஸ் கொண்டு போயோ, இல்ல உங்க பேஸ்புக்ல யார் வந்து உங்களை தவளா சித்தரிச்சு உங்களை யார் தொந்தரப்படுகிறாரோ அது குறித்த விவரங்களோட நீங்க வந்து அணுகுனீங்களான்னா உங்களுக்கான நிவாரணங்கள் கிடைப்பதற்கோ, அவர் யார் குற்றம் எழுத்தாரோ அவர் தண்டனை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா நான் இங்க ஒரு உண்மையா சொல்ல வேண்டியது இருக்கு, எந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸா இருக்கோ அந்த அளவுக்கு குற்றங்களை கண்டுபிடிக்க முடியல நம்மளால எலக்ட்ரானிக் டிவைஸ் வச்சு. ஏன்னா இங்க வெப்சைட்ல நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் நீங்க வந்து எல்லாத்தோட இது சர்வர்ல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல இருக்கு. உச்சநீதிமன்றத்துல சமீப காலமா வந்த வழக்குல வந்து உச்சநீதிமன்றம் இந்த புரோனோகிராபி வீடியோஸ் எல்லாம் வந்து பெண்களுக்கு எதிராக பயன்படுத்துறாங்க, குழந்தைகள் புரோனோகிராபி, குழந்தைகளை செக்ஷுவலா பயன்படுத்தி அந்த வீடியோஸ கூட சேல் பண்றாங்க, பிசினஸ் பண்றாங்க, அதாவது அதெல்லாம் தடுக்கணும், பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் வீடியோஸ் எல்லாம் தடுக்கணும். அதாவது பிலோ அந்த மைனர் ஏஜ் 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எல்லாம் இந்த இதெல்லாம் பாதிக்கப்படுறாங்க, எல்லாருக்குமே அந்த வீடியோஸ் ஈஸியா ஆக்சசபிளா இருக்குது, அது எல்லாத்தையும் நீங்க வந்து அந்த வெப்சைட்ல நீங்க தடை பண்ணணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லும் பொழுது, இப்ப இருக்கின்ற மத்திய அரசாங்கம் என்ன உச்சநீதிமன்றத்துல சொன்னாங்கன்னா, எல்லா வெப்சைட்டோட சர்வரும் வந்து இந்தியாவில இல்ல, நாங்க தடை செய்வதற்கு எல்லாம் மேலை நாடுகள்ல இருக்குது, அமெரிக்கா, லண்டன் போன்ற நாடுகள்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி வெறும் 600 வெப்சைட்டு தான் வந்து சர்வர் இந்தியாவில இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதனால குறைஞ்சபட்சம் இந்த 600 சர்வரையாவது நீங்க முதல்ல நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பின்பாக, உங்களுக்கே சமீப காலமாக தெரியும் ஈஸி அக்சசபிலிட்டி வந்து குறைஞ்சது அந்த புரோனோகிராபி வீடியோஸ் எல்லாம். இப்ப ஒரு தனி மனிதன் ஒரு ஒரு செக்ஷுவல் வீடியோ பாக்குறது தனி மனிதனோட உரிமை, அவன் உரிமைய மத்தவங்களுக்கு திணிக்கும் பொழுதுதான் அது குற்றமாக பார்க்கப்படுது. குறிப்பா பெண்களுக்கு எதிராக திணிக்கப்படும் பொழுது. சோ அதன் பாதிக்கப்பட பெண்கள் வந்து நீங்க உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையத்தை அணுகலாம். இன்னொன்னு, நம்ம எப்படி எல்லாமே சட்டமே நம்ம கிளைம் பண்ணிட்டே இருக்கணும், நம்ம கை வீசிட்டே நடக்கலாம், நமக்கு எல்லாத்துலயுமே பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நமக்கான இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகள் இருக்கிறது. சுதந்திரமாக வாழ்வதற்கு, நமக்கு நம்ம நம்மளோட கருத்துக்களை வெளியிடுவதற்கு, நமக்கு தேவையான விஷயங்கள் செய்து கொள்வதற்கு நமக்கு சுதந்திரம் இருக்கிறது. சுதந்திரம் எந்த அளவுக்கு என்றால், நம் கையை நாம் அடக்கி நடக்கும்பொழுது, நம் கையை வீசி நடக்கும்போது மற்றவர்கள் மேல் படும்பொழுது அது சுதந்திரம் அல்ல. அது போன்றுதான் நீங்க பேஸ்புக், ட்விட்டர் அதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது மிக எச்சரிக்கையோட பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்க டெக்னாலஜியில அந்த குற்றங்களை உடனடியாக கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. கமிஷனர் ஆபீஸ்லயே கூட, இல்லைனா இந்த சைபர் செல்லு கூட இன்னைக்கு குற்றங்கள் பல்வேறு விதமா நடக்கிறதுனால அதை கண்டுபிடிக்க முடியாம திணறுகிறார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு வந்து போலீஸ் வந்து அவங்களுக்கு அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி உள்ள ட்ரைனிங்கும் அவங்களுக்கு கிடையாது. சோ அதை நம்ம டெவலப் பண்ண வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. அதை கொஞ்சம் கொஞ்சமா செய்வாங்க. ஏன்னா உடனடியாக அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையும் இன்றைக்கு இருக்கிறது. ஒரு குற்றம் தடுக்கிறார்கள், அது தொடர்ந்து இன்னொரு குற்றம் நடைபெறுது எலக்ட்ரானிக் டிவைஸ் வச்சு. அதனால நம்மளும் வந்து பாதுகாப்பு உணர்வோடு நம்ம இருப்பது மிகவும் முக்கியமான விஷயம். என்னன்னு பார்த்தா, பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறுகின்ற குற்றங்கள் நம்ம ஊடகங்கள்ல நம்ம பார்ப்போம். பிற்போக்கு சிந்தனைவாதிகள், ஆண் சிந்தனை உள்ளவர்கள், ஆண் ஆதிக்கம் சிந்தனை உள்ளவர்கள்லாம் என்ன பேசுவாங்கன்னா, பெண்கள் உடை வந்து சரியா அணியணும், அவங்க உடையினால் தான் வந்து பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு. அதை பார்க்கும் போதே கவர்ச்சியா இருக்கு, அதனால நாங்க தூண்டப்படுறோம்னு சொல்லி. மிருகங்கள் தூண்டப்பட்டால் பரவாயில்ல, மனிதர்கள் தூண்டப்படும் பொழுது மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கான வித்தியாசம் தான் ஆறாவது அறிவு என்பது. அதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? அதே மிருக குணம் வந்து உங்களோட தாயை பார்க்கும் போது தூண்டப்படுகிறதா, இல்ல தங்கையை பார்க்கும் போது தூண்டப்படுகிறதா என்றால் இல்ல. அப்போ உங்களால வந்து அனலைஸ் பண்ண முடியுது இது தவறு இது சரின்னு. அதே போன்ற தான் விருப்பப்பட்டு தன்னோட மனைவி மீது நீங்க கொள்கின்ற காதல் வேறு. சம்பந்தப்படாத ஒரு பெண்ணை போய் செக்ஷுவல் அபியூஸ் பண்றது என்பது குற்றமாக பார்ப்பது. உடை வந்து ஒரு காரணமே கிடையாது. பெண்கள் ஆபாசமான உடை அணியக்கூடாது என்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஆனால் கண்ணியமாக உடை அணிந்து கொள்ளலாம். உன்னோட பார்வை என்பது நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். பெண் வந்து நீங்க அணிகிற உடைய பத்தி நாங்க எந்த ஒரு கிரிட்டிசைஸ் நாங்க பெண்கள் பண்றது இல்ல. பெண்கள் அணிகின்ற உடைய பத்தி நீங்க கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது, உங்களுக்கு ரைட்டும் கிடையாது. எந்த உடை அணிய வேண்டும், எதை சாப்பிட வேண்டும், எந்த படிப்பு நாங்க படிக்க வேண்டும், எந்த இடத்துல வேலை செய்வது என்பது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனோட தனிப்பட்ட உரிமை. அது ஒன்று. ஆடை மட்டும்தான் ஒரு பெண்ணை கவர்ச்சியாக காட்டுகிறது, அதனாலதான் ஒரு ரேப் நடக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, பெண் குழந்தைகள், பள்ளியில் படிக்கின்ற பெண் குழந்தைகள், இரண்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைகள் கூட பாலியல் செக்ஷுவல் அபியூஸ் நடக்குது. ஆடே மேய்ந்த கதையா வந்து என்ன நடந்ததுன்னா, எங்கெல்லாம் எங்கு பள்ளியில் வந்து குழந்தைகளுக்கு நெறிமுறை, வாழ்க்கை நெறிமுறையை சொல்லிக் கொடுக்கின்ற அதே பள்ளியிலே வந்து ஆசிரியர்கள் பெண் குழந்தைகளை பாலியல் ரீதியாக தொந்தரவு பண்ணுகின்ற ஒரு கட்டத்தை இன்றைக்கு வந்து இந்த சமூகம் எட்டியிருப்பதே மிகப்பெரிய அசிங்கமாக தான் நான் பார்க்கிறேன். அது பள்ளியில மட்டும் இல்ல, வீட்டிலையும் அந்த சம்பவம் நடைபெறுகின்றது. இது வந்து இதுக்கெல்லாம் காரணம் ஆடை கிடையாது. சமீப காலமாக நாம பார்த்த நிறைய கொலை வழக்குகள்ல 60-70 வயதான பெண்மணியை கூட ரேப் பண்ணி முள் புதரை தூக்கி வீசினார்கள், செயின் பறித்தார்கள், ரேப் பண்ணப்பட்டிருந்தால் அந்த 60 வயது பெண்மணி அப்படின்ற பாக்குறோம் நம்ம. சோ நம்ம ஆண்கள் பெண்களுக்கு எதிராக செய்கின்ற குற்றத்திற்கு ஒரு நியாயத்தை கற்பிக்கிறார்கள். அது மிகப்பெரிய தவறான விஷயம். ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக கோயம்புத்தூர்ல ஒரு இரண்டு குழந்தை, அதாவது வந்து ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை, பணத்திற்காக அந்த வீட்டில் இருந்த டிரைவரை கடத்தி சென்று அந்த குழந்தையை மிக மோசமாக பாலியல் தொந்தர குற்றம் செய்து அந்த குழந்தையை மிக கொடூரமாக கொன்ற ஒரு சூழ்நிலையை பார்த்த பின்பாக கூட, அதை கடந்து பல வருடங்கள் நம்ம வந்து விட்டோம். ஆனா இன்னும் அந்த குற்றங்கள் வந்து பெண் குழந்தைகளுக்கு எதிராக குறைந்த பாடும் இல்ல. இந்த குற்றத்திற்கு யாரெல்லாம் துணையா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு ஆண் மட்டுமே கிடையாது, தாய் தந்தையர், அந்த வீட்டில் குழந்தைகளை வளர்க்கின்ற முறை. இன்றைக்கும் ஆண் குழந்தை 10 மணிக்கு மேல வீட்டுக்கு வந்தா பரவாயில்ல அவன் ஆம்பளை அப்படி சொல்றதும், பெண் குழந்தைகள் ஏன் 6 மணிக்கே நீ வீட்டுக்கு வரல அப்படின்ற கேக்குறதும், இது அந்த ஆணுக்கு முன்பாக வைத்து கேட்கும் போது, தான் ஒரு டாமினேட்டிங் கேரக்டர், அவ வந்து ஒரு மைனாரிட்டி கேரக்டர், அவ தனக்கு அடிமையான கேரக்டர்ன்ற ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்றது பேரண்ட்ஸ். சோ இது போன்ற குற்றங்களை தடுக்க கடமை யாருக்குள்ளன்னா வீட்டில் இருக்க தாய் தந்தையருக்கு. இரண்டு பேர் அந்த பாலின வேறுபாடு இல்லாமல் வளர்ப்பது, இருவருக்கான உரிமைகள் சமம் என்று சொல்வது, எல்லா விஷயங்களுமே இருவருக்கும் கிடைக்க வேண்டும் சமமாக அப்படின்ற சொல்ற அந்த விஷயங்கள் தான் வந்து மனமாற்றம். சிறு வயதுல நம்ம அம்மா அப்பான்னு சொல்றதுதான் நம்ம சாகுற வரை அம்மா அப்பான்னு சொல்றோம். அதே குழந்தைகிட்ட பெண்ணும் ஆணும் சமம் சொல்லுங்க, நீங்க அதே சமம் சமம் சொல்ற அதே உணர்வோட வளர்க்கப்படுவாங்க. அதே போன்று இன்றைக்கு ஸ்கூல்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா மேக்ஸ் சயின்ஸ் கம்ப்யூட்டர் பிசிக்ஸ் இதுக்கு கொடுக்கற இம்பார்ட்டன்ஸ சோசியல் சயின்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நீ மேக்ஸ்ல சென்டம் சொல்வியா, கம்ப்யூட்டர்ல சென்டம் சொல்வியா, நீ மெடிக்கல் காலேஜ் சீட் வாங்கிருவியா, இன்ஜினியரிங் காலேஜ் சீட் வாங்கிருவியா, நீ ஐஏஎஸ் ஆபீசர் ஆகிருவியான்னு சொல்றாங்களே தவிர நீ நல்ல மனிதனா வருவியா அப்படின்ற எந்த ஸ்கூலும் எந்த காலேஜுமே சொல்றது இல்ல. இவன் இந்த மெடிக்கல் காலேஜ்ல கோல்டு மெடலிஸ்ட் கொடுக்குறாங்க, கோல்டு மெடல் கொடுக்குறாங்க படிச்சவங்களுக்கு, இல்ல இன்ஜினியரிங் படிச்ச கோல்டு மெடல் கொடுக்குறாங்க. ஆனா சிறந்த மனித

0: மனிதனாக வாழ்றதான் இவன்றதுக்கான கோல்டு மெடல் நம்ம கொடுக்கறதே கிடையாது. இது போன்ற விஷயங்கள்ல விழிப்புணர்வை யார் கொண்டு வரணும்னா அரசாங்கம் தான். ஒரு ஒரு தாய் தந்தையரை தாண்டி ஒரு ஆசிரியரை தாண்டி அரசாங்கத்துக்குன்னு ஒரு கடமை இருக்கு. ஒரு மக்களை வந்து நெறிமுறையோடு வைத்துக் கொள்வது, அந்த சமூகத்தை சீராக கொண்டு செல்வது, இருவருக்கான உரிமையை பகிர்ந்தளிப்பது, இதுதான் வந்து எல்லா குற்றங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல மற்ற எல்லா விதமான குற்றங்களும் களைவதற்கு ஒரு உதாரணமா இருக்கும் நான் நினைக்கிறேன்.
1: நம்ம இப்போ ஒரு சின்ன இடைவேளைக்கு போகலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி. நமது சமுதாயம் நமது பெருமை.
2: பெண்களின் பாதுகாப்பு சமுதாயத்தின் கையில். பெண்களாகிய நமக்கு வீட்டுக்குள்ளயும் சரி சமுதாயத்திலயும் சரி எவ்வளவு பிரச்சனைகள் சந்திக்கிறோம். அத பத்தி உங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா பெண்களின் உதவிக்கு தேசிய இலவச தொலைபேசி உதவி எண் 1800-341-1900 1800-341-900. இந்த சேவை மையம் வந்து வாரத்துல 7 நாளுமே திறந்திருக்கு. காலை 10 மணி முதல் மாலை 10 மணி வரை. பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி.

0: வணக்கம், இது உங்க ஆர்ஜே வைஷ்ணவி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி. நமது சமுதாயம் நமது பெருமை. நம்ம சுதா மேமோட செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி சைல்ட வந்து செக்ஷுவலா ஹராஸ் பண்றதும் இப்போ ரொம்ப அதிகமாயிருக்கு. ஸ்கூல்லயே வந்து இது ஒரு குட் டச், இது ஒரு பேட் டச்ன்னு சொல்லி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்போ வந்து அவங்களுக்கு இது நான் செக்ஷுவலா ஹராஸ் ஆகிறேன்னு அவங்களுக்கு புரியும். ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: இது குட் க்வெஸ்சன். ஆக்சுவலா வந்து அவேர்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு சமூகத்துல இது நல்லது கெட்டது நம்ம சொல்லும் பட்சத்துல ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை எல்லாருக்குமே இருக்கு ஓரளவுக்கு. அது போன்ற வளர்க்கும் முறையிலே நான் சொன்னேன், உங்களை குழந்தைகளை வளர்க்கும் பொழுதே வந்து இருவரும் பாலின ரீதியான வேறுபாடுகள் இல்லாம சமமா வளர்ப்பது. அதே போன்று பெண் குழந்தைகளுக்கு தாயோ தந்தையோ பெண் குழந்தைகளை சொல்லி வளர்ப்பது. நீங்க எந்த இடத்துல தொட்டா அந்த குழந்தை வந்து பேட் டச், தவறான தொடுதல். எந்த இடத்துல தொட்டா அது குட் டச் அப்படின்ற விஷயத்த நீங்க வீட்டிலேயே சொல்லி தயங்க கூடாது. ஒரு தாய் தன்னோட பெண் குழந்தைய பாதுகாப்பா வளர்க்கணும்ன்ற ஒவ்வொரு தாயுமே வந்து குழந்தை ABCD படிச்சுதா 1+1 2 அப்படின்னு பாக்கிறத விட போக இடங்கள்ல வந்து குழந்தைகள் பாதுகாப்பா இருக்காங்களா, அவங்களுக்கு ஓரளவுக்காவது வந்து தன்னை பாதுகாப்பதற்கான ஒரு சிந்தனை இருக்கா, அந்த மென்டல் மெச்சூரிட்டி இருக்கான்றத எப்படி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க குட் டச் பேட் டச்னா சொல்லி கொடுக்கும் பொழுது யாராவது பெண் குழந்தைகளுக்கு எதிராக பள்ளியிலயோ இல்ல வெளியிடங்கள்ல தவறு இழைக்கும் போது அந்த குழந்தை வந்து சொல்லணும் வீட்டுல, அம்மா இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி பண்ண, இது தப்பு அப்படின்னு சொல்லி. அப்பவே அந்த குற்றங்களை தடுப்பதற்கான நம்ம ஒரு ஏற்பாடு செய்ய முடியும். அது வந்து தாய் வந்து அதை கத்துத்தரணும்னு நினைக்கிறேன், தாய் தந்தை ரெண்டு பேரும். அதை தாண்டி பள்ளிகளிலும் வந்து நான் வந்து சமீப காலமா நான் சொல்லி என்னோட கருத்தை நான் எது வைக்கிறேன்னா செக்ஷுவல் எஜுகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். செக்ஸ் எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். ஒரு விஷயம் தெரியாத வரையும் தான் அது தெரிந்த பின்பாக குற்றம் இழைக்கிறார்கள். அது இதுதான் விஷயம், இதுதான் செக்ஷுவலான விஷயங்கள் என்று ஓரளவுக்கு பேசிக் நாலேஜ். நீங்க ஃபுல்லா நீங்க டெப்தா போய் உள்ள சொல்லி தரணும்ன்ற விஷயம் கிடையாது. சட்ட அறிவு ஃபுல்லா சொல்லி தரணும் அவசியம் கிடையாது. அன்றாட வாழ்க்கையில நம்ம ஃபேஸ் பண்ற விஷயங்களை சட்டபூர்வமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அன்றாட நம்ம ஃபேஸ் பண்ற செக்ஷுவல் விஷயங்களை வந்து அடிப்படை பேசிக் இஷ்யூவா நம்ம சொல்லி, அது சயின்ஸா கூட மெடிக்கலா கூட நம்ம சொல்லி தரலாம். சோ செக்ஷுவல் எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்டா பார்க்கப்படுது. அதற்கு முன்பாக சிறு குழந்தைகளுக்கே வந்து டீச்சர்ஸ் வந்து எது குட் டச் பேட் டச், எது தவறு எது சரி, எப்படி நம்மளை பாதுகாக்கிறது, அப்படி பாதுகாத்து கொள்வது அப்படின்றது சொல்லி தர வேண்டிய இடத்துல ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. வேலியே பயிரை மேய்ந்தது என்று நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கு ஆசிரியர்களே தரமற்ற ஆசிரியர்கள், கல்விய தகுதியற்ற ஆசிரியர்கள் தான் இன்றைக்கு நியமிக்கப்படுகிறார்கள். அதையெல்லாம் களையப்பட வேணும். ஒரு ஆசிரியரா தேர்ந்தெடுக்கப்படணும், அவரை அப்பாயிண்ட் பண்ணணும்னா அவருக்கான மன ரீதியான அவர் உண்மையிலே நல்ல குட் பர்சனாலிட்டியான்னு பார்க்கணும். எல்லா குவாலிபிகேஷனுமே அவர் இருக்கான்னு பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு குவாலிஃபைடு பர்சனை நீங்க அப்பாயின்ட் பண்ணும்போதுதான் அந்த கிளாஸ் ரூம்லுக்கு எல்லாமே ஒரு குவாலிஃபைடான குழந்தைகள்லாம் வந்து வெளியில நமக்கு சமூகத்துக்கு கிடைப்பாங்க.
0: இன்னொரு க்வெஸ்சன் என்னன்னா, ஒரு பொண்ணு வந்து எந்த எக்ஸ்டென்ட் வரையும் போலாம் தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கிட்டே இருந்து?
1: எல்லா எக்ஸ்டென்டும் நீங்க போலாம். எந்த சட்டமும் உங்களை தடுக்கல. தனக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறும் போது தடுத்துக் கொள்வதற்கான 100%-200% சட்டம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது. உங்களை ஒருவர் பாலியல் தொந்தரவு, பாலியல் குற்றம் செய்கிறார், இல்ல பாலியல் ரீதியான ரேப் நடக்குது அப்படின்னும் போது நீங்க கொலை குற்றம் கூட செய்யலாம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது வந்து நீங்க வேணுமே அதை பயன்படுத்துவதற்காக நான் சொல்லவில்லை, தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக நான் சொன்னேன். உதாரணத்திற்கு ஒரு வழக்குல கோயம்புத்தூர் போன்ற இடத்துல ஒரு வழக்கு நடந்தது. அதுல வந்து ஒரு தந்தையே ஒரு பெண்ணையும் பாலியல் ரீதியான தொந்தரவு செய்யும் பொழுது அதை பார்த்து சகித்துக் கொள்ள முடியாத தாய் தன் கணவரே கொன்றார். அந்த வழக்குல கூட அந்த தாயையும் அந்த பெண்ணையும் வந்து கொலை குற்றவாளியாக ஆக்கப்படாமல் தன்னோட பாதுகாப்பிற்காக அவர்கள் செய்தது கொலை குற்றம் ஆகாது என்று முடிவு செய்யப்பட்டது. அது போன்று ஒரு ஒரு பெண் சாதாரணமாக பாதிக்கப்படும் பொழுது நீங்க அந்த இடத்துல நீங்க நடந்து போறீங்க, ஒரு ஆண் உங்களை பின்தொடர் நின்று நீங்க கேள்வி கேட்கலாம், உடனே நீங்க 100 போன் பண்ணலாம். இன்னைக்கு நிறைய SMS ஃபெசிலிட்டி இருக்கு, இமெயில கம்ப்ளைண்ட் பண்ற ஃபெசிலிட்டி இருக்கு, போன் மூலமா கம்ப்ளைண்ட் பண்ற ஃபெசிலிட்டி இருக்கு. அன்னைக்குலாம் அந்த காலத்துல நீங்க பார்த்து நமக்கு போன்ற ஒரு விஷயமே கிடையாது. இன்னைக்கு நமக்கு ஒரு வித்தின் செகண்ட் ஒரு SMS நம்ம கமிஷனர் ஆபீஸ் அனுப்ப முடியும், வித்தின் செகண்ட்ல ஒரு 100 நம்மளால கான்டாக்ட் பண்ண முடியும். உடனே நீங்க அந்தந்த இடத்துல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணி அந்தந்த இடத்துல நீங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கும் பட்சத்துல ஆண்கள் வந்து பயப்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருப்பான். அவன் போய் ஒரு சொல்லுவான், நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்டா மச்சான், நான் வந்து பொண்ணை கிண்டல் பண்ணிட்டேன், உடனே அவன் போன் பண்ணி போலீஸ்க்கெல்லாம் சொல்லி போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லும்போது அது இன்னொரு ஆண் மகனுக்கு ஒரு வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தும். அது வந்து இது ஒரு செயின் ஆஃப் ஆக்ஷனா போயிடும். எல்லாருக்குமே வந்து சரி, பெண்கள் இன்றைக்கு தனக்கு எதிராக ஒரு சின்ன குற்றம், ஒரு சின்ன துரும்பு கூட நமக்கு எதிராக போடப்பட்டா உடனே கேள்வி கேட்பாங்கன்ற எண்ணம் ஆண்கள் மனசுல ரொம்ப ஆழமா பதிய வைக்க வேண்டியது ஆண்கள் கிடையாது, நம்ம தான்.
0: இப்ப நீங்க சொன்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு செக்ஷுவலா ஹராஸ் பண்ற ஒரு ஆணை வந்து அதே இடத்துல தண்டிக்கணும் அப்படின்றாங்க. சோ உங்களுக்கு வந்து நீங்க ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது என்னவா இருக்கும்?
1: எனக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கல. நடக்கும் பட்சத்துல நடு ரோட்ல ஏதாவது நடந்தா நடு ரோட்ல நான் சட்டையை பிடிச்சி அடிச்சிருவேன். நம்ம வந்து இது ஈரான் போன்ற நாடுகள்ல, அந்த குவைத் போன்ற நாடுகள்ல ஒரு பெண்களுக்கு எதிராக நடக்கிற பாலியல் வன்முறைகள், பாலியல் குற்றங்களுக்கு அந்த ஆணையை நடுரோட்டில் வைத்து கசையடி அடிப்பதும், இல்ல ஆண் உறுப்பை அறுப்பது போன்ற மிக பெரிய தண்டனைகள் எல்லாம் கொடுக்கப்படுது. அது போன்ற தண்டனைகள்லாம் இந்தியா போன்ற டெமோக்ரஸி உள்ள இந்த சிஸ்டம்ல வந்து அது போன்ற தண்டனைகள் கொடுக்க முடியவில்லை என்றாலும், அந்த ஒரு பெண் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த ஆணை அங்கே வைத்து அடிப்பதில் தவறும் கிடையாது. எந்த சட்டமும் வந்து அந்த பெண்ணை வந்து தடுக்க போவதும் கிடையாது. யாருக்குமே தனக்கு எதிரான ஒரு குற்றமோ, தனக்கு எதிரான ஒரு நம்ம உயிர் இழக்கின்ற ஒரு சூழ்நிலையோ, தன் மானம் இழக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது தடுத்துக் கொள்வதற்கு சட்டம் உங்களுக்கு பாதுகாப்பாக நிற்கும். அதுல எந்த மாற்று கருத்தும்.
0: இன்னைக்கு நம்ம சுதா மேம் கிட்ட செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சிடும். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா இருக்கிற லாஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ் எக்ஸாம்பிள்ஸோட சுதா மேம் நம்மளுக்கு இன்னைக்கு சொன்னாங்க. சுதா மேம் சொன்ன மாதிரி ஒரு பொண்ணு தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக என்ன லெவலுக்கு வேணாலும் போகலாம், அண்ட் ஒரு பொண்ணு தைரியமா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இனிமேலாவது ஆண்கள் ஒரு பொண்ணை செக்ஷுவலா ஹராஸ் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறோம். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பத்தி நம்ம பொதுமக்கள் கிட்ட நிறைய விஷயம் கேட்டோம், அதை இப்போ கேட்கலாம்.
2: செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ரொம்ப தப்பானது. அண்ட் சர்டன்லி இது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஸோ லைக் எவ்ரி மேன் ஹேஸ் அ ரைட். எல்லா விமன் ஆல்சோ நீட் டு ஹாவ் த ஈக்குவல் ரைட்ஸ். எப்போ நம்ம வெளியில் போகிறோமோ வி ஷுட் ஃபீல் சேஃப், அண்ட் அது இல்லைனா இட்ஸ் வெரி ராங். அண்ட் சர்டன்லி சம்திங் நீட்ஸ் டு பி டன் அபவுட் திஸ்.
0: ஹாவ் யூ எவர் எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்?
2: Yes, when I was in Delhi, not like sexual harassment, but there's a lot of eve teasing. Neenga veetla endu velila poreenga na in a metro or a bus, you always have to be prepared that I hope some incident doesn't happen today. You know, people touching you at inappropriate places, taking advantage of situations when, you know, women really can't speak up in the crowd. So definitely, as a woman, I have faced those kind of situations in my life, and I think most of the women face that.
0: Endha maadhiri punishment ivangalukku la kudukano nenikireenga?
2: Edhavadhu or punishment which makes them realize, actually realize, realization is important. Nee thiruppi andha thappu pannada irukkaradhukku they have to feel that it's a mistake actually. So edavadhu or law which tells them or stringent punishments, you know, chumma in the 5000 rupees fine or naal jail la vekkaradhu illa vaay moodind irukkaradhu andha mari illa irakkudadhu indha mari engayavadhu edavadhu ana ella women, why women only, men also yaarlam paakralo, if someone is in some kind of a problem without thinking enna repercussion aagum, everybody should go for help. Mottu and the mari people, so the next time at least when they think of doing such a thing, they always remember that what dire consequences they'll have to face for doing such a heinous activity.
0: Ungal sexual harassment pathi na edavadhu law theriyuma?
2: I think very recently we had a law coming up following the Nirbhaya case, wherein it is said that you cannot arrest any women sometime between 10 o'clock to 6 o'clock in the, you know, 10 o'clock in the night to 6 o'clock in the morning. So I think it's not applicable to a certain kind of time. And another thing which I had seen in some ad is like, ipo neenga poindirukeenga and you feel there is some kind of a problem people are facing, so women can call up like Uber has something like a sys ops sort of a software wherein உங்கள்கிட்ட யாராவது ஊபர் டிரைவர் இஸ் மிஸ் பிஹேவிங் ஆர் சே ஓலா டிரைவர் இஸ் மிஸ் பிஹேவிங், ஐம் நாட் ஷுர் விச் பர்டிகுலர் ஆப், ஐ மீன் ஊபர் ஆர் விச் கார் சர்வீஸ் இட் இஸ், ஆனா தே ஹவ் கம் அப் வித் திஸ் திங் அண்ட் ஆஸ் சூன் அஸ் யூ கிளிக் ஆன் சிஸ் ஆப்ஸ் இட் டைரக்ட்ஸ் யூ ரீடைரக்ட்ஸ் த திங் டு த நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் ஆட்டோமேட்டிக்லி அ கம்ப்ளைண்ட் கெட்ஸ் ரெஜிஸ்டர்ட். ஸோ அப்படின்னா விமன் ஃபீல் மோர் சேஃப், பிகாஸ் வெரி ரீசென்ட்லி ஐ ஹர்ட் அ கேஸ் இன் சென்னை ஒன்லி, ஐ திங்க் லாஸ்ட் டு லாஸ்ட் வீக், வேர் 2-3 விமன் complained that while coming from some area from 10 o'clock in the night to 11 o'clock in the night, they have faced some kind of you know, inappropriate commenting or you know, just talking from the drivers, which is need not be really entertained. So yeah,
0: sexual harassment பத்தி என்ன நினைக்கிறீங்க?
3: இந்த ஜென்ரேஷனில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் யூஸ்வலாக நிறையவே நடக்குது, அண்ட் ஆல்சோ கேர்ள்ஸால் தனியாக வெளில போக முடியல, அண்ட் யூஸ்வலாக ஈவ் டீசிங் நிறைய நடக்குது, அண்ட் பேரண்ட்ஸ் எப்பவுமே கூட வர மாதிரி தான் இருக்கு, பாய்ஸ் மாதிரி தனியாக போக முடியல, அண்ட் சைட் ரொம்ப சைட் அடிச்சுட்டு அவங்களால அண்ட் ஆல்சோ பேட் லாங்குவேஜஸ்ல அவங்கள கேர்ள்ஸை திட்டுவாங்க. ஸோ ரொம்பவே கேர்ள்ஸுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்பெல்லாம்.
0: நீங்க எப்போது ஹவ் யூ எவர் பீன் செக்ஷுவலி ஹராஸ்ட்?
3: யா, என் ஸ்கூல் டேஸ்ல போகும்போது லைக் தனியா ஒரு நாள் போகும்போது ரொம்ப பாய்ஸ்லாம் சேர்ந்து ரொம்ப வல்கரா பேசினாங்க, அவ்வளவுதான்.
0: என்ன பனிஷ்மெண்ட் இவங்களுக்குலாம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க?
3: எல்லா கேர்ள்ஸும் சேர்ந்து அங்கேயே அவனை ஏதாவது அட் லைக் பலான கண்ணத்துல அடிச்சுட்டு போயிடலாம்.
0: உங்களுக்கு ஏதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அகேன்ஸ்டா இருக்க லா தெரியுமா? லைக் என்ன லா வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு இருக்குன்னு?
3: சாரி, இது வரைக்கும் தெரியாது.
4: எனக்கு ஒரு வேலை, எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லையா?
5: ஏன் என்னால சொந்த கால நிக்க முடியாதா?
6: பஸ்ல தான் உரசுறாங்க, வேலை செய்யற இடத்துலயும் உரசணுமா?
7: நான் அவர் தெய்வம் மாதிரி பார்த்தேன், ஆனா அவர் இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துப்பாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
8: ஒரு பொண்ணா பிறந்தது ஏன் தப்பா?
9: நான் எப்பவுமே அவனுக்கு ஒரு படி கீழையா?
10: Presenting

0: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP 107.8 பண்பலை வரிசை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. என் பேர் நடராஜன். நான் வந்து மருந்து கம்பெனிகளுக்காக R&D டிபார்ட்மெண்ட்காக கன்சல்டேஷன் கொடுக்குற ஒரு கன்சல்டிங் சயின்டிஸ்ட். நான் எப்படி வந்து ஒரு சில பொருட்கள், மருந்து பொருட்களை வந்து டேப்லெட் ஃபார்மோ, கேப்சூலோ, இன்ஜெக்ஷனோ, ஆயின்மெண்ட்டோ, இந்த மாதிரியெல்லாம் எப்படி புதுசாக டெவலப் பண்ணுறதுன்றதை அவங்களுக்கு நான் R&D சயின்டிஸ்டாக நான் உங்களுக்கு சஜஷன் கொடுத்து பண்ணிட்டுருக்கேன். இது திஸ் இஸ் மை யூனோ ஃபீல்டு. இப்போ நிறைய வந்து ஆயுர்வேத மருந்து, சித்தா மருந்து, யுனானி மருந்து, இதிலெல்லாம் வந்து இப்போ அந்த ட்ரெடிஷ்னல் மருந்தை எப்படி மாடர்ன் டோசேஜ் ஃபார்மை மாற்று. ஏன்னா சூரணம்னு சொன்னால் இப்போ உள்ள குழந்தைங்களாம் சாப்பிட்றதில்ல. அது இப்போ உள்ள மக்களும் அது சூர்ணம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, லீகம்னா ஒரு மாதிரி பார்க்குறாங்க இல்லையா. அதை வந்து ஒரு இன்னும் ஃபுல்லாக அக்செப்டன்ஸ்ன்னு வரல. அதை எப்படி வந்து ஒரு ஒரு இன்னைக்குள்ள ஒரு மாடர்ன் டோசேஜ் ஃபார்ம், லைக் டேப்லெட்டாக இருக்குது, கேப்சூலாவோ, ஒரு ஒரு சிரப் மாதிரியோ, அந்த ஒரு ஒரு கிரீஸ் இல்லாத, கிரீஸ் கிரீஸ் தன்மை இல்லாத ஒரு ஆயின்மெண்ட்டு, க்ரீம், அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸாக எப்படி டெவலப் பண்ணலாம், ஈவன் அந்த காலத்து ஆயுர்வேத சித்த மருந்துகளையும் எப்படி பண்ணுறதுன்றதும் இப்போ நான் உங்களுக்கு ஆயுர்வேத கம்பெனி, சித்தா கம்பெனிஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன், சஜஷன் கொடுத்துட்ருக்கேன். ஸோ தட்ஸ் மை ஏரியா. பட் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற காரணம் எதுக்காகனா, நான் நவம்பர் 4 2016 அன்னைக்கு காலையில், யூஸ்வலாக காலையில் நான் மினிமம் ஒரு 30 to 45 minutes வந்து சம் கைண்ட் ஆஃப் யோகா ஆர் சம் எக்ஸசைஸ் வந்து டெய்லி காலையில் பண்ணுறது உண்டு. அன்னைக்கு 4 November 2016 அன்னைக்கு காலையில் 8 அந்த என்னுடைய யோகா ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கும்போது எப்பயுமே ரேடியோ ப்ரோக்ராம் ஏதாவது கேட்டுகிட்டே பண்ணுவேன். எதேச்சியாக வந்து இந்த 107.8 இந்த சமுதாய வானொலி MOP-யோடது கேட்க நேர்ந்தது. அப்போது ஒரு ஆக்கு பஞ்சர் டாக்டர் வந்து பேசினதை கேட்டேன், டாக்டர் ஜெயலக்ஷ்மின்றவங்க பேசினதை கேட்டேன். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. எனக்கு இன்ஃபேக்ட் வந்து என்னுடைய ப்ரோக்ராம், நான் இந்த மாதிரி எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் பண்ணும்போது ஏதோ என்னென்ன ஸ்டேஷன் நல்லாயிருக்கோ அப்படியே அப்பப்போ நடுப்புறவும் சேஞ்ச் பண்ணுவேன். அந்த அன்னைக்கு வந்து காலையில் இந்த ப்ரோக்ராம் ஜஸ்ட் சேஞ்ச் ரேடியோ ட்யூன் பண்ணும்போது இந்த இங்கே ஆக்குபஞ்சர் பற்றி கேட்க ஆரம்பித்தேன் அவங்க பேசினது. அந்த என்னுடைய ஃபுல் யோகா முடிக்கிற வரைக்கும், அவங்க ப்ரோக்ராம் முடிக்கிற வரைக்கும் நான் கேட்க நேர்ந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப ரசித்தேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதா ஃபீல் பண்ணேன். ஸோ நான் அந்த ஏரியாவில் தான் இன்னும் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நான், பிகாஸ் ஹெல்த் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இன்வால்வ் ஆகிட்டு இருக்கேன். ஏன்னா நான் படித்ததெல்லாம் அலோபதி, என்னுடைய டாக்டரேட் ப்ரோக்ராமும் அலோபதி தான் பேசிக்கலி, எம்ஃபார்ம் PhD நான் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து இப்போ நிறைய ஆயுர்வேதாவில் ரிசர்ச் பண்ணுறேன், சித்தாவில் ரிசர்ச் பண்ணுறேன். அது இப்போது ஆக்கு இவங்க ப்ரோக்ராம் கேட்டதுக்கப்புறம் அவங்க அவ்வளோ அழகாக சொன்னாங்க, ஆக்கு பஞ்சருடைய பெனிஃபிட்ஸ் பற்றி, சிம்பிளிசிட்டி பற்றி, மருந்தே இல்லாமல் எப்படி பெரிய பெரிய நோய்கள்லாம் குணமாகுன்றதுலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னாங்க. கேட்ட உடனே இப்போ இன்ஃபேக்ட் அவங்க அட்ரஸ் நேம் அதில் கிளியராக சொல்லலை, தெரிய வராமல் போயிடுது. ஸோ அதனால தான் இப்போ இவங்க ஸ்டுடியோக்கே வந்து அதை டீட்டெயில்ஸ் இப்போ கேட்குறேன். இந்த இவங்களுடைய இந்த ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஐ ஹோல் ஹார்ட்டட்லி தேங்க் MOP சமுதாய வானொலி 107.8 இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை ப்ராட்காஸ்ட் பண்ணது.

0: இன்னைக்கு ரொம்ப டென்ஷன், பயங்கர வேலை. வர்ஷா என்னடி இது, கேஸ் ஆஃப் பண்ணல, கேஸ் வேலை இல்ல, எவ்வளவு தெரியுமா?
1: நான் வீட்டுல எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, இந்த ஒரு தடவை பண்ணலாம்ல, குறைஞ்ச போயிடுவ.
0: ஏய் ஆஃப் பண்ணடி, நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன்.
1: எல்லாம் என்னோட தலை மேல, இந்த ஒரு தடவை ஆஃப் பண்ணலாம்ல.
0: ஓ, ஆபீஸ்ல டென்ஷன், வீட்ல டென்ஷன், நீயே ஒரு பெரிய டென்ஷன்.
1: ஆமா ஆமா, நான் தான் ரொம்ப பெரிய டென்ஷன்.
2: அம்மா, எனக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துருக்கு.
1: ஏண்டா, இத சொல்ல நேரமா?
2: இவங்களுக்கு நான் மார்க்ஸ் வாங்கினாலும் பிரச்சனை, மார்க்ஸ் வாங்கலைனாலும் விட்டுட்டாங்க.
1: குழந்தைகளை பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தணும், அவர்கள் மனதை கஷ்டப்படுத்தாதீர்கள். பொது நலம் கருதி வெளிவிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: நாளுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டுருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட் இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் அப்படி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க பாடகர் கிருஷ் பேசுறேன். சமுதாயத்துக்கு நாம நல்லது செய்யணும், என்ன செய்யலாம்? இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப சின்னது, ஆனா பெரிய விஷயம். ரோட்ல போகும்போது எச்ச துப்புறது இருக்கிறதுலே ரொம்ப மட்டமான ஒரு பழக்கம் அது. தயவு செய்து பிளீஸ், பஸ்ல உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா லெப்ட் ரைட்டு எல்லா பக்கமும் திரும்பி பார்த்துட்டு எச்ச துப்புங்க. பக்கத்துல வண்டி வந்து வண்டி நிக்குது, இல்ல யாரோ ஸ்கூட்டர்ல வந்து நிக்கிறாங்க, நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு எச்சு துப்புனீங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல படும். அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போறவங்களா இருக்கலாம், எங்கேயாவது பார்ட்டிக்கு போறவங்களா இருக்கலாம், எல்லாராலையும் கார் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் கார் துடைக்கிறது எவ்வளவு பெரிய வேலைன்னு எனக்கு தெரியும். எச்சு துப்பி கார் அழுக்கு பண்ணாதீங்க. முக்கியமா பைக்ல போயிட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே ஜாலியா திரும்பி எச்சு துப்பாதீங்க, பின்னால இருக்கிறவங்களுக்கு தெரியும். காத்துல எச்சி உமியாதேன்னு தமிழ் வந்து ரொம்ப அழகா பிரிச்சு கமல் சார் பாடியிருப்பாரு. அது மாதிரி நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம் ப்ளீஸ். நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கும் வீட்டுக்குள்ள எச்சு துப்புவோமா? மாட்டோம் இல்ல. சோ அதே மாதிரி இது நம்ம நாடு, சுத்தம் நம்மளே கிளீனா வச்சுக்கிட்டாதான் வெளிலேருந்து யாராவது வந்தாலும் கிளீனா வச்சுப்பாங்க. சோ ப்ளீஸ் தயவு செய்து, நான் ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருந்தாலும் மன்னிக்கவும், ஆனா இது ஒரு பெரிய மேட்டர், அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. ப்ளீஸ் எச்சு துப்பாதீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. சும்மா கேட்டுக்கிட்டே இருங்க.
1: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே MOP சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.

0: 97.8. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இது உங்கள் பூஞ்சொலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்க வந்திருக்கிறது உங்கள் சுகன்யா. இந்த பூஞ்சொலை நிகழ்ச்சியில கடந்த 2 நாட்களா வந்து நம்ம ஸ்ரீ வெங்கடேஸ்வரம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்காக நிறைய செஞ்சு காமிச்சாங்க. அவங்க டேலண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா வெளிப்படுத்தினாங்க. சோ அந்த வகையில இன்னைக்கும் ஒரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கூட இருக்காங்க. எல்லாருமே குட்டீஸா இருக்காங்க. அவங்கள பார்க்க எனக்குமே ஆர்வமா இருக்குச்சு. அவங்க நம்மளுக்காக என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு என்ன நேர்களே, நீங்களும் ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க அவங்க கிட்டே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்க பேரு?
1: என் பேர் விக்னேஸ்வரன். நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னோட ஹாபி வந்து புக்ஸ் படிக்கிறது. என்னோட ஆம்பிஷன் வந்து சயின்டிஸ்ட் ஆக.
0: சயின்டிஸ்ட்? பரவாயில்ல பரவாயில்ல. சரி, உனக்கு பிடிச்ச சயின்டிஸ்ட் யாரு?
1: தாமஸ் ஆல்வா எடிசன் அண்ட் ஐன்ஸ்டீன்.
0: பெரிய எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. சரி வாங்க நெக்ஸ்ட் கேட்கலாம். உங்க பேர்?
2: என் பேர் சலோமியா. நான் வந்து 4th ஸ்டாண்டர்ட் B செக்ஷன் படிக்கிறேன். எனக்கு வந்து புக் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. நான் வந்து இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை. ஏன் தெரியுமா? நான் வந்து டிராஃபிக்கை கட்டுப்படுத்தி அதுக்கு மெயின் பாலம் கட்டணும். அதனால தான் நான் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறேன்.
0: பெரிய கைத்தட்டலே குடுக்கலாம் போல இருக்கு. எந்த மாதிரி கனவுகள் மட்டும் இல்லாம அதுல என்ன நிறைவேற்ற போறேன் அப்படிங்கறதையும் ரொம்ப தெளிவா இருக்காங்க. வாங்க நெக்ஸ்ட் குட்டீஸ் கிட்ட போலாம். உங்க பேர்?
3: என் பேர் சூர்யா. நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னுடைய ஹாபி பாட்டு கேக்கிறது. நான் வந்து விளையாட்டு வீரர் தோனியாக விளையாட ஆசைப்படுறேன்.
0: நம்ம கேப்டன் தோனி மாதிரியே இருக்காருங்க. அவரை நம்ம ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம். சரி நெக்ஸ்ட் பாக்கலாம். உங்க பேர்?
4: என் பேர் ஸ்ருதி. நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னோட ஹாபி வந்து ஃபுட்பால். நான் வந்து என்னோட ஆம்பிஷன் வந்து கலெக்டர். ரோல் மாடல் வந்து இறையன்பு சார். என்னோட வருங்காலத்தில் நான் மிகப்பெரிய கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இறையன்பு சார் மாதிரி ஒரு மிகப்பெரிய மாவட்ட கலெக்டர் ஆகணும்னு ரொம்ப விருப்பப்படுறேன்.
0: இறையன்பு சார் நம்ம எத்தனை பேருக்கு இது தெரியுங்க. ஆனால் குட்டீஸ்லேருந்தே இவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கு ஒரு இறையன்பு சார் மாதிரி ஆகணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இன்ஸ்பிரேஷன் இருக்க தான் செய்யுது. எனக்கு கூட இறையன்பு சார்னா ரொம்பவே பிடிக்கும். வாங்க நெக்ஸ்ட் குழந்தைகிட்ட கேட்கலாம். உங்களோட பேர்?
5: என் பேர் சி ஜினிமோல். நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னோட ஹாபி வந்து மியூசிக் கேட்கறது. ஐ வாண்ட் டு பிகம் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. மகாத்மா காந்தி எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் உண்மையே சொல்லுவார். நாட்டுக்காக ரொம்ப உதவி செஞ்சிருக்காரு. அதனால எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும்.
0: காந்திஜிலாம் ஒரு பெண் உருவத்துல பாக்கலாங்க இங்க. சரி நெக்ஸ்ட்.
6: என் பேர் வந்து எஸ் பவதாரணி. நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னோட ஹாபி வந்து பாட்டு கேட்கறது. என்னோட ஆம்பிஷன் வந்து நான் வருங்காலத்துல டாக்டரா வரணும்னு. நான் டாக்டர் ஆகி மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்படுறேன்.
0: அப்ப என்னால வந்து ஊசி போடுவீங்களா? பரவாயில்லையே, ரொம்ப கியூட்டா பேசுறாங்க. சரி நெக்ஸ்ட்.
7: என் பேர் நிவேதா. நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னோட ஹாபி வந்து பிளேயிங் செஸ். அப்புறம் என்னோட ஆம்பிஷன் வந்து ஐபிஎஸ் கிரண் பேட்டி மாதிரி ஒரு நல்ல போலீஸ் ஆகணும். அப்புறம் எல்லாரோட பிரச்சனையும் தீர்க்கணும் தான்.
0: ஐபிஎஸ் அங்க பார்க்கவே பயமா இருக்க சாங்க. நெக்ஸ்ட் நகர்ந்து போயிடலாம். அவங்க பேர்?
8: நான் எஸ் ரம்யா. நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னோட ஹாபி ஸ்டாம்ப் கலெக்ஷன். நான் வந்து ஒரு நல்ல டீச்சர் ஆகணும். என்னோட அனுமிஸ் மாதிரி நான் ஒரு நல்ல டீச்சர் ஆகணும்னு நினைக்கிறேன். என்னோட ரோல் மாடலும் அனுமிஸ் தான்.
0: பரவாயில்ல, டீச்சரால நிறைய பேரை உருவாக்க முடியும். ஸோ நீங்களும் ஃபியூச்சர்ல நிறைய பேரை உருவாக்குவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஆல் தி பெஸ்ட். நீங்க?
9: நான் ரேவதி. நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறேன். என்னோட ஹாபி வந்து ஸ்டோரி புக் படிக்கணும்னு தான். என்னோட ஆம்பிஷன் வந்து ஆர்கிடெக்ட். எல்லாருக்கும் வீடு கட்டணும், அது மாதிரி நல்ல ஒரு வீடு.
0: குட். நெக்ஸ்ட்.
10: என் பேர் திவ்யா. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னோட ஆம்பிஷன் வந்து கலெக்டர். ஏன் நான் இது ஆகணும்னா நிறைய தப்பு நடக்குது, அது கண்டிப்பா நான் தட்டி கேட்டு அவங்களுக்கு நல்லபடியா செஞ்சு தருவேன்.
0: ஒரு நேர்மையான கலெக்டரை கூட இங்க பாக்கலாம். இங்க ஏகப்பட்ட பேர் ஒவ்வொருத்தரும் நிறைய கனவுகளோட பயணிக்கிறாங்க. ஒருத்தர் கலெக்டர், சயின்டிஸ்ட், கிரிக்கெட்டர், இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டே போலாம். இந்த மாதிரி ஒரு குட்டீஸ் எல்லாம் பார்க்கும் போது நமக்கே ஒரு இன்ஸ்பயர் ஆகுது. சோ இவ்வளவு பேருக்கு இவ்வளவு பேரை தெரிஞ்சிருக்கு. இப்ப பெரிய பெரிய ஆளுங்களை கிரண் பேடி இருக்கட்டும், இறையன்பு ஐஏஎஸ் சாரா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்கவுங்க திறமையை வந்து வெளிப்படுத்தினாங்க. அவ்வளவு பெரிய மனுஷங்கள்லாம் இவங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. இவ்வளவு பேர் வந்து நமக்காக எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, நவரத் ஏற்படும் அப்படிங்கறத வந்து ஒரு சிறு நாடகமா நமக்காக காமிக்க போறாங்க. என்ன நேயர்களே, கேட்க எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? வாங்க போய் கேட்கலாம்.
11: நவரத்ன மாலை தமிழ் நாடகம். தன் குழந்தையை தாலாட்டும் போது முத்தே, பவளமே, மாணிக்கமே என்று நவரத்தினங்களையும் உவமையாக்கி பாடுவது நம் தமிழ் கலாச்சாரத்தில் உள்ள பண்டைய மரபாகும். முகலாய சக்கரவர்த்தியான அக்பரின் அவையில் உள்ள நவரத்தினங்களை போல எங்கள் நாடகத்தில் வரும் நவரத்தினங்களுமே தத்தம் பெருமையை கூறும் இந்த நாடகத்தை கேட்டு ரசிக்க நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள், கேட்டு மகிழ்வோம்.
12: நான் யார் தெரியுமா? உலகில் மூன்றில் இரண்டு பாகம் கடலால் சூழப்பட்டுள்ளது. அந்த கடலிலிருந்து பிறந்தவள் நான். என் பெருமையை அறியாத இவர்கள் என்னுடன் போட்டி போட முயற்சி செய்கிறார்கள். அருணகிரிநாதர் முருகனின் பல் வரிசையும் அவன் சிரிப்பையும் வைத்தே முத்தை தருபத்தி திருநகை என்று என்னை உவமையாக்கியே பாடியுள்ளார். ஆகவே முத்தாகிய நானே முதலில் தோன்றியவள் என்று உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லிதான் தெரிய வேண்டுமா?
13: முத்து என்னுடைய பெருமையை தெரியாமல் பேசிவிட்டது. உங்களுக்கு நிறங்களின் அருமை தெரியுமா? பச்சை நிறத்தை பற்றி கண்ணீர் கிணவையும் குளிர்ச்சியும் தருவது பச்சை நிறம். மரகத பச்சை, மாயின மிச்சை என்ற பெரும் புலவர்களால் வர்ணிக்கப்பட்டவன் நான். உலகை காக்கும் கடவுளான திருமாலுக்கே என்னை ஒப்பிட்டு பச்சை மாமலை போல் மேனி என்று பாடியுள்ளார் பெரியாழ்வார். ஆகவே நானே உங்களில் சிறந்தவள். ஓ வைரமா, நீ என்ன சொல்ல போகிறாயோ?
14: எதற்காக வீண்வாதம் செய்து வேதனை படுகிறீர்கள்? பூலோக நட்சத்திரம் என்று புகழ்ந்து கூறப்படும் என்னை பற்றி அபிராமி அந்தாதியில் அபிராமி பட்டர் அவர்கள் பற்றும் வைரப்படை வாழ்வைர பகைவருக்கு யமனாக எடுத்தவளை என்று கூறியுள்ளார். ஆகவே வெண்மையாக தோன்றினாலும் எல்லா நிறங்களும் என்னுள்ளே இருந்து வாரிக்கொட்டும் நான் தான் தரட்டில் உயர்ந்தவள்.
13: உலகில் எல்லை இல்லாத ஒன்று உண்டெனில் அது கடலும் வானமும் தான். அதன் நிறம் என்ன? நீலம் தான். ஆளிலே மேல் பள்ளி கொண்டவனும் அர்ஜுனனுக்கு இதே உபதேசித்த கண்ணனும் நீல நிறம்.

0: போற்றி பாடியுள்ளார். ஆகவே நானே உங்களில் உயர்ந்தவன்.
1: மாலைக்கு மனமும் அழகும் தருவது புஷ்பமாகும். பாட்டிற்கு சுவையும் பெருமையும் தருவது பண்ணினும் ராகம். அத்தகைய இரு பெரும் சிறப்பையும் ஒரு பெரும் சிறப்பாக உடைய என்னை அமிர்த சொருபியான அம்பிகையை தாமரை தடாகத்தின் குளிர்ந்த நீருக்கு நிகரான என் குளிர்ந்த தன்மைக்கு ஒப்பிட்டு சஞ்சல ரோக நிவாரணியான நானே உங்களிலே மிகுந்த சிறப்புடையவள். ஓ மாணிக்கமா, நீ என்ன சொல்ல போகிறாயோ?
2: தேவைசை மணக்கும் திருவாசகம் பாடிய மாபெரும் மாணிக்க வாசகர் காணிக்கை கோடி தந்தாலும் மாணிக்கம் ஒன்றுக்கு இணையாமோ என்று பாடியுள்ளார். ஆகவே நான் சொல்லவே வேண்டாம், உங்கள் எல்லோரிலும் நான் தான் உயர்ந்தவள்.
0: போதுமா உங்களின் தற்பெருமை? என் பெருமையை அறியாத இவர்கள் அறியாமலேயே பேசுகிறார்கள். எனக்கு இப்பெயர் வர காரணம் என்ன தெரியுமா? உலகில் மங்களமானதும் பூஜிக்கப்படுவதும் நான். தீமேலிடனும் திடமாயிருப்பவள் ஆதிபராசக்தியை கோமேதகமே குளிர்வான் நிலவே என்று அபிராமி பட்டர் பாடியுள்ளார். எனவே உங்கள் அனைவரிலும் நானே சிறந்தவள்.
1: எட்டு ரத்தினங்களும் என்னுடைய மேன்மையை அறியாமல் புரியாமல் பேசிவிட்டார்கள். சுவை, நிறம், குணம், மனம் அனைத்திலும் இனிமையுடன் கூடியது. தேனின் பளபளப்பையும் மேலான ஒளியையும் பெற்று திகழ்வது வைடூரியம்தான். அடியார் முடிவாள் வைடூரியமாக போற்றப்படுபவளும் நான் தான். எனவே நானே உங்கள் அனைவரிலும் சிறந்தவள், உயர்ந்தவள்.
0: நிறுத்துங்கள், உங்களில் யார் உயர்ந்தவள் என்ற வாதத்தில் உண்மையில் உயர்ந்தவள் உங்களை தங்கிய தங்கத்தினால் செய்யப்பட்ட தங்க கம்பியாகிய நான் தான். இதை நான் பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன். ஏனெனில் நீங்கள் அனைவரும் ஒவ்வொரு விதத்திலும் பெருமையுள்ளவர்கள். ஆனால் உங்களை ஒன்றாக்கி சமமாக்கிய என்னை மறந்து

0: இதை பெரும் பிழையை பொறுத்து மீண்டும் எங்களை உங்களுடன் இணைத்துக் கொள்ளுங்கள்.
1: உங்களின் வேண்டுகோளை நான் ஏற்றுக்கொள்கிறேன்.
2: தங்க கம்பி நவரத்தினங்களை ஏற்றுக்கொண்டு நவரத்தின மாலையாக ஜொலித்தது.
3: ஒற்றுமையே உயர்வு, அதை கற்றறிந்தால் மகிழ்வு.

என்ன நேர்களே, விளைவுகள் பிரச்சனைகளை பத்தி எல்லாம் பயங்கரமா தெரிஞ்சதுல இவங்க பேசினது, இவங்க ஒரு ஒரு நாடகமா நம்மளுக்கு காமிச்சதுலயே தெரிஞ்சது, ஒரு பிரச்சனைகள் எப்படி வந்து வருது, உயர்வு தாழ்வு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையினால எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வருது. சோ நம்ம எல்லாருமே வந்து ஒரு விஷயத்துல கரெக்டா இருக்கணும். எல்லாருமே உயர்ந்தவங்க, எல்லாருமே வந்து எல்லா விஷயத்தையும் நிறைவேற்றுறதுக்கு தான் இருக்காங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப உலோகங்கள்னு எடுத்துக்கிட்டாலும் தங்கம், தங்கம் வந்து ரொம்ப பெருசு, வெள்ளி வந்து அதை விட சின்னது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து உண்மையே கிடையாது. இப்ப நம்ம காலில் மெட்டி எல்லாம் வந்து யாரும் தங்கத்துல செஞ்சு போட மாட்டாங்க. அந்த இடத்துல வந்து வெள்ளி தான் உயர்ந்ததா இருக்கு. சோ எல்லாருக்குமே ஒரு பார்ட் இருக்கு, எல்லாருமே ஒவ்வொரு வகையில உயர்ந்தவங்க தான். இன்னைக்கு நிகழ்ச்சியை கேட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு நல்ல கருத்தையும் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ரீ வெங்கடேஸ்வரம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸோட நிகழ்ச்சி நாளைக்கும் தொடரும். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுகன்யா, இது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: You're listening to MOP 107.8 FM.
1: அம்மா, நான் வெளில போறேன். கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுவேன்.
2: இருதிப்பா, போறதுக்கு முன்னாடி.
1: ஆமா, அணைச்சிட்டேன். லைட் ஃபேன் எல்லாத்தையும் அணைச்சிட்டேன். இப்ப நான் போலாமா?
2: கம்ப்யூட்டர் அணைச்சியா?
1: என்ன
2: என்ன 24 மணி நேரமும்
1: உட்கார்ந்து
2: இருக்க?

0: வேஸ்ட் ஆகுது. அட்லீஸ்ட் நீ அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போ.
1: நம் டெய்லி வாழ்க்கையில் மின் சாதனங்கள் அனைத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர், லேப்டாப், மைக்ரோவேவ், டிவி, ஏசின்னு எத்தனையோ விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபேனு லைட்டு மட்டும் அனுப்பிச்சா போதாது, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள்.
1: பசங்கெல்லாம் பெருசாயிட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு, வீட்ல இருக்கவே போர் அடிக்குது. நீங்க மட்டும் எப்படி எப்பவுமே பிஸியா இருக்கீங்க?
2: ஓ அதுவா, நான் வந்து கேண்டில் மேக்கிங் கிளாஸஸ்லாம் போக ஆரம்பிச்சேங்க. சின்ன சின்ன கேண்டில்லாம் எப்படி பண்றதுன்றதை கற்றுக்கிட்டேன். மேரேஜஸ் பர்த்டேஸ்க்கெலாம் கிஃப்ட்டு எதுக்கு வாங்குவானே, நமக்கு தெரிஞ்ச கேண்டிலே நம்ம பண்ணி கொடுக்கலாமேன்ற மாதிரி கேண்டில்லாம் பண்ண ஆரம்பித்தேன். இதே மாதிரி தான் ஒரு கல்யாணத்துக்கு போன பொழுது நான் என் பண்ண கேண்டில் வந்து கொடுத்தேன். நான் பண்ண கேண்டில் வந்து ஒரு மேனுஃபேக்சர் பார்த்துட்டு இதுவே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டை வந்து கொடுத்துச்சு. நீங்கள் ஒரு 10 கேண்டில் வந்து எனக்கு பண்ணி என் கடைக்கு வந்து கொடுங்க, இது நல்லா போகுதா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி, நானும் சும்மா பண்ணி தான் பார்ப்போமே, நம்ம கேண்டில்லாம் யாராவது வாங்கிப்பாங்களான்ற ஆட்டிடியூட்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கடையில் வந்து நான் பண்ண கேண்டில் வந்து நல்லா வித்து போச்சுன்னு வந்து அந்த மேனுஃபேக்சர் சொன்னாரு. அந்த கடைக்கு வந்து நானே வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒரு சும்மா ஒரு பொழுதுபோக்குக்கு ஆரம்பிச்சது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒரு நல்ல காசு வந்து கொடுக்குது. இது ஒரு பிஸ்னஸாவே மாறிடுச்சுன்றது வந்து எனக்கு ஒரு நல்ல ஆச்சரியமா இருக்கு.
1: ஐயோ, இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குங்க. நான் இந்த மாதிரி நினைச்சு கூட பாக்கல. இது பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம டைமும் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் ஆகுதுல்ல.

0: நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் ஒரு கெடுதலான விஷயம். நம்மளே நம்மளை அழிச்சிக்கிட்டு இருக்கோம். புகைப்பிடிப்பது ஐ திங்க் இட்ஸ் சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது விடுறதுனால நம்ம ஒன்றும் பெரிய விஷயத்தை இழந்துட போகிறதில்ல. பிகாஸ் நானும் எல்லாரும் மாதிரியும் அது என்னென்னு ட்ரை பண்ணுறதுக்காக ஈவன் ஐ ஹவ் ட்ரைட் அண்ட் உடனே அது வந்து எனக்கு சில பேர் சொன்னதுனால அதை நான் உடனே விட்டுட்டேன். ஸோ அது விடுறதும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நம்மளோட மைண்டை அதுக்குள்ளே போட்டு நம்ம வேணான்னு நினச்சோம்னா இட்ஸ் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். வேணான்னு நினச்சோம்னா அதை நம்ம விட்டுடலாம் ஈஸியாக. ஸோ தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை விட்டுருங்க. ஏன்னா அதனால வந்து நம்ம வந்து இப்போ ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் நான் வந்து பேசிக்கலி நான் ஒரு ஹெல்த் ஃப்ரீக், நான் கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பழக்கம் இருந்தபோது எனக்கு வந்து இட் வாஸ் லைக் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஸோ ஜஸ்ட் வாஸ் அ ஷார்ட் ஸ்பேன். ஸோ நீங்களும் வந்து தயவு செஞ்சு, பிகாஸ் ஐ எம் ஃபீலிங் நைஸ் விட்டதுக்கு அப்புறம் இட்ஸ் ரியலி நைஸ். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஆல்சோ டூ தட். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம் அது குடிக்கிறதுனால, பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ மெதுவாக அதை பழக்கத்தை விட்டுட்டிங்கன்னா அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் அது கெடுதலான விஷயம்னால அது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். புகைப்பழக்கம் மற்ற நோய் மாதிரி இது வந்து உடனே வந்து ரிசல்ட் உடனே வந்து அதோட பாதிப்பு தெரியாது. பட் நாளடைவில் ஃபைனலாக அது ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை நிப்பாட்டிடுங்க. வணக்கம், நான் நடிகர் அருண் விஜய் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருங்க, நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, அடுத்து வர எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க. எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை.
3: இவ்வளவு விலையா? என்னப்பா நீங்க இப்படி பண்றீங்களேப்பா?
4: விவசாயிகள் எல்லாம் கஷ்டப்பட்டு காசு கட்டி சீடு வாங்கி விதைக்கிறதுல இருந்து பயிர் முளைக்கிற வரைக்கும் வெயில்ல நின்று பார்த்து பார்த்து வேர்வை சிந்தி செடி முளைக்கிறதுன்னு பார்த்தா மழை வந்து எல்லாம் நாசமா போய் திருப்பி கடன் வாங்கி பயிர்லாம் விதைச்சு உங்க பசி அடைக்க அவன் சாப்பிடாம ஒவ்வொரு சாப்பாடும் தொண்டையில சிக்கி சிக்கி வலிச்சு வலிச்சு மார்க்கெட்ல கொண்டு வந்து விட்டா தக்காளி விலை 80 ரூபா, வெங்காய விலை 100 ரூபா. எனக்கு கேட்குற உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு சமாளிச்சு நீங்க உங்க முன்னாடி நின்று பேசிட்டு இருக்க சாதாரண வியாபாரிமா.
3: சரி சரி, 1 கிலோ கூட.

0: வணக்கம் சென்னை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. இது காசு பணம் துட்டு மணி மணி நம்ம நிகழ்ச்சி.
1: சரி, என்ன காலையில இருந்து ஒரே காசு காசா போயின்னு
0: இருக்கு? கரெக்ட். இன்னைக்கு நம்ம ஷோவே விலைவாசி உயர்வை பத்தி தான்.
1: அப்படின்னா என்ன, இன்ஃபிளேஷன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களே அதுவா?
0: ஆமா, பாரு, என் பக்கத்து வீட்டு பொண்ணு UKG படிக்கிறா. நீ கெஸ் பண்ண அவ ஃபீஸ் எவ்வளவு இருக்கும்னு?
1: என்ன, நம்ம காலத்துல ஒரு 5000 இருந்துச்சு, இப்போ ஒரு 10,000 இருக்குமா?
0: ஆஹா, நீ எந்த காலத்துல இருக்கியோ, இது 21st century. இப்ப ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் 1 லட்சம் கீழே இருக்கிறதே இல்ல. குவாலிட்டி, ஃபெசிலிட்டிஸ், டொனேஷன், அது இதுன்னு எக்கச்சக்கமா ஏரியாஸ்ல ஃபீஸ் ஏத்துறாங்க.
1: அப்படி பார்த்தா 3 மாசம் சம்பளம் சேர்த்து போட்டா கூட 1 லட்சம் வராதே.
0: நமக்கே எப்படின்னா, திங்க் அபவுட் தி பீப்புள் அவுட் தேர்.
1: Yes, we should know more. நம்ம ஒண்ணு பண்ணலாம், பப்ளிக்ட கேக்கலாம்.
0: என்ன ப்ராடக்ட் இல்ல சர்வீஸ் அவங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு திங்க் பண்றாங்க, அவங்களை எது அஃபெக்ட் பண்ணுதுன்னு நம்ம கேக்கலாம்.
2: பார்க்கிங் டிக்கெட்,
3: ரீசார்ஜ்,
4: மினரல் வாட்டர்,
5: பருப்பு,
6: சீசனல் ஃப்ரூட்ஸ்,
7: பீஸா,
8: ஸ்கூல் ஃபீஸ்,
9: எலக்ட்ரிசிட்டி,
10: மிளகு, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்,
11: மருந்து,
12: DTH ரீசார்ஜ்,
13: முட்டை,
14: மொபைல் நெட்,
15: கோல்ட் ஜுவல்லரி,
16: பார்லர் சர்வீசஸ்,
17: பால்,
18: பெட்ரோல்,
19: சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்,
20: காஸ்மெட்டிக்ஸ்,
21: சானிட்டரி நாப்கின்ஸ்,
22: சாக்லேட்ஸ்.
23: சபா, இப்பவே கண்ண கட்டுது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. இந்த லிஸ்ட் எல்லாம் கேட்டா எனக்கு ஒரு ரீசன்ட் ஆர்டிகல் பத்தி ஞாபகம் வருது.
1: சொல்லு சொல்லு, என்ன?
0: ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் இருக்குல்ல,
1: என்னது?
0: இந்த காய்கறி விலை எல்லாம் இருக்குல்ல, அதோட விலை ஏறதுக்கு காரணமே இந்த ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃபிளேஷன் தான். 20 மாசத்துல ஹையஸ்ட் ரேட் நோட் பண்ணிருக்காங்க.
1: நீ என்ன சொல்றன்னு புரியல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்தியன் எக்கனாமி இஸ் தி பெஸ்ட் எக்கனாமி தான்.
0: அடஜடம், இதெல்லாம் எக்கனாமிக்ஸ் மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். சரி, நான் சொல்றேன் கேளு. WPI இன்ஃபிளேஷன்னா ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃபிளேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப 2014 எடுத்துக்கோ, அதுல இந்த WPI ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜா $4,300, 2016 $5,000 இருக்கு. அப்போ 16% 2014 விட 2016 விலை ஏறி இருக்குன்னு அர்த்தம். இந்த ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் எல்லாம் என்னெல்லாம் வரும்னா, ஹோல்சேல் ப்ராடக்ட்ஸ் பல்கா ஹோல்சேல்ல ட்ரேட் பண்றதெல்லாம்.
1: அப்போ இந்த வருஷத்தோட டேட்டா படி பார்த்தா அதிகமாயிருக்குன்னு சொல்றியா?
0: ஹே, WPI இன்ஃபிளேஷன் எவ்ரி மந்த் கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படி பாக்குறச்சே ஜூன்ல 1.62% ரைஸ் ஆயிருக்கு, மேல 0.79% தான் இருந்திருக்கு.
1: இதனால எல்லாரும் எப்படி எஃபெக்ட் ஆவாங்க?
0: எல்லா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், பல்சஸ், ஃபுட் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ரொம்ப விலையேறதுக்கு காரணமே இதுதான். இதுல பார்த்தனா கன்சியூமர் பிரைஸ் இன்ஃபிளேஷன், அதாவது காஸ்ட் ஆஃப் லிவிங், இந்தியாவோட காஸ்ட் ஆஃப் லிவிங் 5% தான் 1 இயருக்கு, பட் அது இப்பவே 5.4% ஆயிடுச்சாம். RBI இப்போதைக்கு எதுவும் பண்ண போறது இல்ல. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி மான்சூன்ல என்ன ஆகுதுன்னு.
1: அவங்க அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் எல்லாத்திலயும் இது ஒரு மெகா ப்ராப்ளம். இத பத்தி இன்னும் தெளிவா கத்துக்க நான் எங்கதான் போவேன்?
0: அதுக்குதான் நம்ம ப்ரோக்ராம்ல நெக்ஸ்ட் செக்மெண்ட்ல இன்ஃபிளேஷன்னா என்ன, அது நார்மல் பர்சனை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா தெரிஞ்சுக்க an expert is joining with us in the program. So listeners, stay tuned to MOP CRS 107.8.
1: ஆளுமா டோலுமா, MOP FM கேளுமா.

0: Welcome back to Kaasu Panondu Dimani Mani. We have with us Dr. R. Srinivasan, Economic Professor from Madras University.
1: இவரு வந்து 2003ல ஸ்டேட் கவர்மெண்டோட எக்கனாமிஸ்டா இருந்திருக்காரு. 2006-2011 ஹி சர்வ்ட் ஆஸ் அ மெம்பர் ஆஃப் ஸ்டேட் பிளானிங் கமிஷன்.
0: அது மட்டும் இல்ல, அவர் பிபிசி அண்ட் மெயின் நியூஸ் மீடியால ரெகுலரா ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. வெல்கம் டு தி ஷோ சார். சோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஃபிளேஷன்னா என்ன அப்படின்னு இந்த செக்மெண்ட்ல தெரிஞ்சுக்கலாம். இன்ஃபிளேஷன்னா என்ன சார்?
2: விலைவாசி ஏற்றம் அப்படின்னு பொதுவாக தமிழில் சொல்கிற வார்த்தை தான் இன்ஃப்ளேஷன். அப்போது எப்போல்லாம் விலை ஏறுதோ அதுக்கு விலைவாசி ஏற்றம் அல்லது இன்ஃப்ளேஷன். ஆனால் எல்லா பொருட்களினுடைய விலையும் ஒரே மாதிரியே உயராது. நம்ம வாழ்க்கையில் சில பொருட்களினுடைய விலைகள் சில நேரம் குறையும், சில பொருட்களினுடைய விலைகள் சில நேரம் அதிகம். ஆனால் எல்லா பொருட்களினுடைய விலையும் அதிகமாகறதையும் குறையறதையும் ஒன்றா சேர்த்து ஒரு சராசரி விலை ஏற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன். அப்போ சராசரியாக எல்லா பொருட்களினுடைய விலைகளும் 5% விலை உயர்ந்திருக்கிறது கடந்த மாதத்தில் அப்படின்னா, போன மாதத்தினுடைய இன்ஃப்ளேஷன் 5%, ஏறக்குறைய எல்லா பொருட்களினுடைய விலைகளும் 5% உயர்ந்திருக்கு. ஆனால் இதில் குறிப்பிட்ட ஒரு பொருள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது 5% விட அதிகமாக இருக்கலாம், இல்லை 5% குறைவாகவும் இருக்கலாம். இதுதான் இன்ஃப்ளேஷனுடைய அர்த்தம். இன்ஃப்ளேஷனுடைய இன்னொரு அர்த்தம் என்னன்னா விலை ஏற்றம் என்பதை அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். எந்த பொருள் அல்லது பொருட்களினுடைய விலைகள் தொடர்ந்து அதிகரிக்கிறதோ அதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன்.
0: இந்த இன்ஃப்ளேஷனுங்கிறாங்களே, அது நிஜமாலே நம்ம பயப்படக்கூடிய ஒரு விஷயமா சார்?
2: இன்ஃப்ளேஷன் எப்போ பயமுறுத்தும் அப்படின்னா, எப்படி பொருட்களினுடைய விலைகள் உங்களுக்கு அதிகமாகுதோ அதே மாதிரி உங்களுடைய வருமானமும் அதிகமாகும். ஏன்னா உங்களுடைய உழைப்பும் ஒரு பொருள் தான். அப்போ பொருட்களினுடைய விலை ஏறும்போது உழைப்பினுடைய விலையும் அதிகமாக தானே ஆகும். அப்போ நான் ஒரு ஆசிரியனாக இருந்தாக்கா எனக்கும் மாதம் மாதம் என்னுடைய ஊதியம் கூடிக்கொண்டே போகும். இல்லை ஒரு பொருள் விற்பனை செய்கின்ற ஒரு வியாபாரியினுடைய லாபமும் அவ்வப்போது அதிகரித்து கொண்டே தான். அப்போ எப்போ விலைவாசி என்னை பயமுறுத்தும் அப்படின்னா, பொதுவாக இருக்கின்ற விலை ஏற்றம் என்னுடைய வருமானம் அதிகரிப்பதை விட மிக வேகமாக அதிகரிக்கும் போது எனக்கு பயம் வரும். போன மாசத்தை விட இந்த மாசம் எனக்கு சம்பளம் வந்து 10% தான் அதிகமாக இருக்கு, ஆனால் விலைவாசி 20% அதிகமானா எனக்கு பயம் வரும். அப்போ என் வருமானம் மிக பொறுமையாக அதிகரிப்பதும் பொதுவாக விலைகள் அதிகமாக அதிகரிக்கும் நிலையில் தான், இல்லைன்னா எனக்கு வருமானம் அதிகரிக்கவே இல்லை ஒரே நிலைமையில் இருக்குது, அப்போ விலை ஏறினா கூட எனக்கு பயமா இருக்கும். அப்போ எப்போதுமே நான் ஒப்பீட்டு அளவில் தான் இதை புரிஞ்சுக்க, ஒன்லி இன் ரிலேட்டிவ் டேர்ம்ஸ். அப்போ இன்ஃப்ளேஷன் இஃப் இட் இஸ் கிரேட்டர் தேன் த இன்கம் ஐ ரிசீவ் தென் ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் இட்.
0: எதனால சார் இந்த இன்ஃப்ளேஷன் வருது? இன்ஃப்ளேஷன் வரதுக்கான காரணம் என்ன சார்?
2: அதுக்கு ரெண்டு காரணம். இப்போ ஒரு பொருளுடைய விலை எப்படி சொல்றோம், ரூபாயின் அடிப்படையில் சொல்றோம். அப்போ பொருளாதாரத்தில் ரூபாயினுடைய அளவு அதிகமாயிட்டே போகுதுன்னு வை, அப்போ விலை ஏறதான் செய்யும். இப்போ இந்த பொருள் தமிழ்நாட்டில் ஒரு 1000 கோடி ரூபாய் இருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் இந்த 1000 கோடி ரூபாய்க்குள்ளே இருக்க தான் நம்மளால் வியாபாரம் செய்ய முடியும். இப்போ ஒரு 100 கார் இருக்குன்னு வை, இந்த 1000 கோடி ரூபாவை 100 கார் விற்கணும் அப்படின்னாக்கா ஒரு காரும் 10 கோடி, அவ்வளோதான். அதுவே அடுத்த வருஷம் இதே 1000 கோடி ரூபாய் தான் இருக்குது, ஆனால் 50 கார் தான் நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன்னா அப்போ ஒவ்வொரு காரும் 20 கோடி ஆயிடும். அப்போ பொருளாதாரத்துல பணத்தினுடைய இருப்பு அதிகமாகவும் பொருளினுடைய இருப்பு குறைவாகவும் இருந்தாக்கா விலை ஏறதான் செய்யும். இது ஒரு சில நேரத்தில் என்ன ஆகும்னா பொருளாதாரத்துல உற்பத்தியே பெருகல, ப்ரொடக்ஷன் ரொம்ப குறைவா இருக்கும், அப்பயும் விலைவாசி ஏறும். ஏன்னா இப்போ உதாரணமா நல்ல மழை பெய்யுது ஒரு நாள், அன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா கடையிலையும் கொடையினுடைய விலை அதிகமாகும். ஏன்னாக்கா நம்மளுக்கு தேவை அதிகமாகி போச்சு, திடீர்னு போய் எல்லாரும் கொடை வாங்க ஆரம்பிச்ச உடனே வியாபாரி என்ன நினைக்கிறான், அந்த பொருளுக்கு தேவை அதிகமாகும், அதனால இந்த நேரத்தில் நம்ம சம்பாரிச்சதான் உண்டு அப்படின்னு பொருளுடைய விலை அதிகமாக. இல்லை ஒரு பந்து நடக்குது, அன்றைக்கி போய் பிரெட்டை வாங்கினீங்கனாக்கா யூஸ்வலாக 30 ரூபாய் இருக்கிற பிரெட்டை அன்றைக்கி 60 ரூபாய் 90 ரூபாய் கூட விற்பாங்க. அப்போது மக்களுக்கு அதிகமாக தேவை வந்தாலும் விலைவாசி அதிகமாகும்.
0: இன்ஃப்ளேஷன் வந்து காமன் பீப்புள் அஃபெக்ட் பண்ணுமா? அப்படி பண்ணிச்சுன்னா எந்த விதத்தில் சார் அதை அஃபெக்ட் பண்ணும்?
2: இதை நிறைய விதத்தில் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணலாம். இப்போ வந்து எந்த காலத்தில் அரிசி வாங்கணுன்றது தெரிஞ்சிங்கனாக்கா அரிசி விலையேற்றத்துலேருந்து தப்பிக்க முடியும். இதே மாதிரி காய்கறி எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக ஞாயிற்றுக்கிழமையில் அதிகமாக இருக்கும், ஏன்னா சண்டேல எல்லாருமே மார்க்கெட்டுக்கு வருவாங்க, எல்லாருமே வாங்குவாங்க. அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது விலை அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் காய்கறி வந்து புதன்கிழமையில் போய் வாங்குறீங்கன்னா குறைவாக இருக்கலாம். பொதுவாக பூலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை விலை அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும், எந்த பொருளை எந்த காலகட்டத்தில் வாங்கணும் அப்படின்றத ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும். நான் எல்லா நாளுமே வந்து நான் வந்து ஆப்பிள் ஜூஸ் தான் குடிப்பேன் அப்படின்னாக்கா ஆஃப் சீசனில் நீங்கள் அதிகமான காசு கொடுத்து தான் ஆகணும். இல்லை ஆப்பிள் ஆஃப் சீசனில் இருக்கும்போது வேறு என்ன ஃப்ரூட் இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சாக்கா அப்போ அந்த ஜூஸ் சாப்பிட ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கார் வாங்குறீங்கன்னு வைங்களேன், ஒரு காருக்கும் வந்து ஒரு கேலண்டர் இயர் தான் முக்கியம். அப்போ டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா அந்த காரினுடைய விலை குறவாக இருக்கும், ஜான்வரியே அதே காரினுடைய விலை அதிகமாக இருக்கும். ஸோ யூ ஷுட் ஸ்ட்ராட்டஜைஸ் யுவர் பர்ச்சேஸ். ஓரளவுக்கு உங்களுக்கு இன்ஃப்ளேஷன்லேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு உதவும். ஆனால் சுத்தமாக நீங்கள் இன்ஃப்ளேஷன்லாம் தப்பிக்க முடியாது.
0: இன்ஃப்ளேஷன் வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்க ஒரு விஷயம், அது நிஜமாலே ஒரு கன்சர்ன் கொடுக்க வேண்டிய விஷயமா?
2: விலைவாசி ஒரு கன்சர்னே கிடையாது. ஆக்சுவலாக எல்லாருக்குமே விலைவாசி ரொம்ப பிடிக்குது. அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போது யாரையாவது போய் கேளுங்க, உனக்கு வருமானமே அதிகரிக்காத இதே ரேட்டில் நீ எவ்வளோ நாள் வேலை செய்வேன்? ஒரு நாள் கூட வேலை செய்யும். அப்போ என் சம்பளம் ஏறணும் எல்லாருக்குமே. ஆட்டோ டிரைவருக்கு அவருடைய சம்பளம் ஏறணும், டாக்ஸி டிரைவருக்கு ஏறணும், ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் சம்பளம் ஏறணும், எம்எல்ஏ எம்பிக்கு கூட அப்பப்போ சம்பளத்தை அதிகமாக்கிட்டே தான் போகிறாங்க நம்மளுடைய அசம்பிளிலையும் பார்லிமெண்ட்லையும். அப்போ எல்லாருக்குமே சம்பளம் அதிகமானால் அப்போ விலைவாசி எப்படி குறையும்? குறையாது. அப்போ எல்லாருக்குமே விலைவாசி அதிகமாகுது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அடிப்படையில். ஆனால் என்ன நம்மளுடைய சுயநலம் என்ன சொல்லுதுன்னா, என் சம்பளம் மட்டும் அதிகமாகணும், மற்றவனுடைய சம்பளம்லாம் குறவாகவே இருக்கும். அதான் நம்ம விலைவாசியை கண்டு பார்த்தோம், கோவப்பட்டோன்னா அதான் அர்த்தம். இவனுக்கு மட்டும் சம்பளம் அதிகமாகணும், அப்போ இவனுடைய விலை மட்டும் உயரணும், மற்றவங்களுடைய விலைகள்லாம் அப்படியே இருக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்கும். அப்போ ஆனால் விலைவாசியே வந்து ரொம்ப தாறுமாற அதிகமாகிட்டே போகுதுன்னு வை, அடிப்படையாக உங்களுக்கு வந்து பணத்தின் மேலே இருக்கிற நம்பிக்கையே போயிடும். அதான் பயம். இப்போ இன்றைக்கி வந்து ஒரு பிரெட்டு 30 ரூபாய், மறுநாளே அது 60 ரூபாய் ஆகுதுன்னு வைங்க, ஒரே நாளில் இன்ஃப்ளேஷன் 100%. ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 36,000% அதிகமாகும். அப்போ இது வந்து பணத்தின் மேலே இருக்கிற மதிப்பையே குறைச்சிடும். பணத்தில் மதிப்பே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? பொருள் கொடுத்து பொருள் தான் வாங்கணும். பண்டமாற்று முறை பார்ட்டர் சிஸ்டமுக்கு போயிடும், கற்காலத்துக்கு போயிடும். அதனால தான் விலைவாசி ரொம்ப வேகமாக அதிகமானா பணத்தின் மீது இருக்கின்ற மரியாதையை போயிடும், அது மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடும், அப்போ பொருளாதாரமே நாசமாக போயிடும். அதனால்தான் விலைவாசி ரொம்ப அதிகமாக அதிகமாகிடக்கூடாது. ஆனால் அதிகமாகிறது எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம். பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமானால் 2%, 3% அதிகமானால் எல்லாருக்குமே சந்தோஷமாக இருப்போம்.
0: தேங்க்யூ சுமித் சார். இன்னைக்கு நம்ம ஷோவில் இதை பற்றி இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம்.
1: இன்ஃப்ளேஷன் தவிர ஹவு டு சேவ் மணி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் டு MOPCRS 107.8 FM. சத்தியமாக இது எங்கள் ரேடியோ இல்லை, ஏன்னா இது உங்கள் ரேடியோ.
3: ஏற்கனவே இருக்குன்னா திருப்பி வாங்க கூடாதா? ஃப்ரெண்டு வாங்கினா என்கிட்ட இல்லாட்டி எப்படிமா? அக்கா லெவலே வேற.
1: நிப்பாட்ட சீன, உன்னை மாதிரி குள்ளநரி பத்தி தான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். த அர்பன் புவர் யூ ஹாவன் நோட்டிஸ்ட், யங் ப்ரொஃபஷனல்ஸ் டீனேஜர்ஸ்லாம் எப்படி காசு பந்தாக்காகவும் ஐஎம் ஸோ கூல் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காகவும் காசு செலவு பண்ணுறாங்கன்னு போட்டிருந்தது.
3: ஆமாம் ஆமாம், நான் கூட படித்தேன் ஃபேஸ்புக்கில்.
1: நீ படித்து என்ன பிரயோஜனம்? ஹே, அதில் ஒரு பொண்ணு சொல்லியிருக்கா, அவள் குரூப்போட ஹேங் அவுட் பண்ணச்சே ஷி ஹேட் டு பே ஃபார் ட்ரிங்க்ஸ் விச் ஷி டென்ட் வாண்ட் டு பை. ஆனால் ஒரு வாரம் கழிச்சு ஷி வாஸ் எம்டி பாக்கெட், ஸ்டார்விங் ஃபார் ஃபுட் அண்ட் பேசிக் நெசசிட்டிஸ், ஜஸ்ட் நிறையா செலவு பண்ணதுனால. அதில் ஒரு லைன் கூட நல்லா இருந்தது, மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் நாட் புவர் பட் வி ஆல் ஆர் சோ ஹங்க்ரி அண்ட் ப்ரோக்.
3: ஆமாம், அந்த ஆர்டிக்கல் ஃபுல்லாகவே நல்லா ரிலேட் பண்ண முடிஞ்சிச்சு. இது சொன்னால் நம்பவா போகிற?
1: ஐயோ, பட் நிஜமாவே யங்ஸ்டர்ஸ்க்கு இத பத்தி கன்சர்ன் இருக்கா? வாட் இஸ் தி ரியாலிட்டி?
4: டேய், இத மறந்துட்டு போறேடா.
5: என்னது இது?
4: கிஃப்ட், வெள்ளி குடம். உங்க அப்பா ரொம்ப தேடி வாங்கிட்டு வந்திருக்காரு. 8,000 ரூபாய் விலை.
6: குத்தடி குத்தடி செய்யலா, குனிஞ்சு குத்தடி செய்யலா, குடத்தை வச்சே கும்மி அடியே, கடல் இரும்ப தண்ணி அடியே.
4: டேய், என்னடா?
5: இல்லம்மா, இத வச்சு மொய் நோட்ல அப்பா பேரை மட்டும் எழுதவா இல்ல உங்க பேரும் சேர்த்து எழுதவா?
7: நிறைய பேர்ல ஓட்டேரி, நிறைய பேர்ல எழுதுவோம்.
3: இது கேட்டதும் பல அம்மாக்கள் அப்பாக்கள் மைண்ட் வாஸ் அப்படிதான் எழுந்திருக்கும்.
1: அது பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த செக்மெண்ட் இருக்கு.
3: சரி, நம்ம போய் சென்னை பசங்கிட்ட போய் கேட்கலாம்.
1: பீஸா
8: ஸ்வாஹா,
1: பர்கர்
8: ஸ்வாஹா,
1: பிரியாணி
8: ஸ்வாஹா,
1: தயிர் சாதம். நீங்க சொல்லுங்க, டெய்லி ஆர் வீக்லி பேசிஸ்ல எவ்வளவு செலவு பண்றீங்க?
9: பர் டே ஒரு 70 to 110.
10: So daily basis-ல ஒரு 100-120 செலவாகும்.
11: ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா 150 கிட்ட செலவாகும். ஆனா ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா 1,500-2,000 கிட்ட ஆயிரும். எப்படின்னு தெரியல.
12: ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 300 rupees மேலே ஆகும். பிகாஸ் ஃபுட், பிகாஸ் காலேஜ் வேற போயிட்டு வரணும்ல. சோ ஒரு வாரத்துக்கு அரௌண்ட் 1000.
13: டெய்லி வீக்லி பேசிஸ்னா ஒரு வீக்லி ஒரு 150 இல்ல ஒரு 160 செலவு பண்ணுவேன்.
1: ஓஹோ, அப்போ எங்க எப்போலாம் செலவு பண்றீங்க?
8: மோஸ்ட்லி ஃபுட் தான் இருக்கும். ஃபுட் அண்ட் பெட்ரோல் வந்து வீக்லி இருக்கும். ஃபுட்
10: சோ எங்கனா அஸ் இன் ஃபுட் அண்ட் டிராவல்.
8: இப்போ வந்து காலேஜ் போறதுனால காலேஜ் தான் அதிகமா செலவாகுது. சோ அங்கே லைக் எங்களுக்கு டக்குன்னு ஏதாவது அசைன்மெண்ட் மேல பண்ணா ப்ராஜெக்ட் புக்ஸ் அதுக்கெல்லாம் நிறைய செலவாகுது.
11: அதான் காலேஜ் வந்துட்டோம்ல, சோ லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் எடுத்து போறது இல்ல, சோ கேன்டீன்லயே சாப்பிடுவோம். அதுலயே ஒரு ரொம்ப செலவாயிடும்.
9: எங்க நான் மோஸ்டா பெட்ரோல் போடுவேன், இல்லைனா எங்கேயா வாங்கி சாப்பிடுவோம்.
1: எதுல அதிகமா செலவு பண்றீங்க?
11: அதிகம்
9: செலவுனா பெட்ரோல் தான். எனக்கு போறதால வண்டி தான் அதிகமா பெட்ரோல் போட்டுருக்கேன்.
13: நிறைய செலவாகுதுன்னு பார்த்தா வீக்கெண்ட்ல வந்து மூவிஸ் போறது தான். மூவிஸ் போனா வந்து வெறும் படம் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி இல்ல, ஃபுட் சாப்பிடுறோம், அப்புறம் பாப்கார்ன், ஹாட் டாக்ஸ் அது மாதிரி.
1: சேவ் பண்ற பழக்கம் இருக்கா?
10: சேவ் பண்ற பழக்கம்லாம் இல்ல.
8: சேவ் பண்ணணும் தான் எல்லாரும் நினைக்கிறோம், ஆனா சேவ் பண்றப்ப லைக் அந்த ஒரு ஸ்டேட் வர மாட்டேங்குது. இப்ப பாரு ஏதாவது ஒரு எக்ஸ்பென்ஸ் இருந்துட்டே இருக்கு.
13: சேவ் பண்ற பழக்கம் வீட்டுல சொல்லுவாங்க, நம்ம சம்பாதிச்சதெல்லாம் நம்மளே வந்து ஃபுல்லா செலவழிச்சிட கூடாது, ஒரு பார்ட் ஆஃப் மணி வந்து சேவ் பண்ணணும்னு.
8: மணி சேவ் பண்ற பழக்கம்ன்றது பொதுவா சொல்ல மாட்டேன். லைக் வேணா எனக்கு ஏதாவது காசு இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடியே சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருவேன். இப்ப சப்போஸ் ஃப்ரெண்டோட பர்த்டே சேவ் பண்ணும், பெரிய கிஃப்டா வாங்கணும்னா சேவ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இப்ப காலேஜ் கல்ச்சுரல்ஸ் வருது, சோ வந்து வீட்டுல வந்து முன்னாடியே நாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா தரோம், செப்பே சேர்த்து வச்சுக்கோ. லைக் நீ ஒரே ஐடியா கேட்டா அதனால அவ்வளவு ஹை அமௌண்ட் தர முடியாது. 3000 நான் ஒரு 3 மாசமா சேர்த்துட்டு இருப்பேன். சோ அந்த அளவுக்கு எனக்கு எப்ப தேவையோ அப்ப மட்டும் சேவ்
11: பண்ணுவேன். I don't have any habit of saving money at all.
9: இல்லங்க, சேவ் பண்ற பழக்கம்லாம் எனக்கு
12: இருக்கோ, ஆனா எப்படியாவது செலவாயிடும்.
1: சரி, அப்போ எப்படி எல்லாம் சேவ் பண்றீங்கன்னு சொல்லுங்க.
8: சேவிங்ஸ்ன்றது பெருசா இல்ல. லைக் வந்து இப்ப சப்போஸ் உங்களுக்கு ஒரு 500 ரூபீஸ் கிடைக்குது ஒரு வீக்கு இல்ல லைக் ஒரு டேக்கு அப்படின்னா, முதலே வந்து நான் ஒரு 100 ரூபீஸ் லைக் தனியா எடுத்து வச்சுட்டு அந்த 100 வந்து ஒன்லி ஃபார் எமர்ஜென்சி பர்பஸ் தான் யூஸ் பண்ணனும்.
11: Sometimes when I feel that I have to save it, I do save it, you know, if I have to take my girlfriend out.
13: எப்படி சேவ் பண்ணுங்கன்னா, ஐ யூஸ் டு பார்ட் டைம் ஜாப், அங்கேருந்து வந்து ஒரு 4500 அது மாதிரி கொடுப்பாங்க. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் சேவ் பண்ணி நமக்கு தேவையானது வாங்கிக்கலாம். ஃபுல்லாக வந்து பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஏன்னா இப்போ பெட்ரோல் எல்லாம் வேலை அதிகமாக இருக்கு.
1: இன்ஃப்ளேஷன்னா என்ன தெரியுமா?
8: எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிம்பிள் டர்ம்ஸ்ல வந்து பிரைஸ் ரைஸ் தான்.
13: இன்ஃப்ளேஷன் பத்தி பெருசா ஐடியா இல்ல, அது பத்தி எல்லாம் கவலை இல்ல.
10: இன்ஃப்ளேஷன் பத்தி எல்லாம் நோ ஐடியாங்க,
8: ரொம்ப தெரியாது. பட் தென் ஜஸ்ட் நீங்க வந்து நார்மலா பாத்தீங்கன்னா இப்ப எல்லாத்துலயுமே பிரைசஸ் ரைஸ் ஆயிருக்கு. சோ சின்ன விஷயம் கூட வாங்கணும்னா வி ஹேவ் டு புட் லாட் ஆஃப் மணி. எல்லாத்துலயுமே அப்படியே டபுள் தி பிரைஸ் ட்ரிபிள் தி பிரைஸ் மாதிரி ஏறிட்டு இருக்கு. சோ அதனால அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பிரைசஸ் ஆர் ரியலி ஹை.
11: நோ நோ, ஐ அம் நாட் அட் ஆல் பதர்ட் அபௌட் தட்.
9: இன்ஃப்ளேஷன் பத்தி எல்லாம் ஐடியா இல்லங்க.
1: இன்ஃப்ளேஷன் உங்களை எப்படி இன்டிவிஜுவலா எஃபெக்ட் பண்ணுது?
8: முன்னாடி வந்து 100 ரூபீஸ்க்கு இப்போ ஒரு 4 ஐட்டம்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா, இப்போ வந்து அதுவே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனது பிரைஸ் ரைஸ் இருக்கிறதுனால லைக் 3 ஐட்டம்ஸ் தான் வாங்க முடியுது.
9: இன்ஃபிளேஷன் இண்டிவிஜுவலா எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னா, பெட்ரோல் வெள்ளம் ஏறி போறதுனால எனக்கு 150 ரூபா மேல எனக்கு ஒரு வாரம் செலவாச்சுன்னா, ஸோ இன் தட் வே இட் அஃபெக்ட்ஸ். நான் அதே காசு கொடுத்து பெட்ரோல் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதான்
8: இண்டிவிஜுவலா லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் டே டு ஒரு ஃபுல் டேலேயே உனக்கு நிறையவே எனக்கு அஃபெக்ட் தான் ஆகுது. பிகாஸ் இப்போ ஒரு சின்ன விஷயம் நான் போயிட்டு ஒன்று ஒரு விஷயம் வாங்கணும்னா நிறைய தடவை யோசிக்க வேண்டியிருக்கு, நிறைய காஸ்ட் ஆகுது. பட் கமிங் டு ப்ராஜெக்ட் வர எனக்கு ஒரு விஷயம் தேவைன்னா நான் அதை கண்டிப்பாக வாங்கி ஆகணும், ஆனால் அதுலேயே எனக்கு செலவு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ பட்ஜெட் அப்படி இப்படின்னு பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால லைக் நம்ம எல்லாத்துமே கம்மி கம்மியாக பண்ணிட்டு வாங்குறது கஷ்டமாக இருக்குது பிகாஸ் ஆஃப் த ப்ரைஸ்னால.
1: வீட்டில் இன்ஃப்ளேஷன் பற்றி எதா பேசியிருக்காங்களா? பேரண்ட்ஸ் அதை பற்றி எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க? பாக்கெட் மணி அப்படி எதா குறைச்சிருக்காங்களா?
8: செலவு இருக்குன்னு சொல்றாங்க, எக்ஸ்ட்ரா செலவு வருது அப்படின்னு சொல்றாங்க. பட் தென் லைக் உங்களுக்கு கிடைக்கிற மணியில எதுவும் பெருசா கட் ஆகல.
10: நோ டிஃபரன்ஸ் இன் பேரண்ட்ஸ் ரியாக்ஷன்.
8: எஃபெக்ட் ஆகுது. லைக் சின்ன விஷயம் நான் கேட்டா கூட என்ன இவ்வளவு காசு கேக்குற, ஏன் நாங்க இருக்கும் போதெல்லாம் அப்படிலாம் ஆகவே இல்லை, கம்மியா இருந்தது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சோ லைக் எல்லாத்துலயுமே கம்மி கம்மியா இப்ப எனக்கு பாக்கெட் மணி கொடுக்கறதே கம்மியாச்சு. அதுக்குள்ள ஹேவ் டு ஃபினிஷ் ஆஃப் எவ்ரி திங். அதுக்கு மேல கேட்டாங்கன்னா ரியாக்ட் பண்றாங்க, இதுக்கு இவ்வளவு செலவு பண்ற, இதனாலதான் செலவு அப்படி இப்படின்னு
11: ஆகும். இல்ல அப்பப்போ எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ஆனா மணி they keep scolding then the price rise and all no. So they have to listen to them what to do.
9: பேரண்ட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா, அதே காசுலாம் பெருசாக தெரியும் இன்க்ரீஸ்லாம் பண்ணல. ஸோ நான் கொடுத்த காசுக்கு தான் அதனால என்ன செலவு பண்ணுமோ செலவு பண்ணும்.
1: பரவாயில்ல, நம்ம சென்னை பசங்களுக்கு இன்ஃப்ளேஷன் பத்தி நிறையாவே தெரிஞ்சிருக்கு.
0: கண்ணா, இது வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இனிமே தான் இருக்கு.
14: I'm waiting.
15: ஹே,
3: இது கேட்டியா, நேற்று ஆன்லைன் ஷாப்பிங்கில் ரெண்டு ட்ரெஸ் வாங்கினேன் நான்.
0: போன வாரம் தானே ஃபீனிக்ஸ் மாலில் போய் ரெண்டு ட்ரெஸ் வாங்கினேன்.
3: அது போன வாரம், இது இந்த வாரம். அதெல்லாம் இல்லைப்பா, ஆஃபரில் இருந்துச்சு வாங்கிட்டேன். 5% கேஷ்பேக்னு ஏதோ ஏதோலாம் போட்டிருந்தாங்க. ஒரு கல்லை ரெண்டு மாங்காய்.
0: ஓ, கேஷ்பேக்கா? முதல்ல உனக்கு அப்படின்னு என்னன்னு தெரியுமா?
3: கேஷ்பேக்கா? அதானே ஏதோ டிஸ்கவுண்ட்னு சொல்லுவாங்க.
0: ஏய், கேஷ்பேக்குக்கும் டிஸ்கவுண்ட்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு.
3: அப்படியா?
0: ஆமா ஆமா. ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஒரு ஷாப் போய் நான் ஒரு 1000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கலன்னு வச்சுக்கோயேன். அந்த ட்ரெஸ்ல எனக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்போ நான் 900 மட்டும்தான் பே பண்ணணும். இதுதான் டிஸ்கவுண்ட் கான்செப்ட். நெக்ஸ்ட், நான் பே பண்றதுக்கு கவுண்டர்ல போய் கேஷ்க்கு பதிலா கார்டு குடுக்கறேன்னு வச்சுக்கோ. அங்க என் பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு 5% கேஷ்பேக் குடுக்கறாங்கன்னு டிஸ்கவுண்ட் பண்ண 900ல இருந்து அனதர் 5%, தட் இஸ் 855 தான் நான் பே பண்ணணும். இதுதான் கேஷ்பேக்.
3: என்னமோ போ, இப்படி சின்ன சின்னதா சேர்த்து என்ன யூஸ்? சின்ன சின்ன செலவு தான் மந்த் எண்ட்ல பெருசா போய் நிக்குது.
0: ஹே, எங்க அக்கா கூட அன்னைக்கு இதேதான் சொல்லிட்டு இருந்தா. அவ எவ்ரி மந்த் சாலரில இருந்து மிசிலேனியஸ்னு தனியா ஒரு 1000 ரூபாய் வச்சிருவா. அதுல சும்மா சாக்லேட்டு பிஸ்கட்னு ஏதாவது சின்ன செலவுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சிருப்பா. பட் அவ மந்த் எண்ட்ல செக் பண்ணவே அதுவே 5000க்கு மேல ஆயிடுச்சான்.
3: அப்படி பார்த்தா ஒரு மாசத்துக்கு நமக்கு எவ்வளவு செலவாகும்?
0: ஏய், நம்மளுக்கு செலவுன்னு பார்த்தா பேசிக் நெசசிட்டிஸ்லாம் கொஞ்சம் கம்மி தான். அதை தவிர காஸ்மெட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்னு பார்த்தா ஷாம்பூ, ஃபேஸ் வாஷ், பாடி வாஷ்லாம் ஒரு 1500 ரூபாய் செலவாகும். அப்புறம் பிபி கிரீம், லிப் கிளாஸ் காஜல், ஐலைனர், காம்பாக்ட்லாம் சேர்த்தா ஒரு 2000 ரூபாய் ஆகும். ஆக்சுவலி நம்மளுக்கு மட்டும் இல்லை, பாய்ஸ்க்கு கூட பர்ஃப்யூம், ஷேவிங் ஜெல், ஷேவிங் க்ரீம்னு பார்த்தா அவங்களுக்கும் இதே செலவு தான்.
3: என்கிட்ட இருக்கிற பேட் ஹேபிட்டே இதான்ப்பா. ஒரு காஜல் காலி ஆகிறதுக்கு முன்னாடி இன்னொரு காஜல், இன்டென்ஸ் காஜல், ஃப்ளேவர்ட் காஜல், அப்படி இப்படின்னு வந்துட்டேனா அதையும் வாங்கி வச்சுவேன். இப்படி எல்லாமே 2-3 வாங்கி வச்சு என் காசெல்லாம் போகுது.
0: ஆக்சுவலா எல்லாத்தோட ஒரு பெரிய செலவு இருக்கு. சாப்பாடு நீ எவன் எப்ப எங்க கூப்பிட்டாலும் உடனே போயிடுறது. எங்க அம்மா என் சாப்பாடு செலவுக்கு செலவு பண்ணி அழிஞ்சிடுவாங்க போல.
3: ஐயோ, இந்த வருஷம் வேற எல்லா மாஸ் ஹீரோ படமும் ரிலீஸ் ஆகுது. இது வரைக்கும் படம் பார்க்க மட்டுமே ஒரு 4000 ரூபாய் செலவு பண்ணியிருப்பேன். இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ?
0: நம்மளுக்கு இந்த வயசுல பொறுப்பில்லாட்டி நம்ம அப்புறம் ஃபியூச்சர்ல எப்படி மணி ஹேண்டில் பண்ண போறோமோ தெரியல.
3: உண்மைதான், பட் எனக்கு தெரிஞ்சு இந்த செலவு எல்லாம் கம்மி பண்ணலாம்னு நினைக்கிறேன்.
0: True, how to spend money reasonably is what we are going to find now.
14: Amma, savings na enna?
15: Savings na? Unnoda subway surf la nee coins la edhukku collect pandra?
14: I will unlock the characters with the coins I have.
15: Adhe mari, mama has to save money to get your things for your future. 20000 rupees savings account la add pannanu.
14: Idhayum add pannunga.
15: அடடா, என் பொண்ணு சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே. அப்ப நீங்க
16: பிரிங் பேக் பிகி பேங்க், என்ஷூர் சேவிங்ஸ், ஸ்டார்ட் லிவிங்.
3: So let's get back to our economic advisor R. Srinivasan to know how to reduce our daily expenses.
0: Sir, saving வந்து இம்பார்ட்டண்டா?
2: சேவிங் வந்து இன்ஃப்ளேஷனோ இன்ஃப்ளேஷன் இல்லையோ, எதிர்காலத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குனாலே நீங்கள் சேவ் பண்ணணும். அப்போ அந்த எதிர்கால வாழ்க்கைக்கு எனக்கு சில தேவைகள் இருக்குது. இப்போ நீங்களாம் 20 வயசு இருக்குங்க, நீங்கள் ஒரு 25 வயசில் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்க, 60 வயசு வரைக்கும் இருப்பீங்க, அதுக்கப்புறம் 60 வயசுக்கு மேலே நான் 80 வயசு வரைக்கும் இருப்பேன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் அப்போ நீங்கள் பென்ஷனுக்காக சேமித்து தான் ஆகணும். ஆனால் சேமிக்கிற போது எப்படி நான் சேமிக்கணும்னா, அப்போ 30 வருஷம் சின்னதான் அந்த பைசா எனக்கு திரும்ப வரும்னா 30 வருஷம் சின்ன இதே விலைவாசி இருக்காது. அப்போ 30 வருஷத்தினுடைய விலைவாசி எவ்வளோ அதிகமாகுதோ அதை விட அதிகமாக வட்டி கொடுக்க கொண்ட விதத்தில் தான் நான் சேமிக்கணும். அப்போ சேமிப்பினுடைய அடிப்படை என்னன்னா, வட்டி விகிதம் என்பது இன்ஃப்ளேஷனை விட அதிகமாக இருக்கும். அந்த பேசிக் பிரின்சிபிளோட சேமிச்சோன்னாக்கா சேமிப்பு வந்து ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்.
0: இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸோட ஸ்பெண்டிங் அண்ட் சேவிங் பேட்டர்னை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்?
2: ஓகே, இப்போ இது எல்லாருக்குமே இருக்கு. இது வந்து ரொம்ப ஓப்பனாக உங்கள்கிட்டருந்து தெரியுது, ஏன்னா நீங்கள் எங்கள் காசை வாங்கி செலவு பண்ணுறதுனால நான் ஈஸியாக சொல்ல முடியும். நான் வந்து ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய்க்கு டெலிஃபோன் பில்லு கட்டுறேன்னா தர் சம்திங் ரா, ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தேவையில்லைன்னா நான் சொல்ல வரேன். அதுலேருந்து எனக்கு என்ன ரிட்டர்ன் வருது அப்படின்றது முக்கியம், ஏன்னாக்கா அதுலேருந்து வரக்கூடிய ரிட்டர்னும் இல்லை, அதனால் உங்கள் லைஃப்பில் ஏற்படக்கூடிய டிஸ்டர்பன்சஸ் அதிகம். ஒரு புக்கை படித்து நம்ம லைஃப்பில் ஏற்படக்கூடிய டிஸ்டர்பன்சஸை விட இதுலேருந்து வர டிஸ்டர்பன்ஸ் அதிகம். அதனால தான் அதை பற்றி நம்ம விமர்சிக்க வேண்டியதாக இருக்கும்.
0: கிரெடிட் கார்டு யூசேஜ் வந்து வரமா இல்லை சாபமா?
2: எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த கிரெடிட் கார்டு பிஸ்னஸ். ஒரு கிரெடிட் கார்டில் நீங்கள் இஃபெக்டிவாக உங்களுடைய செலவு 30 நாளைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இப்போ இன்றைக்கி 12ஆம் தேதி, அதனுடைய சைக்கிள் 12ஆம் தேதி முடியுது. அப்போ இந்த 12ஆம் தேதி ஆரம்பித்து அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் நான் எது செலவு பண்ணாலும் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணும்போது அதுக்கான காசு நான் கொடுக்க தேவை. அப்போ என்னுடைய 1 மாதத்து பணத்தை நான் 1 மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும், அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட்டை வாங்க முடியும். ஆனால் அதே கிரெடிட் கார்டை கரெக்டாக அடுத்த 12ஆம் தேதி நான் அந்த பணத்தை கட்டிடுறேன். இப்போ எங்கே எனக்கு வந்து இதில் பிரச்சனை வருது அப்படின்னா, கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறதுனால எனக்கு நிறைய இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும். ஏன்னா அவங்க வந்து எந்த அளவுக்கு இந்த காசை ரொட்டேட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அந்த கிரெடிட் கார்டு கம்பெனிக்கு லாபம் வரும். அப்போ நீ வந்து இப்போ இந்த இ காமர்ஸ் வெப்சைட்டில் போய் நீ பொருள் வாங்கினா உனக்கு 5% கம்மி இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண. இல்லை இந்த ஜுவல்லரி ஷாப்பில் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. ஆனால் அந்த இன்சென்டிவை நீங்கள் எது கூட வச்சு பார்க்கணுன்னா, ரியலாக அந்த பொருள் உங்களுக்கு தேவையா இல்லையான்றது பொருள். அவன் இன்சென்டிவ் கொடுக்குறான்றதுனாலே நீங்கள் பொருளை வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா யூஆர் இன் டு எ டெட் ட்ராப்
17: சார். பட் நிறைய பேர் வந்து கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி கடன் மேலே கடன் வாங்கிட்டே இருக்காங்க சார்.
2: அதான் அதுதான் நான் சொல்கிறேன், அந்த ஸ்ட்ராட்டஜி தான் புரிஞ்சிக்கணுன்றேன். ஆக்சுவலாக கிரெடிட் கார்டினுடைய அடிப்படை என்ன, உன்னுடைய செலவு ஒரு 30 நாளைக்கு தள்ளி போடலான்றது தான் அதனுடைய அடிப்படை. ஆனால் என் முழு செலவையும் நான் ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பேன், இந்த 30 நாள் ஒரு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுவேன், அதை பே பண்ணுறதுக்கு இன்னொரு கிரெடிட் கார்டை எடுத்து இதில் பே பண்ணனாக்கா அப்போ ஏதோ ஒரு ட்ராப்பில் நான் மாட்டுவேன். ஒன்று இவனுக்கு நான் அதிகமாக வட்டி கட்டணும், இல்லாட்டினாக்கா அந்த காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அவனுக்கு நான் வட்டி கட்டணும்.
17: எந்த ஏரியாஸ்லாம் சார் நம்ம காசு சேமிக்க முடியும்?
2: அதாவது ஒவ்வொரு நிலைமையிலையும் ஒரு ஒரு சேவிங் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ இன்னையிலேருந்து நான் வந்து இன்னும் ஒரு 5 வருஷத்துக்குள்ளே இருக்க ஒரு கார் வாங்கணும், அதுக்காக நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து ஒரு டெட் மார்க்கெட், அதாவது கடன் பத்திரம் வாங்குற மாதிரி, பாண்டு வாங்குற மாதிரி, இல்லாட்டினா மியூச்சுவல் ஃபண்டு வாங்கலாம். இதெல்லாம் வந்து பெரிய ரிஸ்க் இருக்காது, அதே நேரத்தில் பேங்க்கை விட கொஞ்சம் அதிகமான ரிட்டர்ன் வரும். இதுவே நான் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு பென்ஷன் வரணும், அப்போ நான் பென்ஷன் ஃபண்டில் போய் போடுவேன். இளம் வயசில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நிறைய ரிஸ்கி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் வயசாக ரிஸ்கி ரிட்டர்னை குறைச்சிக்கிட்டு ஸ்டேபிள் இன்கம் வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணணும். அதேமாரி ஷார்ட் டேர்மில் எனக்கு திரும்ப வரணுன்னாக்கா நான் ரிஸ்கி.
17: ஆஸ் எ ரெஸ்பான்சிபிள் யங்ஸ்டர் நான் எப்படி என்ஜாய் பண்ணிவிட்டு அதே சமயத்தில் காசையும் சேமிக்க முடியும்?
2: எனக்கு ட்ரேட் ஆஃப்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ட்ரேட் ஆஃப்னா என்ன, ஏதோ ஒன்று செஞ்சாலும் வேறு ஏதோ ஒன்றுத்தையும் இழக்கணும், இதுதான் ட்ரேட் ஆஃப். அப்போது உங்களுக்கு கொடுக்குற காசை நீங்கள் எது கூடயோ ட்ரேட் ஆஃப் பண்ணி தான் ஆகணும். மாதத்துக்கு நீங்கள் ஒரு 3 சினிமா பார்க்குறீங்க, ஒரு சினிமாவுக்கு 300 ரூபாய் செலவாகும், அப்போ 900 ரூபாய். யூ டேக் அ வவ், மாதம் நான் இனிமேல் 300 ரூபாய் நான் சேமிக்கணும் அப்படின்னாக்கா, அப்போது ஒரு வருஷம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட 3600 ரூபாய் வட்டியோடு சேர்த்தா ஒரு 4000 ரூபாய் கிடைக்கும். ஆனால் மாதம் மாதம் ஒரு சினிமாவை நீங்கள் விட்டுடணும். அப்போ இதே மாதிரி உங்களுடைய 3 வருஷத்தினுடைய வாழ்க்கையில், காலேஜில் இருக்கிற 3 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 12000 ரூபாய் சேர்ந்துருக்கும். அண்ட் 12000 ரூபாய் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இஸ் எ ஹியூஜ் மணி, பட் இட் இஸ் சச் அ ஸ்மால் அமௌண்ட் இஃப் யூ ஸ்டார்ட் சேவிங். அந்த 1 மாதத்தில் 300 ரூபான்றது ஒரு பெரிய தொகையே கிடையாது. அப்போ ஆனால் அது வந்து முழுமையாக பார்க்கும்போது நம்மளுக்கு பெரிய அளவில் அது யூஸ் ஆகும்.
17: சார் இப்போ லோவர் இன்கம் பீப்புளால எப்படி சேமிக்க முடியும், அவங்களுக்கு என்னென்ன வழியிலலாம் அவங்க சேமிக்கலாம் சார்?
2: ஆக்சுவலாக அவங்க தான் நிறைய சேவ் பண்ணுறாங்க. ஆனால் என்ன பிரச்சனை வருது அப்படின்னாக்கா, அவங்களுடைய இன்கம் எப்போதுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது தான் அவங்களுக்கு பெரும். ஒரு மிடில் கிளாஸ் ஹையர் மிடில் கிளாஸ்க்கு இன்கம் அதிகமாகினே போகுது, அப்போ வந்து அவங்களுடைய சேவிங்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு புவர் ஆர் லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா இன்கம்ன்றது மோர் ஆர் லெஸ் ஸ்டேபிள், வேற ப்ரைஸ் இன்க்ரீஸ் இஸ் கண்டினியூஸ். அப்போ அவங்களால சேவ் பண்ணக்கூடிய எபிலிட்டி ரொம்ப குறையுது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா கடன் வாங்குறதுக்கு போகிறாங்க. கடன்னா என்ன அர்த்தம், எதிர்காலத்தில் நான் என்னுடைய தேவையை குறைச்சின்னு திரும்ப அதை கொடுக்கணும்னு அர்த்தம் இல்லையா. அப்படின்னா எதிர்காலத்தில் நான் சேவ் பண்ண போகிறேன்னா டு புட் இட் இன் அ டிஃப்ரெண்ட் வே, இன்றைக்கி நான் 10 ரூபா உங்கள்கிட்ட வந்து கடன் வாங்கினேன்னா நாளைக்கு என்னுடைய செலவை குறைச்சிருந்தான் 11 ரூபாவை உங்களுக்கு நான் கொடுப்பேன். அப்போ டுமாரோ ஐ ஹாவ் டு சேவ் 11 ரூபீஸ் டு ரீபே த டெட். இன் தட் சென்ஸ் லோயர் மிடில் இன்கம், லோயர் இன்கமில் இருக்கிறவங்க ஆக்சுவலாக தே சேவ் மோர் பிகாஸ் தே ஹவ் பாரோட் மோர். அப்போ எதிர்காலத்தில் அவங்க அதிகமாக சேவ் பண்ணி அதை திரும்பி கொடுத்தே ஆகணும். ஸோ தேர் எபிலிட்டி டு சேவ் வந்து அதிகம்தான். ஆனால் அதை சேனலைஸ் பண்ணுற மாதிரியான ஃபினான்ஷியல் சிஸ்டம் அவங்கள்ட்ட இல்லை, அல்லது நம்மளுடைய ஃபினான்ஷியல் சிஸ்டம் அவங்கள இன்னும் இன்க்ளூட் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வந்து ஈஸியாக போய் ஒரு பேங்க்கில் கடன் வாங்கிட முடியும். இப்போ நான் என் பையனுக்கு வந்து காலேஜில் படிக்க வைக்கணும்னா போய் ஒரு எஜுகேஷன் லோன், நீ யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் ஆனால் உனக்கு எஜுகேஷன் உன் பையனுக்கு கொடுக்குறேன்னு ஈஸியாக கையெழு போட்டு கொடுத்துருவான். ஆனால் ஒரு ஆட்டோ டிரைவர் குழந்தை வந்து என் பையன் கூட அவனும் இன்ஜினியரிங் படிக்கணும்னாக்கா அவ்வளோ சீக்கிரம் எஜுகேஷன் லோன் கிடைக்காது. அப்போது அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் சிஸ்டமில் அவங்க இன்க்ளூட் ஆகாதது தான் அவங்களுடைய பெரிய பிரச்சனையே. It is not that they are unable to save, but they don't have a system to facilitate that saving. Adha mukhyam avu.
17: Thank you so much, sir. It was a great pleasure to have you on our program and we learnt a lot about the inflation.
1: இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம்ல ஹை வோல்டேஜ் நாலேஜ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
15: மேக்ஸே வராட்டியோ இந்த கணக்கு போடுறது ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க.
1: சோ வி வுட் லைக் டு கன்க்ளூட் வித் நோட் தட் காசே தான் கடவுளடா. இது காசு பணம் துட்டு மணி மணி.
15: பிராட் யூ பை MOPCRS 107.8 FM. நமது சமுதாயம் நமது பெருமை. மகிழ்ச்சி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP 107.8 பண்பலை வரிசை.

0: And so, you're listening to MOP Community Radio 107.8, the best infotainment ever.
1: எக்ஸாம் குறையா எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு, வேற ஏதாவது மறந்துட்டோமா என்ன?
2: பென் வாங்கணும், அவ்வளவுதான். பென் வாங்கணும்,
1: கடைக்கு போயிட்டு வந்துடலாம். வரியா இப்பயே
2: போலாம் அண்ணா. பென் வாங்கணும், காட்டுங்களே கொஞ்சம்.
3: இந்தாங்க பாருங்க, எது வேணுமோ எடுத்துக்கோங்க.
1: அந்த பென் எவ்வளோண்ணா?
3: இதுவா? 50 ரூபீஸ்.
2: அது
3: 25.
2: எழுதி பார்க்கலாமா?
3: ஆ, தாராளமாக எழுதி பாருங்க.
2: ஏ, எனக்கு இந்த ஃபஸ்ட்டு அந்த பென் நல்லா இருக்கு.
3: அது வாங்கிக்கலாமா?
2: ஓகே. அது எவ்வளோ
1: சொன்னீங்க?
3: 50.
1: அது கொடுக்காத.
2: யார் அது?
1: என்ன கற்பகம் நீ இப்படி பண்ற? எம்ஆர்பி தானே 50 போட்டிருக்கு, அப்படியே அதுக்குன்னு 50 கொடுப்ப நீ?
3: ஆமா, எம்ஆர்பினா அதுல இருக்க தரணும் தானே?
1: எம்ஆர்பினா மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ், அது நெகோசியபிள். நீ அதை விட கம்மியா கேட்கணும்.
2: ஏ, அப்ப மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்னா அதிகபட்ச விலையா?
3: இல்லங்க இல்லங்க, ரீட்டைல் பிரைஸ்னா அதுல விலை என்ன போட்டிருக்கோ அதான் கொடுக்கணும்.
2: நீங்க நிறுத்துங்க, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ சொல்லு கிருத்திகா.
1: மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் மேக்ஸிமம் அந்த பெண்ணுக்கு நம்ம 50 கொடுக்கலாம், அதுக்குன்னு அதை விட கம்மியா கொடுக்க கூடாதுன்னு இல்லையே, கொடுக்கலாமே.
2: அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது.
1: சரி, எவ்வளவு தரீங்க சொல்லுங்க அந்த பெண்ணை இப்போ.
3: என்னங்க, அதுங்க என்ன விலை போட்டிருக்கோ அதாங்க நாங்க கொடுப்போம். 50 ரூபாய்னா 50 ரூபாய்தான்.
2: என்னங்க நீங்க, மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்ங்க, அது மினிமம் ரீட்டைல் பிரைஸ் இல்ல.
3: எனக்கு தெரியாது. 50 ரூபாய் கொடுத்துட்டு பெண்ணை எடுத்துட்டு போங்க.
2: 50 ரூபாயில நிக்காதீங்க, இறங்கி வரதா தான் வாங்குறோம், இல்லைனா வேற கடை பாத்துக்கிறோம். நேர்களே, இப்ப நடந்ததை கேட்டீங்கல்ல, இப்படிதான் நிறைய பேர் விஷயம் தெரியாம ஏமாந்துட்டு இருக்கோம். நீங்க கடைக்காரங்களுக்கு பே பண்றது எல்லாமே நெகோசியபிளான பிரைஸ் தான். எம்ஆர்பின்னு போட்டா அது ஃபிக்ஸட் ரேட் அவசியம் இல்ல, அதுல நீங்க பார்கெயின் பண்ணலாம். அதனால அப்படியே வாங்கிட்டு போயிடாதீங்க, பார்கெயின் பண்ணி வாங்குங்க.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
0: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me, யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டுல இருந்து வெளியில போஸ்ட் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.

0: வணக்கம், நான் சின்மை பேசுறேன். லேசா பறக்குதுங்கிற மாதிரியே நம்ம நம்மள எத்தனையோ பேர் சாலைகள்ல வண்டி ஓட்டுறோமா இல்ல வந்து பறக்க ட்ரை பண்றோமா தெரியாத அளவுக்கு நம்ம வண்டிகள் ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. த்ரீ லெஃப்ட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு த ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நாம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கும். லெட் அஸ் பி பெட்டர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெட்டர் யூசர்ஸ் ஆஃப் த ரோட். அண்ட் ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி தாங்கிக்கிட்டு எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பாத்துட்டு இருக்காரு ஆன் அ டெய்லி பேசிஸ், அவருக்கும் கொஞ்சம் திறனை காமிப்போம். பிகாஸ் ஹி இஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங். அண்ட் ப்ளீஸ் லெட் அஸ் பி பெட்டர் டிரைவர்ஸ், பெட்டர் ரைடர்ஸ் அண்ட் பெட்டர் சிட்டிசன்ஸ்.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, உங்க எல்லாருக்குமே ஷாப்பிங் பண்ண ரொம்பவே பிடிக்குமா? உங்களை மாதிரி ஷாப்பிங் பிரியர்களுக்கு
2: ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ. திஸ் இஸ் ஆர்ஜே ஃபாத்திமா அண்ட் யூ ஆர் லிசனிங் டு ஃபேஷன் வேர்ல்ட். டுடே ஆன் ஃபேஷன் வேர்ல்ட் we are going to talk about all the top institute fashion institutes in the country, outside the country and local colleges. In our country we have lots and lots of top colleges, out of which some of them are NIFT Delhi, Vogue Institute of Fashion Technology Bangalore, Pearl Academy of Fashion Delhi, School of Fashion Technology Pune and Symbiosis Institute of Design Pune. Out of these, all these are top institutes in our country. In Chennai we have NIFT and Pearl Academy of Fashion. In the world we have top 50 fashion institutes, out of which I'll talk about two. There's London College of Fashion and there's Parsons New School for Design. London College of Fashion is well known and it offers courses such as menswear design to fashion journalism to shoe design to beauty technology. Many graduates are now big names such as Jimmy Choo, Rupert Sanderson, Jonathan Anderson and many more. The students have very nice things to say about the institute and they enjoy every second they spend there. Next we have Parsons College of Fashion, New York. Parsons College of Fashion offers fashion design, footwear design, costume design, jewelry design, textile design and merchandising. Parsons College, his annual fee is $28,000 to $30,000 depending on the area of study. There are many famous grads from this school as well, such as Monique Lehler, Pamela Case Levy and many more. The students here also have very nice things to say. These colleges are top and these are the top colleges of the world because of the faculty, the students and the study material that is offered. Next we have Raffles Millennium School. Raffles Millennium Design Institute is based in Singapore, Shanghai, Sydney and Mumbai. It offers courses such as fashion design and fashion marketing. Its annual tuition fees varies from place to place. In Shanghai, for international students is $15,000. In Singapore, it's $22,438. The total course fee for Singapore is $67,315. There are 30 colleges in 29 cities across 12 countries in Asia. The schools are all taught in English. Next we have NIFT Delhi, India. NIFT is listed under top 50 colleges and it is India based. It offers programs such as design, fashion, leather, textile, accessory, knitwear, management and technology, apparel production. For Indians, the tuition fee is ₹67,800 or $1,070 at the current exchange rate. For non-resident Indians and international students, it's ₹5,15,000. There are many famous graduates from NIFT such as Prabal Gurung, Manish Arora, Rohit Bal, JJ Walia, and Sabyasachi Mukherjee. In India, these institutes require, we have two institutes in India, NIFT and Pearl Academy. And these institutes require an online test before getting admission. And these online tests test the IQ in the fashion-based industries. The fee structure of NIFT in Chennai is 67,800 per semester. And it increases as the semester goes on. The fee structure increases. And all miscellaneous fees are paid separately, such as library, medical, exam fee. All of them are paid separately. NIFT has really good placements in all its programs. Mass about placements, talking about institutes, talking about colleges. We have one student from INIFD Institute, Chennai, which is a known college. And she's going to talk about everything she knows about fashion. She's a second year student and

0: more about your experiences and also share some tips on how to do DIY, do it yourself. So thanks for listening. See you tomorrow.
1: We'll meet tomorrow in Fashion World, same time. Stay tuned on MOP Community Radio 107.8. Our community.
2: Hello, Chennai.
3: நீங்க கேட்டு இருக்கிறது
4: MOP சமுதாய வானொலி 107.8.
5: எனக்கு ஒரு வேலை, எனக்கு ஒரு வாழ்க்கைனே இல்லையா?
6: ஏன் என்னால சொந்த கால நிக்க முடியாதா?
7: பஸ்ல தான் உரசுறாங்க, வேலை செய்யற இடத்துலயும் உரசணுமா?
8: நான் அவர் தெய்வம் மாதிரி பார்த்தேன், ஆனா அவர் இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துப்பாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
9: ஒரு பொண்ணா பிறந்தது ஏன் தப்பா?
10: நான் எப்பவுமே அவனுக்கு ஒரு படி கீழையா?
11: Presenting

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: இந்த வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் எவ்வளவு?
1: அது வாங்க 800 ரூபா.
2: ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே.
0: இங்க இந்த வோல்டேஜ் ஸ்டெபிலைசர்ல ISI மார்க் இல்லையே.
1: அதுங்களா?
0: ISI மார்க் இல்லைன்னா ஸ்டெபிலைசர் வாங்க மாட்டேன்.
3: ஆம் நேயர்களே, ISI மார்க் உள்ளதே மட்டும் வாங்குவோம், அதுவே தரத்திற்கு உத்தரவாதம்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: நீங்க எப்படி சக்சஸ்ஃபுல் வுமனா நீங்க அப்படிங்கறத பத்தி ஒரு 2 லைன் சொல்ல முடியுமா?
6: சக்சஸ்ங்கிறது அவங்க உங்களோட அளவுகோல் தான். எனக்கு இன்னும் பார்த்தா என்னோட சக்சஸ் போறலன்னு கூட தோணலாம். உங்களுக்கு என்ன பார்க்கும்போது நான் சக்சஸ்ஃபுல் உமனா தோணலாம். நான் இந்த அளவுக்கு வரணும் அப்படின்ட்டு தேவையில்லாம மண்டை போட்டு உடச்சிட்டுலாம் வாழ வேண்டாம். பட் சக்சஸ்ஃபுல் உமன் நான் என்ன சொல்லுவேன்னா, எமோஷனலா நம்மளை நாமளே கண்ட்ரோல் பண்ணிட்டு நைட்ல பார்த்தா நிம்மதியா தூங்கணும். தேவையில்லாத கிரீடினஸ் எல்லாம் இல்லாம ஐம் ஹாப்பி. அந்த ஹாப்பினஸ் பிராக்டிஸ் பண்றதுதான் ஒரு பெரிய சக்சஸ். அதை பிராக்டிஸ் பண்ணிட்டா எனிபடி கேன் பி அ சக்சஸ்ஃபுல் ஹியூமன் பீயிங். சோ என்ன பொறுத்த வரைக்கும் அதை வேணா நான் சொல்லலாம். நான் வந்து கரியர்ல சக்சஸ் ஆனதையோ பெருசா ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் ஆனேன் அண்ட் ஐ எம் செல்ஃப் மேட் வுமன் அப்படிங்கறது எல்லாத்தையும் விட, ஐ எம் ஏபிள் டு ஸ்லீப் ஹாப்பிலி அண்ட் ஐ எம் ஏபிள் டு பிராக்டிஸ் ஹாப்பினஸ். தட் வே ஐ எம் சக்சஸ்ஃபுல் ஹியூமன் பீயிங்.
5: ஓகே, நீங்க ஏதாவது சோஷியல் சர்வீஸ் ஏதாவது பண்றீங்களா? ஆர் யூ இன்ட்ரஸ்டட் இன் ஆல் திஸ்?
6: நான் சந்தோஷமா இருந்து மத்தவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கறதே பெரிய சோஷியல் வர்க் நான் நினைக்கிறேன்.
5: கதையில நிஜம் அப்படி எல்லாம் பண்றீங்களா? இது
6: கதையில நிஜம் அப்படி எல்லாம் பண்ணல. கதையில நிஜம் அச்சமில்ல அச்சமில்லன்னு பண்ணோம். அது வந்து இந்த சோஷியல் ப்ராப்ளத்தை எடுத்துக்கிட்டு அதை வந்து we were dealing on the TV. It was a live show. HMLA was recorded. Part of it was recorded. அதனால வந்து சொசைட்டில இருக்கிற பல பிரச்சனைகள் நம்மளால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. வாழ்க்கை என்னன்னு என்னால இன்னும் கூட படிக்க முடிஞ்சது, உணர முடிஞ்சது. அது மூலமா என்னுடைய நெட்வொர்க் கொஞ்சம் பெருசாச்சு. ஐ வாஸ் ஏபிள் டு ரீச் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் தி பீப்புள் ஆர் ஏபிள் டு ரீச் மீ. சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கல் வாங்கல் உதவிகள் அது பண்ண முடிஞ்சது. அது பெரிய சோசியல் ஒர்க்னா ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். அது வந்து ஒரு ஒரு ஹியூமன் பீக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. ஏன்னா நம்ம சொல்லுவாங்கல்ல பெரியவங்க, ஒரு மனிதனா பிறந்தவன் வந்து 5 ஜீவராசிக்கு உணவு வைக்கணும்பா. அதே ஒரு பெரிய சோசியல் கமிட்மெண்ட் தான். ஒரு ஈ, எறும்பு, காக்கா, நாய், நரி. நிறைய பிடிக்க முடியாது இப்பெல்லாம். அதனால காக்கா ஒன்னா பிடிச்சிக்கலாம். நாய் அந்த மாதிரி, பூனை, மாடுக்கு இது கொடுக்கறது, சக மனிதர்களுக்காவது உணவு கொடுக்கணும், யாராவது ஒருத்தருக்காவது கொடுக்கணும்னு அந்த காலம் மாதிரி சிவனடியார்களுக்காக காத்துட்டு இருந்து அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டா நம்ம சாப்பிட முடியுங்கிற நிலைமை இல்ல. அரிசி வைக்கிற வேலையில யாராவது வராங்கனால கதை சாத்திர அப்புறம் நம்ம சாப்பிட்டு போறோம் கூப்பிடலான்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க எல்லாருமே இல்லையா? சோ அட்லீஸ்ட் இதை வந்து பிராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த உலகத்துல எல்லாமே ஒரு ரொட்டேஷன்ல போய்கிட்டு இருக்கோம் நம்ம. அதுவே ஒரு பெரிய சோசியல் கமிட்மெண்ட் தான். ஒரு உறவும், ஒரு ஒருத்தருக்கு உணவு கொடுக்கறதுமே. இன்னொன்னு நீ சொல்லணும்னா, சின்ன வயசுல எங்களுக்கு எல்லாம் ஒரு வித்தியாசமான பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இருந்தாங்க. அவங்கள பார்த்து நாங்கெல்லாம் வளர்ந்தது. உதாரணத்துக்கு லால் பகதூர் சாஸ்திரி. அவங்க பேரே நீங்க எல்லாம் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருத்தர் இருந்தாருங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியாது, சொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க இல்லையா? அவர் வந்து திங்கக்கிழமைகள்ல மாத்திரம் ராத்திரியில எல்லாருமே ஒருவேளை உணவை தவிர்த்து கோதுமையோ ஏதோ அந்த மாதிரி கம்மியா சாப்பிட்டு அந்த உணவை வந்து நீங்க சேர்த்து வச்சு ஏழைகளுக்கு கொடுக்கலாமே அப்படின்னாரு. அது வந்து ஐ வாஸ் வெரி யங் தட் டைம். மைண்ட்ல நல்லா பதிஞ்சு போச்சு. கரெக்ட் தானே? 3 வேளை சாப்பிட்டா ஓகே. முதல் வேளை சாப்பிடுறவங்க வந்து யோகி, 2 வேளை சாப்பிட்டா அவங்க வந்து போகி, 3 வேளை சாப்பிட்டா ரோகி, 4 வேளை சாப்பிடுறவங்க தேச துரோகிகள் அந்த நாட்டுல இருக்காங்க. சோ அது முதல்ல அதுல கட் பண்ணாலே, பேசிக்கா வயத்து ரொப்பிட்டாலே, எல்லாருக்கும் பசிங்கிறது அடங்கி போனாலே உனக்கு அடுத்த தாட் வர ஆரம்பி. என்ன செய்யணும், உதவி செய்யணுமா, படிக்கணுமா, நம்ம முன்னுக்கு வரணுமா, நம்ம என்ன செய்யணும்னு பேசிக்கா அதுக்குண்டான வழியை வந்து சின்ன வயசுல சொல்லி கொடுக்குறாங்க எங்களுக்கு எல்லாம். இந்த காக்காக்கு வைய இப்ப வந்து குழந்தைகளுக்கு பர்த்டே பொழுது கோவே கிஃப்ட் மாதிரி கொடுன்னு குடுக்கறது பழகிறாங்க. அந்த குடுக்கறதுங்கிறது பழகினால உங்களுக்கு வந்து அந்த சோசியல் கமிட்மெண்ட் வந்துருது.
5: உங்களோட ரோல் மாடல் இதுக்கெல்லாம் யாரு சொல்ல முடியுமா?
6: என்னுடைய முன்னோர்கள் எல்லாருமே, எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே. எனக்கு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கறாங்க. சாதாரணமா வீட பெருக்க வரவுளும் சொல்லி கொடுக்கலாம். நாம யார்கிட்ட என்ன பாடம் கத்துக்கிறோம்ங்கிறது தான். ஏன்னா எல்லார்கிட்டயும் எல்லா நல்லதும் இருக்கு, நம்மளை விட அதீதமான தெளிவுகளும் இருக்கு வாழ்க்கையை பார்த்தவங்க கிட்ட. அவங்க எந்த மட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலுமே அவங்க எல்லாம் ரோல் மாடல் தான் எனக்கு.
5: உங்களோட
6: வாழ்க்கை முறையே வேற. இந்த ஒரு 20 வருஷமா ரொம்பவே மாறி போச்சு. இன்னொன்னு என்னன்னா, முன்ன வந்து ஒரு சர்வோதயா பானேன்னு எல்லாரும் வீட்லயும் இருக்கும். சங்கர மடத்துல இருந்து கரெக்டா மாசத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த பானையை வாங்கிட்டு போவாங்க. தினமே நம்ம அரிசி போடும் பொழுது ஒரு கைப்பிடி அரிசி அதுல போட்டுடணும். சோ மாச கடைசியில பாக்கும் போது ஏதோ ஒரு கொஞ்சமா சேர்ந்துரும். பத்து வீட்டுல வாங்கிட்டங்கனால அந்த அரிசி வந்து எல்லாருக்குமே ஆகும். ஏன்னா வேத பாராயணம் படிக்கிற பசங்க அப்பெல்லாம் வந்து ரொம்பவே ஏழ்மை இருக்கும் பொழுது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக இந்த அரிசியை வாங்கிட்டு போவாங்க. இந்த தாட்டு லால் பகதூர் சாஸ்திரி மாதிரி ஒரு பெரிய தலைவர் சொன்ன தாட்டு, இந்த மாதிரி பல விஷயங்கள் கேட்டு கேட்டு சின்ன வயசுல இருந்து நாங்க வளர்ந்த விதம் எங்களுக்கு உதவி பண்ணிருக்கு. இந்த சோசியல் கமிட்மெண்ட் என்னும் பொழுது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம சொசைட்டிக்கு ஏதாவது செய்யணும், அதனால இந்த எங்கேயாவது பிச்சைக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா ரோடை கிளீனா வச்சுக்கணும், அவங்க வீட்டு வாசல கிளீனா வச்சுக்கிட்டாலே போறோம். இது அது பண்ணவே மாட்டேங்கிறோம். நம்ம பிளாட்ஃபார்ம்ல போ ஸ்கூட்டர் போற அளவுக்கு எல்லாம் நம்ம வந்துட்டோம். ஏன்னா டிராபிக் ஜாம் ஆச்சுனால அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாங்கிறதே இல்ல. என்னமோ இவனுக்கு மாத்திரம் தான் டிராபிக் ஜாம் ஆன மாதிரி சைட்ல பெடஸ்ட்ரியன்ஸ் போற வழியில் இப்ப நான் பார்த்தேன், இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் ரோட்ல அர்ஜென்ட் பிளாட்ஃபார்ம் எல்லாம் போறது. இன்னும் கொஞ்சம் போனா அங்க கூவத்துல விழுந்துருவான், கவலைப்பட மாட்டான் போல இருக்கேன் சொல்லி. சரி, இந்த அளவுக்கு அவசரத்துல இருக்கோம் நம்ம, அந்த ஒரு பொறுமை, இந்த ஒரு அஞ்சு நிமிஷத்தினால நம்ம உயிரும் போகலாம் காலும் போகலாம்ங்கிறதுலாம் இல்ல. மத்தவனுக்கு இடைஞ்சல் கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் போயிடணும், அப்படி நான் போய் சேர்ந்தோம், நான் சுயநலமா வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தாலே அது பெரிய சோசியல் ஒர்க். சுயநலத்தை தவிர்த்துட்டு சுத்தத்தை கொஞ்சம் வளர்த்த ஆரம்பிச்சாலே பெரிய சோசியல் ஒர்க். அதை வந்து உங்களை மாதிரி இளைஞர்கள் தான் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா தான் பெட்டர். ஏன்னா கேட்ச் தம் எங்குன்னு உங்களுக்கும் இன்னும் கீழே இருக்கலாம், ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இப்ப வந்து இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன், இந்த பட்டாசு தொழிற்சாலையில எங்க வீட்டுல வந்து குழந்தைகள் பட்டாசு வெடிக்கிறதே இல்லை, நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா என் பொண்ணு இந்த சமிக்தாட்ட சொன்ன போது இந்த மாதிரி பட்டாசு தொழிற்சாலையில குழந்தைகள் தான், அப்புறம் பீடி தொழிற்சாலையிலயும் அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு சொன்ன போது எத்தனையோ குழந்தைகள் தீ விபத்துல செத்து போயிடும். ஏன்னா பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு வந்து கரண்ட் ரொம்ப செலவாகும், இது நிறைய பேருக்கு தெரியாது. ராத்திரி வேளையில கரண்ட் செலவாகுங்கிறதுனால கதவெல்லாம் மூடிட்டு ஓவர் டைம் ஒர்க் பண்ண வச்சு அந்த பிள்ளைகளை மெழுகுவத்தி ஏத்தி வச்சுட்டு அந்த பிள்ளைகள்லாம் பட்டாசு தொழிற்சாலையில வேலை பண்ணும். ராத்திரியில தீப்பொறி பறக்கும் பொழுது காலையில குழந்தைகள் இறந்து போயிருக்கும். காலையில ஒரு நியூஸ் அவ்வளவுதான் காலம், பட்டாசு தொழிற்சாலையில் குழந்தைகளும் இவர்களும் தீ விபத்தில் கருகினார்கள். ஐயோ பாவம், முடிஞ்சு போச்சு, நம்ம முடிச்சிட்டோம். ஆனா தீபாவளி அந்த வருஷம் நம்ம கொண்டாடுவோம். இதை நம்ம பண்ணாமல் இருந்தாலே தீபாவளி வந்து இந்த அளவுக்கு பட்டாசு கொளுத்தணும்னு இல்ல. இந்த குழந்தை தொழிலாளர்களை நாம ஒதுக்கிறதுக்கு அவங்களோட வாழ்க்கைய முன்னேற்றத்துக்கு உண்டான வழியை நாம பார்க்கலாம். அண்ட் நெவர் என்கரேஜ் இந்த டிராபிக் சிக்னல்ஸ்ல அங்க இங்க பிச்சை வாங்குற குழந்தைகளோ கை குழந்தைகளை வச்சுட்டு பிச்சை வாங்க வரவங்களையும் நீங்க என்கரேஜ் பண்ணாமல் இருந்தாலே பெரிய சோசியல் ஒர்க். சின்ன சின்னதா தண்ணியை வேஸ்ட் பண்ணாம அந்த மாதிரி நம்ம அன்னைக்கு உண்டான வாழ்க்கையில சின்ன சின்னதா நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த பழக்கம் வந்துருக்கனாலே உங்களுக்கே அந்த அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிடும். இது ஒண்டிதான் இளைஞர்கள்ட்ட நான் கேட்கிறேன்.
5: இன்னொன்னு ஆண்டி, இட்ஸ் பிட் பர்சனல், ஆனாலும் சைல்ட் அடாப்ஷன் அப்படிங்கறது நீங்க டாட்டரே எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள்.
6: நான் வந்து குழந்தைகளை நம்ம அடாப்ட் பண்றதே இல்ல, அந்த குழந்தைகள் தான் நம்மள பேரண்ட்ஸ் அடாப்ட் பண்ணிக்கிறது. இஃப் தட் பர்டிகுலர் சோல் டசன்ட் டிசைட், தி சோல் தான் டிசைட் பண்றது பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் டோன்ட் டிசைட். அப்படியே பார்த்ததுனா எத்தனை பேரண்ட்ஸ் குழந்தை இல்ல. தி சோல் டிசைட்ஸ் ஒன்லி comes to the parents.
5: நீங்க அவ்ளோ கேரிங்கா இருக்கீங்கோ இதெல்லாம் வந்துட்டு நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆண்டி.
6: இல்லம்மா, யாருமே அவங்க அவங்க குழந்தைய எடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லா தான் பாத்துக்குவாங்க. அதுல வந்து சுயநலம் இன்னொன்னு தெரியுமா, இன்னைக்கு வந்து நிறைய கப்பல் அடாப்ட் பண்ணிக்கிறது ரெடியா இல்ல, பண்ண ரெடியா இருந்தா குழந்தைகள் இல்ல. அந்த ரேஷியோ தான், குழந்தைகள் கம்மியா தான் இருக்காங்க. அங்கங்க நிறைய குழந்தைகள் விட்டு வச்சிருக்காங்களே, ஏன் யாருமே அடாப்ட் பண்ணிக்கலான்னு கேட்டா எல்லாரும் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னா இது இருக்காது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ முதல்ல பிறந்தா அடுத்தது அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்திருக்கு எல்லாருக்குமே. என்ன இவங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள், இதனோட ஜாதகம் என்னவோ, இது என்ன ஆகுமோ, அந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள்ல தான் கெட்டு போறது. அதை விட நம்ம பேசாம ஒரு நல்ல நாள் கிழமையா யாராவது பொறுப்பேற்றுட்டு நடத்துறாங்கன்னா அங்க கொண்டு போய் ஸ்வீட் கொடுத்துட்டு இல்லைன்னா பண்டிகையை கொண்டாடிட்டு வந்துருவோம். நம்ம அதோட நம்ம கடமை முடிஞ்சு போயிடுறது அப்படின்னு நினைக்கிறாங்க. பொறுப்பு ஏத்துக்கிறதுக்கு தான், அதுதான் முதல்ல நான் சொன்னேன், பலவிதமான பொறுப்புகள் இருக்கு. சுத்தம் சுகாதாரம் வந்து எல்லா விதத்திலையும் மனசா வாச்சா கர்மனா சுத்தம் இருக்கணும். அந்த வார்த்தைகள்லயும் வரணும், செய்கையிலயும் அந்த சுத்தம் இருக்கணும். அதை வந்து பழகிறதுக்கு பயப்படுறதுனாலதான் எல்லா வித பிரச்சனைகளுமே இருக்கு நமக்கு. அதாவது குழந்தைகள் இனிமேதான் உலகத்தை பார்க்கணும். ஓல்டேஜ் ஹோம்னு இவ்வளவு ஆரம்பிச்சாச்சுல, டெஸ்டிடியூட் விமன் இவ்வளவு ஆரம்பிச்சாச்சுல, பொறுப்புகள் யாரும் எடுத்துக்காத்தனால தானே. எல்லாருக்கும் அவரவர்கள் வாழ்க்கையை வாழணும். அதனால அம்மா அப்பா வாழ்ந்து முடிச்சுட்டாங்க, ஓல்டேஜ் ஹோம்ல ஜாலியா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப பிக்னிக் ஸ்பாட் மாதிரி, இவங்க ஜாலியா இருப்பாங்கன்ற எண்ணத்துல அந்த மாதிரி ஆரம்பிச்சாச்சு நம்ம அடாப்ஷன் வந்து. இட்ஸ் நாட் அ பிக் மேட்டர். இன்னும் கொஞ்சம் போனா ஐ திங்க் எவ்ரி ஃபேமிலி ஷுட் அடாப்ட் அ ஓல்டர் பர்சன். ஒரு பாட்டியாவோ ஒரு தாத்தாவோ அடாப்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா இட் வில் பி பெட்டர்.
5: பாட்டி எல்லாம் இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆண்டி. அவ கதையெல்லாம் கேட்காம
6: எல்லா பாட்டியும் சந்தோஷமா இருக்கும் சொல்ல முடியாது. கொஞ்சம் அப்படியே பிளேடு போடுற பாட்டிகளும் இருப்பாங்க. ஆனா யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் டு அக்செப்ட். என்னோட அம்மாவா இருந்தா, என்னோட அத்தையா இருந்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. தேர் ஆர் சம் கப்பிள், தே ஹவ் அடாப்டட் சம் ஆஃப் தி எல்டர்லி பீப்பிள் ஆல்சோ.
5: நம்ம மாரல் வேல்யூஸே நம்ம பாட்டி இல்லாத போது
6: கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க. ஒண்ணு இல்லைனாலும் அவங்க ஏதோ ஒரு தொணத்தொணா கூட சில நல்ல விஷயங்கள் சொல்லதான் செய்வாங்க. நமக்கே வந்து ஓ இது மாதிரிலாம் நடந்திருக்கா வாழ்க்கையில, சேவிங்ஸ் எந்த விதத்துல எப்பலாம் நம்ம சேர்த்து வைக்கலாம், எந்த விதத்துல நம்ம சிக்கனமா வாழலாங்கறத கண்டிப்பா அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதனால அந்த மாதிரி பாட்டியா பார்த்து தேர்ந்தெடுத்து அடாப்ட் பண்ணிக்கலாம். அதனால கொஞ்சம் தப்பா பண்ண பிரச்சனை ஆயிடும். அந்த மாதிரி பாட்டியா பார்த்து தேர்ந்தெடுத்து அடாப்ட் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் குறையும், பிரச்சனைகள் குறையும். ஓகே ஆண்டி, தேங்க்யூ.
3: வெல்கம் பேக் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமக்கு வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும். அந்த சந்தேகங்களை யாராவது தீர்க்க மாட்டாங்களா, நமக்கு வழி காட்ட மாட்டாங்களா என்று எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி யோசிப்பவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் நிகழ்ச்சி தான் வழிகாட்டுகிறோம்.
7: பல சாதனைகள் செஞ்சிட்டு வராங்க, உங்களுக்கே நல்லா தெரியுங்க. இளைஞர்கள் அப்படின்னாலே வந்து சினிமாக்கு போறது, அதுக்கப்புறம் வந்து மொபைல்ல கண்டுபிடி பேசிட்டு இருக்கிறது, சும்மா நெட்ல ஏதாவது வந்து சினிமா பாத்துட்டு இருக்கிறது, இப்படி வந்து ஒரு தவறான கண்ணோட்டம் சிலருக்கு இருக்கு. ஆனா அப்படி இல்லைங்க, இன்னைக்கு இளைஞர்கள் சத்தம் இல்லாம பல சாதனைகளை செஞ்சுட்டு தான் வராங்க. அவங்களுக்கு தெரியாத விஷயங்களே இல்ல. இன்ஃபேக்ட் வந்து ஒரு காலத்துல வந்து இளைஞர்கள் என்கிட்ட 100 இளைஞர்கள் கொடுங்க, நான் இந்த பாரத தேசத்தையே நான் மாத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் கேட்டது இளைஞர்களை தான். சோ இன்னைக்கு இளைஞர்கள் தான் நாளைக்கு வருங்கால இந்நாட்டோடைய செதுக்கிற சிற்பிகள், அதாவது மன்னர்கள் அப்படின்னு சொன்னா அது மிகையே இல்லைங்க. நம்மளுடைய எம்ஓபி சமுதாய வானொலிக்கு இன்னைக்கு ஒரு இளைஞர்னு சொல்லலாம், இல்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட்னு சொல்லலாம், அதாவது பிளஸ் ஒன் படிச்சுட்டு இருக்காரு, நம்ம வானொலியை ரெகுலரா கேக்குறாரு. இவர் வந்து ஏற்கனவே ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம நிறைய சயின்ஸ் பத்தியும், அதுக்கப்புறம் வந்து நம்ம நிகழ்ச்சிகளுடைய தாக்கத்தினால அவரு சில நிகழ்ச்சிகளை ரொம்ப அழகாவே வந்து நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக இன்னைக்கு வந்திருக்காங்க. இவர் என்னென்ன நிகழ்ச்சிகள் வந்து இப்ப செய்ய போறாரு அப்படிங்கறதுக்கு முன்னாடி, அவர் என்னென்ன சாதனைகள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம நேயர்களுக்கு நம்ம வந்து ஒரு சிறு குறிப்பு வந்து நம்ம சொல்லலாம் அவரை பத்தி. வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
7: உங்க பேர் என்ன?
8: என் பேர் வந்து ஆதித்யன். நான் வந்து ஸ்ரீ சீதாராம் வித்யாலயா விஸ்மாமலத்துல 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன்.
7: உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எதுல இருக்கு இப்போ?
8: ஆக்சுவலி நான் இப்ப வந்து ஒரு டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். ஆனா பட் மெயின் இன்ட்ரெஸ்ட் இஸ் டு டெவலப் சம் new inventions and other things. Scientist ஆகணும், ஒரு பயாலஜிக்கல் சயின்டிஸ்ட் ஆகணும், ஜெனட்டிக் இன்ஜினியரிங்லாம் ஈடுபடணும் அப்படின்றதுதான் என் இன்ட்ரெஸ்ட். அதோட இல்லாம என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்தியாவுக்கு நான் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதை கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் பெரியவனானே.
7: எந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன், அதாவது சயின்ஸ் துறையிலயா, இல்ல நீங்க சொன்ன மாதிரி மெடிசன்லயா, இல்ல வந்து ஒரு சமுதாய சீர்திருத்தங்கள்லயா, எந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து எதிர்காலத்துல வந்து உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்னால இப்படி எல்லாம் மாத்தலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கனவு இருக்கும் இல்லீங்களா?
8: நான் வந்து இந்தியாவோட இப்ப சயின்ஸ் பாத்தீங்கன்னா, இந்தியா இஸ் வெரி ஃபாஸ்ட் இன் டெவலப்பிங் நியூ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. புது புது டெக்னாலஜி எல்லாம் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய ரொம்ப வந்து காம்பிட்டன்ட் பர்சன்ஸ் எல்லாம் இந்தியாவில இருக்காங்க. அதனால வந்து மெயின் நானும் வந்து சயின்ஸ்ல நிறைய ஈடுபட்டு சயின்டிபிக் ரிசர்ச்சர்ஸ்ல புதுசு புதுசா ஈடுபட்டு நிறைய விருதுகளையும் இதுவும் இந்தியாவுக்கு வாங்கி தரணும்னு நினைக்கிறேன். மெயின் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், நிறைய ரிசர்ச் பண்ணும், அதுலதான் இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட். இந்தியாவை அந்த ஃபீல்ட்ல வந்து நான் இம்ப்ரூவ் பண்ண நான் ட்ரை பண்றேன்.
7: சரி, இந்த இதுக்கு தேவையான விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வந்து எப்படி நீங்க வந்து ரெஃபர் பண்றீங்க, எப்படி வந்து உங்களால வந்து காம்படிட் பண்ண முடியுது? இப்போ நீங்க சொன்னீங்க சயின்ஸ் இதெல்லாம், சோ இப்ப வந்து வெளிநாட்டுல வந்து இப்ப நிறைய வந்து சயின்ஸ் பத்தின போட்டிகள் எல்லாம் நடக்குது, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கலந்துக்கிறாங்க. சோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா?
8: எனக்கு இது வரைக்கும் எந்த வாய்ப்பும் கிடைக்கல, இனிமேல் ஃபியூச்சர்ல கிடைக்கலாம். ஆனா நீங்க கேட்ட மாதிரி வந்து இந்த மாதிரி புதுசு புதுசா வர டெக்னாலஜி எல்லாம் வந்து இப்ப எல்லாரும் மெயினா நினைச்சுக்கிறது நெட்டுன்றது வந்து ஜஸ்ட் ஃபார் யூஸ் ஃபார் கேம் விளையாடுறதுக்கோ, இல்ல சும்மா நெட்ல பாட்டு கேட்கறதுக்கோ, இல்ல இது பண்றதுக்கோ, சும்மா சைட்ஸ் விசிட் பண்றது, மத்தவங்களோட சாட் பண்றதுக்கோ அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கே வந்து ரொம்ப நாளைக்கு அப்படித்தான் தெரியும். ஏன்னா நான் சின்ன வயசுல நான் நெட் யூஸ் பண்ண எனக்கு தெரியாது. இப்ப வளர இப்ப இந்த ஏஜ்ல வந்து நெட் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசோர்ஸா இருக்கு. நெட்ல வந்து உலகத்துல கிடைக்காத எல்லா என்னென்ன கிடைக்க முடியுமோ எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு கிடைக்குது. அதாவது வித்இன் செகண்ட்ஸ். இப்ப கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ராமகிருஷ்ணனுக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சது, அது வந்து இந்தியாவுக்குள்ள அந்த நியூஸ் அதாவது நம்ம டிவில செய்திகள் கேட்கறதுக்கு முன்னாடி அவருக்கு அனௌன்ஸ் பண்ண 2 செகண்ட்ல நெட்ல வந்துருச்சு. அவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு இன்ஃபர்மேஷன். நெட்ன்றது நெட் வச்சுதான் நான் வந்து எவ்ரிதிங் ஐ லேர்ன் எவ்ரிதிங் ஐ புதுசு புதுசா வர டெக்னாலஜியோ எல்லாமே என்ன பண்றாங்கன்னா நெட்ல பிளாக்ஸ் ஓபன் பண்றாங்க, ஃபாரம்ஸ் ஓபன் பண்றாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜோ மத்தவங்களோட ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த அந்த நம்மளும் வந்து அந்த மாதிரி பிளாக்ஸோ ஃபாரம்ஸ்லயோ நம்ம போய் விசிட் பண்ணி நம்மளுக்கு தெரிஞ்ச நாலேஜ் அவங்களுக்கு அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நெட்டை வந்து நம்மள யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா. ஏன்னா மெயின்லா வந்து ரிசோர்சஸ் கேதர் பண்றது மோஸ்ட்லி வந்து நெட்ல இருந்து கேதர் பண்ணுவேன். அது மூலமா வந்து என்னோட நாலேஜ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னே நான் சொல்லலாம்.
7: ஏதான் எப்பயுமே வந்து ஒரு டெக்னாலஜியில வந்து நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். எப்படி வந்து மொபைல்ல வந்து நன்மை இருக்கு தீமை இருக்கு அந்த மாதிரி நீங்க வந்து நெட்ல வந்து வெறும் சாட்டிங்க்கும் வெறும் வந்து ஃபார்ம் ஹவுஸ் விளையாடுவாங்க சில பேர், நீங்க சொல்ற மாதிரி வந்து கேம்ஸ் விளையாடுவாங்க, அந்த மாதிரி வந்து வெறும் இன்ஃபர்மேஷன் அதாவது வந்து வெறும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகாம அது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அதை வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டா நெட் நீங்க சொல்ற மாதிரி அதுல வந்து நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நீங்க வந்து இப்ப பிளஸ் ஒன் படிக்கிறீங்களா, எந்த குரூப் எடுத்திருக்கீங்க?
8: நான் வந்து பயாலஜி குரூப் படிக்கிறேன்.
7: உங்களுக்கு வந்து எழுத்துல ரொம்ப ஆர்வம் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நீங்களோட பேச்சு ரொம்ப தெளிவா இருக்கு. சில நீ கவிதையெல்லாம் கூட இப்ப நீங்க எழுதிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிருக்கீங்க. சரி, எப்படி எழுதணுங்கிற ஆர்வம் எப்படி உங்களுக்கு வந்தது?
8: ஆக்சுவலி வந்து எழுதணுங்கிற ஆர்வம் வந்து என்னோட அம்மாவை பார்த்துதான் எனக்கு வந்துச்சு. எங்க அம்மா வந்து நல்ல பேச்சாற்றலும் நல்லா எழுதுவாங்க. நானும் அந்த மாதிரி அம்மாவால முடியுதே நம்மளாலயும் அது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா ஃபர்ஸ்ட் எழுத ஆரம்பிச்சேன். அப்புறம் வந்து என்னோட அம்மா வந்து எனக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, இப்படி எழுதணும் அப்படி எழுதணும் அந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அது மூலமா தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் எனக்கு வந்து ஆற்றல் வந்து எனக்கு இல்லை, எனக்குள்ள அப்படி ஒரு ஆற்றல் இருக்குன்னே எனக்கு தெரியாது. என்னோட அம்மா மோட்டிவேட் பண்ணதுனால தான் நான் வந்து இந்த மாதிரி எழுதுறதோ பேசுறதோ நான் பண்ணிட்டு இருக்கேன்.
7: கதைகள் எழுதுவீங்களா இல்ல
5: எழுதிருக்கீங்களா?
8: கதைகள்லாம் நிறைய எழுதிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. எழுதுறேன்.
7: எத்தனை கதைகள் இது வரைக்கும் எழுதிருப்பீங்க?
8: இப்போதைக்கு குறைவான நம்பர் ஒரு 10 தான் எழுதியிருப்பேன். ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய எழுதுவேன்.
7: இந்த கதைகள்லாம் வந்து புத்தகங்கள்ல பிரசுரம் ஆயிருக்கா?
8: அப்படி ஆனது இல்ல. நான் ஒரு டைம் வந்து தினமலருக்காக எழுதின அந்த சிறுகதை போட்டி வரும் அதுக்காக ஒரே ஒரு டைம் எழுதியிருக்கேன். ஆனா அது வந்து ஒரு பேட் லக், ஆனா அது பப்ளிஷ் ஆகல. ஆனா ஃபியூச்சர்ல வந்து நானும் ஒரு பெரிய எழுத்தாளன் ஆவேன் அப்படின்றதுல எனக்கு. அப்புறம் நான் சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ் எழுதுறதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சயின்ஸ் புதுசு புதுசா இப்ப வர டெக்னாலஜி வச்சு சயின்ஸை எப்படி யூஸ் பண்ண முடியும் ஒழுங்கா, அதனோட அதை எப்படி யூஸ் பண்ணா அது அதனால வரக்கூடிய நன்மைகள் அந்த மாதிரி வச்சு கதைகள் எழுதுறது பழக்கம் எனக்கு.
7: சரி, அதான் மறைந்த எழுத்தாளர் சுஜாதா அவர் கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா சயின்ஸ் வச்சு அதிகமா எழுதியிருக்காரு. அதாவது வந்து கிரைம் நாவல்கள், அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து பொழுதுபோக்கு குடும்ப நாவல்கள் எழுதுறதுல வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆனா சயின்ஸ் பத்தி நீங்க சொன்ன மாதிரி சயின்ஸ் பத்தின விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு குறிப்பா வந்து இளைஞர்களுக்கும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் எழுதுறதுக்கு வந்து இன்னைக்கு வந்து குறைவா தான் இருக்காங்க. சோ நீங்க வருங்காலத்துல அந்த சயின்ஸ் பத்தின விஷயங்களை அழகா கவிதையில, அப்புறம் வந்து கட்டுரைகள்ல, ஒரு என்ன சொல்றது ஒரு நகைச்சுவையோட, இன்னும் வந்து ஒரு கருத்து ஆர்வத்தோட ஒரு அந்த மாதிரி எல்லாம் நீங்க எழுதினீங்கன்னா சீக்கிரமே அதை வந்து மக்களுக்கு போய் சென்று சேரும். அதுவும் குறிப்பா தமிழ்ல எழுதுற உங்களுடைய முயற்சிகள் ரொம்பவே நாங்க பாராட்டுறோம். நீங்க கதைகள் சொன்னீங்க, ஆனா அந்த கதைகள் வந்து பிரசுரம் ஆகினாலும் சரி ஆகலனாலும் சரி நீங்க உங்க கதைகளை வந்து எங்க MOP சமுதாய வானொலி நேயர்களோ வந்து நீங்க வந்து வாசிச்சு காமிக்கலாம். அதுக்கு வந்து எப்பவுமே MOP வந்து ஆதரவு கொடுக்கும். சோ அடுத்த தடவை வரும்போது உங்க கதைகளை எடுத்துட்டு வாங்க, அதை நம்ம நேயர்கள் நிச்சயமாவே ரசிச்சு கேட்பாங்க.
8: ரொம்ப நன்றி மேடம் இப்படி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறதுக்கு. இந்த மாதிரி வந்து சான்ஸ் கிடைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. நெக்ஸ்ட் டைம் நான் கன்ஃபார்ம்டா ஒரு கதையோட நான் வருவேன்.
7: சரி, நீங்க வந்து வேற என்னென்ன மாதிரியான ஸ்கூல் போட்டிகள்ல குவிஸோ இல்ல வந்து இந்த எழுத்து போட்டி இல்ல என்ன அந்த மாதிரி எல்லாம் கலந்துட்டு இருக்கீங்களா?
8: அந்த மாதிரி நிறைய கலந்துட்டு இருக்கேன். முக்கியமா வந்து நான் வந்து ரொம்ப சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட ஏற்கனவே. அதனால நான் வந்து சின்ன வயசுல இருந்தே ரொம்ப சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ற மீட் ஒரு காம்படிஷன் கூட இது வரைக்கும் மிஸ் பண்ணதில்லை. இப்ப படிப்புனோட சும்மா அதிகமா இருக்கிறதுனால ஜஸ்ட் அந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட்ன்றத கொஞ்சம் நம்பி வச்சிருக்கேன். அபவுட் ஒரு 5th 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே நான் சயின்ஸ் ப்ராஜெக்ட் காம்படிஷன்ஸ்க்காக போவேன். அந்த மாதிரி வந்து ஒரு டைம் ஸ்டேட் லெவல்ல நடந்த ப்ராஜெக்ட்ல 3rd place வந்தேன். அப்புறம் வந்து இதுக்கு பிரசிடென்ட் வந்து நம்ம இந்தியாவோட பிரசிடென்ட் வந்து அவங்க வந்து பாலஸ்ரீ அப்படின்னு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. அது வந்து பத்மஸ்ரீ அவார்டுக்கு ஈக்குவலன்ட்டு. அந்த மாதிரி ஒரு காம்படிஷனுக்கு கேட்ட போது நான் வந்து என்னோட ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போனேன். நான் நேஷனல் லெவல் வரைக்கும் போனேன், ஆனால் அங்கேயே ஒரு பேட் லக், எனக்கு ப்ரைஸ் கிடைக்கல. அப்புறம் வந்து நான் வந்து சுனாமி வார்னிங் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். அதுக்காக நான் வந்து பேட்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். நான் தான் வந்து இந்தியாவிலேயே வந்து நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு வயசு வந்து 13. நான் தான் யங்கஸ்ட் பேட்டன்ட் அப்ளை பண்றதுக்கு நான் தான் யங்கஸ்ட் பர்சன் இன் தி வேர்ல்ட் அப்படின்ற எனக்கு ஸ்டேட்டஸ் கிடைச்சது.
7: அது வந்து இந்த லிம்கா சாதனை புஸ்தகம்ல வந்திருக்கான்.
8: அதெல்லாம் வரல. அது எப்படின்னா பேட்டன்ட் வெளி வந்த பிறகுதான் அது வந்து எதுக்காக இருந்தாலும் அனுப்ப முடியும்னா அவரும் அப்ளிகேஷன் தான் போட்டிருக்கேன்.
7: அப்ளிகேஷன் கொடுத்த லெவல்லே வந்து இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி வந்து இந்த சின்ன வயசுல பேட்டன்ட்காக கொடுத்ததுல. வாழ்த்துக்கள் ஆதித்யா, தமிழ்நாட்டில இருந்து இந்த மாதிரி வந்து உலக அளவுல போய் நீங்க வந்து கலந்துகிட்டு இந்த மாதிரி ஒரு முன்னோடியா இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ரெண்டு முறை சொன்னீங்க பேட் லக் பேட் லக் பேட் லக்னு சொல்லாதீங்க. இவ்வளவு தூரம் நேஷனல் லெவல்ல நீங்க போனதே வந்து உங்களுக்கு ஒரு குட் லக் தான். சோ வந்து முயற்சி திருவினையாக்கும். இவ்வளவு தூரம் வந்து முயற்சி பண்ணி நீங்க வந்து நேஷனல் லெவல்ல போயிருக்கிறதே உங்க ஏஜ்ல வந்து ஒரு பெரிய வெற்றி தான். சோ அதனால வந்து நிச்சயமா வந்து இந்த வெற்றிகள் கண்டிப்பா உங்களுக்கு தொடரும். சோ நீங்க வந்து கண்டிப்பா வந்து பேட் லக்னு சொல்லக்கூடாது அடுத்த தடவை.
8: ஆமா மேடம், தேங்க்யூ ஃபார் த இன்ஸ்பிரேஷன். கன்ஃபார்ம்டா சொல்லல.
7: நீங்க சொன்ன மாதிரி வந்து எதிர்காலத்துல வந்து இன்னும் நிறைய வந்து சயின்ஸ் பத்தின ஃபிக்ஷன்ஸ் பத்தியும் அதுக்கப்புறம் வந்து கவிதைகள் மூலமா வந்து மக்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் கொடுக்கறதுக்கு கதைகள், அதுக்கப்புறம் வந்து சயின்ஸ்லயும் உங்களுக்கு நிறைய கண்டுபிடிப்பு இருக்கு, ப்ராஜெக்ட் எல்லாம் கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நீங்க எங்களுடைய எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களோட கண்டிப்பா பகிர்ந்துப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். சின்ன சின்ன அறிவியல் தகவல்களை கூட நீங்க வந்து கண்டிப்பா வந்து எங்களுக்கு சொல்லலாம். சோ நிறைய வந்து ஸ்கூல் சில்ட்ரன் வந்து இதனால வந்து பெனிஃபிட் அடைவாங்க.
8: ஆமா மேடம், நீங்க சொல்றது நல்லது, நல்ல ஐடியா இது. நான் வந்து முயற்சி பண்றேன், என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உங்களுக்காக எம்ஓபி ரேடியோக்காக நான் கான்ட்ரிபியூட் பண்றேன். ஈவன் இன்னொன்னு சொல்லணும்னா எம்ஓபி ரேடியோ நான் கேட்டு நான் இன்னும் கொஞ்சம் நிறைய பெனிஃபிட் ஆயிருக்கேன். மத்தவங்க பண்ற அந்த ஹெல்த் டிப்ஸ் அது இதெல்லாம் கூட நான் நிறைய கேட்டிருக்கேன். இது மூலமா ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கூட வந்திருக்கு. நம்ம கூட ரேடியோல பார்ட்டிசிபேட் பண்ணலாமே, நம்ம கூட இதெல்லாம் பண்ணலாமே, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மத்தவங்களுக்கு சொல்லாமே அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன்ல தான் இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன். நீங்களும் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம்.
7: உங்களை மாதிரி இளைஞர்கள் இந்த மாதிரி பள்ளி மாணவ மாணவிகளுடைய திறமைகளை வெளிக்கொண்டதுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி எப்பவுமே வந்து முன்னோடியா இருக்கும். சோ அந்த வகையில உங்களுக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு. உங்க பேச்சை கேட்டுட்டு இப்போ வந்து பலருக்கு வந்து அது ஒரு நிச்சயமா ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் நீங்க பண்ண போறீங்க?
8: இன்னைக்கு வந்து நான் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர் நோவாக்கள்னா என்ன, அதனோட வகைகள், அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள். அப்புறம் இப்ப கூட ஒரு சூப்பர் நோவா நிகழறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, பெட்டல்கூஸ் அப்படின்னு ஒரு நட்சத்திரம். அது 1000 மில்லியன் வருஷங்கள் வாழ்ந்து முடிச்சிருச்சு, இப்ப வெடிக்கிற தருவாயில இருக்கு. அது நிகழும் போது சூப்பர் நோவான்றத என்ன இப்ப இந்த ஜெனரேஷன் மக்கள் நேரடியா நம்ம பார்க்க முடியும், அதை பத்தி ஒன்னும் சொல்ல போறேன். அப்புறம் ரெண்டாவது வந்து ஸ்வைன் ஃப்ளூ ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு இந்த உலகத்தையே. வந்து ஒரு ஒரு 3-4 மாசத்துக்கு வந்து அப்படியே வந்து யாரை பார்த்தாலும் ஸ்வைன் ஃப்ளூ ஸ்வைன் ஃப்ளூ ஸ்வைன் ஃப்ளூ, எங்க பார்த்தாலும் அதே பயம், எங்க பார்த்தாலும் எனக்கு வந்துட போகுது உனக்கு வந்துட போகுது, திடீர் மரணங்கள், இப்படிலாம் வந்து ரொம்ப பயமுறுத்திட்டு இருந்தது அந்த ஸ்வைன் ஃப்ளூ. அதை பத்தின அதுனா என்ன, உண்மையா ஸ்வைன் ஃப்ளூன்றது வந்து பன்றிகள்னால பரவக்கூடிய ஒரு வியாதியே இல்லை, ஆனா அந்த பன்றிகள் என்ன பாவம் பண்ணிச்சதோ தெரியல, டெய்லி டெய்லி நம்ம வாயில வந்து வந்து போகுது. அதனால அதை பத்தி அதனோட அதுக்கு ஏற்பட வேண்டிய விழிப்புணர்வுகள், அப்புறம் வந்து அது வர அது எதனால பரவுது அப்படின்றத பத்தி நான் பண்ணிருக்கேன். அப்புறம் வந்து இன்னொன்னு வந்து பாம்புகள் பத்தி ஒரு சின்ன ஒரு இது. பாம்பு வந்து என்னன்னா வந்து அது உண்மையா வந்து ரொம்ப ஒரு கொடிய பிராணியோ, நம்ம கண்கள்னால பாக்கிறதுக்கு அது ஒரு கொடிய பிராணி மாதிரி இருக்கு, ஆனா அது உண்மையிலே ஒரு கொடிய பிராணி கிடையாது. அது வந்து நம்ம ரொம்ப ரொம்ப அதிக அளவுல பாம்புகள் வந்து அதனோட தோலுக்காகவும் மத்த இதுக்காகவும் அதை நிறைய பேர் கொன்னுடுறாங்க. அதோட இல்லாம அந்த பாம்புகள்னாலே ஒரு பயத்தை உண்டு பண்ணி வச்சிருக்காங்க நம்மளோட இதுல, அதை பார்த்தோன்னே அடிச்சு அந்த இடத்துலயே கொலை பண்ணினோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் உருவாயிருக்கு மனுஷங்க நடுவுல. அந்த எண்ணத்தை போக்கணும். அதோட இல்லாம பாம்புகள் வந்து பாம்புகளோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு இந்த நிலையில. அது ஏன் அந்த அப்படி குறைஞ்சு போயிட்டு இருக்கு, அப்படி ஒரு அழியற நிலையில இருக்க ஒரு பாம்பு மனுஷங்களை மனுஷங்க கிட்ட பேசுற மாதிரி ஒரு இதை வந்து இதை பற்றி நான் இன்னைக்கு இது பண்ணலான் இருக்கேன். அப்புறம் நான்காவது வந்து இந்த தமிழ், இப்போ இந்தியா தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம அத்தனை பேரையும் தலை நிமிர வச்ச ஒரு வேதியியலாளர், ஒரு ஆராய்ச்சியாளர், இப்போதைக்கு லண்டன் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில பணிபுரிஞ்சிட்டு இருக்கா, அவரை பத்தி ஒரு இது, அவர் வந்து இப்ப நோபல் பரிசு பெற்றிருக்காரு, வெங்கட் ராமன் ராமகிருஷ்ணன்றவர். அவர் ஒரு புகழ்ந்து ஒரு கவிதை எழுதியிருக்க. நோபல் பரிசுன்றது இந்தியர்களுக்கு ஒரு எட்டா கனியாவே இருந்துட்டு வந்துச்சு. கிட்டத்தட்ட 50-60 வருஷங்களா யாருமே நோபல் பரிசே விழல, அதனால இந்தியர்கள் அதனால வந்து அது ஒரு எட்டா கனியா போச்சு. இப்ப இவர் வென்று எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்திருக்காரு, அவரை புகழ்ந்து ஒரு கவிதை. அப்புறம் வந்து ஐந்தாவது வந்து முக்கோணங்கள் பத்தி. முக்கோணம்னா வெறும் ட்ரையாங்கிள், சும்மா அது வந்து மேத்தமேட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாமெட்ரியில ஒண்டிதான் வரும் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். ஆனா முக்கோணங்கள் வந்து எவ்வளோ ஒரு முக்கியமானவை. இப்ப நம்ம ரோட்ல போறோம்னா டிராபிக் சிம்பிள்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, அது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள்குள்ள ஸ்டாப்போ இல்ல இதுவோ ஒரு நான் வாக்கிங் இது வருது அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் போட்டிருப்பாங்க. அது ஏன் ட்ரையாங்கிள் போட்டிருக்காங்க அப்படின்றது இது யாருக்கும் தெரியாது. ஏன்னா ஒரு ட்ரையாங்கிள் வடிவத்துல ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம சொன்னோம்னா அது பிரெயினை டக்குன்னு போய் ரீச் பண்ணும். ட்ரையாங்கிள் வடிவத்துல இன்ஃபர்மேஷன் போறதே அதுக்காக தான். ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளா சிம்பிள் போறது பார்த்த உடனே பூமிக்கு, அதாவது பிரெயினுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும். அதனாலதான் அது வந்து யூஸ் பண்றாங்க. அதனோட யூசஸ், அப்புறம் அந்த பிதாகரஸ் தியரம், அப்புறம் ஒரு தியோடலைட்னு ஒரு கருவி இருக்கு. அது வந்து இப்ப நீங்க ஒரு மலை எங்கேன்னு பாக்குறீங்கன்னா மலை எவ்வளவு உயரம் இருக்கும் அப்படின்னு நீங்க மலை ஏறினாதான் தெரியும் காலத்துல. ஆனா இந்த தியோடலைட்ன்ற கருவி இந்த பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி அந்த மலையோட ஹைட்டை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அது ஏறாமலே. அதை பத்தி பண்ணியிருக்கேன். அப்புறம் மழைன்றது எவ்வளோ இப்போ ரொம்ப முக்கியமான, இப்போ இந்தியாலே வந்து ரொம்ப உலகத்திலேயே வந்து மழை நிறைய பெய்யக்கூடிய நாடுகளில் இந்தியாவும் ஒன்றா இருந்தது. ஆனால் வர வர மழை வந்து பொய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால இங்கே நடக்கிற மாற்றங்கள், அதனால நம்ம கஷ்டப்படுறோம். இப்போ நீங்கள் வங்கியில் பணத்தை போட்டு எடுத்துக்கிறீங்க, எப்போ வேணுமோ யூஸ் பண்ணிக்கிறீங்க எடுத்துக்கிறீங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ண அந்த மாதிரி இப்போ மழை நீரை வந்து மழை நீரை சேமிக்கிறீங்க, மழை நீர் சேமிச்சுட்டு இப்ப வந்து வறட்சியான காலத்துல அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா மழை நீர் சேகரிப்பு முறைகளை நம்ம நீர் வங்கிகள்னே சொல்லலாம். நீரை சேமிச்சுட்டு வறட்சியான கால நீர் நிறைய வரும்போது அதை சேமிச்சுட்டு வறட்சியான காலத்துல அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி அந்த மழை நீர் சேகரிப்பு அதை பற்றி நான் இதெல்லாம் சொல்ல போறேன். அத்தோடு இல்லாம கடைசியா வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பூமியில வந்து நிறைய ஏற்கனவே நம்ம மாசுபடுத்தியாச்சு. ஏற்கனவே இப்ப என்ன மனுஷன் என்ன இப்ப யோசிக்கிறான்னா ஆல்டர்னேட்டிவ் வேற எங்கேயா போய் அவனால இது வாழ முடியுமா? ஏன்னா ரொம்ப நச்சூட்டல் ஜாஸ்தியா போயிட்டே இருந்துச்சுன்னா மனுஷனால பூமியில வாழ முடியாது. அதனால அவன் என்ன யோசிக்கிறான்னா இப்ப வேற எங்கேயா போய் வாழ முடியுமா அப்படின்ற ரிசர்ச்ல தான் நாசா விஞ்ஞானிகள் நிறைய பேர் ஈடுபட்டிருக்காங்க. அப்படின்ற தேடும் போது மூன் அதாவது நிலவுன்றது ஒரு இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்டா அந்த விஞ்ஞானிகளுக்கு கண்ணில் தெரியுது. பூமியில போய் நிலவுல வாழலாம், பூமி அதாவது பூமியில நிலவுல போய் நம்ம வாழலாம், அந்த மாதிரி அது அது பேஸ் பண்ணி ஒரு கவிதை ஒன்று கொண்டு வந்திருக்கேன்.
7: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வந்து +1 ஸ்டூடெண்ட் இவ்வளோ தூரம் வந்து நீங்க வந்து சயின்ஸ்ல வந்து ஆராய்ச்சி பண்ணி இவ்வளோ அழகான விஷயங்களை வந்து தமிழ்ல மக்களுக்கு புரியற மாதிரி நான் பேச போறேன் அப்படின்னு சொல்றப்போ இந்த கேக்குறப்பே நம்ம நேயர்களுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ வந்து தொடர்ந்து நீங்க வந்து நம்ம எம்ஓபி சமுதாய வானொலியில வந்து பல விஷயங்கள் நீங்க கண்டிப்பா பேசலாம். அதுக்கு வந்து அதுக்கு நீங்க நிறைய வந்து ப்ரிப்பேரும் பண்ணி எப்பப்போ உங்களுக்கு முடியுதோ டைம் கிடைக்கிறப்போ நீங்க வந்து தொடர்ந்து வந்து பேசலாம், தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்க. ஆதித்யா நீங்க வந்து தொடர்ந்து வந்து நிகழ்ச்சிகளை கேளுங்க. இந்த நிகழ்ச்சியில வந்து நீங்க வந்து கலந்துகிட்டதுக்கு ரொம்பவே நன்றி சொல்றேன்.
8: நன்றி உங்களுக்கும். நான் நன்றி ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். என்ன மாதிரி ஒரு இளைஞனை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு வாய்ப்பு

0: கொடுத்து நீங்க வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இன்ஃபேக்ட் நான் எனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு வந்து நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அதனால என்னோட வெரி வெரி பிக் தேங்க்ஸ் டு யூ. அண்ட் எம்ஓபி ரேடியோக்கும் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்றேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. என்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் அப்புறம் நிறைய சயின்ஸ் பத்தி தெரிஞ்சவங்க கூட இந்த எம்ஓபி ரேடியோல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லி நீங்களும் ஹெல்ப் பண்ணலாம். அதனால
1: நேர்களை நீங்களும் ஆதித்யா மாதிரி வந்து சயின்ஸ் பத்தியோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஆதித்யா மாதிரி பல தகவல்கள் உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து எம்ஓபி சமுதாய வானொலிக்கு வரலாம். நீங்க சொல்ல வேண்டிய விஷயங்களை வந்து மிச்ச நேர்களோட வந்து தாராளமா பகிர்ந்துக்கலாம். நீங்க வர வேண்டிய முகவரி எம்ஓபி வைணவ மகளிர் பெண்கள் கல்லூரி, நுங்கம்பாக்கம், சென்னை. நீங்க போன் பண்ண வேண்டிய முக எண் வந்து 6512.
2: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம், உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்போ நம்ம பாத்ரூம் குள்ள போகும்போது சரி, இல்ல ஒரு ரூம் குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம். When we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதா சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமா நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பா இது எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன்.
3: பார்க்காத புதிய இடங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எம்ஓபி கம்யூனிட்டி.

0: Years later, Lord Rama married Sita on the Vivaha Panchami. The sacred marriage of Devi Sita and Lord Rama was held on Shukla Panchami as per Valmiki Ramayana. The Rama Navami festival falls in the Shukla Paksha on the Navami, the ninth day of the month of Chitrai of the Hindu calendar.
1: Thank you, Nitika, Vaishnavi, Meghna and Shilvi for taking some time out and providing us with some valuable information about the festival celebrated in Tamil Nadu and how culture plays a big role in each of these festivals. We'll be back after a short break to talk about one of the most interesting and inevitable aspects of culture, namely art. Stay tuned to MOP 107.8 FM. Heritage and ideals, our code and standards, the things we live by and teach our children, are preserved or diminished by how freely we exchange ideas and feelings. Save our heritage. Welcome back to MOP 107.8 FM. This program is about the cultures of India. In this segment, we bring to you the art of Tamil Nadu. Today, we have with us Mahashweta Murli of 2nd BBA from MOP Vaishnav College for Women. Maha is known for her talent in singing. She is here today to provide us with information about Carnatic music.
2: நான் கர்நாடிக் மியூசிக் பற்றி பேச போகிறேன். ஆமாம், கர்நாடிக் மியூசிக் வந்து சதர்ன் இந்தியாவோட கிளாசிக்கல் ஃபார்ம் ஆஃப் மியூசிக். இந்த மியூசிக் வந்து பரதநாட்டியமோட க்ளோஸ் ரிலேட் ஆன ஒரு மியூசிக். சென்னை வந்து கர்நாடிக் மியூசிக்கு ரொம்ப பேர் பட்ட இடம். சென்னையில் வந்து மார்கழி மாதத்தில் எப்பயுமே ஒரு பெரிய மியூசிக் சீசன் நடக்கும். எல்லா விதமான பாடல்கள் எல்லா ஊர்லேருந்தும் எல்லா நாட்டிலேருந்தும் வந்து பாடுவாங்க. இங்கே கர்நாட்டிக் சங்கீதத்தில் வந்து மும்மூர்த்திகள்னு மூணு பேர் இருக்காங்க, தியாகராஜர், ஷியாமா சாஸ்திரி, முத்துசுவாமி தீட்சிதர். இந்த மூணு பேர் தியாகராஜரோட சமாதி திருவையாறுன்னு ஒரு இடத்துல இருக்கு. அங்கே எவ்ரி இயர் ஜனவரி மாதத்தில் தியாகராஜ ஆராதனை நடக்கும். அந்த ஆராதனைக்கு ஃபேமஸ் மியூசிஷியன்ஸ் எல்லா இடத்துலேருந்தும் வந்து தியாகராஜரோட பஞ்சரத்ன கீர்த்தனையை சேர்ந்து பாடுவாங்க. கர்நாடிக் மியூசிக்கில் 72 பேசிக் ஸ்கேல்ஸ் இருக்குது. அதை வந்து மேலக்கர்த்தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா ராகமும் இந்த 72 மேலக்கர்த்தால ஒரிஜினேட் ஆன ராகம் தான். இந்த பாட்டெல்லாம் வந்து பெரிய பெரிய பெரிய வித்வான்கள் முன்னாடி பாடி இப்போ எல்லாரும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். தமிழ் ட்ரினிட்டியில் வந்து முத்து தாண்டவர், அருணாச்சல கவி, மரிமுத்து பிள்ளை இந்த மாதிரி நிறைய கம்போசர்ஸும் இருக்காங்க. தமிழ் பாட்டு கம்போஸ் பண்ணுவாங்க. நம்ம கர்நாடிக் மியூசிக்கில் நம்ம சென்னையில் நமக்கு தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸ் சிங்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதில் நம்ம எம் எஸ் சுப்லக்ஷ்மி அம்மாவை மறக்கவே முடியாது. எம் எஸ் சுப்லக்ஷ்மி வந்து ரொம்ப ஃபேமஸ் கர்நாடிக் மியூசிஷியன். அவங்க பாடாத இடமே இல்லை, அவங்க பாடாத ஸ்டேஜே கிடையாது. அவங்க வந்து யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் கூட பாடியிருக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு கிடச்சிது. கர்நாடிக் மியூசிக் வந்து ஒரு டீப் ஃபார்ம் ஆஃப் மெடிடேஷன் சொல்லலாம். அது பண்ணால் மெடிடேஷனுக்கு நம்ம என்ன பலன் கிடைக்கிறதோ அது கிடைக்கும். அதனால இது வந்து நிறைய பேருக்கு வந்து மென்டல் இல்னஸ் டிசீசஸ் இருக்கவங்களுக்கு இது ஒரு ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்கப்படும் கர்நாடிக் மியூசிக். இந்த கர்நாடிக் மியூசிக் சொல்லுவாங்க, இது கத்துண்டா எந்த மாதிரி டைப் ஆஃப் மியூசிக்கும் பாடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. பிகாஸ் இது வந்து ரொம்ப ஓல்டஸ்ட் அண்ட் ரிச்சஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மியூசிக். இது பாடுறது ஈஸி கிடையாது. அதனால இது கத்துன பாடுறவங்க வந்து எல்லா ஃபார்ம் ஆஃப் மியூசிக்கையும் ரொம்ப ஈஸியாக பாடிடலாம்.
1: தேங்க்யூ மகா, யூ ப்ரொவைடட் அஸ் வித் சோ மச் இன்ஃபர்மேஷன் அபவுட் கர்நாடிக் மியூசிக். வி வுட் லைக் யூ டு சிங் அ ஃபியூ லைன்ஸ் ஃபார் அஸ்.

0: That was a beautiful performance, Maha. Thank you very much and all the very best for your future. Now we have with us Deepa Ramanathan, a classical dancer from MOP Vaishnav College for Women. She is here today to talk to us about a famous style of dance, Bharatanatyam.
1: Bharatanatyam is a classical form of dance in South India. Bharatanatyam perle artham irukkunga. Bha apdina bhavam. Ra apdina ragam. Ta for talam. And natyam is dance. பாவம் ராகம் தாளம் கலந்த நாட்டியம் தான் பரதநாட்டியம்ங்க. பரதநாட்டியம் இஸ் அ ரீவர்க்ட் டான்ஸ் ஃபார்ம் ஃப்ரம் த ட்ரெடிஷ்னல் சாதிர். சாதிர் வந்து அதோட கிரேஸ் பியூரிட்டி டெண்டர்னஸ் அண்ட் ஸ்கல்ப்சரிஸ்கியூ போஸ்டஸ்க்காக ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ஆனால் இதை வந்து தாசீஸ் ஆடினதுனால அதுக்கு ஒரு பியூர் ஃபார்ம் கொடுக்க பரதநாட்டியம்னு நேம் பண்ணாங்க. உலகம் முழுக்க இன்னைக்கு இந்த கலை பரவி இருக்கு. ஆண்களும் பெண்களும் சேர்ந்து இதை பயின்று வராங்க. பரதநாட்டியம் ப்ராப்பர் அப்படின்னா சோலோ டான்ஸ். அதுல ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. லாஸ்யா நாக் மீன்ஸ் த கிரேஸ்ஃபுல் ஃபெமினைன் லைன்ஸ் அண்ட் மூவ்மெண்ட்ஸ். அண்ட் தாண்டவா விச் இஸ் த மாஸ்குலைன் ஆஸ்பெக்ட். பத்ர பிராண தச ஸ்மிருதஹ த 10 எசென்சியல்ஸ் ஆஃப் அ டான்சர் என்னன்னா ஜவஹ அப்படின்னா அஜிலிட்டி, ஸ்திரத்வம் ஸ்டெடினஸ், ரேகா graceful lines, bhramari balance in pirouettes, drishti glance, shramaha hard work, medha intelligence, shraddha devotion, vacho good speech and geetam singing ability. Bharatanatyam la 9 rasas appadina expressions irukku. Adula shringaram love, hasyam happiness, adbhutam surprise, bhibatsam disgust, raudram anger or aggression, veeram bravery or courage, karunakaram generous, bhayanakam fear, shantam peace. இப்படிங்கற நவரசாஸ கத்துப்பாங்க பரதநாட்டியம் ஸ்டூடெண்ட்ஸ். கத்துக்க ஆரம்பிச்சதும் முதல் தடவை சலங்க கட்டிண்டு ஆடுறபடி வந்தோனே சலங்க பூஜை பண்ணுவாங்க. சலங்க பூஜைக்கு அடுத்தபடிதான் அரங்கேற்றம். ஒரு மார்க்கம் அதாவது புஷ்பாஞ்சலி, அலாரிப்பு, ஜதீஸ்வரம், பதம், வர்ணம், ஜாவலி, தில்லானா, மங்களம், இவை அனைத்தையும் ஒரு கலைஞர் ஆடக்கூடிய பக்குவம் வந்ததுனா அரங்கேற்றம் பண்ணுவாங்க.
0: தேங்க்யூ தீபா ஃபார் யுவர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் ஆன் பரதநாட்டியம். ஐ எம் ஷுர் எ லாட் ஆஃப் பீப்பிள் டுடே வுட் லவ் டு டேக் அப் திஸ் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட்.
2: தமிழ்நாடு பத்தி இன்னும் கொஞ்சம் தெரியணுமா? MOP 107.8 கேளுங்க.

0: கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது கூவம் தாங்க. சோ கூவத்தை பத்தி பேசுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீஜு இருக்காங்க. சொல்லுங்க ஸ்ரீஜு, கூவம் பத்தி உங்களுக்கு என்னலாம் தெரியும்?
1: கூவம்னு சொன்னாலே பொதுவா நமக்கு ஞாபகத்துல வர்றது என்ன, அதோட நாத்தம், தண்ணியோட கலரு, அதெல்லாம் தானே ஞாபகத்துக்கு வரும். ஆனா நான் இன்னைக்கு கூவத்தை பத்தி நிறைய சுவாரஸ்யமான கருத்துக்களை சொல்ல போறேன். வங்காள விரிகுடால கலக்கிற இந்த கூவம் ஒரு சிறு ஆறுங்க. இந்த கூவத்தோட நீளம் 72 கிலோமீட்டர், அதாவது 40 மைல். சென்னையில பாயிற 3 ஆறுகள்ல கூவமும் ஒண்ணு. ஒரு காலத்துல நம்ம கூவம் ஆறுல படகு போட்டிங்க, அப்புறம் மீன் பிடிக்கிற தொழில்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. கூவம் ஆறு திருவள்ளூர்ல உள்ள கூவம்ங்கிற கிராமத்துல தாங்க உற்பத்தி ஆகுது. மதரசப்பட்டினம் படத்துல கூட கூவத்தை அவ்வளோ அழகா காட்டியிருப்பாங்க. மிகவும் தூய்மையாக இருந்த கூவம் நாள் போக போக ஜனத்தொகை கூட கூட மாசடைய தொடங்குச்சு. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூவத்துல முதலேங்க நீந்தோனோ 44 வகை மீன்கள் இருந்ததாகவும் எங்க பாட்டி சொல்லுவாங்க. இப்ப நம்ம பாக்குறது வேணா குப்பையான கூவமா இருக்கலாம், ஆனா இன்னும் சில வருடங்கள்ல சீராகி தூய்மையாகிடும் நம்புவோம். ஏன்னா தமிழக நீர்நிலைத்துறை கூவத்தை சுத்தம் செய்யறதுக்காக ஒருங்கிணைந்த கூவம் சுற்றுச்சூழல் மீட்பு திட்டத்தை கையில எடுத்திருக்காங்க. சென்னை நதிநீர் மீட்பு இயக்கம் என்ன சொல்றாங்கன்னா, நேப்பியர் பாலம் மற்றும் பருத்திப்பட்டு போன்ற இடங்களுக்கு அருகில் உள்ள கூவம் மேம்படுத்தப்பட்டிருக்கான். இதை கேட்கவே நிஜமா மகிழ்ச்சியா தாங்க இருக்குல்ல.
0: கண்டிப்பா, ஆர்ஜே ஸ்ரீஜு சொன்ன மாதிரி நம்ம இப்ப பாக்குற கூவத்தை விட நம்ம அடுத்த தலைமுறை பார்க்க போற கூவம் கண்டிப்பாவே நல்லா இருக்கும். அதாவது இப்ப கூவத்தை தாண்டி போற எல்லா மக்களும் மூக்க புடிச்சிட்டு தான் போறாங்க, ஆனா நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷன் அங்க நின்னு ஒரு செல்ஃபி எடுக்கிற சிச்சுவேஷன் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த ஷோ இன்னைக்கு முடிக்கிறேன். மேலும் சுவாரஸ்யமான தகவல்களோட சென்னப்பட்டன் ஷோட ஐ வில் பி பேக். இது உங்க ஆர்ஜே கீர்த்தி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது

MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. சமுதாயம் நமக்கு என்ன செய்தது என்று நினைக்காதீர்கள். நீங்கள் சமுதாயத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள். அவ்வாறு யோசிக்கின்ற பல சமுதாய ஆர்வலர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி தான் சமுதாயத்திற்காக இவர்கள்

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே விஜயசாலினி. சமுதாயத்திற்காக இவர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சின்ன வயசுல கதை கேட்காம நம்ம தூங்கவே மாட்டோம். நம்மளுக்கு கதை சொல்றதுக்காகவே நம்ம அம்மா அப்பா நிறைய கதை புத்தகம் படிப்பாங்க, நம்மளுக்கும் நிறைய கதை புத்தகம் வாங்கி கொடுப்பாங்க. கண்கள் விரிய விரிய கதை கேட்ட தருணங்கள், கதை புத்தகம் படித்த தருணங்களை மறக்கவே முடியாது. அவ்வளவு சுவாரஸ்யமா குழந்தைகளுக்கான கதைகள் எழுதுற எழுத்தாளர் உமாநாத் என்கிற விழியன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: MOP சமுதாய வானொலி நேயர்களுக்காக உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க.
1: வணக்கம் நேயர்களே, என்னோட பேர் விழியன். நான் குழந்தைகளுக்காக எழுதிட்டு இருக்கேன். இதுவரை ஒரு 11 புத்தகம் எழுதியிருக்கேன். குழந்தைகள் மற்றும் குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாகவும் எழுதிட்டு இருக்கேன். எனக்கு வந்து 2 குழந்தைகள் இருக்காங்க. ஒரு பொண்ணு குழலி, இன்னொரு பையன் செழியன். அவங்களுக்கு கதை சொல்ல ஆரம்பிச்சு தான் நான் வந்து இப்போ ஒரு எழுத்தாளனாக மாறியிருக்கேன்.
0: நீங்கள் எழுதின புத்தகங்களில் எதை ரொம்ப முக்கியமான புத்தகமாக நினைக்கிறீங்க? 11 புத்தகங்கள் எழுதியிருக்கதா சொன்னீங்க.
1: ஒரு அப்பா கிட்ட போயிட்டு உங்களுக்கு எந்த குழந்தை பிடிக்கும் அப்படின்ற கேட்குற மாதிரி தான் அந்த கேள்வி. ஒவ்வொரு புத்தகமும் ஒரு ஒரு தனித்துவமான புத்தகமாக தான் ஒரு படைப்பாளிக்கு இருக்கும் அந்த வகையில். ஆனால் ரொம்ப முக்கியமான புத்தகம் அப்படின்னு நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, மாகடிகாரம்னு ஒரு புத்தகம் வந்தது, வெளிவந்தது. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த புத்தகம் வந்தது. தமிழ் சிறுவர் இலக்கியத்தில் ரொம்ப நாள் ஒரு பெரிய தேக்க நிலை இருந்துகிட்ருக்கு. அது இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. அந்த நிலையில் இந்த புத்தகம் வந்து ஒரு முக்கியமான புத்தகம் அப்படின்னு தோணுது. ஏன்னா முக்கியமாக பல இடத்துல அங்கீகாரம் கிடைச்சிது அந்த புத்தகத்துக்கு. ஆனந்த விகடன் சிறுவர் இலக்கிய விருது 2013 கிடைச்சிது. தாமுயேசா விருது அந்த புத்தகம் கிடைச்சிது. அப்புறம் இன்னும் சில விருதுகள் அந்த புத்தகம் கிடச்சிது. இது ஏன் முக்கியமாக படுது அப்படின்னா, சிறுவர் இலக்கியம் மீது எந்த கவனமுமே கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளாக கிடையவே கிடையாது. எந்த புத்தகமும் கொண்டாடப்படவே இல்லை. ஒரு கிளாசிக் வகையறான்றது வந்து தமிழ் சிறுவர் இலக்கியத்தில் இது வரைக்கும் சிறுவர் இலக்கியம் தமிழில் சிறுவர் இலக்கியம் தோன்றதுலேருந்து ஒரு கிளாசிக்கான புத்தகம் அப்படின்னு நம்ம கொண்டாடவே இல்லை. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா டாம் சாயர், ஹெய்டி அப்படின்னு நிறைய புத்தகங்கள் வந்து கிளாசிக்ஸ் வகையறாக போயிடுது. அதாவது அந்த புத்தகம் வரும், அதை ஒட்டி சில புத்தகங்கள் வரும். அதே கதை, அதே ஹீரோ வருவாங்க, அதே கதாபாத்திரம் வரும், சினிமா எடுப்பாங்க, கட்டுரைகள் வரும். அந்த மாதிரி நிறைய வந்து அந்த திரும்பி திரும்பி ரீப்ரிண்ட் ஆகும், பல மொழியில் அது பிரிண்ட் ஆகும். அந்த மாதிரி வந்து தமிழில் வந்து இது வரைக்கும் ஒரு கிளாசிக் வகையறாவே வரலை. ஸோ அந்த அதற்கான ஒரு ஆரம்பமாக தான் நான் இது கிளாசிக்ஸ் நம்ம கிளாசிஃபை பண்ண முடியாது. இருந்தாலும் அதற்கான ஆரம்பமாக அந்த புத்தகத்தை பார்க்குறேன். மற்ற புத்தகம் எல்லாமே வந்து முக்கியமான புத்தகம் தான். உச்சி முகர் அப்படின்ற ஒரு புத்தகம் வந்தது. அது வந்து எனக்கும் என் பொண்ணுக்கும், என் பொண்ணோட 2 வயசுலேருந்து 4 வயசு வரைக்கும் நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்ட விஷயங்கள், உரையாடல்கள் தான் முக்கியமாக. அதனுடைய பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற வேகமான உலகத்தில் வந்து நம்ம யாரும் வந்து குழந்தையோட அந்த குழந்தை தன்மையை வந்து நம்ம ரசிக்கவே மாட்டேன்றோம். நம்ம அந்த வயசில் இருக்கிற வேகம்தான் அது. ஏன்னா அந்த வயசில் நம்ம நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸில் போயிருக்கும்போது இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஆனால் திரும்பி அந்த குழந்தைமை வந்து திரும்பி வரவே வராது. நீங்கள் நம்ம நினச்சி பார்த்தாலும் ஒன்ஸ் அவங்க மெச்சூர்ட் ஆகிட்டாங்கன்னா, மென்டலி மெச்சூர் ஆகிட்டாங்கன்னா, அந்த மழை பேச்சு, அந்த அவங்களோட இன்னசென்ட் திங்கிங் அதெல்லாம் திரும்பி ரிட்டர்னே ஆகாது. ஸோ அந்த எங்கள் கான்வர்சேஷன், 2 பேரோட கான்வர்சேஷனில் தொடர்ந்து வந்து ஃபேஸ்புக்கில் பதிச்சுட்டு வந்தேன். அப்போ வந்து நிறைய பேர் வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவங்க மோஸ்ட்லி செய்யாத விஷயத்தை யாரோ ஒருத்தர் செய்கிறாங்கன்ற பார்க்கும்போது அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த வகையில் வந்து அது வந்து குழந்தை வளர்ப்பு சம்மந்தமாக, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்குது, பேரண்டிங் பண்ணும்போது குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் எது குவாலிட்டி டைம் அப்படின்னு தெரியாத சூழ்நிலையில் தான் நம்மளுக்கு இருக்கும். அந்த நோக்கில் பார்த்தாலும் இது வந்து எப்படி நம்ம குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணலாம், எப்படி ஒரு ஒரு ஒரு ஒரு இடத்துல நம்ம எப்படி பிஹேவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான மேலோட்டமா இந்த புத்தகத்துல சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த வகையிலும் உச்சி முகர் வந்து ரொம்ப முக்கியமான புத்தகம்.
0: இந்த புக்கை வந்து உங்களோட மகள் குழலி பெரியவள் ஆனவனே படிக்கும் போது உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் ஸ்பெஷலா அந்த குழந்தை திருநங்கள் திரும்ப கிடைக்கும் இல்லையா?
1: ஆமா, இல்ல இது படிச்சு ஆக்சுவலா படிச்சவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரும் கடந்து வர விஷயங்கள் தான், அது வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு நம்ம ரெக்கார்ட்
0: பண்ணி
1: வடிவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் அந்த அனுபவமும் கிடைச்சிருக்காது. இப்ப புதுசா வர பேரண்ட்ஸ் வந்து இதை இந்த இது மைண்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. ரெக்கார்ட் பண்ணுன்றது முக்கியம் கிடையாது, அதோட முக்கியம் வந்து அந்த குழந்தைகளோட அந்த இன்னசென்ட் பிஹேவியர் வந்து அப்சர்வ் பண்ணும்.
0: கிளாசிக் புக்ஸ் பத்தி சொன்னீங்க, ஃபேண்டஸி அதுதான் குழந்தைகளுக்கு ரொம்ப கிரேஸ், ஃபேண்டஸி புக் ஏதாவது எழுதிருக்கீங்களா?
1: ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபேண்டஸி தான். முதல் புத்தகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று வந்து பென்சில்களின் அட்டகாசம்னு ஒரு புத்தகம், அது வந்து ஒரு ஃபேண்டஸி வேர்ல்டு. அதுல வந்து ஒவ்வொரு பென்சிலுக்கும் ஒரு, இப்ப என்னோட பென்சில்னா அந்த பென்சிலோட பேர் விழியன், இப்ப ஷாலினியோட பென்சில்னா அந்த பென்சிலோட பேர் ஷாலினி, அப்படி அவங்களுக்கு எல்லாம் பேர் இருக்கும். அதே மாதிரி சின்ன பென்சில் குட்டியா இருக்குதுன்னா அது வந்து ரொம்ப வயசான பென்சில், பெரிய பென்சில்னா அது வந்து
0: தாத்தா பென்சில், பாட்டி பென்சில், இப்படி எல்லாம் ரோல்ஸ்.
1: சோ இப்படி இருக்கிற உலகத்துல ஒரு கிளாஸ்ல இருக்கிற பென்சில் எல்லாம் சேர்ந்து ஒரு டூர் போறாங்க. அந்த பசங்களுக்கு எல்லாம் டெமிக்கி கொடுத்துட்டு கிளாஸ்லயே பதுங்கி இருந்து பக்கத்து ரூம்ல எல்கேஜி ரூம்ல இருக்க ஒரு கார் எடுத்துட்டு கிட்ட அவங்களுக்குன்னு ஒரு நீர்வீழ்ச்சின்னு சொல்லுவோம், சும்மா ஒரு தண்ணி வர இடத்துல நீர்வீழ்ச்சி, நம்ம அந்த இடத்துக்கு போகலாம், அந்த அருவிக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பி அங்கே போகும்போது ஒரு ஆமையை பார்க்குறாங்க. அந்த ஆமைக்கு வந்து இந்த பென்சில்லாம் யாருன்னே தெரியாது. ஸோ அந்த பென்சில்லாம் வந்து தங்களோட ஹிஸ்ட்ரியை சொல்லுவாங்க. இந்த கதை ஃபேண்டசியிலையும் வந்து அவங்களுக்கு பென்சிலோட வரலாறு, பென்சில் எப்படி உருவாச்சு, எவ்வளோ வருஷமாக அந்த பென்சில் புழக்கத்தில் இருக்குது, என்னென்ன வகையான பென்சில்லாம் இருக்குன்றது ரொம்ப லைட்டாக அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்கிற மாதிரி அந்த புத்தகம் இருக்கும். அதாவது ஃபேண்டசி ரெண்டு கேட்டகரி இருக்குது சிறுவர் இலக்கியத்திலே. ஒன்று வந்து குழந்தை இலக்கியம்னு ஒன்று சொல்லுவாங்க. குழந்தை இலக்கியம்னா ஒரு ரெண்டு வயசுலேருந்து நம்ம கதை சொல்ல ஆரம்பிக்கலாம். ரெண்டு வயசுலேருந்து சொல்லும்போது தான் அவங்களுக்கு வந்து, ஏன்னா அது வரைக்கும் அவங்களுக்கு வார்த்தையெல்லாம் பரிச்சயம் இருக்காது நிறைய, அந்த வார்த்தைலாம் வந்தாலும் சில இதெல்லாம் உதிர்ந்து போயிடும். அந்த வார்த்தை ரெண்டு வயசுல இருந்தா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான மெமரிஸ்ல உள்ள போகும் வார்த்தைகள். ஸோ கதை சொல்றதுக்கு ஒரு ரைட்டான ஏஜ் வந்து ரெண்டுலேருந்து எட்டு வயசு வரைக்கும் வந்து குழந்தை இலக்கியம் அப்படின்னு கிளாஸிஃபை பண்றோம். எட்டுலேருந்து பதினால வந்து சிறுவர் இலக்கியம் கிளாஸிஃபை பண்றோம். பதினாலிருந்து பதினெட்டு வந்து இளையோர் இலக்கியம் அப்படின்னு கிளாஸிஃபை பண்றோம். இந்த இதுக்கு என்ன, இந்த மூணு இலக்கியமும் சொல்கிறோம், ஆனால் சைல்டு லிட்ரேச்சர் தான் வந்து இங்கிலீஷில் ஒரு காமனான டேர்ம் இருக்குது. ஒரு மூணுத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இந்த ரெண்டுலேருந்து எட்டு வயசு குழந்தைங்களுக்கு சொல்கிற கதைகள் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். ரொம்ப அதில் வந்து ஒரு சயின்ஸோ அல்லது வரலாறோ அல்லது கணிதமோ அல்லது எந்த ஒரு தத்துவமோ அதெல்லாம் வந்து அதில் சொல்ல மாட்டோம். அவங்களுக்கு வந்து ஒரு புதிய வேர்ல்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், புதிய சம்பவங்கள், அவங்களுக்குள்ள நடக்கிற உரையாடல்கள், ஒரு அதாவது இன்ஷார்ட் வந்து ஒரு ஃபேண்டஸியான வேர்ல்டு. அவங்களுக்கு இந்த உலகத்தை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் ஒரு ஜாலியாக ஒரு கொடுக்குற என்டர்டெயின்மெண்ட்டோடு இருக்கிற ஒரு விஷயங்கள் தான் வந்து இந்த ரெண்டுலேருந்து எட்டு வயசுக்கான இலக்கியம். இந்த எட்டுலேருந்து பதினாலு வயசு வந்து கொஞ்சம் சீரியஸான விஷயங்களை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். சயின்ஸ் ஆகட்டும், புதிய தத்துவங்கள் ஆகட்டும், அது இல்லாமல் சயின்டிஸ்ட் பற்றின அவங்களுடைய எப்படி சயின்டிஸ்டாக மாறினாங்க அந்த தருணங்கள் பற்றி, அல்லது உலக வரலாறு பற்றி, அல்லது உலக தலைவர்கள் பற்றி. தலைவர்கள் பற்றினா ஸ்ட்ரெயிட்டாக டேட்டா கிடையாது, டேட்டா கொடுக்கறதுக்கு வந்து அது இலக்கிய வகையில் வரவே வராது. அதில் முக்கியமாக என்னென்னா, அதுலேருந்து எப்படி இன்ஸ்பயர் ஆனாங்க, ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்திலேருந்து அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, அதை வந்து எப்படி அவங்கள வந்து ஒரு ரெவல்யூஷனரி லீடராக மாற்றிச்சு, அல்லது சக மாணவர்கள்லேருந்து தன்னை தனித்து காட்டுச்சுன்ற விஷயந்தான் வந்து இலக்கியத்தில் வரும். வெறும் வந்து காந்தி இத்தனை வருஷம் இந்த வருஷம் பிறந்தாரு, இங்கே இந்த ஊருக்கு போயிட்டு வந்தார், அது வந்து இலக்கிய வகையில் சேருமான்றது தான் அது டவுட்டு தான். கடைசியாக வந்து இளையோர்

0: இலக்கியம்னு ஒன்று இருக்கு. அந்த இளையோர் இலக்கியம் என்னன்னா, அது இன்னும் நம்ம தமிழ் இலக்கியத்தில் டச்சே பண்ணாத ஒரு பகுதி. அது அடலசன்ட், அதாவது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 14 to 18 அடலசன்ட் ஏஜ். அந்த அடலசன்ட் ஏஜுக்கான அங்கே தான் நிறைய தடுமாற்றம் இருக்கும்.
1: டீனேஜ்
0: அந்த ஏஜில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம நிறைய தடுமாற்றம் இருக்கும். ஆனால் நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு அப்போ வந்து பெற்றோர்களையும் நான்
1: அந்த ஏஜ்ல தான் பெற்றோர்கள் கிட்ட இருந்து குழந்தைங்க கொஞ்சம் விலகியும் இருப்பாங்க.
0: நீங்க அப்ப என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா தான் செய்வாங்க அந்த ஏஜ்ல. ஸோ அவங்களுக்கு படிக்கிற மாதிரி, அவங்களுக்கு விஷயங்களை சொல்லி தர மாதிரி,
1: அவங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கொடுக்கறதுக்கு இன்னும்
0: ஒரு இலக்கிய வகையில ஒரு கலை வடிவில் வந்து அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக குழந்தை இருந்து ஸ்ட்ரெயிட்டாக அடல்ட் தான், அந்த மாதிரி தான் ஒன்று குழந்தை இல்லைனா அடல்ட், அந்த மாதிரி தான் நம்மளுக்கு எல்லா கலை வடிவமும். அது வந்து சிறுவர் இலக்கியம் மட்டும் கிடையாது, நாடகமும் வந்து அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அந்த வயசில் வந்து ஒரு பையனும் பொண்ணுக்கு ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, ஒரு நட்பை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய டெக்னாலஜி வருது, மொபைல் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது, அல்லது ஃபேஸ்புக்கில் வந்து எப்படி கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு தெரியாது. சமுதாய வலைத்தளங்கள் இப்போ ஏகப்பட்டது இருக்குது. அவங்க கையில் தான் இந்த ஏஜில் தான் வந்து நிறைய புழக்கம் இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு வேகம் இருக்கும்.
1: கையில் புக் இருக்கோ இல்லையோ, ஆனால் அவங்க கையில் மொபைல் ஃபோனில் ஃபேஸ்புக் இருக்கும்.
0: கரெக்டு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தேவை. இன்னும் கொஞ்சம் இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கை பற்றிய பயமும் லைட்டாக இருக்கும், இல்லைன்னா சொல்லவே முடியாது. என்னவாக போறோம், அதாவது என்ன
1: ஆகுறதுன்னு தெரியாமல் கூட இருப்பாங்க.
0: அங்கிருந்தும் இருக்கு. ஏன்னா அந்த ஏஜ்ல வந்து தான் யார் யாரெல்லாம் பாக்குறோமோ அவங்க தான் உச்சபட்சம் அப்படின்னு நினைப்போம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு பத்தாவது படிக்கிற ஒரு பையன், அவன் வந்து வண்டியில் நான் கூப்பிட்டு போகும்போது என்ன ஆக போறேன் அப்படின்னு கேட்டா, நான் வந்து ஏசி மெக்கானிக் ஆக போறேன் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்டா ஏசி மெக்கானிக் ஆக போறோம்னா, அவங்க ஏரியால வந்து அவரு தான் வந்து கெத்தா இருக்காரு. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்போஷரே கிடையாது.
1: சின்ன வயசுல வந்து அப்பா ஹீரோன்வாங்க, அப்புறம் வந்து அவங்க கதைகள்ல படிக்கிற ஃபேண்டசி ஹீரோ வந்து ஹீரோன்வாங்க, அதுக்கப்புறமா சினிமா ஹீரோன்வாங்க. அப்படியே அவங்களோட வயசுக்கு ஏத்த மாதிரி மாறிட்டே வரும். கடைசியில ஒரு பீரியட்ல நம்ம என்ன ஆகுறது அப்படின்றது அவங்களுக்கே தெரியாம கூட இருக்கும். அவங்களுக்கு வழி நடத்தி செல்றதுக்கான வாய்ப்புகளும் இங்க ரொம்ப கம்மியா இருக்கு.
0: அது அந்த இலக்கிய வகையறதான் வந்து இளையோர் இலக்கியம். நம்ம அதை வந்து டச்சே பண்ணல. நம்ம தமிழ் சூழ்நிலையில ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு எழுத்துக்கள், ஒரு 4-5 கட்டுரை இல்லைன்னா ஒரு 3-4 புத்தகம் அப்படின்ற வகையில தான் இருக்கு. ஸோ இந்த வகையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் வந்து எந்த வகைக்கு என்ன புக்கு தரலாம், எந்த ஏஜுக்கு எந்த புக்கு தரலாம் அப்படின்றது புரியும். ஏன்னா ஃபேண்டசியில் ஆரம்பிச்சதுன்னா ஃபேண்டசினா இந்த ஏஜுக்கான விஷயங்கள் தான் ஃபேண்டசி. ஃபேண்டசி வந்து மற்றவங்களுக்கெல்லாம் இல்லையானாலும் ஃபேண்டசி அவங்களுக்கெல்லாமும் இருக்குது. நம்ம இன்னும் தமிழில் அந்த ஏரியாலாம் டச்சே பண்ணலை, நம்ம சிறுவர் இலக்கியத்தில் வந்து டச்சே பண்ணலை. இப்போ மாகடிகாரமும் வந்து ஒரு ஃபேண்டசியான ஒரு ஃபேண்டசி நாவல் தான் கிளாஸிஃபை பண்ணோம். மாகடிகாரமோட பேஸ் என்ன அப்படின்னா, ஒரு கடிகாரம் இருக்குது, பெரிய கடிகாரம், மிகப்பெரிய கடிகாரம். அது வந்து ஏதோ ஒரு தீவில் அல்லது ஒரு வல்கனோ பக்கத்தில் வந்து அது இயங்கிட்டு இருக்கு. அதில் வந்து சின்ன மாற்றம் நடந்தால் நம்ம பூமியில் வந்து பூகம்பம் வரும் இல்லது சுனாமி வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அந்த கதை ஆரம்பிக்கும். ஸோ இதுவே வந்து ஒரு மிக ஃபேண்டசியில தான் ஆரம்பிக்குது.
1: ஆரம்பத்தில் கேட்கும் போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு.
0: ஆனால் 2 வயசு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, அந்த ஃபேண்டசி வந்து அப்படியே விட்டுருவோம் நம்ம. அதாவது 2 to 8 வயசுக்கு சொல்லும்போது அந்த ஃபேண்டசி வந்து அப்படியே விட்டுருவோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் வளர்ந்தவங்களுக்கு வந்து அதில் அந்த ஃபேண்டசி மூலமாக நிறைய விஷயங்களை சயின்ஸை வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், ஏன்னு கேள்வி கேட்கணும்னு அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான ரெண்டு ஃபேண்டசிக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு.
1: தொடர்ந்து கேளுங்க MOP சமுதாய வானொலி 107.8. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.

0: வெல்கம் பேக் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. 8 வயசுல இருந்து 14 வயசு குழந்தைங்களுக்கு வந்து தலைவர்கள் பத்தி வந்து டேட்டா பேஸா இல்லாம தகவல்களா இலக்கியமா கதை மூலமா சொல்லலாம் அப்படின்னு. நான் கூட ஒரு சின்ன காந்தி பத்தின ஒரு கதை, காந்தினாலே சத்தியாகிரகம் பொய் சொல்ல மாட்டாரு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவரோட சின்ன வயசுல வந்து அவங்க அம்மா வந்து விரதம் இருந்திருக்காங்க. விரதம் முடிக்கும் போது வந்து அவங்க வீட்டு கிட்ட ஒரு மரம் இருக்கு, அங்கிருந்து குயிலோட சத்தம், குயில் பாட்ட சத்தம் கேட்டதுக்கு அப்புறமா தான் அவங்க விரதம் முடிப்பாங்க. ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா குயில் வந்து கத்தவே இல்லை. அம்மா சாப்பிடாம இருக்காங்களே அப்படின்ட்டு காந்தி வந்து சின்ன பையனா இருக்கும் போது என்ன பண்ணிருக்காங்க, தூரமா போயிட்டு ஜன்னல் வழியா குயில் மாதிரி கத்திருக்காங்க. அப்புறமா அம்மா சாப்பிட்டுட்டு இருக்காங்க, குயில் தான் கத்திருக்கு நினைச்சிட்டு. அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்து ரொம்ப காந்தி மேல ரொம்ப கோவப்பட்டு, இனிமேல் நீ இந்த மாதிரி பொய் சொல்றதுன்னா என் முகத்திலயே முடிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறத்துல அந்த சின்ன வயசுல இருந்தே வந்து காந்தி வந்து பொய் சொல்றத விட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள் மூலமா ஒரு நீதிநெறி கதையை கூட நம்ம சொல்ல முடியும் இல்லையா. மாங்கடிகாரம் புத்தகத்துக்கு வந்து விகடன் அவார்ட், இன்னும் சில அவார்ட்லாம் சொன்னீங்க. இது தவிர வேற என்னெல்லாம் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, எதுக்கெல்லாம் வாங்கியிருக்கீங்க?
1: அந்தரத்தில் நடந்த அபூர்வ கதை அப்படின்ட்டு ஒரு புத்தகம், அது அதுக்கு வந்து தாமயசா விருது அதுக்கும் கிடைச்சிது. அதுக்கப்புறம் சிறுவர் இலக்கிய பங்களிப்புக்காக அனந்த சேஷன் விருது ஒன்று கிடைச்சிது. இந்த விருதெல்லாம் விட பெரிய விருது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகள் வந்து அந்த கதையை கேட்டுட்டு நம்மளுக்கு திரும்பி வந்து நம்மளை வந்து சந்தோஷமாக இருந்தோம் அங்கிள் அப்படின்றாங்கல்ல, அதுதான் ஆக்சுவலாக அதுதான் பெரிய விருது. மற்ற எழுத்தாளர்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய கிடைக்க முடியாத, ஏன்னா இப்போ ஒரு சக அதே வயசாலோ இல்லை பெரிய ஆளோ வந்து நம்மளுக்கு வந்து பாராட்டும் போது அது சந்தோஷமா இருக்கும் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒரு குழந்தை வந்து ஒரு அப்பழுக்கற்ற ஒரு
0: அவார்டையும்
1: குறைச்சி சொல்ல, ஆனா அதை விட ஒரு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் வந்து இந்த குழந்தைகளோட இன்டராக்ஷன் தான். அது சிறுவர் இலக்கியம் மூலம் மட்டும்தான் கிடைக்கும்.
0: குழந்தைகளுக்கு கதை ஏன் முக்கியம்?
1: இத புரிஞ்சுக்கிட்டாதான் ஆக்சுவலா இந்த சிறுவர் இலக்கியத்துக்கே வந்து ஒரு அங்கீகாரம் அல்லது ஏன் அவசியம் அப்படின்னு பெற்றோர்கள் வந்து புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து இன்னும் நம்மளுக்கு அப்படின்னா இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து கதை யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பாட்டிகள் தான் நம்மளுக்கு வந்து கதை சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளோட இன்னும் கொஞ்சம் முன் ஜென்ரேஷன் தான் சொல்ல முடியும், ஒரு 80களோட எண்டு வரைக்கும், 85 வரைக்கும் கூட சொல்லலாம். அப்போ வந்து நிறைய வந்து பாட்டிகள் வந்து கூட இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய கதைகளை வந்து அவங்களே இட்டு கட்டி சொல்லுவாங்க. அப்போ வந்து கூட்டு குடும்பமாக நிறைய, மோஸ்ட்லி எல்லாமே கூட்டு குடும்பமாக தான் இருக்கும். பாட்டி இருப்பாங்க, தாத்தா இருப்பாங்க, பெரியப்பா பசங்க இருப்பாங்க, சித்தப்பா பசங்க, மாமா பசங்க, அப்படி நிறைய பக்கத்து வீட்டு பசங்களோட இன்ட்ராக்ஷன் இருக்கும். அப்படி எல்லாரும் உட்காந்து ஒன்றா உட்காந்து கதை கேட்குற அந்த கதை கேட்டு வளர்ந்த சமூகம் தான் நம்மளுடைய தமிழ் சமூகம். இப்படி வந்து நிறைய கதை கேட்டு வளர்ந்த சமூகத்தில் வந்து நிறைய பிளவுகள் நடுவில் வர ஆரம்பிச்சது. ஒன்று வந்து கூட்டு குடும்பம் வந்து உடஞ்சி தனி
0: குடும்பமாக
1: நியூக்ளியர் ஃபேமிலியாக போச்சு. ஸோ தாத்தா பாட்டி கதை சொல்கிற அந்த இது போயிடுச்சு. அது இல்லாமல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய, எழுத்து வடிவிலிருந்து நேராக காது ஒளி வடிவில் கேட்டதை விட விஷுவலாக வந்து இப்போ நிறைய பார்க்க ஆரம்பித்தோம். அந்த டைமில் தான் வந்து டிவி இன்ட்ரடியூஸ் ஆகுது, இன்னும் பாப்புலரைஸ் ஆகுது. அப்புறம் இப்போ சமீப காலத்தில் வந்து நீங்கள் ஆப்ஸ் நிறைய வந்துடுச்சு, மொபைல் ஆப்ஸ் வந்துடுச்சு, வீடியோ கேம்ஸ் வந்துடுச்சு. அதனால குழந்தைகளுக்கு வந்து நிறைய வந்து டைவர்ஷன், ஏகப்பட்ட டைவர்ஷன் ஆயிடுச்சு.
0: வீடியோ கேம்ஸ்
1: அந்த மாதிரி ஏகப்பட்ட டைவர்ஷன் ஆயிடுச்சு. சரி, கதைகள் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக ஒரு விஷயம் வந்து அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை வளர்க்கும் கதைகள். இப்போது அது எப்படி வளர்க்குன்றத விளக்குனா தான் உங்களுக்கு வந்து இன்னும் அதை புரிஞ்சிக்கலாம் நம்ம. இப்போ எல்லாருமே கேட்ட கதை வந்து ஒரு பாட்டி வந்து வடை சுட்டுட்டு இருக்காங்க, காக்கா வந்து வடையை எடுத்துகிட்டு போகுது, ஒரு மரத்து மேலே உட்காருது, நரி வந்து நீ பாடுன்றதும் காக்கா கீழே போடுது, அந்த நரி வந்து வடையை எடுத்துகிட்டு போயிடுது. இது வேறு வேறு ஃபார்மேட்டில் சொல்கிறோம். ஆனால் இந்த கதை சொல்லும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்க அப்படின்னும்போது அந்த கேட்குற குழந்தை வந்து மனசுக்குள்ள வந்து அந்த காட்சியை வந்து விஷுவலைஸ் பண்ணி பாக்குறாங்க. ஒரு ஊர்னா அவங்களுக்கு இது வரைக்கும் பார்த்த ஊர்லேயே எது சிறந்த ஊரோ அல்லது அவங்களுக்கு விருப்பமான ஊரோ அந்த ஊரை வந்து பிக்சரைஸ் பண்றாங்க. ஒரு பாட்டி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச பாட்டி அல்லது இதுவரை அவங்க கடந்து வந்த எல்லா பாட்டியும் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சாரி கட்டுறாங்க, என்ன முகம் எப்படி இருக்குது, கண்ணாடி போட்டிருக்கலாம் இல்லையா, அல்லது வடை சுடுறாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே சுடுறாங்களா இல்லை வாசலில் சுடுறாங்களா, அந்த எண்ணெய் சட்டி எப்படி இருக்குது, எல்லாத்தையும் விஷுவலைஸ் பண்ணுறாங்க. ஸோ மனசுக்குள்ளே இந்த விஷுவலைசேஷன் ஓடும்போது தான் அவங்களுடைய அந்த கிரியேட்டிவ் வேர்ல்டு வந்து
0: எப்படி இருக்கு, இந்த மரத்து மேலே காக்கா உட்கார்ந்திருக்க சீன், கீழே நரி,
1: அது எல்லாமே வந்து இப்போ நான் கேட்கும்போது அது நான் வேற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுவேன்,
0: உங்களோட குழந்தை வேற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுவாங்க,
1: நீங்க வேற மாதிரி விஷுவலைஸ் பண்ணீங்க. சோ இந்த விஷுவலைசேஷன் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு ஒரு இலக்கியம்ல வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் கதை கேட்கறதுல வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து கதை சொல்லிகளுக்கு மாறுபடும், சிலர் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரி குழந்தைகள் வந்து அதை விஷுவலைஸ் பண்ணுவாங்க, சிலர் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக சொல்லுவாங்க ஒரு ஊர்லன்னு மட்டும் ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாடினா நம்ம அப்படியே இப்போ கலரில் இருக்கோம், ஈஸ்ட்மேன் கலரில் போவோம், பிளாக் அண்ட் ஒயிட்டு, இன்னும் பிளாக் அண்ட் ஒயிட்டு, நீங்கள் அந்த மாதிரி நம்மளே ரொம்ப ரொம்ப காலம் முன்னாடினா நம்ம அப்படியே
0: குழந்தைங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்னு சொன்னால் புரியுதா?
1: இல்லை இல்லை அதெல்லாம் புரியும், கிளீனாக புரியும். ஸோ இதை சொல்லும்போதே வந்து இப்போ பாருங்கள், ஒரு சின்ன கதை, நம்ம நம்ம எல்லாரும் பழக்கப்பட்ட கதையிலே இவ்வளோ காட்சி வந்து விரியுது. அப்படி பல கதைகள் கேட்கும்போது என்ன ஆகும்னா அவங்களோட விஷுவலைசேஷன், அவங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்து அந்த க்ரியேட்டிவ் வேர்ல்டு வந்து வர்ச்சுவல் வேர்ல்டு தான், அது அந்த வேர்ல்டு வந்து நிறைய விரியும். அந்த விரியும்போது நீ இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா குழந்தைகள் வந்து க்ரியேட்டராக வருவாங்க அப்படின்னா திரும்பி வந்து எழுத்தாளர் ஓவியர்லாம் கிடையவே கிடையாது. ஒரு க்ரியேட்டிவ்னா இந்த நம்ம ரூமில் உட்காந்துருக்கோம், இந்த ரூமில் எந்த இடத்துல சேர போடணுன்றது கூட ஒரு க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ அதில் ஒரு பிரச்சனை வருது, இப்போ உட்காரும்போது இந்த மைக்கு சரியாக செட் ஆகலை அப்படின்னும்போது எந்த ஆங்கிளில் நகர்த்தலாம், இல்லை இவர் எப்படி கீழே உட்கார வைக்கலாம், எப்படி வந்து சவுண்ட் இதுவாகணும், அதெல்லாமும் க்ரியேட்டிவிட்டி தான். ஒரு மேனேஜ்மெண்ட்டில் பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க, உங்களுக்கு கீழே ஒரு நாலு பேர் வேலை செய்கிறாங்க, நாலு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் எதுவுமே கிடையாது ஹியூமன் மேனேஜ்மெண்ட்டில், அது எல்லாருமே அந்த ஆளை பொறுத்து இருக்குது, உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து இருக்குது. இந்த இந்த க்ரியேட்டிவிட்டி தான் அந்த ஹேண்ட்லிங், அந்த மேன் ஹேண்ட்லிங்கில் வந்து முக்கியம். ஸோ இந்த க்ரியேட்டிவிட்டியை நம்ம சின்ன வயசில் நல்லா வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க எந்த வேலைக்கு போனாலும், எந்த புதுசாக தொழில் செஞ்சாலும், எந்த கண்டுபிடிப்புகள் அல்லது எந்த மாதிரியான வேலைகளுக்கு போனாலும் அந்த க்ரியேட்டிவிட்டி வந்து அவங்களுக்கு வந்து வாழ்க்கை ஃபுல்லாக கை கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு கதை கேட்கறதுல வந்து மிக முக்கியமான பகுதி. அது இல்லாமல் பல விஷயங்கள், ஏன்னா ஒரு ஒரு புத்தகம் வந்து உங்களுக்கு பள்ளி புத்தகம் வந்து எல்லா விஷயத்தையும் அடக்கிட முடியாது. அகெயின் அது லிமிட்டட் டு யார் அந்த புத்தகத்தை தயாரிக்கிறாங்க, அவங்களுடைய ப்ராடர் விஷன் என்ன, அதை பொறுத்து எல்லாமே தான் அந்த புக்கில் இருக்குது. அது இல்லாமல் நாம் அந்த ஓவியர் யார் வந்து அந்த புக்குக்கு ஓவியம் வரைகிறாங்களோ, பள்ளி பாடப்புத்தகம் சொல்கிறேன், யார் வந்து அதை டிசைன் பண்ணுறாங்களோ அவங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து தான் அது எல்லாமே இருக்குது. ஸோ ஆனால் வந்து ஒரு
0: அது வந்து ஒரு குறுகிய வட்டமாயிடுது.
1: ஆமாம், அது அது ஆப்வியஸ்லி ஒரு பள்ளி பாடப்புத்தகம் வந்து எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியாது. ஸோ இதை தாண்டி வந்து உலகம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அவன் வந்து ஒரு நிலாவை பற்றி படிக்கிறான் அப்படின்னா நிலாவை பற்றி ஒரு ஸ்கூலில் வந்து ஒவ்வொரு ஒரு சாப்டர் தான் கொடுக்க முடியாது, அதுக்கு மேலே எதுவும் கொடுக்க முடியாது. ஆனால் நிலாவை பற்றி இன்னும் நான் படிக்கணும் அப்படி இன்னும் நான் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து புத்தகங்கள் தான் வந்தாகணும். இப்போ இன்டர்நெட்டுக்கு போகலான்னா இன்டர்நெட்டில் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட தரவுகள் இருக்குது, பயங்கரமான குப்பை இருக்குது. அந்த குப்பையிலேருந்து போய் நீங்கள் எது கரெக்டான டேட்டா எடுக்கிறதுக்குள்ள ரொம்ப சிரமமாயிடும். அது வந்து புத்தகம் வந்து அப்படி கிடையாது, புத்தகத்துலேயும் குப்பை இருக்குது இல்லைன்னு சொல்ல, ஆனால் அந்த அமௌண்ட் ஆஃப் இந்த டிஃப்ரென்ஸ் இன் ரேஷியோ

இன்னும் முக்கியமாக வந்து இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது வந்து குழந்தைகளுக்கு வந்து இப்போ தாத்தா பாட்டி முதலே சொன்ன மாதிரி தாத்தா பாட்டிகள் இல்லை. ஸோ அப்போ அவங்களுக்கு யார் கதை சொல்லுவாங்கன்னா பெற்றோர்கள் தான் கதை சொல்லணும். டெய்லியும் வந்து நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா பெட் டைம் ஸ்டோரிஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. டெய்லியும் வந்து கண்டிப்பாக ஒரு புத்தகம் வச்சு ஒரு கதை சொல்லிவிட்டு அவங்களை தூங்க வைக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 365 ஸ்டோரிஸ்னே அப்படி புத்தகம் இருக்குது. ஸோ 365 நாளுக்கும் நீங்கள் ஒரு ஒரு கதையாக எடுத்துகிட்டு போனால் டெய்லியும் சொன்னீங்கன்னா 1 இயர் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட பப்ளிகேஷனில் ஏகப்பட்ட கதைகள் வந்து இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து பெட் டைம் ஸ்டோரிஸ் நம்மளுக்கு வந்து கதை சொல்லலான்னா அந்த மாதிரி பெட் டைம் ஸ்டோரிஸ் சொல்லலான்னா அந்த மாதிரி புத்தகம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. நம்மக்கிட்ட கதைகள் நிறைய இருக்குது, வாய் வழியாக வந்த கதைகள் அல்லது எழுத்து வடிவிலே வந்த கதைகள், தெனாலிராமன் கதைகள், பரமாத்மகுரு கதைகள் அப்படி நிறைய வடிவத்தில் இருக்குது. ஆனால் இங்கே சிக்கல் என்னென்னா எப்படி எடுத்துகிட்டு போகிறது. ஏன்னா இப்போது வந்து குழந்தைகள் எல்லாம் மாறிட்டாங்க. இந்த பாட்டிகள் முதல்ல நம்ம பேசின மாதிரி பாட்டிகள் தான் கதை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இனிமேட்டை வந்து பாட்டிகள் நம்ம கையில் கிடையாது. அப்படியே பாட்டி இருந்தாலும் அவங்க வந்து வேறு உலகத்தில் இருக்காங்க, சீரியல் அந்த மாதிரி உலகத்தில் இருக்காங்க. இப்போ முக்கியமாக யார் இந்த கதைகளை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் வந்து அந்த பெட் டைம் ஸ்டோரிஸ், வெஸ்டர்னில் வந்து நிறைய பெட் டைம் ஸ்டோரிஸ் இருக்குது. 365 டேஸ்க்கும் கதை சொல்கிற மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்குது. தமிழில் வந்து அந்த மாதிரி பெட் டைம் ஸ்டோரிஸ்ன்றத ஒரு கான்செப்டே கிடையாது, அல்லது கதைகளும் கிடையாது. ஆனால் நம்ம தமிழ் சமூகம் வந்து கதை கேட்டு வளர்ந்த சமூகம் தான். திரும்பி திரும்பி அதே தான் சொல்லணும் தான், கதை கேட்டு வளர்ந்த சமூகம். ஆனால் நம்மக்கிட்ட கையில் வந்து இப்போது கதைகள் கிடையாது. ஸோ இந்த குழந்தைகளுக்கு நிறைய கதைகள் இருந்தாலும் பிரச்சனை என்னென்னா அந்த குழந்தைகளுக்கு தேவையான ஃபார்மேட்டில் இப்போ வந்து மாறிட்டாங்க, எல்லோரும் மாறிட்டாங்க. முன்ன வந்து 300 காலத்தில் ஒரு ராஜா இருந்தார் அப்படின்னு ஆரம்பிச்சோன்னா நம்மலாம் கம்முன்னு கேட்டிருந்தோம். இப்போ வந்து அதே ஆரம்பிச்சு 300 காலத்தில் ஒரு ராஜா இருந்தாரன்னா நிறுத்து வேற கதை சொல்லு அப்படின்றவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேண்டசி தேவை, ஒரு அவங்களை இழுத்துணும், ஃபஸ்ட்டு உள்ளே இழுத்துணும். ஒரு யானை இருந்துச்சான் அப்படின்னு ஆரம்பிக்கிறதோட ஒரு பெரிய சிகப்பு கலரில் ஒரு பெரிய யானை இருந்துச்சான்னா சிகப்பு கலரில் எப்படி யானை இருக்கும் அப்படின்னு கதைக்குள்ளே வந்துடுவாங்க. நான் சொல்கிறது எப்பவுமே அதுதான், அந்த வாயை பழப்பாங்கள்ல, அந்த வாயை பழகிறதும் போது கரெக்டாக பிடிச்சிடணும், அதுக்குள்ளே நம்ம என்ன நல்லா போட்டுருணுமோ போட்டுடணும். ஸோ இப்போ வந்து அந்த புதிய வடிவத்தில் அல்லது அந்த கதை சொல்கிற முறையில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து தேவைப்படுது. இதை வந்து யார் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா வேற யாரை விட சிறந்த ஆட்கள் வந்து அந்த பெற்றோர்கள் தான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ண கரெக்டான ஆள். ஸோ கதை சொல்ற பெற்றோர்கள் கதை சொல்லும்போது என்ன நிகழும், நல்லது நிகழும் அப்படின்னா குழந்தைகளுக்கு இருக்கிற அந்த வார்த்தை வளங்கள் வந்து நம்மளுக்கு தெரியும். என் பொண்ணுக்கு என்னென்ன வார்த்தை தெரியும்னே நம்மளுக்கு தெரியாது. நிறைய பேருக்கு ஒரு 1.5 பையன் எத்தனை வார்த்தை தெரியும் அப்படின்னா நம்ம என்ன ஒரு 20-30 அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வீட்டில் உபயோகப்படுத்துகிற எல்லா பொருட்களையும் ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்து வச்சு ஓட்டி காட்டுங்க, அவள் குழந்தை வந்து ஒரு 1.5 குழந்தை சுமார் 100 வார்த்தையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணும். எக்ஸாக்டாக அந்த வேர்டு சொல்லலைனாலும் பாட்டில், இது பாட்டில்னு சொல்லலைனாலும் கிட்டத்தட்ட அந்த வார்த்தைக்கு வருவாங்க. அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஏகப்பட்ட பொருட்கள். ஸோ இப்படி நீங்கள் கதை சொல்ல ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய குழந்தையோட உலகம், வாட் இஸ் அந்த குழந்தைய வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்காங்க, அவங்களோட வார்த்தை வளம் என்ன ஸ்டேட்டில் இருக்குது, சில கதை சொல்லும்போது அவங்களோட எந்த லெவலுக்கு பயப்படுறாங்க, எதுக்கெல்லாம் பயப்படுறாங்க, அல்லது நீங்கள் கதை சொல்லும்போது என்னென்னா உங்களுடைய கருத்துக்களையும் நடுவில் ஈஸியாக புகுத்தலாம். இப்போ உங்கள் குழந்தை வந்து பல்லு தேய்க்கலை அப்படின்னா அந்த கதையில் வந்து ஒரு பையன் இருப்பான், அந்த பையன் பல்லு தேய்க்கலை, அந்த பல்லு தேய்க்காததுனால அவனுக்கு என்னென்ன நடக்குது, உள்ளேருந்து ஒரு 10 அடிக்கு ஒரு பாம்பு வந்துடுது, ஏன்னா அவன் பல்லு தேய்க்கலை அப்படின்னு நம்ம சொல்லும்போது குழந்தைகளுக்கு வந்து நம்ம பல்லு தேய்க்கணும், அந்த நீதி எத்திக்ஸை வந்து நம்ம இன்டைரக்டாக வந்து குழந்தைகளுக்கு வந்து டிசிப்ளின் எத்திக்ஸ், உங்களோட ஃபேமிலிக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்கும், ஒரு ஃபேமிலிக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கும், அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கதை மூலம் வந்து நம்ம கடத்தலாம். இன்னும் முக்கியமாக என்ன சொல்லுவோன்னா நம்ம அழிந்து வரும் இந்த தமிழ் ஸ்லாங்கை வந்து நம்ம காப்பாற்றலாம். இப்போ நான் வந்து வேலூர்காரன், எனக்குன்னு பிரத்யேகமாக சில வார்த்தைகள்லாம் இருக்கும், அந்த ஸ்லாங்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்லாங் இருக்கும், அந்த ஸ்லாங் வந்து இப்போ எல்லாம் கடந்து வந்து பொது தமிழுக்கு போயிட்டுருக்கோம். எல்லோரும் ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு அடையாளமே இல்லாமல் ஒரு என்னுடைய வார்த்தைகள்லாம் என் பையனுக்கு எப்படி கடத்துவேன்னா இந்த கதை மூலம் தான் இப்போ கடத்த போகிறோம். இந்த கதை இன்னும் ஏன் முக்கியம் அப்படின்னா உரையாடலே கிடையாது, பெற்றோருக்கும் குழந்தைக்கும் வந்து உரையாடலே இருக்காது. முதலே சொன்ன மாதிரி பயங்கரமான ஃபாஸ்ட் வேர்ல்டு நம்ம ஓடிட்டுருக்கோம், பேசுறதுக்கான டைமே இல்லை.
ஸோ இந்த எல்லாத்துக்கும் ஒரு பிரேக்

0: போடுறது தான் இந்த கதை சொல்லல். பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் வந்து நடக்கிற இந்த கதை சொல்லல் ப்ரோக்ராம் வந்து குழந்தை வளர்ப்புலேயே வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து நிச்சயமாக ஏற்படுத்தும்.
1: Stay tuned with MOP Community Radio 107.8. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். Hi listeners, you're listening to MOP Community Radio 107.8. Our radio, our society, our pride.

0: இந்த கதை மேலே ஒரு வெறுப்பு வந்துடும். ஸோ குழந்தைகள் வந்து எந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்காங்கன்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கதைகள் சொல்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டான விஷயமா இருக்கும்.
1: பழைய ஜெனரேஷன் குழந்தைகளுக்கும் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கும் என்ன வித்தியாசம்?
0: ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, முதல்ல இருக்க குழந்தைங்க கதை சொல்லும்போது எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ஊ மட்டும்தான் கூட்டுவாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அந்த மாதிரி கிடையாது, நடு நடுவில் அந்த கேள்விகள் வந்து பயங்கரமான கேள்விகள் கேட்பாங்க. ஏகப்பட நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாது அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாங்க. இன்னும் பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, அந்த கதை முடிஞ்சிட்ட அப்புறம் இவங்க ஒரு கதை கிரியேட் பண்ணுறாங்க, அதுதான் ஒரு கதைக்கான வெற்றி அப்படின்னு நான் சொல்கிறேன். முன்னே வந்து நம்ம வெறும் கதை மட்டும் கேட்டுட்டு ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் கேட்டுட்டு மட்டும் கேட்டுட்ருப்போம். ஆனால் இப்போ இருக்க குழந்தைகள் வந்து அதில் இருக்க ஓட்டைகள், அந்த கதையில் இருக்கிற ஓட்டை, ஒரு காக்கா வந்து ஒரு பருந்து தூக்கின்னு போச்சுன்னா எப்படி பருந்து தூக்கும், கையில் பிடிக்குமா காலில் பிடிக்குமா வாயில் பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு வந்து ஏன்னா அது விஷுவலைஸ் பண்ணிடுறாங்க, டக்குன்னு விஷுவலைஸ் பண்ணிவிட்டு இமீடியட்டாக கேள்வி கேட்குறாங்க. இதை இன்னும் வேறு ஆங்கிள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, முன்ன ஜென்ரேஷன் வந்து ரொம்ப சப்மிசிவாக இருந்தோம், எது சொன்னாலும் ஏற்றுக்கிற ஒரு இதுவாக இருந்தோம். இப்போ வந்து அந்த மாதிரி சப்மிசிவ் ஜென்ரேஷன் கிடையவே கிடையாது, எல்லாத்தையும் கேள்வி கேட்டு கேள்வி கேட்கறது மூலம் தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் ஆனால் பெற்றோர்கள் என்ன ஒரு கவனத்தில் கொள்ள வேணும்னா, ஒரு குழந்தை கேள்வி கேட்குதுன்னா உடனே அடக்கிடக்கூடாது, உங்களுக்கு தெரியாதுன்னா வந்து அவங்கள டைவெர்ட் பண்ணக்கூடாது. அக்செப்ட் தட் யூ டோன்ட் நோ, எனக்கு தெரியாதுன்னு தயவு செஞ்சு குழந்தைகிட்ட சொல்லிடுங்க. ஆனால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த விஷயத்தை கற்றுக்கலாம், நம்ம ரெண்டு பேரும் அந்த சேர்ந்து அந்த தேடலாம், அது என்ன விஷயம் தேடலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து ஒரு பாசிட்டிவாக அவங்களுக்கே தேடல் பற்றின முக்கியத்துவமும் வரும்.
1: கதை சொல்லும் போது நிறைய கேள்விகள் கேட்பாங்க, நீங்க டெய்லி கண்டிப்பா உங்க குழந்தைகளுக்கு கதை சொல்லுவீங்க, அந்த மாதிரி கதை அவங்க கேள்வி கேட்டு நீங்க சொல்ல வந்த கதையே மறந்து இல்ல என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாத அளவுக்கு ஏதாவது மறக்க முடியாத சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கா? டெய்லி நடக்கிறதால எதை சொல்றதுன்னு தெரியல.
0: ஆமா, இப்போ ரெண்டு நாள் முன்னாடி வந்து ஒரு நான் கதை எழுதும்போது முதல்ல வந்து ஆடியன்ஸ் வந்து நம்ம என்னோட பசங்க தான், பசங்க ஒய்ஃப் அவங்களுக்கு தான் கதை சொல்லுவேன். ஸோ அப்படி வந்து கதை சொல்லும்போது ஒரு காட்டில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டே நடக்குது. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் டே வந்து நான் சொல்லும்போது தான் அது கேரக்டர்ஸ் எல்லாம் நடுவில் உருவாக்குவேன். ஸோ ஸ்போர்ட்ஸ் டேன்னு சொல்லி ஆரம்பிக்கும் போதே என் பொண்ணு என்ன பண்ணா, அவள் ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அவள் வந்து ஒரு கதாபாத்திரம் உருவாக்கியிருக்கா, நீனி ஜூஜுன்னு ஒரு கதாபாத்திரம் உருவாக்கியிருக்கா, அவளுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவள் எப்படி இருப்பான டிஸ்கிரிப்ஷன்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா பயந்துடுவீங்க, அதனால் நான் இப்போ சொல்லலை. அவளுக்கோட ஃப்ரெண்டு, ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு யாருன்னா குல்ஃபின்னு ஒரு யானை. அவங்க வந்து இவங்களுடைய மெயின் வேலையே என்னென்னா காட்டில் சுற்றிட்டே இருப்பாங்க, ஒரு மரத்து மேலே உட்காந்து நீலா கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, அல்லது ஒரு காட்டில் எதனா சண்டை நடக்கும் இவங்க போய் தீர்த்து வைப்பாங்க. இப்படி அவளே வந்து ஒரு 4 வயசுலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி கதைகள். ஸோ நான் கதை சொல்ல ஆரம்பிச்சனாலே எனக்கு பிரச்சனை என்னென்னா, நான் முடிக்க முடியாது அந்த கதையை, அவங்க அங்கேருந்து வேற எங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மாதிரி கதை சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் கேட்குற மாதிரி என்னை மடக்கின இதுனா அதுதான், என்னை கதையை மடக்கிடுறாங்க, அதுக்கப்புறம் நான் எங்கே கதை சொல்கிறேன் அவங்களுக்கு.
1: கதைகள் மூலமாக குழந்தைங்களோட உலகத்தை மாற்ற முடியுமா?
0: மாற்ற முடியுன்றதை விட எப்படி அது ரீடிஃபைன் பண்ணலாம்னா, இன்னும் பெருசாக்கலாம் நம்ம அந்த இன்னசென்ட் வேர்ல்டை வந்து அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணலாம். கண்டிப்பாக மாற்ற முடியுன்ற சென்ஸ், நம்ம சில கெட்ட விஷயங்கள் இருக்கும் குழந்தைங்களுக்கு, இந்த அடாவடித்தனம், அரகண்டா இது வேணும் அப்படின்னு கேட்குற அந்த
1: குழந்தைங்களே இப்போ ஜெனரேஷன்ல இல்லல.
0: ஆமாம், எல்லாரும் அடம் பிடிக்கிறாங்கன்னு தானே சொல்கிறீங்க. கண்டிப்பா அந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் லைட்டா நம்ம வந்து இந்த கதைகள் மூலம் வந்து மாற்ற முடியும், நிச்சயமா மாற்ற முடியும். ஆனா இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், அந்த ரொம்ப முக்கியமா என்னன்னா, சைல்டு சைக்காலஜி வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால, நம்ம ஏன் அடம் பிடிக்கல அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து ஒரு நிறைய குழந்தைகள் இருப்பாங்க நம்ம வளர்ந்த சூழ்நிலையில. இன்ஃபேக்ட் நிறைய பெற்றோர்களுக்கு வந்து தான் குழந்தை என்ன படிக்கிறான், என்ன கிளாஸில் படிக்கிறான்றது தெரியாத சூழ்நிலையிலும் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு ஒரு நாளும் ஏ கற்றுக்கிட்டாங்களா பி கற்றுக்கிட்டாங்களா அந்த டீட்டெயில்டு வரைக்கும் நம்ம வந்து பேரண்ட்ஸ் வளர்ந்துருக்காங்க. இதனுடைய ஃப்ளிப் சைடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நீ நம்ம அழுதாலும் கிடைக்காது. முன்னெல்லாம் நம்ம வந்து ஒரு சைக்கிள் கேட்குறோம் அப்படின்னா, நீ 3 வருஷம் ஆகும், 4 வருஷம் ஆகும், நம்மளே காசு சேர்த்து நான் சைக்கிள்றது ஒரு பொருள் சொல்கிறேன், வேறு எது வேணும்னாலும் நம்மளே சேர்க்கணும், அவங்களும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்படி வந்து வரும்போது அந்த பொருள் மேலே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு

0: ஒரு பற்று இருக்கும், ஒரு ட்ரீமா இருக்கும். ஆனா நம்ம ஆரம்பத்துல என்ன பண்ணிட்டுறோம்னா, குழந்தை அழுதுனோம், ஐயோ குழந்தை அழுதே, அந்த அதீத பாசத்துல என்ன பண்றோம்னா டக்குன்னு எது கேட்டாலும் டக் டக் டக்குன்னு செஞ்சு கொடுத்துறோம். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுது, நான் அழுதா எனக்கு கிடைக்கும், நான் அடம் பிடிச்சா எனக்கு கிடைக்கும் அப்படின்றது வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும் போது. அதனால தான் வந்து இந்த அந்த ஆரம்பத்தில் நம்ம விட்டுறோம், அந்த கொஞ்சம் ஓவர் பாசத்தினால வந்து நம்ம ஃபோர்ஸி பண்ண மாட்டோம், எல்லாம் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு ஃபோர்ஸி பண்ண மாட்டோம். பெரும்பாலும் எல்லா வீட்லேயும் இந்த பிரச்சனை தான், எல்லாம் அடம் பிடிக்கும், பயங்கர அடமண்ட்டாக அடம் பிடிக்கிறது, கிடைக்கலாம் வந்து அழுது புரண்டு பண்ணுறது எல்லாம். இது பேசும்போது தான் இன்னொன்று பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும், அந்த சிறுவர் இலக்கியமும் இந்த குழந்தை வளர்ப்பும் ஒரு ரொம்ப பின்னி பணஞ்ச விஷயங்கள் தான், நம்ம பிரித்து எடுக்கவே முடியாது. நீங்கள் டெய்லி லைஃப்பில் அல்லது குழந்தை வளர்ப்பில் செய்ய முடியாத சிக்கல்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கரம் கொடுக்கக்கூடியது வந்து இந்த கதைகளும் இந்த சிறுவர் இலக்கியம் தான். இதை புரிஞ்சுக்கிட்டாலே வந்து இன்னும் குழந்தை வளர்ப்பு பியூட்டிஃபுல்லாகவும், குழந்தையோட வேர்ல்டை வந்து நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், அவங்களோட வேர்ல்டை வந்து இன்னும் பிரகாசமாக்கலாம். நம்ம நிறைய டியூப் லைட்ஸ்லாம் போட்டு
1: அழகான
0: உலகமா நம்ம மாத்தலாம்.
1: முன்னாடி எல்லாம் வாசகர் வட்டம் இருந்துச்சு, அந்த மாதிரி இப்ப சிறுவர் வாசக வட்டம் இருக்கா?
0: இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளோட ஹிஸ்டரியும், நம்ம சிறுவர் இலக்கிய ஹிஸ்டரியும்,
1: ஹிஸ்டரின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. 1945 டு 1955 வந்து சிறுவர் இலக்கியத்தோட கோல்டன் பீரியடா இருந்துச்சு. அது ஏன் அப்ப மட்டும் அந்த மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்ப திரும்ப வருமா?
0: இது ரெண்டுத்துக்கும் பதில் வந்து அங்கிருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க கேட்ட அந்த வாசகர் வட்டம் உருவாகுமா, அந்த கோல்டன் பீரியட் என்ன அப்படின்றது. இந்த கோல்டன் பீரியட் ஏன் வந்துச்சுன்னா, நம்மளுக்கு வந்து மெக்கலேக்கு தான் நன்றி சொல்லணும். மெக்கலே யார் தெரியுங்களா? நம்ம கல்வி திட்டத்தை வந்து உருவாக்குன அவர் தான் மெக்கலே. இன்ட்ரெஸ்டிங்லி அவர் தான் இபிகோ திட்டத்தையும் அவர் தான் உருவாக்குனார். என்ன ஒரு முரண் பார்த்தீங்களா? எஜுகேஷனும் அவர் தான், இபிகோ தண்டனைகளும் அவர் தான். அந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்த கல்வி முறையை உருவாக்கும் போது என்ன மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து நம்ம இந்தியர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கணக்கர்கள் தான், ரிப்போர்ட்டிங் டூல் தான். ஸோ அதனால தான் வந்து எழுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக எழுத ஆரம்பிப்போம் நம்ம கல்வி முறையில் வந்து. இப்போ வந்து ரெண்டரை வயசுலேயே ஆரம்பிச்சிடுறாங்க, ரொம்ப தப்பது. ஆனால் நான் அவங்க வந்து நிறைய எழுத்து வந்து நம்மளுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னா, ஒரு பகுதியில் வந்து என்னென்னலாம் காசு வருது, என்னென்னலாம் காசு வெளியே போகுது அப்படின்றத கணக்கிடுறதுக்காக டைரக்டாக எல்லா பிரிட்டிஷர்ஸும் அங்கே இன்வால்வ் ஆக முடியாதுன்றதால அங்கங்கே கணக்கர்கள் உருவாக்குறதுக்கு தான் இந்த கல்வி முறையை மேஜராக எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அப்படி எடுத்துகிட்டு வரும்போது இந்த பாரம் வந்து நம்ம இந்தியர்களுக்கு வந்து தாங்கலை. அப்போ வந்து எல்லாரும் வந்து எனக்கு ஸ்கூலிங் வேணாம் அப்படின்ட்டு வெளியே போயிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எழுத படிக்க தெரியும், நல்லா எழுத படிக்க தெரியும், ஆனால் பள்ளியில் இல்லை. ஸோ அவங்களுடைய அந்த கற்றல் திறன் வந்து எங்கன்னா வெளிப்படுத்தணுன்றும் போது தான் என்ன பண்ணுறாங்க, அங்கங்கே டீ கடையில் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா பேப்பர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க, அல்லது வர ஏதோ ஒரு இதழை வந்து எல்லோரும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி வந்து எல்லாருமே வந்து அப்போ வந்து ஒரு வளர்ந்த குழந்தைகள் தான், இவங்க எல்லாருமே வளர்ந்த குழந்தைகள் தான். ஸோ அவங்களுடைய அந்த கற்பனை திறனை வந்து இப்போ எழுத படிக்க தெரியும் அவங்களுக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒரு ஊருக்கும் வந்து ஒரு சின்ன வாசகர் வட்டம் மாதிரியும் சொல்லிக்கலாம் நீங்கள், கையெழுத்து பிரதிகளை வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அப்போ பிரிண்ட்டுக்கு அவங்களால போக முடியாது, எல்லாரும் வந்து சின்ன பசங்க தான்,
1: ரிலேட்டிவ்லி சின்ன,
0: அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது. சின்ன பசங்க வேற எதனா தொழில் இறங்கிட்டு இருப்பாங்க அந்த டைமில். ஸோ அப்போ வந்து கையெழுத்து பிரதி ஒரு 10 பிரதி எழுதுறாங்க. 10 பிரதி எழுதிட்டு இவங்க ஊரில் வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. பக்கத்து ஊரில் இதே மாதிரி ஒரு குழு இருக்கும், அந்த குழுக்கு இவங்க ஒன்று கொடுப்பாங்க, அவங்க ஒன்று இவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 100 பத்திரிகை வந்து, சிறுவர் பத்திரிகை வந்து அங்கங்கே தமிழகம் முழுக்க வந்து இருந்துட்டுருக்கு. ஸோ இந்த பீரியட் தான் வந்து இதனால் ஆரம்பித்து இந்த வழியாக அப்படியே தொடர்ந்து வந்து இந்த 1945 to 1955 இந்த கதைகள்லாம் தான் நடக்குது. ஸோ அதனால வந்து தமிழகம் முழுக்க வந்து ஏகப்பட்ட சிறுவர் இலக்கிய சிறுவர் இதழ்கள் வந்து உருவாகுது. அந்த பேர்லாம் கேட்டாலுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப குஷியாக இருக்கும், ஐயோ நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு இருக்கும். டமாரம், ஒய்யாரம், அந்த மாதிரி ஏகப்பட்ட அற்புதமான பேரை கேட்டாலே நம்மளுக்கு வந்து அந்த பேர்லயே ஒரு ஃபேண்டசி இருக்கும். அந்த மாதிரி வந்து புத்தகங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அதுக்கு அப்புறம்தான் வந்து இதை வந்து ஒரு நெறிப்படுத்தணும் அப்படின்ட்டு வந்து குழந்தை எழுத்தாளர் சங்கம் வந்து அழவள்ளியப்பா வந்து ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து ஒரு 1980s வரைக்கும் அது சிறப்பாக செயல்பட்டுச்சு. அப்புறம் அதில் சில தொய்வுகள் ஏற்பட்டு அது விட்டுட்டாங்க. ஸோ இவர் முக்கியமாக அழவள்ளியப்பா என்ன செய்தாருன்னா, ஒரு ஊருக்கும் இந்த மாதிரி வாசகர் வட்டங்களை வந்து உருவாக்குறார். ஸோ அதில் வந்து கதை எழுதுறவங்க வந்து அங்கே வந்து பிரசன்ட் பண்ணலாம், அவங்களுடைய கதையை சொல்லலாம். குழந்தைகள் வந்து கதை கேட்டு அது வந்து இந்த இடத்துல புரியல, அந்த இடத்துல புரிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இவங்க குழந்தைகள் வந்து புதுசாக கதைகள் சொல்லுவாங்க, அந்த கதைகளை திரும்பி மாற்றி பிரிண்டில் கொண்டு வர வேலைகள் வந்து தமிழகம் முழுக்க நடந்தது. இந்த டைவர்ஷன்ஸ்லாம் வந்ததால் இது வந்து அப்படியே சிதறி போயிடுச்சு. இந்த மீடியா நம்ம நிறைய பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த அந்த நிறைய டைவர்ஷன் வந்ததால் இந்த எல்லாமே சிதறி போயிடுச்சு. இப்போ வந்து திரும்பி இந்த மாதிரி ஒரு மழைகள் வாசகர் வட்டம் வந்து உருவாக்க வேண்டிய அவசியம் உருவாகிட்டு இருக்கு. இது எப்போ இன்னும் வீறுகொள்ளுனா, இந்த சிறுவர் இலக்கியம்ல வந்து இப்போ படைப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. சிறுவர் இலக்கிய படைப்பாளிகளே வந்து ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான் இருக்கும். அது மாதிரி பத்திரிகைகளும் வந்து தரமான பத்திரிகைகளும் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ இந்த இது ரெண்டும் பேரலாக தான் வளரணும். அதுக்கு முன்னாடி நான் வாசகர் வட்டம் உருவாக்கிட்டேன், எனக்கு புத்தகம் வேணும்னா நம்மள்கிட்ட கிடையாது. இப்போ ரொம்ப நிறைய புத்தகம் கிடையாது, ஒரு கலெக்ஷனாக நல்ல புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஒரு 50 புத்தகம் அவ்வளோதான் வரும். ஸோ அது பத்தே பத்தாது நம்மளுக்கு. ஸோ இது இந்த இன்னும் நிறைய புத்தகங்கள் வர ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மலைகளுக்கான அல்லது சிறுவர்களுக்கான வாசகர் வட்டம் கண்டிப்பாக உருவாகும்.
1: உங்களை மாதிரி சிறுவர்களுக்கான கதைகள் எழுதுறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வாசகர் வட்டம் உருவாக்கலாம் இல்லையா?
0: கண்டிப்பாக செய்யலாம். அதுக்கான முயற்சிகளில் கதை சொல்லிகள் சிறுவர்களுக்காக செயல்படும் எல்லாரும் வந்து சேர்ந்து சில முயற்சிகள் மேற்கொண்டுட்டு இருக்கோம். ஆனால் அது இன்னும் ஃப்ரூட்ஃபுல்லாக அமையல. வரும் காலங்களில் கண்டிப்பாக வந்து அந்த அதை நோக்கி நாங்கள் பயணிச்சுட்டு தான் இருக்கோம். அது சீக்கிரம் நடக்கும்.
1: கதைகள் மூலமா குழந்தைகளுக்கு அறிவியல், கலை, தன்னம்பிக்கை ஏற்படுற மாதிரியான விஷயங்கள், சமூக நீதி, அதெல்லாம் சொல்றீங்களா உங்களோட கதைகள்ல?
0: கண்டிப்பா அது இல்லாம இருக்கவே இருக்காது. ஆனா ஒரே ஒரு டிஃபரன்ஸ், நான் என்னோட கதைகள்ல என்ன பண்றேன்னா அது வந்து எக்ஸ்பிரசிட்டா சொல்ல மாட்டேன். நான் நீதி இப்ப வந்து நீதிநெறி கதைகள்ல வந்து எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது, சொல்லக்கூடாதுன்னு கிடையாது. ஒரு கதையை சொல்லிட்டு கீழே வந்து மாரல், இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்ன அப்படின்ட்டு சொல்ல வேண்டிய அவசியம் வந்து கிடையவே கிடையாதுன்ற. இதுக்கு பதில் என்னன்னா, உள்ள அந்த கதைக்குள்ளேயே வந்து நம்ம அந்த விஷயத்துல அந்த விஷய இப்போ ஒரு உதவி செய்யணும்னா அந்த கதாபாத்திரமே வந்து அது உதவி செய்யற மாதிரி உள்ள வச்சிடணும். இப்போ ஒரு பையன் இருக்கான்னா அவன் ஹெல்ப் பண்ண போறான் அப்படின்னா அவன் வந்து அந்த கதையோட கருவிலேயே வந்து அவனுடைய ஹெல்ப் பண்ணுற அந்த டெண்டன்சி வந்து அந்த கதாபாத்திரத்து மேலே வச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைகள் வந்து எப்பவுமே வந்து அந்த கதாபாத்திரத்தை வந்து தன்னுடைய இடத்துல பொருத்தி பார்ப்பாங்க எப்பவுமே. இப்போ ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா அவன் ஒரு பொண்ணாக இருந்தால் தன்னுடைய தம்பியோ இல்லை அண்ணனோ எல்லாம் பக்கத்து வீட்டில் பார்க்குற பையனோ பொருத்தி பார்ப்பான். அந்த பையன் படிக்கிறான்னா தான் தான் அந்த இடத்துல பொருத்தி பார்த்துப்பான். ஸோ அந்த பையன் வந்து நல்ல கதாபாத்திரமாக இருக்கும்போது அல்லது வலுவாக தான் ஒரு விஷயத்தை செய்யும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அது அந்த குழந்தைகளுக்கு தெரியாமல் தானே வந்து அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அது அது அவங்களுக்குள்ள சீப்பின் ஆகிடும் அந்த விஷயம். ஸோ இப்படி எக்ஸ்பிளசிட்டாக சொல்லாமல் உள்ள வச்சு சொல்கிறது தான். நீ சயின்ஸை சொல்லணும்னா சயின்ஸையும் வந்து எப்படி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். அகெயின் நான் எனக்கு வந்து தகவல் சொல்கிறதுல வந்து விருப்பமே கிடையாது. அதுலேருந்து இன்ஸ்பிரேஷன்ஸ், தகவல் தேவைன்னா கண்டிப்பாக தேவை, ஆனால் அதுலேருந்து என்ன இன்ஸ்பயர் பண்ணுறோன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த மாதிரி அந்த கதை இடையிலேயே வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து உள்ளே புகுத்திட்டு இருந்தா அதுதான் என்னுடைய பாணியாக நான் பார்க்குறேன்.
1: சிறுவர்கள் ஆர்வமாக கதை கேட்குறாங்க, அவங்களுக்கு எழுதுறதுல ஆர்வம் இருக்கா?
0: எழுதுறதுல வந்து குழந்தைகளுக்கு ஆர்வம், அதாவது கதை சொல்றதுல வந்து நிறைய ஜாஸ்தி ஆர்வம் இருக்கு. ஆனா அதை வந்து ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டுக்கு பண்ண வேண்டியதுக்கு யாருன்னா ஒரு ஒரு ஆர்வலர்,
1: ஒரு கைடு
0: தேவைப்படுறாங்க எப்பவுமே. அது வந்து ஒரு ஆசிரியரா இருக்கலாம், அல்லது அந்த பகுதியில பெற்றோரா இருக்கலாம், அல்லது அந்த பகுதியில இருக்கிற ஒரு குழந்தை இலக்கிய ஆர்வலரா இருக்கலாம், இல்ல எந்த ஆர்வலர் வேணாலும் இருக்கலாம். ஏன்னா அது ஒரு இப்போ ஒரு என்னோட பொண்ணு கதை சொல்றேன்னா எனக்கு வந்து அது வந்து அவளுடைய வேர்ல்டு பத்தி எனக்கு தெரியும். ஆனா அதே கதையை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஜென்ரலைஸ்டு ஃபார்மேட்டுன்னு ஒன்று இருக்கு, அந்த மழலைத்தனம் போகாம அது கொடுக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கு, ஆனா உங்களுக்கும் வந்து அந்த அந்த வேர்ல்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இதுக்கு வந்து ஒரு மீடியேட்டர் வந்து தேவைப்பட்டுட்டே இருக்காங்க எப்பவுமே. ஸோ ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டே இருந்தால் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்ல எழுத்தாளர்களாக வந்துடுவாங்க.
1: இந்த காலத்து குழந்தைங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் தமிழ் எழுதுறதே தெரிய மாட்டேங்குது. அதுக்கு காரணம் அவங்க அதிக அளவு தமிழ் படிக்காததும் ஒரு காரணமாக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து தமிழ் படிக்கிறதுக்கு ஆர்வத்தை கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம்?
0: ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவங்க மட்டும் இல்லை, இப்போ எல்லாருமே
1: பரவாயில்லை.
0: ஜென்ரலாக அது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் நல்ல புத்தகங்கள் வாசிக்க வாசிக்க அந்த இப்போ ஒரு 10 வாட்டி வந்து ஒரு அரண் அரண்ன்ற வார்த்தை நம்மளுக்கு வந்து ஸ்பெல்லிங் எந்த ரா போடுறது, எந்த ராணா போடுறது, எந்த நா போடுறது தெரிலனா, நீங்கள் அந்த அரண் வந்து ஏதாச்சும் புத்தகத்தில் படிச்சுட்டே இருக்கும்போது கரெக்ட் ஸ்பெல்லிங் ஒரு 10-15 வாட்டி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசுக்குள்ளே போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது வாசிப்பு தான் வந்து இந்த உங்களோட ஸ்பெல்லிங்கான பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு இது. ஸோ ஆனால் வாசிக்க வைக்கிறது எப்படின்னா, முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து பிடிச்ச விஷயம் இந்த புக்கில் இருக்குது அப்படின்ற புத்தகம் மீது ஒரு ஆசையை உருவாக்கணும்.
1: அவங்களுக்கு புத்தகங்களை அறிமுகப்படுத்தி வைக்க,
0: அறிமுகப்படுத்துறதை விட இந்த புத்தகத்தில் எனக்கு எதனா படிச்சுனா கிடைக்கும் அப்படின்றத ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணோம். அதுக்கு ஒன்று வந்து பெற்றோர்கள் புத்தகங்கள் நிறைய படிக்கணும், ரெண்டாவது அந்த புத்தகம் வந்து இதெல்லாம் நான் அந்த புத்தகக்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்றத வந்து குழந்தைங்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும். மூணாவது அதை வந்து எளிய வடிவில் இவங்களுக்கு முதல்ல சின்ன வயசுலேயே வந்து அவங்களுக்கு எளிய வடிவில் இந்த புத்தகம்ல இது இருக்குது, புத்தகம்லாம் படித்தா இது இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு இன்டெரக்டாக சொல்லி, டைரெக்டாக இல்லை எல்லா வகையிலையும் சொல்லணும், டைரெக்டாகவும் சொல்லணும் இன்டெரக்டாகவும் சொல்லணும், அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து புத்தகம் மீதான ஆசை வந்துடும். புத்தகம் மீதான ஆசை வந்து அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களுக்கு வந்து அது ஒரு தீர்வு.
1: குழந்தைங்க கிட்ட புக்ஸ் ரீச் பண்றதுக்கு வந்து ஸ்கூல்ஸ்ல இருக்க லைப்ரரிக்கு உங்களோட புக்ஸ் டொனேட் பண்ணி அவங்கள படிக்க வைக்கலாமே, அந்த மாதிரி எதுவும் முயற்சி பண்ணிருக்கீங்களா?
0: அந்த மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீங்க எந்த அளவுக்கு அது வந்து சக்சஸ்ஃபுல் ஆகும்னா, ஏன்னா அந்த கொடுக்குற ஆளோட கெப்பாசிட்டி பொறுத்து தான் எத்தனை பள்ளிக்கு ரீச் ஆக முடியும். அதோட பெட்டர் ஆப்ஷன் வந்து பெற்றோர்கள் வந்து நிர்பந்திக்கணும், பள்ளியை வந்து நிர்பந்திக்கணும், உங்கள் பள்ளியில் வந்து நூலகம் இருக்குது, அந்த நூலகத்திலேருந்து புத்தகம் எங்களுக்கு தாங்கன்றதை நிர்பந்திக்கணும். அது இல்லாமல் பொது நூலகம் வந்து நம்மளுக்கு நிறைய இருக்குது, நம்மளை சுற்றி வந்து ஏகப்பட்ட நூலகங்கள் இருக்குது, பொது நூலகங்கள் கவர்மெண்ட்டே ரன் பண்ணுறாங்க, நல்ல புத்தகங்கள்லாம் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம் குழந்தைங்களுக்கு, முதல்ல வந்து அந்த நூலகத்தில் கால் வைக்கணும், காலை வச்சுட்டு ஒரு 4 புக்குன்னு அவங்க கையில் தொட்டு பார்க்கணும். அந்த விஷயங்கள்லாம் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. மூணாவது, ஆல்ரெடி பள்ளியில் இருக்கிற நூலகங்கள் வந்து இன்னும் சிறப்பாக செயல்படணும். அது வந்து ஒரு டியூட்டியாக இந்த வருஷம் இந்த புக்கெலாம் வந்தது அடிக்க வச்சிட்டோம் கணக்கு காட்டுற ஒரு விஷயமா இல்லாமல், அதை வந்து பரவாயில்ல தொலைஞ்சாலும் பரவாயில்ல, ஏன்னா குழந்தைங்க புத்தகம் எடுக்கிறாங்கன்னா தொலையும் கிழியும் அந்த வேலையெல்லாம் நடக்கும், அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்ட்டு வந்து நூலகர்களும் அல்ல பள்ளியும் வந்து ரெடியாக இருந்தாங்கன்னா தான் புத்தகங்களை வந்து ரீச் பண்ண முடியும். ஒரு தனிநபராக வந்து ஒரு நீங்கள் 2 பள்ளியில் இந்த மாதிரி முயற்சி செய்யலாம், அல்லது அதிகபட்சமாக 10 பள்ளியில் முயற்சி செய்யலாம். அன்டில் அண்ட் அன்லைஸ் இது வந்து ஒரு எல்லா இடத்துமே ஜென்ரலைஸ்டாக ஒரு கான்செப்டாக வராமல் எல்லா பெற்றோர்களுக்கும் எல்லா ஆசிரியர்களுக்கும் இந்த அரசும் வந்து இதை பற்றின ஒரு புரிதல் கம்ப்ளீட் புரிதல் இல்லாமல் நீங்கள் வந்து தனிநபர்களால் இதை வந்து எதுவுமே பண்ண முடியாது, மாற்ற முடியாது.
1: குழந்தைங்களுக்கு நிறைய வீக்லி மேகசின் நிறைய மேகசின் வருது, ஆனால் அதை அவங்க வாங்கி படிக்கிறாங்களா அப்படின்னா அது ஒரு சந்தேகமான விஷயம்தான். அவங்களை எப்படி ஈர்க்கலாம்?
0: அவங்கள அதான் இப்போ இந்த வாசகர் வட்டம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரீச் இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு மேக்சின் வருது, அந்த மேக்சின் வந்து அதனுடைய கண்டென்ட் வந்து யார் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பொறுத்து இருக்கு. இப்போது சிறப்பாக சில வந்திருந்த சில இதழ்களும் இப்போ வந்து கொஞ்சம் தோய்வடைஞ்சிருக்கு. காரணம் என்னென்னா அந்த ஃபீட்பேக் கிடையாது, எழுதுறாங்க, அந்த குழந்தைகளுக்கான எழுத்தை எழுதுறாங்க, ஆனால் குழந்தைகள் அதை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கன்றத வந்து ஃபீட்பேக் கிடையாது. இந்த ஒரு ஒரு பத்திரிக்கை வந்து அவங்களுக்குன்னு ஒரு வாசகர் வட்டம் உருவாக்குனாங்கன்னு வச்சுங்களேன், அந்த புத்தகத்தில் வர கதைகளோ அல்லது கட்டுரைகளையோ வாசிச்சுட்டு குழந்தைகள் வந்து அதுக்கு ஃபீட்பேக் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அப்போ வந்து அப்போ தான் வந்து அவங்களுக்கு ரியல் ஃபீலே கிடைக்கும். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து மிகப்பெரிய ரீச்சுக்கு போனதுக்கு காரணம் யாருன்னா நூலகர்கள் தான். நூலகர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஊர் ஒரு ஒரு ஊர்லேயும் வந்து இந்த நூலகத்தில் வந்து குழந்தைகளை கூப்பிட்டு அவங்களுக்கு கதை சொல்லுவாங்க, அந்த புத்தகத்தை காட்டி அந்த புத்தகத்திலேருந்து படிக்க வைப்பாங்க. ஸோ குழந்தைகள் வந்து டைரெக்டாக இந்த கதை நல்லா இல்லை அப்படின்றது குழந்தைங்க முகத்திலே தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஃபீட்பேக்கை வந்து திரும்பி அவங்க வந்து பப்ளிஷருக்கும் ரைட்டர்ஸ்க்கும் சொல்ல ஆரம்பிச்சுக்காங்க. ஸோ இந்த ஃபீட்பேக் வந்து லிங்க் இல்லாத போது சுவாரஸ்யம் நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த சுவாரஸ்யத்தை கூட்டவே முடியாது.
1: நம்ம சமூகத்துல பெண் எழுத்தாளர்களே குறைவா இருக்காங்க, அதுலயும் சிறுவர் இலக்கியத்துல பெண் எழுத்தாளர்களோட முக்கியம் எவ்வளோ, அந்த அளவுக்கு இங்க ஃபேமஸான சிறுவர்களுக்கான எழுத்தாளர்கள் இல்ல. ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் உலக பிரசித்தி பெற்ற சிறுவர்களுக்கான புக்கு, அது ஃபேண்டசியான புக்கு, அதை வந்து எழுதுனதே ஒரு பெண் எழுத்தாளர் ஜே கே ரவுலிங் தான். அந்த மாதிரியான ஒரு பெண் எழுத்தாளர்கள் இங்கேயே இல்ல.
0: முதல்ல வந்து குழந்தை எழுத்தாளர்களே ரொம்ப கம்மியா தான் இருக்கும் நம்ம இதுல. நீங்கள் சொன்ன மாதிரி பெண் எழுத்தாளர், குழந்தைகளுக்கான பெண் எழுத்தாளர்னா ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் வந்து சிறந்த படைப்பாளிகள் குழந்தைகளோட சம்மந்தப்பட்டதில். ஏன்னா ஒரு சாப்பாடு ஊட்டத்துலேயே வந்து அந்த படைப்பு திறனை வந்து நம்ம பார்க்கலாம். எப்படினா ஏமாற்றி அந்த பூச்சிக்காரன் வரான், இல்லைனா அந்த காக்காப்பார் அது. ஸோ அந்த படைப்பு வந்து படைப்பு திறன் வந்து பெண்கள்கிட்ட வந்து நிறைய இருக்கு, அது வந்து மறுக்கவே முடியாது.
1: ஆனா அது அவங்க எழுத்து வடிவில கொண்டு வரது,
0: எழுத்து வடிவில கொண்டு வரதுக்கு இந்த சூழல் கொஞ்சம் கொஞ்சமா மாறினாதான் வந்து அந்த மாதிரி இன்னும் நிறைய எழுத்தாளர்கள் எல்லாம் உருவாவாங்க, பெண் எழுத்தாளர்கள் இன்னும் அப்பதான் ஜாஸ்தி உருவாங்க.
1: கதைகள் பத்தி பேசிட்டு இருந்தோம், இந்த நிகழ்ச்சியை ஒரு சின்ன கதையோட முடிக்கலாமே.
0: சுட சுட இன்னைக்கு காலையில எழுதின ஒரு கதையை சொல்றேன். ஒரு காட்டுல வந்து ஒரு விளையாட்டு தினம் நடக்குது. அந்த காட்டில் இருக்கிற எல்லா மிருகங்களும் சேர்ந்து வந்து ஒரு விளையாட்டு போட்டிகள் நடக்குது. குண்டெறிதல், உயரம் தாண்டுதல் அப்படின்னு நடக்குது. அதனுடைய கிளைமேக்ஸ் வந்து ஒரு ஓட்டப்பந்தயம். ஸோ ரெண்டு பகுதி, வடப்பகுதி தென்பகுதி, இந்த ரெண்டு பகுதி யார் ஜெயிக்க போகிறாங்கன்றது தான் இந்த போட்டியில் தான் டிசைட் ஆக போகுது. ஏன்னா ரெண்டு பகுதியும் சமமான போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து இந்த போட்டியில் ஜெயிக்க போகிறாங்க. அதனால் எல்லாருமே கூடியிருக்காங்க. ஜட்ஜி வந்து யாருன்னா முதல் முதல்ல ஓட்டப்பந்தயம் ஓடின ஒரு ஆமையும் முயலும் தான் வந்து இதுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து ஸ்டேஜில் நிற்கிறாங்க. அவங்க தான் ரொம்ப வயசானவங்களாக இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும். போட்டி நடத்துகிற வந்து ஒரு கரடி, மஞ்சள் சட்டை போட்ட ஒரு கரடி, அவர் தான் வந்து ரூல்ஸ்லாம் சொல்லிட்டுருக்கார். நான் 1, 2, 3 சொல்லி விசில் அடிப்பேன், நீங்கள் வந்து அப்புறம் தான் ஓடணும் அப்படின்னு ரூல்ஸ்லாம் சொல்லிட்டுருக்கார். போட்டியாளர் யாருன்னா பார்த்தீங்கன்னா ஒரு யானை, அதனுடைய பேர் குல்ஃபி, அப்புறம் ரெண்டு மான் இருக்குது, அப்புறம் இவங்களோட பேரம்பேத்தியாக அந்த ஒரு ஆமை, ஒரு முயல், ஒரு காண்டம் இருக்கும், அப்புறம் ஒரு மனித குரங்கு, அப்படி எல்லாம் லைனில் நின்றுட்டுருக்கு. அப்புறம் இவர் வந்து அந்த கரடி வந்து 1, 2, 3 சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மான் ஓடி போயிடுது. திரும்பி சொல்கிறார், 1, 2, 3 ஒரு மான் ஓடி போயிடுது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, மூணாவது வாட்டி பார்க்குறாங்க, எங்களுக்கு முடியாது நீ வந்து போட்டியிலேருந்து விலகிறன்னு அந்த மானை எடுத்துடுறாங்க. இதனுடைய ஹிஸ்ட்ரி என்னன்னா, அந்த குல்ஃபின்ற யானை வந்து ஒரு ஓட்டப்பந்தய வீரர். அவர் வந்து வடப்பகுதி காட்டை சேர்ந்த ஒரு வீரர். அதனால இந்த குல்ஃபி தான் கண்டிப்பாக ஜெயிக்கும், இந்த ஜெயிச்சா அந்த வடப்பகுதி காடு தான் ஜெயிக்க போகுதுன்னு ஒரு எல்லாருக்கும் அது தெரியும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தென்பகுதியை சேர்ந்த சில நரிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு சதி செய்யுது. எப்படியும் குல்ஃபி தான் முதல்ல வரப்போகுது. அந்த ஓட்டப்பந்தயம் எப்படின்னா, ஒரு அந்த விளையாட்டு திடல் இருக்கும், அந்த விளையாட்டு திடலை தாண்டிட்டு ஒரு மரங்கள் நிறைந்த காடு, அதை சுற்றி திரும்பி வந்து திரும்பி இதே விளையாட்டு பகுதியில் வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துலே வந்து நீங்கள் முடிக்கணும், அதுதான் வந்து ரூல். ஸோ அந்த மரப்பகுதிக்கு வரும்போது அங்கே நம்ம ஒரு கயிறு கட்டிடலாம், வேகமாக யானை வரும்போது அந்த கயிறு தடுக்கி கீழே விழுந்துடும், அப்புறம் நம்ம பகுதி மக்கள்லாம் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு திட்டம் போடுது. திட்டம் போட்டபடியே வந்து விசில் அடித்தது, எல்லா மிருகமும் கிளம்புது. கிளம்பிட்ட அப்புறம் முதல்ல அது மாதிரி இந்த குல்ஃபி தான் ஓடுது, செம்ம வேகமாக ஓடுது. யாருமே அது மான் கூட அந்த இதுக்கு டச் பண்ண முடியல. நல்லா வேகமாக ஓடிட்டு கரெக்டாக அந்த காட்டு பகுதிக்கு போது அந்த கயிறு வருது. கயிறு கிட்ட வந்து கயிறு கவனிக்கலை, கீழே தமாலும் விழுது. தமாலும் விழுந்தோடனே இவங்க பின்னாடி ஓடிட்டு வரவங்களாம் இன்னும் வேகமாக ஓடுறாங்க. ஸோ இந்த நரிக்கெல்லாம் பார்த்தோடனே பயங்கர சந்தோஷம். இந்த மரத்துலலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விலங்குகள், அணில்லாம் வந்து இந்த மெயின் பார்வையாளர் செக்ஷனுக்கு வராது. சின்ன சின்ன அணில் அப்புறம் பறவைகள்லாம் வந்து இந்த மரத்தில் இருக்குது. இது மட்டும்தான் இந்த காட்சியெல்லாம் பார்க்குது. அந்த மெயின் பார்வையாளர்கள்லாம் அங்கேயே இருக்காங்க. மற்ற போட்டியை மற்ற கேம்ஸில் வின் பண்ணுறவங்க எல்லோரும் அங்கேயே இருக்காங்க. இவங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரில. இந்த காட்டுக்கு இந்த சைடு நடக்குது இல்லையா அந்த மரத்தில். அப்போ வந்து தமாலும் விழுது அந்த யானை. அந்த யானை விழுந்துட்டு எது மற்ற மிருகெல்லாம் இன்னும் வேகமாக ஓடி வருது. நரிக்கெல்லாம் பயங்கர சந்தோஷமாயிடுது, நம்ம பகுதி ஜனங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஓடி வந்து கிட்ட வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த முயல் வந்து ஐயோ எழுந்துருங்க, என்னாச்சு குல்ஃபி, உடம்புலாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லுது. அந்த ஆமையும் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுது, எழுந்துருங்க முதல்ல எழுந்துச்சு உட்காருங்க அப்படின்ட்டு. அப்புறம் எழுந்துச்சு உட்காந்தோடனே முயல் வந்து கழுத்தில் வந்து வாட்டர் பாட்டில் வச்சுருக்கு, தண்ணி முதல்ல குடிங்க, நீங்கள் அப்புறமா நீங்கள் எதனாலும் பேசுங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ அங்கே இருக்கவங்களுக்குலாம் அப்படியே அந்த பறவைங்களுக்குலாம் ஒரு மாதிரி பரவச நிலைக்கு ஆயிடுறாங்க, சே எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்கன்ட்டு. அதுக்குள்ளே ஒரு மானும் ஒரு மனிதருக்கும் குரங்கும் போயிட்டு ஒரு பெரிய குச்சி வருது. ஏன்னா சாதாரணமாக யானைகள் வந்து எழுந்துக்கிறது ரொம்ப கஷ்டம், உட்காந்துட்டா எழுந்துக்கிறது கஷ்டம். இது விழுந்தே விழுந்துட்டு இருக்குது. அப்புறம் முதல்ல எழுந்துச்சி உட்காருது, எழுந்துச்சி உட்காந்துட்டு அப்புறம் இந்த குச்சியை வச்சு எல்லாமே மற்ற போட்டியாளர்கள்லாம் வந்து எழுப்பிடுறாங்க யானையை. இந்த பக்கம் வந்து என்ன நடக்குது, எப்போ ஓடினாங்களே, நேரம் வந்திருக்கணுமேனு எல்லாம் அந்த பார்வையாளர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த சைடில் போட்டி நடக்கிற அந்த விளையாட்டு திடலில் அது மாதிரி தூரத்தில் கரெக்டாக அந்த யானை வருது, பார்க்குறாங்க, எல்லோரும் கைத்தட்டுறாங்க. நம்ம நினச்ச மாதிரியே குல்ஃபி தான் ஜெயிக்க போகுது அப்படின்ட்டு. கிட்ட வர வர தான் வந்து அவங்களுக்கு அந்த காட்சி தெரியுது. அந்த யானைக்கு மேலே வந்து ஆமை உட்காந்துட்ருக்கு, ஆமைக்கு மேலே முயல் உட்காந்துட்ருக்கு, அதுக்கு பின்னாடி வந்து மனித குரங்கு உட்காந்துட்டு விசில் அடிச்சுட்டு வருது, இந்த பஞ்சாபி டான்ஸ் ஆடிட்டு வருது. மானால் ஏற முடியாதுனால அந்த மானை வந்து தும்பிக்கையில் பிடிச்சிட்டு ஓடி வருது. அது டான்ஸ் ஆடிட்டே ஓடி வருது அந்த யானை. இது பார்க்குறவங்களுக்கெல்லாம் அப்படியே மெய் செலுத்து போயிடுது, சே நம்ம போட்டின்னு வச்சோம் இதெல்லாம் பாருங்கள் என்ன பண்ணுது அப்படின்ட்டு. எல்லாரும் செம்ம விசில் அடிக்கிறாங்க. மேடையிலேருந்து முயலும் ஆமையுமே இறங்கி வந்துடுது. இறங்கி அந்த முடி எண்டு லைனுக்கு வந்த உடனே எல்லாரும் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்ட்டு அறிவிச்சிடுறாங்க. அப்புறம்தான் வந்து என்ன நடந்தது அப்படின்ட்டு குல்ஃபி மைக்கில் சொல்லுது எல்லாருக்கும், இந்த மாதிரி விழுந்துட்டேன். இந்த கதையெல்லாம் சொன்னோடனே அந்த நரியெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்குது, நாங்கள் வந்து இது ஒரு ரொம்ப போட்டியாக நினச்சிட்டோம், ஆனால் நீங்கள் பறந்த மனசில் நம்ம எல்லோரும் ஜெயிச்சிட்டோம், இப்போ இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு எல்லோரும் ஹாப்பி, அவ்வளோதான், ஆல் ஹாப்பி. எல்லோரும் சரின்னு கிளம்புறாங்க. போட்டி முடிஞ்சிடுச்சு, எல்லோரும் இதோட அடுத்த வருஷம் விளையாட்டு தினம் சந்திக்கலான்றாங்க. அப்போ தான் வந்து தன் தன் தன் சத்தம் கேட்குது. எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க, தூரத்தில் அந்த காண்டா மிருகம் வந்து கிளம்பிச்சு இல்லையா, அது வந்து இந்த போட்டி இன்னும் முடிக்கலை, அது திரும்பி வருது. திரும்பி வந்தோடனே அப்புறம்தான் அது கடைசி வரைக்கும் வர வரைக்கும் எல்லோரும் கைத்தட்டுறாங்க. அப்புறம் அந்த மைக்கில் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, பாருங்கள் நம்ம ஒரு விளையாட்டில் வெற்றி தோல்வியெல்லாம் முக்கியம் கிடையாது, பார்ட்டிசிபேஷன் தான் முக்கியம். அதனால் இந்த விளையாட்டு தினத்தோட ஹீரோ யாருன்னா நம்ம காண்ட மிருகம் தான் அப்படின்ட்டு காண்ட மிருகத்துக்கு எல்லா பரிசும் கொடுக்குறாங்க. அது எல்லா மிருகமும் கைத்தட்டி விசில் அடிக்குது. அது சுத்துப்பட்டி 18 காட்டுக்கும் அந்த செய்தி அந்த விசில் கேட்குது.
1: இந்த கதை மூலமா குழந்தைகளுக்கு ஒத்துமையை பத்தியும் பொறாமப்படக்கூடாதுன்ற விஷயத்தை கூட நம்ம கொண்டு போயிட்டோம் இல்லையா.
0: பங்கு பெறணும், மெயின் வந்து எந்த போட்டினாலும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்.
1: இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்ல இருக்க கூடாதுன்ற மெசேஜும் நம்ம கொண்டு போறோம்.
0: நிறைய இது உள்ள நீங்க பசங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க என்ன புரிஞ்சதுன்னா
1: நிறைய கதைகள் வரும்.
0: ஆமா, ஏன்னா இது நிறைய பிட் இருக்கு ஆக்சுவலா. அந்த போட்டி மட்டுமே கிடையாது, இதுக்கு முன்னாடி நடந்த போட்டி குண்டெறிதல் பற்றி சொன்னோம், யார் யாரெல்லாம் குண்டெறிதல் விளையாடுவாங்க அப்படின்னு ஒரு அவங்களுக்குள்ளே ஓடும். ஸோ அந்த மாதிரி நிறைய கூறுகள் இருக்குது ஒரு கதையில்.
1: இவ்வளோ நேரம் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து சிறுவர் இலக்கியத்தோட முக்கியத்துவங்கள் பற்றியும் கதைகள் பற்றியும் ரொம்ப சுவாரஸ்யமாக சொன்னதுக்காக நன்றி.
0: நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த MOP சமுதாய வானொலிக்கு மிக்க நன்றி, வாழ்த்துக்கள், தொடர்ந்து செயல்படுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி வானொலியின் 107.8. நான் உங்கள் எழுத்தாளர் விடியன் பேசுகிறேன். குழந்தைகளுக்கான கதைகள் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து பொறுமைன்றது வந்து சுத்தமாகவே இல்லை. இப்போ எது இருந்தாலும் எரிச்சல் அடைஞ்சிடுறாங்க. எந்த விஷயம் தேடுறதுக்கும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக இல்லை. அது இல்லாமல் நிறைய டைவர்ஷன் இருக்குது. எதையும் வந்து ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன்றாங்க. எத்திக்ஸும் வந்து இப்போ நிறைய குறைஞ்சிட்டே வருது. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிற விஷயங்களில் வந்து நிறைய எத்திக்ஸ் கம்மியாக இருக்குது. இந்த வீடியோ கேம்ஸு அதெல்லாம் வந்து எத்திக்கலி ரொம்ப வீக்காக இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரு சர்வலோக நிவாரணி என்னன்னு பார்த்தீங்கன்னா கதை சொல்லல் தான். பெற்றோர்கள் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து கதைகளை வந்து குழந்தைகளுக்கு சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்க கண்ணுக்கே தெரியாமல் ஒரு மேஜிக் நடக்கும். முதல்ல கதை சொல்லி பாருங்கள், அந்த மேஜிக்கை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம்.

வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நாலுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுன்றதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட், இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் அப்படி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம்
2: MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம் சென்னை, இது ஷபானி பாஸ்கர், இன்டர்நேஷனல் உமன் கிரிக்கெட்டர் பேசுகிறேன். உங்கள் வீட்டில் ஒரு பையனும் பொண்ணு இருந்தால் பையனை மாத்திரம் என்கரேஜ் பண்ணாதீங்க கிரிக்கெட் ஒரு அதர் ஸ்போர்ட்ஸ் ஆடுறதுக்கு. பெண்களையும் என்கரேஜ் பண்ணுங்க, அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க. இதே மாதிரி என்னோட பேரண்ட்ஸும் நினச்சிருந்தாங்கன்னா நான் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடிருக்க மாட்டேன். ஸோ ப்ளீஸ் கேர்ள்ஸையும் என்கரேஜ் பண்ணுங்க.
1: கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அதுல சாதனை புரிந்த மக்கள்.

0: வணக்கம் சார்.
1: வணக்கம்
0: சார். உங்கள் வேல்யூபுளான டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் உங்களை பற்றின ஒரு சின்ன ஜிஸ்ட் நம்ம நேயர்களுக்காக கொடுத்துருங்க.
1: என் பேர் வெங்கடேசன். நான் வந்து இன்சூரன்ஸ் முகவராக இருக்கேன். நான் வந்து எல்ஐசி பண்ணுறேன் அண்டு மெடிக்ளைம் பண்ணுறேன்.
0: இப்போ எல்ஐசினாலே எல்லாருக்குமே இன்சூரன்ஸ் தான், அண்ட் இட்ஸ் கவர்மெண்ட் ரன் ஆல்சோ. ஸோ அதனால் இன்சூரன்ஸ் ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத சொல்லிடுங்க.
1: இன்சூரன்ஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ரிஸ்க்கை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணுறோம். இன்றைக்கி லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க் அதிகமாக இருக்குது. நம்ம திடீர்னு வந்து பைக்கில் ரைட் பண்ணிகிட்ருக்கோம், எந்த டைமில் எப்படி ஆகும்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து இன்சூரன்ஸ்ன்றது ஒரு சேஃப்டி, லைஃப் சேஃப்டின்னு சொல்கிறோம். லைஃப் சேஃப்டி அண்ட் ஃபினான்ஷியல் சேஃப். இன் ஃபியூச்சரில் பார்த்திங்கன்னா, ஒரு நம்ம இன்கேஸ் மேரீடோ ஒரு அன்மேரிட் பர்சன்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து இன்சூர்ட் பண்ணுறதுனால அவங்கள அவங்க செக்யூர் பண்ணிக்கிறாங்க, அவங்க லைஃபை செக்யூர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இன்கேஸ் அவங்களுடைய பேக் சைடில் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க, இவங்கள பேஸ் பண்ணி இருக்கிறதுனாலே நாளைக்கு இன் ஃபியூச்சரில் அவங்க ஃபேமிலிக்கு எதாவது சஃபர் ஆகாமல் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த இன்சூரன்ஸ் பண்ணுறோம். அதுதான் மெயின் கான்செப்டே வந்து இன்சூரன்ஸ். நிறைய பேருக்கு வந்து அது தெரியதில்லை. அதை அவாய்ட் பண்ண அதுக்கு என்ன பண்ணணும்னா, எல்லாருமே கம்பல்சரி இன்சூரன்ஸ் எடுத்தால் தான் பெஸ்ட்டு.
0: ஓகே சார், இன்சூரன்ஸில் என்னெல்லாம் டைப்?
1: இன்சூரன்ஸில் வந்து நிறைய டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லைஃப்பை வந்து செக்யூர் பண்ணுறதுக்காக லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்குன்னு தனியாக வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் போர்டு இருக்குது, ஐஆர்டிஏன்ட்டு சொல்லிடுவாங்க, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்ட்டு. அது வந்து டெல்லி பேஸில் இருக்குது. அதுதான் நம்ம ஆல் ஓவர் இந்தியா வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியே வந்து ஒரு என்ன கண்ட்ரோலுக்கு வைக்கிறதுக்காக அது வச்சுருக்காங்க. ஏன்னா எதனால வந்து கம்பெனிஸில் வந்து நிறைய கம்பெனிஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லைஃப் இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மோர் தென் 28 கம்பெனிஸ், நிறைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ்லேயும் நிறைய இருக்குது. அது மாதிரி டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் நிறைய இருக்குது, மோட்டர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் அது மாதிரிலாம் இருக்குது. ஹெல்த் லைஃப்ன்றதை பொறுத்து ஒன்லி லைஃப் செக்யூர். ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து அவங்களுடைய ஹெல்த்தை வந்து செக்யூர் பண்ணுறதுக்காக. பட் ஜென்ரல் இன்சூரன்ஸ்ன்னு இருக்குது. ஜென்ரல் இன்சூரன்ஸில் நிறைய இருக்குது. ஒன்று மோட்டார் இருக்குது, அப்புறம் ஹவுஸ் ஹோல்டு இன்சூரன்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து ஆஃபீஸ் இன்சூரன்ஸ் இருக்குது, அப்புறம் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ், இது மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து இன்கேஸ் வந்து ஒரு கூட்ஸை வந்து நம்ம இங்கேருந்து டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஷிப்பில் வந்து ஒருத்தர் போயிட்டுருக்காங்க, அவங்க இங்கேருந்து அதர் கண்ட்ரீஸ்க்கு போகிறச்ச, இன்கேஸ் வந்து எனி டைம் ரிஸ்க்கு வந்து வரலாம். எப்படி வரும் ரிஸ்க்கு? இன்கேஸ் சைக்ளோன் மூலமாக வரலாம், இல்லை ஏதாவது அப்பார்ட்மெண்ட் ஏதாவது ரிஸ்க்கு நம்மளுக்கு தெரியாது, அன்எக்ஸ்பெக்டாக வர்றது. அது மாதிரி ரிஸ்க்கு வரச்சா வந்து அதை அவாய்ட் பண்ணுறது தான் வந்து இன்சூர்ட் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு அவங்க ஃபினான்ஷியல் பர்டன் ஆகாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
0: ஸோ இன்சூரன்ஸ் வந்துட்டு நீங்கள் கொடுக்கும்போது என்ன மாதிரிலாம் ரூல்ஸ் ஆர் க்ரைட்டீரியா வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க?
1: ஒரு இன்சூரன்ஸ் பர்சன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்கம் பார்ப்போம். அதே மாதிரி அவங்க வந்து, ஏன்னா இன்கம்ன்றது வந்து இன்சூரன்ஸ் வந்து எல்லாருக்கும் பண்ணணும்னு நம்ம சொல்கிறோம். அதில் வந்து இன்கம் வந்து மெயின். ஏன்னா அவங்க வந்து ஒருத்தர் வந்து இன்சூர்ட் பண்ணுறாங்கன்னா, அவங்க நாங்கள் வந்து கம்பெனி வந்து ஒரு 1 lakh எக்ஸாம்பிள் வந்து மினிமம் 1 lakh எடுத்தாங்கன்னா அவங்களுக்குன்னு சம்மந்து ஒரு ப்ரீமியம் கட்டணும். பே பண்ணால் தானே கம்பெனி வந்து இன்சூர் கான்ட்ராக்ட் இருக்கும். கம்பெனிக்கும் ஒரு இன்சூர்ட் பர்சனுக்குள்ள கான்ட்ராக்டை வந்து ரெடி பண்ணால் முதல்ல அவங்களுடைய கிரைட்டரியா பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷன் பார்க்கணும், எவ்வளோ இன்கம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ வந்து இன்கம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எவ்வளோ இன்சூரன்ஸ் அரேஞ்ச் இது பண்ணலாம். இப்போ ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் பீப்புளாக இருப்பார், அவர் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இன்சூர் பண்ணியிருப்பார், ஆனால் அவருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஃபினான்ஷியல் இருக்கிறதுனால அதிகமாக கொடுக்கலாம். இன்கேஸ் வந்து 5 crores 10 crores கூட கொடுக்கலாம். அதே வந்து ஒரு லோ பாவர்ட்டி பீப்புளாக இருப்பாங்க, அவங்களால வந்து டெய்லி வந்து ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கும்போது அவன் வந்து டெய்லி இன்கமாக இருக்கும், இல்லை வீக்லி இன்கமாக இருக்கும். அது மாதிரி டைமில் அவனால் கெப்பாசிட்டி இருக்கணும், அவன் வந்து இன்சூரன்ஸ்க்கே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அதெல்லாம் வந்து ஃபேமிலியை ரன் பண்ணணும். அது மாதிரி பார்க்கும்போது அவனுடைய எவ்வளோ கிரைட்டரியான்றதை பார்த்துட்டு அவனுக்கு அவங்களால எவ்வளோ ஸ்பே பண்ண முடியும் ஒரு கெப்பாசிட்டியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கொடுப்போம் இன்சூரன்ஸ்.
0: இப்போ நான் ஒரு பாலிசி எடுக்கிறேன்னா, நான் எதெல்லாம் ஓகே ஃபைன், நமக்கு இன்கம் இவ்வளோ இருக்குது, இதுலேருந்து நம்ம இவ்வளோ எடுத்து வைக்கலாம், அப்புறமா நமக்கு ஃபேமிலியில் இத்தனை பேர் இருக்காங்க, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஸோ இதை மாதிரி எதெல்லாம் நான் வந்துட்டு மைண்டில் வச்சுக்கணும் என் சைட்லேருந்து?
1: உங்கள் சைட்லேருந்தா? அதாவது உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா, ஒரு ஃபேமிலியை பார்த்துட்டு அவரோட எப்பவும் வந்து ஒரு ஃபேமிலி இன்சூர் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல் ஆஃப் யார் இன்கம், ஏர்னிங் பர்சன். ஏர்னிங் பர்சன் யார் இருப்பா அவர் ஃபேமிலியில்? இன் ஃபாதர் ஆர் மதர், இல்லை வந்து செல்ஃப், அப்படி தான் இருக்கும். ஏன்னா வந்து இன்கேஸ் சைல்டால் வந்து ஏர்ன் பண்ண முடியாது, இட்ஸ் அ டிபெண்டன்ட். அப்போ வந்து ஃபாதர் ஒன்லி வந்து ஏர்ன் பண்ணுறாருன்னா, அவர் வந்து ஒரு நாள் ஒரு மாதத்துக்கு வந்து அவர் 20,000 ஸ்பெண்ட் பண்ணுறாருன்னா, அவர் வந்து ஃபேமிலிக்கு ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ, இப்போ இருக்க ஃபினான்ஷியல் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குது. அதில் வந்து எக்ஸ்பென்சஸே அதிகமாகுது. அதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி அவர் கிரைட்டீரியா மந்த்லி நீங்கள் வந்து ஒரு 500 to 1000 rupees ஸ்பெண்ட் பண்ணால் தான் அவன் ஃபியூச்சரில் அவருக்கு அது ஈக்குவலான்ட்ட வந்து சம்மர் ஷூட் ரைஸ் பண்ணுங்க.
0: ஸோ இப்போ இன்சூரன்ஸுங்கும் போது நிறைய ரிஸ்க் எல்லாம் இன்வால்வ் ஆகும்ல, ஸோ எதெந்தெல்லாம் வந்துட்டு கவனமாக இருக்கணும் ஒரு இன்சூரன்ஸ் போடும்போது, எதெல்லாம் உங்கள் மைண்டில் வச்சுக்கணும்?
1: இதை கவனம்னா ஆக்சுவலி அவங்கள நம்ம எந்த இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம எதையும் ரிஸ்க்குன்றது நம்ம பாட்டு நேராக போயிட்டே இருப்போம், அன்எக்ஸ்பெக்டடாக பேக் சைட்லேருந்து ஒருத்தன் வந்து ஹிட் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து நம்ம வந்து நம்ம சேஃப்டியை பாதுகாக்கணும், நம்ம கரெக்டாக வந்து மூவ் பண்ணணும், கரெக்டாக ஜேர்னி பண்ணணும், மைண்டை வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீவ் பண்ணிக்கணும். அது மாதிரி பண்ணிவிட்டு அவன் இன்சூரன்ஸும் போட்டு வச்சாங்கன்னா இன் ஃபியூச்சரில் அவன் ஃபேமிலியை வந்து க்ரோத்தாக இருக்கும். இவன் பாட்டு இன்சூரன்ஸ் பண்ணாமல் அவங்க பாட்டு விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு அவங்க ஃபேமிலி வந்து நாலு பேர் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலியில் வந்து ஃபாதர் மதரு சன்னு இருக்காங்க, அவங்க வந்து ஒரு மேரீட் ஆகிருது, சன்னுக்கு மேரீட் பண்ணிடுறாரு. இப்போ ஃபாதர் வந்து டிபெண்ட்டாக இருக்காங்க இவங்களை அந்த சன்னை பேஸ் பண்ணி, அன்எக்ஸ்பெக்டடாக அவர் இறந்துடுறாரு, சன் இறந்துடுறாரு. அப்போ இருக்கும்போது என்னாகும், அந்த ஃபினான்ஷியல் கம்மிங் இன்கமிங்கே அவங்களுக்கு இருக்காது. அதையும் அந்த இன்சூரன்ஸ் மூலிமா அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுவாங்க, இவர் எவ்வளோ செக்யூர் பண்ணியிருக்காரு அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு, அது அப்படியே வந்து அந்த ஃபேமிலிக்கு கொடுப்பாங்க. இன்கேஸ் ஒரு 10 lakhs பண்ணியிருந்தாருன்னா அன்எக்ஸ்பெக்டட் டெத்தாக இருந்தால் ஆக்சிடென்ட் டெத்தாக இருந்தால் டபுளாக கிடைக்கும், நார்மல் டெத்தாக இருந்தால் சிங்கிளாக கிடைக்கும். இல்லை இவர் லைவில் இருக்காரு, லைவில் இருக்கும்போது கூட இவருக்கு வந்து சம் எத்தனை வருஷம் இவர் போட்டிருக்காருன்றதை பார்த்துட்டு மெச்சூரிட்டி ஆகும்போது அந்த அமௌண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த இன்சூரன்ஸ் பண்ணுறதால இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, அவர் வந்து இருக்கும்போது அவங்க மேரேஜுக்கு டாட்டர் மேரேஜ் இல்லை சன் மேரேஜ் இல்லை எஜுகேஷன்ஸ் இல்லை அவருக்கு வந்து நாளைக்கு இன்கேஸ் ஆஃப்டர் பென்ஷனோ இல்லை ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவருக்கு ஒரு இன்கம் வச்சு அவர் பேங்க் இன்ட்ரெஸ்ட் வச்சு அது மாதிரி கால்குலேட் பண்ணி கூட அக்குமுலேட் பண்ணிக்கலாம், அவரோட லைஃப்பை வந்து ரன் பண்ணிக்கலாம் ஈஸியாக, ஜஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏப்பா இப்போ வந்து ஒரு இன்சூரன்ஸ்ன்றது என்னென்னா டபுள் கவரேஜ் கிடைக்கும், சேஃப்டி வித்து அண்டு சேவிங்ஸ், சேவிங்ஸ் வித்து சேஃப்டி, சேவிங்க்கு சேவிங்காக இருக்கும், ரிஸ்க் பெனிஃபிட்டாக இருக்கும். ஆனால் இமிடியேட்டாக போயிட்டாங்கன்னா ரிஸ்க் பெனிஃபிட்டில் எல்லாமே கொடுத்துருவாங்க, இல்லை வந்து நாளைக்கு சேவிங்ஸ் கிடைக்கும்.
0: ஸோ இப்போ ஒரு பாலிசி ஹோல்டர் வந்துட்டு 10 lakhs அந்த மாதிரி போடுறாரு, அவர் 5 lakhs கட்டிட்டாரு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கட்டிட்டாரு, பட் அவரால் அதுக்கு மேலே கட்ட முடியல அப்படிங்கும் போது அவருக்கு அந்த 5 lakhs வந்து திரும்ப கிடைக்க முடியுமா?
1: கண்டிப்பாக கிடைக்கும். அது எப்போ கிடைக்குன்னா ஆக்சுவலி மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறம் தான் அது கிடைக்கும். அது வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அவருக்கு நாங்கள் வந்து ஒரு கிரேஸ் பீரியட்லாம் கொடுப்போம், நீங்கள் இதை பண்ணலாம், இல்லை ஃபினான்ஷியல் வேறு எங்கன்னா வந்து கிரெடிட் பண்ணி கூட டெபிட் பண்ணி வாங்கி கடனாக வாங்கி கூட கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஆப்ஷன் கொடுப்போம், இல்லை சம் பீரியட் கொடுப்போம். ஆக்சுவலி வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா கிரேஸ் பீரியட்னு ஒன்று இருக்குது, எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் 30 days வந்து கிரேஸ் பீரியட் கொடுக்குறாங்க. இந்த 30 நாளுக்குள்ளே அவர் ஃபினான்ஷியல் ஏதாவது பண்ணிவிட்டால் அந்த இதை கண்டினியூ பண்ணலாம், இல்லை அவர் வந்து 2 years ஆச்சு பிரேக் ஆகிடுச்சு அப்போ வந்து கம்பெனி என்ன பண்ணுவாங்க, அவர் வந்து ரிவைல் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை ரிவைல் பண்ணி அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படியே அவரால் முடியலன்னு ஆட்டோமேட்டிக்காக சரண்டர் பண்ணிக்கலாம். சரண்டர் பண்ணும்போது நாங்கள் வந்து அவர் எவ்வளோ பே பண்ணியிருக்காரோ அதுக்கு உண்டான அமௌண்ட்டை கொடுத்துருவோம்.
0: ஓகே, மேக்ஸிமம் ரிடக்ஷன் இருக்குமா சார்?
1: ரிடக்ஷன் இருக்கும் கண்டிப்பாக.
0: ஓகே, பர்சன்டேஜ் வைஸ்?
1: எஸ், பர்சன்டேஜ் வைஸ் கிடைக்கும்.
0: ஓகே, இப்போ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு பாலிசி ஹோல்டர் வந்து அப்ளை பண்ணுறாங்க, அண்ட் அவங்க இப்போ ஒரு ஆப்ரேஷன் வந்து பண்ணிக்கிறாங்க, சே லைக் அந்த ஆப்ரேஷன் வந்து 85,000 ஆயிருக்கு, நீங்கள் எவ்வளோ அந்த மாதிரி அவங்களுக்காக இது பண்ணுவீங்க?
1: கம்பெனி ஆக்சுவலி வந்து இப்போ யங் பீப்புளாக இருந்தால் 100% கிடைக்கும், ஆக்சுவலி 100% 95% வந்து நாங்கள் கம்பெனி வந்து கொடுத்துருவோங்க, அதுவும் வந்து கான்ட்ராக்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்தவரைக்கும் என்னென்னா, நம்ம வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வர டிசீஸ் எல்லாமே கவர் பண்ணுறோம். ஏன்னா இவங்க வந்து லைஃப் இன்சூரன்ஸ் வந்து சம் டேர்மு, அதாவது இவ்வளோ தான் லிமிட்னு ஒரு பீரியடை வச்சு அது பே பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்லாம் திஸ் எவ்ரி இயர் கான்ட்ராக்ட், நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் பே பண்ணுறீங்க அடுத்த வருஷம் பே பண்ணால் உங்களை ரிஸ்க் கவரேஜ் அதாவது லாப்ஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா, இன்கேஸ் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, இப்போ இந்த வருஷம் பாலிசி போடுறாரு, ஆக்சுவலி அவர் கவரேஜ் மேஜர் டிசீஸ் ஒரு ஆட் டிசீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தால் உடனே கொடுத்துருவோம் 30 days அப்புறம், அது வந்து அவர் ஒரு 4 years கண்டினியூ பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து கவர் ஆகும். பாலிசி போடும்போதே அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் வந்து 48 months கழிச்சு தான் அந்த டிசீஸ் கவர் ஆகும், அது வரைக்கும் அவர் அதில் யூஸ் பண்ண முடியாது. பட் அதர் தன் டிசீஸ் எல்லாமே ஆஸ் பர் த கான்ட்ராக்டில் என்ன இருக்கோ கம்பெனி கான்ட்ராக்ட் மூலமாக அவர் வந்து கிளைம் பண்ணுறாரு.
0: ஸோ நீங்கள் இப்போ 7 வருஷமாக நீங்கள் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கீங்க, நீங்கள் வந்து என்ன மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் கேசஸ் வந்து பார்த்துருக்கீங்க?
1: நான் வந்து நிறைய கேசஸ் பார்த்துருக்கேன், அது ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா அது மோஸ்ட் கேசஸ் பார்த்துருக்கேன், மேஜர் கிளைம்ஸ் இருக்குது, மைனர் கிளைம்ஸ் இருக்குது, அதே மாதிரி டெத் கிளைமும் பார்த்துருக்கேன். அன்எக்ஸ்பெக்டாக ஒருத்தர் ஏஜ்டு பீப்புள் தான் பாலிசி போட்டிருக்கோம் லைஃப் இன்சூரன்ஸில், அன்எக்ஸ்பெக்டாக அவங்க இறந்துட்டாங்க, அவங்களுக்கு சம் டிசீஸ் மூலமாக இறந்துட்டாங்க, அவங்களுக்கு டெத் கிளைம் கிடச்சிருச்சு. இதுமாதிரி நிறைய கேசஸ் பார்த்துருக்கோம், ரோட் ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸ் பார்த்துருக்கோம், மேஜர் டிசீஸ் மேஜர் கிளைம்ஸ் பார்த்துருக்கோம்.
0: ஸோ நீங்கள் வந்துட்டு நிறைய பாலிசிஸ் வந்துட்டு கொடுத்துருக்கீங்க அண்ட் நிறைய 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு என்னென்ன மாதிரிலாம் பாலிசி எடுக்கிறதுக்காக வந்துட்டு தீஸ் ஆர் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதெல்லாம் பீப்புள்
1: நாங்கள் வந்து இப்போ எப்படி பெஸ்ட்டு பாலிசின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் வைஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளான் இருக்குது. ஆக்சுவலி வந்து அதுக்கு முன்னே வந்து லைஃப் இன்சூரன்ஸில் 55 பாலிசிஸ் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ் பேக்கில் வந்து எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க, ஃபில்டர் பண்ணி அது சம் மானிட்டரிங் பண்ணி அது சம் பெனிஃபிட்ஸ்லாம் ரிவைஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 15 பாலிசிஸ் தான் இருக்குது. அதில் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இந்த சஜீவன் ஆனந்த் ஒரு பிளான் இருக்குது, ஆக்சுவலி டபுள் பெனிஃபிட்னு இருக்குது, டபுள் ரிஸ்க் கவர். ஆக்சுவலி வந்து ஒரு கஸ்டமர் வந்து பாலிசி போடுறாருன்னா அவர் இருக்கும்போது அந்த பணத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், ஃபுல் மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறமா எல்லாத்தையும் வாங்கிடலாம், அதுக்கப்புறமா அவருக்கு ரிஸ்க் கவரேஜ் கம்பன்ஸ்மெண்ட் ஆகுது. அந்த ரிஸ்கவர் எப்படின்னா இப்போ எவ்வளோ ஒரு பர்ச்சேசிங் அமௌண்ட்டு, ஒரு பர்ச்சேஸ் ஆஃப் பாலிசிஸ் என்ன அமௌண்ட் பண்ணுறாரோ, எக்ஸாம்பிள் 10 லேக்ஸ் பண்ணுறாரு, ஆஃப்டர் வந்து ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு அவருக்கு 21 இயர்ஸ் கழிச்சு அவருக்கு சம் போனஸ்ஸு அடிஷனல் போனஸ் இது மாதிரி சம்மர் ஷூட்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு மேஜர் அமௌண்ட்டை கிடைக்கும். மேஜர் அமௌண்ட்டை வச்சு அவர் வந்து லைஃப் பண்ணுறாரு, இட்ஸ் எண்ட் ஆஃப் த லைஃப். அன்எக்ஸ்பெக்டாக ஆஃப்டர் 70க்கு அப்புறம் இறந்துட்டார்னா அவருக்கு வந்து அந்த 10 லேக்ஸ் வந்து அவங்க நாமினிக்கு நாங்கள் கொடுத்துருவோம். அதில் என்ன பொறுத்த வரைக்கும் ஜீவன் ஆனந்த் இஸ் அ பெஸ்ட் பிளான், ஏன்னா என்டோமெண்ட் வித் டபுள் ரிஸ்க் பெனிஃபிட்டாக இருக்குது, ஆக்சிடென்டல் பெனிஃபிட் இருக்குது, எல்லா பெனிஃபிட்டும் இருக்குது.
0: சார் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் டவுட்,

0: வெரிஃபிகேஷன் போவோம். வெரிஃபிகேஷன் பண்ணி இவங்க தான் இந்த ஃபேமிலியில் இருக்காங்களான்னு செக் பண்ணுவோம். செக் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் மெச்சூரிட்டி, அதாவது இன்கேஸ் ஒரு பையன் ஃபஸ்ட்டு பையன் வந்து 17 இயர்ஸ் ஆகிடுது, ஏன்னா 1 இயர் தான் வெயிட் பண்ணணும்னா, அவனுக்கு அந்த இதை வந்து நாம் கொடுப்போம், நாமினியாக மாற்றி அவங்கள வந்து கொடுத்தோம்.
1: ஒருவேளை ரெண்டுமே சின்ன, ரொம்ப சின்ன பசங்க, 4th and 3rd அந்த மாதிரி
0: சார் அப்பாயிண்டியாக அவர் வந்து ஒரு அவங்க ரிலேட்டிவ் யாராவது அப்பாயிண்டியாக போட்டு கிரியேட் பண்ணி, ஏன்னா அந்த பசங்களுக்கு எப்படி அவங்கள யார் மேனேஜ் பண்ணுவா, யார் அவங்க கார்டினாக இருப்பாங்க, அவங்ககிட்ட கொடுத்து தான் நாங்கள் பண்ணணும். அதுக்கு கம் சம் ரூல்ஸ்லாம் இருக்குது, அந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் தர முடியும். ஏன்னா எடுத்தோடனே நீங்கள் தான் நான் தான்ட்டு வாங்கிட்ட முடியாது. ஆக்சுவலி நாமினி யாரை ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அவங்கள கொடுக்கணும். அன்எக்ஸ்பெக்டட் நீங்கள் கேட்குற கேஸில் வந்து ரெண்டு பேரும் இறந்துட்டாங்கன்னா யாராவது லீகலாக ஒருத்தர் லீகல் அட்வைஸ் பண்ணுவாங்க.
1: சார் ஒருவேளை அந்த நாமினிக்கு சே பாலிசி ஹோல்டர் இறந்து போயிட்டாரு, நாமினிக்கு வந்துட்டு அந்த பைசா கிடைக்குதுன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் இட் அன் ஃபுல் செட்டில்மெண்ட்டாக கொடுக்கறதுக்கு பதிலாக பீரியட் வைஸ் லைக்
0: அது சார் நீங்கள் கேட்கறது பற்றி பார்த்தீங்கன்னா பென்ஷன் ஸ்கீமாக கேட்குறீங்க.
1: ஆ அந்த மாதிரி
0: அது மாதிரி ஆப்ஷனை வந்து அவங்க அங்கே வந்து நாங்கள் கொடுப்போம். பட் அவங்க இல்லை அங்கே வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அந்த அப்ளிகேஷனை அவங்க ஃபில் பண்ணி எனக்கு இது மாதிரி பென்ஷன் ஸ்கீமாக மாற்றிடுங்க, இல்லை எனக்கு பென்ஷனாக கொடுங்கன்னா அதையும் வந்து கம்பெனி என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ அதை பேஸ் பண்ணி கொடுப்போம்.
1: ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாருக்குமே வந்துட்டு. இப்போ நிறைய பேர் இன்சூரன்ஸ் ஸ்டெப் இன் பண்ணுறதுக்கு முன் வராங்க, ஸோ அவங்க எல்லாருக்குமே இது இது இந்த ஷோ கேட்டாச்சுன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும்
0: கண்டிப்பாக. என்னை பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸ் எல்லாமே பண்ணுங்கள், எல்லாமே பண்ணால் அவங்க லைஃப் வந்து சேவ் பண்ணலாம். இன்சூரன்ஸ் வந்து நான் என்கிட்ட பணம் இருக்குது நாளைக்கு பார்க்கலான்றது சொல்லிட்டு போகிறாங்க, அன்எக்ஸ்பெக்டாக அவர் இறந்துட்டார்னா லைஃப் வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். அதில் வந்து எல்லாமே இன்சூர் பண்ணுங்கள், லைஃபை செக்யூர் பண்ணுங்கள். அதில் இன்சூரன்ஸில் வந்து இந்த இன்சூரன்ஸ் அந்த இன்சூரன்ஸ் தான் இல்லை, எல்லாமே ஒரு ஃபேமிலிக்கு தேவையானது வந்து லைஃப் இன்சூரன்ஸ் முக்கியம், ஹெல்த் இன்சூரன்ஸ் முக்கியம். அதனால் வந்து என்றைக்குமே வந்து நம்ம ஒரு சேஃப்டிக்காக போட்டுக்கிறோம், இன்சூர் பண்ணுங்கள், இன்சூரன்ஸ் இஸ் பெஸ்ட்டு. நான் வெங்கடேசன் பேசுகிறேன், நான் வந்து ஒரு எல்ஐசி முகவராக இருக்கேன், திருவள்ளூர்லேருந்து வந்துட்ருக்கேன். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. ஒரு சின்ன மெசேஜ் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப அவசியம். நம்ம வந்து எந்நேரமும் வந்து இந்த இருக்க காலகட்டத்தில் வந்து எந்நேரமும் வேலைக்கு போகிறோம், அதுக்கு வீட்டுக்கு போகிறோம், அது இப்படி தான் இருந்துருக்கோம். நம்ம லைஃப்பை நம்ம சேவ் பண்ணுறதுக்காக எந்த ஒரு இன்சூரன்ஸ் இது ஒரு சேஃப்டியை நம்ம பாதுகாப்பாக நம்ம எடுத்துக்கிறது இல்லை. அதில் பாதுகாப்பு வந்து நிறைய வகையில் இருக்குது, அதில் ஒரு வகையாக வந்து இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ்ன்றது நம்ம பாலிசி, மருத்துவ பாலிசியாக இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லை வந்து எல்ஐசி பாலிசியாக எடுத்துக்கலாம். இது மாதிரி பாலிசி எடுத்து நம்ம லைஃப்பையும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு பின்னாடி இருக்க குடும்பத்துக்கையும் வந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக எல்ஐசி பாலிசி ரொம்ப அவசியம். அதில் எல்ஐசி பாலிசியில் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு நிறைய பிளான்ஸ் இருக்குது, உங்களுக்கு தேவையான பிளான் எது நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு நல்ல பெஸ்ட்டு பிளான் எடுங்க, பெஸ்ட்டு பிளான் எடுக்கும்போது நல்ல நாளைக்கு இப்போ இருக்கிறதுக்கு வந்து கம்மியாக இருக்கலாம் பார்க்கும்போது, ஆனால் அது சேவிங் பண்ணுறதுனால பிற்காலத்தில் அவங்களுக்கு உதவியாக இருக்கும். அதனால் உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாதுகாக்கிறதுக்கும் அது அவசியமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம மருத்துவ பாலிசி கூட எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா எந்த நேரத்தில் எந்த டிசீஸ் வரும்ன்ட்டு இப்போ சொல்ல முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கிறதுனால இன்சூரன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை நீங்கள் அவாய்ட் பண்ணாதீங்க, எந்த கம்பெனியாக இருந்தாலும் நீங்கள் எந்த கம்பெனியும் சூஸ் பண்ணி பாருங்கள், செலக்ட் பண்ணிவிட்டு பெஸ்ட்டு பாலிசியாக எடுங்க, பெஸ்ட்டு பாலிசி எடுத்து பெஸ்ட்டு கம்பெனியாக செலக்ட் பண்ணுங்கள்.

0: MOPCRS 107.8. Our community, our pride.
1: வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. அண்ட் நான் உங்களோட ஆர்ஜே திவ்யா. 2014 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச யுனைடெட் நேஷன்ஸ் ஒபிஷியலாக July 15 ஒரு குறிப்பிட்ட நாளாக அறிவிக்கிறாங்க. இளைஞர்களுக்கு தேவையான ஸ்கில்ஸ் கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த நாள். இன்னைக்கு AI மெஷின் லேர்னிங்னு பல புது புது விஷயங்கள் வந்துகிட்டே இருக்க, எப்பவுமே ஃபியூச்சர்

ஸ்கில்ஸோட நம்ம ரெடியா இருக்க வேண்டிய கட்டாயத்திலே தான் இருக்கும். ஒரு மனிதனுக்கு தேவையான அடிப்படை திறமைய நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் கொடுத்தாலும் அதை தாண்டி அவ்வப்போது நடைமுறை வாழ்க்கையில இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம். நம்ம வாழ்க்கை ஒரு எம்டி ஸ்டேஜ் மாதிரி. நம்மளோட புத்தகங்கள் நாடகத்துக்கான வரிகளை சொல்லித்தரும், பட் நம்மளோட ஸ்கில்ஸ் மைக்கே உடைஞ்சாலும் எப்படி நாடகத்தை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி கொடுக்கும். சோ ஸ்கில்ஸ் அப்படிங்கறது கல்விக்கான மாற்று வழி இல்ல, அது கல்வியோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். இன்னைக்கு எல்லாம் இன்டர்நெட்ல எல்லாரும் ஸ்கில் கத்துக்கோங்க ஸ்கில் கத்துக்கோங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணணும்னு சொல்ற காலங்கள்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு சின்ன சின்ன பசங்க கூட எவ்ரிடே லைஃப்ல ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டியூஷன் கிளாஸ் முடிச்சுட்டு பார்ட் டைமா தள்ளுவண்டி பிசினஸ் பண்ற ஒரு சின்ன பையன் சேல்ஸ், மார்க்கெட்டிங், ஃபைனான்ஸ் இதெல்லாம் கத்துக்கிறாங்க. கசினோட வெட்டிங்க்கு வீடியோஸ் எடிட் பண்ணி போடுற ஒரு பொண்ணு டைம் பாஸ் பண்ணலங்க, விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஸ்கில்ல அவங்க லேர்ன் பண்றாங்க. ஒரு பொண்ணு அவங்க அம்மா அப்பாக்கு சர்ப்ரைஸ் ஆனிவர்சரி பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணா அதுல அவங்க இவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்ல கத்துக்கிறாங்க. உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ள இருக்க இந்த ஸ்கில்ஸ் தான் உங்களோட வாழ்க்கையோட பல முக்கியமான கதவுகளை ஓபன் பண்ற சாவியா அமைய போகுது. சில நேரங்கள்ல உங்களுக்குள்ள இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன் நீங்களே கூட நம்ப மாட்டீங்க. பட் ஒரு நாள் உங்களோட பாஸ்ட் செல்ஃபால ஹேண்டிலே பண்ணிருக்க முடியாத ஒரு ப்ராப்ளம பயங்கரமா ஹேண்டில் பண்ணி வெளியே வரும்போதுதான் எஸ் நான் டெவலப் ஆயிட்டேன் அப்படின்னு நீங்களே உணர்வீங்க. அண்ட் இதுதான் இந்த வேர்ல்ட் யூத் ஸ்கில்ஸ் டேவோட மெயின் சோலி. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நினைச்சு கிளாப் பண்றது இல்லங்க, உங்களுக்கு தெரியாத விஷயத்த கண்டினியூஸா லேர்ன் பண்றதுதான் விஷயமே. சரி, ஸ்கில்ஸ பத்தி நிறைய பேசிட்டோம், இப்ப கொஞ்சம் யூத்த பத்தி பேசுவோமா? இன்றைய இளைஞர்களே நாளைய தலைவர்கள் அப்படின்னு நெல்சன் மண்டேலா சொல்றாரு. நான் இன்றைய இளைஞர்கள் கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் கேக்குற மாதிரி வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் இல்லங்க, நான் கேக்குறேன் வாட் இஸ் யுவர் ப்ரிபரேஷன். ஆமா, இன்றைய சூழல்ல இளைஞர்களின் எதிர்காலம் கண்டுபிடிக்கப்பட வேண்டியது இல்ல, அது உருவாக்கப்படணும். அண்ட் அதை உருவாக்குறதுக்கான கருவி அவங்க கையிலேயே தான் இருக்கு. யூத்னா ஸ்பீட் இல்லங்க, ஸ்டாமினா. ஏன்னா ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்க இந்த உலகத்துல அடாப்ட் பண்ண முடியறவங்க தான் சர்வைவ் பண்றாங்க. அண்ட் அதுக்கான எல்லா ரிசோர்சஸும் இன்னைக்கு இளைஞர்கள் கையிலேயே இருக்கு. அரசாங்கமும் யூத் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்காக ஸ்கில் இந்தியா மிஷன், PMKVY இந்த மாதிரி பல ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த பாலிசிஸ் மட்டும் போதாது, உங்க ஸ்கில்ஸ் டெவலப் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்பான்சர் நீங்க தான். சோ இந்த மாதிரி அரசாங்கத்தோட நம்பகமான இணையதளங்களை பயன்படுத்துங்க. நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்த அந்த ப்ரொடக்டிவான கிளப்ல ஜாயின் பண்ணி உங்க நெட்வொர்க்கிங் ஸ்கில்ஸ வளர்த்துக்கோங்க. ஸ்கில்ஸ் கத்துக்கிறது இல்லைங்க, இன்னைக்கு நமக்கு எல்லாமே ஒரே கைக்குள்ள நம்மளோட மொபைல் போன்லயே அடங்கிடுச்சு. அதை சரியா பயன்படுத்திக்கோங்க. எந்த அளவுக்குனா இனிமே யாராவது உங்களோட ஸ்கில்ஸ் என்னன்னு கேட்டா ஒரு வரியில பதில் சொல்லாம ஒரு பக்கத்துக்கு பதில் சொல்லுங்க. ஆரம்பத்துல எல்லாமே கஷ்டமா தான் இருக்கும், ஆனா நீங்க தவறுகள் செய்ய செய்ய தோல்விகளை சந்திக்க சந்திக்க தான் ஒரு புரிதல் ஏற்படும். அப்போதான் நீங்க ஒரு பெட்டர் பர்சனாக இவால்வ் ஆவீங்க. அண்ட் தட் பிகின்ஸ் வித் லேர்னிங். லைஃப்ல ஒரு நாள் யாராவது கேட்பாங்க, இந்த ஸ்கில்ல நீங்க எப்படி இவ்வளோ கை தேர்ந்தவரா ஆனீங்க அப்படின்னு. அண்ட் அப்போ நீங்க சொல்வீங்க, யாருமே பார்க்காத பாராட்டாத நேரங்களையும் ஐ கெப்ட் ட்ரைங் அப்படின்னு. அண்ட் அதுதான் உங்களோட ரியல் ஸ்கில் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட், சைன் பை லைஃப் அண்ட் ஸ்டாம்ப்ட் பை ஸ்ட்ரகிள். ஔவையார் சொன்ன மாதிரி, கட்டுறது கைமண் அளவு, கள்ளாதது உலகளவு. இன்னைக்கு உங்க கையில இருக்க இந்த களிமண் தான் நாளைக்கு உலகத்தையே பில்ட் பண்ண போகுது. அண்ட் ஒரு ஸ்கில்னால நீங்க மட்டும் ஒளிர போறதில்ல, உங்களை சுத்தி இருக்கவங்களையும் நீங்க ஒளிர வைக்க போறீங்க. சோ இன்னைக்கு உங்க மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை எடுத்து அதுல ஒரு ஸ்கில்ல பில்ட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா இளைஞர்களான உங்களுடைய கைகள்ல மௌனத்தை கூட சக்தியாக்க கூடிய வல்லமை இருக்கு. சோ இன்னைக்கு ஸ்கில்ஸ பத்தி பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த முறை உங்களோட இணையும் வரை விடை பெறுவது உங்களுடைய ஆர்ஜே திவ்யா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உலகமே இயந்திரத்தோட உதவியோட தான் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்கிறது. அதே போல் நமது வாழ்க்கையும் இயந்திரமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி என்று சந்தோஷமாக செலவு பண்ண நாட்கள் எல்லாம் குறைந்து கொண்டே போகின்றன. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், நல்ல சமுதாயத்திற்கு சந்தோஷமான குடும்பங்களே ஆதாரம். எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் நல்லதொரு குடும்பம்.
1: You are listening to MOP Vaishnav Community Radio Service 107.8 FM.
2: MOP 107.8 FM.
3: Stay tuned. Stay tuned.
0: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 எம்ஓபி சமுதாய வானொலி. நமது சமுதாயம், நமது பெருமை. இது உங்க ஆர்ஜே ஸ்னேகா மற்றும் ரேஷ்மா.

0: என்ன சாங் எல்லாம் பலமா இருக்கு?
1: அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராமே. தொலைக்காட்சி தொடர்கள் பெண்களுக்கு நன்மையா தீமையா?
0: கண்டிப்பா தீமைதான். பெண்களோட மைண்ட அஃபெக்ட் பண்ணி அவங்களை அடிமையாக்குறதே இந்த டிவி சீரியல் தான். குடும்ப வேலையாகட்டும் வெளி வேலையாகட்டும் பெண்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு 24 மணி நேரமும் டிவி முன்னாடியே செட்டில் ஆயிடுறாங்க.
1: அப்படி முழுசா தீமைன்னு சொல்ல முடியாது, அதுல நன்மையும் இருக்கு. வீட்டுல இருக்கிற வயசானவங்க, ஹவுஸ் ஒய்ஃப், இவங்களுக்கு எல்லாம் பொழுதுபோக்கா இருக்கிறது டிவி சீரியல் தான். அவங்க தனிமைய போக்குறதும் டிவி சீரியல் தான். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை பார்த்துட்டு மிச்சம் இருக்கிற நேரத்துல அவங்களுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்டா இருக்கிறதே டிவி சீரியல் தான்.
0: தனிமையை சமாளிக்க டிவி மட்டும்தான் வழியா? என்ன எக்கச்சக்க வழிகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த காலத்து பெண்கள்லாம் எப்படி இருந்தாங்க தெரியுமா? சிப்கோ மூமெண்ட் கேள்விப்பட்டிருக்கியா? அதாவது மரங்களை பாதுகாக்கிறதுக்கான வழி. மரங்களை சுற்றி நின்று பெண்கள் அவங்களோட உணர்ச்சியை வெளிப்படுத்தினாங்க. இந்த வேற்றுமையில இருந்தே தெரிஞ்சிருக்கோம் பெண்களோட நிலைமை இப்ப என்னன்ட்டு. ஆமா, நம்ம பேசினாலே இவ்வளோ வாக்குவாதம் வருது. இந்த டாபிக்ல ஒரு பட்டிமன்றம் வச்சா எப்படி இருக்கும்?
1: அதான் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில கேட்க போறோம். இன்னைக்கு நம்ம பட்டிமன்றத்துக்கு நடுவராக வந்திருக்கிறது திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். இவர் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்காரு. இவர் ஒரு சிறந்த எழுத்தாளர், பல தொலைக்காட்சி நேர்காணல்களில் பங்கு பெற்றிருக்கிறார், வருமான வரி அதிகாரியாக பணியாற்றி வருகிறார். வி வெல்கம் யூ சார்.
2: வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. எம்ஓபி வைஷ்ணவா கல்லூரியின் சமுதாய வானொலி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரிதும் மகிழ்கிறேன். ஒரு நல்ல பட்டிமன்றம், ஒரு ஆழமான அலசலுக்கு இடம் தரக்கூடிய ஒரு தலைப்பு, அதனு கூட ஒட்டிய மாதிரி ஏராளமான நகைச்சுவை துணுக்குகளை அள்ளி வழங்கக்கூடிய வாய்ப்புகளை வழங்கக்கூடிய ஒரு தலைப்பு. இப்படி ஒரு தலைப்பில் ஒரு நல்ல பட்டிமன்றம், அதுலேயும் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு பட்டிமன்றம். அதனால் இந்த ஒரு பட்டிமன்றம் உண்மையிலேயே மிகவும் வரவேற்கத்தகுந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு முயற்சி. இதற்காகவே எம்ஓபி கல்லூரியின் இந்த சமுதாய வானொலிக்கு நம்முடைய பாராட்டுகளும் வாழ்த்துகளும். இன்றைக்கு தரப்பட்டிருக்க தலைப்பு, அநேகமாக தமிழ் குடும்பங்கள் ஒவ்வொன்றிலுமே மிகவும் அலசி ஆராயப்படுகிற ஒரு தலைப்பாக இருக்கிறது. தொலைக்காட்சி தொடர்கள் பெண்களுக்கு நன்மை விளைவிக்கிறதா தீமை விளைவிக்கிறதா அப்படிங்கிறது தான். இன்னும் சரியாக சொல்லணும்னா, தொலைக்காட்சி தொடர்களால் பெண்களுக்கு நன்மையா தீமையா, இதுதான் தலைப்பு. இதில் மூன்று பாகங்களாக இதை என்னால் பார்க்க முடியுது. தொலைக்காட்சி தொடர்கள்ங்கிறது ஒன்று, பெண்களுக்குங்கிறது இரண்டு, நன்மை அல்லது தீமைங்கிறது மூன்று. மூன்று பாகங்களாக இருக்குது. இந்த மூன்று பாகங்களுக்கு எனக்கு ஒரு வரையறையெல்லாம் தேவையில்லை, ஒட்டுமொத்தமாக தான் பார்க்க போகிறோம். ஆனால் என்ன தோணுது அப்படின்னா, 41 ஆண்டுகளுக்கு முன்பு 1975 ஆகஸ்ட் 15 அன்று சென்னை தொலைக்காட்சி நிலையம் தொடங்கப்பட்ட பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமும் இரண்டு மணி நேரமும் தான் தொலைக்காட்சி ஒளிபரப்பே இருக்கும். மிக அதிகம் பணம் 4 மணி நேரம் இருக்கும். அப்போதெல்லாம் கூட்டம் கூட்டம் கூட்டமாக தொலைக்காட்சி முன்னே மக்கள் அமர்ந்து கொண்டு செய்திகளை ரசித்தார்கள், விவசாயம் சார்ந்த நிகழ்ச்சிகளை ரசித்தார்கள், வேலைவாய்ப்பு சார்ந்த நிகழ்ச்சிகளை, கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகளை கூட ரசித்தாங்க. ஏன்னா அப்போ வேறு எதுவுமே இல்லை, தொலைக்காட்சிங்கிறது புதிதாக வருகிற போது அப்படி இருந்தது. ஆனால் நமக்கே தெரியும், ஒரு அறிவியல் முன்னேற்ற மிகப்பெருகளை வந்த உடனே என்ன நினச்சுன்னா, தொலைக்காட்சி மிகப்பெருகளை ஒரு வளர்ச்சி பெற்றது. அதுவும் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பாக தனியார் தொலைக்காட்சிகள்லாம் உள்ள வர ஆரம்பிச்சதுக்கப்புறம், இது மாதிரியான அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகள்லாம் பெண்ணுக்கு தள்ளிட்டு வெறும் கேளிக்கை மட்டுமே தொலைக்காட்சி உண்டே ஒரு உயிர் நாடியாக, ஒரு உயிர் மூச்சாக மாறிடுச்சு நம்ம பார்க்குறோம். அப்படி வருகிற போது மிக முக்கிய அங்கம் வகிப்பது இந்த தொலைக்காட்சி தொடர்கள் தான். என்னதான் சமூக வலைதளங்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றிருந்தாலும் கூட, இப்போ கூட இளைஞர்கள்லாம் தான் சொல்ல போகிறீங்க, எனக்கு தெரியும், சமூக வலைதளங்கள் மூலம் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு நினச்சா கூட, இந்த தொலைக்காட்சியினுடைய அந்த தாக்கம் அவர்களுடைய பாதிப்பு இன்னும் குறையவே இல்லை. அது அப்படி தான் இருக்குது. மிக குறிப்பாக குடும்ப பெண்கள் மத்தியிலே அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. அவர்களை வழிநடத்தி செல்வது என்ன, அவர்களுடைய மிக அதிகமான நேரத்தை விழுங்குவது எது அப்படின்னு பார்க்க போனால், அது தொலைக்காட்சி தொடர்கள்ங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. அது எந்த அளவுக்கு பிரபலமாக இருக்கிறது, அந்த அளவுக்கு வரவேற்பு பெற்றிருக்குங்கிறது நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நமக்கே தெரியும், எந்த ஒரு கிராமத்துக்குள்ளே போனாலும் இப்போது மாலை 6 மணிக்கு மேலே எந்த ஒரு பெண்ணையும் வெளியே தெருவில் பார்க்கவே முடியல. எல்லாரும் வீட்டுக்குள்ளே தொலைக்காட்சி முன்னால் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று சிரித்தபடி இல்லை அழுதுபடி, மிக பெருமாள் சமையல் அழுதுபடி உட்காந்துருப்பாங்க. ஆக இந்த தொலைக்காட்சி தொடர் உண்மையிலேயே நன்மை செய்கிறதா தீமை செய்கிறதா அப்படிங்கிற இந்த ஒரு விவாதம் அடிப்படையில் தேவையான ஒரு விவாதம். எந்த ஒரு விவாதமே ஒரு தனி மனிதனுக்கோ அல்லது ஒரு குடும்பத்துக்கோ பயனுள்ளதாக இருக்கணுங்கிறது நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கும். அது நாம் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்குமோ அதோட உறுதியாக எம்ஓபி வைஷ்ணவோட சமுதாய வானொலி இருக்கிறது. அதனால தான் இது மாதிரி ஒரு தலைப்பு எடுத்திருக்கோம். இப்போது ஒரு ஒரு நகைச்சுவையாக சொல்கிறது உண்டு. இப்போல்லாம் குடும்ப பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம குடும்ப பெண்களும் நான் அதை தனிப்பட்ட முறையில் சொல்ல வரலை, ஆண்கள் பெண்கள் அந்த வேறுபாட்டுக்காக சொல்ல வரல. பொதுவாக எப்படி இருக்கும், யார் வீட்டுக்காக நம்ம விருந்தினராக போனால் கூட அந்த விளம்பர இடைவேளையில் தான் விக்கல் வந்தாலும் கூட தண்ணியை கொடுப்பார்கள்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பொதுவாக சொன்னாங்க, உங்களுக்கு என்னதான் விக்கல் வந்தால் கூட கொஞ்சம் பொறுத்துங்க, விளம்பர இடைவேளை விட்டு அப்புறம் கொண்டு தண்ணி கொடுப்போம். அந்த மாதிரியான ஒரு ஒரு ஒரு விஷயம் வந்து எல்லா இடத்துலையும் பரவலாக பேசப்படுகிறது. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது ரொம்ப அதீதமான ஒரு கற்பனையாக கூட இருக்கலாம், ஆனால் பல சமயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா தொலைக்காட்சி துறைகளில் பெண்கள் பார்க்குற போது அவங்களுக்கே தெரியாத புதிய நபர்களாக வீட்டுக்குள்ளே வந்து வீட்டை கொள்ளடிச்சு போயிட்டாங்கிற மாதிரிலாம் கூட செய்திகள் வந்தது சில ஆண்டுகளுக்கு முன்பாக. இந்த செய்தியோட நம்பகத்தன்மையை தாண்டி இது மாதிரி நடப்பதற்கு சாத்தியங்கள் இருக்குங்கிற சமூகம் நம்புது, நானுமே கூட நம்புகிறேன். என்ன தொலைக்காட்சி துறைகளில் கூட இந்த விறுவிறுப்பு ஒரு காரணமாக இருக்கலாம், அதனுடைய காட்சி அமைப்பும் கதை களமும் அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால குடும்ப பெண்களை அது கட்டி போட்டு வைத்திருக்கிறங்கிறதுல எந்த ஒரு இருவேறு கருத்தும் இல்லை, மிக நிச்சயமாக எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் இது நன்மையா தீமையாங்கிற போது மூன்று கோணங்களே இதை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. மூன்று கோணங்கள், ஒன்று தனிப்பட்ட முறையில் அதை பார்க்கிற அந்த பார்வையாளர்களுக்கு ரசிகர்களுக்கு குடும்ப பெண்களுக்கு அது நன்மையா தீமையா, இரண்டாவது அவர்களை தாண்டி அவங்களுடைய குடும்பத்துக்கு அது நன்மையா தீமையா, மூன்றாவது குடும்பத்தை விட்டு வெளியே வருகிறப்போ சமுதாயத்துக்கு அது எந்த அளவுக்கு நன்மை அல்லது தீமை, மூன்று கோணங்களே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. இதெல்லாம் இந்த பட்டிமன்றம் வரக்கூடிய பேச்சாளர்கள் தான் பண்ண போகிறாங்க. அதுவும் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கு பட்டிமன்றத்துக்கு கல்லூரி இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள், இல்லத்தரசியல் வந்திருக்கிறார்கள், அவர்களுடைய பார்வை இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மிக முக்கியம். ஆக ஒரு நடுவராக இருந்து நான் சொல்வது என்பது மிகவும் குறைவாகத்தான் இருக்கவே முடியும், அதுதான் நியாயமானதும் கூட. ஏன்னா இந்த தலைப்பே குடும்ப பெண்களுக்கானது அப்படிங்கிற போது மிக நிச்சயமாக அவர்களிடம் தான் வர வேண்டும். அவருடைய அந்த கருத்துக்களை உண்மையை நானும் ரொம்ப ஆர்வம் பார்த்துட்டு இருக்கேன் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு தேர்தல் முடிந்து அந்த தேர்தல் முடிவு வருகிறப்போ எந்த அளவுக்கு ஒரு பரபரப்பு இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு பரபரப்பு தான் நானும் பார்க்குறேன். என்னென்ன இது எப்படி இவர்கள் நன்மை என்று சொல்வார்கள், எப்படி இவர்கள் தீமை என்று சொல்வார்கள், இரண்டும் கலந்து இருக்கக்கூடிய விஷயத்தில் எப்படி பிரிக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல. எல்லாருமே பொதுவாக சொல்கிறதுண்டு, இந்த அன்னப்பறவையை பற்றி சொல்கிற போது நீங்கள் பாலை வைத்து விட்டால் பாலை மட்டும் ஊண்டி விட்டு தண்ணீரை விட்டுவிடும் அப்படிங்கிறது ஒரு முழுக்க முழுக்க கற்பனை சார்ந்த ஒரு செய்தி தான். ஆனால் இன்றைய இந்த தலைப்பு அப்படி தான் இருக்குது. இந்த தலைப்பு இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரையும் நான் ஒரு அன்னப்பட்சியாகத்தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா தொலைக்காட்சி தொடர் பார்க்கிற போது இரண்டும் கலந்துதான் வருகிறது நான் நினைக்கிறேன். பாலிலிருந்து நீரை எப்படி தனியாக பிரித்து பார்க்க முடியுதோ அதுவும் தொலைக்காட்சி தொடர்பு நன்மை இது தீமை என்று பிரித்து பார்க்க முடியாது நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இங்கே வர வரைக்கும். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களெலாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா பிரிக்க முடியும் போல் இருக்கல, ஏதோ ஒரு மெக்கானிசம் இருக்குன்னு நினைக்கிறேன். தனியாக பிரிச்சுலேருந்து இந்த நிலைமைகள்லாம் இருக்குது, தனியாக பிரித்து எந்த தீமைகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும்னு தோணுது. அதே ஒரு விதத்தை எனக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த தொலைக்காட்சி தொடர்கள் குடும்ப பெண்களுக்கு நன்மையாக தீமையாங்கிற இந்த ஒரு பட்டிமன்றத்துக்கு உங்களை அனைவரும் வரவேற்பில் நான் மிகவும் மகிழ்கிறேன். இங்கே பேச்சாளர்கள் மட்டுமல்ல இதை கேட்கக்கூடிய நேயர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். ஏன்னா தயவுசெய்து கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கள். பல சமயங்கள் என்ன நடக்குது நம்ம சமுதாயத்தில் அப்படின்னா நாமாக ஒரு கருத்தை உருவாக்கி வைத்துக் கொண்டு இதுதான் தீர்மானமானது ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். அப்படி அவசியம் இல்லை. ஆனால் பல சமயங்கள் நம்முடைய தவறான கற்பித்தலின் காரணமாக அல்லது நம்முடைய ஒரு ப்ரெஜுடியூஸ்டு வியூ, அதாவது ஏற்கனவே ஒருதலை பட்சமான ஒரு கருத்தை நம்ம வைத்துக் கொண்டு இதுதான் சரியல்ல தவறு என்று வாதிட்டு கொண்டிருக்கிறோம். அதுலேருந்து வெளியே வந்து இது மாதிரி பெட்டிமன்றங்களில் இருசாராரும் பேசுகிற போது தான் நமக்கு உண்மையிலே தெரியும், இரு பக்கம் நமக்கு தெரிய வருகிறது. அதிலிருந்து ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வர இந்த பட்டிமன்றம் வழிவகுக்கும் அப்படின்னு நம்ம நம்பிக்கை இருக்குது. அந்த வகையில் இந்த பட்டிமன்றத்துக்கு இந்த பேச்சாளர் அனைவரையும் நேரில் அனைவரும் வரவேற்பை பெரிதும் அழைக்கிறேன். இனி நம்முடைய பட்டிமன்றத்தை தொடங்குவோம். நேயர்களே, தொலைக்காட்சி தொடர்களால் குடும்ப பெண்களுக்கு நன்மையே என்கிற அணியிலிருந்து இப்போது முதல் பேச்சாளராக அநேகமாக அணி தலைவராக பாரதி என்கிற ஒரு துடிப்பு மிக்க இளைஞர் இப்போது வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எம்ஓபி வைஷ்ணவ கல்லூரியிலே ஜேர்னலிசம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ இரண்டாம் வகுப்பு இளங்கலை இரண்டாம் ஆண்டு வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டு காரணங்களுக்காக அவர்களை நான் மிக மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். ஒன்று உங்களுடைய பெயர் பாரதி, தமிழ் மண்ணிலே தமிழ் என்கிற ஒரு மொழி உயிர்ப்புடன் இருக்கிறவரையிலே மிக நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு பெயர் பாரதி. பெண் விடுதலைக்காகவும் பெண் சுதந்திரத்துக்காகவும் பெண் உரிமைக்காகவும் அனைத்து துறைகளிலும் பெண்கள் மேலே வர வேண்டும் என்பதற்காகவும் மிகச்சிறந்த படைப்புகளை வெளியிட்ட முதல் படைப்பாளி முதல் கவிஞன் என்று மகாகவி பாரதியை சொல்லலாம். அந்த பெயரை தாங்கியிருக்கிறீர்கள். அது இல்லாமல் ஜேர்னலிசம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் இரண்டாம் ஆண்டு. ஏற்கனவே பல சொல்லாக கேள்விப்பட்டிருக்கேன், உங்களுடைய தமிழ் மிகவும் இனிமையாகவும் மிகவும் வீரியமிக்கதாகவும் வீச்சு மிக்கதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் உண்மையிலே எங்களுக்கு மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நம்முடைய எதிர்பார்ப்பு எப்போதுமே பாரதி கைவிட்டதாக தமிழ் மண் ஒரு சரித்திரம் வைத்துக்கொள்ளவே இல்லை. ஆக தொலைக்காட்சி தொடர்கள் குடும்ப பெண்களுக்கு நன்மையை விளைவிக்கும் என்ற எங்கள் அணியில் முதல் பேச்சாளராகவும் அணித்தலைவராகவும் இப்போ பேச விடுகிறார் செல்வி பாரதி. ப்ளீஸ்.
3: வணக்கம் ஐயா. தொலைக்காட்சி தொடர்கள் வந்து பெண்களுக்கு நன்மை விளைவிக்கும் அப்படின்ற பட்சத்துல வீட்டில் இருக்கும் பெண்கள் பொதுவா தொலைக்காட்சி வந்ததுல தூர்தர்ஷன் வந்ததுல இருந்து இப்போ இருக்க நிலை வரையும் பெண்கள் இப்போதான் அதிகமா வேலைக்கு போறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை நான் நம்புறேன். அப்போத்துல இருக்கும்போது வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு இந்த உலக பார்வை அப்படின்ற ஒன்ன முதல் முதல்ல கொடுத்தது தொலைக்காட்சி தொடர்கள் தான். செய்திகள் இருந்தாலும் செய்திகள் வரதான் செய்யும், ஆனா தன் குடும்பம் போலவே இன்னும் பல குடும்பங்கள் இருக்கு அப்படின்னு நம்பி நம்மளை போலவே எல்லா பெண்களும் இருக்காங்க, நம்மளும் அதை எதிர்த்து வரணும் அப்படின்ற அந்த நினைப்பை வந்து கொடுத்தது தொலைக்காட்சி தொடர்கள் தான். குறிப்பா சொல்ல போனா கை அந்த புதினங்கள் அப்படின்னு பாலச்சந்தரோட படைப்புகள், அது புதினங்களா இருக்கட்டும், கையளவு மனசு, பிரேமி போன்ற படைப்புகளா இருக்கட்டும், பெண்களுக்கு தான் யாரு, தன்னோட உரிமைகள் என்ன, தன்னோட கடமைகள் என்ன, இந்த சமுதாயத்துக்கு தன்னோட பங்கு என்ன, இப்படி பல உணர்ச்சிகளை வந்து தொலைக்காட்சி தொடர்கள் கொடுத்துருக்குன்னு நான் நம்புறேன் சார். அதே போல ஒரு பெண் அப்படின்னு சொல்லும் போது தன்கிட்ட இருக்க படைப்பு திறனா இருக்கட்டும், இதை எந்தெந்த விதத்துல எல்லாம் கொண்டு வரலாம், ஏன்னா தொலைக்காட்சி தொடர்கள சில பெண்கள் செய்யறத பார்த்திருப்பாங்க, அதே போல நம்மளும் செய்யணும், ஏன் நம்மளால முடியாது அப்படின்னு தனக்குள்ள வச்சிருந்த கட்டுப்பாட்டை மீறி பெண்கள் வர காரணம் வந்து அந்த தொலைக்காட்சி தொடர்கள் தான். அப்படி இருந்த பெண்கள் தான் வீட்டுக்குள்ள இருக்க பெண்கள் இந்த சமூக பார்வையோட சமூகத்துக்கு வர காரணமா அதுதான் அமைஞ்சது. அதே போல இன்னைக்கா இருக்கட்டும், இன்னைக்கு தமிழ் தொடர்களை விட ஹிந்தியில இருந்து தமிழ்ல மொழிமாற்றம் செய்யப்பட்ட தொடர்கள் அதிகம்தான். நம்ம தமிழ் கலாச்சாரத்தை தாண்டி மத்த மேற்கத்திய கலாச்சாரத்தை நம்ம பெண்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு புது
2: விஷயத்தை கலாச்சாரத்தின் மீதான ஒரு தாக்குதலாக ஊடுருலாக நீங்க அதை பார்க்கலையா?
3: கலாச்சாரத்து அதாவது ஒரு புதுமையான ஒரு விஷயமா தான் ஐயா நான் கருதுறேன். ஏன்னா தன் குடும்பம் தன்னுடைய சமூகத்தை பார்த்து புதுசா ஒரு சமூகத்தை பாக்குறாங்க. நான் அந்த இடத்துக்கு போக முடியலனாலும் ஒரு புதுமையான ஒரு விஷயத்த பெண்கள் கத்துக்கிறாங்க. அந்த நிலைமையில தான் இருந்தா நம்ம என்ன செய்வோம், அவங்க இப்படி செய்யறாங்க நம்ம ஏன் செய்யக்கூடாதுன்ற புதுமையான

0: விஷயங்களை நாளுக்கு நாள் பெண்கள் கத்துக்கிட்டே தான் வராங்க. அதனால தொலைக்காட்சி தொடர்கள் பெண்களுக்கு நன்மை தான்.
1: மிக்க மகிழ்ச்சி. இதில் இந்த தொலைக்காட்சி தொடர்கள் மிகுந்த நன்மையை தரக்கூடியங்க இரண்டு வலுவான காரணங்களை நீங்கள் முன் வச்சுருக்கீங்க. ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு பற்றிய ஒரு ஒட்டுமொத்த பார்வை, தன்னை மீறிய தன் குடும்பத்தை மீறிய சமுதாயத்திலே பெண்கள் இப்படிலாம் சாதிக்கிறார்கள் என்பதை ஒரு கதை மூலம் சொல்லும்போது அது மிக எளிதாக ஒரு மனதிலே கொண்டு சேர்கிறதுங்கிறதுலாம் அது ஒன்றும் ஐயமே இல்லை. அப்போ இரண்டாவது, உண்மையிலே உங்களுடைய அந்த வாதத்தை நான் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிற கலாச்சாரங்கள்லேருந்து பிற மொழிகள்லேருந்து பிற பண்பாட்டிலிருந்து வரக்கூடிய படைப்புகள் நம்மளுடைய பார்வையை விரிவுபடுத்தும், ஒரு அகலமான ஒரு பார்வையை அது தரும் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு நேர்மறையான ஒரு சிந்தனை. அதுதான் அந்த பாரதிங்கிற பெயரை நீங்கள் வந்து தக்க வச்சுருக்கீங்க. ஏன்னா எப்போதுமே ஒரு நேர்மறையான சிந்தனை யாருக்கு வரும் அப்படின்னா, தனக்குள்ளே இருக்கக்கூடிய தன்னுடைய திறமைகள் மீது யாருக்கு அதிக மதிப்பு இருக்கிறதோ நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களுக்கு அது மாதிரி நேர்மறையான சிந்தனைலாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக இந்த பிறமொழி ஆதிக்கம்ங்கிற நாம் அப்படி பார்க்க வேண்டாம், பிற கலாச்சாரம் பிற பண்பாடுங்கிறதெல்லாம் அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டு நம்மை நாமே வளர்த்துக்கொள்வதற்கு அது மிகச்சிறந்த ஒரு கருவியாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. மிக வலுவான இரண்டு காரணங்களை முன் வச்சிருக்கீங்க. இந்த இரண்டு காரணங்களுக்கும் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு கோடு இருக்கீங்க, அதுதான் உங்களை தனிப்பட்டு காட்டுகிறது. என்ன அப்படின்னா, ஒரு குடும்ப பெண் ஒரு குடும்பத்துக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, ஒரு சமுதாயத்தையும் பிரிக்கப்பட முடியாத ஒரு அங்கம் அப்படிங்கிறத நீங்க ரொம்ப தெளிவாக எடுத்து வச்சிருக்கீங்க. பாரதி, ஒருவேளை நீங்கள் மீண்டும் வர வேண்டியிருக்கலாம் அணித்தலைவராக, ஆனால் உங்களுடைய வாதங்கள் வலுவாக இருக்கின்ற ஐயமில்லை. வாழ்த்துகள். வாழ்த்துகள். தொலைக்காட்சி தொடர்களால் சில நன்மைகள் ஏற்படத்தான் செய்கின்றன அப்படிங்கிறத இரண்டு வலுவான வாதங்களுடன் முன்வைத்திருக்கிறார்கள் பாரதி அவர்கள். இப்போ அப்படிலாம் இல்லை, தொலைக்காட்சி தொடர்கள் நன்மைங்கிறதெல்லாம் சும்மா பேச்சுக்கு தான், உண்மையில அப்படி இல்லை. இயல்பில் அன்றாட வாழ்க்கையில் தொலைக்காட்சி தொடர்கள் தீமைகளை தான் கொண்டு வருது அப்படிங்கிறதான் பரவலாக எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். இந்த ஒரு பரவலான ஒரு விஷயத்தை, இது உண்மையா பொய்யாங்கிறது தெரியல, ஆனால் பரவலாக இப்படி ஒரு கருத்து இருக்கிறது. இந்த கருத்தில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது, உண்மையிலேயே தொலைக்காட்சி தொடர்கள் தீமை தான் தருகின்றன அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறதுக்காக இப்போது ஒரு இளைஞி சுகன்யா வந்திருக்கிறாங்க. இவங்க சென்னையில் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. ஆக கணிதம் படித்து கொண்டு இது மாதிரியான ஒரு தமிழ் உரையாடலுக்கு வந்ததுக்காகவே அவர்களை மிகவும் நாம் வரவேற்றே ஆகணும். ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயம் அது. என்னென்ன, இந்த கணிதம் ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு பாடம். ஆக பல பேர் நினச்சிருக்காங்க தமிழ் உரையாடல் அல்லது தமிழ் பட்டிமன்றம் பேச்சு அப்படின்னா அதற்கும் அறிவுக்கும் தொடர்பில்லையோங்கிற மாதிரி சில பேர் கொண்டு போயிருக்காங்களா, அதுலேருந்து அந்த பிரமையை உடைத்து அந்த அப்படியான ஒரு கருத்து எல்லாம் தவறானது அப்படின்னு சொல்லிட்டேன். கணிதத்திலிருந்து வந்திருக்கனாலும் மிக நிச்சயமாக உங்களுடைய ஒவ்வொரு வாதமும் மிகவும் அறிவியல் பூர்வமாக இருக்கும்ங்கிறதுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஆக எப்போதும் சிரித்த முகத்தில் இருக்கக்கூடிய சுகன்யா இப்போ கொஞ்சம் ஆக்ரோஷம் பேசி வருவாங்கன்னு தோணுது. தொலைக்காட்சி தொடர்கள் உண்மையில் குடும்ப பெண்களுக்கு தீமை தான் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக நிறுவுவதற்காக நாம் இப்போ வரவேற்கிறோம் சுகன்யா.
2: அன்னைக்கு முதல் வணக்கம், தமிழுக்கு தலை வணக்கம். நம்ம தோழி பாரதி சொன்னாங்க, இப்போ வந்து தமிழச்சி, இன்றைய தமிழச்சி வந்து தமிழ் சீரியல் மட்டும் பாக்குறது இல்லாம ஹிந்தி மத்த எல்லாமே பாக்குறாங்க. ஆம், நானும் அதை ஏத்துக்கிறேன். இன்றைய தமிழச்சி ஹிந்தி சீரியல், கொரியன் சீரியல், தாய்வான் சீரியல் எல்லாத்தையும் பாக்குறாங்க. பார்த்து மாமியார் கூட எப்படி சண்டை போடுறது, புருஷன்கிட்ட எப்படி எக்ஸ்பென்சிவான திங்கெல்லாம் விலை மதிப்புள்ள பொருள் எல்லாம் எப்படி வாங்குறது அப்படிங்கிற மாதிரி சண்டைகள் தான் போடுறாங்களே ஒழிஞ்சு அதுல இருந்து ஒன்னும் ஒரு பாசிட்டிவான திங்க வந்து அவங்க எடுத்துக்கிறது கிடையாது.
1: சண்டைங்கிறது குடும்பத்துல ஒரு அங்கம் இல்லையா?
2: சண்டைங்கிறது ஒரு அங்கம் சார், அது வந்து ஒரு பாண்ட வந்து வளர்க்க கூடியதா இருந்தா ஓகே. இப்ப முடிச்சுட்டு டிவோர்ஸ் வரையும் போற அளவுல இருக்கு சண்டை, நார்மலான சண்டை இல்ல. இப்ப புருஷனுக்கும் மாமியாருக்கும் நடுவுல எப்படி பூந்து விளாடுறது, இல்ல மாமியார் வந்து ஹஸ்பண்ட்க்கும் ஒய்ஃப்குள்ள எப்படி பண்றதுன்னு சீரியல தெல்லன் தெளிவா காட்டுறாங்க. அதனால அதுல இருந்து கத்துக்கிட்டு சீரியல் வந்து பாசிட்டிவ் மட்டும் தரது இல்ல. தூக்கத்தில் உன்னை நினைப்பவர் காதலர், ஆனால் தூங்காமல் உன்னை பற்றி நினைத்து கொண்டிருப்பவள் தான் தாய். ஆனால் இன்றைய தாய் பிள்ளைகள் தொந்தரவு பண்ண கூடாது என்பதற்காக அவர்களை தூங்க வைத்து விட்டு தூங்காமல் சீரியல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிதான் நிலவரம் இருக்கு. இன்றைக்கு எந்த தாய்மார்களும் ஒரு பக்கம் இருக்காங்க பிள்ளைங்கள பாத்துக்கிறது, சீரியல் பார்க்காம இருக்கிறவங்க தான் அப்படி இருக்கிறாங்க. சீரியல் பார்த்து கொண்டு இருக்கிறவங்க வந்து நல்லபடியா பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்குறதுல வந்து கான்சென்ட்ரேட்டா பண்றது இல்ல. நிறைய தாய்மார்கள் பாத்தீங்கன்னா கோயில் போறது, சீரியல் பார்க்க.
1: ஒரே ஒரு விஷயம், நீங்க தொலைக்காட்சி தொடர்களை குற்றம் சொல்றீங்களா, தாய்மார்களை குற்றம் சொல்றீங்களா?
2: தொலைக்காட்சியை தான் குற்றம் சொல்றேன் நானு. ஏன்னா வந்து தொலைக்காட்சியில வந்து நாடக கலைங்கிறது அந்த காலத்தை ஏன் வளர்ந்துருச்சுன்னா, ஒரு நற்கருத்தை வந்து படிக்க தெரியாதவர்களுக்கும் வேலைக்கு போயிட்டு வேலை அந்த நேரம் பார்க்க முடியாதுங்கிறவங்களுக்கும் நாடக கலை வந்து தோன்றியது. ஆனால் அந்த வேலையவே கெடுக்கிறதுக்காக நாடக கலை இன்று இருக்கிறது. அதனால்தான் சொல்கிறேன். தமிழச்சி ஈரசாரல் கூந்தலிட்டு செந்தூர நெத்தியிட்டு இமைகளில் தூரிகையிட்டு இதழ்களில் புன்னகை தொட்டு வண்ண புடவையில் உன்னை வானவிலும் காணம் வருதடி வாசல் தேடி. ஆனா இன்னைக்கு சீரியல் பார்த்து கொண்டிருக்கிற பெண்களை பார்த்து பேய் கூட பக்கத்துல வந்து உட்காராது, அப்படி பேய் மாதிரி கண்ணை முழிச்சுட்டு பாத்துட்டு இருக்காங்க.
1: இல்ல இது நம்புறீங்களா? இமைகள்ல தூரிகிட்டாதான் உண்மையிலேயே அது வந்து மிகச்சிறந்த ஒரு குடும்ப பெண்மணிக்கு அடையாளம். நீங்க நம்புறீங்க?
2: அப்படி நம்பல. அப்படி இருந்த ஒரு கலாச்சாரம் அதெல்லாம் வந்து சார் ஒரு பெண்ணுக்குன்னு அடையாளம் நம்ம சமுதாயத்துல உருவாகிருச்சு. பெண்ணா இப்படிதான் இருப்பா அப்படிங்கறது அதெல்லாம் மாறிட்டு இருக்கு. அதெல்லாம்
1: தொலைக்காட்சி தொடர் எந்த அளவுக்கு அதை மாற்றி அமைச்சது? இன்னைக்கு கூட தொலைக்காட்சி தொடர்கள் அப்படிதான் வந்துட்டு இருக்கு நினைக்கிறேன். பெரும்பாலும் தொலைக்காட்சி தொடர்கள் கதாநாயகர்கள் அந்த பழங்காலத்தோட அதே மாதிரி கதாபாத்திரங்களே வந்து கொண்டிருக்கின்றன கூட தோணுது
2: சார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் டாமினேட் பண்றது நெகட்டிவ் தான் சார். இப்ப வந்து என்னதான் மகாபாரதம் அதெல்லாம் வந்தாலும் ஒரு சீரியல் தான், ஒரு மணி நேரம் தான், எல்லா டைம் அதே இருக்கிறதுல மேக்சிமம் 1% இப்ப 100%ல 10% வந்து மகாபாரதம் அது மாதிரி காப்பியா இருந்தாலும் 10% தவிர.
1: உங்களோட கருத்து மிக ஆழமானதுதான் ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா தொலைக்காட்சி தொடர்கள் இப்போது கூட யாரெல்லாம் வில்லியாக வருகிறார்களோ அவர்கள்லாம் ஒரு சேலை கட்டி கொண்டு இமைகளிலே தூங்கி இட்டு கொண்டு அது மாதிரியான பெண்களாக இருக்கிறார்களோங்கிற ஒரு அச்சம் எனக்கு.
2: அது கொஞ்சம் அதிகமா பண்ணிடுறாங்களே சார்.
1: சரி சரி இல்ல சரியான வலுவான வாதம், அதுக்காக நான் திரும்ப கேட்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல.
2: அதனால வந்து நான் இன்றைய பெண்களுக்கு ஒரு கருத்து சொல்லிக்கிறேன். நிறைய தாய்மார்கள் தாய்மைங்கிறது அடையிறது வந்து ஒரு பெண்களுக்கு முக்கியமானது. அதனால இது ஒரு கருத்தா சொல்லிக்கிறேன். இது தலைப்புக்கு மீறினதுதான். பிள்ளை வரம் கேட்டு கோவில் கோவிலாக ஏறி இறங்கும் யாருக்கும் தெரிவதை இல்லை. அம்மா வரம் கேட்டு அநாத இல்லங்களில் காத்திருக்கும் குழந்தைகளின் முகம். இது டாபிக்கு மீறினதுதான். எவ்வளவுதான் வந்து இப்ப இந்த காலத்துல வந்து நிறைய வந்து பெண்கள் வந்து ஒழுங்கா அவங்களோட ஸ்கெடியூல்ல இல்லாம இந்த டிவி சீரியல் பாக்குறது அவங்களே கேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய வந்து நம்ம வந்து சயின்டிபிக்கா யோசிச்சோம்னா டிவி பாக்குறதுனால ஒரு 3 மணி நேரம் உட்கார்றதுனால எவ்வளவோ பிசிக்கலா அஃபெக்ஷன் அஃபெக்ட் பண்ணுது. நம்மள ஹெல்த்தியா இருக்கிறதோட பிசிக்கலா அஃபெக்ட் பண்ணுது. அதனால இந்த டிவி பாக்குறது சீரியல் பாக்குறது நல்ல விஷயத்த பாக்கலாம். தொலைக்காட்சியே நான் கேடுன்னு சொல்லவே மாட்டேன். சீரியல் கேடாதா இருக்கு. இப்ப எந்த சீரியல் சார் ஒரு நல்ல விஷயத்த கன்வே பண்றாங்க? மாமியார் மருமக சண்டை போட்டா ஸ்மூத்தா போங்கன்னு ஏதாச்சும் ஒரு சீரியல்ல சொல்றாங்களா? சொல்றது இல்ல. சண்டை எப்படி தூண்டி விட்டு சாதாரணமா போனா அடுத்த திருப்பி கண்டினியூ பண்ண ஒரு சண்டையோட தான் ஆரம்பிக்குது. அதனால ஒரு நல்ல கருத்தை தெரிவிக்க மாட்டேங்குதுன்னு தான் சொல்றேன். சீரியல் மத்த விஷயம் நியூஸ் எல்லாம் தொலைக்காட்சியில நம்மளுக்கு ஒரு நற்கருத்தை தான் தெரிவிக்குது. அதனால சீரியல் எப்பயுமே கேடுதான் சொல்லிக்கிறேன் நானு. நாம் வாழும் வரை நம்ம யாரும் வெறுக்க கூடாது. நாம் மறைந்த பின்பும் நம்ம யாரும் மறக்க கூடாது. அதுதான் வாழ்க்கை. அதற்கு ஏற்ப நடந்து கொள்ளலாம். நன்றி.
1: மிக வலுவான ஒரு வாதத்தை முன் வச்சிருக்காங்க. 2-3 வாதங்களில் ஒரு வாதம் மிகவும் வலுவானதாக இருந்தது. என்ன அப்படின்னா இந்த குடும்ப உறவுகள் சிதைந்து போவதற்கு காரணமாக இந்த தொலைக்காட்சி தொடர்கள் அமைந்திருக்கின்றன. அவங்க சொல்ல மாதிரி அதோட கூட கதை மாந்தர்கள் பார்த்தாலும் சரி அந்த கதையில் ஏற்படக்கூடிய பல்வேறு திருப்பங்களை பார்க்கிற போது ஒவ்வொரு முறையும் அது ஒரு எதிர்மறை சிந்தனை மிக ஆழமாக பார்வையாளர்கள் மனதிலே பதித்து விடுகிறது அப்படிங்கிறத மிக நன்றாக சொன்னீங்க. மிக உண்மையிலே அது சமூக ஆர்வலராக ஒவ்வொருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கவலை அதுதான். அதைத்தான் நீங்கள் இங்கே படம் பிடிச்சி காட்டிருக்கீங்க. உண்மையிலேயே அது மிகச்சிறந்த ஒரு ஆழமான ஒரு கருத்து. இதற்கு எதிரணியினர் பதில் சொல்லி ஆக வேண்டும். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எப்படிலாம் ரெண்டு பேர் சண்டை போடலாங்கிறது மட்டுமே இல்லை, குடும்பம் அதை தாண்டியும் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு. ஆனால் என்ன ஒரே ஒரு வாதம் எனக்கு தோன்றுகிறது அப்படின்னா என்னதான் சொன்னாலும் தொடருங்கிறது ஒரு நாடகங்கிறது கற்பனை வசப்பட்டது தான். கற்பனையிலே ஒருவரை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 2 வெவ்வேறு துருவங்களை நம்ம கொண்டு வந்தாகணும். அங்கே ஒரு பகைமையோ விரோதமோ எதுவும் ஒன்று இல்லைன்னா அந்த தொலைக்காட்சி தொடர்புக்கு விறுவிறுப்பு கூட்ட முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக அது இருக்கலாம். ஆனால் எந்த அளவுக்கு கூட்டலாம் அப்படிங்கிறது தான். அது என்னதான் வந்து இனிப்பாக இருந்தாலும் கூட அதற்கும் ஒரு அளவு இருக்கணும் இல்லையா எடுத்துக்கிறதுக்கு. அது மாதிரியான ஒரு ஒரு ஒரு வரைமுறை இல்லாமல் ஒரு அளவு இல்லாமல் சென்று கொண்டு இருக்கிறதோ அப்படிங்கிறது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயம். செல்லா மெடிக்கல்ல இருந்து வந்திருக்கக்கூடிய சுகனியா அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு அதுவும் என்னென்ன ஒரு இளைஞரிடமிருந்து இது மாதிரி ஒரு வாதத்தை எதிர்பார்க்கிறவங்க உண்மையிலேயே எதிர்காலத்தை பற்றி ஒரு மிகச்சிறந்த ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது. என்னென்ன சீரியல் எந்த அளவுக்கு குடும்ப உறவுகளை பாதிக்கிறதுன்னு ஒரு இளைஞர் சொல்கிற போது ஒரு ஏன் அனாதை ஆசிரமத்தில் அல்லது ஆதரவற்றோர் இல்லத்தில் இந்த அளவுக்கு மக்கள் கூடுகிறார்கள் என்று சொன்னால் குடும்ப உறவுகள் சிதைந்து போனது அதற்கு தொலைக்காட்சி தொடர்கள் ஒரு காரணம்லாம் சொல்கிற போது உண்மையிலேயே உங்கள் குடும்பத்தை தாண்டி சமுதாயத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு அக்கறை உண்மையிலே வரவேற்கத்தக்கது. அதற்காகவே சுகன்யா அவர்களை நாம் பெரிதும் பாராட்டுகிறோம். நல்லது. சரி இப்போ அடுத்ததாக அடுத்த நிகழ்ச்சி சொல்லுவோம். இது பட்டிமன்ற மரபு அப்படித்தானே? நேர்களே ஒரு விருப்பான கட்டத்திலே இப்போ நாம் நின்று கொண்டிருக்கிறோம். 2 அணியிலிருந்தும் ஒவ்வொரு பேர் பேசியிருக்கிறார்கள். இரண்டு பேரும் பேசுறது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, தொலைக்காட்சி தொடர்களால் எந்த அளவுக்கு நன்மையோ அந்த அளவுக்கு தீமைங்கிற அளவுக்கு தான் என்னால் இப்போது புரிஞ்சிக்க முடியுது. மிகச்சிறந்த நன்மைகள் அதில் இருக்கின்றன ஒருவர் சொல்லியிருக்காங்க, மிக மோசமான தீமைகள் அதில் இருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நான் இரண்டுக்கும் இடையிலே தான் இருந்து கொண்டிருக்கிறேன். தொடக்கத்தில் எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கேன்னு தோணுது. ஆனால் இந்த நிலைமை சற்றே மாறுபடும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அடுத்து பேச வரக்கூடியவங்க ஒரு மிகச்சிறந்த ஒரு பேச்சாளராக வரக்கூடிய பிரகாஷிதா அவர்கள், இந்த எம்ஓபி வைஷ்ணவ காலேஜில் எலக்ட்ரானிக் மீடியா ஸ்டூடெண்ட்டை, மீண்டும் ஒரு ஒரு ஒரு ஒரு வியப்பு கலந்த ஒரு மகிழ்ச்சி. இதில் என்ன அப்படின்னா, முன்னமே சொன்னோம், மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறவங்க, எலக்ட்ரானிக்ஸ் மீடியா படிக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து ஒரு பேச்சுக்கு வருகிற போது, பட்டிமன்றத்துக்கு வருகிற போது அவருடைய அந்த கருத்து மிகவும் வேறுபட்டதாக இருக்கிறது. அவருடைய கோணமே வேறையாக இருக்குது. நம்ம பார்க்குறோம், இலக்கியம் படித்த ஒருவர் பேசுவதற்கும் எலக்ட்ரானிக்ஸ் படித்த ஒருவருக்கும் பேசுவதற்கும் மிகச்சிறந்த வேறுபாடு இருக்கிறது. ஏன்னா அவர் இந்த வாழ்க்கையை பார்க்கக்கூடிய அந்த கோணமே வேறு. அதுவும் குறிப்பாக இப்போ கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற ஒரு இளைஞி எலக்ட்ரானிக்ஸ் மீடியா படிச்சுக்கிட்டு அங்கே வந்து இந்த மாதிரி தொலைக்காட்சி தொடர்கள் எந்த அளவுக்கு நன்மை அப்படின்னு பேச வராங்க அப்படின்னா, உண்மையிலே அது ஒரு ஒரு எல்லோரும் காது கொடுத்து கேட்க வேண்டிய ஒரு ஒரு உரையாக தான் அது இருக்கும் இல்லையா. அதுவே நம்ம வரவேற்கணும். இன்னும் பொதுவாக எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு எலக்ட்ரானிக் மீடியாவுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு போயிடலாம். ஆனாலும் கூட தொலைக்காட்சி தொடர்கள் நன்மை செய்ய போகிறதுங்கிற ஐடியா, அந்த ஒரு கருத்தை வலியுறுத்துவதற்காக இப்போ பிரகாஷிதா அவர்கள் வந்திருக்கார்கள். பிரகாஷிதா பற்றி ஒரு விஷயம் சொல்லணும், பொதுவாக அவங்க எது பேசுகிறது ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. அந்த விஷயத்தில் அவங்க வந்து உண்மையிலேயே பாராட்டணும். மிக தெளிந்த சிந்தனை இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் நாம் எதிர்பார்க்குறது அதுதானே, ஒரு துடிப்பு மிக்க ஒரு வேகம் மிக்க செயல்பாடு அவள்கிட்ட இருக்கிறது. அதற்கு ஒப்ப ஒரு தெளிந்த சிந்தனையை வேண்டும் நாம் எதிர்பார்க்குறோம். அப்படி ஒரு தெளிந்த சிந்தனை இருக்கக்கூடிய பிரகாஷிதா இப்போது பேச வந்திருக்கிறார்கள். அவங்க இப்போது தொலைக்காட்சி தொடர்களில் குடும்ப பெண்களுக்கு நன்மை என்று பேச வந்திருக்கிறார்கள். அது நன்மையாக தீமாங்கிறது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் நிச்சயமாக அவள் உரை நமக்கு நன்மையை தரும், அதை எங்களுக்கு மிக நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறது. ஓவட்டு பிரகாஷிதா,
0: ரொம்ப நன்றி சார். எனக்கே ரொம்ப பெருமையாக இருந்தது நீங்கள் இப்போ அப்படி பேசுனது. ரெண்டு விஷயம் நான் இப்போ இது வரைக்கும் நீங்கள் பேசுனதில் நான் பார்த்தேன். ஒன்று வந்து நீங்கள் இன்ட்ரடக்ஷனில் சொன்னீங்க, 6 மணிக்கு மேலே வந்து உட்காந்துடுறாங்க டிவி முன்னாடி. சரி, நீங்கள் சொல்லுங்கள், 6 மணிக்கு மேலே வெளியே போய் எந்த போனால இருக்க முடியும், என்ன சேஃப்டி நீங்கள் அஷ்யூர் பண்ணுறீங்க? அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், தோழி சுகன்யா சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா பேசினாங்க அவங்க. ஆனா எனக்கு என்ன பட்டதுன்னா, வாதத்துக்காக மட்டுமே பேசின மாதிரி பட்டது. வீட்டில் இருந்து இட்ஸ் இதில் ஆடில் வர மாதிரி தான் சார். காத்தால எழுந்து குழந்தைக்கு சாப்பாடு கட்டி, ஹஸ்பண்டை ஆஃபீஸ்க்கு அமிச்சு, மாமியார் மாமனாருக்கு சமைச்சு வச்சு, இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு இல்லத்தரசிக்கு வேற என்ன பொழுதுபோக்கு இருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? காத்தாலேருந்து அந்த பொண்ணு உழைக்கிறா, இந்த வேலைக்காரி எவ்வளோ பேர் வீட்டில் வேலைக்காரி இருக்காங்க, துணி மடிச்சு வைக்கிறதுலேருந்து துவைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு கொஞ்சம் கிடைக்கிற அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு இருக்கிற ஒரே பொழுதுபோக்கு இந்த டிவி சீரியல் தான். ஸோ இந்த இந்த பாயிண்ட் எனக்கு இப்படிதான் படுறது.
1: இன்னொரு அவங்களுடைய வாதம் என்னன்னா, பொழுதுபோக்கு என்பதையும் தாண்டி அது எதையோன்னு ஒரு விஷயத்தை அது மனசுக்குள்ள விதைக்குதே, அது வேணுமா அப்படின்னு.
0: ஐயா, எதிர எடுத்தாலுமே நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. உங்க மனசுக்கு நீங்க போடுறதுதான் கட்டுப்பாடு, புரியறதா?
1: அவரவர் மனதுக்கு அவர்கள் வித்துக்குள்ள கட்டுப்பாடு.
0: எக்ஸாக்ட்லி. நான் எப்படி பாக்குறேன் இது அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு அது பண்ணாதமா அப்படின்னு சொல்றத விட, அது பண்ணா இப்படி ஆகும்னு காமிச்சு சொல்றது வந்து இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் இந்த காலத்துல இருக்கிற டெலிவிஷன்.
1: நம்ம வந்து இந்த பட்டிமன்ற தொடர்ந்து முன்னாலே உங்களை சொன்னதுதான், எல்லா விஷயத்தையும் அப்படி பண்ண முடியாது. இதை பண்ணாதுன்னு சொல்ல முடியும், இதை பண்ணால் எப்படியாவது செஞ்சு காமிக்க முடியாது. ஆரம்பித்தே சொன்ன மாதிரி நெருப்பு சுடுன்னு தான் சொல்லணும், அது கை வைக்காத நெருப்பு சுடு. நம்ம நெருப்பில் கை வச்சு சுட்டு பக்கம் பார்த்தியா, அதை சுட்டு வச்சு காமிக்கவே முடியாது இல்லையா?
0: நீங்கள் சொல்கிறது ஒரு பக்கம் கரெக்ட் தான் சார். இப்போ இருக்கிற இல்லத்தரசிகளுக்கு இப்போ வந்து தோழி சொன்ன மாதிரி என்னெல்லாம் சண்டை வருது ஃபேமிலிஸில், என்ன மாதிரியான குடும்பங்களில் வந்து எப்படி பிரிக்கலாம், அதையே நீங்கள் எப்படி பார்க்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் நடக்கும், நம்ம இப்படி உஷாராக இருந்துக்கணும், இந்த மாதிரி
1: சரியான வாதம்
0: நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான் சார் எல்லாமே. இதுதான் என்னோட வாதம்.
1: இன்னும் ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, எனக்கு ஏன் இவங்க வந்து இவ்வளவு கேள்வி கேட்கறேன் அப்படின்னா, எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் இம்மிடியட்டா அப்பப்போ உடனே உடனே பதில் சொல்லிடுறாங்க. அதனாலேயே கேள்வி கேட்கணும் அப்படின்னு தோணுது. உங்கள்கிட்ட நிறைவாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இது ஒரு பொழுதுபோக்காக அவர்கள் பார்க்கிற போது, இதை தவிர்த்து வேறு பொழுதுபோக்கு தொலைக்காட்சிகள் இல்லை என்று நீங்கள் உறுதியாக சொல்ல முடியுமா?
0: முக்கியமான பொழுதுபோக்கா இது இருக்கிறதுனால தான் சாட்டர்டேவும் வந்து சீரியல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க சார். ஃப்ரைடே வரைக்கும் மட்டும்தான் இருந்தது, சனிக்கிழமையும் கொண்டு வந்தது காரணம் அதோடைய ரீச்.
1: வெரி குட். எனக்கு என்ன தோணும், நீங்கள் எலக்ட்ரானிக் மீடியா முடிச்சுட்டு நீங்கள் ஏன் சட்டம் படிக்கக்கூடாது?
0: வீட்லேயும் அதான் சார் சொல்கிறாங்க.
1: நல்லது, உண்மையிலே. அதாவது ஒரு ஒரு ஒரு விவாதம் என்று வருகிற பொழுது மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, நாம் எதுக்கு ஒரு கேள்வி கேள்வி எந்த ஒரு கேள்வியாக வந்து உடனே கூட அப்பப்போயே விடை சொல்லிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு புத்தி சாதுரியம் தான். அது அதையும் தாண்டி ஒரு தெளிந்த சிந்தனை. என்ன சொல்ல நான் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான சிந்தனை. அது பிரகாஷிதாவுக்கு நிரம்பவே இருக்கிறது அந்த
2: தெளிவான சிந்தனை.
1: நம்ம என்ன சொல்ல வர போகிறோம் அப்படிங்கிறதுல வந்து மிக தீர்க்கமான ஒரு முடிவு. உண்மையிலேயே நம்முடைய நேயர்களோடு சேர்ந்து நாம வாழ்த்துக்கிறோம். ஒரு மிகச்சிறந்த ஒரு வழக்கறிஞராக, இந்தியாவுடைய நன்மைக்காக சர்வதேச அரங்களை உரையாற்றக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு வாதாடும் கலை வல்லுநராக நீங்கள் வர வேண்டும் என்று வாழ்த்துகிறோம்.
2: உண்மையிலேயே
1: அவங்க சொன்னதில் ஒரு விஷயம் எனக்கு மிக நன்றாக பதிந்திருக்கிறது. என்ன அப்படின்னா, காலையிலிருந்து இரவு வரையிலே தொடர்ந்து ஒரு பெண் போராடி கொண்டே இருக்கிறாள், பணிபுரிந்து கொண்டே இருக்கிறாள், பாடுபட்டு கொண்டே இருக்கிறாள். பொழுதுபோக்கு என்று ஏதோ ஒன்று வருகிற போது அந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் என்ன குறை இருக்கிறதோ அதையே நீங்கள் குடும்பத்து பெண் மேலே வைக்கணும். அது அந்த தொடரில் இருக்கக்கூடிய குறை. நீங்கள் சொல்லக்கூடிய குறைகள் எல்லாம் அந்த தொடர்களில் குறைகள் இருக்கலாம், ஆனால் பார்க்கக்கூடியவர்கள் மீது அந்த குறையை வைக்கணுங்கள. ஏன்னா அவங்களை பொறுத்து தான் ஒரு பொழுதுபோக்கு, அவ்வளோதான். அதேமாதிரி இன்னொன்று விஷயம் ரொம்ப நல்லா சொன்னாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை ஆரம்பத்திலே சொன்னாங்க, மாலை 6 மணிக்கு மேலே ஒரு பெண் வெளியே சென்றுட்டு வரோம்னா எந்த பாதுகாப்பு விஷயம்னா ஏதாவது எத்தனையோ சவால்கள் இருக்கின்றன. அதெல்லாம் இல்லாமல் வீட்டில் இருந்தபடியே ஒரு ரொம்ப பாதுகாப்பான ஒரு பொழுதுபோக இருக்கிற போது இதையே நான் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டாங்க. இந்த 2 வாதங்களுக்குமே எதிர்த்தரப்பு இப்போது பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஒன்று, வீட்டுக்குள்ளே இருக்காங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்களை வேலை பண்ணிட்டாங்க, ஒரு பொழுதுபோக்காக இதை பார்க்குறோமே, ஏன் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று. அப்புறம் இரண்டாவது, நானாக வைக்கிற ஒரு கேள்வி, தொலைக்காட்சி தொடர்களில் இருக்கக்கூடிய குறைகளை கொண்டு வந்து ஏன் அதை பார்க்கிற பார்வையாளர்கள் குடும்ப பெண்கள் மீது ஏன் வைக்கிறீர்கள்? அது அவங்க மேலே தப்பு கிடையாது. அதே குடும்ப தொடர்களே, அதே தொலைக்காட்சி தொடர்களே நல்ல விஷயங்களை சொல்லுங்கள், பார்க்க மாட்டோம், யாரும் அனுமதிக்க போகிறதில்லை. இதை தான் பார்க்க போகிறோம், யாரும் கேட்கல. நீங்கள் அது தருகிறீர்கள், அதனால் அவர்கள் பார்க்கிறார்கள், அதனால் அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாதுன்னு தோணுது. இந்த 2 வாதங்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் எதிரணி இருக்கிறது. ஆக இப்போதைக்கு எனக்கு என்ன தொலைக்காட்சி தொடர்கள் நன்மை விளைவிக்கும் அப்படின்னு தான் தோணுது. அதுவும் குறிப்பாக பிரகாஷ் தான் சொன்னதுக்கப்புறம். அடுத்து சாந்தி செந்தில்நாதன் அவர்கள் இருக்கிறார்கள். இது ஒரு இல்லத்தரசி, சாந்தி செந்தில் ஒரு இல்லத்தரசியாக தொலைக்காட்சி தொடர்கள் தீமை விளைவிக்கும் என்று பேச வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலே அதற்காகவே உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இதை தான் எதிர்பார்க்குறோம், இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஒவ்வொரு இல்லத்தரசியுமே இல்லை தொலைக்காட்சி தொடர்கள் தீமை தான் அப்படியே ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா தொலைக்காட்சி தொடர்கள் தொலைந்து போகும் தோணுது. தொலைக்காட்சி தொடர்கள் தொலைந்து போவதற்கான மிக வலுவான ஒரு சக்தி எங்கே இருக்குன்னு அவங்க மூலம் தான் இருக்குது. ஆக ஒரு இல்லத்தரசியாக நீங்கள் தொலைக்காட்சி தொடர்களை பார்த்துருப்பீர்கள், வேண்டாம் என்று விட்டிருப்பீர்கள், அதை தொடர்ந்து பார்த்து கொண்டு கூட இருந்திருக்கலாம். ஆனால் இது தீமை தான் என்று தெரிந்து பார்க்கிற போது வேறு மனநிலை, அதற்குள்ளேயே சென்று புகுந்து அதுதான் வாழ்க்கையை நினைக்கிற போது தான் அது மாறி போகிறது. ஆனால் இல்லவே இல்லை, தொலைக்காட்சி தொடர்கள் தீமை தான் என்று நீங்கள் உணர்ந்து பேச வந்திருக்கிறீர்கள். ஆக இல்லத்தரசிகள் சார்பாக உங்களை இந்த தொலைக்காட்சி தொடர்கள் தீமை என்று பேச வந்திருக்க அந்த ஒரு காரணத்துக்காக உங்களை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இப்போது வந்து சாந்தி செந்தில்நாதன் அவர்கள் தொலைக்காட்சி தொடர்கள் தீமையே விளைவிக்கும் என்கிற அணிக்காக வாதாட வந்திருக்கிறார்கள். வாருங்கள்.
3: வணக்கத்திற்கும் மரியாதைக்குரியும் திரு நடுவர் அவர்களுக்கு என் கனிவான வணக்கங்கள். அதாவது நம்ம நாட்டோட இப்போ வந்து வைரஸ் சொல்வாங்க, நச்சு புகை. ஒரு நச்சு புகையாக இல்லத்தரசியாக இருந்தாலும் சரி, குடும்ப பெண்கள், ஒட்டுமொத்த பெண் இனத்துக்கு கூட ஒரு நச்சு புகையாக ஒரு மாய வலையில் போய் சிக்கிற அளவுக்கு தான் இப்போ இருக்கக்கூடிய தொலைக்காட்சி தொடர்கள் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. அதை பார்க்குறதால வீட்டில் வந்து அந்த காலத்தில் வந்து குட்டி குட்டி கதைகள் குழந்தைங்களுக்கு எங்கள் அம்மாலாம் எனக்கு சொல்லியிருக்காங்க, சாயங்கால நேரத்தில் ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே குட்டி குட்டி கதைகள் சொல்லியிருக்காங்க. அதோட உருவாக்கமாக கூட நான் இருக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஸ்நாக்ஸ் கொடுத்துடணும். டிஃபன்லாம் கிடையாது, ஸ்நாக்ஸ் கடையில் விற்கிறது தான்.
1: குழந்தைங்களுக்கு கதையை சொல்கிறீங்களா?
3: கண்டிப்பாக தினமும் ஒரு கதை சொல்வேன். தூங்கும்போது என் குழந்தைங்க கண்டிப்பாக ராமாயணம் கேட்பாங்க.
1: கதை சொல்லுவதுங்கிறது மிக தமிழ் பாரம்பரியத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம்.
3: எங்கள் பகுதியில் இருக்க குழந்தைங்களுக்கு எல்லாம் கதை சொல்கிற அத்தனை தான் பேர். எனக்கு
1: அதுவும் குறிப்பாக தாய்மார்கள் சொல்கிறவர்கள், பாட்டிகள் தாத்தாக்கள் சொல்கிற கதை இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். அனுபவம் ஏற ஏற அதனுடைய அந்த இனிப்பு சேர்ந்து போகுது, அனுபவம் இனிப்பு. அதனால அந்த கதையில மிகவும் நன்றாக இருக்கிறது.
3: நேரம் கம்மியா இருக்கு, அதாவது சீரியல் பார்க்கணுன்ற அந்த ஆசையில என்ன பண்றாங்க, ஒரு நல்ல உணவெல்லாம் தவிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில உணவுகள் உணவு செய்யும் போது கொஞ்சம் நேரம் எடுக்கும், ஆனா குழந்தைங்க வரும்போது ஒரு பிஸ்கெட், இப்போதைக்கு பூஸ்ட், அதை கொடுத்து உடனே டியூஷனுக்கு அனுப்பிடணும். இவங்க சொல்லி கொடுத்தா குழந்தைங்க கண்டிப்பா முதல் மாணவனா வரலாம். அவங்களுக்கு நாடகம் பார்க்கணும், நேரம் வேணும். டியூஷனுக்கு அனுப்பிட்டு அழகா உட்காந்துடுறாங்க, அதுவும் 6 மணிக்கு. நீ நடந்து போங்க ஐயா, நீங்கள் எப்பயாச்சும் ஒரு தெரு ஓரமா போயிருக்கீங்களா நடந்து? சாயங்காலம் 6 மணிக்கு ஐயோ அம்மானு ஒரு அலறல் சத்தம் கேட்கும். எனக்கே வருத்தமாக, என்ன சத்தம் கேட்குதேன்னு பார்த்தா அங்கே வந்து நாடகத்தில் அழுதுட்டு இருப்பாங்க. அப்போது கோவிலுக்கு போகிற நேரத்தை குறைச்சிக்கிட்டாங்க, சாயங்கால நேரத்தில் விளக்கு போடணும்னு போவாங்க. இப்போ இல்லை இல்லை, நாடகம் பார்க்கணும்னு. இன்னைக்கு என்ன நடந்தது, நேற்று நடந்தோட முடிவு என்னவா இருக்கும்? இதில் வேற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு இரண்டு நாள் இடைவெளி வேணும் இல்லையா, அப்போ வந்து தொடரும் போடுறதுக்கு முன்னே போடுவாங்க. தாலியை கழற்றா மாதிரி நிறைய நேரத்தில் பார்த்துருப்பீங்க, பார்க்கலன்னு சொல்லாதீங்க சகோதரிகளே, பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நம்மளோட கலாச்சாரம் எந்த அளவுக்கு வீணாக போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா. நம்ம தேசம் வந்து உயர்ந்த தேசம், கதைகளாலும் பண்பாலும் உயர்ந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இந்த தொடர்களால் நிறைய குடும்பங்கள் பாதிக்குது. ஒரு 4-5 மணி நேரம் செலவு பண்ணுவீங்களா நாடகம் பார்க்கறதுக்கு, அந்த 4-5 மணி நேரத்தில் வீட்டில் இருக்கவங்க கூட இருக்கக்கூடிய கணவன் மனைவி அப்படி ஒரு ஒத்துமையாக பேசியிருப்பீமா, இல்லை மாமியார் கூட ஒத்து போகணும்னு தோணுமா, இல்லை எல்லாருமே ஒரு அன்பை செலுத்துகிற நேரமாக பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் வீட்டில் வந்து எல்லாரும் வந்து உங்களை ஒரு உயர்ந்த மரியாதையாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க.
1: இல்லை, இது வாழ்க்கை முறையில் ஏற்பட்டிருக்க ஒரு மாற்றத்தை தொலைக்காட்சி தொடர்களின் குற்றம்னு எப்படி சொல்லுவீங்கிறதான் கேள்வி. இது வாழ்க்கை முறை மாறி போயிருக்கிறது. நீங்கள் தொலைக்காட்சி தொடர்கள்னு சொல்கிறீங்க, சில ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஸ்போர்ட்ஸ் சேனல் வச்சு அதையே பார்த்துட்டு இருக்காங்க. குழந்தைங்க வந்தோடனே அவங்களுக்கு வேண்டிய கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்காங்க. எதையோனு ஒரு விதத்தில் தொலைக்காட்சி முழுவதுமாக ஆக்கிரமிக்கிற ஒரு வாழ்க்கை முறை வருகிற பொழுது இந்த குற்றத்தை எப்படி நீங்கள் தொலைக்காட்சி தொடர்கள் மீது ஏற்றுவீங்க?
3: இப்போ தொலைக்காட்சி தொடரில் வரக்கூடிய பெண்களை ஒரு பெண்ணை வந்து உயர்த்தி காட்டணுன்றதுக்காக சுற்றி இருக்கிற எல்லா பெண்களையும் சூர்பனகையாக தான் காமிச்சிட்டு இருக்காங்க.
1: இல்லை, என்னோட கேள்வி மிக நேரான ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் சொல்கிற அந்த வாதம் எனக்கு புரியுது. இப்போது ஒலிம்பிக்ஸில் பதக்கங்கள் வென்ற 3 பேருமே பெண்களாக இருக்கிறார்கள். அதே உலகம் முழுக்க பார்த்துருக்கு. இது ஏற்படுத்தாத ஒரு தாக்கத்தை ஒரு தொலைக்காட்சி தொடர் ஏற்படுத்தும் நீங்கள் நம்புறீங்களா? இது ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேர்மறையான ஒரு தாக்கத்தை இல்லையா? நான் பார்க்குறேன், ஒரு சிந்துங்கிற ஒரு கேர்ள் வந்து ஃபைனலில் ஜெயிக்கிறாளா தோக்கிறாளாங்கிற எனக்கு தெரியாது, ஆனால் ஜெயிச்சு தான் ஆகணுங்கிற ஒரு ஆவேசத்தோடு நான் பார்க்குற போது அது எனக்கு ஏற்படுத்துகிற ஒரு தாக்கத்தை ஆண்டுக்கணக்காக வருகிற ஒரு தொலைக்காட்சி தொடர் ஏற்படுத்தவில்லையோன்னு எனக்கு
3: தோணுது. தொலைக்காட்சி தொடரில் இது போல நிகழ்ச்சிகள் காட்டுறது இல்லையே, எந்த தொலைக்காட்சியில் உண்மையாக வந்ததை காமிச்சிருக்காங்க? இல்லை, ஒரு குடும்பத்தை அழிச்சதை பற்றி நிறைய பேசியிருக்காங்க, காட்டுறாங்க. ஒரு தொலைக்காட்சி தொடரில் இப்ப சிந்துன்னு சொன்னீங்களா, அவங்கள போல யாரையாவது தனிப்பட்ட முறையில காமிச்சிருக்காங்களா? நியூஸ் பார்க்கும்போது பார்க்கலாம், இல்ல வேறு தனிப்பட்ட நிகழ்ச்சிகள் பார்க்கும்போது பார்க்கலாம்.
1: நான் அது ஏற்படுத்துகிற தாக்கம் சொல்கிறேன். இப்போ சிந்து விளையாடும் போது நமக்கு ஏற்பட்ட ஒரு தாக்கம் தொலைக்காட்சி தொடர்களை பார்க்குற போது எந்த ஒரு பாதிப்பையும் தாக்கத்தையும் நம்மளும் ஏற்படுத்தவில்லையோன்னு எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்துமா அதான் கேட்கறேன். தொலைக்காட்சி தொடர்கள் அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் நம்புறீங்களா?
3: கண்டிப்பா
1: ஏற்படுத்துது, கிடைக்கும்,
3: கண்டிப்பா ஏற்படுத்துது.
1: ஏன்னா இல்லத்தரசி சொன்னா தான் சரியா இருக்கும், நமக்கு தெரியாது.
3: நான் சாயங்காலம் நேரத்துல குழந்தைங்களை கூட்டிட்டு கோவிலுக்கு நடந்து போவேன். அப்படி நடந்து போகும்போது கொஞ்சம் தள்ளின பிறகு ஒரு 10 வீடு தள்ளி ஒரு குழந்தை வலையில உடச்சு விளையாடிட்டு இருந்தது. என்னம்மா வலையில உடச்சு விளையாடிட்டு இருக்க? நேத்து அம்மா வந்து நாடகம் பார்த்துட்டு இருந்தாங்க, அதுல வந்து வலையில உடைக்கிற சீன் காமிச்சாங்க, நல்லா இருந்ததுன்னு எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, நான் உடச்சி பாக்குறேன். அப்போ நம்மளோட பண்பாடும் காணும், குழந்தைகள் மனசு எதை விதைக்கணுமோ அதை விதைக்கல. நல்ல விஷயங்கள் தொலைக்காட்சியில இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லுமா, தொலைக்காட்சியே தீமைன்னு சொல்ல விரும்பல. இது போல நெடு தொடர்கள் தீமை
1: இல்ல, அதுவும் சொல்லணும், அதுக்கும் உரிமை இருக்கிறது. தொலைக்காட்சி முழுக்கமே தீமை சொல்றதுக்கும் உரிமை இருக்கிறது.
3: சிந்து போல இருக்கிற பெண்களை பாக்குறதுக்கு வழிவகையும் இந்த தொலைக்காட்சி தானே காட்டுது. அதுக்காக நமக்கு அது வந்து நன்மையை தந்தாலும் இப்ப வரக்கூடிய நெடுந்தொடர்களால் தான் பல பிரச்சனைகள் வருது. பெண்கள் வந்து நாளைக்கு என்ன அதோட முடிவு வருமோன்னு இரவு முழுக்க தூங்குறதில்ல, தூங்காம போறதால அவங்களோட மனசளவுல பாதிப்பு ஏற்படுது. ஒரு குடும்பத்துல ஒரு பெண் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், அவங்களோட உடலை நல்லா பாத்துக்கணும். ஆனா அப்படி பார்க்காம நாளைக்கு நடக்க போற விஷயத்துக்காக நைட்டு ஃபுல்லா தூங்குறது கிடையாது, இதனால கண் பாதிப்பு. வீட்டுல வந்து குழந்தைங்க கிட்ட வந்து அவங்களோட இப்போ நிறைய குழந்தைங்க அம்மாக்கும் பிள்ளைக்கும் உள்ள ஒரு நேர்முக தொடர்பு கம்மியாயிட்டே வருது. ஏன்னா அவங்களுக்கு இப்போ வந்து டிவிக்கும் அவங்களுக்கும் அம்மா பிள்ளை மாதிரி ஆயிட்டாங்க. குழந்தை வந்து இப்போ வந்து நிறைய நான் நேர்முகம் போய் பார்த்ததை வச்சு தான் நான் பேசிட்டு இருக்கேன், நான் பார்க்காததை பேசல. ஒரு வீட்டில் தம்பி வந்து 10th எக்ஸாம் எழுதணும், வீட்டில் மாமியார் வந்து நாடகம் பார்த்துட்டு இருக்காங்க, மருமகள் சொல்லுது ஒரே ரூம் தான்மா எங்கள் வீட்டில் இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ பெரியவங்களால குழந்தைங்களுக்காக விட்டு கொடுத்து போக முடியல. தொலைக்காட்சி வேணும், நெடுந்தொடர் வேணும். நாளைக்கு நீ படிக்கிறது நீ நைட்டு கூட படிச்சுக்கலாம், எனக்கு முக்கியம் ஏன்னா குழந்தைங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அதனால எப்படிதான் நீங்க பார்த்தாலும் நடுவர் அவர்களே, கண்டிப்பா தொலைக்காட்சியில வரக்கூடிய நெடுந்தொடர்கள் தீமையே தான் நீங்க சொல்வீங்க. நன்றி, வணக்கம்.
1: மிக ஆழமாக ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்கீங்க. இதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு வாதத்தை அவங்க முன் வச்சுருக்காங்க. அதை நாம் ஏற்றுக்கிட்டே ஆகணும். என்ன அப்படின்னா, தன்னுடைய பிள்ளையுடைய நலனை கூட திறந்து வைத்து விட்டு அதை கூட தள்ளி வைத்து விட்டு தொலைக்காட்சி தொடர்களில் முன்னால் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற போது அது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சமுதாய சீர்கேடாக மாறி இருக்கு. ஏற்கனவே மாறி இருக்கு. ஏன்னா பல கிராமங்களில் அவங்களே சொன்னாங்க, நேரடியாக போய் பார்த்துட்டு வந்தோம். நாமும் பல இடங்களில் பார்க்குறோம், பல குடும்பங்களில் பார்க்குறோம். தன்னுடைய பையனோ பொண்ணோ என்ன படிக்கிறா என்ன பண்ணுறாங்கன்னு கூட பார்க்காம அவங்க வீட்டில் இருக்கிறதே அந்த மாலை நேரம் தான். காலை நேரத்தில் வந்த உடனே 6 மணி 7 மணிக்கெலாம் வந்துட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கள் வீட்டில் ஓய்வாக இருக்கக்கூடிய அந்த மாலை நேரங்களில் தொலைக்காட்சி தொடர்கள் விழுங்குகிற போது நமக்கு அவங்களுக்கு நம்முடைய பையனோ பொண்ணோ என்ன பண்ணாங்களே தெரியாமல் அவங்களோட நலனில் அக்கறை இல்லாமல் இதுதான் முக்கியம்னு இருக்கிற போது எந்த அளவுக்கு ஒரு சீர்காட்டி கொண்டு வருங்கிறது உண்மையை நினைக்கும் போதே ரொம்ப பக்குங்கிறது மனசில் பகீருங்கிறது. இந்த மாதிரியான ஒரு குடும்பம் இருக்க முடியுமா அப்படின்னு ஆனால் இருக்குது. அவங்க சொன்னது நிஜம், அவங்க பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க, நாமும் பல இடங்களில் பார்க்குறோம். அப்புறம் இன்னொரு கோணத்துலேருந்து பார்த்தாங்க, இது வரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு கோணத்தை பார்க்கணும். அது முதலே அதை எதிர்பார்த்த பார்ப்பாங்கன்னு. இது உளவியல் சார்ந்த பிரச்சனை மட்டுமில்லை, உடல் ரீதியான பிரச்சனையும் கூட. மாலை நேரங்கள் நடக்கலாங்கிறது இல்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் உடல் சார்ந்த பணிகள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது இல்லாமல் போச்சு. அலுவலகத்தில் உட்காந்தபடி வேலை பார்த்துட்டு இங்கேயும் திரும்பி வந்து தொலைக்காட்சி மூலம் எதிரே உட்காந்தபடியே வேலை பார்க்குறாங்க அப்படின்னு, மிக குறிப்பாக பெண்களுக்கு அது உடல் ரீதியாக ஏராளமான ஆரோக்கிய பிரச்சனைகளை கொண்டு வருகிறது பார்க்குறோம். இதையெல்லாம் வச்சு பார்க்குற போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இதில் ஏராளமான தீமைகள் அடங்கியிருக்கின்றன. உளவியல் தீமைகள், உடல் சார்ந்த தீமைகள், சமூக தீமைகள், அப்புறம் குடும்ப உறவுகள் கெட்டு போகிறது, அப்புறம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மீது அக்கறை இல்லாமல் போவது, இதெல்லாம் இன்றைக்கு தெரியாது நாளைக்கு தெரியாது, நீண்ட காலத்திலே ஒரு மிக மோசமான பின்விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீமை அப்படிங்கிறத முன் வச்சுருக்காங்க. ஒரு இல்லத்தரிசாக நான் சொல்வதே நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். என்ன எனக்கு அது தெரியுது, அவங்களுடைய அந்த ஒரு அக்கறை புரியுது. ஒரு இளைஞனாகவும் இளைஞியாகவும் இருக்கிற போது இல்லாத ஒரு அக்கறை இல்லத்தரிசாக இருக்கும்போது தானாகவே வந்து சேர்ந்து விடுகிறது இல்லைங்களா, மிக நிச்சயமாக வருது. ஏன்னா அப்போ ஒரு ஐயோ பையன் கெட்டு போகிறானே படிக்காமல் இருக்கானே அப்படின்னு ஒரு இல்லத்தரசிக்கு அந்த ஒரு கவலை உணும். ஆனால் அந்த கவலையே வராத விடுக்கு நெடுந்தொடர்கள் அதை மறக்கடிக்குது அப்படின்னா அது மிக மோசமான பின்விளைவை ஏற்படுத்தும். மிக அழகாக சொன்னீங்க, ரொம்ப அருமையாக உங்கள் அனுபவத்துன்னு சொன்னீங்க. உங்களுடைய அந்த சாந்தி சிந்தனையாளர்களுடைய அந்த வாதம் உண்மையிலேயே ஒரு யதார்த்தம் சார்ந்து இருந்தது, ஒரு இயல்பான வாதமாக இருந்தது. உங்களுக்கு என்னுடைய முழுமையான பாராட்டுதல்களும் வாழ்த்துதல்களும். இப்போது அடுத்த அணிக்கு வருவோம். ஆக தொலைக்காட்சி தொடர்கள் எந்த அளவுக்கு தனி மனிதர் மீதும் குடும்பத்தின் மீதும் சமுதாயத்தின் மீதும் ஒரு மோசமான பாதிப்பை ஏற்படுத்த வல்லதுங்கிறத இப்போது சாந்தி சிந்தனையாளர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது ஒரு பக்கம்தான், அதுவே முழுமையல்ல. எந்த ஒரு நன்மைக்கும் தீமைக்கும் மறுபக்கம் இருந்தே தீரும் இல்லைங்களா. அந்த மறுபக்கம் பார்த்தீங்கன்னாக்க அப்படி இல்லை, அவ்வளோ மோசமானது இல்லை. உண்மையிலே அது நன்மைகள் ஏராளமாக இருக்கின்றன. இரண்டும் சேர்ந்து தானே இருக்க முடியும். சமன் செய்தி சீர்திருக்கும் கோல் போல் தான் நாம் இருந்தாக வேண்டும் சரிங்களா. தராசோட 2 தட்டுகளிலே ஒரு தட்டு மட்டும் பார்த்து விட்டு இதில் நிறைய அதிகமாக இருக்கிறது நிறைய குறைவாக இருக்குது சொல்லவே முடியாது. ஆக அடுத்த தட்டையை நம்ம பார்த்து தான் ஆகணும். அடுத்த தட்டில் இப்போ வந்திருக்கக்கூடியவங்க உனக்கு தெரிய பிரியா மேடம் அவர்கள். அவர்கள் வந்து அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறார்கள். அது இல்லாமல் ஒரு தொண்டு நிறுவனத்திலும் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். எஜுகேஷன் ஃபார் அண்டர் பிரிவிலேஜ் என்ற ஒரு நிறுவனத்தில் பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆக ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு சமூக ஆர்வலராகவும் நேச்சுரலாகவே ஒரு ஆசிரியங்கிறதுனால சமூகத்தின் மீதும் இளம் பிள்ளை இளம் பருவத்தின் மீதும் அக்கறை கொண்ட ஒரு ஆசிரியராக பார்க்கிற போது அவர்கள் வந்து தொலைக்காட்சி தொடர்கள் நன்மையை விளைவிக்கும் சொல்கிறதுக்கு வந்திருக்காங்கன்னு போது உண்மையிலே ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டு தொண்டு நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டு தொலைக்காட்சியில் வரக்கூடிய இந்த தொடர்கள் எல்லாம் நன்மை விளைவிக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு முற்றிலும் ஒரு புதிய மனிதராக உங்களை நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த மாதிரி நான் எதிர்பார்க்கல. நீங்கள் வந்து தீமை சொல்லுவீங்க பார்த்து ஆனால் நன்மை சொல்லுவீங்கன்னு போது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது, ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமில்லை உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கிறது. ஏன்னா ஆசிரியராக இருந்து கொண்டு தொண்டு நிறுவனத்தில் பணிபுரிந்து போது உங்களுடைய அந்த ஒரு அனுபவம் மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும். அந்த வகையில் ஒரு அனுபவஸ்தராக, ஒரு இல்லத்தரசியாக, ஒரு ஆசிரியராக, ஒரு தொண்டு நிறுவனத்தில் பணிபுரிக்கிற சமூக ஆர்வலராக தொலைக்காட்சி தொடர்கள் குடும்ப பெண்களுக்கு நன்மைதான் விளைவிக்கிறது என்று பெற்றோருக்காக வந்திருக்கிறார்கள் பிரியா அம்மையார் அவர்கள். வரவேற்கிறோம்.
4: வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ முதல்ல வந்து எதிரணியில் இருக்கவங்கெல்லாம் ரொம்ப அழகாக அவங்கவுங்களுடைய வாதங்களை வச்சாங்க. ரொம்ப
1: உங்கள் அணிலையும் உங்கள் அணியும் நல்லா வச்சு
4: நாங்கள் வரோம். நாங்கள்லாம் ஒரே குரூப்பில் இருக்கோம் இல்லையா, அதனால நாங்கள் வரோம். ஸோ சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து வாதத்துக்கு பேசுறது வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு சைடு. நிஜமாக ஆள் மனசில் யதார்த்தமான விஷயத்தை நம்ம யோசித்து பார்க்கும்போது நிறைய விஷயங்களை வந்து நம்ம இங்கே அனலைஸ் பண்ணணும். ஒரு புக்கை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அந்த புக்கை வந்து மேலோட்டமாக பார்க்கறதுக்கும் அந்த புக்குக்குள்ள உண்மையாக என்ன அந்த ஆசிரியர் சொல்ல வராரு அப்படிங்கிறத ஆழ்ந்து அனுபவிச்சு ரசித்து படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு.
1: ஒரு புத்தக ஆசிரியர் என்ன சொல்லிருக்கிறாருங்கிறது ஒண்ணு, அதன் மூலம் என்ன சொல்ல வருகிறாருங்கிறது ஒண்ணு. என்ன சொல்லிருக்காருங்கிறது வந்து தீமைன்னு சொல்றாங்க, அதுவும் சொல்ல வருகிறது நன்மைன்னு சொல்ல வரீங்க.
4: ஆமா அதுதான் சொல்ல, அதாவது எந்த ஒரு விஷயத்துக்குமே பாசிட்டிவா இருக்கும் நெகட்டிவா இருக்கும். இப்ப நம்ம ஒரு சமையல் எடுக்கிறோம் அப்படின்னா, சமையல்ல வந்து வெறும் சர்க்கரையை மட்டும் வச்சு இல்ல வெறும் உப்பு மட்டும் வச்சு புளிய மட்டும் வச்சு சமைக்க முடியாது. ஒரு ஒரு வகுப்புலயே 40 குழந்தைங்க இருக்குன்னா 40 சொல் பேச்சு கேட்டு ரொம்ப சமத்து குழந்தைங்களா கொடுக்குற ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தா டீச்சருக்கு அங்க வேலையே கிடையாது. எந்த இடத்துலயுமே ஒரு ஒரு சொல்ல சொன்னா கேட்காத ஒரு சுட்டி இருக்கணும். அங்க சொல் பேச்ச கேட்காம ஹோம்ஒர்க் பண்ணாம பிடிவாதம் பிடிக்கிற ஒரு குழந்தை இருந்தாதான் அங்க டீச்சருக்கு அங்க ரோல். ஸோ பாசிட்டிவும் இருந்து நெகட்டிவ் வருது, உப்பு போட்டு புளிய போட்டு சாம்பார் பொடியை போட்டு எல்லாம் சேர்த்தாதான் அங்கே ஒரு டிஷ் ஒரு அழகான ஒரு சமையலை நம்ம பார்க்க முடியும். அது மாதிரி ஒரு தொலைக்காட்சி இப்போ நம்மளுக்கு எப்படி ஒரு வேலை ஒரு ப்ரொஃபஷன், எனக்கு டீச்சிங்கிறது ஒரு ப்ரொஃபஷனோ அவங்களுக்கு இல்லத்தரசிங்கிறது ஒரு ரோலோ, அது மாதிரி அந்த தொடரை இயக்குறவங்களுக்கும் அந்த தொடரில் நடிக்கிறவங்களுக்கும் அது அவங்களுடைய ரோல்.
1: என்ன பிரச்சனை நீங்கள் ஆசிரியர்ங்கிற பணியில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ யாரும் வந்து எட்டி பார்க்கறதில்ல, அது யாரும் ஆர்வம் காட்டுறது.
4: நான்
1: ஒரு ஒரு அரசு அலுவலராக இருந்தால் நான் என்ன பண்ணனும் யாரும் பார்க்கறதில்ல. ஆனால் தொலைக்காட்சி தொடர்களாக இருக்க போது அவங்கள் என்ன செய்கிறாங்க எல்லாரும் பார்க்க வேண்டியதாக இருக்கு.
4: அதுதான் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எந்த ஒரு தொடருமே இப்போ நிறைய சீரியல்ஸ் நாங்கள் வந்து ரொம்ப நாங்கள் பார்க்கறது இல்லை அப்படின்னாலும் எங்களுக்கு அந்த ஜிஸ்ட் தெரியும். எல்லாருமே வந்து ஒரு ப்ரையாரிட்டி, இப்போ நாங்கள் ஒரு டிவி சீரியல் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் வீட்டில் வந்து அடுத்து ஒரு ப்ரையாரிட்டி ஒன்று வருது, அந்த விஷயம் நான் கண்டிப்பாக நான் இருந்தால் தான் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா எந்த இல்லத்தரசியும் இல்லை இல்லை நான் போக மாட்டேன் நான் சீரியல் முடிச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு யாரும் செய்ய மாட்டேன். இட்ஸ் ஒன்லி எ பாஸ்ட் டைம். நம்ம வந்து அந்த என்னுடைய சீரியலை விட என் குழந்தை படிப்பு முக்கியம், எந்த அம்மாவுமே வந்து என் குழந்தை படிக்க கூடாது நான் டிவியை சவுண்டா வச்சுப்பேன் எந்த வீட்லயும் இருக்க மாட்டாங்க சார். இது வந்து வாதத்துக்காக வைக்கிற விஷயங்களா இருக்கு. போர்டு எக்ஸாம் இருக்கும்போது எந்த தாத்தா பாட்டியும் வந்து இல்ல நான் சீரியல் இதை முடிச்சிட்டதுக்கு அப்புறம் அவன் படிக்கட்டும்னு சொல்ல மாட்டாங்க.
1: உண்மையிலே இந்த விஷயத்துல ஒரு முக்கியமான செய்தி அவங்க சொல்றாங்க.
4: நான் வந்து ஆசிரியையா 22 வருஷமா நான் டீச்சரா இருக்கேன். சோ ஐயோ எங்க குழந்தைங்க இன்னும் ஏதாவது 2 மார்க் வாங்குறதுக்கு வழி இருந்தா சொல்லுங்க, டியூஷனுக்கு அனுப்பலாமா இல்ல இன்னும் நாங்க கூட உட்கார்ந்து ஏதாவது செய்யட்டுமான்னு கேக்குற பேரண்ட்ஸ் தான். அது வந்து ரொம்ப டவுன் ட்ரோடன் ஃபேமிலில இருந்து வந்த பேரண்டா இருந்தாலும் சரி, நல்ல டாப் லெவல்ல ஹைஃபை பேரண்டா இருந்தாலும் சரி, எல்லாருடைய மனநிலையுமே வந்து என் குழந்தைங்க படிக்கணும் அப்படிங்கறது தான் இருக்குமே ஒழிய இல்ல இந்த சீரியல், இந்த சீரியல் இப்ப வந்து இருக்கிற டெக்னாலஜி இந்த சீரியல் யூடியூப்ல நான் போட்டு அப்புறம் அடுத்த வாரம் நான் பார்க்க போறேன் இல்ல ஹாஃப் அன் அவர் கழிச்சு அது வந்து நிக்க போகுது. சோ அதுக்கு ப்ரையாரிட்டிஸ் கிடையாது. நம்ம வந்து ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ற விஷயம் ஒரு சீரியல் இவங்களே சொல்றபடியே இருக்கட்டும் எல்லாமே கேட்டு ஒரு ஹீரோயினை காமிக்க எல்லாமே
1: நீங்க சொல்ற திரும்ப அங்கேயே தான் வரீங்க.
4: புரியுது.
1: இப்போ நீங்கள் சொல்கிறீங்க டெக்னாலஜி வந்திருக்கு அப்புறம் போய் யூடியூப்பில் போட்டுக்கணும். ஆனால் என்னுடைய கவலை என்னுடைய அக்கறையெல்லாம் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் பெண்கள் அவங்களுக்கு இந்த டெக்னாலஜி போய் சேரலை. ஆனால் என்ன போய் சேர்ந்துருக்குன்னா தொலைக்காட்சி தொடர்கள் போய் சேர்ந்துருக்கு, ஆனால் இது மோசமானதுங்கிற அந்த செய்தி போய் சேரலை.
4: அதுதான் இன்னொன்று என்னென்னா கிராமப்புறத்தில் இன்னுமுமே அந்த அடிக்ஷனுங்கிறது ரொம்ப கிடையாது. அடிக்ஷனுங்கிறது சிட்டி அளவுக்கு கிராமத்தில் கிடையாது. நாங்கள் ஒத்துக்கிறோம் டிவி சீரியல்ஸ் மேலே அந்த ஒரு கிரேஸ் இருக்குது அந்த அடிக்ஷன் இருக்குங்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் கிராமத்தில் இருக்கிறதுல வந்து இன்னும் அந்த பிள்ளைங்க இன்னும் அந்த அரவணைச்சு இன்னும் அந்த ஈவினிங்க்கு வீட்டுக்காரர் வந்துட்டார்னா டப்புன்னு ஆஃப் பண்ணுற டிவிங்களை இன்னும் நிறைய இடத்துல இருக்குது சார்.
1: அதை நாங்களே ஏற்றுக்கிறது இல்லை. வீட்டுக்காரர் வந்தோடனே பயந்து போய் அதெல்லாம்
4: அப்படி எல்லாம் இல்லை சார். ப்ராக்டிக்கலாக அதுதான்
1: இல்லை இல்லை அது நாமும் ஏற்றுக்கிறது இல்லை.
4: ஸோ இன்னொரு அதுதான் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, சீரியல்ஸ் நம்ம சொல்லிகிட்டே வந்துட்ருக்கோம் சார். சீரியல்ஸில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அதோட நிறுத்துறாங்க, அடுத்த ஒரு பிரச்சனை அடுத்து அதோட நிறுத்துறாங்க. நம்ம வந்து எதை பார்க்குறோம் அது வந்து உளவியலாக நம்மளுக்கு உள்ள இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம மறுக்கவே இல்லை. அதில் வந்து எந்த விதமான இதுவும் சொல்லலை. ஆனால் அந்த சீரியலில் எதை நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் தானே இருக்குது.
1: நம்ம கையில அப்படின்னு
4: சொல்ல முடியாது. நாம வந்து ஹைலைட் பண்ணி ஒரு சில சேனல்கள் எது வந்து தப்பா இருக்கோ, எது வந்து ஒரு தப்பை மட்டுமே ஹைலைட் பண்ற மாதிரி இருக்கோ, அதையே நம்ம பூஸ்ட் பண்ணி உட்காந்து பேசிட்டு. சார், அன்னப்பறவை என்ன சார் பண்ணது? தண்ணியையும் பாலையும் ஒண்ணா வைங்க,
1: எனக்கு வேணும்.
4: அதெல்லாம் இல்ல,
1: அப்படி ஒன்று இல்லை. அதுதான் இப்போ பிரச்சனையே என்ன அப்படின்னா, நாம் வந்து அன்னம் எப்படி பிரிக்குதோ அந்த மாதிரி பிரிக்கலாம் பார்த்தா, அன்னம் எப்படி பிரிப்பதான உண்மை செய்தி இல்லை, அது ஒரு கற்பனை கலந்த செய்தி தான்.
4: அது கற்பனை தான், அதை நம்ம ஏத்துக்கிறோம் இல்லையா? அது முதல் இது வரைக்கும் அப்படிதானே சொல்லிட்டு வரோம். நல்லதை எடுத்துக்கோங்க, ஒரு டம்ளர்லாம் அரை டம்ளர் பால் இருக்கு, அரை டம்ளர் காலி இருக்கு, இது வந்து நிதர்சனம், இது கற்பனை செய்தி கிடையாது. அரை டம்ளர் பால்னா நாங்க வந்து ஐ அரை டம்ளர் பால் இருக்கே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், அரை டம்ளர் காலியா இருக்குன்னு எடுத்துக்கலாம்.
1: இந்த வாதம் எல்லாம் புரியுது எனக்கு, வாதம் புரியுது இல்ல. அந்த அரை டம்ளர் பால், அரை டம்ளர் தண்ணி சொல்றீங்க, அரை டம்ளர் காலியா இருக்கு சொல்றீங்களா, அந்த அரை டம்ளர் கூட பால் இல்ல, அரை டம்ளர்ல கொஞ்சம் பாலும் கொஞ்சம் தண்ணீரும் கலந்துருக்கு, அதை பிரிக்க முடியாதுங்கிறேன் நான். வெளிப்படையாக தெரிகிறது.

0: காமனாக இருக்க வேண்டும். எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய யாரேன்னு ஒரு ஒரு ஒரு ஒரு அலமேலுவனுடைய புருஷன் பேர் வைங்க, அதையே நீங்க சீத்திரனுடைய புருஷன் காமனாக இருக்க வேண்டும்.
1: பெண்களும்னு ஒரு சீரியல் வருது சார், அதுல வந்து பாண்டிய மண் ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. அதை நாங்க பார்க்கும்போது அந்த ரோல் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு அம்மா எப்படி இருக்கணும், என்னோட குழந்தை இல்லை அது வந்து என்னுடைய வைஃபுடைய ரெண்டாவது குழந்தைங்க தான், ரெண்டாவது மாற்றாருடைய வைஃப் குழந்தைங்க தான், ஆனாலும் அந்த குழந்தையை என் குழந்தையா நான் அரவணைச்சிக்கிறேன், அந்த பிள்ளைங்க எல்லாம் என் பிள்ளைங்க அப்படின்னு ஏத்துக்கிற அந்த மனப்பக்குவம், அந்த அழகு, அந்த தாய்மை, அந்த அந்த பாண்டியம்மாள் ரோல் வந்து அவங்க டைரக்டர் ஏத்தி கொடுக்கும்போது நம்ம பாக்குற ஒவ்வொருத்தருக்குமே இந்த மாதிரி நம்ம இருக்கணும்ல அப்படின்னு ஒரு ஒரு வெறுமனே நம்ம தொடர் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அந்த தொடர்ல கண்டிப்பா அதான் நான் சொன்ன மாதிரி எதுலையுமே ஒரு பாசிட்டிவ் இருக்கும் ஒரு நெகட்டிவ் இருக்கும் சார், ஒரு ஒரு வில்லி இல்லாம ஒரு ரோல் எடுத்துட்டு வர முடியாது. நம்ம வீட்லயே ரெண்டு பிள்ளைங்க இருந்தனா ஒண்ணு சேட்டையா தான் இருக்கும், அந்த சேட்டை இருக்கே இதனால கெட்டு போயிருமோ இதனால தப்பாயிருமோ அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அடுத்து நம்மளெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. முடிவா ஒரே ஒரு விஷயம் தான் சார், எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பாசிட்டிவாக பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா, அழகாக கூட்டு குடும்பங்களை காட்டுறாங்க, குழந்தை வளர்ப்பை பற்றி காட்டுறாங்க, ஃபினிக்ஸ் பெண்கள்னு ஒரு ப்ரோக்ராம் போடுறாங்க. ஃபினிக்ஸ் பெண்களில் பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு பொண்ணு யார் சாதிச்சாங்களோ அவங்கள அப்படி கொண்டு வந்து நிறுத்துறாங்க, அவங்கள பார்க்கும் போது ஐயா இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்மளை நாமளே ஒரு ஒரு செதுக்கிக்கிற ஒரு ரோல் மாடலாக அவங்கள நம்ம வச்சுக்கலாம். ஸோ அஞ்சரை பெட்டின்னு ஒரு ப்ரோக்ராம் வருது, வெறும் தொடர்கள் அப்படின்னா இந்த சீரியலு மாமியார் மருமக சண்டை இது மட்டுமே கிடையாது, அதை தாண்டின நிறைய தொடர்கள் நிறைய நல்ல விஷயங்கள்.
0: தொலைக்காட்சி தொடர்கள்ங்கிறது அவங்க மீன் பண்றது வந்து நாடகங்களை தான் மீன் பண்றாங்க, தொடர்கள் நிறைய வருது நீங்க சொல்ற மாதிரி தான்.
1: தொடர்கள் கர்ணன் ஒரு சீரியல் வருது சார், அதுல குட்டி கர்ணன் அவ்வளவு அழகா, அதாவது எப்படி இருக்கணும் ஒரு சின்ன குழந்தை எப்படி இருக்கு நம்ம குழந்தைய காட்டலாமே, இதுல என்ன தப்பு இருக்கு?
0: மீண்டும் அதுவே தான் சொல்றோம், மீண்டும் மீண்டும் புராண கதாபாத்திரங்களை வைத்துக் கொண்டே மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறோமோன்னு ஒரு அச்சம் எனக்கு, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன், திரும்பவும் சீதனுடைய ராமன் கர்ணனுடைய வள்ளல் தன்மை மீண்டும் மீண்டும் புராண கதாபாத்திரங்களையே வைத்து கொண்டிருக்கிறோமேங்கிறது தான் எனக்கு வேறு.
1: எல்லா சீரியல்லையுமே அந்த புராண கதாபாத்திரங்களுடைய எசன்ஸை வந்து ஒரு ஒரு ஒரு கேரக்டருக்கு, ஒரு அம்மா கேரக்டருக்கோ ஒரு ஹஸ்பண்ட் கேரக்டருக்கோ ஒரு ஒரு எதுவுமே இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அந்த ரோல் கண்டிப்பாக இருப்பாங்க சார். நம்மளுடைய கற்பனை சீதையோ ராமனோ வேற எங்கேயுமே போல, அந்த ஹீரோவா இருப்பாங்க, அந்த ஹீரோவோட அப்பாவா இருப்பாங்க, அம்மாவா இருப்பாங்க, அண்ணனா இருப்பாங்க, எத்தனை சீரியல்ஸ்ல வந்து அண்ணாங்க ஃபேமிலிக்காக தியாகம் பண்றாங்க, அது மாதிரி பார்க்கும்போது நம்ம அதுல என்ன தேவை என்ன பிளஸ் என்ன பாசிட்டிவ் அதை எடுத்துக்கிட்டோம்னா அதுவே வந்து இட் வில் மேக் அவர் லைஃப் மோர் பெட்டர்.
0: ஓ, தட் வில் மேக் லைஃப் மச் பெட்டர், வெரி குட், ரொம்ப மிக அருமையாக சொல்லி முடிச்சிருக்கீங்க. ஆக இந்த தொலைக்காட்சி தொடர்கள் மிக பல வழிகளிலே நன்மை விளைவிக்குங்கிறத ரொம்ப அருமையாக ஆணித்தரமாக சொன்னீங்க. அதில் இந்த பிரியா மேடம் நீங்கள் பேசினதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது தனிப்பட்ட முறையில் என்னென்னா, நீங்கள் அனுபவ ரீதியாக அதை பார்த்துருக்கீங்க, அதுவும் வந்து வெவ்வேறு குழந்தைங்க ஆரம்பித்தேன்னு உங்களுடைய அறிமுக வரியில் சொன்ன மாதிரியே ஒரு ஆசிரியராகவும் சமூக ஆர்வலராகவும் இல்லத்தரசியாகவும் இப்படி பல்வேறு குழந்தைங்க நீங்கள் பார்க்குற போது உண்மையாக எனக்கு கூட இப்போ தான் தோணுது, நான் கூட தொலைக்காட்சி தொடர்கள் பார்க்கலாமோன்னு ஒரு ஆசை வருது. நீங்கள் சொல்கிறத பார்த்தா இவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் கூட அது சொல்லுதோ அப்படின்னு சொல்லிட்டேன். ஆக அதுக்கூடிய நன்மைகளை மட்டும் பிரித்து பார்க்குற அந்த மனப்பக்குவம் இருந்தால் போதும், அதுதான் பிரச்சனையே, தொலைக்காட்சி தொடர்களால் பிரச்சனை வரல, இவங்க தீமைகளை மட்டுமே எடுத்துக்கொண்டு நன்மைகளை விட்டு விடுறாங்க, அவர்களுடைய பிரச்சனை தவிர தொலைக்காட்சி தொடர்களுடைய பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க. இன்னொரு விஷயம் நல்லா சொன்னீங்க, நம்ம இந்த புராண கதாபாத்திரங்களை வந்து இன்றைய கதாபாத்திரங்களுடன் ஒப்பிட்டு அவளுக்கு நல்ல விஷயங்கள்லாம் வெளியே கொண்டு வரும் போது நாமும் ஏன் இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல விதமான ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொன்னீங்க. பல நல்ல விஷயங்களை எடுத்து வச்சிருக்கீங்க, உண்மையிலே தொலைக்காட்சி தொடர்கள் இயக்குநர்கள்லாம் இதை கேட்டாங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அந்த அளவுக்கு மிக நல்ல, நான் எனக்குமே கூட தனிப்பட்ட உள்ளே கூட சொல்கிறேன், மிக நல்ல விஷயங்களை மட்டுமே வாழ்க்கையிலிருந்து எடுத்துக்கொள்வது தொலைக்காட்சி தொடர்களால் பெண்களுக்கு தீமையே அதிகம் அடைகிறது என்கிற அணிக்காக ஒரு நிறைவு வாதத்தை முன்வைக்கதாக வந்திருக்கிறார்கள் செல்வி அக்ஷயா அவர்கள். இவர்கள் எம்ஓபி கல்லூரியில் எலக்ட்ரானிக் மீடியா வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். செல்வி அக்ஷயாவுடைய மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும், எந்த அளவுக்கு உங்களால் பல விஷயத்தை மிக அருமையாக நிர்வகிக்க முடியும் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு பேச்சாளராக உங்களை இங்கே முன்னிறுத்துவதிலே நாங்கள் உண்மையிலே பெரிதும் மகிழ்கிறோம். செல்வி அக்ஷயா அவர்கள், தொலைக்காட்சி தொடர்களால் பெரிதும் தீமை விளைகிறது எங்கள் வாதத்தை முன்வைப்பார்கள், ப்ளீஸ் ஸ்வோட் அக்ஷயனா.
2: தேங்க்யூ சார். தொலைக்காட்சி தொடர்கள் பெண்களுக்கு தீமைன்ற டாப்பிக்காக நான் பேச வந்திருக்கேன். இன்றைக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தொலைக்காட்சி தொடர்கள் பெண்களுக்கு தீமைன்னு நான் ஏன் நினைக்கிறேன்னா, பெண்களோட திங்கிங்கை ரொம்ப கன்ஃபைன்டாக பார்க்குற வைக்கிறது தொலைக்காட்சி தொடர்கள். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சோஷியல் மூமெண்ட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு ஆக்டிவிசமாகட்டும், உலகத்தில் எந்த ஒரு நல்ல விஷயம் ஆரம்பித்தாலும் பெண்களோட பார்ட்டிசிபேஷன் மேக்ஸிமமாக இருக்கும். முதல்ல ஸ்ட்ரீட்ல போய் உட்காந்து தர்ணா செய்யறது பெண்களா தான் இருப்பாங்க.

0: ஏன்னா அவங்களுக்கு அந்த ஃபியூரியஸ் அந்த ஸ்பிரிட்டும் உண்டு, அந்த பிரேவ் ஃபைட்டிங் ஸ்பிரிட், அப்பார்ட் ஃப்ரம் அவங்க அது தவிர அவங்களுக்கு இமோஷனல் சைடும் உண்டு. ஸோ அது ரெண்டும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஈச் அதர் காம்ப்ளிமெண்ட் பண்ணி விமன் ஜென்ரலி அவங்க அந்த மாதிரி ஒரு சோஷியல் மூமெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஹிஸ்ட்ரியில் உண்டு. இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் விமன் அந்த மாதிரி த ஹஸ் பின் அ லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த ஆர்ஜிஎஸ் வந்து குறிப்பிட்ட மாதிரி ஒரு அந்த சிப்கோ மூமெண்ட் ஆகட்டும், அந்த ட்ரீ ஹக்கிங் மூமெண்ட்ல அந்த ட்ரீயை போய் அவங்க கட் பண்ண வரும்போது கரெக்டாக எல்லா விமனும் போய் அந்த ட்ரீயை வந்து கட்டி அணைச்சிக்குவாங்க. ஸோ அதாவது அதை கட் பண்ணாமல் விடுறதுக்கு அது ஒரு எவ்வளோ சின்ன செயல், ஆனால் அது வந்து அந்த சிப்கோ மூமெண்ட்டோட சிப்கோ மூமெண்ட்க்கு வழிவகுத்ததே அந்த அந்த குட்டியோட ஆக்ஷன் தான். ஸோ விமனோட அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லைனா ஒரு அந்த ஒரு சின்ன அது விமென்க்குன்னு மட்டும் இல்லை, ஆனால் அந்த அந்த அது வந்து விமென்க்கு கொஞ்சம் எக்ஸஸாகவே இருக்குன்னு நான் எனக்கு படுது. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராட் திங்கிங் ஒரு ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸை திங்க் பண்ணுற இதை விமனோட ஸ்டாண்டர்ட்ஸை தொலைக்காட்சி துறைகள்
1: குறைக்கிறது. சிந்தனை திறனை மழுங்கடிக்கிறது அந்த தொலைக்காட்சி தொடர்கள் மட்டுமே காரணம் இல்லை, தொலைக்காட்சி தொடர்கள் பார்ப்பதனால தான் சிந்தனை திறனை மழுங்கடிக்கிறது. இவங்க ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறது
0: இல்ல, நிறைய பேர் இதுக்கு முன்னாடி வாதம் முன் வச்சிருந்தாங்க, அதாவது அவங்களோட லோன்லினஸ் அக்கம்பனிமெண்டா இருக்கிறது, அவங்களுக்கு ஃப்ரீ டைம்ல இதை பண்ணா என்ன தப்புன்னு கேக்குறாங்க. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா ஃப்ரீ டைம்ல இந்த மாதிரி உட்காந்து சீரியல் பாத்துட்டு இருந்தவங்க இல்ல பெண்கள், அவங்களுக்கு அவங்கள யாரும் நம்மளுக்கு அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு நான் நினைக்கிறேன். அந்த என்னதான் பொதிகையில நல்ல நல்ல சேனல்னா வேற வேற சேனல்ஸ் நல்ல நல்ல இது போட்டாலும் மேக்ஸிமம் இவங்க பாக்குறது இந்த மாதிரி சண்டைகளும் பேட் வைப்ஸ் லைக் ஒரு அந்த வைப்ரேஷன் சீரியல்ஸ் கொடுக்குற அந்த வைப்ரேஷன்ஸே ஒரு சரியான வைப்ரேஷன்ஸ் கிடையாது. ஸோ விமனை வந்து நீங்க வேற என்னவோ பண்ணிட்டு இருக்க வேண்டியது அவங்களுக்கு இந்த இது மூலமா எவ்ரிடே கான்ஸ்டன்டா இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸா ப்ரொடக்ஷன் பண்ணி பண்ணி அவங்க அதை பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து அவங்களோட மைண்ட்ல அவங்களுக்கே தெரியாம விமனை பத்தி அவங்களுக்கு ஒரு ஸ்டீரியோ டைப்ஸ் ஃபார்ம் ஆகுது. நான் இப்படிதான், நான் என்னோட மாமியார் கூட சண்டை போடணும், எனக்கு என்னோட நாத்தனார் இப்படிதான் இருப்பா, என்னோட பசங்கள்கிட்ட நான் இப்படிதான் ட்ரீட் பண்ணணும், ஒரு ஆஃபீஸ்க்கு போனா என்ன சொசைட்டி வந்து போயிட்டு 9 மணிக்கு லேட்டா வந்தா சொசைட்டி இப்பதான் பார்க்கும், ஜீன்ஸும் டாப் போட்டா அவ வந்து கெட்டவளா தான் இருப்பா, சாரி கட்டினா அவ ஹோம்லியா தான் இருப்பா, ஹஸ்பண்ட் இருந்தாலும் ஒய்ஃபா இருந்தாலும் சுத்தி இருக்கவங்க அப்பதான் மதிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டீரியோ டைப்ஸ் அவங்களுக்கே தெரியாம அந்த வேல்யூ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ங்கிறது கான்ஸ்டன்டா எவ்ரிடே பேசிஸ்ல சீரியல்ஸ் வந்து
1: கொடுத்துக்கிட்டே இருக்கு.
0: What kind of values he reinforces, yes, what matters. So the values that they are reinforcing is not something that is very... விமென்க்கு அது நல்லதுன்னு எனக்கு தோணல. இன்ஸ்பைர் இப்போ அவங்க ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்குற மாதிரியோ இல்லைன்னா அவங்க வெளியே போயிட்டு ஒரு ரெவல்யூஷனைசிங்கா எதுவும் இல்லை. சேம் கண்டென்ட் அதே 10 வருஷமா ரொம்ப நாளா இந்த மாதிரியே காமிச்சு காமிச்சு காமிச்சு ஏன் விமன் ஹேட் இவ்வளவு இருக்கு, ஏன் சொல்றாங்க விமன் மத்த விமனை பத்தி தப்பா பேசுவாங்க, விமன் தான் மத்தவங்களோட காலை வாரி விடுவாங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு டெண்டன்சி செட் ஆகுதுன்னா இந்த மாதிரி மீடியா வந்து கண்டினியூஸா அவங்களை ப்ரொஜெக்ட் பண்றதுனாலதான். ஒரு மீடியா ஸ்டூடெண்டா நான் நினைக்கிறேன்னா விமன் இந்த மாதிரி ஸ்டாப் ப்ரொஜெக்ட் பண்றதை நிறுத்தி ஆகணும், கூடிய சீக்கிரம் நிறுத்ததுனால அதோட
1: சொசைட்டிக்கு நிறைய தரம் மாறிச்சுன்னா அவங்க பாக்குறது நல்லதுன்னு நினைப்பீங்களா?
0: எவ்வளவு நாட பாங்க அடிக்ஷன் எந்த விதமா எது வந்தாலும் அமிர்தமா இருந்தா கூட எக்ஸஸா இருந்தா அது நஞ்சுதான். சோ அது ஒரு ஒரு லிமிட்டடா இருந்தாதான் அவங்க அந்த மாதிரி சீரியல்ஸ் பாக்க ஆரம்பிச்சாங்களா அவங்களுக்கே அவங்களுக்கு டைம் செட் பண்ணிருக்க இது வந்துடும். பாலச்சந்திரன் சீரியல்ஸ் தான் நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்கானா, இந்த மாதிரி இந்த சீரியல்ஸ் எல்லாம் இப்போ பார்க்கவே முடியறது இல்லை. இன்னைக்கோட தொலைக்காட்சி தொடர்கள் எந்த விதமான ரெவல்யூஷனரி ஆக்டிவும் கொடுக்கறது இல்ல, ஒரே இதையே திருப்பியும் திருப்பியும் திருப்பியும் திருப்பியும் காமிச்சு காமிச்சு காமிச்சு காமிச்சு அவங்க மைண்ட்ல ஒரு டெண்டன்சியை செட் பண்ணிடுறாங்க.
1: இதை தவிர்த்து வேற எதுவும் தீமை இருக்குன்னு எதிர்பார்க்கறீங்களா நினைக்கிறீங்களா?
0: நிறைய சோஷியல் மூமெண்ட்ஸ்ல விமன் பார்ட்டிசிபேட் பண்றது இல்லை நான் நினைக்கிறேன். அந்த காலம் மாதிரி அவங்க விமன் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சா அந்த சோஷியல் மூமெண்டோட ஸ்டாண்டர்ட் வேற எங்கேயோ போகும் நான் நம்புறேன்.
1: ஆஸ் அன் எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் உலகம் முழுவதுமே இப்போது அந்த மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது. இளைஞர்களை குறிப்பாக இளைஞர்களே அதுவும் குடும்ப பெண்களை ஒரு சமுதாய நோக்கத்துக்காக வெளியாகி வருவது மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு பணியாக உலகம் முழுவதுமே இருக்கிறது. வேர்ல்டு வைட் ஃபெனோமெனம் நீங்கள் சொல்றது இருக்கீங்க
0: இல்லையா,
1: மகளுடைய பங்களிப்பு மிகவும் குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு இந்த நெடுந்துடங்கள் காரணம் பார்த்தா இப்படி ஆச்சு சொல்ல முடியுமா?
0: இல்ல இது ஒரு சின்ன நான் நினைக்கிறேன் எவ்வளவு பெரிய அது பிரச்சனையா இருந்தாலும் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணாதான் அந்த பெரிய பிரச்சனைக்கு ஒரு அது வந்து ஒரு மாடியூலா நீங்க பிரிச்சு அப்படியே பிரேக் டவுன் பண்ணீங்கன்னா அட் எண்ட் ஆஃப் டே இதுவும் ஒரு காரணமா இருக்கும். இந்த ஃபேக்ட் நான் எலிமினேட் பண்ணுவேன் ஸ்லோவா அடுத்த ஃபேக்டர் கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த பெரிய ப்ராப்ளம் அணுக முடியும். நான் நினைக்கிறேன் அந்த ப்ராப்ளம் அணுகிறதுக்கு இது ஒரு முதல் ஸ்டெப்பா இருக்கக்கூடிய நான் நினைக்கிறேன்.
1: மிக நல்ல ஒரு அணுகுமுறை உங்களுடைய. நிறைவாக ஒரே ஒரு கேள்விதான், தொலைக்காட்சி தொடர்களால் தீமைங்கிறது ஒட்டுமொத்தமாக சொல்லிட முடியுமா, இல்லை தரமான தொடர்கள் வந்தால் இந்த தீமை இருக்காது பரவாயில்ல அப்படிங்கிறது உங்களோட ஸ்டாண்டா எதுவாக இருக்கும்?
0: இன்னும் தரமான தொடர்கள் வந்து விமனை நல்லபடியாக காமிக்கிற மாதிரி ஒரு அவங்க விமனை ரெப்ரசென்ட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்ததுன்னா தொலைக்காட்சி தொடர்கள் மொத்தமாக தவிர நான் பேசிக்க மாட்டேன்.
1: அதர்வைஸ் அதர்வைஸ் வி ஹேவ் நோ அப்ஜெக்ஷன் டு இட்.
0: ஆல்சோ த டைம் லிமிட் அண்ட் ஆல்சோ த கான்ஸ்டன்ட் ப்ரொடக்ஷன்
1: ரெப்பிட்டிட்டிவ்
0: தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தட் யூ நீட் டு எலிமினேட் அந்த ஒரு தொலைக்காட்சி தொடர் முழுமையா ஒரு நல்ல
1: தொடரா இருக்குமாங்கிறதே தெரியல. தொலைஞ்சு போனாலும் தொலைஞ்சு போனோம். எனிவே உங்களோட வாதம் மிக வலுவாக இருந்தது. நிறைவாக ஒரே ஒரு வாக்கியத்தை சொல்லணும் அப்படின்னா இதனால இது தீமை அப்படின்னு சொல்லணும்னா எதை சொல்லுவீங்க?
0: போர்ட்ரியல் ஆஃப் விமனாலதான் தீமை
1: அதுதான். மிக நல்ல ஒரு செய்தியை சொல்லியிருக்கீங்க. நிறைவாக நீங்கள் வைத்த வாதத்தில் எனக்கு ஒரு வாதம் முழுவதுமாக உடன்பாடானதாக இருந்தது. நான் எதிரே கேள்வி கேட்டிருந்தாலும் கூட பலருடைய சிந்தனை திறனை மழுங்கடிப்பதே தொலைக்காட்சி தொடர்கள் முன்னிலை வைக்கிறது. அதுவும் குறிப்பாக பெண்கள் அல்லது குறிப்பாக கிராமத்து பெண்கள்லாம் மிக அதிகமாக அதற்காக போதையாகிற போதும் அவருடைய சிந்தனை திறனை மழுங்கடித்து விடுகிறதுங்கிறது மிக வலுவான ஒரு வாதம். ஒருவேளை என்னுடைய தீர்ப்புக்கு அதிக கூட மிக முக்கியமான ஒரு வாதமாக அமைந்தாலும் அமையலாம்.
0: நீங்க சொன்ன மாதிரி சார், கிராமத்து பெண்கள்லாம் அந்த இதுக்கு அடிக்ட் ஆகிறாங்கன்னு சொல்றீங்க. இன்ஃபேக்ட் எங்க பாட்டி எல்லாம் திருச்சியில ஒரு கிராமத்துல இருந்தா வந்தவங்க. எங்க பாட்டிக்கு இருக்கிற உத்வேகம் எங்க அம்மாக்கு இல்ல. நான் நினைக்கிறேன் கிராமத்து பெண்கள் வந்து இந்த மாதிரி நிறைய சோசியல் காசஸ்க்கு பார்ட்டிசிபேட் பண்ணா இன்னும் பயங்கரமான விக்டரியில அது பேர் சேரும். ஏன்னா அவங்க இன்னும் விவேகமாவும் வேகமாவும் செயல்படுவாங்கிறது என்னோட வாதம். கிராமத்து பெண்கள் இன்னும் பிரேவா இருப்பாங்க.
1: உங்களுடைய வாதத்துக்கு மிகவும் மகிழ்ச்சி, மிக்க நன்றி. பொதுவாக தொலைக்காட்சி தொடர்களே நன்மையா தீமையாக பார்க்கிற போது மூன்று பேர் ஒவ்வொரு அணியிலும் இருந்தும் தங்களுடைய வாதங்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இது இல்லாமல் யாரேனும் எதுவும் வினாக்கள் இருக்கின்றனவா அல்லது வாதங்கள் இருக்கிறனால அது முன்வைக்கலாம், அந்த பிறகு தீர்ப்புக்கு வரலாம். பெரும்பாலான வாதங்கள் இங்கே தொலைக்காட்சி தொடர்களுடைய தரம் சார்ந்து அமைந்திருந்தது. தொலைக்காட்சியுடைய கதைக்களம் அது ஒரு பெண்ணை எவ்வாறு சித்தரிக்கிறது என்பதிலாக ஆக இது தொலைக்காட்சி தொடருக்கு எதிரான வாதமாக எடுத்துக்கொள்ளலாம். தவிர ஒட்டுமொத்தமாக நன்மையா தீர்மை என்பது அதை வைத்துக்கொண்டு எடுத்துக்கொள்ள முடியுமா என்பது இது தெரியவில்லை. தீர்ப்புக்கு அது மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கும் என்பது எனக்கு தெரியவில்லை. இரண்டாவது, குறிப்பாக அது பெண்களை எந்த அளவு பாதிக்கிறதுங்கிறதுக்கு மிக வலுவான காரணங்கள் முன்வைக்கப்பட்டன. அது தீர்ப்பிலே ஒரு பாகமாக மிக நிச்சயமாக அமையும். நிறைவாக நன்மையா தீமையா என்பது எப்படி தெரியும்? அதுதான் மிகப்பெரிய குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றில் மிகை நாடி மிக்க கொள்ளுதான அறிவுடையமாக இருக்க முடியும். அப்போ குணமும் இருந்து குற்றமும் இருந்தால் இல்லை எது மிக மிகையாக இருக்கிறது அப்படி பார்க்கணும். ஆனால் எல்லா பழக்கத்தையுமே அப்படி இருக்கிறதா பார்க்க அப்படி இரண்டு பக்கங்கள் இல்லை. அதை நம்ம முதல்ல நம்ம பதிவு பண்ணி ஆகணும். தொலைக்காட்சி தொடர்களை நாம் ஏற்கனவே சொன்னது ஒரு பொதுபோக்காக பார்க்கிறாங்க என்று சொல்லிடும்போது எத்தனையோ பொதுபோக்குகள் இருக்கின்றன. புத்தக வாசிப்பு என்பது ஒரு பொதுபோக்கு. புத்தக வாசிப்பு நன்மையாக தீமையான ஒரு பட்டியலில் வைக்க முடியாது. அது நன்மைதான். நீங்கள் மாலை நேரத்தில் காலாக வெளியே நடந்து செல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், நடைப்பயிற்சி நன்மையா தீமையா என்றால் அது நன்மை தான். உங்களுடைய பொழுதுபோக்கு நேரத்தை குழந்தையுடன் செலவிட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அது உண்மை நன்மையா தீமையா என்றால் நன்மை தான். தீமை கலக்காத நன்மை மட்டுமே தரக்கூடிய பொழுதுபோக்குகள் உண்டு. ஆரோக்கியமான பொழுதுபோக்குகள், ஹெல்த்தி என்டர்டைன்மெண்ட்ஸ், அப்படி ஒரு ஆரோக்கியமான பொழுதுபோக்கிலே தொலைக்காட்சி தொடர்களை பார்ப்பது என்பது ஒன்றாக இருக்க முடியும் என்றால் மிக நிச்சயமாக இருக்காது. அதனால் நான் தலைப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. முற்றிலுமான ஒரு ஆரோக்கியமான ஒரு பொழுதுபோக்கு இல்லை இது என்பதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனால் நான் தலைப்புக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். ஆக அந்த விதத்தை நாம் மிக தெளிவாக இருக்கிறோம். ஒன்று. இரண்டாவது, நன்மை அதிகமாக தீமை அதிகமாக என்கிற போது அது ஒவ்வொருவருடைய தனிமனையும் பொறுத்து அது மாறும். ஆனால் ஒட்டுமொத்தமாக சமுதாயத்தை வைக்கிற போது நன்மை அதிகமாக இருக்குமா தீமை அதிகமாக இருக்குமா என்றால் வைக்கப்பட்டிருக்கிற வாதங்களை வைத்து பார்க்கும்போது தீமைகளே மிக அதிகமாக இருக்குமோ என்று தோன்றுகிறது. இதனால் என்னெல்லாம் நன்மை ஏற்படும் என்று சொல்கிறோமோ அதெல்லாம் தனி மனிதனுக்கு ஏற்படுவதாக இருக்கலாம். ஆனால் இதற்கு இதன் மூலமாக எப்படி தீமைகள் ஒட்டுமொத்த சமுதாயத்தையே பாதிக்கக்கூடியது. இன்னும் அடுத்த தலைமையிலான குழந்தைகளை கண்காணிப்பதற்காக அவர்களை கவனிப்பதற்கான அந்த நேரம் இந்த தொலைக்காட்சி தொடர்களால் வீணடிக்கப்படுகிறது. அதுவும் மிகப்பெரிய ஒரு சமுதாய தீமையாக உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த ஆரோக்கியமான ஒரு பழக்கமாக இல்லாத போது இதை ஏன் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற போது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு வாதம் என்ன அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் பெண்களுக்கு வீட்டிலே இருக்கிற போது அவங்களுக்கு பொழுதுபோக்கு தேவைப்படுகிறது. மற்ற வேற எதையும் விட சற்றே ஒரு பாதுகாப்பான ஒரு பொழுதுபோக்காக இருக்கிறது. இரவு நேரத்தில் வெளியே தனியாக சென்று நடமாட முடியவில்லை, அந்த ஒரு பாதுகாப்பு காரணத்துக்காக இங்கே வீட்டில் இருந்து பார்க்கலாம் அப்படிங்கிற போது இது மட்டும்தான் பொழுதுபோக்கா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக ஒரு சமுதாய ரேடியோ சமுதாய வானொலி மூலம் பேசுகிற போது இந்த ஒரு வாதத்தை நான் வலுவாக முன்வைக்கிறேன். தீர்ப்பில் நீங்கள் ஏன் பொழுதுபோக்கு என்று சொன்னால் தொலைக்காட்சியை மட்டுமே நாடுகிறீர்கள், நீங்கள் ஏன் வானொலியை நாடுவதில்லை? மிக ஒரு ஆரோக்கியமான ஒரு பொழுதுபோக்கு. இதில் உங்களுக்கு இசை இருக்கிறது, நாடகம் இருக்கிறது, விவாதங்கள் இருக்கின்றன, கருத்துரைகள் இருக்கின்றன. உங்களுக்கு வேண்டிய அத்தனையும் தொலைக்காட்சியிலே கிடைக்கக்கூடிய அத்தனையுமே உங்களுக்கு வானொலியில் கிடைக்கும் என்கிற போது நீங்கள் ஏன் வானொலியை நாடுவதில்லைங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை வைக்கிற பார்க்குற போது மிக நிச்சயமாக தொலைக்காட்சி தொடர்கள் தீமையை தான் விளைவிக்கின்றன. எந்த ஒரு தீமையும் எடுத்துவிட்டு நன்மையை மட்டுமே தரக்கூடியதாக ஒரு பொழுதுபோக்கு சாதனம் இன்றளவும் நம்மளுடைய நாட்டிலும் மிகவும் வலுவானதாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக நீங்கள்லாம் சொன்னது போல சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை உண்டு பண்ணுவதற்கும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கும் ஒரு சீர்திருத்தத்துக்கு காரணமாக அமைவதற்கும் ஆல் இந்தியா ரேடியோ தான் மிக முக்கியமான காரணியாக இருந்திருக்கிறது. தொடர்ந்து இப்போதும் இருந்து வருகிறது. ஆக ஒரு மிகச்சிறிய ஒரு மிகச்சிறந்த ஒரு சமுதாய பங்களிப்பு தரக்கூடிய வானொலி உதாசீனப்படுத்தி விட்டு தொலைக்காட்சி பக்கம் செல்ல வேண்டும் என்கிட்ட வருகிற போது தொலைக்காட்சி துறைகள் மிக நிச்சயமாக தீமை விளைவிக்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆக நம்முடைய நேர்களுக்கு நாம் சொல்வதெல்லாம் இதுதான், தயவுசெய்து அதிகம் அதிகம் அதிகம் நேரம் வானொலியுடன் செலவிடுங்கள், குறிப்பாக சமுதாய வானொலியுடன் செலவு செய்யுங்கள். அதுவும் குறிப்பாக இது மாதிரி கல்லூரிகள் நடத்துகிற சமுதாய வானொலியில் உங்களுக்கு ஏராளமாக நல்ல கருத்துரைகளை கொண்டு வந்து சேர்க்கின்றன. அது மிக முக்கியமான இன்னொரு நல்ல ஒரு அம்சம் இருக்குது. என்ன அப்படின்னா, பொதுவாகவே ஒரு முகம் பார்த்து ஒரு தொலைக்காட்சியில் நாம் கொள்கிற அந்த ஒரு அடையாளத்தை விட முகம் தெரியாத ஏதோ ஒரு குரல் நம்முடன் பேசுகிற போது இருக்கக்கூடிய ஒரு அந்யோன்யம் இருக்கு இல்லையா, அது மிக முக்கியமானது. அதனால் வானொலி தாக்கம் எப்போதும் மிகவும் அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு ஆரோக்கியமான பொழுதுபோக்கு நம்மிடம் இருக்கிற போது கனி இருப்ப நாம் ஏன் காயை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதான் கேள்வி. அதனால் போது சமுதாய வானொலி போன்ற மிக ஆரோக்கியமான ஒரு பொழுதுபோக்கு இருக்கிற போது தொலைக்காட்சி வேண்டாம், அதிலும் தொலைக்காட்சி தொடர்கள் வேண்டாம் என்பதுதான் நம்ம நிலைப்பாடாக இருக்கும். தொலைக்காட்சி தொடர்களால் பெண்களுக்கு தீமையே தீமையே தீமையே என்று கூட நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.
2: பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் தலைமையில தொலைக்காட்சி தொடர்கள் பெண்களுக்கு நன்மையா தீமையா என்ற தலைப்புல ஒரு அருமையான பட்டிமன்றம் கேட்டோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி, நமது சமுதாயம் நமது பெருமை.
3: தொலைக்காட்சி தொடர்கள் பெண்களுக்கு நன்மையா தீமையாங்கிற தலைப்புல பிரபல பேச்சாளரும் தமிழ் பேராசிரியரான திருமதி பர்வீன் சுல்தானா அவர்களின் கருத்துக்களை இப்பொழுது கேட்போம்.
4: கதை கேட்கும் மரபு பன்னெடும் காலமாக நமக்கு இருக்கிற ஒரு வாய்ப்பு. கதை சொல்லுதலும் கதை கேட்டலும் நமக்கான மரபு. ஆனால் அந்த மரபினுடைய நீட்சியாக இன்னைக்கு காட்சி ஊடகங்கள் நிறைய நாடகங்களை தொடர் நாடகங்களாக போட்டுக்கிட்டு வருது. நம்முடைய பெண்கள் முக்கியமாக இந்த காட்சி ஊடகத்தில் வரக்கூடிய விளம்பரதாரர்களால் வடிவமைக்கப்பட்ட இந்த கதைகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது நமக்கு பரவலாக அறிய முடியுது. இதில் ஒரு காலகட்டத்தில் வந்து இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் அப்படின்ற மாதிரி, அதாவது ஒரு பொழுதுபோக்கு அம்சம், ஒரு கேளிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயமா இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் சில மாரல்ஸ் மதிப்பீடுகளை சில நல்ல விஷயங்களை கேட்டுக்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையாக ஒரு காலத்தில் கதை களம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நாடக ஆசிரியர்கள், இந்த கதை வசனம் எழுதக்கூடியவர்கள் நம்முடைய கருத்துக்களை, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நோக்கி நம்மை நகர்த்தாமல் பிரச்சனைகளை சொல்வதன் மூலமாக ஒரு ஒரு சென்சிட்டைசேஷன் சொல்ல ஒரு கூர்நோக்கு தன்மையுடன் நம்மளை வந்து ஒரு விஷயத்தில் உட்கார வைக்கிறாங்க. இன்னைக்கு நான் வந்து ரொம்ப அதிர்ச்சியான ஒரு தகவல் நான் சொல்கிறேன். இந்த உலகத்தில் வந்து எவ்வளவு முக்கியமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்தாலும் தொலைக்காட்சிகளில் வரக்கூடிய இந்த சீரியல், இந்த தொடர்களை பார்க்கக்கூடிய நபர்களினுடைய எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கணிசமான இந்த உயர்வு என்பது ஒட்டுமொத்தமான சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய தீங்கை தந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் ஆய்வுகள் சொல்கின்றன. இன்னொரு ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னன்னு சொன்னா, 365 நாட்கள் நமக்கு, ஆனால் நமக்கு திரைப்படங்கள்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்துல 450 திரைப்படங்கள் வருது. ஆக திரைப்படங்களை பார்ப்பதும் சீரியல்களை பார்ப்பதுமாக நம்ம வந்து வாழ்க்கையில் ஒரு கணக்கு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கணக்கு போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு நாம் செலவழிக்கக்கூடிய நேரம் ஒரு புறம் இருக்க, அந்த நேரம் செலவழிக்கக்கூடிய அந்த தன்மையினால் வரக்கூடிய பாதிப்புகள், நமக்கான மனநோய்கள், நமக்கான புரிதல்கள் எல்லாம் வந்து ஒரு நாடக ஆசிரியரின் கையில் நம்ம வந்து ஒப்படைச்சிடுறோம். அதனால் என்னுடைய தனிப்பட்ட கோரிக்கை இந்த பெண்களுக்கு, இந்த நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய பெண்களுக்கு, நானும் தொலைக்காட்சியில் பல பட்டிமண்டபங்களிலும் பல உரை வீச்சுகளிலும் பல விவாத மேடைகளிலும் பங்கு கொள்கின்றவள் தான். தொலைக்காட்சியை பார்க்காதீர்கள் என்று நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் உங்கள் சூழ்நிலையிலிருந்து வளர்ந்து ஒரு பேராசிரியராக இருக்கக்கூடிய ஒரு பெண் நான், என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் நான் தவிர்த்த விஷயங்களில் மிக முக்கியமானது என் நேரத்தை சாப்பிடும், என் மூளையை களவாடும் எந்த கதைக்கோ எந்த ஒரு கேளிக்கைக்கோ நான் நேரம் ஒதுக்கியது கிடையாது, என் சிந்தனையை ஒதுக்கியது கிடையாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால், உங்கள் குழந்தைகளினுடைய வாழ்க்கையில் அக்கறை உங்களுக்கு இருக்கிறது என்றால், தயவு செய்து இந்த தொடர்களை பார்ப்பதை நிறுத்திவிட்டு அன்றாட தினசரிகளை படிப்பதும், அன்றாட செய்திகளை வாசிப்பதும், அன்றாட செய்திகளை கேட்பதும், உலகத்தில் நடக்கக்கூடிய நடப்புகளை, அரசியல் பொருளாதார விஷயங்களை புரிந்து கொள்வதுமான ஒரு சூழ்நிலையில் ஒரு பெண் இருந்தால், அவள் இருக்கக்கூடிய வீடு, அவள் வேலை செய்கின்ற தளம், அது தினக்கூலியாக இருந்தாலும் சரி, அது வேலையே செய்யாமல் அவள் வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இல்லத்தரசியாக இருந்தாலும் சரி, அவளுடைய வாழ்க்கை மிக சிறப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்கும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அதனால் தொலைக்காட்சி தொடர்களை பார்ப்பதை கணிசமாக நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஆவலை வேறு நிலையிலே நீங்கள் செலுத்தினீர்கள் என்றால் அதனால் உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் ஏராளம். நீங்கள் ஒரு தொலைக்காட்சியை பார்ப்பதனால் அல்லது தொடர்களை பார்ப்பதனால் வரக்கூடிய பயனை விட நீங்கள் அந்த நேரத்தை ஆக்கப்பூர்வமாக செலவழிப்பதனால் வரக்கூடிய பலன் அதிகம். இந்த விஷயத்தில் சுயநலமாக சிந்தித்து பாருங்கள். வாழ்க்கை நமக்கானது மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருப்பவர்களுக்குமானதுதான். நாம் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்வதும் அவர்கள் நமக்கு தருவதுமாக இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் எதை பெற்றுக்கொள்வது எதை தருவது என்பதிலே நாம் தெளிவாக இருந்தால் வாழ்க்கை நம் வசம் இருக்கும்.
2: தொலைக்காட்சி தொடர்கள் பெண்களுக்கு நன்மையா தீமையாங்கிற தலைப்புல பட்டிமன்றமும் நேர்காணலும் கேட்டீங்க. எவ்வளவு நேரம் எதுக்கு செலவழிக்கணும் அப்படின்னு சிந்திச்சு செயல்படுங்க. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி. நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க ஆதிஸ் நேரம்.

0: You are listening to MOP Vaishnav Community Radio Service 107.8 FM.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
2: சங்கர் மகாதேவன் பாடின ஒரு பாட்டை நானும் என் ஃப்ரெண்ட் மாதவிகாவும் பாடியிருக்கோம். வாங்க இப்ப நம்ம அந்த பாட்டை கேட்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது

0: கேட்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
1: வணக்கம் மக்களே, நான் உங்க ஆர்ஜே சுபஸ்ரீ. இதோ உங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 மற்றும் ஸ்மார்ட் என்ஜிஓ, நமது சமுதாயம் நமது பெருமை. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் இட்ஸ் கோல். எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கா? சரி, ரொம்பலாம் யோசிக்காதீங்க, நானே சொல்றேன். இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்ற வார்த்தைய ஸ்கூல் காலேஜ் புக்ஸ்ல தான் அதிகமா பார்த்திருப்போம். சஸ்டைனபிலிட்டி, அதோட எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னா நிலைத்தன்மையா இருக்கிறது. அதாவது ஒரு படத்துல வடிவேல் சார் சொல்லுவார் தெரியுமா, நான் ஒரு வாட்டி யூஸ் பண்ண கிளாஸ் எல்லாம் திரும்ப யூஸ் பண்ண மாட்டேன்னு. அப்படிலாம் இல்லாம நம்ம கிட்ட இருக்க ரிசோர்சஸ எப்படி திரும்ப திரும்ப யூஸ் பண்றோம், அதனால எப்படி ஒரு சஸ்டைனபிள் க்ரோத் அடையறோம் அப்படின்றது தான் சஸ்டைனபிலிட்டி. அது மட்டும் இல்லாம இயற்கையோட ஒன்றி வாழ்றதையும் சஸ்டைனபிலிட்டின்னு தான் சொல்லுவாங்க. இத இன்னுமே சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப உங்ககிட்ட ஒரு 10 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்க பேங்க்ல போட்டீங்க அப்படின்னாக்கா, ஒரு வருஷம் கழிச்சு நீங்க பேங்க்ல போட்ட அமௌண்ட் உங்களுக்கு இன்னுமே வட்டியோட சேர்த்து இன்க்ரீஸ் ஆகும். இப்படி இல்லாம நீங்க அந்த அமௌண்ட்டை செலவு பண்ணீங்க அப்படின்னாக்கா, 10 ரூபாயில இருந்து 5 ரூபாய், 5 ரூபாயில இருந்து 2 ரூபாய், இப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும். இதே மாதிரி தான் நம்ம கிட்ட இருக்க ரிசோர்சஸையும் குறைய விடாம மறுபடி அதை எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றது தான் சஸ்டைனபிலிட்டி. இப்போ உங்களுக்கு சஸ்டைனபிலிட்டினா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்குள்ள மொத்தமா 17 கோல்ஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத வரிசையா சொல்றோம், கேளுங்க. முதல் கோல், நோ பாவர்ட்டி, ஏழ்மையின்மை. முடிஞ்ச அளவுக்கு எந்த குடும்பத்திலயுமே வறுமையே இருக்கக்கூடாதுன்றது தான் இதோட நோக்கம். ரெண்டாவது கோல், நோ ஹங்கர், அதாவது பசியின்மை. பசிய போக்கவும் நம்ம சாப்பிடுற சாப்பாடு பாதுகாப்பானதா மற்றும் ஊட்டச்சத்து மிக்கதா அப்படின்றத பாக்கிறதுக்காக தான் இந்த கோலை உருவாக்கியிருக்காங்க. மூணாவது கோல், குட் ஹெல்த், ஆரோக்கியம். ஆரோக்கியமான வாழ்க்கைய உறுதி செய்வதற்காக தான் இந்த கோலை கொண்டு வந்திருக்காங்க. நான்காவது கோல், குவாலிட்டி எஜுகேஷன், அதாவது தரமான கல்வி. நம்ம நாட்டுல இருக்க எல்லாருக்குமே சமமான மற்றும் தரமான கல்வி கிடைக்கணும், அதோட சேர்த்து வாழ்நாள் ஃபுல்லா படிக்கிற வாய்ப்பு கிடைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த கோலோட நோக்கம். ஐந்தாவது கோல், ஜெண்டர் ஈக்வாலிட்டி, பாலின சமத்துவம். எல்லா பாலின மக்களுக்கும் சமமான உரிமை கிடைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த கோலை கொண்டு வந்திருக்காங்க. ஆறாவது கோல், கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன், சுத்தமான தண்ணீர் மற்றும் சுகாதாரமான இருப்பு தான் இதோட இலக்கு. ஏழாவது கோல், ரினியூவபிள் எனர்ஜி, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். எல்லாருக்குமே நிலையான மற்றும் நவீன எரிசக்திக்கான அணுக்களை உறுதி செய்யறதுக்காக தான் இந்த கோலை கொண்டு வந்திருக்காங்க. எட்டாவது கோல், குட் ஜாப் அண்ட் எக்கனாமிக் க்ரோத், நல்ல பணிகள் மற்றும் நிலையான வளர்ச்சி. ஸ்டேபிளான பினான்சியல் க்ரோத் அண்ட் வேலை வாய்ப்பை உறுதி செய்யறதுக்காக தான் இந்த கோலை உருவாக்கியிருக்காங்க. மீதி இருக்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நம்ம கூட இருக்காங்க ஆர்ஜே ஹரிணி.
2: ஒன்பதாவது கோல், இண்டஸ்ட்ரி, இனோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்படின்னா தொழில்துறை கண்டுபிடிப்பு மற்றும் உள்கட்டமைப்பு. அதாவது ஸ்ட்ராங்கான கட்டுமானங்களுக்காகவும் புதுசு புதுசான பில்டிங் கட்டுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த கோல். பத்தாவது கோல், ரெடியூஸ் இன்இக்வாலிட்டி, அதாவது சம இன்மையை குறைத்தல். நம்ம கண்ட்ரில இன்இக்வாலிட்டி, அதாவது ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கோலை கொண்டு வந்திருக்காங்க. பதினோராவது கோல், சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ், நிலையான நகரங்கள் மற்றும் சமூகங்கள். இதோட நோக்கமே சிட்டிஸ மனிதர்களாகிய நம்ம குடியிருக்க பாதுகாப்பாகவும் நிலையானதா மாற்றுறதுக்காக தான் இந்த கோலை கொண்டு வந்திருக்காங்க. பன்னெண்டாவது கோல், ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன், அதாவது வளங்களை பொறுப்பான முறையில் பயன்படுத்துதல். இந்த கோலை நிலையான உற்பத்தி முறைகளை உறுதி செய்யறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. பதிமூணாவது கோல், கிளைமேட் ஆக்ஷன், அதாவது வானிலை நடவடிக்கை. காலநிலை மாற்றம் மற்றும் அதன் தாக்கங்களை எதிர்த்தோ இல்ல அவசர நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கோல். பதினாலாவது கோல், லைஃப் பிலோ வாட்டர், அதாவது நிலைப்பாடுடைய பெருங்கடல்கள். கடல் வளங்களை பாதுகாக்கிறது நிலையான வளர்ச்சிக்காகவும் தான் அந்த கோலை கண்டுபிடிச்சிருக்காங்க. பதினைஞ்சாவது கோல், லைஃப் ஆன் லேண்ட், நிலத்தின் நிலைப்பாடான பயன்பாடு. நிலப்பரப்பில் வாழற உயிர்களை பாதுகாத்து பல்லுயிர் இழப்பை தடுக்கிறதுக்காக தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. பதினாறாவது கோல், பீஸ் அண்ட் ஜஸ்டிஸ், அதாவது அமைதி மற்றும் நீதி. கண்டினியூஸ் க்ரோத் மற்றும் எல்லாருக்கும் நீதிக்கான அணுகலை வழங்குறதுக்காக இந்த கோலை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் கடைசி கோல், 17th கோல், பார்ட்னர்ஷிப்ஸ் ஃபார் த கோல், அதாவது நிலையான அபிவிருத்திக்கான கூட்டமைப்பு. செயல்படுத்தப்பட்ட எல்லா வழிமுறைகளையும் ஸ்ட்ராங்காகவும் ஸ்டேபிளான குரோத்காகவும் வேர்ல்ட் லெவலில் இருக்க கூட்டாண்மைக்கு புத்துயிர் தரத்துக்காக தான் இந்த கோல்.
1: இப்போ உங்களுக்கு சஸ்டைனபிலிட்டியை பற்றியும் அதோட கோல்ஸ் பற்றியும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை இன்னுமே சுவாரஸ்யமாக்குறதுக்காக நம்ம எம்ஓபி சமுதாய வானொலியிலிருந்து ஒரு குவிஸ் காம்படிஷன் நடத்துகிறோம். இந்த குவிஸ் காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்காக நம்ம கூட 3 அணிகள் இருக்காங்க. வாங்க அது யார் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: என் பேர் மதுமிதா.
4: என் பேர் துர்கா லக்ஷ்மி. எங்கள் டீம் பேர் த ஆல்ஃபாஸ்.
5: என் பேர் சுஜா.
6: என் பேர் சக்தி.
7: எங்கள் டீம் பேர் த பீட்டாஸ்.
8: என் பேர் அபிநயா.
9: என் பேர் அவந்திகா. எங்க டீம் பேரு காமாஸ்.
1: இப்ப யார் யார் என்னென்ன டீம்னு தெரிஞ்சிருக்கும். இந்த கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்ன சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கேம்ல மொத்தமா 2 ரவுண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 11 க்வெஸ்சன்ஸும் செகண்ட் ரவுண்ட்ல 10 க்வெஸ்சன்ஸும் கேட்போம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கேட்கக்கூடிய 11 க்வெஸ்சன்ஸ்க்கு எந்த டீம் குறைவா சொல்றாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து வெளியேறுவாங்க. மீதி இருக்க 2 டீமுமே செகண்ட் ரவுண்டுக்கு போவாங்க. செகண்ட் ரவுண்ட்ல கேட்கக்கூடிய 10 க்வெஸ்சன்ஸ்க்கு எந்த டீம் மேக்சிமமா சொல்றாங்களோ அந்த டீமுக்கு எம்ஓபி சிஆர்எஸ் மற்றும் ஸ்மார்ட் என்ஜிஓ சார்பா ஒரு சிறப்பான பரிசுமே காத்துட்டு இருக்கு. சோ வாங்க குவிஸ்குள்ள போலாம். குவிஸோட முதல் கேள்வி, ஒரு 4 ஆப்ஷன் சொல்வேன். அந்த 4 ஆப்ஷன்ல ஒன்னே ஒண்ணு மட்டும் சஸ்டைனபிலிட்டியோட கோல்ஸ் இல்ல. அது என்னன்னு தெரியறவங்க கையை ரைஸ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ, நோ பாவர்ட்டி. ஆப்ஷன் பி, லைஃப் பிலோ வாட்டர். ஆப்ஷன் சி, லைஃப் ஆன் லேண்ட். ஆப்ஷன் டி, மைண்ட் ஸ்டெபிலிட்டி.
2: இப்போ டீம் காமா வந்து ஃபர்ஸ்ட் கை தூக்கி இருக்காங்க, சோ அவங்க ஆன்சர் கேட்கலாம்.
8: ஆப்ஷன் டி, மைண்ட் ஸ்டெபிலிட்டி.
1: யா, தட்ஸ் எ ரைட் ஆன்சர். விஸ்ஸோட ரெண்டாவது கேள்வி, எந்த வருஷத்துக்குள்ள நம்ம சஸ்டைனபிலிட்டி கோல்ஸ் அச்சீவ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம். ஆப்ஷன் ஏ 2022, ஆப்ஷன் பி 2025, ஆப்ஷன் சி 2030, ஆப்ஷன் டி 2040.
2: டீம் பீட்டா வந்து ஃபர்ஸ்ட் கை தூக்கி இருக்காங்க, சோ உங்க ஆன்சர்
6: ஆப்ஷன் சி 2030.
1: அது கரெக்டான ஆன்சர். விஸ்ஸோட தேர்ட் க்வெஸ்சன், எந்த வருஷத்துல சஸ்டைனபிள் கோல்ஸ் கொண்டு வந்தாங்க. ஆப்ஷன் ஏ 10th October 2015, ஆப்ஷன் பி 25th October 2015, ஆப்ஷன் சி 10th September 2015, ஆப்ஷன் டி 25th September 2015.
2: டீம் பி டைப் ஆன்சர் சொல்வாங்க.
7: ஆப்ஷன் பி 25th October 2015.
1: சாரி, அது தப்பான ஆன்சர். இந்த க்வெஸ்சன் பாஸ் டு த ஆல்ஃபாஸ். ஆப்ஷன் ஏ 10th October 2015, ஆப்ஷன் பி 25th October 2015, ஆப்ஷன் சி 10th September 2015, ஆப்ஷன் டி 25th September 2015.
8: ஆப்ஷன் டி 25th September.
1: கரெக்டான ஆன்சர். விஸ்ஸோட ஃபோர்த் க்வெஸ்சன், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்குள்ள 17 கோல்ஸ் இருக்குன்னு தெரியும். அந்த கோல்ஸ்குள்ள எத்தனை டார்கெட் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. ஆப்ஷன் ஏ 196 டார்கெட் அண்ட் 304 இண்டிகேட்டர்ஸ். ஆப்ஷன் பி 196 target and 403 indicators. Option C 169 target and 304 indicators. Option D 167 target and 204 indicators.
2: இப்போ டீம் காமா ஆன்சர் சொல்ல போறாங்க.
8: ஆப்ஷன் சி.
1: கரெக்டான ஆன்சர். விஸ்ஸோட ஃபிஃப்த் க்வெஸ்சன், எஸ்டிஜி குறியீடு யாரால வெளியிடப்பட்டது. ஆப்ஷன் ஏ UNDP, ஆப்ஷன் பி WEF, ஆப்ஷன் சி SDSN, ஆப்ஷன் டி UNEP.
2: ஃபர்ஸ்ட் கை தூக்கி இப்போ டீம் ஆல்பா பதில் சொல்ல போறாங்க.
8: ஆப்ஷன் ஏ UNDP.
1: அது தப்பான ஆன்சர். இப்போ டீம் பீட்டா ஆன்சர் சொல்ல போறாங்க. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட், ஆப்ஷன் ஏ UNDP, ஆப்ஷன் பி WEF, ஆப்ஷன் சி SDSN, ஆப்ஷன் டி UNEP.
7: ஆப்ஷன் டி UNEP.
1: அது தப்பான ஆன்சர். எஸ்டிஜி குறியீடு வெளியிட்டது SDSN. ஆப்ஷன் சி. விஸ்ஸோட ஆறாவது கேள்வி, எஸ்டிஜியோட 13th கோல் என்ன. ஆப்ஷன் ஏ கிளைமேட் ஆக்ஷன், ஆப்ஷன் பி கிளீன் ஏர், ஆப்ஷன் சி நோ பாவர்ட்டி, ஆப்ஷன் டி கிளீன் வாட்டர்.
2: இப்போ டீம் ஆல்பா பதில் சொல்ல போறாங்க.
8: ஆப்ஷன் ஏ கிளைமேட் ஆக்ஷன்.
1: சரியான பதில். விஸ்ஸோட ஏழாவது கேள்வி, எந்த வருஷத்துக்குள்ள நம்ம இந்த எஸ்டிஜியை அச்சீவ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம். ஆப்ஷன் ஏ 5 இயர்ஸ், ஆப்ஷன் பி 10 இயர்ஸ், ஆப்ஷன் சி 11 இயர்ஸ், ஆப்ஷன் டி 15 இயர்ஸ்.
2: இப்போ டீம் காமா ஃபர்ஸ்ட் கை தூக்கி இருக்காங்க. உங்க ஆன்சர்ஸ்?
8: ஆப்ஷன் பி.
1: தப்பான ஆன்சர்.
2: அடுத்து இந்த க்வெஸ்சன் வந்து டீம் ஆல்பாக்கு பாஸ் ஆகுது.
1: ஆப்ஷன் ஏ 5 இயர்ஸ், ஆப்ஷன் பி 10 இயர்ஸ், ஆப்ஷன் சி 11 இயர்ஸ், ஆப்ஷன் டி 15 இயர்ஸ்.
8: ஆப்ஷன் டி 15 இயர்ஸ்
1: கரெக்டான ஆன்சர். விஸோட 8th கேள்வி. குவாலிட்டி எஜுகேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்டோட எத்தனாவது கோல்? ஆப்ஷன் ஏ 2nd கோல், ஆப்ஷன் பி 4th கோல், ஆப்ஷன் சி 5th கோல், ஆப்ஷன் டி 3rd கோல்.
2: டீம் பீட்டா ஃபர்ஸ்ட் கை தூக்கி இருக்காங்க. உங்க ஆன்சர்ஸ்?
1: ஆப்ஷன் ஏ 2nd கோல், ஆப்ஷன் பி 4th கோல், ஆப்ஷன் சி 5th கோல், ஆப்ஷன் டி 3rd கோல்.
9: ஆப்ஷன் பி 4th கோல்
1: கரெக்டான ஆன்சர். நம்ம இந்தியால எஸ்டிஜி யாரால கொண்டு வரப்பட்டது? ஆப்ஷன் ஏ ஆர்பிஐ, ஆப்ஷன் பி நித்தி ஆயோக், ஆப்ஷன் சி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், ஆப்ஷன் டி ஃபைனான்ஸ் மினிஸ்டர்.
2: இப்போ டீம் ஆல்பா ஃபர்ஸ்ட் கை தூக்கி இருக்காங்க.
1: ஆப்ஷன் ஏ ஆர்பிஐ, ஆப்ஷன் பி நித்தி ஆயோக், ஆப்ஷன் சி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், ஆப்ஷன் டி ஃபைனான்ஸ் மினிஸ்டர்.
8: ஆப்ஷன் பி நித்தி ஆயோக்
1: கரெக்டான ஆன்சர். விஸோட 10th கேள்வி. எந்த மினிஸ்டரோட பொறுப்புல எஸ்டிஜிய கொண்டு வந்தாங்க? ஆப்ஷன் ஏ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், ஆப்ஷன் பி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், ஆப்ஷன் சி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், ஆப்ஷன் டி மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி.
8: ஆப்ஷன் ஏ
1: தப்பான ஆன்சர்.
2: இப்போ டீம் பீட்டா கண்டினியூ பண்ணுவாங்க.
8: ஆப்ஷன் சொல்லுங்க.
1: ஆப்ஷன் ஏ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், ஆப்ஷன் பி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், ஆப்ஷன் சி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், ஆப்ஷன் டி மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி.
9: ஆப்ஷன் டி மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி
1: தப்பான ஆன்சர். எந்த மினிஸ்ட்ரியோட பொறுப்புனா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். அண்ட் குவிஸோட ஃபைனல் க்வெஸ்சன், எஸ்டிஜியோட எந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக எம்ஜிஎன் ரேகா ஸ்கீமை கொண்டு வந்தாங்க? அதாவது மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி. ஆப்ஷன் ஏ கோல் 1, ஆப்ஷன் 2 கோல் 9, ஆப்ஷன் சி கோல் 13, ஆப்ஷன் டி கோல் 4.
2: டீம் பீட்டா ஃபர்ஸ்ட் கை தூக்கி இருக்காங்க. உங்க ஆன்சர்ஸ்?
8: ஆப்ஷன்ஸ்.
1: ஆப்ஷன் ஏ கோல் 1, ஆப்ஷன் 2 கோல் 9, ஆப்ஷன் சி கோல் 13, ஆப்ஷன் டி கோல் 4.
8: ஆப்ஷன் சி கோல் 13
1: தப்பான ஆன்சர்.
2: இப்போ டீம் ஆல்பா அந்த க்வெஸ்சன் பாஸ் ஆகுது.
8: ஆப்ஷன் டி 4
1: தப்பான ஆன்சர். ஆப்ஷன் கோல் நம்பர்
2: 1. இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். டீம் ஆல்பா வந்து 16 புள்ளிகள்ல இருக்காங்க, டீம் பீட்டா வந்து 10 புள்ளிகள்லயும், டீம் காமாவும் 10 புள்ளிகள்ல இருக்காங்க. சோ இப்போ ரவுண்ட் 2க்கு டீம் ஆல்பா போயிட்டாங்க. டீம் பீட்டா அண்ட் டீம் காமாக்கு இப்போ ஒரு ட்ரை பேக்கர் க்வெஸ்சன்ஸ் வைப்போம். அந்த க்வெஸ்சனுக்கு யார் ஆன்சர் பண்றாங்களோ அவங்க டைரக்டா ரவுண்ட் 2க்கு போயிடுவாங்க.
1: உங்களுக்கான டை பிரேக்கர் க்வெஸ்சன், சஸ்டைனபிள் கோல்ஸோட 8th கோல் என்ன? ஆப்ஷன் ஏ சஸ்டைனபிள் கன்செப்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன், ஆப்ஷன் பி குட் ஜாப் அண்ட் எக்கனாமிக் க்ரோத், ஆப்ஷன் சி பீஸ் ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன், ஆப்ஷன் டி அஃபோர்டபிள் அண்ட் கிளீன் எனர்ஜி.
2: இப்போ டீம் காமா ஆன்சர் பண்ண போறாங்க.
8: ஆப்ஷன்ஸ்.
1: ஆப்ஷன் ஏ சஸ்டைனபிள் அண்ட் கன்செப்ஷன் ப்ரொடக்ஷன், ஆப்ஷன் பி குட் ஜாப் அண்ட் எக்கனாமிக் க்ரோத், ஆப்ஷன் சி பீஸ் ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன், ஆப்ஷன் டி அஃபோர்டபிள் அண்ட் கிளீன் எனர்ஜி.
8: ஆப்ஷன் பி
1: கரெக்டான ஆன்சர். டீம் பீட்டாக்கும் டீம் காமாக்கும் நடந்த டை பிரேக்கர் ரவுண்ட்ல டீம் காமா வின் பண்ணி இறுதி சுற்றுக்கு போறாங்க. வாங்க த ஆல்பா டீம் அண்ட் காமா டீம்ல இறுதி சுற்றுல யார் வின் பண்றாங்கன்னு பார்க்கலாம். இறுதி சுற்றோட க்வெஸ்சன் கேட்கறதுக்காக நம்ம கூட இருக்காங்க ஆர்ஜே ஹரிணி.
2: இறுதி சுற்றோட முதல் கேள்வி, எந்த வருஷத்துல சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்ற வார்த்தையை கொண்டு வந்தாங்க? ஆப்ஷன் ஏ 1992, ஆப்ஷன் பி 1978, ஆப்ஷன் சி 1980, ஆப்ஷன் டி 1987.
1: இப்ப டீம் ஆல்பா ஆன்சர் பண்ணுவாங்க.
2: ஆப்ஷன்ஸ் திரும்பி சொல்றேன். ஆப்ஷன் ஏ 1992, ஆப்ஷன் பி 1978, ஆப்ஷன் சி 1980, ஆப்ஷன் டி 1987.
8: ஆப்ஷன் ஏ 1992
2: தவறான ஆன்சர்.
10: ஆப்ஷன்ஸ் திரும்பி சொல்கிறேன். ஆப்ஷன் ஏ 1992, ஆப்ஷன் பி 1978, ஆப்ஷன் சி 1980, ஆப்ஷன் டி 1987.
11: ஆப்ஷன் பி.
10: தப்பான ஆன்சர். 1980 வருஷத்தில் தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ன்ற வார்த்தையை கொண்டு வந்தாங்க. இரண்டாவது குவெஸ்டின், ஃபாதர் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் யாரு? ஆப்ஷன் ஏ பேங்கிங் மூன், ஆப்ஷன் பி யூத் அண்ட், ஆப்ஷன் சி கோஃபி ஆனன், ஆப்ஷன் டி நிக்கோலஸ் டிஸ்லா. இப்போ டீம் காமா கை தூக்கியிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் திரும்பி சொல்கிறேன். ஆப்ஷன் ஏ பேங்கிங் மூன், ஆப்ஷன் பி யூத் அண்ட், ஆப்ஷன் சி கோஃபி ஆனன், ஆப்ஷன் டி நிக்கோலஸ் டிஸ்லா.
11: ஆப்ஷன் சி.
10: தவறான ஆன்சர். ஸோ ஃபாதர் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வந்து நிக்கோலஸ் டிஸ்லா. என்னோட அடுத்த கேள்வி, நிலையான வளர்ச்சி அறிக்கையின்படி நிலையான வளர்ச்சி இலக்கு 2022 குறியீட்டின் அடிப்படையில் முதல் தரவரிசையில் உள்ள நாடு? ஆப்ஷன் ஏ பூட்டான், ஆப்ஷன் பி நியூசிலாந்து, ஆப்ஷன் சி ஃபின்லாந்து, ஆப்ஷன் டி ஸ்வீடன். ஸோ டீம் காமா இப்போ ஆன்சர் பண்ணுவாங்க.
11: ஆப்ஷன்ஸ்,
10: ஆப்ஷன் ஏ பூட்டான், ஆப்ஷன் பி நியூசிலாந்து, ஆப்ஷன் சி ஃபின்லாந்து, ஆப்ஷன் டி ஸ்வீடன்.
11: ஆப்ஷன் பி.
10: சாரி, ராங் ஆன்சர்.
12: ஆப்ஷன் சி ஃபின்லாந்து.
10: ஆ, கரெக்டான ஆன்சர். நாலாவது கேள்வி, இப்போ நான் சொல்றதுல எது பில்லர் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கிடையாதுன்னு சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ எக்கனாமி, ஆப்ஷன் பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆப்ஷன் சி சொசைட்டி, ஆப்ஷன் டி என்விரான்மெண்ட். நான் ஆப்ஷன்ஸ் திரும்பியும் சொல்றேன். ஆப்ஷன் ஏ எக்கனாமி, ஆப்ஷன் பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆப்ஷன் சி சொசைட்டி, ஆப்ஷன் டி என்விரான்மெண்ட்.
1: இப்ப தி ஆல்பா ஆன்சர் பண்ணுவாங்க.
9: ஆப்ஷன் பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்.
10: கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்டோட 15th கோல் எது? ஆப்ஷன் ஏ லைஃப் பிலோ வாட்டர், ஆப்ஷன் பி கிளைமேட் ஆக்ஷன், ஆப்ஷன் சி லைஃப் ஆன் லேண்ட், ஆப்ஷன் டி சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். இப்போ டீம் காமா ஆன்சர் பண்ணுவாங்க. நான் ஆப்ஷன்ஸை திரும்பியும் சொல்கிறேன். ஆப்ஷன் ஏ லைஃப் பிலோ வாட்டர், ஆப்ஷன் பி கிளைமேட் ஆக்ஷன், ஆப்ஷன் சி லைஃப் ஆன் லேண்ட், ஆப்ஷன் டி சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ்.
11: ஆப்ஷன் சி.
10: கரெக்டான ஆன்சர். என்னோட அடுத்த கேள்வி, எத்தனை நாடு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸோட ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க? ஆப்ஷன் ஏ 163, ஆப்ஷன் பி 175, ஆப்ஷன் சி 193, ஆப்ஷன் டி 200. டீம் ஆல்ஃபா ஆன்சர் பண்ணுவாங்க.
9: 193.
10: கரெக்டான ஆன்சர். என்னோட அடுத்த கேள்வி, எந்த ரிப்போர்ட்ல ஃபர்ஸ்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க? ஆப்ஷன் ஏ வேர்ல்ட் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், ஆப்ஷன் பி பிரண்ட்லேண்ட் கமிஷன் ரிப்போர்ட், ஆப்ஷன் சி ஃபர்ஸ்ட் எர்த் சம்மிட் ரிப்போர்ட், ஆப்ஷன் டி ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட். டீம் ஆல்ஃபா ஆன்சர் பண்ணுவாங்க. நான் ஆப்ஷன்ஸ் திரும்பியும் சொல்றேன். ஆப்ஷன் ஏ வேர்ல்ட் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், ஆப்ஷன் பி பிரண்ட்லேண்ட் கமிஷன் ரிப்போர்ட், ஆப்ஷன் சி ஃபர்ஸ்ட் எர்த் சம்மிட் ரிப்போர்ட், ஆப்ஷன் டி ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்.
9: ஆப்ஷன் சி.
10: ராங் ஆன்சர். நான் ஆப்ஷன்ஸ் திரும்பியும் சொல்கிறேன். ஆப்ஷன் ஏ வேர்ல்ட் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், ஆப்ஷன் பி பிரண்ட்லேண்ட் கமிஷன் ரிப்போர்ட், ஆப்ஷன் சி ஃபர்ஸ்ட் எர்த் சம்மிட் ரிப்போர்ட், ஆப்ஷன் டி ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்.
11: ஆப்ஷன் ஏ.
10: ராங் ஆன்சர். பிரண்ட்லேண்ட் கமிஷன் தான் அவங்க ரிப்போர்ட்டை ஃபர்ஸ்ட் சப்மிட் பண்ணாங்க. என்னோட அடுத்த கேள்வி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸோட இண்டெக்ஸ் 2022 அடிப்படையில் இந்தியாவோட ரேங்க் என்ன? ஆப்ஷன் ஏ 110, ஆப்ஷன் பி 119, ஆப்ஷன் சி 121, ஆப்ஷன் டி 129. இப்போ டீம் ஆல்ஃபா ஆன்சர் பண்ணுவாங்க.
9: 121.
10: கரெக்ட், ஆப்ஷன் சி 121. பிரண்ட்லேண்ட் கமிஷன் ரிப்போர்ட்ல ஒரு காமன் ஃபியூச்சர் அப்படின்ற டைட்டில் எப்போ இடம் பெற்றது? ஆப்ஷன் ஏ 1983, ஆப்ஷன் பி 1987, ஆப்ஷன் சி 1990, ஆப்ஷன் டி 1992. டீம் ஆல்ஃபா ஃபர்ஸ்ட் கை தூக்கியிருக்காங்க. உங்க ஆன்சர்?
9: 1992.
10: இல்ல, ராங் ஆன்சர்.
11: ஆப்ஷன்ஸ்.
10: ஆப்ஷன் ஏ 1983, ஆப்ஷன் பி 1987, ஆப்ஷன் சி 1990, ஆப்ஷன் டி 1992. இல்ல, தப்பான. பிரண்ட்லான் கமிஷன் ரிப்போர்ட்ல ஒரு காமன் ஃபியூச்சர் அப்படின்ற டைட்டில் 1987ல தான் இடம் பெற்றது. என்னோட அடுத்த க்வெஸ்சன், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அதை எந்த வருஷத்துல செயல்படுத்தினாங்க? ஆப்ஷன் ஏ 1st January 2019, ஆப்ஷன் பி 1st January 2016, ஆப்ஷன் சி 1st January 2015, ஆப்ஷன் டி 1st January 2014. டீம் காமா ஃபர்ஸ்ட் கை தூக்கியிருக்காங்க, உங்க ஆன்சர்ஸ்?
11: ஆப்ஷன்ஸ்
10: ஆப்ஷன் ஏ 1st January 2017, ஆப்ஷன் பி 1st January 2016, ஆப்ஷன் சி 1st January 2015, ஆப்ஷன் டி 1st January 2014.
11: 1st January 2015.
10: இல்ல, தப்பான ஆன்சர்.
12: நாங்க சொல்றோம் 1st January 2016.
10: கரெக்ட் ஆன்சர். சோ ஃபைனல் க்வெஸ்சன், இப்போ நான் கேக்குறதுல எது சஸ்டைனபிள் கோல் இல்ல, அதாவது விச் இஸ் நாட் அ சஸ்டைனபிள் கோல்னு சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ ஜெண்டர் ஈக்வாலிட்டி, ஆப்ஷன் பி கிளைமேட் ஆக்ஷன், ஆப்ஷன் சி ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஓசோன் லேயர், ஆப்ஷன் டி லைஃப் பிலோ வாட்டர். டீம் காமா ஆன்சர் பண்ணுவாங்க, உங்க
11: ஆப்ஷன்ஸ்?
10: ஆப்ஷன் ஏ ஜெண்டர் ஈக்வாலிட்டி, ஆப்ஷன் பி கிளைமேட் ஆக்ஷன், ஆப்ஷன் சி ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஓசோன் லேயர், ஆப்ஷன் டி லைஃப் பிலோ வாட்டர்.
11: ஆப்ஷன் சி.
10: கரெக்ட் ஆன்சர்.
12: நம்பர் 1. தி ஆல்பா டீமோட மொத்த பாயிண்ட் 18. தி காமா டீமோட பாயிண்ட் 10. அதிக புள்ளிகளை பெற்று தி ஆல்பா டீம் வின் பண்றாங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே சுபஸ்ரீ
9: அண்ட் ஆர்ஜே ஹரிணி.
12: இது உங்க MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.

0: கேட்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
1: சினிமா, the people's voice. சினிமா, it's உங்கள் choice. சினிமா, whatever you say.

0: என் ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கலடா, கேட்டா நான் அழகிலன்ட்டா, இன்னமும் அவ பெரிய ஓலக அழகி மாதிரி. வினோத்து ஏதோ ஒரு வழி சொல்றா.
1: ஆசிட் எதுக்கு இருக்கு? எடுத்து ஊத்து மச்சி, அவ அழகு காலி.
2: ஏ வினோத்து, உன் தங்கச்சி மேல சேகர் ஆசிட் ஊத்திடாடா.
1: என்னது, என் தங்கச்சி மேலையா?
3: நீங்கள் கொடுமைப்படுத்தும் பெண் உங்களின் நண்பனின் தங்கையாக கூட இருக்கலாம். பெண்களின் முகத்தில் திராவகம் வீசும் குற்றங்களை தவிர்ப்போம், பெண்களை காப்போம். கடையில் திராவகம் விற்பது சட்டப்படி குற்றமாகும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP-இன் சமுதாய வானொலி 107.8. இது நம்ம சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Hi, I am Surya Narayanan, a chartered accountant. I did all my studies in the city of Chennai and till my college, my school education. I work in Bombay. My work life has been in Bombay. So I would say I got the best part of both. Chennai is good in academics. Chennai is good in, you know, enjoying your coffee, tea, and also not really wavering too much. You know, you have good peers and good colleagues that are there. And what I would say is always know your roots, be happy where you come from, know your roots, and people are today inge irukkirathu tamil culture tamila pathi nanna therinjikano enna tamil language la enna literature irukku adala padinga enjoy pannunga adoda tamil la irukkira nariya thirukural போன்ற நூல்களை படித்து அதிலிருந்து பயனடையலாம். அதை வந்து விடக்கூடாது. நீங்களாம் நல்லா படிச்சு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல
1: நிலா வெளிச்சத்துல பாட்டி சொன்ன கதையை இன்னைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்துல நண்பர்கள் புத்தகத்துல படிச்சதையும் படத்துல பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேட்கிற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்குகிறது கதை நேரம். கதைகள்

0: MOPCR 107.8. இது உங்க ஏரியா FM.
1: சிறுகதை வாசித்தல். வேகமான உலகத்துல நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால கதை கேக்கறதையும் கதை எழுதுறதையும் கதை வாசிக்கிறதையும் நம்ம சுத்தமா மறந்துட்டோம். அப்படி மறந்து போன சிறுகதை வாசித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் திருப்பி நாங்க புத்துயிர் கொடுத்து கொண்டு வந்திருக்கோம். வாங்களே கதை கேட்கலாம்.
2: வணக்கம். சென்னை, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது உங்களுடைய கதை நேரம். என்ன சுட்டீஸ், இன்னைக்கும் கதையை கேட்க ரொம்ப ஆவலோட ரேடியோ முன்னாடி வந்து உட்காந்துருக்கீங்க போல. கதைனாலே எல்லாருக்கும் பிடிக்கும் தானே நிஷா?
3: ஆமா ஆமா, நேத்திக்கு கூட சூப்பரா வெட்டுக்கிளியும் எறும்பும் பத்தி ஒரு கதை சொன்னாங்கல்ல.
2: ஆமா, அதுல எவ்வளவு கருத்து இருந்தது. சோம்பேறியா இருக்க கூடாதுன்றது ஒரு சின்ன கதை மூலமா ரொம்ப அழகா சொன்னாங்க.
3: இன்னைக்கும் அதே மாதிரி சூப்பரா கதை சொல்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
2: இன்னைக்கும் ஒரு பஞ்சதந்திர கதை சொல்ல ரெடியா இருக்காங்க சௌந்தர்யா அண்ட் பிரீத்தி ஃப்ரம் செகண்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்.
4: உங்க கடையில நானும் ரொம்ப வருஷமா பாத்துட்டு இருக்கேன். இதே மாதிரி கடலை முட்டாய் பர்ஃபியும் தான் வச்சிருக்கீங்க. கடையில பழைய காலத்து சேரு பெஞ்சு தான் வச்சிருக்கீங்க. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், மாடர்ன் பர்னிச்சர்ஸ் போடுங்க, ஷாப்பை டெவலப் பண்ணுங்கன்னு, கேட்க மாட்டீங்களா?
3: உனக்கு தெரியாதாப்பா, நான் ஒரு காந்தியவாதி, சுதேசத்தை பின்பற்றி நடந்துக்கிறவ. எனக்கு இந்த மாதிரி இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. எனக்கு ஆடம்பரமும் புதுமை தன்மமும் தேவையில்லைன்னு தோணுது.
4: உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் நீங்க இப்படிதான் சொல்றீங்க, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போங்க.
3: சில நாட்களுக்கு பிறகு,
4: ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுவேன், இப்படிலாம் எனக்கு கஷ்டம் வருதே.
3: என்னப்பா, ஏதோ குழப்பத்துல இருக்க மாதிரி தெரியுது, ரொம்ப சோகமா இருக்கியே.
4: எனக்கு கிளாஸ்ல ஒரு அசைன்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, சுதேசம் பத்தி எழுத சொல்லிருக்காங்க. எனக்கா அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது, அதான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். இன்னும் ஒரு மணி நேரத்துல நான் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி ஆகணும்.
3: இதுக்கா கவலைப்பட்டு இருக்க, நேத்தே என்கிட்ட வந்திருக்கலாம்ல, எனக்கு அதை பத்தி எல்லாமே தெரியும். அன்னைக்கு நீ கிண்டலா சொன்னியே, இத பத்தி எல்லாம் கேட்டிருந்தா நேத்தே நான் உனக்கு சொல்லிருப்பேன்ல.
4: சரி, இப்போ எனக்கு சொல்லி தாங்க ப்ளீஸ்.
3: சரி வா, நான் உனக்கு எல்லார பத்தி சொல்லி கொடுக்கறேன். உனக்கு என்ன விஷயம் தேவையோ அந்த தலைப்பை சொல்லு, நான் உனக்கு மொத்தமா சொல்லி தரேன்.
4: ரொம்ப நன்றி.
5: சிறிது நேரம் கழித்து,
4: ரொம்ப நன்றி மாமி, உங்களால தான் இன்னைக்கு எனக்கு மார்க் எல்லாம் வரப்போகுது, ரொம்ப நன்றி.
5: இரண்டு நாட்களுக்கு பிறகு,
4: மாமி நீங்க சொல்லி கொடுத்ததுனால தான் இன்னைக்கு எனக்கு முதல் பரிசு கிடைச்சிருக்கு, ரொம்ப நன்றி.
3: அன்னைக்கு நீ கல்லூரிக்கு ரொம்ப வருத்தத்தோட போன, நானும் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயந்துட்டு இருந்தேன். பரவாயில்லையே, ரொம்ப சந்தோஷம்.

0: திரும்பி வந்திருக்கியே, இதுக்குதான் யாரையும் உருவத்தை வச்சு தப்பா எடை போட கூடாது. இத பார்த்தா எனக்கு ஒரு கதை தான் ஞாபகம் வருது.
1: என்ன கதை சொல்லுங்க, நான் கேக்குறேன்.
0: அந்த கதை என்னன்னா, யானை கூட்டம் ஒரு காட்டுல தினமும் குளிக்க ஊர்வலமா போகுமா. போற வழியில நிறைய எலிகள் இருக்கும். அதெல்லாம் கண்டுக்காம யானைகள் வந்து மிதிச்சிட்டு போயிடுமா.
1: அப்ப அந்த எலி எல்லாம் தினமும் செத்துக்கிட்டே தான் இருக்குமா?
0: ஆமா, எல்லா எலிகளும் செத்துடும். ஆனா அதையெல்லாம் கண்டுக்காம அந்த யானை கூட்டம் ரொம்ப சாதாரணமா போயிடும். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு காணணும்னு சில நாள் பொறுத்து அந்த எலிகளின் தலைவன் யானை கூட்டத்தோட பேசணும்னு நினைச்சு எலியோட தலைவனை போய் பாக்குறதுக்காக யோசிச்சாங்க.
1: அப்புறம் என்ன ஆச்சு?
0: யானைகளே, எங்க கூட்டத்தை பார்த்தா பாவமா இல்லையா? தயவு செஞ்சு நீங்க குளிக்கிறதுக்கு வேற வழிய பாத்துட்டு போங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தா நாங்க அந்த நேரத்துல வந்து உங்களை காப்பாத்துவோம் அப்படின்னு அந்த எலி கூட்ட தலைவன் சொல்லிச்சான்.
1: ஓ, அதுக்கப்புறம்
0: எலிகள் எல்லாம் போயிடுச்சு. இப்போதான் சுவாரஸ்யமே, அதுவே சின்னதா இருக்கு, அது நமக்கு உதவுமான்னு யானை கூட்டம் சிரிச்சுக்கிட்டே போயிடுச்சு. போற வழியில சில வலைகள்ல யானை கூட்டத்துல இருந்த எல்லா யானைகளும் மாட்டிக்குச்சு.
1: ஐயோ,
0: அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? யார் காப்பாத்துவான்னு சோகமா இருந்த அந்த நிலையில அந்த எலி கூட்டம் தான் வந்து வலைய கடிச்சு கடிச்சு யானைகளை காப்பாத்தி விட்டுச்சு. அப்புறம் அந்த யானைகள் நன்றி சொல்லுச்சு. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது?
1: நாம ஒருத்தங்களோட தோற்றத்தையும் உருவத்தையும் பார்த்து அவங்கள தப்பா எடை போடக்கூடாதுன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு மாமி. இனிமே நான் யாரையும் இந்த மாதிரி குறை சொல்ல மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அன்னைக்கு அப்படி பேசினதுக்கு.
0: மன்னிப்பெல்லாம் வேண்டாம் விடுப்பா. இது மூலமா எனக்கு ஒரு பழமொழி கூட ஞாபகம் வருது, சிறு துரும்பும் பல் குத்த உதவும்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப உண்மைதான்.
2: ரொம்ப சந்தோஷமா கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க போல. பாத்தீங்களா, உருவத்தை வச்சும் தோற்றத்தை வச்சும் ஒருத்தவங்களை வந்து எடை போட கூடாதுன்றத ஒரு சின்ன கதை மூலமா ரொம்ப அழகா சொன்னாங்களே. என்ன சுட்டீஸ் கேட்கறதோட மட்டும் இருந்துடாதீங்க, இந்த கருத்துக்களை நீங்களும் உங்களோட வாழ்க்கையில நடைமுறையா பருத்திக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரம் ஆர்ஜே பிரியா அண்ட் நிஷாந்தினி ஃப்ரம் தேர்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்.

0: 107.8 இது உங்க ஏரியா எஃப்எம்.
1: வணக்கம் சார். நான் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 இருந்து பேசுகிறேன் சார்.
2: சொல்லுங்க சார்.
1: சார் உங்க பேர் என்ன சார்?
2: சார் கே ராஜேஷ்.
1: எங்கிருந்து பேசுறீங்க சார்?
2: என்ன
1: பண்ணிட்டு இருக்கீங்க? இது மட்டும் இல்லாமல்
2: அந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு பெட்டியா போய் அது என்னென்ன இருக்கு, அது என்னென்ன வரைஞ்சிருக்காங்க, அது என்னென்ன வரலாறு இருக்கு, இப்போ எல்லாத்தையுமே ஒன்னோட சொன்னாங்க.
1: சரி சார்.
2: அது மூணு அதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் சொன்னது அப்படியே ஐபிஎல் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன்.
1: சரி சார். சார்
2: நான் நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தது, நல்லா பேசினாங்க.
1: சரிங்க சார்.
2: கரெக்டாக நான் தெரிஞ்சுக்கிறேன். நாங்க போய் நேரடியாக போய் பார்க்கறது இல்லை, இருந்த இடத்துக்கிட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இனிமையா இருக்கு.
1: சரிங்க சார். சரி சார். அப்போ இந்த வானொலியை கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஒரு வருடமா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
2: ஆமாம் சார்.
1: சரிங்க சார். சார் இது தொகுத்து வழங்கிய ஆர்ஜே பத்தி கொஞ்சம் சொன்னீங்களே சார், அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா? எப்படி வழங்கினா, எப்படி ஆர்ஜே பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
2: அதாவது நான் வந்து பார்வை எடுத்துறேன் சார்.
1: சரிங்க சார்.
2: ஆனா அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நானா, அதாவது என்னால இந்த சமூகத்தில் சொல்ல முடியல அப்படிங்கிற ஏக்கத்தை பிரதிபலிச்சுதான் இருந்தது.
1: சரிங்க சார்.
2: ஸோ அவங்க சொல்றாங்க சுவாசம், என் மனசு நினைச்ச வார்த்தை அதெல்லாம் நான் என்ன நினைக்கணும், என்ன நினைக்க ஆசைப்பட்டனோ அதெல்லாம் அவங்க வாய் வழியா வெளியே சொன்னாங்க.
1: சரிங்க சார்.
2: எனக்கு பரவாயில்ல ஆசை, அதாவது சமுதாய கருத்துக்களை வெளியே பரப்பணும் அப்படிங்கிறது.
1: சரிங்க சார்.
2: அதாவது இன்னொருத்த மூலியமா நான் கேட்க ரொம்ப அப்படின் போது அது எனக்கு ஒரு ஸ்பூர்த்தியா இருக்கு.
1: சரிங்க சார்.
2: இப்போ நம்மளுடைய பிரதிபலம் இன்னொருத்தன் மூலியமா வெளிப்படுது அப்படிங்கிறப்ப அதை விட ரொம்ப நல்லா பண்றா சார். அவங்க ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா புரியுது, இன்பமா இருக்கு, இனிமையா இருக்கு, சொல்ல அவர கருத்தும் தெளிவா தெளிவா இருக்கு, நல்லா விளக்க முடியதா இருக்கு.
1: சரி சார். அந்த ஆர்ஜி பேர் முக்கியமான பேர் எதுவும் சொல்ல முடியுமா சார்? யாரு நல்லா தொகுத்து வரலாங்கன்னா அவங்க பேர் எதுவும் சொல்ல முடியும்?
2: எனக்கு ரொம்ப ஹேமலதா பிரியா அப்படிங்கிறவங்க நல்லா இருக்கு.
1: ஹேமலதா பிரியா. ஓ சரிங்க சார். சரிங்க சார். ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நேரம் வானொலியை தொடர்பு கொண்டு பேசியதுக்கு ரொம்ப நன்றி சார். நெக்ஸ்ட் நிகழ்ச்சியில அடுத்த நிகழ்ச்சியில உங்களை தொடர்பு கொள்ள ஸ்டுடியோக்கு உங்களை நேரடி தொடர்பு கொண்டு பேசுறேன் சார்.
2: ஓகே
1: சார். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.
3: ஹலோ, திஸ் இஸ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தனுஷ். யூ ஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. ஆர் ரேடியோ, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ப்ரைட்.
4: வி ஆர் சோ ப்ரவுட் டு ஹேவ் யூ ஹியர். நான் உங்ககிட்ட ஒரே ஒரு க்வெஸ்சன் கேட்கலான்னு இருக்கேன். என்னன்னா, நீங்க வந்து இப்ப இருக்கிற இந்த காலகட்ட பெண்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நீங்க ஒரு நல்ல சிங்கர், ஒரு நல்ல டைரக்டர், அண்ட் ரைட் நவ் யூஆர் அ ப்ரவுட் குட்வில் அம்பாசிடர். ஸோ நீங்க இந்த காலத்து பெண்களுக்கு, இந்த பெண்கள் வந்து நிறைய இந்த துறையில வளர்ந்து வர்றதுக்கு நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
5: First of all, I'd like to congratulate MOP Vaishnav on their Silver Jubilee year. I think it's a great achievement and they've been doing great work for women and girls through the years. And I'm extremely happy to be here and romba relevant aan oru vishayathukku inik vandirukkenradhula romba sandoshama irukku. Web safety adu vandu it's a huge hazard today and we don't realize how much we put ourselves in danger. And we think it's okay to go click on a website, it's okay to go see a blog or anything, but you never know once you click on that how many people are watching you. So I'm very happy on behalf of the media management, and it's really nice that they thought of me for this.
3: and I really hope that they are all aware, and not just them. I think every woman needs to be aware that you cannot put up certain things, you cannot share certain information about you, and you need to be aware of your safety. You can't depend on anyone else for that. And thank you for all the lovely words on me. I think if I'm of any use or any inspiration to anyone, I would think that of the, that as the greatest achievement. And I'm hoping that I'm learning every day from women all around, including your principal. She's such an inspiration. I've been here before, as a student, I should say, before. And it's great to come back like this. And I think each one of us should, kind of imbibe inspiration from everyone around us, whether it's our mother or whether it's our teachers. I think every woman is an inspiration to the other. And that's how you achieve in any field that you want to achieve. So all the best to everyone here, and I hope you all have a great day.
4: Thank you so much.
3: Thank you. Pleasure.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. என் பேர் நடராஜன். நான் வந்து மருந்து கம்பெனிகளுக்காக ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்காக கன்சல்டேஷன் கொடுக்குற ஒரு கன்சல்டிங் சயின்டிஸ்ட். நான் எப்படி வந்து ஒரு சில பொருட்கள், மருந்து பொருட்களை வந்து டேப்லெட் ஃபார்மோ, கேப்சூலோ, இன்ஜெக்ஷனோ, ஆயின்மெண்ட்டோ, இந்த மாதிரியெல்லாம் எப்படி புதுசாக டெவலப் பண்ணுறதுன்றதை அவங்களுக்கு நான் ஆர்என்டி சயின்டிஸ்டாக நான் உங்களுக்கு சஜஷன் கொடுத்து பண்ணிகிட்ருக்கேன். இது திஸ் இஸ் மை யூனோ ஃபீல்டு. இப்போ நிறைய வந்து ஆயுர்வேத மருந்து, சித்தா மருந்து, யுனானி மருந்து, இதிலெல்லாம் வந்து இப்போ அந்த ட்ரெடிஷ்னல் மருந்தை எப்படி மாடர்ன் டோசேஜ் ஃபார்ம் மாதிரி, ஏன்னா சூரணம்னு சொன்னால் இப்போ உள்ள குழந்தைங்களாம் சாப்பிட்றதில்ல. அது இப்போ உள்ள மக்களும் அது சூர்ணா ஒரு மாதிரி பார்ப்பாங்க, லீகம்னா ஒரு மாதிரி பார்க்குறாங்க இல்லையா. அதை வந்து ஒரு இன்னும் ஃபுல்லாக அக்செப்டன்ஸ்னு வரல. அதை எப்படி வந்து ஒரு ஒரு இன்னைக்குள்ள ஒரு மாடர்ன் டோசேஜ் ஃபார்ம், லைக் டேப்லெட்டாக இருக்குது, கேப்சூலாவோ, ஒரு ஒரு சிரப் மாதிரியோ, அந்த ஒரு ஒரு கிரீஸ் இல்லாத, கிரீஸ் கிரீஸ் தன்மை இல்லாத ஒரு ஆயின்மெண்ட்டு, க்ரீம், அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸாக எப்படி டெவலப் பண்ணலாம், ஈவன் அந்த காலத்து ஆயுர்வேத சித்த மருந்துகளையும் எப்படி பண்ணுறதுன்றதும் இப்போ நான் உங்களுக்கு ஆயுர்வேத கம்பெனி, சித்தா கம்பெனிஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன், சஜஷன் கொடுத்துட்ருக்கேன். ஸோ தட்ஸ் மை ஏரியா. பட் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற காரணம் எதுக்காகனா, நான் நவம்பர் 4, 2016 அன்னைக்கு காலையில், யூஸ்வலாக காலையில் நான் மினிமம் ஒரு 30 to 45 minutes வந்து சம் கைண்ட் ஆஃப் யோகா ஆர் சம் எக்ஸசைஸ் வந்து டெய்லி காலையில் பண்ணுறது உண்டு. அன்னைக்கு 4 நவம்பர் 2016 அன்னைக்கு காலையில் 8 மணிக்கு அந்த என்னுடைய யோகா ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கும்போது எப்பயுமே ரேடியோ ப்ரோக்ராம் ஏதாவது கேட்டுகிட்டே பண்ணுவேன். எதேச்சியாக வந்து இந்த 107.8 இந்த சமுதாய வானொலி எம்ஓபியோடது கேட்க நேர்ந்தது. அப்போது ஒரு ஆக்குபங்க்சர் டாக்டர் வந்து பேசினதை கேட்டேன், டாக்டர் ஜெயலட்சுமின்றவங்க பேசினதை கேட்டேன். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. எனக்கு இன்ஃபேக்ட் வந்து என்னுடைய ப்ரோக்ராம், நான் இந்த மாதிரி எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் பண்ணும்போது நான் ஏதோ என்னென்ன ஸ்டேஷன் நல்லாயிருக்கோ அப்படியே அப்பப்போ நடுப்புறவும் சேஞ்ச் பண்ணுவேன். அந்த அன்றைக்கி வந்து காலையில் இந்த ப்ரோக்ராம் ஜஸ்ட் சேஞ்ச் ரேடியோ ட்யூன் பண்ணும்போது இவங்க ஆக்குபங்க்சர் பற்றி கேட்க ஆரம்பித்தோம் அவங்க பேசினது. அந்த என்னுடைய ஃபுல் யோகா முடிக்கிற வரைக்கும், அவங்க ப்ரோக்ராம் முடிக்கிற வரைக்கும் நான் கேட்க நேர்ந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப ரசித்தேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதா ஃபீல் பண்ணேன். ஸோ நான் அந்த ஏரியாவில் தான் இன்னும் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நான், பிகாஸ் ஹெல்த் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இன்வால்வ் ஆகிட்டு இருக்கேன். ஏன்னா நான் படித்ததெல்லாம் அலோபதி, என்னுடைய டாக்டரேட் ப்ரோக்ராமும் அலோபதி தான் பேசிக்கலி, எம்ஃபார்ம் பிஹெச்டி நான் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து இப்போ நிறைய ஆயுர்வேதாவில் ரிசர்ச் பண்ணுறேன், சித்தாவில் ரிசர்ச் பண்ணுறேன். அது இப்போது ஆக்கு இவங்க ப்ரோக்ராம் கேட்டதுக்கப்புறம் அவங்க அவ்வளோ அழகாக சொன்னாங்க ஆக்கு பஞ்சரோடைய பெனிஃபிட்ஸ் பற்றி, சிம்பிளிசிட்டி பற்றி, மருந்தே இல்லாமல் எப்படி பெரிய பெரிய நோய்கள்லாம் குணமாகுன்றதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னாங்க. கேட்டவுடனே இப்போ இன்ஃபேக்ட் அவங்க அட்ரஸ் நேம் அதில் கிளியராக சொல்லலை, தெரிய வராமல் போயிடுது. ஸோ அதனால தான் இப்போ இவங்க ஸ்டுடியோக்கே வந்து அதை டீட்டெயில்ஸ் இப்போ கேட்குறேன். இந்த இவங்களுடைய இந்த ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஐ ஹோல் ஹார்ட்டட்லி தேங்க் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை ப்ராட்காஸ்ட் பண்ணதுக்கு.

upright. வணக்கம் நேயர்களே, நான் உங்க நித்யஸ்ரீ. நீங்க கேட்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. இன்னைக்கு நம்ம எதை பத்தி கேட்க போறோம்னா, தோடா ட்ரைப்ஸ், அதாவது தோடா பழங்குடியினரோட கல்ச்சர் ஸ்பெஷாலிட்டி, அவங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் பத்தி கேட்கலாம் வாங்க. தோடாவோட முன்னோர்கள் அவங்களுக்கான கலாச்சாரத்தையும் மற்றும் நாகரிகத்தையும் ரொம்ப அழகாவே வடிவமைச்சிருக்காங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம நாகரிகம் ரொம்ப வேகமாகவே வளர்ந்துட்டு இருக்குங்க. ஆனால் நம்ம பழங்குடியினர் மக்கள் எந்த மாதிரியான நாகரிகத்தில் வளர்ந்துருக்காங்க, எந்த மாதிரியான சமுதாயத்தில் வளர்ந்துருக்காங்க, அது மட்டும் இல்லைங்க எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு இந்த நிகழ்ச்சி மூலம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க மக்களே. இப்போ உங்கள் கூட பழங்குடியினர் பற்றி ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் பேச நம்ம எம்ஓபி மாணவிகள் ஹேமா மற்றும் பிரவீனா ரெண்டு பேர் நம்ம கூட இருக்காங்க. வாங்க அவங்க கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னோட முதல் கேள்வி பிரவீனா கிட்ட, நம்ம நாகரிகத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம், அதே மாதிரி நம்ம பழங்குடியினர் மக்கள் எந்த மாதிரியான நாகரிகத்துல வளர்ந்துருக்காங்க, அவங்களுக்கான கல்ச்சர் என்ன, அதை பத்தி சொல்ல முடியுமா?

0: வணக்கம், நான் உங்கள் பிரவீனா. தோடர்கள் அல்லது தோதவர்னு சொல்லப்படுறவங்க தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்தில் சுமார் 1600 மக்கள் மட்டும் பேசக்கூடிய தோதவம் என்ற மொழியை கொண்ட சிறு பழங்குடியர் இனத்தவர். 2011 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி 2002 அவங்க மக்கள் தொகை இருந்தது. பெரிய கொம்புகளை கொண்ட நீர் எருமைகளை தான் இவங்க மேய்க்கிறாங்க. நீலகிரியில் இருக்க புல் நிலங்களை தான் இவங்க நம்பி இருக்காங்க. ரொம்ப உயர்வான மலைப்பகுதியில் இருந்தாலும் அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் சைவம்தான். இவங்களுடைய பாரம்பரியமான கோயில் தான் முன்போ. பாரம்பரியமான கடவுள் தேக்கேசம்மன். தோடாஸ் தேக்கேசம்மனுக்கு அடுத்தது எருமைகளை தான் புனிதமாக கருதி வழிபடுறாங்க. கோவில் பணிக்காக சில எருமைகளையும் தனியாக வளர்க்குறாங்க. அந்த எருமைகளில் இருந்து எடுக்கிற பால் மட்டும்தான் கோவில் பணிக்காக பயன்படுத்துகிறாங்க. அவங்களுடைய அன்றாட தேவைக்காகவும் வீட்டு பணிக்காகவும் எருமைகளை வளர்க்குறாங்க. முட்டுமண்டு தான் தோடர்களுடைய தாய்நாடு. தோடர்கள் உருவ வழிபாட நம்புவதே இல்லை. அவங்க நட்சத்திரங்கள், நிலா, தாமரை போன்ற இயற்கையை தான் வழிபடுறாங்க. தோடர்கள் கோவிலுக்கு பூசாரிய ஆகிறதுக்கு அவங்க இதற்கு முன்னாடி 2 கோவிலில் வேலை செய்து இருக்கணும். கோவில் பூசாரி கோவிலில் இருக்க அறையில் தான் தங்குவாங்க. அவங்க வீட்டுக்கு போக அனுமதியே இல்லை.
1: நன்றி பிரவீனா, அவங்களோட கருத்தை சொல்லிட்டாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை எங்களுக்காக சொல்ல முடியுமா ஹேமா?
2: வணக்கம், நான் ஹேமவர்ஷினி. பிரவீனா தோடர்களுடைய கலாச்சாரம் பற்றி தெளிவா சொன்னாங்க. நான் தோடர்களுடைய பண்டிகை திருமண விழாக்கள் பற்றி தான் சொல்ல போறேன். இப்போ நம்ம ஒரு நல்ல நாள் வந்தா எல்லாரும் கோவிலுக்கு போவோம். நம்ம சமுதாயத்துல எல்லாரும் கோவில் உள்ள போக அனுமதி இருக்கு. அவங்களுக்கும் அப்படி இருக்கும் தானே நினைக்கிறீங்க? ஆனா அதான் இல்ல. அவங்க இனத்துல பொதுமக்கள் கோவில் உள்ள போகவே அனுமதி இல்ல. இது மட்டும் இல்ல, ஆண்கள் கோவில் வெளியிருந்துதான் வெளிப்படணும். பெண்கள் கோவிலிருந்து 10 அடி தள்ளி நின்றுதான் வழிபடுறாங்க. இந்த பழக்கம் தான் வித்தியாசமா இருக்குன்னு பார்த்தா அவங்களோட திருமண கலாச்சாரம் இன்னும் வித்தியாசமா இருக்கு. நம்ம வீட்டில் ஒரு திருமணம் முடிவானா ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருக்கும். ஆனா தோடர்களுடைய திருமணம் மிகவும் எளிமையானதா நடக்கும். தோடர்களுடைய கலாச்சாரத்துல ஒரு குழந்தை பிறந்த உடனே யாரு கூட கல்யாணம்னு முடிவு பண்ணிடுவாங்க. அந்த குழந்தை வளர்ந்து 2 குடும்பத்தினரும் அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைப்பாங்க. அந்த பெண் கர்ப்பம் ஆகிறப்போ 6வது மாசம்தான் அவங்க திருமணமாக கருதி விமர்சையாக கொண்டாடுவாங்க. வியப்பா இருக்குல்ல? மேலும் தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.
1: நன்றி ஹேமா, அவங்களோட நாகரிகம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. அடுத்து பிரவீனா, ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு விதமான ஆடைகளை அணிஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த தோடா பழங்குடியினர் மக்கள் எந்த மாதிரியான ஆடைகளை பயன்படுத்திட்டு இருக்காங்க, அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா?
0: தோடர்கள் நம்ம உடுத்துற ஆடை வடிவமைப்பு மாதிரி தான் அவங்க ஆடை வடிவமைப்பும் இருக்கு. பொதுவாகவே அவங்க பண்ற பூத்தையல் ஆடைகள் தான் அவங்க உடுத்துறாங்க.
1: அடுத்தது அவங்களுக்கான தனித்துவம், அவங்களோட ஸ்பெஷாலிட்டி சொல்லுங்க. இந்த மாதிரியான ஸ்பெஷாலிட்டிலாம் அவங்களுக்கு இருக்கு ஹேமா.
2: தோடர்களுடைய முக்கியமான தனித்துவமே அவங்களுடைய பூத்தையல், அதாவது எம்ப்ராய்டரி தான். ஆரம்ப காலகட்டத்துல ரொம்ப அடிப்படையான வடிவம் தான் பண்ணாங்க. ஆனா இப்போ வளர்ச்சி அடைந்து பர்ஸ், ஷால், மஃப்ளர், ஹேண்ட்பேக்னு வித்தியாசமான பொருட்களை வெளிநாட்டுக்கும் ஏற்றுமதி செய்யறாங்க. ஒவ்வொரு வடிவத்துக்கும் வெவ்வேறு பெயர் இருக்கு. பொதுவாக நீலம், சிகப்பு, கருப்பு தான் இவங்களுடைய அடிப்படையான வண்ணம். கரூர்ல சந்தையிலிருந்து 800 ரூபாய்க்கு துணி வாங்கி அதுல எம்ப்ராய்டரி பண்றாங்க. அவங்க பூத்தையல் தைக்கும் போது களைப்பு தெரியாம இருக்க அந்த நேரத்துல அவங்களுக்கு என்ன பாட்டு தோணுதோ அதை பாடிட்டே பண்ணுவாங்க. பொதுவாகவே பழங்குடியினர் வியாபார நோக்கத்தோடு எதுவுமே உற்பத்தி செய்ய மாட்டாங்க. அவங்களுடைய தேவைக்கு மட்டும்தான் அவங்களுடைய உற்பத்தி நடக்கும். சில முக்கியமான சமயத்துல மட்டும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வாங்க. உலகத்திலேயே தமிழ்நாட்டுல நீலகிரி மாவட்டத்துல மட்டும்தான் தோடாசினம் இருக்காங்க. நீலகிரி மாவட்டத்துல 70 முன்ஸ் அதாவது 70 கிராமங்கள்ல தான் இவங்களுடைய மக்கள் தொகை காணப்படுகிறது. தோடாஸ் பழங்குடியர்ல விளையாட்டு வீரர்கள் நிறையவே இருக்காங்க. அவங்க சின்ன வயசுல இருந்தே வெயிட் லிப்டிங்னு சொல்லப்படுற கல் தூக்கும் விளையாட்டுல சிறந்து விளங்குறாங்க. அவங்க தூக்குற கல்லோட எடை சுமார் 110 கிலோ. தோடாசுடைய பண்பாடு, கலாச்சாரம், மரபு எல்லாமே உலகத்துல இருக்க மற்ற கலாச்சாரம் பண்பாடு கூட சேராம மிகவும் தனிச்சு தனித்துவமா இருக்கு.
1: எனக்கு இன்னொரு சந்தேகம் ஹேமா, அதே மாதிரி நமக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர் கிட்ட கேட்டு மெடிசன் எடுத்துப்போம், ஆனா பழங்குடியினர் மக்கள் எந்த மாதிரியான மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க?
2: பொதுவாகவே பழங்குடியினர் அவங்களுடைய கை வைத்தியத்தை தான் நம்பி இருப்பாங்க. மிகவும் அவசரமான சமயத்துல மட்டும்தான் அருகில் இருக்கிற டவுனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க.
1: ஓகே மக்களே, என்னோட ஃபைனல் க்வெஸ்சன், அவங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா பிரவீனா?
0: யாருக்கு தாங்க பிரச்சனை இல்ல, மனுஷனா பிறந்தாலே பிரச்சனை இருக்கதானே செய்யுது. அது போல தோடர்களும் பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். என்னதான் நம்ம நாடு வல்லரசு பாதையை நோக்கி பயணிச்சாலும் இன்றும் பழங்குடியினர் அவர்களுக்கான அடிப்படை தேவைகளான குடிநீர், மின்சாரம், இருப்பிடம், சுகாதாரம் இதுக்காக தான் போராடுறாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. அது மட்டும் இல்லாமல் தோழர்கள் வேலை வாய்ப்புல மிகவும் பின்தங்கிதான் இருக்காங்க. அவர்களுக்கான இடஒதுக்கீடு இருந்தாலும் அதை பத்தின விழிப்புணர்வு அவங்க மத்தியில இல்லாததுனால அவங்களால அதை பயன்படுத்த முடியல.
1: ரொம்ப அழகாவே சொன்னீங்க பிரவீனா. ஓகே மக்களே, இவ்வளவு நேரம் நாங்க பேசினதை கேட்டு பழங்குடியினர் எந்த மாதிரியான சமுதாயத்துல வளர்ந்துருக்காங்க, எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்காங்களோ தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்திருங்க. இது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.

upright. You're listening to MOP 107.8. It's enriching.

0: ஏய், அந்த ரேனோ இருக்கல ஃபுல்லா திமிரா உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய் ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். ரொம்ப பிஸியா இருக்க போல.
2: ஆமாப்பா, நான் எனக்கு ஒரு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: என்ன சொல்ற நீ?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அத வச்சே தெரிஞ்சிருத அவதான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்குதான் அவ பெரியவங்க அப்பவே சொல்லிருக்காங்க, கூலானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: மூணு மூணு எவ்வளோ? மூணு மூணு எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, கணக்கு டீச்சர் என்ன ஆயிடுச்சுட்டாங்கம்மா.
2: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ, என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஷியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரது உண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவிற்கு, அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியாக, மன ரீதியாக, பாலியல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில் நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்கிறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091, மறுபடியும் சொல்கிறேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்கள் எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று கலைச்சி வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்கம்
3: மருந்துமே கல்லூரி மாணவிகள் வழங்கும்
2: மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள்.
3: இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: என்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: Hello listeners, you are listening to MOP Community Radio 107.8. Our society, our radio, our pride.
2: நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்கள்

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள்.

மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.